0: come into us, we can be witnesses for God.
1: மாத நம்ம குடும்பத்துல.
0: First we will be witnesses in our family.
1: யூதேயா நம்ம இருக்கிற இடம் முழுவதும்.
0: In Jerusalem, in the where the place we are living.
1: சமாரியாவில் நம்ம ஊர்ல எங்கேயும்.
0: In Samaria, all the places out of
1: பூமி கடைசிர்ந்து சாட்சிய வாழணும்னு சொன்னா பரிசுத்தவனே தேவை.
0: Until the end of that we should be witness means we should have the Holy Spirit.
1: அவர் வந்தால் நமக்கு எல்லா காரியத்தையும் போதிப்பார்.
0: When the Holy Spirit comes into us, he teaches everything.
1: ஒன்னியாவார் இரண்டாம் அதிகாரம்
0: 1 John 2nd chapter
1: 27th வசனம்
0: 27th verse.
2: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க
1: வேண்டியதில்லை ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை
2: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது
0: But the anointing which you have received from him abides in you and you do not need that anyone teach you but as the same anointing teaches you concerning all things
1: sagalathai kurithu bodhikkirar
0: he teaches concerning all things
1: naan on bodhithu nee nadakkavendiyavane kaatve unmel en kannu veithu un kaalosana solvenu solli irukkar
0: I will teach you and guide you and I will put my eye on you
1: parisuthai pettukolla vendum armiyanavale
0: you must receive the holy spirit
1: alachi marindigala avaral kedaikadhu
0: if you hesitate it will not you will not be getting
1: neki kada kekkama ameediyathigala ungal kedaikadhu
0: if you do not ask today you will not get it
1: indrike kettu pettukolla vendum
0: ask it today
1: நாளைக்கு நம்முடையது அல்ல
0: tomorrow is not of ours
1: போன வருஷம் எத்தனை ஈஸ்டர் பார்த்தவங்க இன்னைக்கு
0: இல்ல many people saw the easter last year but today they are not here
1: நம்ம நாட்கள் எப்படி என்பது கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும்
0: how is our days we do not know
1: இந்த நாள்ல நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு
0: today we must receive the holy spirit from god
1: பரிசுத்தான் வரும்போது நம்ம சாட்சியா வாழ முடியும்
0: when the holy spirit comes then we will be witness for him
1: அது மாத்திரம் அல்ல
0: not only that
1: யோவான் சுவிசேஷம்
0: John Gospel
1: 14th அதிகாரம்
0: 14th chapter
1: 26th வசனம்
0: 26th verse
2: என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய
1: தேற்றரவாளனை
2: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து
1: எப்படி செய்வாரா எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து
2: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்
1: எல்லாவற்றையும் போதிப்பார் அது மாத்திரல்ல ஆண்டவராகிய இயேசுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை நமக்கு நமக்கு என்ன செய்ய வசனத்தில் நமக்கு நினைப்பூட்டுவார்
0: But the helper the holy spirit whom the father will send in my name he will teach you all things and bring to your remembrance all things that I said to you
1: நமக்கு கர்த்தராகிய தேவன் சொன்னது முழுமையா நமக்கு நினைப்பூட்டுவார் பரிசுத்த ஆவியானவர்
0: The Holy Spirit will bring to our main remembrance all things that Lord Jesus Christ said.
1: நம்ம கை தட்டிறதுக்கு மாத்திரம் இல்ல.
0: Simply we are living correct that's not only.
1: அன்னி பேச பேசிட்டு அப்படி விட்டுறது இல்ல.
0: Only speaking in tongues that's not enough.
1: அப்படி பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு எங்க போயிருவாரு?
0: Then where will the Holy Spirit goes from us?
1: அவர் எப்பொழுது நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார்.
0: He always living in us.
1: அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும்.
0: That faith is necessary for
1: us. பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரு.
0: The Holy Spirit is in me.
1: அவர் பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்.
0: I will not do any unpleasing things to him.
1: அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும்.
0: This kind of faith we must have.
1: மத பரிசுத்தவர் நமக்கு சாட்சியா நிறுத்துறாரு.
0: First the Lord makes us witness when he comes.
1: இரண்டாவது பரிசுத்தவர் வரும்போது
0: Second the Holy Spirit comes.
1: சகலத்தை போதிக்கிறாரு.
0: He teaches everything.
1: கர்த்தர் சொன்னதை நாம் நினைப்பூட்டுகிறாரு.
0: He will get it in all our remembrance in our remembrance which
1: மூன்றாவது பரிசுத்தவர் வரும்போது
0: Third what the Holy Spirit when the Holy Spirit comes.
1: யோவான் சுவிசேஷம்
0: John
1: 14th அதிகாரம்
0: 14th chapter
1: 16th வசனம்
0: 16th verse
2: நான் பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன்
1: அப்பொழுது
2: என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார்
0: And I will pray the Father and he will give you another helper that he may abide with you forever
1: நமக்காக வேண்டிக் கொள்வாரு நமக்கு என்றென்றைக்கு நம்ம கூட இருப்பாரு
0: the Lord will pray for us, then the Holy Spirit will be with us always.
1: வேறொரு தேற்றவளை தந்துருவார்.
0: He will give another helper.
1: பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பிரியமானவர்களே,
0: we must receive the Holy Spirit, my beloved.
1: கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்லி
0: இருக்கிறார். Ask and it will be given. That's the Lord.
1: யார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது?
0: Who cannot get the Holy Spirit?
1: பரிசுத்தாவியை ஏன் உங்களுக்கு கிடைக்கல?
0: Why the Holy Spirit you not attained?
1: யோவான் சுவிசேஷம்,
0: John Gospel
1: 14th அதிகாரம்,
0: 14th chapter
1: 17th வசனம்,
0: 17th verse.
1: நிறைய பேர் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க.
2: உலகம் அந்த சத்திய ஆவியானவரை,
1: உலகம் அந்த சத்திய ஆவியானவரை
2: காணாமலும்
1: காணாமலும்
2: அறியாமலும் இருக்கிறபடியால்,
1: காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால்
2: அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
1: யார் பெற்றுக்கொள்ள மாட்டா? உலகத்தில் இருக்கிறவங்க பரிசுத்தை காண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது.
0: Even the Spirit of Truth, whom the world cannot receive because it neither sees him nor knows him, the world could not receive the Holy Spirit.
1: பரிசுத்தவனை கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
0: We must ask the Holy Spirit and receive it.
1: உலகத்துக்கு நம்ம உலக காரியத்துக்கு ஏதாவது இடம் கொடுத்துருப்போமானா?
0: If we give room for the worldly things,
1: நாம இன்னைக்கே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே எனக்கு நீர் மாற்று போதும் ஆண்டவரே,
0: we confess everything to the Lord,
1: அபிஷேகம் சம்பூர்ணமா எனக்கு தாங்க ஆண்டவரே,
0: Lord give me the complete anointing, Lord,
1: கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
0: We ask and receive it.
1: யோவான் சுவிசேஷம்,
0: John Gospel
1: 16th அதிகாரம்,
0: 16th chapter
1: 8th வசனம்,
0: 8th verse.
2: அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
1: நியாயத்தீர்ப்பை குறித்தும்
2: உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: And when he has come, he will convict the world of sin and of righteousness and of judgment.
1: நம்ம கண்டித்து உணர்த்தும் போது நம்ம உடனே ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும்.
0: When he convicts us, we should give ourselves to the Lord at the time.
1: ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம அசல்ட்ட பண்ணுவோம்னா நம்மளை கண்டிச்சு உணர்த்த மாட்டார்.
0: If he hesitate the words of the Bible, he will not convict us.
1: உடனே ஆமா ஆண்டவே மன்னிச்சுக்கோங்க, நான் இப்படி இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்கும். நமக்கு வெஞ்சர் பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார்.
0: We should say, yes Lord, I did the sin, please forgive me. He will convict the world of sin and of righteousness and of judgment.
1: நம்ம ஆண்டவரே ஒப்பு கொடுக்க வேண்டும்.
0: We must give ourselves to the Lord.
1: எனக்குள்ள இந்த பாவம் இருக்கப்ப மன்னியும்.
0: Lord, I have this kind of sin, please forgive me.
1: உம்மை பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள இருக்கு, மன்னியும்.
0: I have unpleasing things of you in my heart, please forgive me.
1: நீங்க தானே விடுதலையாக்க முடியும்.
0: You can only deliver me, Lord.
1: விடுதலையாக்குங்க ஆண்டவரே.
0: Please deliver me, Lord.
1: கேட்டா நம்மளை விடுதலையாக்குவார்.
0: If you ask, surely he will deliver us.
1: நான்காவதாக,
0: fourth,
1: ஃபர்ஸ்ட் பார்த்தோம் கர்த்தர் வாழ்க என்று சொன்னார்.
0: First the Lord said rejoice and live.
1: ரெண்டாவது என்ன சொன்னார்? சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்.
0: Second the Lord said peace be with you.
1: மூன்றாவது சொன்னார் பரிசுத்தாவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னார்.
0: Third he breathed and said receive the Holy Spirit.
1: நான்காவதாக,
0: Fourth,
1: மார்க்கின் சுவிசேஷம்,
0: Mark
1: 16th அதிகாரம்,
0: 16th chapter
1: 15th வசனம்,
0: 15th verse.
2: பின்பு
1: அவர் அவர்களை நோக்கி
2: நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும்
1: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
0: And he said to them, go into the world, all the world, and preach the gospel to every creature.
1: உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னார்.
0: Go into all the world and preach the gospel of to every creature.
1: சீஷர்கள் உடனே பிரசங்கம் பண்ணாங்க.
0: At once the disciples preached the gospel.
1: நமக்கு ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு வாஞ்சா இருக்குது.
0: How much longing we have to proclaim the Lord Jesus Christ.
1: மற்றவங்களுக்கு சொன்னா நமக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஐயா அவங்க போய் சொன்னா வெக்கமா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல மறுக்கிறோம்.
0: Many of us refusing to preach the gospel to others.
1: சொல்ல வேண்டும்.
0: We should preach the gospel to everyone.
1: சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார்.
0: The Lord said to disciples,
1: உலகம் முழுவதும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு சொன்னார்.
0: Go into all the world and preach the gospel.
1: மார்க்கின் சுவிசேஷம்,
0: Mark
1: 16th அதிகாரம்,
0: 16th chapter
1: 20th வசனம்,
0: 20th verse.
2: அவர்கள் புறப்பட்டு போய்
1: எங்கும்
2: பிரசங்கம் பண்ணினார்கள்.
1: எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள்.
0: And they went out and preached everywhere.
1: எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள்.
0: Everywhere they preached.
1: ஆண்டவர் ஜீசர் தாமா வந்துதான் நமக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி கொடுத்தார்.
0: St. Thomas came here and taught about Jesus Christ.
1: உலகம் முழுதும் போங்க ஆண்டவர் சொன்னார் இல்லையா?
0: The Lord Jesus Christ said,
1: தாமாவை தேவன்
0: நம்ம all the world.
1: தாமாவை தேவன் நம்ம தேசத்துக்கு கொண்டு வந்தார்.
0: Lord bring Thomas into our land.
1: அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து அறிய முடிஞ்சிச்சு.
0: So only we knew about the Lord Jesus Christ here.
1: அவர் பிரசங்கம் பண்ணினதால தான் இங்க இயேசு கிறிஸ்து நம்ம அறிய முடிஞ்சது.
0: He preached about Jesus Christ, then only we received the Jesus Christ here.
1: இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்.
0: Today the Lord says to us.
1: மற்றவங்களுக்கு போய் சொல்ல வேண்டும்னு சொல்லி.
0: Proclaim the gospel to others.
1: எதை ஒண்ண சொல்ல கூடாது.
0: Not saying simply saying this and that.
1: ஆண்டவர் என்ன சொன்னார்?
0: What the Lord said?
1: லூக்காவின் சுவிசேஷம்
0: லூக்
1: 24 அதிகாரம்
0: 24th chapter
1: 47th வசனம்
0: 47th verse.
2: அன்றியும்
1: மனம் திரும்புதலும்
2: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
1: சகல தேசத்தாருக்கும்
2: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது.
0: And that repentance and remission of sins should be preached in his name to all nations beginning at Jerusalem.
1: என்ன சொல்லிருக்காங்க?
0: What was said?
1: மனம் திரும்புங்க.
0: Repent.
1: பழைய சுவாசத்துக்கு மனம் திரும்புங்க.
0: Repent from the old things.
1: உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்.
0: You will get the remission of sins.
1: எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொன்னார்.
0: The Lord said to say everybody.
1: எதை ஒண்ணு சொல்லிடுறோம்.
0: We are saying simply just this and that.
1: ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார் அதை மாத்திரம் நம்ம சொல்ல வேண்டும்.
0: What the Lord said to us, we should say that to others.
1: மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும் உங்களுக்குன்னு சொன்னார்.
0: Repent, then you will get the remission of sin.
1: அதத்தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார்.
0: This thing the Lord commanded the disciples to say.
1: இன்னொரு வாசிப்பா.
0: Read once again.
2: அன்றியும் மனம் திரும்புதலும்
1: மனம் திரும்பணும். பழைய சுபாவம் இயேசுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் இருந்த சுபாவம் நம்ம மறந்து நம்ம உள்ளத்துல மாற வேண்டும்.
0: First we must repent, get into come into the repentance. We should come out of all the old things.
1: அதத்தான் நம்ம ஈஸ்டர்னி பெரிய வெள்ளிக்கிழமை பார்த்தோம்.
0: This thing we saw in the Good Friday.
1: எழுந்திரு.
0: Rise up.
1: ஒன்னு பாட்டுல வாசித்த கேட்டோம் இல்லையா?
0: We heard in the song of Psalms. No,
1: நம்ம பாவத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும்.
0: We must rise up from our sins.
1: மனம் திரும்ப வேண்டும்.
0: We must repent from our sins.
1: அது மட்டும் பாவமன்னி வாசிப்பா.
2: அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
1: சகல தேசத்தாருக்கும்
2: அவருடைய நாமத்தினாலே
1: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது சொன்னார்.
0: And that repentance and remission of sins should be preached in his name to all nations beginning at Jerusalem.
1: அதுக்கு பாரு வேற என்ன சொல்லணும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்.
0: What is the other thing we should say? The Lord said.
1: மத்தேயுவின் சுவிசேஷம்
0: Matthew
1: 24 அதிகாரம்
0: 24th chapter
1: 14th வசனம்
0: 14th verse.
2: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும்.
0: And this gospel of kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come.
1: ராஜ்யத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும்.
0: We should say about the kingdom of God to everyone.
1: நீ வந்து பாவ மன்னிப்பு பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்ல வேண்டும்.
0: We should say about you, if you confess your sin, then you will get into the heaven.
1: கர்த்தர் பாவ மன்னிப்பு வைத்திருக்கிறார்.
0: The Lord keep the remission of sin for you.
1: அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு
0: accept the verses.
1: அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும் சொல்லி எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டும்.
0: Then only we can enter into the kingdom. This thing we should say the people.
1: தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டும்.
0: We should say about the kingdom of God to all people.
1: கர்த்தர் அதைத்தான் சொன்னார்.
0: The Lord said this only.
1: முதலாவது பார்த்தா.
0: First we saw.
1: வாழ்க என்று சொன்னார்.
0: He said rejoice and live.
1: இரண்டாவது சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்.
0: Second he said peace be with you.
1: மூன்றாவது என்ன சொன்னார்?
0: Third what he said.
1: பரிசுத்தாவியை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
0: Receive the Holy Spirit.
1: நான்காவது என்ன சொன்னார்?
0: Fourth what he said.
1: கர்த்தர் பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டும்.
0: Preach about the Lord to every creature.
1: பிரசங்கம் பண்ண வேண்டும்.
0: We should preach about the Lord.
1: கர்த்தர் நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தருவார்.
0: Surely the Lord will give this blessing to us.
1: நமக்குள்ள வாஞ்ச தாக வர வேண்டும்.
0: We should have the longing and thirst in us.
1: வாஞ்ச தாக இல்லனா ஒண்ணும் செய்ய முடியாது.
0: If there is no longing and thirst, then we could not do anything.
1: கர்த்தர் நிச்சயமா உங்களே அந்த ஆசீர்வாதத்தை தருவார், எனக்கும் தருவார்.
0: Surely the Lord will give you that blessing and me also he will give this blessing.
1: Amen.
0: Amen.

பண்ணிக்கலாமா ஆண்டவரே? இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். மரித்தவர் உயிரோடு எழுந்த கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, வாழ்க, நம் வாழ வேண்டும், கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும் என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆண்டவரே, உமக்கென்று நான் வாழ, நான் உண்மை தேடக்கூடியவனா என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கலாம். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் சமாதானமாக இருப்பார்கள் என்று நாம் கேட்டோம். வேத வசனத்தை நேசிப்பவர்கள் சமாதானமாக இருப்பார்கள் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் நேசிக்கக்கூடியவனா என்னை மாற்றும் ஆண்டவரே, உண்மை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொண்டு தாவீது சொன்னார், என் ஆத்மா தொடர்ந்துமை பற்றி கொண்டிருக்கிறது. மூன்றாவது சொன்னார், அவள் மேல் ஊதி பரிசுத்தாவையை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்தாய் வரும்பொழுது பலன் அடைவீர்கள், பரிசுத்தாய் வரும்பொழுது அவர் ஆறுதல் கொடுப்பார், பரிசுத்தன் வரும்பொழுது உங்களை தேற்றுவார், சகலத்தையும் அறிந்து கொள்ள முடியும், பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், எல்லாரும் நினைப்பூட்டுவார். அப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும். வாய் திறந்து ஜெபிக்கலாமா? நாங்கள் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். எதை பிரசங்கம் பண்ண வேண்டும்? பாவ மன்னிப்பை பிரசங்கம் பண்ண வேண்டும், மனம் திருமுதலை பிரசங்கம் பண்ண வேண்டும், இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். தேவனே, அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? பிரியமானவர்களே, நன்றி பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், எங்களை வாழ்க என்று சொன்னீரே அப்பா. ஆமா, நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேடக்கூடியவர்களாம் எங்களை மாற்றுமே அப்பா, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் வாழ்க்கையில உள்ளத்தில் ஆத்தும் ஆவி எல்லாம் ஒரு சமாதானமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க. உறுதியாய் பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. வேதத்தை நாங்கள் வாசிப்பது மாத்திரம் நேசிக்க எங்களுக்கு கற்ற சொல்லி தருவீராக ஆண்டவரே. மாத்திரம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் பரிசுத்தாயின் வரும்பொழுது எங்களை பலப்படுத்துகிறீர், எல்லாரோட நினைப்பூற்றுகிறீர், எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறீர், சந்தோஷம் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ராஜா.

0: உடையங்களுக்குள் வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கணும். மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் நாங்கள் ஆண்டவரை பிரசங்கிக்கவும் மாத்திரமல்ல, ராஜ்யத்தை குறித்து எல்லாருக்கும் நாங்கள் அறிவிக்க பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்ட அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீங்காத பிரசனமும் நன்மையின் கரம் இருந்தவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். கடைசியாக உயிர் திறந்த கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? இதில் வாசிக்கிற ஏன் இயேசு உயிர் தெழுந்தார், நம் பொல்லாங்கில் இருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் தேவன் உயிர் தெழுந்தார். ஆகவே நம் பொல்லாங்கில் இருந்து விலக்கி பாவத்திலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, இணைந்து நம்ம இணைந்து ஜெபங்களை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம்.
1: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே,
2: ஓ லவ் அண்ட் கிரேஸ்ஃபுல் காட்,
1: உம்முடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக,
2: லெட் யுவர் நேம் பீ மேக்னிஃபைட் ஓ லார்ட்,
1: தேவனே எங்கள் கடந்து வருவீராகப்பா,
2: ப்ளீஸ் கம் அமிட்ஸ் அஸ் லார்ட்,
1: எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே,
2: அமிட்ஸ் அஸ் தட் வி ஆர் ஃபேத் இன் ஃபேத் லார்ட்,
1: நீர் எங்கள் சமீபத்தில் வந்து ஆசீர்வித்ததாக நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் ஐயா.
2: We read in the Bible, you came near and blessed them, Lord.
1: எல்லாரே ஆசீர்வதிங்க.
2: Bless everyone, O Lord.
1: உன்னத பலத்தை அடக்கட்டுங்க.
2: Strengthen them with the high most.
1: தேவக்கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the power cover them, Lord.
1: தேவன் மகிமை ஓடட்டும்.
2: Let the glory cover them, Lord.
1: ஒவ்வொரு குடும்பத்தில் சாபத்தை முறித்து போடுங்க.
2: Take away all curses from their families right now.
1: பாவத்திலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே.
2: Kindly give them redemption from their sins.
1: ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே.
2: Kindly give them good salvation who are not having salvation.
1: மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே.
2: Kindly let them be repent to you, Lord.
1: கொணப்படாத மக்கள் கொணப்படணும் ஆண்டவரே.
2: Let them be healed who are not yet healed, Lord.
1: சமாந்தி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Kindly give them good peace and joy.
1: ஆத்மா கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Open their eyes, Lord.
1: உம்மை அறிய அறிவில் நிரப்பப்பட வேண்டும் ஐயா.
2: Let them be filled with the knowledge of you, Lord.
1: பரிசுத்த பவுல் ஜெபித்தது போல,
2: according to Paul's prayer.
1: பரிசுத்த ஆவியாலே பரிசுத்த பிதாவாகிய தேவனை முழுமையாக சம்பூர்ணமாக அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே.
2: We should know about the Holy Father, the God, everything, Lord.
1: நாங்க அறிந்து உம்மை தேட அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க.
2: We should know the Father and come unto you, Lord.
1: என்ன வியாதி இருந்தால் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Whatever disease they
1: என்ன பலம் இருந்தால் சுகமாக்குங்க.
2: Whatever weakness they please heal them, Lord.
1: எந்த மந்திரம் செய்வேந்தால் உடைத்து போடுங்க.
2: Please break all the witch evil
1: உடைத்து போடுங்க. கட்டிகளை உடைத்து போடுங்க.
2: All bonds, Lord.
1: சமாந்தத்தை கொடுங்க.
2: Kindly give them good peace.
1: சந்தோஷத்தை கொடுங்க.
2: Kindly give them good joy.
1: மகிழ்ச்சி தாங்க.
2: Kindly give them happy, Lord.
1: ஆறுதலின் தேர்தலின் தாங்க.
2: Kindly console them and comfort them.
1: அன்பிக்கொள்ள கூடிய மக்களாக மாற்றுங்க.
2: Let them be a people of clinging you, Lord.
1: உம்மோடு ஒன்றரை கலக்க கிருபை செய்யுங்க.
2: Let them be one with you, Lord.
1: ஆத்தும நேசர் அன்பிக்கொள்ளட்டும்.
2: Let them live with the Lord, O Lord.
1: ஒவ்வொருவரும் உம்மோடு இணைந்து வாழ கிருபை செய்யுங்க.
2: Each and every one should be joined with you, Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க இயேசப்பா.
2: Kindly give them good jobs who are not having job, O Lord.
1: திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் இயேசப்பா.
2: Kindly bless the people with marriage who are not yet married, O Lord.
1: குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பை தாங்க
2: இயேசப்பா. Kindly bless the people with child who are not having child, O Lord.
1: சமாதான இல்லாத மக்கள் சமாதானத்தை தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace, O Lord.
1: கடன் பிரச்சனை மாற வேண்டும் ஆண்டவரே.
2: Kindly take away all loan problems from their families right now, Lord.
1: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give them good homes those who are not having houses, Lord.
1: பிரச்சனை மாற்ற வேண்டும் ஆண்டவரே.
2: Kindly take away all problems from their families, O Lord.
1: குழப்பத்தை சண்டை குழப்பத்தை உண்டு பண்ற பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவில் கட்டப்பட்டு போட்டும் ஆண்டவரே.
2: Bind all the evil spirits which are giving confusions and fightings in their families, O Lord.
1: உங்க நாமம் மாட்டு மகிமைப்படுத்துங்க.
2: Let your name be only magnified, O Lord.
1: குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே.
2: Kindly give them good deliverance from the liquor addiction, O Lord.
1: பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே.
2: Kindly deliver them from all problems, Lord.
1: கடன் பிரச்சனை கடன் அடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே.
2: Kindly give them strength to complete all their loans, O Lord.
1: தேவன் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா.
2: Let the grace abound them, O Lord.
1: அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே.
2: Kindly do miracles and wonders, O Lord.
1: நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
2: Kindly do goodness, O Lord.
1: நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதனை பிதாளத்தை இறங்கிறது மாறுதல் வேற்றுமை எந்த நிலையில சொன்னீரு.
2: Every good gift and perfect gifts comes from the Lord, light of the Lord and fills us. You said no, Lord.
1: எல்லா வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க.
2: Kindly do miracles in every life, O Lord.
1: தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions, O Lord.
1: வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business, O Lord.
1: பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Kindly join the rejoin the people who are separated, oh Lord.
1: எச்சம் எழுதி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ண ஆண்டவரே.
2: Kindly bless this, all the students must get pass mark in the who attended the examination, Lord.
1: இனிமேல் எழுத போற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
2: We pray for the all students who are going to write the examination. Bless them, Lord.
1: ஞானத்தை கொடுங்க இயேசப்பா.
2: Kindly give them good wisdom, Lord.
1: உங்களில் ஒரு ஞானத்தில் குறைகளோனா இருக்கான சம்பூர்ண கொடுக்கிற தேவனிடத்தில் கேளுங்க என்று சொன்னீங்களே.
2: If any of you lack wisdom, ask unto the Lord, he will give you. He said no Lord.
1: எங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give all our people's children's wisdom. Kindly give them good memory power, oh Lord.
1: நீ அறிவில் நிரப்பப்படட்டும்.
2: Let them be filled with the knowledge of the Lord.
1: ஊழியர்ல வல்லமை பயன்படுத்துங்க.
2: Kindly utilize the servants of God right now, Lord.
1: தேவ வல்லமையில் நிரப்புங்க.
2: Kindly fill them with the power of God.
1: தேவ வல்லமையில் நிரப்புங்க.
2: Kindly fill them with the holy fire.
1: தேவ பிரசன்னத்தில் நிரப்புங்க.
2: Kindly fill them with the holy presence, Lord.
1: மாரியாரவில் நிரப்பப்படட்டும் ஐயா.
2: Let them be filled by the knowledge of you, Lord.
1: எல்லா துதி கன மகிமை முக்கே செலுத்துறோம்.
2: We give all glory to you, Lord.
1: எல்லாவற்றையும் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே.
2: We ask all things humbly in the name of Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
0: கடைசியாக நமது ஊழிகளை தாங்குகிற குடும்பங்களுக்காக நம்ம சஜபம் செய்து கொடுத்த நிறைவு செய்யலாமா? பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வாழ்க என்று சொல்லி எங்களை வாழ்த்தின தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்க நீர் எழுப்பின நீர் தந்த உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிலாக. பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் இது இறங்கட்டும் ஐயா. இந்த மாதம் முழுதும் போதுமானவராக இருந்தீரே, நன்றி. நாளை புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் இந்த பிள்ளைகள் எல்லாருடைய தேவையிலையும் சந்திப்பிலாக. ஊழியத்திற்கு மனம் வந்து மனப்பூர்வமாய் கொடுக்க நீ எழுப்பின ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதமாக மகிமை காய்ந்த ரெண்டு ஆறுதல் நடத்தி கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்துகிறோம். எப்படி வீடுகளுக்கு போறாங்கப்பா, தேவ கிருபை எல்லாரையும் தாங்கி வழி நடத்தணும்னு ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம் அன்பின் நல்ல பிதாவே.
2: ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல வரமரவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் மனிதரோடு இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நடத்திருப்பதாக. ஆமென்.

அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துதலை கோரிக்கொள்கிறோம். ஹலிலூயா. ஈஸ்டர் அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது வேறு ஒரு வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தை மருவி வந்திருப்பதாக சொல்றாங்க. அதனால அது விளக்கமாய் ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஈஸ்டர் என்ற பெயர் எந்த பதத்திலிருந்து அது வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த ஈஸ்டர் என்ற பெயருக்கு பதிலாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையினால். ஹலேலூயா. சரி,

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆராதனைக்காக உமக்கு நன்றி. என் நடுவில் அப்போட மகிமின் பிரசனம் கடந்து வரும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புற எல்லா பொல்லாத அவைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் தமது நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமுக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமே. உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவராய் கர்த்தர் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். இணைந்து பாடுவோமா?

0: தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம் ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில் எவ்வளோ பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்தில் பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும், பெரிய காரியத்தை தேவன் செய்யணும். இந்த சந்தை எத்தனை மக்கள் ரத்தம் சிந்தி எவ்வளோ பேர் மறுச்சு போகிறாங்க. ஆண்டவர் அவங்களெல்லாம் ரட்சிக்கணும், இந்த சண்டை நிப்பாத்தி தரணும். அதுக்காக நம்ம செம்பணும்.
2: தெய்வம் எங்களுக்கு இறங்கும்படியாய் பார்த்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, இந்த ரஷ்யா உக்ரைன் ஆண்டவரே சண்டையினால எவ்வளவு ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா. இயேசுவே இரக்க செய்யுங்கப்பா, இரக்க செய்யுங்கப்பா. உலக போர் வராத படிக்கு கத்தர் காத்தருள்ளபடியாய் பார்த்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே இரக்க செய்யுங்கப்பா. துதிகான மகிமையா முக்கிய செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே.
1: கட்டாவ எங்க செவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சௌத்ரம். பர்மா தேசத்திலையும் அவங்க இந்த ராணுவ ஆட்சி, ஆனால் மக்கள் எவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க. எல்லா நாடுகளையும் சமாந்து தரணும். அதுக்காக ஜெபம் இல்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பகுதியில் எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. பர்மா தேசத்துல ராணுவ ஆட்சியினால் எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகள், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே, நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எங்கள் தேசத்தில் ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்திய கிழக்கு பகுதியில் பர்மா தேசத்தில் உம்முடைய சமாதானத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பிதாவே, எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதனால் எவ்வளோ பஞ்சங்கள் ஆண்டவரே, மக்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஆண்டவரே, சமாதானமின்மை மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. பர்மா தேசத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. ராணுவ ஆட்சிக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் மக்கள் சமாதானமாய் வாழணும் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஆண்டவரே சப்பா சுகித்திருக்கணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
1: சின்ன கிராமங்கள் இருந்தாலும் அங்க ஆலயம் இருக்கணும், அங்க சபை இருக்கணும், சபை கட்டப்படணும். அதுக்கு தடை இருக்கிற எல்லா தடையிலும் மாற்றிப்படணும். அதுக்கு அப்ரோடு கிடைக்கணும். அதுக்காக பண்ணுவோம்.
3: வேலைகள் கூட சப்பா, எங்க தேசம் முழுவதுமாக இருக்கும் தகப்பனே. ஒவ்வொரு கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. எங்க எல்லாம் உங்களோட ஆலயம் இல்லாம இருக்காங்களோ தகப்பனே, மரத்தடையிலே சப்பா உட்கார்ந்த கிராமங்கள்ல தகப்பனே, எத்தனோ ஜனங்களே சுவாமி உன்னை ஆண்டவரே சேவித்து கொண்டு வர்றாங்க சப்பா, ஆராதனை நடத்தி கொண்டு வர்றாங்க சப்பா. ஆண்டவரே அப்பாவும் துதிக்கிறோம். ஆண்டவரே தேவாலயம் இல்லாத இடங்களிலே சப்பா, ஒவ்வொரு கிராமங்களிலும் தகப்பனே, எனக்கு ஆண்டவரே ஆலயங்களை கட்டி தர முடியும் ஜெபிக்கிறோமே சப்பா. ஆண்டவரே இதுக்கு எந்த விரோதம் எந்த ஆயுதங்களும் எழும்ப கூடாதே தப்பா. தடைகளை நீங்க மாற்றி போட முடியாம பார்த்தோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கெல்லாம் கிராமங்களில் ஆண்டவர் ஆலயம் இல்லையே சுவாமி, அந்த இடங்களெல்லாம் நீங்க ஆலயங்களை கட்டி தட்டு முடியாம ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போறக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கையும் உமக்கு செலுத்துறோம். ஏ சப்பா மூலம் ஜெபத்தை குலங்கள் பரிசுத்த பிதாவே.
0: இப்பொழுது வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 16 அதிகாரம்.
4: மத்தேயு 16 அதிகாரம். பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து, வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்தியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானமிட்டிருக்கிறது, அதனாலே வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில் இல்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரத்தியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், எந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தனராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று.
5: சகோதரர்கள் கர்த்தருடைய வார்த்தையினோடையிலே பகிர்ந்து கொள்வார்கள்.
1: நம்ம வாசிக்க கேட்ட 1 யோவான் 2:28
6: இப்படி இருக்க பிள்ளைகளே
1: அவர் வெளிப்படும் போது
6: நாம் அவர் வருகையில்
1: அவருக்கு முன்பாக
6: வெட்கப்பட்டு போகாமல்
1: தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு
6: அவரில் நிலைத்திருங்கள்.
1: பாருங்க, நம்ம என்ன செய்யணும், அவர் வரும்போது நம்ம வெட்கப்பட்டு போகிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அவர்கள் நம்ம நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறது, ஒரு நாளைக்கு பின் வாங்குறது, ஒரு நாளைக்கு ஆண்டவர் தூரமாக இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைச்சிருக்க வேண்டும். இப்படி நினைச்சிருக்கும் போது கர்த்தர் அவர் வரும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், வெக்கப்பட்டு பார்க்காத விடிக்கு தைரியமாக அவர் ஆட்சிக்கு போவோங்கிறத நமக்கு ஒரு உறுதி. ஒவ்வொரு நாளும் நம்ம அவர்களை நினைச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி துதிச்சு ஜெபிச்சு அவரோடு இருக்கும்போது நமக்கு என்றைக்கு எப்போ அவர் ஆண்டவர் வந்தாலும் பயமே இல்லை. அவர் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவார். அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம ஒவ்வொரு நாளும் அவரில் அழைச்சிருக்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட மத்தியிலும் சுவிசேஷம் 16:27
7: மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார்
1: மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்ய அவனவனுக்கு கிரியைத்தக்கதாக அவனுக்கு என்ன செய்வ பலன் அளிப்பார். யாராரும் இந்த உலகத்துல கர்த்தருக்காக எதை செய்திருக்கிறோமோ கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோமோ எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவருக்காக கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவருக்காக எதெல்லாம் செய்திருக்கிறோமோ அதை ஆண்டவர் வந்து அதெல்லாம் என்ன செய்வார் பிதாவாகிய தேவன் வரும்போது அவன் கிரியத்தகுதா பலனை கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னொரு கிட ஆசிப்பாத
7: மனுஷகுமாரன்
1: தம்முடைய
7: பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார்
1: இந்த நாள் சீக்கிரம் வரப்போகுது. அவங்கவுங்க இந்த உலகத்துல என்னென்ன கிரியை செய்திருக்கோமோ அது தகுந்த பலனை கர்த்தர் கொண்டு வரப்போறார். அல்லேலூயா. அவர் பிதா மகிமை பொருந்தினவராக வரப்போறார். சொன்னது யாரு? சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறாரு வரப்போறாரு. இந்த உலகத்தில் யாரு கிரியை நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோமே நம்ம இவ்வளவுலாம் கத்திரிக்காய் செஞ்சிருக்கோம் இவ்வளவுலாம் காணி கூட்டு இவ்வளவுலாம் செஞ்சிருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு கிரியை தகுந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் ஒரு நாள் கொண்டு வரப்போறாரு. அல்லேலூயா. அவர் மகிமை பொறிந்த தேவன் வரப்போகும் போது நமக்கு என்னென்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அத்தனை அந்த பலனை அவர் கட்டாயம் கொண்டு வருவார். பயப்பட வேண்டாம். சின்ன காரியம் செஞ்சாலும் அவர் மறக்க மாட்டார். அந்த கிரியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க கணக்கில் எழுதி வச்சிருப்பாரு. அவர் வரும்போது கொண்டு வருவார். அல்லேலூயா. சரி, நம்ம அப்பெல்லாம் நம்ம என்னெல்லாம் செய்யணும் எப்பெல்லாம் செஞ்சாதான் அவர்கள் நிலைச்சிருக்க முடியும் என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்குறோம் 1 John 2:17
7: உலகமும்
1: அதின் இச்சையும்
7: ஒளிந்து போம்.
1: உலகம் என்ன செஞ்சிடும்? உலகமும் உலகத்தின் இச்சையும் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போயிடும். ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உலகமும் உலகத்தின் இச்சையும் ஒளிந்து போகும்.
7: தேவனுடைய சித்தத்தின்படி
1: செய்கிறவனோ
7: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்
1: அப்ப நம்ம ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்ய வேண்டும். நம்ம ஆண்டவருடைய காலையில ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க சித்தம் இல்லாத எதுவுமே நடக்கக்கூடாதுப்பா. நான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும். நீர் என்ன எனக்கு முன்குறிச்சி வச்சிருக்கீங்களா சப்பா? நான் அதை செய்யணும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் எதுன்னு சொல்லித்தாங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்ய எனக்கு கிருபை தாரோ. உங்களுடைய சித்தத்தின்படியே நான் செய்யணும். ஒவ்வொரு நாள் நம்ம எழுந்திரிச்சு காலை எழுந்திரிச்சு செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் கரத்தில் நம்ம அர்ப்பணிச்சு செபிக்கணும். அதான் அவர் சித்தத்தின்படி செய்கிறவங்க என்றைக்கு என்ன செஞ்சுருப்பாங்க நினச்சிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சித்தத்தை செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேட்க நமக்கு தெரியாது, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும், உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு போதியுமாப்பா, எனக்கு சொல்லித்தாருமாப்பா, எனக்கு கற்றுத்தாரும், நான் உண்மை வீட்டு வளதுறமை இடவரையும் சாயக்கூடாப்பா. உங்களுடைய சித்தத்தின்படியே ஒவ்வொரு நாளும் செய்யணும். உங்களுடைய சித்தம் இல்லாத வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படியே செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 5:17
7: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
1: இன்னதென்று என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் சித்தம் எது சொல்லி உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் கேட்டே இருந்தாலும் ஆண்டவர் சொல்லி தவிர நமக்கு தெரியாது. ஆண்டவர் சித்தத்தினுடைய செய்ய அந்த சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள எனக்கு தெரியலப்பா, நீங்க என்ன போதிங்க, நானும் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுன்னு சொன்னீரே, நான் எப்படி நடக்கும் வழியை காமிங்கப்பா, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்க தானப்பா. நம்ம தேவன் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. நம்ம தேவன் பேசுகிற தெய்வம். நம்மள பேசுவா, நம்மளை உணர்த்துவா. நம்ம செய்ய வேண்டியது எப்படிலாம் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு உணர்த்துவார். சித்தம் என்ன என்பதை நமக்கு உணர்த்துவார், நமக்கு சொல்லித்தருவார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சித்தத்தை நமக்கு சொல்லித்தருவார். எதெல்லாம் அவர் சித்தம் அஸ்து பாருங்க.
6: ஒன்னித்திமத்தின் புஸ்தகம் 2:4
7: எல்லா மனுஷரும்
6: ரட்சிக்கப்படவும்
7: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார்
6: அல்லேலூயா. எது அவர் சித்தம்? நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இல்ல. ஒவ்வொரு நாளும் 2010 ரட்சிக்கப்பட்ட 2015 ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படுதும். சத்தியத்தை அறிகிற அறிவு அடைகிறதான் தேவை சித்தம். நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும். வாசித்து வாசித்து தேவன் என்ன செஞ்சு சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் நம்ம அறிவுல முன்னேறி போகணும். கத்துற அறிகிற அறிவுல முன்னேறி போகணும். சத்தியத்தை அறிந்து கொண்டாதான் அவருக்கு எது பிரியம் எது பிரியமில்லைன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டு என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டவில்ல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட நாளைக்கு ரட்சிக்கப்படணும். எந்த பாவம் எந்த சாபம் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு கத்தோரும் இணைந்து வாழும்போது ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும் ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்கன்னு கேட்டா கத்தர் தருவார். அது மாத்திரல சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்ம நாளுக்கு நாள் விரித்தடும். சத்தியத்தை அறிகிற அறிவு தான் என்ன செய்தான் எது கத்தருடைய சித்தம். எல்லாமே ரட்சிக்கப்படுவோம். சத்தியத்தை அறிகிற அறிகிற அறிவை அறைவோம். அதுதான் கத்தர் எப்படி இருக்கிறாரா சித்தம்
5: உள்ளவர்.
6: எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உள்ளத்துல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுங்கப்பா. அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாரும் நல்ல செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். அக்கினால மூட முடியா ஜெபிக்கிறோம். தேப கிருவா உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆத்மா நேசரிமை அப்பாமை ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் ராஜா. இங்க வர்ற எல்லா மக்களும் சபை மக்களும் ஆசீர்வித்து உயர்த்தித்தான் ஆ வேண்டும். மகிமையான காரியத்தை செய்ய வேண்டும், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டும். தகப்பறை என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்க வேண்டும் ஆண்டவர். மனிதனால முடியாது, தேவனால எல்லாம் கூடும் என்று சொன்னீரு. உம்மால முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை தானே சொல்லிங்க இருக்கீங்க ஆண்டவர. ஐயா தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. கல்வாரத்தை தெளிக்கிற உங்க மேல இயேசுக்கு ரத்தத்தை தெளிக்கிற ஐயா. வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்கும். உம்மால முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவர். உங்க ரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொரு மக்களையும் உன்னத பாக்கியத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. தொழில் செய்யற மக்களை ஆசீர்வங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வங்க, வியாபாரம் தொழில் சேர்ந்து சிறக்கணும் ஐயா. நல்ல சிறந்து விளங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்க கிருபை தாங்க. அப்ப பாவத்தை விட்டு விட முடியாத மக்களுக்கும் பாவத்தை விட்டு விலக பலன் கொடுங்க. நான் உனக்கு போதித்து நீ அடக்க வேண்டியவர்கள் காட்டுவே உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்ன வாக்குத்தின்படி ஒவ்வொருவரும் பேசுங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்து மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
5: கடைசியாக நமது ஊழியத்தை தாங்குற அன்பு குடும்பங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? எத்தனையோ பேர் சமீபத்திலும் தூரத்திலும் சபையிலும் இருந்து அன்போடு ஊழியத்தை தாங்குறீங்க. உங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது ஜெபங்களை எடுக்கப்படும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இப்பொழுது நமது இயேசுவின் கரம் ஊழியங்களை நேசித்து அன்புடன் தாங்கி வருகிற இந்த அன்பு ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அபரிமிதமாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்வதற்காக நன்றி. இம்மட்டு எங்களோடு கூட இருந்து தாராதனை ஆசீர் மாற்றி கொடுத்தீரே கோடானுக்கும் நன்றி. துதி கனமாகி மேலாம் நிறைவேற்றுக்கொள். குறை குற்றங்களை மன்னிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆலோசனையும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பெரியதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன்.
8: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

இயேசுக்குள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: யோவான் சுவிசேஷம் 15:5.
1: நானே திராட்சை செடி,
0: நானே திராட்சை செடி,
1: நீங்கள் கொடிகள்,
0: நீங்கள் கொடிகள்,
1: ஒருவன் என்னிலும்,
0: ஒருவன் என்னிலும்,
1: நான் அவனிலும் நிலைத்திருந்தால்,
0: நான் அவனில் நிலைத்திருந்தால்,
1: அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்,
0: அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்,
1: என்னை அல்லாமல்,
0: என்னை அல்லாமல்
1: உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
0: என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம இயேசுப்பால நினைச்சிருக்கணும், இயேசுப்பா நம்ம நினைச்சிருக்கணும். நினைச்சிருக்கணும் என்ன? எப்போவுமே நம்ம ஆண்டவரோட இணைஞ்சு வாழணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம இருதயத்தில் எப்போவுமே கர்த்தரை முன்பாக வைத்து நம்ம வாழணும், அவரில் நினைச்சிருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல நம்ம நினைச்சிருந்தா இயேசு கிறிஸ்து நம்மளே நினைச்சிருப்பாரு. அப்போ தான் நினைச்சிரு மிகுந்த கனி கொடுக்க முடியும். நம்ம அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலான்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மளை நினைச்சிருக்கணும், நம்ம இயேசு கிறிஸ்துல நினைச்சிருக்கோம். அப்போ தான் மிகுந்த கனிகள் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. கனி கூடாத மரலை வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம கனி கொடுக்கணும், நம்ம அவர் நினச்சிருக்கணும், அவர் நம்மளை நினச்சிருக்கணும். நமக்கு அவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்குதான்னு பார்க்கணும். நமக்கு இயேசு கிறிஸ்துக்கும் ஐக்கியம் இருக்குதா? அவரை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறோமா? அவரோடு இருக்கமா? நம்ம ஐக்கிய இயேசு கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம கர்த்தரோடு இருக்கமா இல்லையான்னு நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை வச்சு நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். பரிசுத்தவனை முன்னால் வச்சு நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம கர்த்தரோடு தான் இருக்கிறோமா? நம்ம கர்த்தர் விட்டு தூரமாக இருக்கிறோமா? இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். 1 Yohan 2:6.
1: அவருக்குள்
0: அவருக்குள்
1: நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன்,
0: அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன்,
1: அவர் நடந்தபடியே,
0: அவர் நடந்தபடியே
1: தானும் நடக்க வேண்டும்.
0: இயேசுக்கு எப்படி பரிசுத்தமா நடந்தாரோ அவர் நிலைச்சிருக்கிறவன் தானும் என்ன செய்யணும்? அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். அவர்ல நினைச்சிருக்கவன் நினைச்சிருக்கணும் சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பிரயோஜனம் இல்லை. அவர் நடந்தபடி நம்மளும் என்ன செய்யணும்? தானும் நடக்க வேண்டும். அப்போதான் நம்ம கர்த்தரில் நிலைச்சிருக்கிறோன்னு சொல்லி நம்ம நம்ப முடியும். நம்மளால் நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நம்ம கர்த்தர்கிட்ட நிலைச்சிருக்கிறோமா? கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோமா? கர்த்தருக்கும் நமக்கு ஐக்கியம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏதோ கிறிஸ்தவங்களாக இருப்பதனால பரலோகத்துக்கு போயிட முடியாது, இல்லை ஊழியஞ்சிருந்தாலும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அவர் நடந்தபடி நம்ம நடக்கிறோமா இல்லை அவரை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறோமாங்கிறத நம்ம வசனத்தை வச்சு நாம் பார்க்க வேண்டும். 1 Yohan 3:6.
1: அவரில் நிலைத்திருக்கிற எவனும்,
0: அவரில் நிலைத்திருக்கிற எவனும்
1: பாவம் செய்கிறதில்லை.
0: அவரில் நிலைத்திருக்கிறன் எவனும் என்ன செய்யறதில்லை? பாவம் செய்யறதில்லை.
1: பாவம் செய்கிற எவனும்,
0: பாவம் செய்கிற எவனும்
1: அவரை காணவும் இல்லை.
0: அவர் பாவம் செஞ்சு அவரை நினைச்ச முடியாது. அவரை காணவும் இல்லை,
1: அவரை அறியவும் இல்லை.
0: பாவம் செய்யறவன் இயேசுக்கிட்ட பார்க்கவும் முடியாது, அவரை அறிஞ்சு கொள்ளவும் முடியாது. பாவம்னா பெரிய பெரிய பாவம் இல்லை. மற்றவங்கள பட்டு பேசுறது, மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறது, மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, இதெல்லாம் இருந்தால் கூடவே கர்த்தர் நினைச்சு முடியாது. அவர் காண முடியாது, அவரை அறிஞ்சு கொள்ளவும் முடியாது. கர்த்தர் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஐக்கியம் எப்படி இருக்குது, நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம ஒரு உணர்வே வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கர்த்தருக்கு நமக்கு என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அதனால தான் சங்கீத கேட்டார், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும். பரிசு தேவனுடைய வாசம் நமக்குள்ளே இருந்தால் உணர்வு இருக்கும். பரிசு தேவை நமக்குள்ள இருந்தால் உணர்வு இருக்கும். உணர்வு இல்லாத வாழ்க்கை வாழுமானா பிரயோஜனம் இல்லை. பரிசு தேவனை சொல்கிறேன், நான் வந்து என்ன செய்ய, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய் திருப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்தேன். நமக்கு உணர்வே இல்லை. நம்ம எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம், உணர்வே இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆத்மா கொஞ்சம் சோதித்து நம்ம பார்க்க வேண்டும். அதனால சங்கீதக்காரர் சொல்ற 119:34.
1: எனக்கு உணர்வை தாரும்,
0: எனக்கு உணர்வை தாரும்,
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு,
0: உணர்வு இருந்தா தான் நினைச்சு முடியும், வேதத்தை பற்றி கொண்டு
1: என் முழு இருதயத்தோடும்,
0: என் முழு இருதயத்தோடும்
1: அதை கை கொள்ளுவேன்.
0: அதை கை கொள்ளும் உணர்வு தான் வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு கை கொள்ள முடியும். உணர்வு இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் நமக்கே தெரியாது. எப்ப தெரியும், எப்போ தெரியும்? ஒரு நாள் கர்த்தர் வரும்போது நாய்ந்திருக்கிறப்ப தான் தெரியும். ஐயோ எனக்கு தெரியலையே, இவ்வளோ வசனம் இவ்வளோ வசனம் கேட்டிருக்கிறேன், நான் அதை வந்து அசால்ட்டா விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம வேலைக்கு கண் கலங்கக்கூடும். அதனால இந்த உலகத்திலேயே நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஐக்கியமா இருக்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப காலத்திலாம் என்னென்ன ரட்சிக்கப்பட்ட சர்ச்சைக்கு வந்துட்டோம் உடனே என்ன செஞ்சிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி நம்ம கால நினச்சிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சர்ச்சைக்கு வந்தாவே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். முந்தி காலத்தில் எங்கள் காலத்தில் அப்படிலாம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட என்ன செய்யணும், யாராட்ட மன்னிப்பு கேட்கணும், எல்லாமே செய்யணும். யாராட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன செய்யணும், நம்ம நினச்சிருக்கோமா, கற்றுட்டு நினச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை அலசி. இப்போ அப்படிலாம் இல்லை, சர்ச்சைக்கு வந்துட்டால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நம்ம நினச்சிக்கிறோம். சகையை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. அவர் என்ன செய்யறாரு, உடனே என்ன செய்யறாரு, ஆண்டவரே நான் அநியாயமாக மற்றவங்களுக்கு வாங்கின உண்டானா நாளைத்தனையா கொஞ்சம் கொஞ்சமாக நான் நாளைத்தனையா கொடுத்துட்றேன். உணர்வு வந்துச்சு. இப்போ காலத்துலேயே என்ன ரட்சிப்புன்னா, சர்ச்சைக்கு வந்துட்டா ரட்சிக்கப்பட்டோம். எங்கே யார்ட்டாச்சும் மன்னிப்பேட்டிருக்கிறோமா, ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் நமக்குள்ள குழப்பம் இருந்தால் கூட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும். இப்போ அந்த அதெல்லாம் கிடையாது, எந்த சாதி அதுவே கிடையாது. அன்று சொல்கிறார், உன் சகோதரத்தில் ஒரு குறைவுண்டானா என்ன செய்ய, உன் காணிக்கையை அங்கே வச்சுட்டு போய் நீ என்ன செய்ய, மன்னிப்பு கேட்கணும். வாசித்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 5
1: வசனம், பலிபீடனத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகி அங்கே தானே
0: பலிபீடத்தின் முன்
1: உன் காணிக்கையை வைத்து விட்டு போய்
0: முன்பு
1: உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி
0: பின்பு
1: வந்து உன் காணிக்கையை செலுத்து.
0: பின்பு வந்து என்ன செய்ய, உன் காணிக்கையை செலுத்தி. பார்த்தெல்லாம் இல்லை, மன்னிப்பு கேட்கறதும் கிடையாது. என்ன அவங்ககிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்கணுமா, அவங்க என்ன பெரியவங்களா, எத்தனை பேசிடுறோம் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் மன்னிப்புலாம் கேட்கறதில்ல. இப்போனா ரொம்ப நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு கத்தரோடு இசைந்துட்டு இருந்தால் தான் அப்படி இருக்கிறது தான் கத்தர் சொல்கிற, கத்தரோடு இசைந்து இருக்கிறவன்
1: அவருடைய
0: ஒரே ஆவியாக இருக்கான். நம்ம ஆத்மா எப்படி இருக்குது, கத்தரோடைய செஞ்சுருக்கிறோமா, ஆண்டு விட்டு தூரமாக இருக்குமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, கர்த்தர் நிலைச்சிருக்கிறோமா, கர்த்தரோட நிலைச்சிருக்கோம், அவர் நடந்து போல தானும் நடக்க வேண்டும். அவர் எப்படிலாம் இருந்தார், எப்படிலாம் பரிசுத்தமாக இருந்தார், எப்படிலாம் தாழ்மையாக இருந்தார், எப்படிலாம் அன்பாக இருந்தார், நம்ம அப்படி இருக்கிறோமா, அவரை போல நடக்கிறோமா, நம்ம உடத்தை அலசி பார்க்க வேண்டும். சரி, எது இதெல்லாம் நம்ம நிலைச்சிருக்கணும், எது இதெல்லாம் நம்ம நிலைச்சிருக்கணும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் 1 Corinthians 16:13
1: விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்,
0: நிலைச்சனும் விழிப்பா இருக்கணும். விழித்து தூங்காமையா, தூங்காமையில் விழிச்சு அது பிரயோஜனமே கிடையாது. விழித்திருங்கள், விசுவாசம் என்ன செஞ்சணும், நிலைச்சிருக்கணும். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமோ உயிரோடு இருக்குன்னு சொல்லி அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதை முதல் நம்ம விசுவாசிக்கணும். நம்ம செவத்தை கேட்கிறவருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ம கேட்கும்போது தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமா இருப்பது என்னதான், கூடாத காரியம். விசுவாசம் வேணும். எபிரேயன் 10:38
1: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
0: விசுவாசம் இருந்தால் நீதிமான் பிழைப்பான். மறுத்திருந்தா கூட கர்த்தர் நம்மளை பழைக்க வைப்பாரு. விசுவாசம் தேவை. விசுவாசத்தினால் நீதிமான் பழைப்பான்.
1: பின்வாங்கி போவானானா அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
0: பின்வாங்கி ஒரு நாள் செவிக்கிறோம், ரெண்டு நாள் பின்வாங்கி போறோம், ஒரு நாள் செவிக்கிறோம், ரெண்டு நாள் பின்வாங்கி போறோம். அப்படி இருந்தா கர்த்தர் ஆத்மா நம்மளால என்ன செய்யாது, பிரியமா இருக்காது. மனிதர் இருந்திருக்கு. மனிதர் நிறைய பேர் நம்மகிட்ட அன்பு வரலாம். இப்பெல்லாம் அதுதான் மக்கள் படி வாஞ்ச. என்கிட்ட அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். இப்போ மனிதர்களை கத்தர் அன்பாக இருக்காங்களா? அதெல்லாம் இல்லை. மனிதர் என்கிட்ட அன்பாக இருக்காங்களா? அவங்க என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி தான் அன்பாக இருப்பாங்க, என்னை ரொம்ப பிடிக்கும். மனிதர்கள் அன்பு வேஸ்ட்டு. இங்கே கத்தர் சொல்லுவார், விசுவாசத்தினால் நீதிமான் பழைப்பான், பின்வாங்கி போவனால என் ஆத்மா அவன் மேல பிரியமாரு. யார் ஆத்மா? கத்தர் ஆத்மா பிரியமாரு. அது இந்த உலகத்தில் யார் பேசினாலும் பேசாட்டாலும், யார் நம்மளை அற்பமா நினைச்சாலும், யார் நம்மளை தூசித்தாலும் நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. யாரு பிரியமா இருக்கணும்? கத்தர் ஆத்மா நம்ம பிரியமா இருக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பழைப்பான், பின்வாங்கி போனா அவன் மேல என் ஆத்மா பிரியமா இருக்காது. நம்ம பின்வாங்கி இருக்கிறோமா? கத்தோடைய சேர்ந்துருக்கிறோமா? கத்திற்கும் நமக்கு ஐக்கியம் இருக்குதா? இந்த உலகத்தில் என்ன சம்பாதிச்சாலும், பொண்ணை

0: தேவன் நல்ல ஆவியினால என்ன செம்மையான பதில் நடத்தும். நம்ம செவ்வாது அதுவாக தான் இருக்க வேண்டும். தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்யணும் போதியும், நீரே என் தேவன் உங்களை நல்ல ஆவியினால என்னை செம்மையான பதில் நடத்தும். சரி, இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ஒரு 10 கோடியே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. கர்த்தர் இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு கட்டாயம் போக முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய சீந்து வாழ வேண்டும். கொலோசிய புஸ்தகம் 2:6-7
1: ஆகையால்
0: நீங்கள்
1: கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே,
0: கர்த்தராகிய இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ ஏற்றுக்கொண்டபடியே
1: அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும்,
0: அவருக்குள்ள வேர் கொள்ளணும், இயேசு கிறிஸ்துக்குள்ள வேர் கொள்ளணும்,
1: அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும்.
0: யாருக்குள்ள கட்டப்படணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ள கட்டப்பட்டவர்கள்.
1: அவருக்குள் நடந்து கொண்டு,
0: அவருக்குள் கட்டப்பட்ட முதல் அவருக்குள்ள அவர்கள் ஏற்றுக்கொண்டபடி என்ன செய்யணும்? வேர்கொண்டு அப்புறம் என்ன செய்யணும்? அவருக்குள்ள கட்டப்பட்டவர்களாக
1: அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு.
0: நம்ம போதிக்கப்பட்டபடி என்ன செய்யணும்? தேவனுடைய விசுவாசத்துல உறுதிப்பட்டு
1: ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக.
0: பெருகணும். விசுவாசம் பெருகுதா? பெருகுதா விசுவாசம்? ஏதாவது சர்ச்சைக்கு வந்தால் இயேசுன்னு கூப்பிடுறோம், அப்புறம் அங்கே நம்ம ஒரு விட்டு பின் வாங்கி விடுறோம். நம்ம ஆத்மா இயேசோடு இசைஞ்சு இருக்கிறதா யோசித்து பாருங்க. சர்ச்சைக்கு வந்தால் தான் பாடுறோம், 2 பாட்டை பாடுறோம், போயிடுறோம். அதனால பிரயோஜனம் இல்லை பிரியமான அவர்களே. கர்த்தருக்குள்ள இசைந்து இருக்கிறோமா? கர்த்தரோடு நினைச்சிருக்கிறோமா? கொலோசியர் 2:6-7
1: ஆகையால்
0: நீங்கள்
1: கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே,
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே
1: அவருக்குள் வேர் கொண்டவர்களாக,
0: அவருக்குள்ள வேர் கொள்ளணும்,
1: அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும்.
0: அவர் மேல கட்டப்படணும். உலகத்துல உலக மக்களுக்குள்ள இல்ல, அவர் மேல கட்டப்பட்டவர்களாகவும்
1: அவருக்குள் நடந்து கொண்டு,
0: அவருக்குள்ள நடக்கணும். அவர் எப்படி நடந்தாரு அதே போல் நடந்து கொண்டு
1: நீங்கள் போதிக்கப்பட்டபடியே,
0: நமக்கு எப்படி போதித்தாங்களோ அந்த போதிக்கப்பட்டபடியே
1: விசுவாசத்தில் உறுதிப்பட்டு.
0: விசுவாசம் என்ன செய்யணும்? உறுதிப்பட்டு
1: ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக.
0: போதிக்கப்பட்டபடி அந்த விசுவாசத்துல நாளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோட பெருகணும். விசுவாசம் பெரிய இருக்கா சொல்லுவோம். அது ஏசுகிறது பாத்துக்காருங்க. 11:6
2: விசுவாசம் இல்லாமல்,
0: தேவனுக்கு
2: பிரியமா இருப்பது, கூடாத காரியம்.
0: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் மிக மிக அவசியம். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கனே எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். பரிசுத்த பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, லூக்காவின் சுவிசேஷம் 22:32
2: நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, உனக்காக வேண்டிக் கொண்டேன்,
0: இயேசுக்கு என்ன செஞ்சாரு? பேதுருக்காக வேண்டிக் கொண்டாரா. நமக்கு விசுவாசம் மிக மிக அவசியம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, நான் விசுவாசம் நிலைச்சிருக்கணும், போதிக்கப்பட்டபடியே நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே போதிக்கப்பட்டபடி நான் வர மாதிரி விசுவாசம் நிலைச்சிருக்க கூடாது, போதிக்கப்பட்டபடியே நிலைச்சிருக்கணும் சொல்லு. ஆண்டவர் கேட்கணும், பேதுருக்காக இயேசுக்கு வேண்டி கொண்டாரா, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக
2: வேண்டி
0: கொண்டேன்னு சொல்றாரு. நம்ம முதலாவது பார்க்குறோம், விசுவாசம் நிலைச்சிருக்க வேண்டும். விசுவாசம் இருக்கா? விசுவாசத்தை விட்டு விட்டு பின்வாங்கியிருக்கம்மா? விசுவாசம் கேட்கணும். ரெண்டாவது எதில் நிலைச்சிருக்கணுமா பாருங்க. முதல் விசுவாசம் நிலைச்சிருக்கணும், ரெண்டாவது எதில் நிலைச்சிருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 8:31
1: இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள்.
0: யோவான் சுவிசேஷம் 8:31
1: எதில் ரெண்டாவது எதில் நிலைச்சிருக்கணும்?
0: விசுவாசம். ரெண்டாவது

0: உபதேசத்தில், ரெண்டாவது உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். கத்தர் சொன்ன ஒவ்வொரு உபதேசத்திலையும் நிலைச்சிருந்தா ஆண்டுக்கு எப்படி இருப்போம் நம்ம சொல்லுங்க? சீசரா இருப்போம். இங்கே சொல்றாருல யோவான் சுவிசேஷம் 15:3,
1: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள்.
0: உபதேசத்தை கேட்டா எப்படி இருப்போம்? சுத்தமல்லவர்களா இருப்போம். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு உபதேசத்திலையும் நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு உபதேசத்தில் நிலைச்சிருக்க வேண்டும். உபதேசத்தில் நிலைச்சிருந்தா நம்ம எப்படி இருப்போம்மா? கர்த்தருடைய சீசரா இருப்போம். இன்னொரு வாசிட யோவான் சுவிசேஷம் 8:31.
1: 8:31 தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி
0: நீங்கள்
1: என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசரா இருப்பீர்கள்.
0: மெய்யாகவே என்ன செய்வங்களா? ஆண்டுடைய சீசரா இருப்ப. எப்போ? முதல்ல விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். ரெண்டாவது ஆண்டுடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டுடைய சீசரா இருக்க முடியும். அவர் சொன்ன ஒவ்வொரு உபதேசத்திலையும் அதான் சொல்லி. இப்போ நீங்கள் உபதேசம் கேட்டிருக்கீங்க, நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவர் உபதேசத்தில் அழைச்சிருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உபதேசம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே கர்த்தவே இப்படி வேதத்தில் அசிங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்து எங்களோடு பேசுமப்பா, குற்றங்களெல்லாம் கண்டித்து உணர்த்தி எனக்கு உபதேசம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் 30:21.
1: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்
0: இடதுபுறமாய் சாயும் போதும்
1: வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று
0: உங்களுக்கு பின்னாலே சொல்லும்
1: வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
0: வலதுபுறமும் சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போதும் இதுவே வழி இதிலே நடங்கிற சத்தம் எங்கே கேட்கும்? நமக்கு பின்னாலே காது கேட்கும். ஆண்டவர் கூட பேசுவார், மகளே இந்த பாதை இல்லை, இது தப்பான வழி, நீ போகிற வழி சரியான வழி கிடையாது அப்படின்னு கர்த்தர் நம்ம கூட பேசுவார். தேவன் வந்து பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? பேசுகிற தெய்வம். நம்ம தப்பு பண்ணமெல்லாம் கண்டித்து உணர்த்துவார். அதனால நீதிமொழியின் புஸ்தகம் 4:21.
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
0: அது கர்த்தருடைய வசனம் என்ன செய்யக்கூடாது? நம்ம கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
1: அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்.
0: வசனத்தை எங்க காத்துக்கணும்? இருதயத்துக்குள்ள காத்துக்கணும். நம்ம எழுதி வச்சதுனால பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் எழுதுவாங்க, ஆனா ஒரு வசனம் கூட மனசுக்குள்ள வைக்க மாட்டாங்க. அவைகளை வந்து எழுதி வச்சிரு அப்படி சொல்லல. எங்கே வைக்கணுமா அந்த அவைகளை? எங்கே காத்துக்கொள்ளணும்? இருதயத்துக்குள்ள வசனத்தை காய்ச்சி காத்துக்கொள்ளணும். தான் கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமோ பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து பாதுகாத்துக்கொள்ளணும். இங்கே சொல்கிறாரு நீதிமொழியின் புஸ்தகம் 6:22.
1: நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டும்.
0: நீ நடக்கும்போது அது என்ன செய்யும்? வழி காட்டும்.
1: நீ படுக்கும்போது
0: அந்த வாசனை நீ நடக்கும்போது வழி காட்டும். இப்படி நடக்காத இப்படி போ அப்படின்னு சொல்லி நாம் நடக்கும்போது வழி காட்டும். படுக்கும்போது
1: அது உன்னை காப்பாற்றும்.
0: படுக்கும்போது கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா காப்பாத்து. பிசாசு நம்மளை தொடாத வடிக்கு நம்மளை காப்பாத்தும்.
1: நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும்.
0: நீ விழிக்கும் போது கர்த்தருடைய வசனம் நம்ம கூட சம்பாஷிக்கும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா என்ன செய்யும்? நடக்கும்போது வழி காட்டும். படுத்திருக்கும் போது நம்மளை காப்பாற்றும். விழிக்கும் போது அந்த வசனம் நம்மளை பேசும், சம்பாஷிக்கும். இன்னைக்கு இப்படி வரலாம், பிரச்சனை வரும், கர்த்தரை நம்பு, நல்ல வசனத்தை படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை போதிப்பார். அது மாத்திர பரிசுத்த அவர் நமக்குள்ள இருந்தா நம்மளை காப்பாற்றுவார். 1 யோவான் 2:21 27 வசனம்.
1: நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம், உங்களில் நிலைத்திருக்கிறது.
0: கர்த்தரால் பெற்ற அபிஷேகம், பரிசுத்தாவே நமக்குள் நிலைச்சிருந்தா நீங்க அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது.
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை.
0: ஒருத்தர் கூட நீ போதிக்கணும், அதை செய்ய இதை செய்ய சொல்லி போதிக்க வேண்டியதில்லை.
1: அந்த அபிஷேகம், சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? சகலத்தையும் குறித்து நான் போதிக்கும்.
1: அது சத்தியமாய் இருக்கிறது.
0: சத்தியமா இருக்கிறது,
1: பொய் அல்ல,
0: பொய் அல்ல.
1: அது உங்களுக்கு போதித்தபடியே,
0: அது போதித்தபடியே
1: அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
0: கர்த்தர் போதித்தபடி, அது பரிசுத்தாவே நாம போதிக்கிறார் இல்லையா, பரிசுத்தாவே போதித்தபடியே நம்ம நினைச்சிரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நினைச்சிருக்க வேண்டும். முத எதில் நினைச்சிருக்கணும்? விசுவாசத்தை. ரெண்டாவது எதில் நினைச்சிருக்கணும்? உபதேசம். கர்த்தர் சொன்ன உபதேசத்துல நினைச்சிருக்க வேண்டும். மூன்றாவது அதில் அழைச்சிருக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, சீசர்களை பார்த்து, சோதனை அந்த காலத்தில் நீங்கள் மட்டும்தான் என்னை நினைச்சிருந்தீங்க, எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. நீங்கள் சோதனை காலத்தில் நீங்கள் நீ நினைச்சிருந்தீங்கன்னு சொல்றாரு. லூக்காவின் சுவிசேஷம் 22:28 வசனம்.
1: மேலும்
0: மேலும்
1: எனக்கு நேரிட்ட சோதனைகளில்,
0: எனக்கு நேரிட்ட ஆண்டவரை ஏத்துக்குது சொல்றார். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில்
1: என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: என்னோட கூட நிலைத்திருந்தவங்க நீங்க தான். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், எந்த சூழ்நிலையும் தத்தரவிட்டு நம்ம பின்வாங்க கூடாது. எனக்கு நேரிட்ட சோதனையில என்னோட நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் அப்படின்னு ஆண்டவரை ஏசுகுத்து சீசரை பார்த்து சொல்றாரு. நம்மளும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நம்மளுக்கு முன்வைத்துக்கள் பின்வைக்க கூடாது. நம்ம வீட்டு வலதுறையும் சாயக்கூடாது, நம்ம வீட்டு இடதுறையும் சாயக்கூடாது. முடிவறிந்தமா நிலைச்சிருக்கணும். என்னை முற்று முடியா நிறைச்சிங்க ஆண்டவரே, என் பாவங்களை காத்துக்கணும். எந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலை நாம பின்வாங்கி போனாலும் ஆண்டு பிரியுமா இருக்க முடியாது. பத்திர வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், எந்த சூழ்நிலையும் கர்த்தர் விட்டு பின்வாங்க கூடாது. நம்ம ஆண்டவர் கேட்கணும். சோதனை என்ன வந்தாலும் நம்ம நினைச்சிருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டு நம்மளை காத்துக்குவார். அவரால் கூடாத காரியம் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள். நமக்குலாம் இந்த ஊழியத்தில் 40 வருஷம் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, வியாதிகள், பிரச்சனைகள், எவ்வளோ உபத்திரங்கள். ஆனாலும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அதான் ஒருத்தர் முன்வைத்துக்கள் பின் வைக்காதபடி என்னை காத்துக்கோங்கப்பா. வீட்டு வலதுறம் நான் செய்யக்கூடாது, நம்ம வீட்டு இடதுறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்தும் நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம மனிதன், மண்ணான மனிதன், நமக்கு பலன் இல்லை. எவ்வாகமா 5:32 நினைக்கிறேன், வாசிங்க.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள்.
0: நமக்கு என்ன கற்பித்திருக்கிறாரோ, கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? நம்ம சாவதானமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த நிலைச்சிருக்கணும். முதல் எதில் நினச்சிருக்கணும்? விசுவாசத்தில். ரெண்டாவது எதில் நினச்சிருக்கணும்? உபதேசம் இருக்கு. மூணாவது எதில் நினச்சிருக்கணும்? என்ன பிரச்சனை சோதனை வந்தாலும் நம்ம நினச்சிருக்கோம், வலதுவரமும் செய்யக்கூடாது, இடதுவரம் செய்யக்கூடாது. எப்போ நமக்கு சோறு வரும்? மத்தேயு விசேஷம் 13:21
1: ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய்,
0: தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய்
1: கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான்
0: நினைத்திருப்பான்
1: வசனத்தின் நிமித்தமும்,
0: உபத்திரமும்
1: துன்பமும் உண்டான உடனே.
0: வசனத்தின் நிமித்தமா துன்பம், அப்பா என்ன பாய்ப்பில் தூக்கிட்டு போயிடறாங்க, என்ன நல்லா இருக்காங்க, அவங்க வாழ்க்கை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி துன்பமும் உபத்திரமும் உண்டான உடனே
1: இடரல் அடைவான்.
0: இடையில அடைவான். தனக்குள்ள என்ன இல்லை? அவங்களுக்குள்ள
1: வேறு இல்லை,
0: வேறு இல்லை, வேறு ஏசுகத்தில் இல்லை. தனக்குள்ளே கொஞ்சம் உபத்திரம் பாடுகள் வரும்போது பின்வாங்கி போயிடுவாங்க. இன்னொரு தடவை வாசிப்பாத.
1: ஆகிலும் தனக்குள்ளே
0: வேறு இல்லாதவனாய்
1: கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும்
0: வசனத்தை ஏற்று சொல்லுவாங்க. என்ன பைப்பில் தூக்கிட்டு போறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னா தனக்குள்ள வேறு இல்லாதனால
1: உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான்.
0: என்ன உபத்திரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நினைச்சக்கூடாது, இடரல் அடையக்கூடாது. அதான் நம்மளால முடியாது, ஆண்டவரை கேட்டுட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உபத்திரம் பாடுகள் எந்த சூழல் இருந்தாலும் நம்ம வீட்டு வலதுறமும் சாயக்கூடாதுப்பா, இடதுறம் சாயக்கூடாதுப்பா, எனக்கு நிலச்சிருக்க உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதனால தான் ஆண்டவராக ஏசுக்கு இந்த பரமண்ட ஜெபத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார். வாஸ்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6:13
1: எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல்,
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல்
1: தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்,
0: தீமை எங்களை தொடாவிடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்,
1: ராஜ்யமும் வல்லமையும்
0: போதும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளாண்டு சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், இயேசுவே எனக்கு தீமை வராதடி, தீமையிலிருந்து என்னை ரசித்துக் கொள்ளுமாப்பா, தீமையான காரியத்தை வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்ள. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் உங்க வீட்டு நினைச்சக்கூடாது, வீட்டு வலதுறமும் சாயக்கூடாது, வீட்டு இடதுறமும் சாயக்கூடாது. முடிவெறிந்து நினைச்சிருக்கணும், ஆண்டவர்கிட்ட நினைச்சிருக்கணும். அந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம நினைச்சிருக்கணும். முத எதில் நினைச்சிருக்கணும், விசுவாசம். ரெண்டாவது உபதேசத்தில், மூன்றாவது சோதனையில் நினைச்சிருக்கணும், நான்காவதாக வரங்களில் நினைச்சிருக்கணும். வரங்களை இழந்துடக்கூடாது, பெற்றுக்கொள்கிறோம், வரங்களை இழந்துடக்கூடாது. 1 Timothy 4:14-15
1: மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது
0: தீர்க்க தரிசனத்தினால்
1: உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே.
0: உனக்கு அளிக்கப்பட்ட வரம் என்னென்ன வரம் ஆண்டு கொடுத்துருக்கோரோ அந்த வசனத்தை பற்றி என்ன செய்யாத, அசதியா இராத.
1: நீ தேறினது யாவருக்கும்
0: விளங்கும்படி
1: இவைகளையே சிந்தித்துக்கொண்டு இவைகளிலே நிலைத்திரு.
0: என்னென்ன தேறி இருக்கிற எதில் ஆண்டுகளை தேறிக்கணும், இவைகளே சிந்தித்துக்கொண்டு இவைகளை நிலைத்திரு. என்னென்ன வரம் பெற்றிருக்கீங்க, என்னென்ன வல்லமை பெற்றிருக்கீங்க, கத்திருக்கா என்ன செய்திருக்கீங்க, அதை ஆண்டு சொன்னார். 5 தாளந்து ஒருத்தர் கொடுத்திருந்தார், ஒருத்தருக்கு 2 தாளந்து கொடுத்திருந்தார், ஒருத்தர் 1 தாளந்து புதைச்சி வச்சுட்டான். உங்களுக்கு கொடுத்த தாளந்தில் எதில் பெரிய இருக்கீங்க யோசித்து பாருங்க. நாளுக்கு சோர்ந்து இருக்கிறோமா, உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம்தான் தேவனை தேடுறோமா? நிறைய பேர்ட்டு கேட்டு உலக ஆசீர்வாதத்துக்கு தான் நிறைய கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், வீடு கட்டணும் எங்களுக்கு அது வேணும், இது வேணும், அவங்கள மாதிரி நாங்களும் இருக்கணும், இதைத்தான் கேட்பாங்க. அது ஈஸியாக கத்தர் கொடுத்துருவார். நம்ம கொடுத்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் கொடுத்த வரங்களை பெற்றுக்கொள்ளணும். 2 Timothy 1:16
1: இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி, உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
0: வரங்களை பெற்றுக்கொள்றோம், அதை நினைப்பூட்டும்படி, அதை வந்து எழுப்பிவிடும்படி நினைப்பூட்டுறேன்னு பரிசுத்த பவுல் சொல்றாரு. பெற்றதை அப்படியே விட்டுறோம், நம்ம ஆண்டவரை இழைச்சதை தானே அந்த ஆவி நமக்குள்ள வரங்கள் பெருகும். நம்ம ஆண்டுக்குள்ள இருக்கிறோமா, ஆண்டுக்கு நமக்கு ஐக்கியம் இருக்குதா? எலியை எடுத்துக்கொள்ளும் போது எலிசா என்ன கேட்குறாரு, உங்களுக்கு இருக்கிற வரத்தை எனக்கு 2 பாய் தரணும். வாசிங்க 1 2 Chronicles 2:9
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அக்கறைப்பட்ட பின்பு
0: அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு
1: எலியா எலிசாவை நோக்கி
0: எலியா எலிசாவை நோக்கி
1: நான் உன்னை விட்டு
0: நான் உன்னை விட்டு
1: எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே
0: எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே
1: நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன
0: நான் செய்ய வேண்டியது என்ன
1: கேள் என்றான்
0: கேள் என்றார் எலியா வந்து எலிசா பார்த்து சொல்றாரு நான் உன்னை எடுத்துக்கொள்றதுக்கு முன்னால நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன எனக்கு சொல்லுன்னு சொல்றாரு
1: அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள
0: ஆவியின் வரம்
1: எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி
0: ஒரு வரம் கேட்கல என்ன கேக்குறாரு உம்மிடத்துல உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி
1: வேண்டுகிறேன் என்றார்
0: நம்ம என்ன கேட்கிறோம் எங்களுக்கு வீடு கட்டணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல திரும்ப நடக்கணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் நாங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் வேற எதையும் நம்ம கேட்கறதில்ல உம்மிடத்தில் வர எனக்கு எப்படி வேணும் உம்மிடத்தில் வர எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் எலிசா வந்து எலியாட்ட கேட்டார் கொடுத்தா இல்லையா வாசிங்க எலியாட்ட எலிசா கேட்டார் நம்மளும் ஆண்டவர்கிட்ட ரெட்டிப்பான வரங்களை கேட்கணும் ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14:12
1: மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியே
0: நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால்
1: என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளையும் செய்வான்
0: யாரு விசுவாசிக்கிறவங்க இயேசுக்கு பிதாவிடத்துக்கு போறத விசுவாசிச்சா நான் சேர்க்கிறீச்சு அதை பாருக்கிலும் பெரிய கிரியலையும் செய்வார் சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார் நம்ம கட்டு பெற்றுக்கொள்ள முதல் யார் முதல் என்ன செய்யணும் நம்ம விசுவாசம் நினச்சிருக்கோம் ரெண்டாவது உபதேசம் நினச்சிருக்கோம் மூன்றாவது என்ன சோதனை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நினச்சிருக்கணும் நாலாவது வரங்களில் நினச்சிருக்கணும் ஆண்டு கருத்தில் அர்ப்பணித்து சவம் போடணுமா ஆண்டு நிச்சயமாக நம்மளை ஆசிரியம்

எல்லாம் கூப்பிடலாம் அவியானவரே, அவியானவரே நான் கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிற்கணும்ப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அதை தந்து சொல்லாம் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொன்னார். நானும் நிலைத்திருப்பேன் என்று இயேசு சொன்னார். நானும் நிலைத்திருக்கணும். ஆம், கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. விசுவாசத்திலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே, விசுவாசத்திலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும், உபதேசத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். சோ

0: வாழ்க்கையில விசுவாசம் இழந்து விடக்கூடாது. பேதருக்கு ஜெபித்தார், பேதன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இருக்க ஜெபித்தார். பின்வாங்கி போவானாலும் அவன் மேல் நாத்தமா பிரியமா இருந்தது என்று சொன்னார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா ஆண்டவர்? ஒரு போது பின்வாங்க கூடாதப்பா. விசுவாசத்திலே நான் எப்பொழுதும் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் எவ்வளவு உபதேசங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறார், நாம் கேட்டு கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் சீசர்களாக நாம் இருப்போமா? கர்த்தருடைய வசனத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்மோடு கூட, அது நம்மை படுக்கும் போது நம்மை அது காப்பாற்றும், விழிக்கும் போது நம்மோடு கூட அது சம்பாஷிக்கும். தேவனே ஹாலேலூயா. அப்ப அந்த வசனத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெபம் கண்ணமுடி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹாலேலூயா. மாத்திரமல்ல கர்த்தர் உபதேசத்தில் மாத்திரமல்ல, சோதனைகள் பாடுகள் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டுமா? ஜெபிக்கலாமா? சோதனை நான் விழாதபடிக்கு ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்ப சோதனையில விழாதபடிக்கு சோதனை நின்று என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிங்க. தேங்க்யூல்லா. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் நம் கொடுத்த ஆவின் வரங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமா? பெற்றுக்கொண்ட ஆவின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. அற்பணம் செய்யுங்க பார்க்கலாம். என்னை மாற்று ஆண்டவரே. எப்பொழுதும் நீ உங்களை உபதேசத்தில் நீ எவனெல்லாம் ஆவியானவர்களை போதித்திருக்கிறீரோ அந்த போதனையில் நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற அன்பின் நல்ல தேகப்பனே, நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உங்களை விசுவாசம் நீ கொடுத்த அப்பா அந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்கணும் ஆண்டவரே. உபதேசத்திலே எவ்வளோ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கீங்க, நிலைத்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. சோதனை வரும்போதெல்லாம் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த வரங்களை எவ்வளோ இழந்துட்டோமே, அந்த வரங்களை மீண்டும் உயிர்ப்பித்து பெற்றுக்கொண்டு அதை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ இறங்குவீராக. அனல் மூட்டுகிற ஆவியானவர், அனல் மூட்டுகிற ஆவியானவர், ஆட்கொள்ளுகிற தேவன், அனல் மூட்டுகிற தேவன், அபிஷேகம் பண்ணுகிற தேவனை வல்லமையில் இயேசுவின் நாமத்தை இறங்கி வருவதாக. தொடுமாண்டவர் உயிர்ப்பியும் நன்றி ஆண்டவர். கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பாக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் இணைந்து அவளோடு ஜெபம் பண்ணலாமா?
1: ஆண்டவரே, என்ன சோதனை இருந்தாலும் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. அப்பா அம்மா வீட்டு வாழ்தாரம் சாயக்கூடாது, அப்பா அம்மா வீட்டு கடை வரையும் சாயக்கூடாது. முடி பெருந்து நல்ல நிலைப்பவனா அவர் ரட்சிக்கப்படன்னு சொன்னீரப்பா. நாங்கள் முடி பெருந்து நல்ல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தர முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், கொடுத்த வாரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிட எங்களுக்கு கிருபை தர முடியா செபிக்கிறோம். எலியா அப்பா எலிசாவுக்கு உங்க மேலே எவ்வளோ ஒரு அன்பு ஆண்டவரே. ரெட்டிப்பா வரம் கேட்டாரப்பா, எங்களை எலிசா போல எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், பொறுப்பெடுக்க வேண்டும், எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நாங்களை நாளைக்கு நாள் உங்களுக்குள்ள வளரணும் அப்பா, பெருகணும் அப்பா, கனி கொடுக்கணும் ஆண்டவரே. நாங்களுக்கு ஏனோ தானே வந்துட்டு போறனாலும் என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? அப்பா எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், எங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும் ஐயா. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போனேன்னு சொன்னீரே, எல்லாம் புதிதானே சொன்னீரே. எங்கள் வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று பிச்சை கேட்கிறப்பா, பிச்சை கேட்கிறோம். நாங்கள் மக்கள் நிலைச்சிருக்கணும், சார்ந்து கொள்ளணும். நீர் விரும்புகிற கனியை நாங்கள் கொடுக்கணும் ஐயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கள் மேல் சம்பூர்ணம் பொழிந்துடலும் ஐயா. அக்கினி அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. என்ன வியாதினால் வந்தாலும் அவங்கள குணமாக்க உம்மால முடியும் ஐயா. ஆண்டவரே, என்ன நோயினால் வந்தாலும் சுகமாக்க அவரால் முடியும் ஆண்டவரே. பலவீனத்தெல்லாம் குணமாக்கிருங்க, மந்திரக்கட்டு செவனக்கட்டெல்லாம் உடைச்சு போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பைக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும், சமாளாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும், ஆத்மா கண்களை திறக்க வேண்டும், அரியர் அறிவில் நிரப்ப வேண்டும் ஐயா. அக்கிலால் நிரம்ப நாங்கள் நிரம்பியிருக்கணும் ஆண்டவரே. பல்லவத்தின் தேவனேமே துதிக்கிறோம். எங்கள் மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, நாங்களும் அரியர் அறிவில் நிரப்பப்படணும் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளப்பா விருத்தி அடைய வேண்டும் ஐயா. ராச்சாமை சோத்துரைக்கிறோம். பரிசுத்தவள் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க அப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. குடிக்கிற மக்களுக்கு விடுதலை வேணும் ஏசப்பா. கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு விடுதலை வேணுமையா. கண்ணீர் ஓட்டு இருக்கிற மக்களுக்கு விடுதலை வேணும் ஐயா. பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிற மக்களுக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும் ஐயா. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை தரும். எல்லாருக்கும் எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்குது. ஒருத்தருடன் நம்ம பிள்ளைகள் ஃபெயில் ஆகக்கூடாது ஆண்டவரே. எல்லாருமே நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணணுங்க. நாம் மக்கிப்படணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஐயா. கஷ்டப்படுற மக்களை கண்ணீரை தொடங்க, ஆத்மா கண்களை திறந்து விடுங்க ஐயா. உம்மோடு இணைந்து வாழ தேச்சிங்கப்பா. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைச்சதும் கேட்டுக்கொள்வது ஏதோ செய்யப்படும்னு சொன்னீர். அப்படியா நீ செய்ய முடியா செபிக்கிறமையா. சாபங்கள் பாபங்கள் எல்லாம் மாற்றுங்க. வரப்போகிற உபத்திரத்தின் காலத்தில் நாங்கள் நிலைச்சிருக்கணும் ஐயா. எங்கள் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளும், பராமரித்து கொள்ளும். நீ அண்டி கொள்ளணும், மூளை இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. எல்லா துரிகான மகிமுக செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம்.
2: பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரே, உம்முக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உம்முக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிநேகத்தால் எங்களை சிநேகிக்கிறவரே, காரூணித்தால் எங்களை இழுத்துக் கொள்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். தந்திருக்கிறதான தர்மையான நேரத்திற்காக உம்மை துதிக்கின்றோம். எவ்வளோ ஆபத்துகள், தீமைகள், பொல்லாப்புகளுக்கு விலைக்கு பாதுகாத்து மீண்டும் சமுத்திர வந்தமை துதிக்க நீர் தந்திருக்கிற உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனை முழுமையாய் பொறுப்படுத்தி நடத்துங்க. இதற்குரதமாய் எழும்புற பொல்லாத ஆவிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கின்ற ஆண்டவரே, இதோ சர்வங்களை தேலிலை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ளவும். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த கூட்டனுக்கு குரதமாய் எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டணி குரதமாக இளம்பெற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். நிறைய தலைவராக இருந்து உங்கள் பரிசுத்த நாம மகிமைக்காக இந்த கூட்டங்களை கருத்தை நடத்தி தர வேண்டுமாக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பலவான முந்தி கட்டினால் ஒழிய உன் வீட்டுக்குள் புகுந்து உன் உடமையில் எல்லாம் கொள்ளையுடைய எப்படி என்று சொன்னீரே. இந்த கூட்டணி குரதமாக இளம்பெற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். நிறைய தலைவராக இருந்து நடத்துங்க. பாடவும் பாடல்கள், துதி ஆராதனைகள், ஏறெடுக்க போகிற மன்றாட்டுகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் ரத்தத்தினால், நாமத்தினால், அக்னியால், ஆவியானவர் நிறத்தை சுற்றி வேலி அடைப்பீராக. துதிகனமாகி மனிதர் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் பிதாவே. 146 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறார். 146 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். ஹல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் தேவனை, இந்த உலகத்தில் நான் உள்ளளவும் நான் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிப்பேன். சேர்ந்து பண்ணலாமா? என் கண்மணியானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து கையில் தட்டி பண்ணலாமா?

0: தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கச்சபக்குருவி சொல்லுவாங்க, இணைந்து ஜெபம் பண்ணுவோம்.
1: ரட்சிக்கப்படணும், குடிக்க கூடாது. குடிக்கிறவங்க எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு சொந்த ரட்சை ஏற்றுக்கணும். அதுக்காக
2: குடிக்கிற மக்கள் எல்லாம் நீ ரட்சிக்க வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோமாப்பா. தேசம் முழுவதும் குடிக்கிற அனைத்து மக்களையும் ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்கப்பா. குடிக்கிறதுனால எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் இல்லைப்பா, சந்தோஷம் இல்லை, எத்தனை கவலைகள் எத்தனை பாரங்கள் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்களில் எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தை அருளி செய்ய முடிக்கா கெஞ்சு கேட்கிறோம். தேசம் முழுவதும் ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமாப்பா. இயேசுக்கு வலுமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு பிரச்சனை மாத்தி தரணும், அதுக்கு போராடி ஜெபம் பண்ணுவோம்.
3: அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரே, த்ரியேக தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி இயேசப்பா. கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, 1000 நாட்களை கடந்து ஆண்டவரே ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ அப்பா மனித உயிர்கள் பலியாகி விட்டது ஆண்டவரே. 2 தரப்பிலும் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க இயேசப்பா. அப்பா அப்பா அப்பா, அருமையான பிள்ளைகள் அனாதைகளாய் நிற்கிறாங்க இயேசப்பா. தயவாய் தயவாய் நீங்க இறங்குங்க இயேசப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிறது தேவன் அப்பா. ரஷ்யாக்கு உக்ரைனுக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்க இயேசப்பா. போர் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, இரு தரப்பிலும் மாறி மாறி ஆண்டவரே அப்பா பெரிய பெரிய ஆயுதங்களை அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று சொல்லிக் கொள்கிறாங்களே இயேசப்பா. எவ்வளவாய் அழிவுகளை இந்த தேசங்கள் சந்திக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தயவாய் நீங்க இறங்குங்கப்பா. பரலோகத்தின் தேவன் இறங்காவிட்டால் யார் இறங்குவாங்க இயேசப்பா? யாரால சமாதானத்தை உண்டு பண்ண முடியும் ஆண்டவரே? தயவாய் தயவாய் இந்த இரு தேசங்களுக்கு இறங்குங்க இயேசப்பா. எல்லா ஜெபங்களையும் இயேசப்பாவுடைய வல்லமிழ நாமத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: எந்த குடும்பமே பிரியக்கூடாது, எல்லா குடும்பம் சமானமா இருக்கணும். வியாதியை உண்டாக்குறான் இப்படி பிரச்சனை, பலவிதமான பிசாசு வியாதியை கொண்டு வரான், பிரச்சனையை உண்டாக்குறான், குடும்பத்தை உடைக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து தேவன் விடுவிக்கணும், அதுக்காக யாராவது தெரிச்சாங்க போடலாம்.
4: இந்த வேலையில கூட ஏசப்பா ஆண்டவரே துதிக்கிறேன். தேசம் முருகும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. எத்தனை குடும்பங்களும் தகப்பனே பிரச்சனைகள் சண்டைகள் போராட்டங்கள் ஏசப்பா ஆண்டவரே, அதை வஞ்சிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை ஏசுகிறது நாமத்தில் நாங்கள் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க மனம் இறங்க முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. நீங்க வரி விராக ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பனே நீங்க சமாதானத்தை தரமடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதுபோல ஆண்டவரே எங்க அப்பாம துதிக்கிறோம், உங்க நன்றி செலுத்துறோம் தகப்பனே. எங்க குடும்பங்களின் முழுவதுமாக தகப்பனே கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க குடும்பங்களில் சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரக்கூடாது ஏசப்பா ஆண்டவரே. எங்கள் குடும்பம் எந்த குடும்பங்களும் பிரிவினை வராதபடிக்கு சுவாமி எங்க குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நீங்க மனம் இறங்கும்படிக்கம் ஜெபிக்கிற ஏசப்பா. எல்லா துதி கணமாக்கியமே உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே,
1: ஆமென். கர்த்தாவே, எங்கள் செவத்தெல்லாம் கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
0: திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம்
5: வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினைவுகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தனக்கல்லை போலவும் பளிங்கினால் உள்ள வச்சரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள், வடக்கே மூன்று வாசல்கள், தெற்கே மூன்று வாசல்கள், மேற்கே மூன்று வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தனங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுர்ணரத்னம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்பதே ஆமீன். வாசிக்க முடிய கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
0: தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அக்கா நம் நடுவிலேயே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள்.
1: வெளிப்படுத்தும் விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனம்.
5: மேலும்
1: பரலோகத்திலிருந்து உண்டான
5: ஒரு பெருசத்தத்தை கேட்டேன்.
1: அது
5: இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
1: அவர்களிடத்திலே
5: அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள்.
1: கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? கர்த்தருடைய வாசத்தால் நம்மளுக்குள்ளதாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவங்க பாருங்க. கர்த்தருடைய வாசத்தில் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீர்வூற்றையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தெல்லாம் பேரிட்டு அழைத்தவருடைய வாசத்தில் நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்மளுக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுறாராம். நம்ம பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நம்ம கூப்பிடணும். யோசப்பா என் உள்ளத்துலேருந்து வாசம் பண்ணுங்க பரிசுத்த பிதாவே, என் உடத்துல வாசமான பசுத்தாவியே, சம்பூர்ணம் எனக்குள்ள வாங்க, சம்பூர்ணம் எனக்குள்ள வாங்க. அவரை கூப்பிடு நமக்குள்ள வாசம் பண்ண. 21 அதிகாரம் 4 கண்ணீர் யாவையும் துடைப்பாரா. நாலு வாசிங்க. வாசம் பண்ணுறது மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருந்துக்கு என்ன செய்யணும், கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன்.
5: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
1: பார்த்தீங்களா, அவர்களுக்கு நம்மளுடைய கண்ணீர் யாவை யார் துடைக்கிறா? நம்ம தேவன் துடைப்பார். நமக்கு வாசம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும், கூப்பிடுறது மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, எப்பொழுதுமே அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எபேசியரில் சொல்கிறார், எபேசியர் புஸ்தகம் 3:16
5: நீங்கள்
1: நீங்கள்
5: அவருடைய ஆவியினாலே
1: அவருடைய ஆவியினாலே
5: உள்ளான மனுஷனில்
1: உள்ளான மனுஷனே
5: வல்லமையாய் பலப்படவும்
1: வல்லமையாய் பலப்படவும்
5: விசுவாசத்தினாலே
1: விசுவாசத்தினாலே
5: கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும்.
1: இப்பொழுது நம்ம விசுவாசிக்க வேண்டிய கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, தங்கியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நம்ம விசுவாசத்தோடு இருந்தேன்னா கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, யார் அருக்குள்ளெல்லாம் வாசம் பண்ணுவார் அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 14:23
5: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக
1: ஒருவன்
5: எனில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம்.
1: கத்திரி வருவார், அன்பா இருந்த வசனத்தை கை கொள்வான், நாங்கள் வந்து அவனிடத்துல என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம். வசனத்தரம ஒரு நாளும் வாசிக்கிற மாத்திரில் கை கொள்ள வேண்டும். பைபிள் வாசிக்கணும், நம்ம சர்ச்சைக்கு வரும்ப வாசனத்தை கேட்குறோம். அது மாத்திரம் இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் டிவியில் எந்த டிவியில் பார்த்தாலும் எந்த யூடியூப்பில் பார்த்தாலும் தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை கை கொள்ளணும். 1 John 2:5
5: அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் இடத்தில்
1: அவர் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிற இடத்தில்
5: தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம்
1: கர்த்தருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது கர்த்தருடைய அன்பு நமக்கு எப்படி இருக்குதா, பூரணப்பட்டிருக்கிறது. அது மாத்திர நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை கேட்குற மாத்திரில்ல வாசிக்கிற மாத்திரில்ல அதை கை கொள்ள வேண்டும். கை கொள்ளும்போது கர்த்தருடைய அன்பு நம்ம மேலே பூரணப்பட்டிருக்கோம், நம்ம அதனால் அவருக்குள்ளே இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, கர்த்தர் வசனத்தை ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். 2 John 4:1
5: பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
1: யோவான் சொல்றாரு, நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நம்ம சத்தியத்தில் நடந்தா நம்மளை பார்த்து நம்ம தேவனை கர்த்த நம்ம மிகவும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரு. அதான் இங்கேயும் சொல்றாரு, நம்ம வாசிக்க கேட்ட 3:4-5
5: என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை பிரியமானவனே
1: நீ
5: சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய்
1: சகோதரருக்கும் மற்றவங்களும் செய்கிறது எப்படி இருக்காங்களா, உண்மையாக செய்கிறாங்க. சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும், சத்தியத்தை கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆண்டோட வாசனை என்ன சொல்லுதோ நம்ம அதன்படி நடந்தால் கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். அவங்க இடத்துல கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம், நம்ம வசனத்தின்படி நடக்க வேண்டும். வசனத்தை கேட்டு மற்றவருக்காக விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும்போது தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 2வது கர்த்தர் யாருக்குள்ள வாசம் பண்ணுவார், மத்தேயு சுவிசேஷம் 18:20
5: ஏனெனில்
1: இரண்டு பேராவது
5: மூன்று பேராவது
1: என் நாமத்தினாலே
5: எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே
1: இருக்கிறேன் என்றார். ரெண்டு பேராவது மூன்று பேராவது அவர் நம்ம தேடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுறாரு. அது மாத்திரல எங்கே வாசம் பண்ணுறாரா? சங்கீத புஸ்தகம் 22:3
5: இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே
1: வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தர். நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கி பார்த்தீங்க. தேவனை தூச்சிட்டே இருந்து பாருங்க, அவர் பிரசரத்தோணர முடியும். நமக்குள்ள அவர் கர்த்தர் வாசம் பண்ணுவார். பெரிய காரியம் கர்த்தர் நம்ம செய்கிறாரு. அதை நம்ம எப்போவுமே தேவனை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தரோடு எப்போது நம்ம இருக்கணும், துதிக்கணும்.
0: கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆகாசத்தில் ஜெபம் செய்து படிப்பாங்க. இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா?
1: ஒருவரை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. தேவாசனம் எல்லார் உள்ளத்திலையும் கிரியை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பசுத்தாவின் அபிஷேகத்தினால் சம்பூர்ண நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். அக்கில நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். வல்லமேல் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். தேவக்கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவை நன்மையினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சு வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்போ நீர் அதிகமாக நீர் ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவர். யாரையும் நம்ம மக்களை கொள்ளை நோய் தொடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. எங்கே பார்த்தாலும் காய்ச்சலும் பலவீனங்களுமா இருக்குது ஆண்டவர. யாரையுமே கொள்ளை நோய் தொடாதபடி காத்து கொள்ளுங்க ஏசப்பா. பரலோக அக்கினால் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. யாரெல்லாம் அந்த காய்ச்சினால் கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஆண்டவர. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத சகோதரி குழந்தை பாய் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடன் நடக்க உதவி செய்ய. கஷ்டத்தை மாற்றுங்க ஆண்டவர். சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரிலும் வேதலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. அறிந்து கொள்ள கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் முயற்சின் கருத்தில் அப்போ வர்ற மக்கள் குடும்பத்தில் குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சுற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்ட உதவி செய்யுங்க. சாப்பிடையமை துதிக்கிறோம். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க. வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியங்க. தொழில் செய்கிற மக்களை ஆசிரியங்க. கேஸில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அன்றைய பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. தேவ கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எப்போ தேவ பிரசனம் மூடி மறைச்சு காத்து கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்து ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. எல்லார் வீட்லையும் குடும்பச்சம் பண்ணணும் ஆண்டவரே. எல்லார் குடும்பத்திலும் குடும்பச்சம் பண்ண உதவி செய்யுங்க. தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. தேவனோடு எப்போது ஒன்றரை கலக்கக்கூடிய கிருவிகளை கொடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: பெந்தேக்கோஸ்தின் புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்களும்
0: பிழை இல்லாதவர்களுமாய்
1: சமாதானத்தோடு
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஒருவரும் சமாதானத்தோடு இருக்கணும். சமான குலைச்சல் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? செவிக்க முடியாது, துதிக்க முடியாது. உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள், யோசனை, கவலை வரும். பரிசுத்த பேதுரு எழுதுறாரு, கரையிட்டவர்களும் பிழையற்றவர்களும். அது மாத்திர என்ன, அவர் சன்னிதானத்தில் எப்படி இருக்கணுமா? சமானத்தோட அவர் சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். சமானத்தோட காடும்படி என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சமாதானம்

0: இருக்கணும். உலகத்தில் எது வேணாலும் விலைக்கு வாங்கலாம். சமானத்தை வந்து விலைக்கு வாங்கவே முடியாது. சமானத்தை கொடுக்க யாரும் கொடுக்க முடியும்? நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஒருத்தர் தான் அந்த சமானத்தை கொடுக்க முடியும். வேற என்ன வேணாலும் விலைக்கு வாங்கிக்கலாம். சமானத்தை எங்கேயுமே விலைக்கு வாங்க முடியாது. அது யார் கொடுக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசுக்கு அவர்கள் மட்டும்தான் சமானத்தை கொடுக்க முடியும். சரியா? அவர் பார்த்து நம்ம உறுதியாக பற்றி பிடிச்சிட்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சமானம் தாங்கப்பா, சந்தோஷம் தாங்க, அதை நீங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவரே எனக்கு சமானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து நம்ம கெஞ்சி கேட்கணும், கெஞ்சி கேட்கணும். எப்படியாரு சமானத்தை கொடுங்கப்பா, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுதான் அங்கே இப்போ ஆண்டவரை இயேசுக்கு வாயினாலே சொன்ன வார்த்தை லூக்கான சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்,
0: உங்கள் இருதயங்கள்
1: பெருந்திண்டியினாலும்,
0: பெருந்திண்டினாலும் என்ன பெருந்திண்டி, அதுக்கு எதற்கு இதை செய்யலாமா இதை செய்யலாமா என்ன செய்யலும் அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு என்ன செய்யறது இன்னைக்கு என்ன செய்யறது அந்த கவலை பெருந்திண்டினாலும்,
1: வெறியினாலும்,
0: வெறியினாலும்,
1: லௌகீக கவலைகளின்,
0: உலக கவலைகளினாலும்,
1: பாரம் அடையாத படி,
0: பாரம் அடையாத படிக்கு
1: நீங்கள் நினையாத நேரத்தில்,
0: நினையாத நேரத்தில்
1: அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும்,
0: அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும்
1: எச்சரிக்கையாக இருங்கள்,
0: எச்சரிக்கையா இருங்கள். பாத்தீங்களா, கவலை சோர்வு பெருந்திண்டி நம்ம உள்ள பாரம் அடையாத படிக்கு நம்ம என்ன செய்யணுமா? நம்ம இப்போ உலக கவலை நம்ம உள்ளத்தை, அதை லகுவீக கவலை நம்ம உள்ளத்தில் தாக்காத படிக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரி பாதத்தில் நம்ம அதிகமாக பைபிள் வாசித்து செபித்து துதித்து ஆண்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த நாள் நம்ம மேலே வரும்போது நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாமல் தடை பண்ணிடாத படிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. நம்ம சமாதானமாக இருக்கணும். எப்போதும் சமானத்தை ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு சமானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்க. எது வேணாலும் விலைக்கு வாங்கலாம். சமானத்தை வந்து எங்கேயுமே வாங்க முடியாது. கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு சமானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும்? வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 53:5.
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: நம்முடைய மீறுதல் நிமித்தம்
1: அவர் காயப்பட்டு,
0: அவர் காயப்பட்டு,
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்,
0: நொறுக்கப்பட்டார்.
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, பார்த்தீங்களா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது,
0: அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை யார் வந்தது? நம்ம ஆண்டவராக இயேசுக்கு மேல் வந்து அவர் தான் நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் நானும் நம்ம ஒவ்வொருவரும் சமானமாக இருக்குன்னு சொல்லித்தான் ஆண்டவராகிய இயேசுக்கு நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் ஒருத்தர் தான் சமானத்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் வேறு என்ன வேணாலும் வாங்கிடலாம். சமானத்தை வாங்கின ஆண்டவராகிய இயேசுக்கு அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். சமானத்தை நமக்காக, சமானத்தை உண்டாக்குறதுக்காக அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அவர் மேலே வந்துச்சு. கைகள் ஆடி காலில் ஆடி விழால குத்துறாங்க. போர்ச்சியவர் முழுதுமே அவர் அடித்தாங்க. எவ்வளோ பேர் அடித்தாங்க. காரி துப்புனாங்க, நிந்திக்கப்பட்டாங்க, எவ்வளவோ பாடுகள் பட்டிருக்காங்க. அவர் தான் அந்த சமானத்தை உண்டாக்கும் ஆக்கினி அவர் மேலே வந்தது. அவர் மட்டும்தான் நமக்கு சமானத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே எனக்கு சமானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அவர் சனிதானத்தில் சமானத்தை காண முடியும். என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிப்படுத்துற விசேஷம் 6:4.
1: அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது.
0: சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது.
1: அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு,
0: அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு
1: பூமியில் உள்ளவர்கள்,
0: பூமியில் உள்ளவர்கள்
1: ஒருவரை ஒருவர்,
0: ஒருவர் ஒருவர்
1: கொலை செய்யத்தக்கதாக,
0: கொலை செய்யத்தக்கதாக
1: சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான,
0: பூமியிலிருந்து கெடுத்து போடும்படியாக
1: அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
0: அவனுக்கு என்ன செய்யும்? சமாந்தை கெடுக்கிறதுக்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டான். பாருங்க அப்பா, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை பாதத்தை உறுதியா பற்றி கொள்ளணும். அவரை அண்டி கொள்ளணும். அந்த சமாந்தை நம்ம கெடுத்துடாத படிக்கணும். நம்ம ஆண்டவர் பாதத்தை உறுதியா அண்டி கொள்ளணும். பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சண்டையும் சச்சரவும். யாமான் தேசத்துல சண்டை, உக்ரைன்ல சண்டை, சீன பெருபக்கம் பிரச்சனை, இப்படி நிறைய காரியங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளயும் நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சி, அது மாத்திரல்ல பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கத்துட்ட எப்போது நம்ம உள்ளத்தில் சமான், ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் கத்திர எப்போ வருவார் நம்ம தெரியாது. நம்ம எப்போது நம்ம சமாதானமாக இருக்கணும். நம்ம சமானத்தை இழந்திருக்கிறோமா? கத்திரி கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே நான் சமானமாக இருக்கணும் தானே ஆண்டவரே? நீர் எனக்கா ஆக்கினை ஏற்றுக்கொண்டீரப்பா. அந்த சமானத்தை உண்டாக்குறதுக்காக நீர் எனக்கு ஆக்கினை உண்மையில் வந்ததே எனக்காகத்தான் ஆண்டவர் ஆக்கிரியம் உண்மையில வந்தது. ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு சமான் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 7:25
1: சங்காரம் வருகிறது,
0: சங்காரம் வருகிறது,
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: சமாதானத்தை தேடுவார்கள்.
0: சங்காரம் வருகிறது அப்பொழுது என்ன செய்வாங்க? சமாதானத்தை தேடுவாங்க. இப்ப எத்த பார்த்தாலும் சண்டை. இப்ப பாருங்க, உக்ரைன் நாட்டுல போய் கேட்டு பார்த்தா தெரியும் என்னங்க. எங்களுக்கு உட்காரவே இடம் இல்லை, தங்க இடம் இல்லை, எங்களை கொள்றாங்க. எங்கெங்க சமாதானம் இருக்குது? அதாவது சங்காரம் வருகிறது, அவங்க என்ன செய்வாங்க? சமாதானத்தை தேடுவாங்க.
1: ஆனாலும் அது கிடையாது.
0: ஆனாலும் அது கிடையாது. உக்ரைன் நாட்டுல போய் கேட்டு பாருங்க, எங்கெங்க சமாதானம்? எங்க பார்த்தாலும் கொள்றாங்க. எங்க தங்குறது கூட இடம் இல்லை, சாப்பாடு கூட இடம் இல்லை. எங்களுக்கு எங்க சமாதானத்தை எங்கெங்க தேடுறது? எங்கள் பிள்ளைகள் ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல, என் கணவர் ஒரு இடத்துல, எவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்கெங்க சமாதானம் அப்படிதானே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் வர்றதுக்குள்ளாக ஆண்டவற்றம் என்ன செய்யணும்? சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சமாதானத்தை தேடுவது அது கிடையாது. வாசி பண்ணிருக்க,
1: சங்காரம் வருகிறது,
0: சங்காரம் வருகிறது,
1: அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள்,
0: அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள்,
1: ஆனாலும் அது கிடையாது.
0: ஆனாலும் அது கிடையாது. சமாதானத்தை தேடுவாங்க, ஆனாலும் அது கிடையாது. நம்ம இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசுக்கு திரும்ப அழைத்தது எதுக்கு அழைத்தாரா? சமாதானமா இருக்குன்னு அழைச்சாரா? வாசித்து பாருங்க, கொலோசியர் புஸ்தகம் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது,
0: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது.
1: இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்,
0: இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். தேவ சமானம் இருத்தளணும். எங்க நம்ம சமானமா இருக்கிற மாதிரி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா வந்துட்டா மட்டும் இல்லை, நம்ம சமாதானம் எங்க இருக்கணுமா? எங்க இருக்கணும் சொல்லுங்க, எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். நம்ம ட்ரெஸ் மாத்தி நல்லா எல்லாரும் மத்தியிலும் நல்லா பக்கா வந்தா பாருங்க, பரவாயில்ல, இவங்களுக்கு என்ன குறை, இவங்க பாரு என்ன சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு வெளியிறங்க சொல்லலாம். ஆனா இருதயத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தேவனுக்கு தான் தெரியும், சமாதானம் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி. அப்போ நம்ம ஆண்டவரை கேட்டால் சமாதானத்தை தருவார். அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் கொலோசியர் புஸ்தகம் 1:20
1: அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே,
0: சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே
1: சமாதானத்தை உண்டாக்கி.
0: அவர் நமக்காக அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டு சிலுவையில் நமக்காக கைகளாணி காலாணி விழாவில் குத்தப்பட்டு முள்ளு முடியெல்லாம் சுட்டப்பட்டு முதுமெல்லாம் அடிக்கப்பட்டார். உழுவப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். சிந்தன் சிறுபில சிந்த ரத்தத்தினால ஒரு நாள் கேட்கிறாண்டவரே, என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களாம் மன்னிங்க, உங்கள் ரத்தனை கழுவுனையா, எனக்கு சமாந்தை தாங்க, சமாந்தை தாங்க, சமாந்தை தாங்கப்பா, எனக்கு பாவத்தை நிம்மர்த்தியாக்குங்க சுவாமி, எனக்கு பாவத்தில் நிம்மர்த்தியாக்கு, எனக்கு சமாந்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் சமாதானம் தருவார். அதான் சமாதானத்தை ரத்தத்தை சிந்தி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். சிறுவில ரத்தத்தை சிந்தி நமக்காக சமாதானத்தை சிறுவில உண்டாக்கி இருக்கிறார். அந்த சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆமாண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தை நிறைவேறப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உள்ளத்தில் எனக்கு ஆறுதலை கொடுங்க, இதயத்தில் என் இதயம் அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கிறப்பா, கவலையா இருக்குது ஆண்டவரே. நான் என் அறியாமே நடந்துட்டு இருக்கேன், நான் எங்க போறது எனக்கு தெரியல, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, சும்மா நடந்துட்டு இருக்கேன், நான் சும்மா சும்மா எதையோ சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கே சமாதானம் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் கவலைப்படுறோம். அருமையான சகோதரிய சவரி, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர் நோக்கி பாருங்க, நமக்காக சிறுவில் ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். சமாதானம் நம்மளாம் சமாதானமாக இருக்குன்னு சொல்லித்தான் அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார். நமக்கு ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவர் தலைமுனால குணமானு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நானும் நீங்களும் சமானமாக இருக்கிறது அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே கேளுங்க, சமானத்தை கொடுங்க, சமானத்தை கொடுங்க. சங்கீத புஸ்தகம் 32:3
1: நான் அடக்கி வைத்த மட்டும்,
0: நான் அடக்கி வைத்த மட்டும்
1: நித்தம் என் கதறுதலினாலே,
0: நித்தமோ நித்தமோ என் கதறுதலினாலே
1: என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு,
0: என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. பாவத்தை அறிக்கிடாம, பாவத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பறிக்கிடாம சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போனா, நீதிபதியில் வாசிக்கிற 28:13 பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுறனா இறக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கிடாம, நான் கரெக்டா இருக்கிறேன், சரியாதான் இருக்கிறேன், சொல்லி நம்ம மனசில் நினைக்கிறோம், நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்கு நினைக்கிறோம். நமக்குள்ள இருக்க பாவத்தை ஆண்டவற்றை அறிக்கையிட வேண்டும். அடக்கி வைத்து மட்டும் நித்தும் என் கதிரான என் எலும்புகள் உழந்து பிடிச்சு ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நம்ம கதிரினால என்ன செய்யணும், நமக்கு நம் எலும்பெல்லாம் உழந்து போயிடும், சரீரம் முழுவதும் பலவீனப்பட்டுரும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிமப்பா, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவும். ஒன்று யோவான் 1:7
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஒவ்வொரு நாள் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும், நேரத்தில் பாவத்தை அறிக்கிட்டாச்சு, இன்னைக்கு என்ன பாவம் அறிக்கையா இருக்குது? இல்லை மேனவில், நம்ம வீட்டை பெருக்கி அடிக்கடி சொல்ற மாதிரி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி வீட்டை பூட்டிட்டு வந்து பாருங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை இருக்கும். அதே போல் நம்ம இருதயத்தில், எண்ணத்தில், சிந்தனைகளில், செயல்களில், நம்ம பேச்சில் எத்தனையோ பாவங்கள் இருக்குது. அதை நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறவர் சுத்திகரிப்பார். பாவத்தை அறிக்கிடணும், ஏசப்பா என் மனசுக்களை வாங்க, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, உங்கள் ரத்தனை கழுவணும். நான் இந்த எண்ணம் என்னை அறிய மறுதுப்பா, இந்த சிந்தனை என்னை அறிய மறுது, உண்மை துக்கப்படுத்துகிறேன், வேதனைப்படுத்துகிறப்பா, உள்ளத்தை உடைக்கிறேனே, என்னை மாற்றும், என்னை அறியாமே கோபம் வருது, என்னை அறியாமே போகிற மாறுது, என்னை அறியாமே போகிறேன் கூடுறேன், என்னை அறியாமல் வீண் பேச்சு பேசுகிறேன், மற்றவங்களை குறை சொல்கிறேன், எத்தனையோ பாவங்கள் இருக்கப்பா எனக்கு விடுதலை செய்யுங்க. நம்ம வேதத்தில் வாசிக்க கேட்டோம் இல்லையா, அப்போஸ்தலன் புஸ்தகம் 3:20 நம் பாவம் நிமிர்த்தி செய்யப்பட வேண்டும்.
1: உங்கள் பாவங்கள்,
0: உங்கள் பாவங்கள்
1: நிவர்த்தி செய்யும் படும் பொருட்டு,
0: நிமித்தி செய்யும் படும் பொருட்டு, நம்ம பாவத்தில் என்ன வேணும், நிமிர்த்தி செய்யும் படும் பொருட்டு
1: நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள்.
0: நான் மனம் திரும்ப வேண்டும், பழைய சுபாவம் மாறணும். ஆண்டவரே எனக்குள்ள இந்த கோபம், பொறாமை, கோபம், எரிச்சல், மற்றவங்களை குறை சொல்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எனக்கு இருக்கு ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்கப்பா, நம்ம மனம் திரும்பணும் ஐயா. அதை யாரால் மட்டும்தான் முடியும், பரிசுத்த ஆவியானவரால் மாற்ற முடியும், ஆண்டவராக இயேசுக்கு மாற்ற முடியும். அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, பாபம் மரணம் என்பின் பிரமாணத்தின் என்ன விடுதலை ஆக்கிட்டு. ஆசிங்க ரோமர்கள் 8:2
1: கிறிஸ்து இயேசுவினாலே,
0: கிறிஸ்து இயேசுவினாலே
1: ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்,
0: ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்
1: என்னை,
0: என்னை
1: பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி,
0: பாவம் மரணம் என்பின் பிரமாணத்தில் என்ன விடுதலையாக்கிட்டு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பின் பிரமாணத்தின் விடுதலையாக்கிட்டு, விடுதலையாக்கணும் சொன்னா கிறிஸ்து இயேசுவினால தான். அதான் இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணத்திலிருந்து விடுச்சு, நம்ம மனம் திரும்ப வேண்டும், பழைய சுபா மாற வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் சுபா பழைய சுபாவே இருக்கப்பா, கோபம் வருது எனக்குள்ளே, வருது கோபம் வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது, பொறாம வருது, மற்றவங்களை குறை சொல்கிற என்ன வருது, மற்றவங்களை அற்பமாக நினைக்க வேண்டிய என்ன வருது, என்னை விட்டு நீக்கிருங்க ஏசப்பா, நம்ம கண்ணீரோடு கதறும்போது கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதான் சொல்றது, பாவம் நிமிர்த்தியாக்கும் பொறுப்பட்டு என்ன செய்யுங்க, மனம் திரும்பி குணப்படுங்க, நம்ம ஆத்துமா குணமடைய வேண்டும். கேட்கணும், ஆண்டவர் தான் நமக்கு சமானத்தை தர முடியும், அவர் தான் நமக்காக ரத்தத்தை சிலுவையில் சிந்தி சமானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார், அவர் தான் சமான காரணர். மிக 5:5
1: இவரே சமாதான காரணர்,
0: அவர் தான் சமானத்து காரணரே, அவர் தான், அவர் தான் சமானத்தை தர முடியும், அவர் தான் நமக்காக சமானத்துக்காக மரண ஆக்கினை ஏற்றுக்கொண்டார், அவர் மேல் வந்தது சமானத்தை உண்டாக்குறதுக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார்.
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை யார் மேல் வந்தது, நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு மேல வந்துச்சு, அவர் தான் சமாதானத்தை தர முடியும், அதுதான் இவரே சமானக்காரனர். ரோமர் 16:20 பாருங்க,
1: சமாதானத்தின் தேவன்,
0: சமான காரணர், சமாதானத்தின் தேவன். ஆதியாகமம் 49:10 பாருங்க,
1: சமாதான கர்த்தர்,
0: அவர் தான் சமான கர்த்தர், அவர்கிட்ட தான் சமாதானம் இருக்கு, வேற யார்த்தையுமே இல்லை. அவர்கிட்ட கேளுங்க, இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, என் குணங்கள் மாற வேண்டும், என்னுடைய கணங்களப்பா மறந்துருமணும், நான் குணப்படணும், நான் மறுபடியும் பிறக்கணும், கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறக்கணும், எனக்கு இந்த கிருபை கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தருவார். நம்ம பாவம் அப்பதான் நம்ம நிம்மதி செய்ய முடியும். ஆண்டவர் நம்ம பாவத்திலிருந்து நிம்மதியாக்க வேண்டும். செய்த பாவத்தான் செவிச்சிட்டு இருக்கோம். இந்த பாவத்தில் நிம்மதி செய்யணும், மனம் திரும்பி கொணப்பட வேண்டும். ஏன்னா அவற்று தான் சமாதான நமக்கு சமாதத்தை உண்டாக்குறதுக்கு அவர் ஆக்கியனை ஏற்றுக்கொண்டார். அவர் மேலே உழுந்தது அந்த ஆக்கியனை நீ ஏற்றுக்கோ. என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சமாதத்தை உண்டாக்க ஆக்கியனை நான் ஏற்றுக்கொள்ள என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும் தான் நமக்காக ஆண்டவராக இயேசு ஆக்கியனை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எனக்கு சமாதத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்க. நான் வாழ்க்கையில் உலகத்தில் எவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டாண்டவரே, இனிமேலும் சமாதம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா, எனக்கு சமாதத்தை கொடுங்க. வாசிங்க, இப்போ வாசிக்கலாமா? ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் 14வது வசனம்.
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
1: கரையற்றவர்களும்
0: கரையற்றவர்களும்,
1: பிழை இல்லாதவர்களும்
0: பிழை இல்லாதவர்களுமா,
1: சமாதானத்தோடு
0: சமாதானத்தோடு
1: அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாயிருங்கள்,
0: ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப சமாதானத்தோட காணப்படணும், இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஆண்டவரே உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, நான் செய்த அக்கிரமத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 39வது சங்கீதம் 8வது வசனம் பாருங்க.
1: என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து,
0: என் மீறுதல் எல்லாவற்றில் இருந்து
1: என்னை விடுதலையாக்கும்,
0: என்னை விடுதலை கெஞ்சுறாரு. பெரிய ராஜாதான், 40 வருஷம் 6 மாசம் அரசாண்ட ராஜாதா அவர் கேட்கிற, ஆண்டவரே என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்ன விடுதலையாக்கும். நம்ம கதறி கேட்கணும், அப்பதான் உள்ளத்துல சமாதானம் வரும். அவர் வரும்போது அவர் சன்னதியில் சமாதத்தோட காத்துக்குள்ள சாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. சமாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ரெண்டாவது எப்போ சமாதானம் வரும்? முதல்ல நம்ம ரத்தத்தினால கழுவப்படும்போது நம்ம சமாதானம். ரெண்டாவது எப்போ சமாதானம் வரும்? ரோமர்கள் நிருபம் 2:10 வசனம்.
1: முன்பு
0: யூதரிலும்
1: பின்பு கிரேக்கரிலும்,
0: பின்பு கிரேக்கரிலும்
1: எவன் நன்மை செய்கிறானோ,
0: எவன் நன்மை செய்கிறானோ
1: அவனுக்கு
0: அவனுக்கு
1: மகிமையும்
0: மகிமையும்
1: கனமும்
0: கனமும்
1: சமாதானமும் உண்டாகும்,
0: சமாதானம் உண்டாகும். ரெண்டாவது எப்ப சமாதானம் கிடைக்கும் சொல்லுங்க? எப்ப ரொம்ப சமாதானம் கிடைக்கும்? நன்மை செய்யும் போது நமக்கு சமாதானம். ஹலேலூயா. மதே இயேசுக்கு ரத்தத்தினால் நம்ம கழுவும் போடும்போது சமாதானம். ரெண்டாவது என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும்போது சமாதானம். யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, நன்மை செய்யும்போது அவங்களுக்கு சமாதானம். மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்யும்போது சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால் முடிஞ்ச நன்மை செய்யணும். கலாத்தியர் 6:9-10 வசனம்.
1: நன்மை செய்கிறது,
0: நன்மை செய்யறதில்
1: சோர்ந்து போகாமல்.
0: சிலர் சொல்லுவாங்க, இந்த கைட்டு எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருக்க, என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்துருவாங்க. நன்மை செய்து சோர்ந்து போகாமல்
1: இருப்போமாக,
0: இருப்போமாக.
1: நாம் தளர்ந்து போகாதிருந்தால்,
0: தளர்ந்து போகாதிருந்தால்
1: ஏற்ற காலத்தில்,
0: ஏற்ற காலத்தில்
1: அறுப்போம்,
0: அறுப்போம்.
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: நமக்கு கிடைக்கும்,
0: நமக்கு கிடைக்கும்
1: சமயத்திற்கு தக்கதாக.
0: நம்ம கிடைக்க எந்த சமயம் எப்படி காசு இருக்கா இல்லையா, அதே நம்ம கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக. நீங்க இப்ப அன்னைக்கு செஞ்ச மாதிரி இன்னைக்கு செய்யுன்னு சொல்லல, அன்று சொல்றாரு. நம்ம கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக
1: யாவருக்கும்,
0: யாவருக்கும்
1: விசேஷமாக,
0: விசேஷமாக
1: விசுவாச குடும்பத்தாருக்கும்,
0: விசுவாச குடும்பத்தாருக்கும்
1: நன்மை செய்ய கடவும்,
0: நன்மை செய்ய கடவும். யாருக்கு நன்மை செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யும்? யாருக்கு நன்மை செய்யணுமா? விசுவாச குடும்பம், நம்ம சபையில் உள்ள மக்களுக்கு நம்மளால முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும். ஹலேலூயா,
1: ஹலேலூயா.
0: நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யும்போது சமாதானம். யாருக்கு நன்மை செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 5:44 வசனம்.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
1: உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
0: உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
1: உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
0: உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
1: உங்களை பகைக்கிறவர்களுக்கு,
0: உங்களை பகைக்கிறவர்களுக்கு
1: நன்மை செய்யுங்கள்.
0: உங்களை பகைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். பகைக்க, ஆமா, என்னை இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி நன்மை செய்யுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், யார் மனிதர் யாரும் சொல்லல, ஆண்டவரை இயேசுக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறவங்க? பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாரெல்லாம் நம்ம பகைக்கிறவங்களோ அவங்களுக்கு தான் நான் நன்மை செய்யணும். நம்மளத்தில் அன்பாக இருக்கிறவங்க நன்மை செய்ய பிரயோஜனம் இல்லை, நம்ம பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, அதுதான் ஆண்டவரை இயேசுக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாரு. லூக்காவின் சுவிசேஷம் 6:33 வசனம்.
1: உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால்,
0: உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு நீங்கள் ஒன்று சரி கல்யாணத்துக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னைக்கு ஒரு மோதிரம் போட்டாங்கன்னு நம்ம நிலைக்கு ஒரு மோதிரம் போடுறோம், அது இல்லை. அதங்க சொல்றாரு, உங்க நன்மை செய்வர்களுக்கே நீங்க நன்மை செய்தார்,
1: உங்களுக்கு பலன் என்ன?
0: அதுல உங்களுக்கு என்ன பலன்?
1: பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே.
0: பாவிகள் அப்படியே செய்யறாங்களே. உங்களுக்கு நன்மை செய்யறவங்களுக்கே நன்மை செய்யாதீங்க. உங்களை சத்துருக்கு, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் வரும்போது கொண்டு வர்றார். மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போது உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதான் ஏசாயா சொல்றாரு, ஏசாயின் புஸ்தகம் 1:17.
1: நன்மை செய்ய படியுங்கள்.
0: நன்மை செய்ய என்ன செய்யணுமா? படிக்கணுமா? நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். முடிஞ்ச நன்மை, நம்மளால முடிஞ்ச சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ நம்ம கர்த்தர் கொடுத்த அந்த நன்மை செய்யணும். இப்போ அதை பகைக்கிறதுக்கு நன்மை செய்யணும் சொன்னார். ரெண்டாவது யாருக்கு நன்மை செய்யணுமா? நீதிமொழியின் புஸ்தகம் 3:27.
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும் போது.
0: உனக்கு திராணி, நன்மை செய்யறதுக்கு ஒரு திராணி இருக்கா? உங்களால செய்ய முடியுமா? அதான் சொல்றேன், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாம இராத. செய்ய திராணி இருக்கும் போது, திராணிக்கு மேல கடை வாங்கிலாம் ஆண்டு செய்ய சொல்லல. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்குதா? நன்மை செய்யும் திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களும் செய்யாத இராதே. நமக்கு நன்மை செய்யும் போது சமாதானம். முதல் எதனால சமாதானம்? முதல் எப்படி சமாதானம் கிடைக்கு? இயேசு கிறிஸ்துவே ரத்தத்தினால கழுவப்படும் போது சமாதானம். ரெண்டாவது நன்மை செய்யும் போது சமாதானம். பாசிங்க Romans 2:10.
1: முன்பு யூதரிலும்,
0: முன்பு யூதரிலும்,
1: பின்பு கிரேக்கரிலும்,
0: பின்பு கிரேக்கரிலும்
1: எவன் நன்மை செய்கிறானோ,
0: எவன் நன்மை செய்கிறானோ
1: அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும்.
0: அவருக்கு என்ன செய்ய? நன்மை செய்யும் போது என்ன செய்தான்? மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. முதல்ல யாருக்கு நன்மை செய்ய, யாருக்கு சமாதானம் கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் போது, மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போது. விசுவாசிகளுக்கும் நம்ம நன்மை செய்ய வேண்டும். கஷ்டப்படுற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நம்ம நன்மை செய்ய வேண்டும். மூன்றாவது எப்படி நமக்கு சமாதானம் கிடைக்கும் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 119:165.
1: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு,
0: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு
1: மிகுந்த சமாதானம் உண்டு,
0: மிகுந்த சமாதானம் உண்டு,
1: அவர்களுக்கு இடரல் இல்லை.
0: அவர்களுக்கு இடரே இல்லை. வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். ஐயோ வாசிக்கணுமே, இன்னைக்கு வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனையா இருமா, வாசிக்கணுமே, அப்படி இல்லை. வேதத்தை நேசித்து உண்மையோடு அன்போடு வாசிக்கும் போது அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்களுக்கு என்ன இல்லை? இடரலே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: முதல் யாருக்கு சமாதானம்? இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படும் போது நமக்கு சமாதானத்தை கொடுக்குறார். அவர் தான் சமாதானக்காரனர், அவர் தான் சமாட்டின் தேவன், அவர் தான் சமான கர்த்தர், அவர் தான் சமான பிரபு. ரெண்டாவது எப்படி சமாதானம் கிடைக்கும் நமக்கு? ஆண்டவர் நமக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போது நமக்கு சமாதானம். மூணாவது எப்ப சமாதானம்? ஆண்டவர் வசனத்தை நேசித்து வாசிக்கும் போது சமாதானம். நேசித்து வாசிக்கிறது மாத்திரல, வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 17:11.
1: அந்த பட்டணத்தார்,
0: அந்த பட்டணத்தார்
1: மனோவாஞ்சையாய்,
0: மனோவாஞ்ச அவங்களுக்குள்ள இருந்த மனோவாஞ்சையாய்
1: வசனத்தை ஏற்றுக்கொண்டு,
0: வசனத்தை ஏற்றுக்கொண்டு
1: காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று,
0: காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று
1: தினந்தோறும்,
0: தினந்தோறும்
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால்,
0: தினந்தோறும் வேத வாக்கியத்தை என்ன செஞ்சாங்களா? ஆராய்ந்து பார்த்ததினால்
1: தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும்,
0: தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும்
1: நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
0: பாத்தீங்களா, நம்ம தெசலோனிக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாங்க.
1: அந்த பட்டணத்தார்,
0: அந்த பட்டணத்தார்
1: மனோவாஞ்சையாய்,
0: மன வாஞ்ச மனசுல வந்து வாஞ்ச, மனசுல வாச எங்க வாஞ்ச? மனசுல வாஞ்ச, மனோவாஞ்சையாய்
1: வசனத்தை ஏற்றுக்கொண்டு,
0: வசனத்தை ஏற்றுக்கொண்டு
1: காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று,
0: காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று
1: தினந்தோறும்,
0: தினந்தோறும்
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தது.
0: வேத வாக்கியத்தை என்ன செஞ்சாங்களா? ஆராய்ந்து பார்த்தார்கள்.
1: தெசலோனிக்கியில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
0: நற்குணசாலிகளா இருந்தாங்க. தெசலோனிக்கி பட்டணத்து உள்ளவர்களை பார்க்கிலும் பெராய பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தார்கள். யாரெல்லாம் வேதத்தை வாசித்து ஆராய்ஞ்சி பாக்குறாங்களோ, உள்ளத்துல வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்க நற்குணசாலிகளா இருப்பார்கள். ஹலேலூயா.
1: ஹலேலூயா.
0: சில பைபிளை கொண்டு வருவோம், ஆனா பேக்ல இருந்து பைபிளே எடுக்க மாட்டோம். வசனத்தை ஆராய்ந்து உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும், ஆராய்ஞ்சி பார்க்கணும், மனவஞ்சோடு வந்த வசனத்தை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவங்க என்ன செஞ்சாங்க, தெசலோனிக்கி பட்டணத்தாரை பார்க்கிலோ பராய பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தாங்க. வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை நேசித்து வாசிக்கணும். அது மாத்திர வசனத்தை உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதனால் நீதிமொழியில் வாசிக்கிறோம், 21:21 நீதிமொழி புஸ்தகம் 4:21. அவைகள்
1: உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
0: கண்கள் விட்டு பிரியாதிருப்பதாக,
1: அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்.
0: அந்த வசனத்தை எங்க வச்சுக்கணும், இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளும். மடம் மட மடன்னு வாசிக்கிறது பிரயோஜனம் இல்ல. அந்த வசனம் தான் இருதயத்துல காத்துக்கொள்ளணும். வாசிட்டு மட்டும் போயிடக்கூடாது, நம்ம இருதயத்துக்குள்ள இந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ள என்ன கிடைக்குமா பாருங்க, நீதிபதி புத்தகம் 6:21-22.
1: அவைகளை
0: அவைகளில்
1: எப்பொழுதும்
0: எப்பொழுதும்
1: உன் இருதயத்திலே அணிந்து,
0: இருதயத்தில் என்ன செஞ்சணுமா, அணிந்துக்கோ வசனத்தை இருதயத்தில் அணிந்து,
1: அவைகளை
0: அவைகளில்
1: உன் கழுத்திலே கட்டிக்கொள்.
0: அந்த வசனத்தை என்ன செய்யணும், நம்ம கழுத்துல கட்டிக்கணும், நம்ம இருதயத்தில் அணியணும், வசனத்தை நம்ம கழுத்துல கட்டிக்கொள்ளணும்.
1: நீ நடக்கும் போது,
0: நீ நடக்கும் போது
1: அது உனக்கு வழி காட்டும்.
0: அப்பதான் அந்த வசனம் என்ன, நீ நடக்கும் போது உனக்கு வழி காட்டும். எப்படி போகணும், பரலோகத்துக்கு போய் எப்படி போகணும், எந்த பக்கம் போகணும், எப்படி போகணும்னு சொல்லி நமக்கு வழி காட்டும். நடந்து போகும்போது வழி காட்டும்.
1: நீ படுக்கும் போது,
0: நீ படுக்கும் போதும்
1: அது உன்னை காப்பாற்றும்,
0: அது உன்னை காப்பாற்றும். நீ படுத்திருக்கும் போது எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த மந்திரம் செய்வனையும் தொட முடியாது. படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும்.
1: நீ விழிக்கும் போது,
0: நீ விழிக்கும் போது
1: அது உன்னோட சம்பாஷிக்கும்,
0: அது உன்னோட சம்பாஷிக்கும். நடக்கும்போது வழி காட்டும், படுக்கும்போது உங்களை காப்பாற்றும். வாசிப்பாத,
1: நீ நடக்கும் போது,
0: நீ நடக்கும் போது
1: அது உனக்கு வழி காட்டும்.
0: நீ நடந்து போகும்போது வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ எப்படி நடக்கணும் எல்லாமே வழி காட்டும்.
1: நீ படுக்கும் போது,
0: நீ படுக்கும் போது
1: அது உன்னை காப்பாற்றும்,
0: படுத்து தூங்கும் போது வரை காப்பாற்றும். மந்திரம் தொட முடியாது, செய்வனை தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. எப்படிப்பட்ட பிசாசு தொட முடியாது, அது வந்து வசனம் உங்களை காப்பாற்றும். எந்த பிசாசு வந்தாலும் உங்களை தொடவே முடியாது, அது உங்களை காப்பாற்றும்.
1: நீ விழிக்கும் போது,
0: நீ விழிக்கும் போது
1: அது உன்னோடே சம்பாஷிக்கும்.
0: அந்த வாசலை நம்ம விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். அந்த வாசலை நம்ம கூட பேசும், நீ இப்படி நாடா என்னெல்லாம் செய்யும் சொல்லி பேசும். அது அருமையானவர்களே, முதல்ல இயேசுக்கு ரத்தத்தினால அன்னர் சொன்னார், அவர் வருகும்போது அவர் சன்னிதானத்தில் சமானத்தோடு இருக்கும்படி சாக்கரையாக இருக்குன்னு சரி. எப்போ சமாதானம் இருக்க முடியும், இயேசுக்கு ரத்தத்தினால் நம்ம கழுவு போடும்போது நம்ம சமாதானம். ரெண்டாவது எப்போ சமாதானம், நன்மை செய்யும்போது நமக்கு சமாதானம். மூணாவது எப்போ சமாதானம், ஆண்டவருடைய வசனத்தை நேசித்து வாசிக்கிறவங்களும் சமாதானம். எதை கடமைக்காக வாசிக்கிறது சமாதானம் இல்லை, எதை அடக்கி நம்ம பைபிளை தூக்கிட்டு வந்தோம் பேக்கில் வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு, அது இல்லை. வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், நம்ம வசனத்தை இருதயத்தில் கத்தடி வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். அப்போ நம்ம நடக்கும்போது வழி காட்டும். அது மாத்திரம் இல்லை, நம்ம படுத்திருக்கும் போது நம்ம காப்பாற்றும், நம்ம விழிக்கும் போது சம்பாஷிக்கும். ஏதோ ஒரு வாசனை வாசிக்காதீங்க அருமையானவர்கள், கடைசி வினாடியில் இருக்கிறோம், கடைசி வினாடி. நான்காவது எப்போ நமக்கு சமாதானம் கிடைக்கும், ஏசாயின் புஸ்தகம் 26:3.
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய,
0: உம்மை உறுதியாய் கத்தர் வந்து உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஏதோ வாரம் போகிறோம் சாபத்துக்கு வாரம் போறோம் அப்படி இல்லை, கத்தர் என்ன செய்யணுமா, உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன்
1: உம்மையே நம்பி இருக்கிறபடியா,
0: உம்மையே நம்பி இருக்கிறபடியா
1: நீர் அவனை,
0: நீர் அவனை
1: பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
0: அவரை எப்படி காத்துக்கொள்றாரா, பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற. ஏதோ செபத்துக்கு வந்துட்டோம், சரி வசனத்தை கேட்டு என்ன வசனம் மறந்து போயிடுச்சு, அப்படி இல்லை, அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீ என்ன வந்தாலும் எங்க நீர் தான் யேசப்பா, நீங்க என்னை நீங்க என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க, நமக்குள்ள விசுவாசம் வரணும், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, என்ன நாளே வந்தாலும் சரி உறுதியாய் பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறார். அவருக்கு எவ்வளவு சமாதானம் தராரா, பூர்ண சமாதானம் தராரா, பூர்ண சமாதானம். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உபாகம புஸ்தகம் 30:30. இருபதாவது வசனம்,
1: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து,
0: அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து
1: அவரை பற்றிக் கொள்வாயாக,
0: அவர் பற்றிக் கொள்வாயாக,
1: அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான்.
0: அவரே ஜீவனும் தீர்க்காயுசும் உள்ளவர் என்றார். அவர் பற்றிக் கொள்ளணும்.
1: உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து,
0: அன்பு கூர்ந்து
1: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து,
0: அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து
1: அவரை பற்றிக் கொள்வாயாக,
0: அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரை முழு பற்றிக் கொள்ளணும், அவர்த்தில் அன்பு கூறணும், அவர் செவி கொடுக்கணும், அவர் செவி கொடுக்கணும், அவர்த்தில் அன்பு கூறணும். அன்பு கூர்ந்து செவி கொடுத்து அவர் பற்றிக் கொள்வாயாக. அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். என்ன வந்தாலும் சரி, இயேசு தான் எனக்கு எல்லாமே, அவர் தான். அவர் உங்கள் உள்ளத்தில் எவ்வளோத்தில் வாசமானத்தான் விரும்புகிறாரு, வேற ஒன்று உங்கத்தில் கேட்கல. நன்மை செய்ய நம்ம அவர் எதை செய்யணும்? நம்மளால் இயேசுக்கு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், ஒவ்வொரு நிமிஷமும் கழுவப்படணும். ரெண்டாவது நன்மை செய்யணும். யாருக்கு? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்யணும். மூன்றாவது வேத வசனத்தை நேசித்து வாசிக்கணும், வாசித்து அந்த உள்ளத்தில் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல, நம்ம இதயத்தில் வைத்துக் கொள்ளணும். அந்த வசனம் என்ன செய்யுமா? நடக்கும்போது நமக்கு நடக்கும் மாதிரி வழி காட்டும், படுக்கும்போது நம்மளை காப்பாற்றும். அப்புறம் அந்த வசனம் செய்யும், நம்மளை பிடிக்கும் போது நம்மளோட சம்பாஷிக்கும். அந்த வசனம் நம்மளோட வசனத்துக்கு மூலம் ஆண்டவர் பேசுவார். மறந்து போகாதீங்க. நான்காவது என்ன செய்யணும்? அவர் உறுதியா பற்றி கொள்ளணும். நமக்கு எவ்வளவு சமாதம் தர்றாரா? பூர்ண சமாதானம். அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? மார்க்கின் சுவிசேஷம் 12:30.
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
1: உன் முழு இருதயத்தோடும்.
0: நாம் எப்படி அன்பு கூறணுமா? முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும்,
0: முழு மனதோடும்,
1: உன் முழு பலத்தோடும்,
0: முழு பலத்தோடும்
1: அன்பு கூறுவாயாக என்பதே,
0: அன்பு கூறுவாயாக என்பதே
1: பிரதான கற்பனை.
0: பிரதான கற்பனை பார்த்தீங்களா? முழு இதயத்தோடு, உங்களை ஆத்மத்தோடு, மனதோடு, முழு இதயத்தோடு அவடத்தில் அன்பு கூறணும். மனிதிட்டு என்ன செய்ய? வெளியே அன்பை பேச உள்ளத்துக்குள்ளே குழப்பம் வச்சுருப்போம் இல்லை. வெளியே ரொம்ப அன்பை பேசுவோம், உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன செஞ்சிருவோம்? குறை சொல்லுவோம், எதா பண்ணுவோம், அப்படி இம்போ இப்படி இல்லை சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் என்ன அன்பு கூறணும்? முழு இதயத்தோடு, முழு ஆத்மத்தோடு,
1: முழு
0: மனதோடும், முழு இதயத்தோடு அவடத்தில் அன்பு கூறணும். அவர் தான் நமக்கு சமான் தர முடியும், மிகுந்த சமான் தரணும். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஏசாயின் புஸ்தகம் 51:4.
1: என் ஜனங்களே,
0: என் ஜனங்களே,
1: எனக்கு செவி கொடுங்கள்,
0: எனக்கு செவி கொடுங்கள்.
1: என் ஜாதியாரே,
0: என் ஜாதியாரே,
1: என் வாக்கை கவனியுங்கள்,
0: என் வார்த்தையை கவனியுங்கள்.
1: வேதம்,
0: வேதம்
1: என்னிலிருந்து வெளிப்படும்,
0: வேதம் என்னிலிருந்து வெளிப்படும்.
1: என் பிரமாணத்தை,
0: என் பிரமாணத்தை
1: ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன்.
0: என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அவர் என்ன சொல்றாரு? அதை செவி கொடுத்து கேட்கணும். அப்பதான் நம்மோடு பேசுவார், நமக்கு சமாதானம் இருக்கும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லைப்பா, சந்தோஷம் இல்லைப்பா, எனக்கு சமாதானம் தாங்க. அவர் தான் சமான பிரபு, அவர் தான் சமான காரணர், அவர் தான் சமானத்தின் தேவன், அவர் தான் சமான கர்த்தர். எல்லாமே அவர் தான். ஏன்னா அவர் தான் நமக்காக சமான் உண்டாக்குறதுக்காக ஆக்கினே அவர் மேலே வந்தது. எனக்கு சமானத்தை உண்டாக்குறதுக்காக நீ ஆக்கியன் உங்கள் மேலே வந்ததப்பா. உங்கள் ரத்தத்தை சிலுவையில் சிந்தி எனக்கு சமானத்தை உண்டாக்குனீங்களே, எனக்கு சமானத்தை கொடுங்கப்பா. உங்கள் ரத்தம் நீ கழுவிட்டும் எனக்கு நன்மை செய்ய படிக்க சொன்னீங்கப்பா. சொல்லித்தாரு, சொல்லித்தாரு, நன்மை செய்யணப்பா. நம்ம பகைக்கிற நன்மை செய்யணும், செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்யணும். மூணாவது வேதத்தை என்ன செய்யணுமா? நேசித்து வாசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமானம். அவங்களுக்கு என்ன இல்லை? இடர்களே இல்லை. வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை இறுதியத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நமக்கு வழிகாட்டும், நம்மளை காப்பாற்றும், நம்ம விழிக்கும்போது நம்மோடு சம்பாஷிக்கும். அது மாத்திர கத்திரை வசனம் அவர் என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். என்ன வந்தாலும் சரி உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். நான் உண்மையிட்டு விட மாட்டேப்பா. நீ தான் எனக்கு இப்போ இங்கே பூர்ண சமாதானம் தருவார். உயிரத்தோடு, முழு ஆத்மத்தோடு, முழு மனதோடு அவர்த்தில் அன்பு கொள்ளணும். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். சமான் தருவார். அவர் வரும்போது பரலோகத்துக்கு போகணும், போக முடியும். ஏன்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. எல்லா இடத்துலையும் பூமி எதிர்ச்சி எல்லாம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. நம்ம எப்போதும் சமாதானமா இருக்கணும். சமாதானமா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் 2-3 வருஷமா எனக்கு வருகை பற்றி தான் பேசிட்டே இருக்காரு. நம்ம இந்த வசனத்தெல்லாம் வாசித்து கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை வருகையில யாருமே நம்ம கைவிடப்பட மாட்டோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுப்பு பெயராக ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் உங்களை வல்லமுள்ள ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சமாந்து தர வேண்டும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அவையை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமப்பா. நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. நன்மை செய்ய படிக்கத்தக்கதாக நன்மை செய்ய உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம். தேவக்கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ பிரசனம் மூடிக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய முடியா ஜெபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தேவக்கிருபை நாளும் தாங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து காத்துக்கொள்ளும். நீங்க சொன்னீங்களப்பா சபிக்குமாக்கி ஆரோக்கியம் வர பண்ணுவேன் நீரே. ஒவ்வொருவரையும் சபிக்குமாக்குங்க ஏசப்பா, ஆரோக்கியம் வர பண்ணுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. பரிபூர்ண சமாதை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்துமையா, சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன். தேவ பிரசனத்தால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவாக்கியில் மூட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டு வரை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கத்த தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்கு தத்தின்படி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்றுவரே வேலையில்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்க்கு தரணும். சமா இல்லாத மக்கள் சமாளி தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். பிரிந்து குடும்பம் இணைக்கணுமே. குடும்பத்தில் சண்டை குழப்பங்களை எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்ய முடியாது கெஞ்சுகிறங்கத்தாவே கெஞ்சுகிறோம். வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன். ஆசீர்வதிங்க சப்பா, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க. மகிழ்ச்சியை தாரும் காத்துக்கொள்ளுமப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியரங்கமாய் அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நானே இல்லாத டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் செய்யணும் ஐயா. அவங்க நாம் மகிழ்ச்சிப்படட்டுங்கத்தாவே. அப்பா அவன் ஸ்தோத்திரம் தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஏசப்பா. அப்பா கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. நல்லா படிக்க உதவி செய்யுங்க. கிருபை தாங்கப்பா. கத்தோடி வல்லக்கரம் தாங்க வேண்டும்படி செபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா தடைகளையும் நீக்கிப்படுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சகல வியாதிகளையும் குணமாக்குங்க, சகல நோய்களையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வனை பெல்லிசு கட்டுகள் எல்லாம் ஏசுக்கத்து நாமத்தை அழித்து போடுங்க, அதமாக்கி போடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கிரியிச்சர் தேவன். ஒவ்வொரு பேரை நீ வைத்திருக்க சீப்போஸ்டர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ப்பார். அன்புக்காக இறக்கத்துக்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாரை உலகம் தொடாதபடி காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049001000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான தர்மியான நாளுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தேவனை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நடைபெறுகிற இந்த ரெண்டு ஆராதனையும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணம் செய்து ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமே துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறதான அன்பின் கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உங்க மகிமையான பிரசனம் எங்க நடுவே கடந்து வரட்டும் அப்பா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறதே அப்பா. இந்த நாளில் நடைபெறுகிற ரெண்டு ஆராதனையும் கர்த்தராகிய தேவனே பொறுப்படுத்த நடத்துங்கப்பா. இதற்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ சர்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக ஆண்டவரே. நடுவிலே இறங்குவீராக அப்பா, இறங்குங்கப்பா. நீரே தலைவராக இருந்து நடத்துங்க. உங்க பிரசனம் நடத்தி முரட்டும். இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இந்த இடத்தை சுற்றி வேலிடைங்கப்பா. உங்க ரத்தத்தினால், வக்கினியால், உங்க நாமத்தினால், ஆவியானவரால், தேவ தூதலால் வேலையடைத்து கர்த்தர் கிருபையாக நடத்துங்க. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பாடப்போகும் பாடல்கள், துதி ஆராதனைகள், எடுக்க போகிற ஜெபங்கள், கேட்க போகிற தேவ செய்திகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. சர்வரில் இன்டர்நெட்டிலும் ரத்தம் தெளிங்க. ஒவ்வொரு கேபிள் செட்டப் பாக்ஸிலும் ரத்தம் தெளிங்க. எல்லா ஜனங்களும் நாமத்தை அப்பா ஆன்லைனில் பார்க்கிற ஜனங்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, மின்கருவிகள் இசைக்கருவிகளும் ரத்தம் தெளிங்க. இயக்கிற பிள்ளைகளையும் அழைத்துக் கொள்ளும். கர்த்தர் நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி விடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்தும். துதிகான மகிமையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. சேர்ந்து பண்ணலாம். உன்னதமானவர்

ஹல்லேலூயா. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிகளை ஏறெடுப்போம். சென்ற வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த விதங்கள் நினைவுக்கு வந்தவளாக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்கிறார், 28வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம் விதமாக சொல்கிறது. சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கொள்கிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?

அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாமா? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது, பார்த்தீங்களா, கிருபையானது அநேகர ஸ்தோத்திரத்தினாலே என்னாகுமா பெருகும். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம், நாம் பெற்ற நன்மைகளுக்காக, நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து அனுபவித்த காரியங்களுக்காக எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோமோ அந்த அளவிற்கு தான் கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். பல நேரங்களிலே அந்த கிருபையை நாம் மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு பாராட்டிய நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கிருபையானது என்னாகும், அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்னாகும், பெருகும். ஆகவே கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்கள், நம்ம கொடுத்த கிருபைகள், நம்மை நேசித்த நேசம் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். வேதத்தில் விதமாக நம்ம வாசிக்கிறோம். கொலேசியர் புஸ்தகம் எடுத்து பாருங்க. கொலேசியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா என்ன சொல்றாரு பாருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நன்றிதல் உள்ளவர்களாயும் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். யாருக்கு? கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை சொல்லிட்டு தான் அதன் பின்னணியில் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, எப்படி நன்றி உள்ளவர் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. பார்த்தீங்களா, அந்த பாடல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. கர்த்தரை பாட வேண்டும், துதிக்க வேண்டும் சொல்லிட்டு தான் சொல்றேன். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நாம் நல்ல நிறைய நேரங்களே கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களாக போய்விடுகிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு செய்த பாவங்களை மன்னித்தாரே, அக்கிரமங்களை மன்னித்தாரே, நோய்களை குணமாக்கினாரே, தூக்கி எடுத்தாரே, சிந்திச்சு பாருங்க, பாதாளத்தின் வல்லமையிலும் தூக்கி வெளியே கொண்டு வந்தார், இதெல்லாம் நினைத்து நாம் அவருக்கு எப்படி இருக்கணுமா, நன்றி உள்ளவர்களாக இருங்கள் சொல்லி எந்த அதன் பின்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் அடுத்த வசனம் முடியுது. என்ன முடியுது பாருங்க, என்ன முடியுது அடுத்த வசனம் 16 கடைசி, உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பக்தியுடனே பாடி. அப்புறம் சொல்றாரு பாருங்க 17 கடைசி என்ன முடியுது பாருங்க, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது. நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக என்ன செய்யணுமா, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் என்பது மிக முக்கியமான காரியம். ஆகவே தேவனை பாடி ஸ்தோத்திரிங்க. சும்மா ஸ்தோத்திரம் பண்றது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு அதை பார்த்து சுதந்திரக்கூடாது, இன்னைக்கு ஒரு வயிறு வலி இருக்கும் அதை பார்த்து சுதந்திரக்கூடாது, இதுவரையிலும் நமக்கு செய்த நன்மை என்ன அதை நினைத்து நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே சேர்ந்து பண்ணலாமா?

உன்னதென்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? மனமுடைந்த நேரம், சோர்ந்து போன நேரம், நம்மை தாங்கிய கர்த்தருடைய கிருபை, தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட போது தனித்து நின்று அழுதோம், புலம்பின் ஆண்டவரே யார் இருக்கிறார்கள் எங்களுக்கு, ஆண்டவரே யாருமே இல்லையே என்று கண்ணீர் வடித்தோம், கவலைப்பட்டோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் உதவி செய்தே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதை நினைத்து தான் நம்ம துதிக்கணும். தேங்க்யூல்லா. சோர்ந்து போன நேரம் நம்மை தாங்கி கொண்ட ஒரு கிருபை. தோல்வி நேரம், கலங்கி நின்று ஐயோ என்ன பண்ணுவோம் ஆண்டவரே, இது எப்படிப்பா அந்த பாதையை நாங்கள் கடந்து போவோம், எனக்கு வழி இல்லையே, வாசல் இல்லையே, என்ன பண்ணுவோம் என்று அழுத நேரம் இல்லாம நம்மை தாங்கி நின்ற தேவ கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, எவ்வளோ பயம், ஐயோ என்னாகுமோ என்னாகுமோ என்று பதறி போன நேரம், பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த நேரத்தில் ஆதரித்து அவனுடைய கிருபை சிந்திச்சு பாருங்க. அதான் அவனுடைய கிருபை. ஆண்டவரே எவ்வளோ எங்க மீது அனுபவித்திருக்கீங்களா, உமக்கு நன்றி ராஜா. எவ்வளோ நேரம் மனமடைந்து போனோம், நொறுங்கி போனோம், கதறி அழுதோம், அப்பெல்லாம் ஒருவர் நம்மோடு கூட இருக்கவில்லை. இயேசு மாத்திரம் நம்மோடு கூட ஓடி வந்து நம்மை அரவணைத்து தேற்றி ஆற்றி ஆசீர்வதித்தாரே. அதை நினைவு கூர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்திருக்க நன்றி சொல்லுங்க. இவ்வளோ கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, நன்றி ராஜா. சொல்வோமா, நன்றி தகப்பனே, அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூல்லா, நன்றி நன்றி. அப்படியே கத்தனை மகிமைப்படுத்துங்க. கத்த நீர் பெரியவர் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதுக்கு முன்பதாக நம்மை நாமே அலசி பார்க்கலாமா, எங்க இருக்கிறோம், நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா, கத்தரை மகிமைப்படுத்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? எத்தனை நேரத்தில் கத்தர் ஓடி வந்து உதவி செய்திருக்கிறார், அவர் கிருபை நினைத்து நன்றி சொல்லுவோமா? அலசி பாருங்க. எங்கெல்லாம் தவறினோம், பின்வாங்கணும், கத்தாவே என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும், அர்ப்பணம் செய்வோமா? ரத்தத்தின் அன்பத்தை கழுவுங்கப்பா, கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இனிய மாற்றம் ஆண்டவரே.

அர்ப்பணிக்கலாமா? என்னை மாற்று ஆண்டவரே, என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேடி வந்தார், நம்மை நேசித்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவியானவரே. அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.

கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சிதையாமல் பாதுகாத்தாரே, அழியாமல் பாதுகாத்தாரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒன்றுமில்லாமல் துவங்கினுடைய வாழ்க்கையை இம்மட்டும் நன்மையால் நிறைத்திருக்கிறாரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனை தேவனம் கொடுத்திருக்கிறார். மகிமைப்படுத்துவோமா?

தேவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதமாக சந்தித்தாரே. கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? அவர் நமக்கு நடத்திடும் விதங்கள் எல்லாம் சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. மகிமைப்படுத்துவோமா?

அப்படியே கத்திரிக்கு நன்றி சொன்னார். கருபோல சுமந்தார், தூக்கி சுமந்தார், இதயத்திலே சுமந்தார். தேங்க்யூ லார்ட். அவர் நம்மை நடத்தின விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. அவ்வப்போது அவ்வப்போது நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் ஆராதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நம்முடைய துதி பலியில் ஏறெடுப்போம். நன்றி நன்றி நன்றி சொல்லுங்க. ஆராதிக்கிறோமா, மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர் அப்பா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே.

உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்ற கலபதர கலபரம் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆமென்.

ஆவில் நிரம்பட்டுமை நிரப்புமையா கோலிந்தீடும் வல்லம் எல்லாரும் கேளுங்க ஆவியானவரே இந்த கால நேரத்தில் நிரப்புமையா அத்தீனியின் வல்லமை கோலிந்தீடும் வல்லம் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா பரிசு தாவியானவரே இந்த வல்லமை எல்லாரையும் மூடட்டும்

பெற்றுக் கொள்ளுங்க. ஆவியானவரே அபிஷேக நிரப்பட்டு கேளுங்க. தீர்க்க தரிசனம் சொல்வாரே, வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், அபிஷேகம் முடிவதாக. இந்த கால நேரத்திலே வல்லவத்தின் அக்கினி இறங்கட்டும்.

இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், மனம் திறக்கப்படட்டும். ஆவியானவர் அக்கினி இறங்கட்டும் ஐயா. விக்கலபா தரவலா சலகரவா போரிபல பரபரபா பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் மூடுவதாக, மூடுவது அக்கினி, அக்கினி, அக்கினி, அக்கினி இறங்கட்டும். தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, கழிவினங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். கொள்ளாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி, அக்கினி எல்லாரையும் மூடட்டும் ஐயா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அக்கினி இறங்கட்டும். ஜெபிக்க முடியாத தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. துதிக்க முடியாத தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பரலோகத்தின் அக்கினி இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக இப்பொழுது. ஹல்லேலூயா. அப்படியே கத்திர மகிமைப்படுத்துங்க. நல்லா ஆவில ரம்பி கொஞ்ச நேரம் கத்திர கொடுக்கிற வாசல துதிங்க பார்க்கலாம். அடக்கிக் கொள்ளக்கூடாது. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. துதிங்க, துதிங்க. ரீகாலாபோ ஷக்கலாபா தோகாலாபா ரீகாலாபா ரீகாலாபோ ஷக்கலாபா தோரம். நல்ல அன்னி பாசை பேசி அப்படி துதிங்க. அமைதி இருக்கக்கூடாது. கூப்பிடுங்க. ஆவியானவரை நிரம்பண கேளுங்க. தடையெல்லாம் மாற்றும். அக்கிரமங்கள் பாவங்களையும் மன்னியோ. அப்பா நான் நிரம்பம் இருக்க கூடாது. எனக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை தாரும். அன்னிவாசை பேசி துதிங்க. ஆமே. நன்றி, நன்றி. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்குங்க, ஆவிக்குள்ளாக்குங்கப்பா. அக்கினி எல்லாரையும் மூடுவிட்டோம், அக்கினி எல்லாரையும் மூடட்டும், அபிஷேகம் எல்லாரும் மூடட்டும். ரீபா லாக்கா சாதோ ரேபா. அக்கினி, அக்கினி, அக்கினி, அக்கினி. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. பாத்த நிரம்பி வெளியிட்டோம். அக்கினி ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்பட்டு போ. சந்திக்கட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர்.

0: எல்லாரும் ஆவியானவரே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.
1: ஆவியானவரே,
0: ஆவியானவரே, ஒவ்வொரு நிரப்புவீராக.
1: ஆவியானவரே, ஆவியானவரே,
0: ஒவ்வொருவரையும் ஆவியான் கொடுவாராக. இப்போ இப்போ இப்போ இப்போ இப்போ அக்கினி அக்கினி அக்கினி நிரம்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு. ஒவ்வொரு தம்பி தங்கைகள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் முதியவர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆவி நிரப்புவாராக. ஆன்லைன்ல பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், டிவி மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், எஃப்எம் ரேடியோ மூலம் கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாரையும் பரிசுத்தாவி நிரப்புவாராக. கொடுங்க. வீடுகளில் கத்தர் வல்லம் இறங்கட்டும், ஹாஸ்பிட்டல் கத்தர் வல்லம் இறங்கட்டும், பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் மீது கத்தர் வல்லம் இறங்கட்டும். தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பரிக்கால பர பர

0: நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து ஜனங்கள் யாவரையும் ஆயத்தப்படுத்தும், உம்மை சந்திக்க, உமக்குள் வளர, உமக்கென்று கனி கொடுக்க ஆயத்தப்படுத்தும். எங்கள் தாழ்த்து கொடுக்கிறோம். தொடர்ந்து ஜெப வேலையை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரோம். துதி கண்ண மகிமை புகழ் உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை ஒழுகிறோம் பிதாவே. தொடர்ந்து ஜெபிக்கலாமா? நம்முடைய அரசாங்கத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் ஆண்டவரை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறோம். நம்முடைய முதலமைச்சருக்காக, பொறுப்பேற்றிருக்க எல்லா அமைச்சர்களுக்காக, எல்லா துறையில் இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் கர்த்தர் கையில் எடுத்தவர்களை ஆசீர்வதிக்கணும். தேசத்தை நடத்தி செல்ல எல்லா கிருபையும் தேவன் அவர்களுக்கு தரும்படியாக யாரோ ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? தேவனே, இந்த கிருபை தார் ஒவ்வொரு அமைச்சர்களையும். அப்பா நீ தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. முதலமைச்சர் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா அமைச்சர்களையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி பாரத்தோடு நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாமா? சத்து உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கண்ணத்தனி யாரும் பார்த்துட்டு கூடாது, கண்ணமுடி எல்லாம் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுங்க பாக்கலாம்.
1: சோத்ரேசப்பா, சோத்ரிக்கிற தகப்பனே, அப்பா ஆண்டவரே, தகப்பனே அப்பா ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டு எங்க இந்திய பகுதி எல்லாத்தையும் ஆண்டவரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ரஜனே அப்பா ஆண்டவரே, பொறுப்பேற்றுகிறதான் ஆண்டவரே, சிஎம் ஆண்டவரே, மற்ற அமைச்சர்கள் எல்லாத்தையும் பார்த்தல் அர்ப்பணித்து செவிக்குறையா அப்பா. நீர் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த அதிகாரிகளை அப்பா தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி தகப்பனே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்குறையா அப்பா. உமக்கேற்ற ஞானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு என் தேவன் தந்து நடத்த முடியாது செபிக்கிறோம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எது செய்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஆண்டவரே அப்பா உம்முடைய ஞானத்தை கொடுங்க அப்பா ஆண்டவரே அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துகிற தெய்வமே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்கிறதான ஒரு நல்ல அமைச்சர்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க. எவ்வளவு காரியங்கள் ஆண்டவரே நன்னெடுத்து செய்யறாங்களே ராஜனே, இன்னும் அதிகமா உம்முடைய ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய நல்ல நல்ல திட்டங்களை செய்யக்கூடிய என் தேவனே, அப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையும் அந்த எண்ணத்தையும் என் தேவன் தந்து கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தால நிரப்புங்க, நீர் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா, நீர் கூட இருந்து நடத்துங்க சுவாமி. ஒவ்வொரு திட்டங்களும் உமக்கு சாதகமா உம்முடைய ஆண்டவரே காரியங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த கிருபையை தந்து நடத்துங்கப்பா. எந்த வித காரியங்களும் உமக்கு பிரியம் இல்லாம உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு ஆண்டவரே திட்டங்களும் வராதபடி என் தேவனே நீர் கூட இருந்து நடத்துங்கப்பா. நல்ல ஆலோசனைகளை தருகிறதான அதிகாரிகள் ஏற்படுத்துங்கப்பா தகப்பனே. கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரோடு இடைப்படுங்க சுவாமி. கர்த்தர் கிருபியா இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. அதிகாரிகளை சுற்றி வேலெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே அப்பா தந்து நடத்துங்க ராஜனே. விசேஷமா அவர்களை ரட்சித்துக் கொண்டு உன் பக்கமாய் நீர் சாய்த்துக் கொள்ள போற தயவுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிருஷ்ணா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.
0: கர்த்தர் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி. எல்லா திருச்சபையின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புதலை தாரும், ஐக்கியத்தை தாரும், சமாதானத்தை தாரும், அன்பை தாரும் என்று சொல்லி திருச்சபையின் எழுப்புதலுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
2: மகா பரிசுத்தனரே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நாளில கூட எங்களுடைய திருச்சபையின் காரியங்களுக்காக உம் சமூகத்துல ஜெபிக்கிறோம் மெசப்பா. எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே சோத்திரம் மெசப்பா. எங்களுடைய ரெவரன்மார்களுக்காக, பாதர்மார்களுக்காக, பிஷப்மார்களுக்காக ஆண்டவரே, சபையின் ஆண்டவர அங்கத்தினர்களுக்காக, கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா திருச்சபைகளிலும் தேவ ஆவியினுடைய வல்லமை, தேவ ஆவியினுடைய அக்கினி வல்லமை கிருபைகள் ஆண்டவரே எங்கள் எல்லா ஆண்டவரே சபைகளில் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் இசப்பா. எங்கள் ரெவரன்மார்களும் பிஷப்மார்களும் ஃபாதர்மார்களும் கொடுக்கிறதான ஒவ்வொரு தேவ செய்திகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், சத்திய வசனங்கள் ஒவ்வொரு விசுவாசிகள் உள்ளத்துல கிரியை செய்ய வேண்டும் ராஜனே. அப்பாமை துதிக்கிறோம். வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை ஆர்வமாய் கேட்கணும் ஆண்டவரே, தாகமாய் கேட்கணும் ஏசப்பா. ஜனங்கள் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஏசப்பா. எங்கள் சபைகள் ஆவியோட உண்மையோட சபைகளாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரோ என்றால் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறான் சொல்லி வாசிக்கிறோமாக. கர்த்தரோ ஆண்டவரே, கர்த்தராகி இயேசுவே அப்பா, நீங்க ஆண்டவரே ஆவியானவர் உலாவுகிறீங்களப்பா. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறாக திருச்சபை மக்களாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளும் ஒற்றுமையும் அன்பையும் ஐக்கியத்தையும் எங்கள் திருச்சபைகள் ஊற்றுமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் சபைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் சபைகள் துதிக்கிற சபைகளாக, ஜெபிக்கிற சபைகளாக, பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழுகிறவர்களாக, எழுப்புதல், அக்கினிக்காக எழுப்புதலுக்காக எங்கள் திருச்சபைகள் ஆயத்தமாகிறவர்களாக நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளையும் தேவனாகிய கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வத்து ராஜா. எங்கள் சபைகள் எல்லாம் போஷித்து காப்பாற்றுகிற தகப்பன், எங்கள் சபைகளை பரலோகத்தில் பெருளுதி இருக்கிற முதற் பேரானத்தின்

0: சங்கத்தின் சபையாகவும் கரைத்துறை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மகிமையுள்ள சபையாக மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவர் ஜெயப்பெற கிருபைக்கு நன்றி ராஜா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.
1: ஆமென். கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, வாலிபர்கள், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து விடுதலை ஆகணும். சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், வாலிபர்கள் பாதுகாக்கப்படணும். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா?
2: சோத்ர ஆண்டவரே, மே துதிக்கிறோம். பரலோக தேவனே, நன்றியோடு நாங்க சோத்திரிக்கு நாளை கொடுத்தீங்க. நன்றி சப்பா. அப்பா மே சோத்ர வாலிபர்கள் கை செபிக்க, ஞானமாய் செபிக்க பரிசனர் உதவி செய்யுங்க. கத்தாவே, எங்கள் தேசம் முழுது இருக்கிறதான ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சப்பா. ஆண்டவரே, தம்பிமார் கை செபிக்கிறோம் அப்பா, சகோதரிமார் கை செபிக்கிறோம் அப்பா. என் தேவன் பொறுப்பிடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும். என் தேவனே, உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறேன் சப்பா. என் தேவன் ஆண்டவர், எங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சப்பா. ஆண்டவரே, அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த உலக சிற்றின்பத்தினால சீரழிந்து போயிடாதபடிக்கு அண்டவரே சப்பா, தேவனே சப்பா. அண்டரே பிசாசான கட்டவிழ்த்திருக்கிறதான இந்த உலக சிற்றின்பத்தில் சீரழிந்து போயிடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ரட்சிக்க வேண்டும் ஆகி எஞ்சுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மீட்டெடுக்க வேண்டும் ஆகி எஞ்சுகிற சப்பா. அண்டவரே, சோத்ர வாலிப நாட்களை கரைப்படுத்திராதபடி தேவன் அண்டவரே பரிசுத்தை தர வேண்டும் ஆகி எஞ்சுகிறோம். உடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்ற வேண்டும் ஆகி எஞ்சுகிற சப்பா. கத்தரை அறிகிற அறிவினால ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்படிந்து வளர தேவன் உதவி செய்யுங்க சப்பா. உம்முடைய பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்கிறோம். அன்றவரை ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவு அந்த குழந்தைகளுக்கு தர வேண்டும் செபிக்கிறேன் சப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிக்கிற துதிகனமாகவே நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசப்பா. மூல செப்தருக்குள்ள பரிசப்பிதாவே.
1: ஆமென். கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? ஸ்தோத்திரம். எல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க, நம்முடைய சிறுங்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். நன்றி பரலோக பிதாவே, நீர் கொண்டு வந்திருக்க உன் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உன் பிள்ளைகள் கண்ணீர் கவலைகளை மாற்றுங்க, துக்கங்களை மாற்றுங்க. யார் யார் என்ன வேதனையோடு கூட உன் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகள் பாரங்கள் எல்லாம் நீக்கி போடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறு என்று சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகள் துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க, பாரங்களை நீக்கி போடுங்க, கண்ணீரை மாற்றுங்க, கவலைகளை நீக்குங்கப்பா. அப்பா, வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை தாங்கப்பா. அப்பா, எவ்வளோ பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை உயர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அப்பா. நல்ல வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வதிப்பீராங்க. சம்பள உயர்வு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற மக்களை கத்தர ஆசீர்வதிங்க, நஷ்டங்களை ஏற்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, நல்ல வியாபாரத்தில் ஒரு பெரிய விருத்தி உண்டாகட்டும். கடை வைத்திருக்கிற மக்கள் கடைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அக்கம் பக்கம் தயவை தாருமையா, எந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் வரக்கூடாது. கடை வைத்திருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வாகனம் வைத்து அதன் மூலமாக சம்பாத்தியம் பண்ற குடும்பங்களை கத்தர ஆசீர்வதிப்பீராங்க. வாகனங்கள் நல்ல இயங்கணும், நல்ல ஓடும், நல்ல லாபங்கள் கிடைக்கணும்ப்பா. அப்பா, நிறைய பேர் வந்து வாகனங்களை வாடகைக்கு எடுக்கணும்ப்பா. தடைகளாக மாற்றுங்க. ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதேபோல் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை கை கூடி வர பண்ணுங்கப்பா. குழந்தை இல்லையே என்று கலங்குற பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் கொடுங்கப்பா. அற்புதங்களை செய்தரலும் ராஜா. எவ்வளவு குடும்பம் பிரிந்திருக்கிறாங்க, பிரிந்த குடும்பங்களை இணைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அன்பு தம்பி தங்கைகள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் எவ்வளோ அசுத்தங்கள் அருவறுப்புகள் உலகத்தில் இருக்கிறது அப்பா, அதில் விழுந்து விடாதபடிக்கு அவரை ஜெயித்து வர அப்பா, பாவங்கள் கடுமையாகாதபடிக்கு ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் பிள்ளைகளுக்கு அனுகிரகம் தாரும். எவ்வளோ பிள்ளைகள் பாஸ் பண்ண கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்த வகுப்புகள் செல்வதற்கு, கல்லூரிகளில் செல்வதற்கு, அடுத்த ஸ்கூல் செல்வதற்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் அதற்கான பண தேவையிலையும் பெற்றோருக்கு சந்திக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கண் கலைஞருக்கு குடும்பங்களுக்கு கர்த்தர் கைதூக்கி விடுவீராக, அதிசயம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த அந்த குடும்பம் கடன் பிரச்சனை இருக்கதோ அதன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரிகாபோ ஷக்காலாபா தோரா காலாபா ரீபாலாபா ரீபராபா தேவ மகிமை தேவல்லம் எல்லா குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் மூடுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை குடும்பங்களில் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல எந்தெந்த குடும்பம் சமாதானம் இல்லையோ, இப்ப எல்லாம் இருக்கிறது ஆனா சமாதானம் இல்லாத குடும்பம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்ப்பா. பொன் இருக்கு, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்கிறது ஆனா சமாதானம் மாத்திரம் இல்லப்பா. எவ்வளவு குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகள் பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, எத்தனை குடும்பங்கள் தலை தூக்கி இருக்கிறதப்பா. எல்லாவற்றையும் அமர்த்தி சமாதானப்படுத்துங்கப்பா. உள்ளங்கள்ல சமாதானம் தாரும். உடம்புல எவ்வளவு பேர் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தை தாரும், உடல் சுகத்தை தாரும் ஐயா. கர்த்தருடைய பிரசனை எல்லாரையும் மூடட்டும் அப்பா. எவ்வளவு பேர் குடும்ப ஜபம் ஜபிக்காம இருக்கிறாங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களும் குடும்ப ஜபம் பண்ணணும்ப்பா. எல்லா குடும்பங்களும் குடும்ப ஜபம் செய்யத்தக்கதாக எல்லாரையும் கர்த்தர் தொட வேண்டுமா ஜபிக்கிறோம். குடும்ப ஜபம் எடுக்க எல்லாரையும் அப்பா நீ தொடுவீராக, அந்த வாஞ்சையை கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. அது நம்ம இயேசுங்கிற ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. அக்காவுக்கு நல்ல சுகம் கொடுங்கப்பா, பலன் கொடுங்க, அவர்களுக்கு எந்த பலவீனம் வரக்கூடாதப்பா. தீர்க்க ஆயுசை கொடுங்க, வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்க, நல்ல ஆகாரம் புசிக்க உதவி செய்யுங்க, நடக்க போக வர பலன் கொடுங்க, வல்லமையாக அக்காவை பயன்படுத்துங்க. வசந்தி அக்கா பலப்படுத்துங்க, அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவீராக, வல்லமை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கின்றோம், எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா. இன்னைக்கு நடக்க சண்டை கிளாஸ் ஊழியங்களே ஆசீர்வதிங்க. நிறைய சிறு பிள்ளைகள் வரும்படியாக கர்த்தர் அழைத்து வரும். ஆசிரியமாரை மறைத்து வெளிப்படுங்க. அதே போல மருத்துவமனை ஊழியம் தொடர்ந்து நடைபெற கிருபை தாருங்க. இயேசுநகரம் பத்திரிகை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொலைபேசி ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொலைக்காட்சி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு கிருபையால் வெளிச்சம் டிவி மூலமாக, அதே போல ஆண்டவர் என்எம் டிவி மூலமாக, சென்னை டிவி மூலமாக உங்களுக்கு கிருபையால் ஒளிபரப்பாக நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க. நமது இயேசுநகரம் டிவி ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்க வைக்கிறீர் அத்தனை ஜனங்களையும் அப்பா பரலோக பிரஜைகளாக மாற்றுவீராக, ரட்சிப்பீராக. நம்முடைய ஊழியம் பெரிதாவதல்ல, நம்முடைய ஊழியம் கட்டப்படுவதல்ல. கர்த்தரை நாம மகிமைப்படணும், ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வரணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும், பரலோக ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் அனுக்கிரகம் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு எவ்வளவு பண தேவைகள் இருக்கிறதப்பா, எவ்வளவு காரியங்கள் இருக்குது அறிந்திருக்கிறீர். பண தேவையெல்லாம் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இத்தனை ஊழியம் நேர்த்தியை செய்வதற்கு வேண்டிய பணத்தை அப்பா சந்திப்பீராக. பொருள் சகாயங்களை எங்க தாரும், இதற்கு தேவையான கருவிகளை வாங்கி தாரும், அது இயக்க ஞானங்களை தாரும், சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க. ஒவ்வொரு தரப்பிலிருந்து வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அதற்கேற்ற ஞானங்களை கர்த்தர் கொடுப்பீராக. அதற்கேன அப்பா சௌபாகியத்தை அதற்கேற்ற நல்ல சௌரியவான்களாக கர்த்தர் மாற்றுவீராக, பலப்படுத்துவீராக, ஞானத்தை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா நம்ம இயேசுங்கிற ஊழியங்களை தாங்குவதற்கு எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. ஆயிரம் மடங்கு அவர்களுக்கு தாரும் ஐயா. அவர் கிடைக்கிற வருமானத்தை ஒரு பகுதி உன் ஊழியத்திற்கு கொடுத்த அன்போடு தாங்க, அந்த மனதை கொடுத்தீரப்பா. அதற்கான பலன்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் தந்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஆறுதலிலும் ஒரு எடுப்பதை தாரும். நிறைய ஜனங்களை கொண்டு வரும். வேலைக்கு உபாச கூட்டங்களும் ஒரு பெரிய ஆசீர்வம் தாரும் ஐயா. அனுதின ஊழியங்களே ஆசீர்வதிங்க. காட்டேஜ் மீட்டிங் ஆசீர்வதிங்க அப்பா. அனுதின வாக்கு தத்துவ ஊழியங்களே ஆசீர்வதிங்க. எஃப்எம் ரேடியோ ஆசீர்வதிங்க அப்ப. வெப் டிவி ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியங்களும் சித்தத்தின்படியே நடத்துங்க. எல்லா தேவையில கத்த சந்தித்தல்லும். இப்பொழுது இந்த காலை நேரத்தில் யார் யார் என்னென்ன தேவையோடு கூட வந்திருக்கிறார்களோப்பா, அவர்கள் முகத்தை நாங்கள் பார்க்கிறோம், உள்ளத்தை பார்க்கிறீர், இருதயங்களை பார்க்கிறீர், வேதனையில் அறிந்திருக்கிறீர். எல்லார் கண்ணீரை துடைத்தல்லும். இங்கிருந்து போகும் பொழுது மன நிறைவோடு விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு செல்ல கிருபை தாரும். அப்படி செய்வதற்கு நன்றி. ஆன்லைன்ல டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, யூடியூப் மூலமாக, யார் யார் எங்கெங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மொபைல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. உங்க கரம் வரலை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். செய்வதற்காக நன்றி அப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மை ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே.
3: உட்காருவோம். இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே 22 அதிகாரத்தை சகோதரிகள் யாராவது வாசிப்பார்கள். யோபு 22 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதல் வேத பாடம் யோபு 22 அதிகாரம். அப்பொழுது தேமானியனான எலிபாஸ் பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆயத்தமாய் இருக்குமோ? அவர் உமக்கு பயந்து உமோடே வழக்காடி உமோடே நியாயத்துக்கு வருவாரோ? உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ? முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடமுண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உமக்கு கலங்க பண்ணுகிறது, உம்மை கலங்க பண்ணுகிறது. நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது. ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது! நீர் தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது. பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்னி பச்சித்தென்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். நீர் அவரோடே பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோல் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதல் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் வேத பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே மூன்றாம் அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது ஒருவருந்து வாசிப்பார்கள். மத்தேயு மூன்றாம் அதிகாரம்.
2: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி மத்தேயு மூன்றாம் அதிகாரம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யுதாயாவில் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமுடி உடையை தெரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தண்டத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவையிட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தான். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: இப்பொழுது 41 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை எல்லோரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க போகிறோம். நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவருடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பயங்கர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன் என்பதே ஆமேன்.
3: பொழுதும் காணிக்க நேரம். முதலாவது மிஸ்ரீ காணிக்கை சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் கிருபையால் 6 மிஸ்ரீமார்கள் தாங்கப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆக முதலாவது மிஸ்ரீ காணிக்கை, அதற்கு பிறகு பொதுவான காணிக்கை சேகரிக்கப்படும். சார் பிரபு ஒரு பாடல் பாடும் பொழுது இப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும்.

0: மிஸ்டரி காணிக்கை படைத்த ஜனங்களுக்காகவும், குறிப்பாக பல மாநிலங்களிலே மிஷினரி பணியை செய்கின்ற ஒவ்வொரு மிஷினரிமார்களையும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஊழியங்களிலே காணப்படும் எல்லா தடைகள் மாறி கர்த்தர் ஒரு வல்லமையை பயன்படுத்த ஜெபம் பண்ணுவோம். அதே போல காணிக்கை படைத்த கர்த்தர் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இப்பொழுது வசதியை கால ஜெபிப்பாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா?
1: ஸ்தோத்திரமா பார்த்துக்கிறோம் ராஜாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இந்த வழியிலும் பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த பெரிதான கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய கரங்களில பெற்று உடைய கரங்களில கொடுக்க கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக சாக்கியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பன. இந்த ஆறு மிஷினரி குடும்பங்களையும் ஆசீர்வதித்தெல்லாம் கர்த்தாவே, இந்த ஆறு மிஷினரியும் பலப்படுத்துங்க. வட இந்திய பகுதி முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகளை மத்தியில கர்த்தாவே ஒழித்து செய்கிறாங்கப்பா. அவங்களுடைய கரத்தை நீர் பிடித்து நடத்தும்படிக்காக எஞ்சு கேட்கிற எல்லா எதிர்ப்புகளையும் மனிதனால சாத்தினால மிருகத்தினால அவங்களுக்கு எந்த தீமைகளும் தீங்களும் அணங்க அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளும்படிக்கா எஞ்சு கேட்கிறோம் கர்த்தாவே. அவளை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த முடிய நாமத்தை நீரை மகிமைப்படுத்தும்படிக்கா எஞ்சு மன்றாடுகிறோம். நீரே பாதுகாவலாகிற இந்த பாதுகாத்து அவளை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படிக்கா எஞ்சு மன்றாடுகிறோம் கர்த்தாவே. சந்திக்கப்படுகிற மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரவர்களாகி மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வழியிலும் கூட கர்த்தாவே சபையார் கொடுத்த அனைத்து காணிக்கை நீர் ஆசீர்வதித்தன சுசேஷத்துக்காக கொடுத்த எல்லா ஆண்டவரே கர்த்தாவே காணிக்கை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பல மடங்காக திரும்ப தந்து பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்து நிலைநிறுத்த முடிக்காக எஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. பிரயாசப்பட்டு கொடுக்கிற எல்லா காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. குடும்பங்களில எந்த குறையும் வராதபடி பாதுகாத்துங்க. நீங்க இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் கர்த்தாவே, சற்று நேரம் உடைய திருவசனங்களை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. ஒரு வசனம் கூட வீணாவாகவோ வெறுமையாகவோ போய்விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் இந்த வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. தூக்கத்தின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்த ஆவிகள், எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. வசனத்தை மக்கள் கூர்ந்து கவனித்து இடம் கொடுக்க இந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசி ஆசீர்வதித்துள்ள என்னை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை உண்டுகிறோம் அன்பின் பிதாவே. கர்த்துடைய பரிசுத்தமான நாமம் மகிமடைவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் நமது தியானத்திற்காக நாம் வாசிக்க கேட்ட முதலாம் திருமறை பாடம் யோபு புஸ்தகம் 22 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு புஸ்தகம் 22 அதிகாரம் 23 வசனத்தை நம்ம வாசிக்குவோம். யோபு 22 அதிகாரம் 23 வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னா, மனம் திரும்பினால் கட்டப்படுவீர் என்று சொல்ல, திரும்ப கட்டப்படுவீர். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்கள், தோல்விகள், இழப்புகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சே, நமக்கவே இப்படி வந்துடுச்சே, நான் மாத்திரம் இப்படி இருக்கிறோமே, நான் மாத்திரம் இந்த காரியத்தில் இருக்கிறோமே, சே எனக்கு மாத்திரம் தான் இப்படியா என்றெல்லாம் பல நேரங்கள் அங்கலாய்க்கிறோம், கண் கலங்குறோம் இல்லையா. சே, எனக்கு மாதிரி ஏன் இப்படி ஆயிடுச்சு, நான் ஜெபிக்காம செஞ்சிட்டேனா, யோசனை பண்ணாம காத்திருக்கா முடிவெடுத்துட்டானா என்றெல்லாம் நம் பல வேளைகளில் பல குழப்பங்கள் நம்முடைய உள்ளத்தை மூடும். ஆண்டவராகி தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார், நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், மறுபடியும் கட்டப்படுவாய். ஆகவே கிறிஸ்துக்கள் அருமையானவர், எதை இழந்தீர்களோ, எந்த மகிழ்ச்சியை இழந்து போனோமோ, எந்த சுகத்தை இழந்து போனோமோ, எந்த பாக்கியங்களை இழந்து போனோமோ, எப்படியெல்லாம் நாம் ஆசீர்வாதமாக இருந்தோமோ, அந்த நிலைமைக்கு மறுபடியும் கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். ஆம், இது கடைசி காலம். தேவன் இன்றைக்கு கத்தோலிக்க பிள்ளைகளாக நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கிற நான் அப்படித்தான் ஆண்டுக்குள் வந்தப்போ அந்த தவறும் செஞ்சேன், இந்த தவறும் செஞ்சேன், சர்ச்சுக்கும் வந்தேன், காணிக்கையும் கொடுத்தேன், ஒன்றுமே ஆண்டு சொல்ல என்ன, யாருமே என்னை கண்டுக்கல, காணிக்க மாதிரி நான் கொடுத்துட்டே இருந்தேன், எனக்கு எந்த கஷ்டமும் வரல, யாருமே எனக்கு கண்டுக்கல, எனக்கு ஆண்டு எதுவும் எச்சரிப்பும் சொல்லலை, நான் பாட்டுக்கு வழியில் போயிட்டு தான் இருந்தேன், அப்படின்னா நான் செய்யறது நல்லது தானே அப்படின்றலாம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் கடைசி காலங்களில் வேதத்தில் இப்படியே வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் நடபடி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் நடபடி புஸ்தகம் 17வது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க, 17வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அறியாமை உள்ள காலங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 17:30 அப்போஸ்தலர் 17:30 பாருங்க, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனசு எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். ஒருவேளை அந்த காலத்தில் நம்ம ஒருவேளை கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, கொஞ்சம் மாசங்களுக்கு முன்பாக, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, கொஞ்சம் வாரங்களுக்கு முன்பாக ஏதோ தவறு செய்து நம்ம பாரு ஜாலியாக இருந்திருப்போம், ஆண்டு கண்டுகொள்ளாத போல இருந்திருப்பார். அப்ப நம்ம என்ன நினைத்து விடுகிறோம், ஒருவேளை இதெல்லாம் ஆண்டவர் பல தப்பு இல்லாம இருக்கிறதுனால தான், தப்பா இருந்தா என்ன சொல்லாம இருப்பாரா, நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம், தப்பா இருந்திருந்தா ஒருவேளை இப்போ சகோதரிமலை எச்சரிக்காம இருந்திருப்பாரா, ஆண்டவர் பேசாமல் இருந்திருப்பாரா, இது தப்புன்னு சொல்லி கண்டிச்சிருக்க மாட்டாரா என்று நாம் நம்மை ஏமாற்றி கொள்கிறோம். ஆண்டவர் அமைதியா இருப்பது போல இருக்கிறார், அறியாமையில காலம். ஆனா இப்போ இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறாரு, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனசர் எல்லாருக்கும் தேவனே செய்யறாரா, கட்டளை இடுகிறார். ஆகவே கவனிங்க, மனம் திரும்ப மிக மிக மிக அவசியம். இன்றைக்கு நம்ம கத்திட்டு கேட்கணும், ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் இப்படியே சொல்லுகிறது பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை என்ன வாசிக்கிறோம், 30வது வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 18வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயத்திருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். பாருங்க, மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள் என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். அப்ப எந்தெந்த காரியத்தை நான் மீறி மீறி செய்யறோமோ சிந்திச்சு பாருங்க, கவனிங்க வசனத்தை, மனம் திரும்ப எந்தெந்த காரியத்தை மீறி மீறி செய்கிறோம், நமக்கு தெரியும் தப்புன்னு தெரியும், தவறுன்னு தெரியும், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் நீ என்ன சொல்வது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று பல நேரங்களிலே நாம் மீறி மீறி மீறி மீறி சில தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் அது தப்பா இருந்தா சொல்லியிருப்பார் தானங்க, இது தப்பு இல்லை அதனால தான், இல்லைன்னா ஆண்டவர் எச்சரிச்சிருப்பார் தானே, எனக்கு எந்த கஷ்டம் வரலையே, நல்லா தானே இருக்கிறேன், நாம் அப்படி மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, மனம் திரும்புதல் அவசியம், மனம் திரும்புதல் அவசியம். அது சொல்றாரு பாருங்க, எதுல மனம் திரும்புமா, எல்லாம் மீறுதலை விட்டு நீங்கள் மனம் திரும்புகள், எதெந்த காரியம் மீறி செய்யறோமோ. அதே அதிகாரோட மேல பாத்தீங்கன்னா 21வது வசனத்தை வாசித்து பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, தொடங்கும் போது என்ன தொடங்குது பாருங்க, எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி. அப்ப எதை திரும்பணும், என்னென்ன பாவம் சிந்திச்சு பாருங்க, நம்ம வந்து நமக்குள் பாவம் இல்லை என்போமான நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருந்து விடுவோம். அப்ப என்கிட்ட எங்க பாவம் இருக்கு, எங்க நான் தவறி இருக்கிறேன், எனக்குள்ள என்ன குற்றம் இருக்குது, என்ன குறை இருக்குது, எனக்கு என்னை காண்பியும் என்று எந்த ஒரு மனிதன் கத்திடம் சென்று கேட்கிறானோ அவனுக்கு தான் கத்தர் பேசுவார். நான் சரியா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன்னு அவனை ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு மனிதன் போய் ஜெபம் பண்ண ஆண்டு விட்டு, நான் தசமா கொடுக்கிறேன் ஆண்டவரே, வாரத்துக்கு இருமுறை நான் உபாசம் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் பாரு எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு போய் அவன் ஜெபம் பண்ணான், ஆனா ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார், நீதிமானாய் அவன் ஆக்கல் அவன் தள்ளிவிட்டார். இன்றைக்கு கிறிஸ்துவல் அருமையானவர்ல கொஞ்ச நேரம் நீங்க அலசி பார்க்கணும், ஆய்ந்து பார்க்கணும், நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லி சிந்தித்து பார்க்கணும். மனம் திரும்பாவிட்டால் பரலோ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் என்பது அவசியம். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நல்ல நீதிமான வந்துட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டோம், அது கருத்தை விட்டு விலகிட்டோம்னா நாம் செய்த நீதிகளெல்லாம் அது நினைக்கப்படாமல் போய்விடும். எவ்வளோ பாருங்க ஆண்டவருடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வாஸ்து பாருங்க, அதே அதிகாரம் 18வது அதிகாரம் எடுத்து பாருங்க, எசேக்கியேல் 18:24 என்ன சொல்லுது பாருங்க, சத்தம் வாசிக்கலாம் எல்லாரும், நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அறிவுபடியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். யாரு சொல்லுங்க? யாரு சொல்லுங்க? யாரு நீதிமான்? நினைக்கிற நீதிமான் இருக்கிறேங்க, நான் ஆண்டுக்குள்ள இருக்கிறேங்கன்னு சொல்லி, நான் போன வருஷம் அப்படி இருந்தேன், நல்லா இருந்தேன், நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், அப்படிலாம் நான் ஆண்டுக்கு காணிக்க கொடுத்தேன், நான் ஊழியம் செய்தேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நான் அப்படிலாம் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் உலக மக்களவ நானும் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று நாமாகவே நம்மை ஏமாற்றி கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் வேதம் சொல்கிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு அவன் திரும்பி அவன் அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளையும் பணியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதி என்னாகவான் நினைக்கப்படாது. இதுவரைக்கும் நீ செய்த நீதி, நீ வாழ்ந்த வாழ்க்கை எதையும் ஆண்டு கணக்கில் வைக்க மாட்டார். எப்படி பாரு, நம்ம ஆண்டவர் பாருங்க எப்படி பயங்கரமா இருக்கார்ல. இதுவரைக்கும் நம்ம இதுவரைக்கும் ஆளுநர்கள் வாழ்ந்து கடைசி நேரத்தில் இப்போ போய் பாவத்து மேலே ஆசைப்பட்டு இருக்கும், தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் விவசாயம் செஞ்சுட்டு கொஞ்சம் அங்கே போகிறது இங்கே போகிறது சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா கத்தடி விலகி தவறான வாழ்க்கைக்குள்ள ஒரு மனிதன் போக ஆரம்பிச்சிட்டான், கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், கசப்பு நினைச்சு பாரு, எவ்வளவு பாவம் பைபிள் இருக்குது. நம்ம கர்த்தர் விட்டு விலகி அப்படியே போக ஆரம்பிச்சோம், இதுவரையும் செய்த நீதியை கர்த்தனை செய்ய மாட்டாரா? நினைக்க மாட்டாரு. அவன் தன் பாவத்திலே சாவான். பாத்தீங்களா? எனவே தான் இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அன்போடு கூட அழைக்கிறார், சகோதரனே சகோதரியே நீ கர்த்தர் விட்டு பின்வாங்கி போகாதே, போகி கடத்திலே பாவத்திலே சாகி நரகத்துக்கு போயிடாதே. இன்னைக்கு ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார், சொல்றார் நீ மறுபடியும் என்ன செய்ய, நீ மனம் திரும்பினால், சர்வ உலகத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவி. தேவன் கட்ட விரும்புகிறார், உனக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க விரும்புகிறார், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், உனக்கு நல்ல வீட்டை கட்டித்தர விரும்புகிறார், உன் வாழ்க்கை கட்ட விரும்புகிறார், உனக்கு சமாதானம் கொடுக்க விரும்புகிறார், உன் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறார், ஆவின் வரங்களை கொடுக்க விரும்புகிறார், தன் கரத்தில் ஏந்த விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீ கர்த்தரை விட்டு விலகி விலகி விலகி விலகி போயிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அடி விழும், அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாது, அவ்வளவுதான். தூக்கி போட்டுருவாரான், பேப்பர் மாதிரி கசக்கி போட்டுருவாரு. ஜாக்கிரதையா இருங்க. நீ நிறைய பேர் நீங்க ஆண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, ஆனா உலகம், உலகத்தின் காரியம், உலகத்தின் அசுத்தம், உலகத்தின் அருவறுப்பு யாருக்கும் தெரியாது. நம்ம நினைச்சிட்டு ரொம்ப இங்கேயும் வந்து உட்காந்துக்கிறோம், காணிக்கையும் கொடுத்துக்கிறோம், நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது நீங்க செய்த நீதி நினைக்காம ஆனா தூக்கி எங்கேயாவது கீழே போட முடியல தான் நமக்கு தெரியும். அதான் கிருத்த நீங்க அன்போடு அழைக்கிற, நீ சர்வ உலகத்தில் திரும்பினா என்ன செய்வே, நீ திரும்ப கட்டப்படுவாய். உலகம் அப்படித்தான் வருங்க, பாவம் வரும், பாவம் நம்ம தேடிதான் பாவம் வரும், எல்லாம் தேடித்தான் வரும். உலகத்தின் பிள்ளைகளுக்கு அவங்க தேடி பாவத்தை போவாங்க, ஆனால் கத்திர பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. உலக பாவம் என்ன செய்யணும்ல, நம்ம தேடி அதே வரும். அது விலகி வாழ்வதும் வாழ்வதும் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இல்லைங்க, ஆண்டு மன்னிச்சுக்குவாரு, ஆண்டு மன்னித்துக்குவார், என்னை ஏற்றுக்கொள்வார், மன்னித்துக்கொள்வார், ஏற்றுக்கொள்வார் போய்கிட்டே நம்மளே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றி கொண்டே இருந்தால் நம்முடைய மனசாட்சியை நாளுக்கு நாள் அது அப்படியே மழுகி மழுகி மழுகி மழுகி சார்பு இல்லாமல் போயிடும். ஒரு கத்தி சார்பு இல்லாமல் போனால் என்ன ஆகாது, அது வெட்ட முடியாது. அவதான் இன்றைக்கு கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். இன்றைக்கு நம்ம அலசி பாருங்க, நீங்கள் வசனங்களை வைத்து நான் எங்கே இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருக்கு எனக்கு ஒரு சரியான தொடர்பு உறவு இருக்குதா, நான் என்ன செய்து கொண்டிருக்கேன் என்பதை நாமே கொஞ்சம் அலசி பார்த்து கடைசி நேரம் அது, கடைசி தருணம், கடைசி வாய்ப்புகள், இதை நம்ம நழுவு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அழுது புலம்பி நம்ம பிரயோஜனமே கிடையாது. மழை வருவதற்கு முன்பாக வீட்டுக்குள்ளே வந்துடணும். மழையில் நனைஞ்சி அடிபட்டு உதப்பட்டு வர்றதுக்கு பதிலாக இப்போவே கத்திட்ட வந்துடுங்க. நீங்கள் செய்த நீதி நினைக்கப்படாமல் போதுக்கு முன்பதாக கத்திட்ட வந்துடணும். சரி, இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒருவன் மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் பார்த்து நம்ம ஜபத்துக்கள் கடந்து செல்ல போறோம். ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி அவன் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்பான்னு சொல்றாங்க இல்லையா, மனம் திரும்பி அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போறோம். முதல் குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடுபடி புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடுபடி புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 3:20 எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பார்த்தீங்களா, மனம் திரும்பும் சொல்ல, மனம் திரும்ப பிறகு செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம் இருக்கு, என்ன செய்யணுமா சொல்லுங்க, குணப்பட வேண்டும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், ஒரு புண்ணு இருக்குது காலில், அல்ல கையில் ஒரு புண்ணு இருக்கு, ஏதாவது ஒரு விபத்தாயிருச்சு, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, ஒரு புண்ணை கட்டி எடுக்கிறாங்க, அந்த சீலெல்லாம் வெளியே வந்தாலும், அந்த புண்ணை கட்டி எல்லாம் சரி பண்ணாலும், அந்த புண் ஆற வேண்டும், அது குணமாக வேண்டும். புரிஞ்சுதா? எல்லாம் புரிஞ்சுதா? அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷன் ஆபரேஷன் பண்ணிட்டான், இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் யாருக்கோ ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஆபரேஷன் பண்ண உடனே அவங்க டாக்டருங்க எழுந்து இன்னைக்கே நடன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அவங்களுடைய ஆபரேஷன் தன்மையை பொறுத்து, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பலவீனத்தை பொறுத்து, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க புண்ணை பொறுத்து, அவங்களுக்கு சரீரத்தில் வந்திருக்கிற அந்த காரியங்களை பொறுத்து ஆபரேஷன் நடக்கும். எல்லாருக்கும் ஒரே ஆபரேஷன் இருக்காது இல்லையா? அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி சிலருக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கும், சிலருக்கு சின்ன புண் இருக்கும், சிறிய பெரிய புண் இருக்கும், சில சின்ன கட்டி இருக்கும், சில பெரிய கட்டி இருக்கும், சிலருக்கு ஒரு கல் இருக்கும், சிலருக்கு பத்து கல் இருக்கும், சிலருக்கு எது இருக்கும், அதற்கு எதுவாக இருந்தாலும் அவங்க ஆபரேஷன் தன்மையை பொறுத்து. ஒரு டாக்டருங்க சொல்றாங்க, நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க, இப்ப நடக்காதீங்க சொல்றாங்கல்ல, ஏன் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க? அந்த காய் என்ன ஆகணும்? ஆற வேண்டும், குணமாக வேண்டும். அதே பொழுது ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள வந்துட்டான், உடனே அவன் வந்து அப்படியே அவன் ரெடி ஆயிடறான்னு அர்த்தம் இல்லை. ஆபரேஷனுக்கு பண்ற கதை தான், மனம் திரும்பி என்ன செய்யணுமா? குணப்பட வேண்டும். அந்த குணமாக தான் ரொம்ப அவசியம். ஆபரேஷன் பண்ற ஒரு நிமிஷங்க போறோம், டாக்டர் போறோம், என்னங்க இன்னைக்கு பத்து பேருக்கு ஆபரேஷன், வாங்க என்ன வயிற்றுல கட்டியா படுபா, ரைட், ஒரு மாய கவுசையை போட்டு கரெக்டா டயக்னோசிஸ் எங்க இருக்குது கட்டி எடுத்து எல்லாம் எடுத்துட்டு போட்டுறாங்க, எல்லாம் தைச்சு, அதுக்கு பிறகுதான் டைம் எடுக்கும். அந்த புண் காயக்காய் என்ன வரும் சொல்ல, என்ன வரும், என்ன வரும், புண்ணு காயுது, என்ன வரும் நமக்கு? அப்போ கொஞ்சம் வலி வரும். பொண்ணு காய காய காய ஆற ஆற நமக்கு என்ன வரும்? வலி வரும். அதே மாதிரி தான் கர்த்தருக்குள்ள ஒரு மனிதன் பாவத்திலிருந்து அவன் கர்த்தருக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு பல நேரங்களில், ஐயோ இந்த சந்தோஷத்தை விட்டு வந்துட்டோமே, இந்த நட்பை விட்டு வந்துட்டோமே, இவங்க தொடர்பை விட்டு வந்துட்டோமே, இந்த காரியம் நம்ம இழுக்கிறது என்ற சில வேதனைகள் வரத்தான் செய்யும், நம்ம வலிக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீ குணமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பேதுரை பார்த்து சொல்றார் இல்லையா, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த, குணமே ஆகல, நம்ம எப்படி மற்ற ஆண்டுகளை கொண்டு வர முடியும்? பேதுரை சொல்றார், ஆண்டவரே உமக்காக மறிக்க வேண்டுமானா நான் மறி என் உயிரே கொடுப்பேன். அப்ப ஆண்டு சொல்றா இல்லையா, இல்ல நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா நம்ம குணமாகணும்னு அர்த்தம். நீ மனம் திரும்பி என்ன குணமா? குணம். அப்ப ஆண்டு கேட்கலாமா? மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கோரஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா?

ஒரு மனிதன் மனம் திரும்புவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு என்ன செய்யணும் அவன் குணமாகும். அப்பண்டிஸ் ஓ வயிறு வலி, அப்பண்டிஸ் வயிறு வழியா போங்கப்பா, தூக்கிட்டு ஓடு, இல்லைனா வெடிச்சிடும், கொண்டு போறாங்க, படுக்க வைக்கிறாங்க. உடனே அந்த சின்ன தேவையில்லாத அந்த டியூப் எடுத்துடுறாங்க. எடுத்து டாக்டர் சரிப்பா ஆல்ரைட் இப்போ நீங்க எழுந்து பழைய மாதிரி ஓடுங்க, நடங்க, நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க, நல்லா இன்னைக்கு என்வெஜ் நான்வெஜ் சாப்பிட சொல்றாங்களா, ரெஸ்ட் எடுங்க சொல்றாங்கல்ல, ரெஸ்ட் எடுங்க, மருந்து சாப்பிடுங்க. அப்ப என்ன ஆகணும், அந்த புண் என்ன ஆகணும், குணமாக. நம்முடைய வாழ்க்கையில கூட மனம் திரும்பி ரெண்டாவது என்ன செய்யணுமா, குணமாக வேண்டும். அதனால ஒவ்வொரு நாளும் போய் சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாம் வாஸ்தவம் இல்லையா, சங்கீதம் 41 சங்கீதம் எடுத்து பாருங்க, 4வது வசனம், 11வது ஒரு சத்தம் வாசிக்கலாமா, 41 சங்கீதம் 4வது வசனம் சத்தம் வாசிங்க பார்க்கலாம் பாருங்க. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். பாத்தீங்களா, ஆத்மா குணமாவது எவ்வளவு அவசியம் பாத்தீங்களா. அப்ப நம்ம இந்த சரீரத்திற்காக தான் நம்ம ஜெபம் பண்றோம், எனக்கு வயிறு வலி போகணும், கை வலி போகணும், கழுத்து வலி போகணும், கால் வலி போகணும் சொல்றேன் இல்லையா, எனக்கு எந்த வலி போகணும், அந்த வலி போகணும், எனக்கு சுகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆனா சங்கீதக்காரன் போய் அந்த வலிக்க ஜெபம் பண்ணல, எதுக்காக ஜெபம் பண்றாரு, என்னுடைய அந்த உள்ளாந்த மனுஷன் குணமாகணும், ஆத்மா குணமாகணும். உங்க ஆத்மா குணமாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். ஹலிலே சொல்லாமா, ஏன்னா ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது முதலாவது பாதிக்கப்படுது எது தெரியுமா, அவனுடைய ஆத்மா. 107வது சங்கீதம் இப்போது விதமாக சொல்லுகிறது பாருங்க, 107வது சங்கீதம் என்ன சொல்லுது பாருங்க, 17-18 வாசிக்கலாமா, எல்லாம் சேர்ந்து வாசிக்க, 107:17-18 வாசிக்கலாமா. நிர்முடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய்கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். பாருங்க, நிர்முடர் இந்த பாதக மார்க்கம் பாவம் செய்து அக்கிரமம் செஞ்சு என்ன நோய் கொண்டு ஒடுங்கி போகிறாங்க. முதலாவது பாதிக்கப்படுற என்னன்னு பாருங்க, அவருடைய ஆத்மா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. எது ஆத்மா, ஐயோ வேண்டாங்க சாப்பாடு பார்த்தா வெறுப்பா இருக்குது, ஐயோ ரொட்டி ரொட்டி வேண்டாங்க, ரெண்டு வரிக்கும் வேண்டாங்க, பிஸ்கெட்டு வேண்டாம், வெறுப்பா எது பார்த்தாலும் எனக்கு மூஞ்சடிச்ச மாதிரி இருக்குது, மூஞ்சடிச்ச மாதிரி இருக்கு சொல்றாங்க. எது இது நம்முடைய ஆத்மா என்ன இருக்குது அங்க, நோய்பட்டிருக்குன்னு அர்த்தம், ஆத்மாவில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தான் சங்கீதக்காரன் போய் கத்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே என் ஆத்மாவை குணமாக்கு. இன்னைக்கு சபை நீங்க கேட்கணும், நம்ம எல்லாரும் கேட்கணும், அண்ணுட்ட மனம் திரும்பி உடனே ஆண்டவரே பார்த்த மணியும் எல்லாம் ஆத்மாவை பண்ணி என்ன கோவப்பட்டேன், சண்டை போட்டேன், என்ன மன்னி மன்னி மன்னி மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த ஆத்மா என்ன உடனே அது குணமாகணும். சிந்திச்சு பாருங்க, ஒரு காய் ஆயிடுச்சு டாக்டர், உடனே ஒரு டாக்டர் எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, புண்ணாயிருச்சு அப்படியா, உடனே செய்கிறாங்க எல்லாம் போட்டு தொடச்சி கட்டு போட்டு புண்ணு ஆற வரைக்கும் கொஞ்சம் காலை நினைக்காதீங்க, காலை தூக்கி வைங்க, தண்ணி படாமல் பார்த்துங்க, அதுதான் கஷ்டம். அப்போ டாக்டர்கிட்ட போய் உடனே ஊசி போட்டு மறுக்கிறது எவ்வளோ எவ்வளோ இது இப்போ சுலபமான விஷயம், அது காயணும் ஆறணும். அப்போ நம்முடைய ஆத்மா ஆண்டவரே என் ஆத்மாவே குணமாக்கும்னு சொல்லி நம்ம கேட்கணும் பிரியமானவர்களே. அல்ல சொல்லாமா, மனம் திரும்பி முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன, மனம் திரும்பி என்ன ஆகணும், நம்ம சொல்லுங்க குணமாகணும் அன்றைக்கு கேட்கணும். எவ்வளோ பேர் குணமாகாமல் இருக்கிறோம் சொல்லுங்க, குணமாகாமல் இருக்கிறோம். இன்னைக்கு பழைய பாவம் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம், நாளைக்கு வெளியே இருக்க தவக்கல மாதிரி எவ்வளோ பேர் தவளை போல வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, இங்கே இருக்கும்போது கத்தடி பிள்ளை, வெளியே போன தவளை, சிந்திச்சு பாருங்க, பன்றி வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க, பன்றி மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பன்றித்தனமான வாழ்க்கை விட்டு வெளியே வரணும், நம்ம தவளையுமா இருக்கிற வாழ்க்கை விட்டு வெளியே வரணும். அதுதான் கர்த்தர் என்னிடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். பன்றி பரலோகத்துக்கு போக முடியுமா சொல்லி பாருங்க, பன்றி தூக்கி நடுவீட்டில் வைக்க முடியுமா, நீ பன்றி மாதிரி வாழ்ற வாழ்க்கையை விட்டு கர்த்தர்ட்ட வந்துருங்க. பன்றி என்ன கக்கடந்த நாய் கக்கடந்த சாப்பிடும், பன்றி என்ன கல்யாணம் பண்ணி எங்க போகும், திருப்பியும் சேத்துக்கு தான் போகும் சொல்லுங்க. அந்த அருவறுப்பான வாழ்க்கை வரலன்னா கஷ்டம், பிறகு கஷ்டம் ரொம்ப தொந்தரவாயிரும். நீ மனம் திரும்பி கத்துட்டு வந்துடுங்க, டைம் நம்ம எல்லாருக்கும், எனக்கு தான் உங்களுக்கு தான், எப்போ யாருக்கு ஆண்டர் கூப்பிட்டு வரலாம் தெரியாது. அப்படி ஆண்டர் அழைப்பு வரும் பொழுது ஒரு புறம் தெய்வ தூதர்கள் அவங்க பதிவு செய்திருந்ததை காண்பிப்பார்கள், ஒரு புறம் பிசாசுகள் அங்க பதிவு செய்ததை காண்பிப்பாங்க. ரெண்டு பக்கமும் இருக்கும், அவங்க எழுதின புத்தகம் இவங்க எழுதின புத்தகம் ரெண்டும் கரெக்டாக இருக்கும். ஒரு மனிதனுடைய சரீரம் அல்லது ஒரு மனிதன் மறித்த பிறகு ரெண்டு கூட்டமும் தான் போராடும். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய காரியம் அது சரியாக இருக்குமோ தராசரி நிறுத்தப்படும். இதற்கு ஓமையாகத்தான் இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரே இடத்துல சொல்லப்படுற யூதா புத்தகத்தில் நீ வாசிக்கலாம். மோசே இறந்த பொழுது, பெரிய ஒரு மகாமனிதன் மோசே இறந்த பொழுது பாருங்க, அங்கே கூட்டம் வந்துருச்சு பாருங்க, யூதாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க,
யூதா புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒரே அதிகாரம் அதுல அது என்ன சொல்லுது பாருங்க, மோசே ஒரு சரீரத்தை குறித்து ஒரு தர்க்கம் உண்டானது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசித்து பாருங்க 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு மனிதன் இறந்து போன உடனே அங்க கூட்டம், பிசாசு கூட்டம் வருகிறது. ஒரு ஒரு கூட்டம் தேவ தூதர் கூட்டம், ஒரு கூட்டம் பிசாசு கூட்டம் வந்து சொல்லி, இது எங்களுடைய பாருங்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கோம், இவன் எப்படி செஞ்சா பாத்தீங்களா, இந்த இந்த நாள் இந்த தேதியில இந்த ஆளு இங்க போய் என்ன பண்ணா பாரு, ரெக்கார்ட்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் இங்க இருக்கும். அப்போ அங்க தேவ தூதர் அவங்க நீங்க செஞ்ச நல்ல கருத்து ரெக்கார்ட்ஸ் காமிப்பாங்க. தரசில் வைத்து பார்த்து எது அதிகம் பாருங்க, எது அதிகம், நிபுகத்நேச்சரை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, தராசிலே நிறுத்தப்பட்ட போது நீ அது குறைவாய் காணப்பட்டீர். உடனே ஒரு நியாய தீர்ப்பு வந்துச்சு பாத்தீங்களா, தேவன் நிறுத்தி பார்க்கிற தேவன். வாஸ்து பாருங்க, அளந்து பார்ப்பாரா, ஆண்டு நிறுத்தி பார்ப்பாரா, வாஸ்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆராதிக்கிறானே நீ அவனை அளந்து பார், ஜெபிக்க வந்திருக்கிறானே அவன் அளந்து பார், ஒவ்வொரு பெண்களை அளந்து பார், அவங்க எப்படி இருக்க அளந்து பார். அளந்து பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன், சும்மா அப்படியே பார்த்து மயங்கிட மாட்டார். நான் பிரசங்கம் பண்றத என்ன பார்த்து பரவாயில்ல, பிரசங்க என்ன பார்த்து மயங்க மாட்டார், என்னோட வாழ்க்கையை பார்ப்பார் ஆண்டவர். ரெக்கார்ட்ஸ் அங்க இருக்கும், அதை பார்த்து தான் நம்ம எல்லாருக்குமே அங்க ரெக்கார்ட்ஸ் பார்ப்பார். அளந்து பா, அப்ப அவங்க அளந்து பாக்கிறாங்க பாத்தீங்களா. தொழுது கொள்கிறவர்கள் என்ன செய்யணுமா, அளந்து பார். ரெட்ட வாழ்க்கை, இங்க ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை வேண்டாம், ஒரே வாழ்க்கை. ஆண்டவருக்காக நீ வாழ அர்ப்பணித்துக்கொள். தேவன் அவர் வருக சமீபம், அதனால தான் இங்க சொல்றாரு, ஒரு மனிதன் மனம் திரும்பி என்ன செய்யணுமா, அவன் குணமாக வேண்டும். சரி, இரண்டாவதாக ஒரு மனிதன் என்ன செய்யணும், அந்த கோரஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் நித்திரை மயக்க செலுக்கு, அப்படியே கண்ணில் சோக்கிற மாதிரி இருக்கு, சேர்ந்து பாருங்க பார்க்கலாம்.

அல்லேலூயா. அப்ப ஆபரேஷன் பண்ணுவது எளிதா, ஆறுவது எளிதா? ஆறுதான் லேட் ஆகும். சொல்லுவாங்க சின்ன ஆபரேஷன் தான் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க, சின்ன ஆபரேஷன் ஆஃப் அன் அவர் முடிச்சிடலாங்க. ரொம்ப பெரிய மேஜர் சர்ஜரிங்க 8 மணி நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் தெரியலா. ஆப்ரேஷனுக்கு 8 மணி நேரம், உன்னை குணமாவதற்கு 8 நாள் ஆகும் காயறதுக்கு. இது ஈஸியா அது ஈஸியா? இப்போ மனம் திரும்பி கத்தட்ட வர்றது ஈஸி, ஆனால் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும், அது என்ன ஆகணும், அது குணமாகிட்டே இருக்கணும் குணமா. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அப்பப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அதுக்கு மருந்து போடணும், டேப்லெட்ஸ் போடணும், அப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆவிக்கிற வாழ்க்கையில் வசனம், அந்த வசனத்தினாலே சொல்றாரு 107 சங்கீதம், ஆத்மா எல்லாவற்றையும் போதும் என்ன செய்தான், ஆரோசிக்கிறது சொல்லிட்டு சொல்றாரு 107 சங்கீதம் 20 வசனம். என் வசனம் திரும்பி அவர்லே அந்த மருந்து எது, அதுதான் வசனம். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாஸ்து வாஸ்து வாசம் வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார், தவறு கண்டிப்பார், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிலாம் இருந்தா தான் நம்ம நினைக்கிற பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போறது முக்கியமான காரியமான உலகத்தில் கட்டப்படுவோம். நீ சர்வ வல்லவரத்தில் திரும்பினால் திரும்ப, அப்ப திரும்ப கட்டப்படுவீர்னா எங்கேயும் இடிக்கப்படுதுன்னு அர்த்தம். நீ மனம் திரும்பாம போன என்ன ஆகும், மறுபடியும் இடிக்கப்படும், உடம்பு பாடி இடிக்கப்படும், உன் வாழ்க்கை இடிக்கப்படும், உன் வியாபாரம் இடிக்கப்படும், உன் தொழில் இடிக்கப்படும், உன் கல்வி இடிக்கப்படும், நீ நினைத்து நம்பிக்கை இடிக்கப்படும். திரும்பன்னு சொல்ற ஒரு வார்த்தை போடும், திரும்ப கட்டப்படுவீர்னா எதோ இடிக்கப்படுறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு மீண்டும் திரும்பி வருவோமா? ரெண்டாவது மனம் திரும்பி நாம் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகா அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, மார்க்கு 15வது வசனம். மார்க்கு புஸ்தகம் 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. காலம் நிறைவேறிற்று, தேவன் ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. மனம் திரும்பி அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும், சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அவங்க சொல்றதை இவங்க சொல்ற நம்பாத, எதை நம்பு, வசனம், சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். மனம் திரும்பி குணப்படணும். ரெண்டாவது மனம் திரும்பி என்ன செய்யணும், சுவிசேஷத்தை, இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள் குறைந்து விட்டார்கள், பொய் விசுவாசிக்கிற ஜனங்கள் அதிகரித்து விட்டார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீ மனம் திரும்பி ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னது, சுவிசேஷத்தை, இந்த வசனம், அதை விசுவாசிக்கணும். எப்ப விசுவாசிக்க முடியும், வாஸ்தவம் தானே விசுவாசிக்க முடியும், இதை அறிந்து கொண்டு தானே விசுவாசிக்க முடியும். வேதவசனம் குறைஞ்ச உடனே ஆண்டவர் உச்சரிப்பார், அக்கா கூட்ட சொல்லுவார், வேதவசனம் குறையுது கூட்ட சொல்லு. அப்போ போய் நம்ம ஐயோ பிரசங்கத்துக்காக பைபிள் வாசிக்கிறதான் பிடிக்காது, நம்ம தனிப்பட்ட அவசரசம் வாசிக்கிறது பிடிக்கும் எல்லாம் சொல்லுவார். அவசரசம் வாசிக்கிறாங்க, மடமடன் வாசிக்க அவள் வாசிக்க கூடாது, பிரசங்கத்துக்காக வாசிக்கிறான் அதுவும் வாசிக்க கூடாது. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசுவன்ற அந்த உள்வாங்கி நம்ம அப்படியே வாசிக்கணும். அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார், வாசிக்கணும். எத்தனை எவ்வளோ பேர் பைபிள் வாசிக்காம இருக்கிறோம், நேராச்சுங்க நேராச்சுங்க, எனக்கு அது நேராச்சு இந்த நேராச்சு, சிந்திச்சு பாருங்க, மூச்சு எடுக்க போற மாதிரி தான் தெரியும், அப்புறம் நேரமாச்செல்லாம். நம்ம ஆவியை கையில் வைத்திருக்கிறார். அப்போ அந்த டைமில் யாரும் கூட வர முடியாது, வழி அனுப்பி வைக்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க. யாராவது சொல்கிறோம்.

சரிம்மா வா கூட்டு போவாங்க, ஏதாச்சும் போவாங்களா? போக முடியாது, தனியாக தான் இயேசுவை நீ சந்திக்கணும். ஆகவே கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம் என்ன, ரெண்டாவது மனம் திரும்பி என்ன செய்யணுமா, சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசம் இல்லைன்னா எதையுமே நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க பைபிள் வாசிக்காம வெறும் அற்புதம் மாத்திரம் போதும், எனக்கு அதிசயம் நடந்தா போதும், இங்க போனா அற்புதம், இந்த அங்க போனா அற்புதம், அங்க போனா அவர் வெளிப்பாடு சொல்றாரு, இங்க போனா இவர் சொல்றாரு, அங்க போனா ஒரு நிமிஷத்துல முடிஞ்ச கூட்டம், இங்க இவ்வளவு லேட் பண்றான், அங்க போனா சீக்கிரம் முடிஞ்சிடும், அற்புதம் நடக்குது, பணம் கிடைக்குது, தினக்க கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, நீ அதை நம்பிட்டு மாத்திரம் ஓடன என்ன நடக்கும் தெரியுமா? கடைசி காலத்துல ஆண்டு என்ன செய்ய வரான் பாருங்க. ரெண்டு திசனைக்கிற புஸ்தகத்தை மிக அழகா சொல்றாரு பாருங்க. ரெண்டு திசனைக்கிற புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம், ரெண்டு தெசலோனிக்கேயர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்திலிருந்து வாசிக்கலாமா? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலத வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் பாருங்க சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். சத்தியத்தின் மேல நமக்கு என்ன வேணும்? அன்பு வேண்டும். எவ்வளவு பேர் கை கையில செல்போன் வச்சிருக்கீங்க, சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பேர் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க போனை. நீ சமூக வலயத்துக்குள்ள உள்ள போன வெளியே வரவே முடியாது, அது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணா விடாது. நான் இந்த சமூக வலயத்தோ அந்த சமூக வலயத்தோ நான் சொல்லல, எல்லா சமூக வலைத்தளம் சோசியல் மீடியாஸும் நமக்கு வந்து அந்த வார்த்தை அறிவிக்க பயன்படுது ஒண்ணு. ஆனா சமூக வலயத்தில நீ தொட ஆரம்பிச்சுட்ட அது உன்ன தொட ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பேர் பாருங்க, இப்போ வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, யூடியூப் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமுக்குள்ள போகிறாங்க, ஃபேஸ்புக்குள்ள போகிறாங்க, டெலிகிராம்குள்ள போகிறாங்க. ஒரு முறை நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதே தான் வரும். அது வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க, ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் போயிட்டு உதாரணமாக சொல்கிறேனே, ஏதாவது ஒரு காரியம், இன்றைக்கு ஒரு பலகாரம் செய்வது எப்படி அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன ஒரு அடுத்ததுன்னா அதே தான் வரும். பலகாரம் என்னென்ன பலகாரம்லாம் செய்யணும், என்ன டிஷ், அதுதான் டிஷ் பார்த்து வந்துட்டே இருக்கு. பலகாரம் செய்வது எப்படி, பலகாரத்தை ஒரே விழுங்காய் விழுங்குவது எப்படின்னு பார்த்தா அதே காமிச்சிட்டு இருக்கும். எல்லாமே இருக்குது, ஒரு போண்டாவை ஒரே சமயம் ரெண்டு போண்டா எப்படி விழுங்கலானா அதுக்கும் காமிக்கும். ஒருத்தர் போய் எப்படி நம்ம தையலை பழகலாம் என்று கேட்டால் அதை காண்பிக்கும். ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க, நீ என்ன ஒரு ரிசர்ச் பண்ணிட்டீங்களோ அதை வந்து அது வந்துகிட்டே அப்படி வந்துட்டே இருக்கும். கீழே ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் வீடியோன்னு வரும். நீங்கள் தவறு என்ன செய்வீங்க, போய் என்ன தான் இருக்கு பார்க்கலான்னு சொல்ல கிளிக் பண்ணுவீங்க, விடாது. வந்துகிட்டே வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் தூணாலும் அது விழிச்சுக்கோ உங்களை இருக்குதானே. எவ்வளோ பேருக்கு எனக்கு அந்த மாதிரி அனுபவமே இல்லைன்னு சொல்கிறவங்க சும்மா கூச்சப்படாமல் கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்கள் செல்போன் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? அப்போ வந்து சின்ன போனுக்கு பிரச்சனையே வராதுமா, நான் சரி பெரிய போன் சொல்கிறேன், சின்ன போனில் எப்படி யூஸ் பண்ண முடியும், சிந்திச்சு பாருங்க. ஒரு முறை அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எதை கேட்குறோமோ அதை காமிச்சிட்டு இருக்கும். அதனால் அப்போது ஃபோன் வச்சுருக்கீங்களே, அந்த ஃபோனில் எடுத்து பைபிள் வாசித்து பாருங்க. இப்போ பைபிளை தூக்க சொல்ல, பைபிளை தூக்க முடியலைங்க எனக்கு, பைபிளை தூக்க முடியலைங்க. சரி ஃபோன் தான் வச்சுருக்கீங்க, ஃபோன் எடுங்க, பைபிள் எடுத்து ஃபோன் எடுத்து வாசிங்க. வாசிக்கலாம் இல்லை, மணிக்கணக்காக வாசிக்கலாம் இல்லை, கத்துடைய வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம் இல்லை. சிந்திச்சு பாருங்கள், அந்த ஒரு ஞானம் நமக்கு எல்லாருக்கும் வேணும். அப்போ சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவங்க என்ன செய்கிறாங்களோ அங்கீகரியாமல் போனப்படியினாலே என்ன நடக்குமானு சொல்கிறாரு பாருங்க. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடி அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே எதை விசுவாசிக்க முடியும் அனுப்புவாரா? நீ சத்தியத்தின் மேல அன்பு இல்லை, எனக்கு அற்புதம் போதும், எனக்கு இது போதும் அது போதும், நான் நல்லா இருக்கிறேங்கன்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்துக்காக நீ ஆண்டை தேடிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டு என்ன பண்ணுவார், நாளைக்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு வஞ்சகத்தை தேவனை அனுமதிச்சிருவார். அதனால் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்பி, இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் எதை விசுவாசிக்கணுமா சொல்லுங்க, சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்பி குணப்பட வேண்டும.

ரெண்டாவது மனம் திரும்பி என்ன செய்யணும், சுவிசேஷத்தை நல்லா வாசிங்க, பைபிள் வாசிங்க. எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ பாருங்க, முதல்லாம் பைபிள் தூக்கிட்டு போகணும், இப்போ பாருங்க செல்ஃபோன் ஆடியோ பைபிள், நல்லா ஆடியோவில் பைபிள் கேட்கலாம், நல்லா வசனம் வாசிக்கலாம், பத்து அதிகாரம் கூட வாசிக்கலாம், வாசிக்கிட்டே இருக்கலாம், வாசிக்க நமக்கு ஒரு மாதிரி சோறு வரப்போ ஆடியோவில் கேட்கலாம், வீடியோவில் கேட்கலாம், எவ்வளோ வசதிகளை கத்தர் கொடுத்துருக்காரு. இதை மீறி நீங்கள் போனை நோண்டிக்கிட்டு அதை செய்வது எப்படி, இதை செய்வது எப்படி, அங்கே போகிறது எப்படி, இதை இதை நீங்கள் நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்யற, வஞ்சை பொய்யை விசுவாசிக்கத்தக்கது வஞ்சகத்தை அனுப்போம், போ உனக்கு இத்தனை விருப்பம் அதுலேயே போ அதுலேயே போன்னு அனுப்பிடுவார். ஏன்னா விசுவாசம் இல்லை அந்த உலகத்தையும் வாழ முடியாது. வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசனா அன்றைய எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்றார் இல்லையா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது விசுவாசம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ஜெபிச்சாலும் விசுவாசம் ஜெபிச்சாதான் சுகம் கிடைக்கும். ஊழியக்காரே உங்களுக்கு கை வச்சு ஜெபிச்சாலும் அதெல்லாம் சில ஜெபிச்சிட்டு கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நாளா இருக்குதுங்க, ரொம்ப நாளா இருக்குங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அப்போ உன் விசுவாசத்தின்படி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். சில என்ன ஆண்டவரே தொட வேண்டும் என்ன, இப்ப குணமான விசுவாசத்தோடு வருவாங்க, ஆண்டு சுகமாக்கிடுவார். உங்க விசுவாசம் தானே, உன் விசுவாசமே உன்னை குணமாக்கிட்டு ஆண்டு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அப்போ சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம அடிக்கடி சொல்லுங்க பைபிளை வாசிக்கணும். ஸ்மித் விக்கிரஸ்வரத்தோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறையும் அவர் பைபிள் வாசிப்பார். அவர் பெரிய படித்த பண்டிதர் இல்லை, ஒரு பைப்பிட்டர், ஒரு பைப் வேலை செய்யக்கூடியவர். அவர் என்ன செய்வாரா, கையில் ஒரு பைபிள் புதிய ஏற்பாடை வைத்துக் கொள்வார். ஒவ்வொரு 15 நிமிஷமும் என்ன செய்வாங்க, இப்ப நம்ம ஒவ்வொரு 15 நிமிஷம் யார் கூப்பிட்டுருக்கா, யார் கூப்பிட்டுருக்கா, என்ன, யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. மிஸ்ட் கால் வந்திருக்குதா பாரு, மிஸ்ட் கால் என்ன கூட பார்ப்போம். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு செக் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் அனுப்பியிருக்கா, யார் கூப்பிட்டுருக்கா, எனக்கு சீரியஸாக இருக்கிறாங்க, உயிர் போகிற மாதிரி இருக்கிறாங்க, சொல்லுங்க யார் யார் யார் பண்ணியிருக்கா, ஆ சரி என்ன வந்திருக்குது, தமிழகத்தில் என்ன நடக்குது, என்ன நடந்தால் நீ என்ன செய்ய போகிற, ஒரு துரும்ப நகர்த்த முடியாது. அங்க தேவன் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை நீ என்ன செய்ய போற, அது ஒவ்வொரு 15 நிமிஷம் வசனம் வாசித்து பாருங்க. ஸ்மித் விக்கிரஸ்வரத்தோட வல்லமையான ஒரு மனிதன், ஹலேலூயா செல்லமா, ஹலேலூயா செல்லமா, ஹலேலூயா. பாருங்க அவர் மூலம் மரித்த பிரேதங்கள் எழும்பின. ஆமென். எவ்வளவு மரித்த பிரேதம் எழும்பிச்சு. ஒரு முறை சொன்னாங்களா, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐயா ஓங்க ஐயா வாங்க, என்னன்னு கேட்டா, உங்க மனைவி இறந்துட்டாங்க. அவர் பிரசங்க நிறுத்தல, பிரசங்க பண்ணி சொல்ற பிரசங்க முடிச்சுட்டு வர, அவர் சொன்னார் அப்படியே மனைவியில் இறக்க முடியாது, ஐயா இறந்துட்டாங்க வாங்க. இப்போ வேகமாக போனார், போன அந்த அம்மா அப்படியே மடித்து எல்லாம் கழிவு சுத்தம் பண்ணி எல்லாம் கிடத்தி வச்சிருக்காங்க. அவர் போய் சொன்னார் அந்த அம்மா பேரை சொல்லி, நீ மறிக்க முடியாது, நீ மறிக்கவே முடியாது என்று சொல்லி அவன் அம்மா கையை பிடிச்சி பேரை சொல்லி இயேசு நாம தூக்கி நிறுத்தினாராம். செத்த பாடி எப்படி உலகும், என்ன ஆகும், கழுத்துலா கழுத்து கேளுவோம். அதனால தான் நினைச்சு உடனே கழுத்தை சரி பண்ணுவோம், கையை சரி பண்ணுவோம், வாயை சரி பண்ணுவோம், சிரிச்ச மாதிரி பண்ணி விட்டுருவோம். அப்பா சிரிச்சுட்டே போயிருக்குப்பா உயிர் இருக்குதா இல்லையா. சிலருக்கு பாவம் கொஞ்சம் அந்த நாலேஜ் இல்லாதவங்க, ஐயோ அப்பா அப்பா போயிட்டியா போயிட்டா வாயை கட்டாம விட்டுருவாங்க, வாயை கட்டாம விட்டுருவாங்க. சிலருக்கு ஒரு சிலருக்கு பல்லு எடுத்த மாதிரி இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு ஐயோ அப்பா ஐயோ ஐயோ என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்யாது, இப்போ வாயை கட்டாம விட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தேன் இப்போ வாய் என்ன ஆகாது, இப்போ மூடாது பல்லு அப்படின்ட்டு, ஐயோ என்ன பயங்கரமான சாவுங்க அது, பாருங்க வாயை திறந்துருக்குது பல்லு நீட்டி இருக்குது, நம்ம தீர்மானம் பண்ணுறோம், சிந்திச்சு பாருங்க. எப்போ தூக்கி நிறுத்தினார், நீ மறிக்க முடியாது. உடனே அந்த அம்மாவோட உயிர் அவங்களுக்கு வந்துச்சு, அவங்க தோல்மேல் கைப்பட்டு பேசினாங்களாம், ஸ்மித் நீ சொன்னமான உயிராக வந்துட்டேன், ஆனால் என்னுடைய காலம் முடிந்து விட்டது, என்னை ஆண்டவர் அழைத்து விட்டார், நான் மீண்டும் செல்கிறேன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. இதுவும் நிறைய பேர் பாலங்கிச்சோ ஒரு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், வந்து கூப்பிட்றாங்க, பாஸ்டர் பாஸ்டர் வாங்க வாங்க உங்கள் பையன் இறந்து போயிட்டான், எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நம்மளும் ஐயோ சாமி சாமி சூமி போயிட்டியாப்பா சொல்லி உளுந்து போய் குழந்த மேலே உளுந்து முடியை பிடிச்சி ஆட்டி தட்டி அவ்வளோதான், உயிராக இருக்க குழந்தைங்க கூட சேர்த்துறோம், நம்ம போய் உழுகிற உழுகல. அப்போ இவர் போன தூக்கிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு போகிற வண்டியில் போய் இறங்குறாங்க, போன உடனே எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன செய்ய, நேரம் சாவுக்கு போகாமல் அவர் ப்ரேயர் ரூமுக்கு போயிட்டார்.
எல்லாருக்கும் இவனும் தகப்பனாயா, செத்த புள்ள கிடக்குது, இவன் பாரு எங்க போகாம எங்க போறான். பிரேயர் உங்க போயிட்டு அவர் போய் கதவு சாத்திட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வந்து கதவை தட்டுறாங்க, தட தட தட தட தட்டார், பாஸ்டர் பாஸ்டர் சீக்கிரம் வாங்க, பையன் எழுந்துட்டான், பையன் எழுந்துட்டான்னு. அப்போ அவர் போனார். போன உடனே பார்த்தா பையன் எழுந்து உயிரோடு உட்கார்ந்து கொண்டிருந்தானோ. அப்போ அவர் சொன்னாரா, மகனே நீ என்ன பார்த்த அதை சொல்லின்னு சொன்னார். அப்போ அவன் சொன்னானா, நான் மரித்து என்னோட ஆவி அப்படியே அந்த சன்னிதானத்திற்கு சென்று கொண்டிருந்தது, தேவதூதெல்லாம் கர்த்தரோட சிங்காசனத்திற்கு முன்பாக சூழ்ந்திருக்க சமயத்தில் என்னுடைய ஆவி அப்படியே கர்த்தருக்கு முன்பாக அப்படியே சென்ற ஆரம்பித்தது, அப்படியே நான் மெதுவாக போய் கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், தம்பி நீ திருப்பியும் கீழே போனார். எனக்கு ஒரு ஆச்சரியம், நான் மேலே வந்து நான் ஏன் கீழே போகணும்? அப்போ அவர் சொன்னாரா, உன் தகப்பன் முட்டி போட ஆரம்பிச்சிட்டான், உன்னை கீழே அனுப்பலனா அவன் என்ன விட மாட்டான், அதான் நீ கீழே போ. இல்லையா பாருங்க, நான் உன்னை கீழே அனுப்பலன்னு அவன் என்ன, அவன் என்னை விடவே மாட்டான், அதனால உன் அனுப்புறேன் கீழே போனார். பாருங்க அந்த இடைவிடாத அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் ஜெபம். அதுக்கு காரணம் என்ன? அந்த பக்தருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, வேத வசனத்தை வாசித்திருப்பாங்க, தேவனுடைய வல்லமை கூட. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, நம்ம எப்போ யாரை பார்த்தாலும் செல்ஃப் பண்ணாப்போ அதில் செலவு போட்டுக்கிறாங்க. அப்போ இவ்வளோ செலவு இவ்வளோ செலவு இவ்வளோ செலவு போட ஓப்பன் ஆயிடுது. யாரு யார் கூப்பிட்ருக்கா? இருக்க இங்கே தான் இருக்கிறேன். இப்போ எங்கே இருக்க போகிற? இங்கே தான் வர வர. ஓ ஓ மாம் எங்கே இருக்கிற மாம்? அதான் நான். ஓகே மாம், இதுக்கு ஒரு ஃபோனா மாமன் கூப்பிட்றதுக்கு? அது பைபிள் வாசிங்க, ஒரு அதிகாரம் வாசிங்க. சரி அவர் மாதிரி ஸ்மித் விக்கெட் சொர்த்து மாதிரி வேண்டாம், ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒட்டே ஒரு ரெண்டு அதிகாரம் வாசிக்கலாமே. அப்போ காலையில் ஒரு பத்து மணிலேருந்து நீங்கள் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒட்டே ஒரு வாசித்து பாருங்க, வேற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கை. ஹல்லேலூயா, அந்த வசனத்தில் இருக்குது ஜீவன் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். வாசிக்க வாசிக்க வாசிக்க, விசுவாசம் இல்லாமல் எதுவுமே ஆண்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு இல்லையா, மார்க் 16 அதிகாரம் வாசித்து பாருங்க, எல்லாத்துக்கும் பேஸ் விசுவாசம் தான். அந்த விசுவாசம் வரணும், அதுக்கு அடிப்படை வசனம், இல்லைனா முடியாது. வாசிங்க மார்க் 16:15 வாசிக்கலாமா? மார்க் 16:17 வசனத்தில் வாசிக்கலாம், விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதான யாதொன்று குடித்தாலும் அதவர்களை சேதப்படுத்தாது, வியாதசன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் விசுவாசம் இருந்தால் தான் நடக்கும். உங்கள் குழந்தை ரொம்ப சிக்காரிச்சு நைட் தூக்கிட்டு வர முடியாது, அந்த டைமில் என்ன செய்யலாம்? நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் குழந்தை மேலே கை வச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு வீட்டுக்கார் நைட்டு 3 மணிக்கு தொந்தரவு பண்ணுறாரு, முடியல, அவரால் கத்துறாரு, கூச்சல் போடுறாரு, அதனால் இங்கே தூக்கிட்டு வர முடியுமா? முடியாது. தூக்கிட்டு வந்தாலும் கேட்டும் திறக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நேரத்தில் ஃபோன் அடிக்கக்கூடாது, வயிற்றில் கை வச்சு ஆண்டவரே என் கணவரே விசுவாசத்தோடு விசுவாசிக்கு நடக்கும் அடையாளங்கள் அவனை. எத்தனை நாளைக்கு குழந்தனமாக இருப்பீங்க? கை வச்சு ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா. வியாதி சமயம் என்ன செய்வாங்களா? கைகளை வைப்பார், ஜெபிப்பார் கூட போடல பாருங்க, வயசு அற்புதம் நடக்கும். சிந்திச்சு பாருங்க, உங்கள் மனைவி ரொம்ப தலைவலி, கை வச்சு ஒரு அற்புதம் கத்த செய்வார். சாவுகதை யார் யாதென்று குடித்தாலும் என்ன செய்யுது? உங்களை சேதப்படுத்த தேவனுக்கு ஆபத்தில் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார். நிலையில சொல்லாமா, விசுவாசி நடக்க அடையான் பிசாசை துணத்துவார்கள். இப்போ பிசாசை போய் நம்ம ஜெபம் பண்ணிருக்க கூடாது, ஆண்டவரே அப்பா இந்த பிசாசை அனுப்பினீர் அப்பா அப்பா அப்பா அப்பா, அங்கே பிசாசு என்ன செய்யணுமா? இயேசு நாமத்தில் துரத்துவீர்கள். அப்போ இயேசு நாமத்தில் பிசாசை என்ன செய்யணும்? இப்போ சிலருக்கு துரத்தணுமா, ஜெபிக்கணுமா? தலை திடீர்னு இயேசுவே அப்பா பொல்லாத கத்தாவே, ஓ ஓ இப்போ கத்தாவே பொல்லாத கத்தாவேன்றாங்க. நிறைய பேர் ஜெபத்தை கவனிச்சு பாருங்க, ஓ கத்தாவே சாத்தான் சாத்தான் கத்தா சாத்தான் கத்தாவா? அவரே அங்கேருந்து பார்த்து என்னடா அது, இப்போ தூதர் அனுப்பி போயிறேன் போட்டு அவர் சாத்தான் கத்தா என்றாயினப்பா, அவருக்கே குழம்பிடும். ஓ பொல்லாத கத்தாவே, அப்புறம் எல்லாம் மதுபானம் மதுபான குடிக்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்ப ஜெபிங்க கத்தாவே, ஓ மதுபானம் வைத்திருக்க கத்தாவே. ஏங்க ஜெபிக்கிற யோசனை பண்ணி ஜெபிக்க வேணாம், ஏன்னா கத்தை எந்த மதுபானம் கடை வச்சிருக்கிறாரு?
முன்னால பாயிண்ட் சொன்னா மதுபானம் வைத்திருக்க கத்தாவோ கத்தா மதுபானம் கடைய வச்சிருக்கிறார். ஜெபிக்க சிந்தித்து ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கிறோம் பார்த்து ஜெபிக்கணும். விசுவாசிக்கு நடக்கும் அடையாளங்கள் அவன பிசாச துரத்து இயேசுவின் நாமத்தினால துரத்து. பாலங்கிச்ச ஒரு முறை ஒரு தேசத்திற்கு அவர் ஜெபிக்க போன பொழுது ஒரு அறையில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு மதியான நேரம் திடீரென்று பார்க்கும் பொழுது அவருடைய உடல்ல ஏதோ ஒரு பெரிய வெயிட் அப்படியே மூட்டை அழுத்துற மாதிரி கண் திறந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிசாசு இருக்காது. அவரை அவருக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு, ரெஞ்ச பொருள்லாம் அமைஞ்சிட்டு இருக்குது. யாருன்று ஒரு வீரென்று எழுந்தவர் இப்போ கட்டுறாரு. ஓ இயேசுவின் நாமத்தில் கட்டுக்கிற, ஓ இயேசுவின் நாமத்தில், அது ஏ ஓ போறாங்க தெரியல, ஓ தோ தோ தோ. அப்ப பிசாசு சொல்றது, சுமாரியா நீ பண்ற ஜபம் அந்த கூரைக்கு மேல கூட போகாது, இவருக்கு ஐயோ கூரைக்குன்னு மேல போகாதா. இப்ப ஜனல் எங்க பக்கத்துல இருக்க குச்சி ஓடிலான்னு பாக்குறாரு. அவ்வளவு பெரிய ஓலியக்காரு அவரு. அப்போ அவரு இருந்தாலும் இயேசு நாமத்துல இயேசு நாமம். அப்போ ஆண்டவர் உள்ள வசனம் உள்ளத்துல பேசுறாராம், மகனே லூக்கா 10:19 சொல்லியிருக்கிறதே, இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன், அந்த வார்த்தை மீண்டும் சொல்லி உன்னை மேற்கொள்கிறேன் என்று சொல். இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும்பொழுது பிசா சிரிச்சிட்டே இருந்தான். அப்ப ஆண்டவர் சொன்ன, அவன் சிரிக்கிறானா பயப்படுறான். புரியுதுங்களா? பிசா சிரிச்சு நைட்டு கொக்க கொக்கன்னு கூப்பிடுச்சு, சிரிக்கிறானா பயப்படுறான். அப்ப ஆண்டவர் சொன்ன, அவன் சிரிக்க சிரிக்க பயப்படுறான். அவர் என்ன செய்யணும்? நீ சொல்லிட்டே வசனம் சொல்லிட்டு. அப்போ அவர் பார்த்து சொன்னாராம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாம சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரி சரி, எனக்கு முக்கியமான வேலை போன் இருக்குது, நான் முடிச்சு திருப்பி வந்து பாக்குறேன்னு சொல்லி போன வந்தா வரவே இல்லை. இல்லையா? அப்ப அந்த வசனம் தெரியணும்ல உங்களுக்கு, சொல்லுங்க. விசுவாசம் வரணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். என் நாமத்தினால பிசாசுகளை யாருக்கு விசுவாசிக்கிறது? விசுவாசம் எப்படி வரும்? இந்த வசனம், அதுக்கு தான் வசனம் வாசிச்சு சொல்றது. உங்களை போய் நீ உங்க செல்போன் நீங்க காசு போட்டு வாங்க, நீ எனக்கு என்ன கிடைக்க போகுது, இல்ல அக்காவுக்கு என்ன கிடைக்க போகுது, நீங்க டிவி பார்த்தா என்ன, செல்போன் பார்த்தா என்ன, செல்போனே ஒழுங்கடா எங்களுக்கு என்ன, செல்போன் ஒண்ணு ஹாஸ்பிட்டல் தான் போகணும், சோமனை வருவாங்க, மற்றவங்க நாங்க என்ன செய்ய முடியும்? உங்க போனு நீங்க வேலை காசு போட்டு வாங்குறீங்க, நீங்க உங்க சம்பாதத்தில் வாங்குறீங்க, உங்க போனு நீங்க மாசம் ரீசார்ஜ் பண்றீங்க, எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்ன அப்படின்னா, நீ வாசித்தால் ரட்சிக்கப்படுவா, இந்த வசனவனை குணமாக்கும், இந்த வசனவனை விசுவாசியா மாற்றும், மற்றபடி எல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் நாசமாக்கிரும். இந்த வசனம் ஒருபோது நம்மை தவறான வழியில் நடத்தாது. இது காலுக்கு தீபம் பாதைக்கு. பசங்க வாசிக்க பழகணும், அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை பைபிள் வாசிக்க பழகணும், 6 மாசத்துக்கு ஒரு முறை பைபிள் முடிச்சிடணும். அந்த தாங்கம் உங்களுக்கு வரணும். சும்மா கொஸ்டின் தரேன் அதே இல்லை, வாசிக்கணும். நம்ம வந்து மற்றவங்களுக்காக கொஸ்டின் கண்டுபிடிச்சி தர்ற அந்த வேலையை செய்யாதீங்க நீங்க. அது நிறைய பேர் நாலேஜுக்காக செய்யறாங்க. எனக்கு நான் ஒரு 89வது வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 90வது வருஷம் இருக்கும். அப்படியே பயங்கர அப்படியே கத்திருக்கு பிங்கர் டிப்ல இருக்கும் வசனம்லாம், 91 இருக்கும், அப்படி ஃபிங்கர் டிப்ல இருக்கும் எந்த வசனமும் அப்படியே கண்மணம் நினைக்கும். அப்போ ஒரு அம்மா வந்து, ஐயோ பிரதர் நிறைய வசனம் தெரியும் உங்களுக்கு, எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுங்க, எனக்கு பிரைஸ் கிடைக்கும். அப்போ நானும் சரி, இப்போ பாவம் அந்த அம்மா கஷ்டப்படுது, எவ்வளோ கண்முழிச்சு எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அடுத்த நாள் ஆண்டர் கேட்டார், இந்த நாலேஜ் உனக்கு எது கொடுத்துருக்கனா அது கொடுத்துருக்கனா? எனக்கு என்ன பதில் சொல்லுது ஆண்டவரே, அப்படி நான் கொடுத்தது எதுக்கு? அப்ப நான் கொடுத்த நோக்கத்தை நீ நிறைவேற்றாம நீ எது கொடுத்துட்டு இருக்கிற? குறைச்சிரும், குறைச்சாரு, குறைச்சிருவாரு. அப்ப நம்ம நோக்கம் என்ன? அவர் நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். என்ன, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும், பிளான் பண்ணி வாசிக்கணும். ஒரு 6 மாசத்துக்கு வரும், எத்தனை பேர் சவாலோட வாசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு சவால் இடம் இல்லாண்டவர், நான் வாசிப்பேன். இன்னைக்கு என்ன மாசம் இது? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்குள்ள முழு பைபிள் முடிச்சிருவேன். அடுத்து கிறிஸ்மஸ்குள்ள முடிச்சிருவேன். அடுத்து திருப்பியும் ஈஸ்டருக்குள்ள முடிச்சிருவேன். அது வெக்கேஷன் வர்றதுக்குள்ள. அப்படி ஒரு வைராக்கியத்தோடு நீங்க வாஸ்து வாஸ்து வாஸ்து, அந்த வசனம் உங்களை குணமாக்கும். அந்த வைராக்கியம் யாருக்காவது வருதா? நினைச்சு பாருங்க, வரணும் தான் சொல்றேன். ரெண்டாவது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை நச்சு என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, மனம் திரும்பி. நான் வாசி கேட்ட 2வது திருமறை பாடம் மத்தேயு 3:8 என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 3:8
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. நீ மனம் திரும்பிட்டேன்னு சொன்ன அதுக்கு அடையாளம் என்னது சொல்ல, என்னது அதுக்கு? கனி. அப்போ நம்ம கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹலில சொல்லாமா, நம்ம ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான் அதுக்கு அடையாளம் என்னது, அது வாழ்க்கை என்ன இருக்கணுமா சொல்லுங்க? கனி இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு மரம் ஓஹோன்னு வளர்ந்துருக்கும், ஆனால் மரத்தில் பார்த்தா சுவை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம இந்த முழு எல்லாம் நம்ம பாஸ்டர் இறுதியாங்க தான் இதெல்லாம் ஃபுல்லாக இவ்வளோ இது டேனியல் பாஸ்டர் இது 90 சென்ட் இது. அப்போ அன்றைக்கு எங்கள் பெரியப்பா அப்போது இவங்க தான் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க பிரதர் மோகன் அவ்வளோ தண்ணி ஊற்றுவாங்க, கேட்டு பாருங்க, அவ்வளோ கேட்டு பாருங்க, எத்தனை தோட்டம் எல்லா வகை மரமும் இங்கே இருந்திருக்குது. இப்போ இவங்களாம் ஒரு இணைப்பெரியாத நண்பர்கள், நம்ம டேனியல் பாஸ்டர் நம்ம மோகன் பிரதர் ஒரு இணைப்பெரியாத நண்பர்கள். இவங்களாம் அவங்கள கேட்டு பாருங்க எவ்வளோ தண்ணி இந்த இடத்துக்கு ஊற்றுவாங்க தெரியுங்களா? அப்போ கீழே நம்ம இறங்கின ஸ்டெப்பில் பார்த்தா ஒரு பெரிய பிச்சர்ஸ் மரம் இருந்தது. அதை பிக்சர்ஸ் பார்த்தா பேரிக்கா மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை போய் எடுத்து கடிச்சு பார்த்தீங்கன்னா கசக்கும். பார்த்தா பெரிய மரம், ஆனால் நம்ம ஸ்டெப்பு ஏறுற இடத்துல இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக இருந்துச்சு இவ்வளோ ஒரு குட்டை மரம் இல்லை, அது என்ன ஏல் பிளேம்ஸா ஒரு குலஜாதி மரம் ஒன்று இருக்கும், குட்டை மரம் இவ்வளோ தான் இருக்கும். பார்த்தா அதில் வரும் பாருங்கள் பிளம்ஸு அப்படியே சும்மா பீச்சஸ்ஸு அதை போச்சு இவ்வளோ தான் இருக்கும். அதை பறித்து இப்படி சாப்பிட்டா அவ்வளோ தேன் மாதிரி இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்பி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், அதற்கு அந்த மாதிரி பிச்சர்ஸ் கொடுக்கலாம். இந்த ரெண்டும் ஒரே தோட்டம் தான், இதே ஒரே தோட்டம் தான். இந்த ஒரே தோட்டத்தில் எப்படி இருக்கும், ரெண்டு விதமான மரம். எங்கள் பெரிய பண்ண செய்வாங்கன்னா அந்த பட் கட்டுவாங்க, ஒரு காட்டு ரோஜா செடி ஒரு நல்ல ரோஜா பட் போடுவார். கட்ட பிறகு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் மாதங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்து என்ன ஆகணும், அந்த காட்டு ரோஜா செடியிலேருந்து ஒரு நல்ல ரோஜா செடி வரும். அதெல்லாம் இந்த நம்ம இருக்கிற இந்த இடத்துல நடந்தது தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரே நிலம் ரெண்டு விதமான கனி, ஒரே சபை, இந்த ஒரே சபை ஒரே சத்தியம் ஒரே கர்த்தர் ஒரே அனாயிட்டிங் தான், நம்ம எப்படி கனி கொடுக்குறோன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். மனம் திரும்ப கேட்டு கிடைக்கும். சகை வாழ்க்கையில் பாருங்க, சகையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாரா இல்லையோ, இயேசு அவரை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நீ எப்போங்க இயேசு ஏற்றுக்கொண்ட அப்படி உங்களுக்கு கேட்ட நீங்க சொல்லணும், நான் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஆயிரத்தி நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துலங்க, நான் 2010 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அசுத்தத்திலும் வாழ்ந்த என்னையும் உங்களையும் அவர் தானே செய்கிறாரு, மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, ஒரே சபை ஒரே தோட்டம் தான், அங்க ஒரு மரம் கசம்பா கொடுக்கும், இங்க ஒரு மரம் அப்படி என்ன இனிப்பா இருக்கும் தெரியுங்களா? அந்த பழம் இந்த கோடைக்காலெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாம் வீடாயிடுச்சு இல்லையா, அவ்வளோ இனிப்பா இருக்கும். ஏல் பிளம்ஸ் இதெல்லாம் ரூபி பிளம்ஸ் அப்படி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஒரே தோட்டம், ஒரு கசப்பு நிறைந்த பழமும் வரும் இனிப்பு நிறைந்த பாரு. ஒரே சபை ஒரே சத்தியம் ஒரே அனைட்டிங் ஒரே எல்லாம் ஒன்று தான், ஒரே இயேசுக்கு ஸ்தானம். நம்ம கனி எப்படி கொடுக்குறோம் ஆண்டவர் சார், மனம் திரும்ப கேட்டு கிடைக்கும். சக இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்திருந்தான். லூக்கா 19 பக்கத்தில் வந்து இயேசு சொன்னார், சகைவே சீக்கிரமாக நீ இறங்கி வா, உன் வீட்டுக்குள்ளே நான் வீட்டுக்கு நான் வர வேண்டும். சிந்திச்சு பாருங்க, நான் வீட்டில் தங்கணும், உடனே சகை சீக்கிரமாக இறங்கி வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகிறான். ரெண்டாம் ஸ்டெப்பு எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, இந்த ஆள் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அவர் என்ன செய்தார் தெரியுமா, வாசித்து பாருங்க 9வது 8வது வசனம் வாசித்து பாருங்க, லூக்கா 19:8. வாசிக்கலாமா? சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திரிகள் பாதி ஏழை கொடுக்கிறேன், ஏழைகளை கொடுக்கிறேன், நான் ஒரு நிமிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பார்த்தீங்களா, அவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான். எப்போ ரட்சிப்பு வந்தது பார்த்தீங்களா, மனம் திரும்புவதற்கேற்ற. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் பிள்ளை நம்ம தான் சொன்னோம், நான் ஆண்டவர் பிள்ளைங்க நான் அப்படின்ற, ஆனால் நம்ம கிரியெல்லாம் வேற மாதிரி இருக்குதே.
சரி செய்ய வேண்டியதை என்ன செய்யணும், நம்ம சரி செய்ய வேண்டும். யார்கிட்ட ஒப்புரவாகணும், ஒப்புரவாகணும், மன்னி கேட்க வேண்டும், மன்னி கேட்கணும். நம்ம தீர்மானிக்க முடியும், இவங்க ரட்சிக்கவே பட மாட்டான்னு சொல்லி யாரும் தீர்மானிக்க முடியாது. அவனை ரட்சிப்பார் யாரு வேணும், ரட்சிப்பது கருத்திற்கு அது எளிதான காரியம். நம்ம முத்திரை குத்த முடியாது, இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்க மனம் திருந்த மாட்டாங்க, இவங்க இந்த பாவத்தில் இருப்பான்னு சொல்லி அவளை நியாயம் தீர்க்க நானும் நீங்களும் யார்? அவர் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹலேலூயா. யாரையும் முத்திரை குத்திராதீங்க, அவன் மனம் திரும்ப வைக்க இயேசுவால முடியும். மனம் திரும்பி நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த சகை என்ன யார்ட்ட அநியாயமா வாங்கிக்கிறதுண்டா, என்ன செய்யணும், ஒன்னுக்கு எத்தனை கொடுக்குறேன், நாலு மடங்கா கொடுக்குறேன், ஆஸ்தியில பாதியில ஏழைகளுக்கு கொடுக்குறேன். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி இருக்க, நாம் செய்ய வேண்டிய நிறைய காரியம் இருக்குது. சரி செய்து கொள்ள வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேனா, அது பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க இப்படித்தான், நான் ஒரு ரிசர்வ் டைப்புங்க, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் யார்ட்டும் ஒப்புரவாக மாட்டேன்னா, நீ இருக்க வேண்டியதுதான், இங்கேதான் இருந்துக்கணும். சபையில் இருக்கலாம், சபையில் தள்ளவ முடியும், சபையில் இருக்கலாம், ரெஜிஸ்டர் பேர் இருக்கும், காணிக்கை கவரில் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பரலோகத்திற்கு போகிறது நேரம் வரும்பொழுது தான் நமக்கு தெரியும், அவர் ஏற்றுக்கொள்வாரா நம்மை, அவர் ஏற்றுக்கொள்வாரா. ஆகவே கிறிஸ்துக்கள் அருமையான, சரி செய்ய வேண்டியதை என்ன செய்யணும், சரி செய்ய, யாரோட ஒப்புரவாக்க வேண்டும், யாரோட மன்னிப்பு கேட்க வேண்டும், யாரோட நன்மணம் பொருந்த வேண்டும், எதெல்லாம் திரும்ப கொடுக்கணும், எந்த பொருள் மற்றவங்க நம்மள்ட்ட இருக்கிறது, அது கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஏசாய பார்த்தாண்டு சொல்றாருல, என்ன சொல்றாரு, நீ மரணம் அடைய போகிறாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. அது மாதிரி நம்முடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், கர்த்தருக்கு நமக்கு இடையே பிரி வராம காத்துக்கணும். இல்லையிலோயா, மனம் திரும்ப கேட்டு கனி கொடுக்க வேண்டும். இப்ப நிறைய பேர் செய்யறதில்ல, நான் ஆண்டு பிள்ளைங்க, ஆண்டு பிள்ளை வேலை யார்தாங்க, நீ பேச பேச மாட்டாங்க, அவங்களும் அன்னிய பாசை பேசுறது வேற. சில சபையிலாம் எழுதிய கொடுக்குறாங்க, பேப்பரை கொடுத்துட்டு அன்னிய பாசை இந்த சாயங்காலம் வந்து பாஸ்டர் பார் வச்சுக்கோ, நாளைக்கு ஆற நடக்கும்போது நடந்துகிட்டே இருப்பேன், நீ வாசு காமிக்கணும். அவர் நடக்கிறவங்க இவர் பாத்துக்கிறாரு, தட தட புட புட தட புட ஸ்பீடா வாசிப்பா, அவர் ஸ்பீட் தடபட தடபட, சரி அது கூட நீ வந்து ஈ சேர்த்துக்கோ, தடபடி தடபடி பத்தியா, இப்படி தான் நீ பேசணும். அனிபாசி யார் பேச மாட்டாங்க, அனிபாசி பேசுறதுனால ஒருத்தன் அவர் ஆண்டுக்குள் இருக்கான்னு நிதானிக்க முடியாது. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் சரிங்களா. அப்போ நம்ம கனி கொடுக்கறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். சிந்திச்சு பாருங்க, இங்கே இருக்கிற மரம் பெரிய மரம், ஆனால் கசப்பு எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, எவ்வளோ பெருசாக இருக்கும் பீச்சஸ், ஆனால் வாயில் வைக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆள் பெருசாக இருக்கலாம், எல்லாம் நமக்கு தெரியலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் கனி கொடுக்குறோமா, சரி செய்து நம்ம சரி செய்து கொண்டிருக்கிறோமான்னு சிந்திச்சு பாரு, அலசி பாருங்க. லூக்கா 5:2 சொல்லுகிறது, மீனவர்கள் படகிலிருந்து இறங்கி தங்கள் வலைகள் என்ன செய்தாங்களா, அலசி கொண்டிருந்தார்கள். பாருங்க, எடுத்து வாசிக்கலாம், யாரோ சத்தம் வாசிங்க பாருக்கலாம். லூக்கா 5:2 எடுத்துட்டீங்க, வாசிங்க பாருக்கலாம். அப்பொழுது கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா, வலை இதயமாகிய வலை, ஆத்ம வலை, என்ன செய்யணும், அப்பப்போ அலசி பார்க்கணும், அது ஓட்டம் இருக்குதா, உடசல் இருக்குதா, மீனுக்கு பதிலாக உள்ள தேள்கள் வந்திருக்கா, பாம்பு வந்திருக்கா, குட்டி பாம்பு வந்திருக்கா, தண்ணி பாம்பு வந்திருக்கா, என்ன உள்ள வந்திருக்கான்னு சொல்லி என்ன செய்யணும், அதை அலசி பார்க்க வேண்டும். அவ்வப்போது இருதயத்தை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும், கத்தையன் கூட இருக்கிறாரா, நான் கத்தர் கூட இருக்க அந்த பிரசன்னத்தை உணர முடியுதா, ஸ்தோத்திரம் சொன்னால் அவரோட இணைய முடியுதா, உங்கள் தகுதியை பொறுத்து. ஒரு சிலருக்கு ஆண்டர் பார்க்குற அனுபவம் இருக்கும், சிலருக்கு கண்ணமுடி ஜெபிக்க ஆண்டர் பிரசன்னத்தை உணர அனுபவம் இருக்கும், சிலருக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும், சிலருக்கு அப்படியே உடம்புலாம் சூடாக அப்படியே ஆண்டர் பிரசன்னத்தை உணர அனுபவம் இருக்கும். நீங்கள் அந்த செக் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம கத்தர் இருக்கிறனா இல்லையா, ஒன்றுமே இல்லை மரக்கட்டை மாதிரி இருக்கிறனா மரக்கட்டை செய்ய என்ன செய்யணும், தூக்கிக்கலை தான் போடணும். இன்றைக்கி அன்பானவர்களே யோசனை பண்ணி பாருங்கள், கர்த்தர் நம்ம ஓடி பேசுகிறார், நம்ம எச்சரிக்கை விரும்புகிறார், நீ திருந்துணுன்னு பார்க்குறாரு. மன திரும்பி கேட்ட கனி கொடுங்கள், கனி கூடாத மரம் என்ன வெட்டு எங்க போடப்படும். அப்போ சொல்றாரு, இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்குது, வெட்டி போடுபான்றாரு. அப்போ தோட்டக்கார் போய் என்ன செய்யறாங்க, இல்லை இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், ஆண்டவனுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுக்குறாரு, ஒரு வாரத்தை கூட்டி கொடுக்குறாரு, ஒரு மாசத்தை கூட்டி கொடுக்குறாரு, நாளை நம்முடையதல்ல, இன்றைக்கு நம்ம திருந்த வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஹலேலூயா. 3வது, மனம் திரும்பிக் கேட்ட கனி கொடுங்கள். கடைசி அந்த வசந்த வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். 4வதாக வெளிப்படுத்தல் விசேஷம், 2வது அதிகாரம் எடுத்து பாருங்க, வெளிப்படுத்தல் 2:5 வசனத்தை வாசித்து அப்புறம் ஜெபம் பண்ணலாம்.
ஆகையால் நீ என்ன நிலவிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியை செய்வாயாக. ஆதிலே செய்த கிரியையை செய்வாயாக. மனம் திரும்பி செய்ய வேண்டிய விஷயம் இது. சொல்லுங்க, வாசிக்கலாமா அந்த வசனம், அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிக்கலாமா? மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ ஒரு அடுத்து மனம் திரும்பி செய்யற விஷயம் என்னது? ஆதியில எப்படிலாம் ஜோமனை ஒடியாடுவோம், ஆதியில காலையில் ஆண்டர் நம்ம எழுப்பிடுவோம், எப்படிலாம் எழுந்து உட்காருவோம், இரவு படுக்கைக்கு போகும்போது ஆண்டர் பேசுவார், ஜபம் பண்ணுவோம், உபாசம் இருப்போம், ஊழியத்திற்கு போவோம், கர்த்தர் மேல அன்பா இருப்போம். ஆதியில செய்த கிரி, இன்றைக்கு அந்த கிரியெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, அதை என்னால முடியாதுங்க, முடியாதுங்க, முடியாதுங்க ஆனு சொல்றாரு. உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ. கிதியோன்னு சொன்னார், நான் என்னால் முடியாத ஆண்டவரே, நான் சிறுவனாக இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கும் பலத்தோடு புறப்பட்டு போ. இருக்கிற பலத்தோடு ஆண்டோடு ஏஞ்சி எழுந்து வாங்க. நான் பரிசுத்தமாயிட்டு தான் கர்த்தர்கிட்ட வருவேனா? வர முடியாது. இருக்கிற நிலையில் ஆண்டோட்ட வா, உன்னை சரி செய்ய ஆண்டு விரும்புகிறார். இல்லை இல்லையா? அவர் ஒரு தச்சன், தச்சனை குமாரன் அல்லவான்னு சொன்னாங்கல்ல, ஒரு மரத்தை தச்சன் கையில் ஆசார் கையில் கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க? அதாவது அவர் பார்த்துக்கு வரதெல்லாம் இழைச்சிருவாரு. அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட வாங்க, அவர் எல்லாத்தையும் சரி செய்வார். மனம் திரும்பி ஆதில செய்த கிரி. ஆண்டுக்குள்ள வரப்ப எவ்வளவு அன்பு உங்களுக்கு இருக்கும். மனம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், இரவு ஜெபம் பண்ணுவோம், பகல ஜெபம் பண்ணுவோம், நேரம் கிடைச்சா ஊழியம், ஆண்டவர் வசனம், மக்களுக்கு ஆண்டை பத்தி சொல்லணும், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர் இதுதான். இப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன வாட்ஸ்அப் வந்திருக்கு, யார் அனுப்பியிருப்பா நமக்கு பார்க்கலாமா, யார் மிஸ் கால் கொடுத்துருக்கா, மெசேஜ் என்ன மெசேஜ் வந்திருக்கு, பில் கட்டணும் மெசேஜ் வந்திருக்கோம், அதை பார்க்கறதுக்காக ஒரு சிந்திச்சு பாருங்க. அதில் போயிடாதீங்க, அது ரொம்ப இதாக சொல்ல, அது வந்து உங்களை வந்து நேரத்தை இழுத்துரும். நீ மனம் திரும்பி ஆதில செய்திருக்கிற எவ்வளோ ஜவமணி ஆதியில் கத்திட்ட வரும் எவ்வளோ, எனக்கு எது இல்லைனா கூட பரவாயில்ல, ஏசு போதுன்னு வந்தவங்க தானே எல்லாரும், சாப்பாடுலாம் கூட பரவாயில்லைங்க, எனக்கு துணி இல்லைனா பரவாயில்லைங்க, எனக்கு எதுவுமே இல்லைனா பரவாயில்ல, ஏசு போதுன்னு வந்தவங்க தானே எல்லாரும். இன்னைக்கு எவ்வளோ விலகிட்டோம்ல. நீ மனம் திரும்பி என்ன செய்யணும், ஆதியில செய்த கிரியை செய்வாயாக. மனம் திரும்பி செய்யற 4 காரியம். 1, நீ குணப்பட வேண்டும், புண்கள் ஆறணும். அப்ப அதுக்கு குணம் வாங்கணும், என்ன வேணும் அதுக்கு? மருந்து போடணும். மருந்து எது? வசனம். மருந்து எது? அவருடைய தழும்புகள், அவரால் தொடப்படணும், குணமாக வேண்டும். ஆண்டுகிட்ட கேட்கணும், என் ஆத்மாவை குணமாக. 2, மனம் திரும்பி செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னது? மனம் திரும்பி சுவிசேஷத்தை வசனத்தை வாசிக்கணும், வாசித்தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசம் இல்லாம ஒரு துரும்பு கூட நகர்த்த முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லாமா? நீ விசுவாசிக்க கூடும், எல்லாம் உனக்கு கூடும். விசுவாசிக்கனா எதுவுமே செய்ய முடியும். சுகம் பெறினாலும், அற்புதம் பெற வேண்டுமானாலும், ஆசீர்வாதம் வேண்டுமானாலும், எல்லாருக்கும் விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? வசனம் வாசிக்கணும். 3, மனம் திரும்பி என்ன செய்யணுமா? கனி கொடுக்கணும். அதுக்கு சான்று தான் யாரு? சகேயு. அவர் ஆண்டுகள் வந்த உடனே அவர் சரி செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்குள் வர்றாங்க? அதே காரியம்தான், அதே பிடிவாதம் தான், அதே பாவம் தான், அதே கோபம் தான், அதே எரிச்சல் தான், அதே தான். பைபிள் தூக்கிட்டு பாக்குறேன் நான். இப்போ பைபிள் பண்ணி உடச்சிருவேன் தெரியுமா உனக்கு? சொல்ற என்னடா, என்ன என்ன, எங்க பேசிருக்க நீ? சர்ச்சின்னு பாக்குறேன், இந்த பைபிள மண்டையை உடச்சிருவேன் சொல்றோம்ல. எத்தனை பேர் சர்ச்சின்னு பார்க்குறேன், வாய் வாயை கலராது. இப்போ சொல்லிட்டேன், இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன், வாயை கலர்னு நமக்கு வேறு மாதிரி வரும். எத்தனை பேர் இங்கே வேறு மாதிரி பேசுகிற எத்தனை பேர் இருக்கிறோம்? லத்தீன், இங்கிலீஷு, ஃப்ரெஞ்செல்லாம் பேச எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? அவன் கிளாஸ்க்கே போக வேண்டாம், தானாக வரும் ஃப்ரெஞ்சு. எவ்வளோ பேர் வாயில்? அப்போ மனம் திரும்ப கேட்ட கனி அப்போ வாசித்துங்க. அப்போது எடுத்தேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தேனே வர, கொஞ்சம் கொஞ்சமாக பிரயாசப்படுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கத்தட்டு கேளுங்க. அப்போ நீங்கள் நினைக்கல ஒரு நாளும் மாற முடியுமா? கத்தை நினைத்தால் உங்களை ஒரு நாள்லேயும் மாற்ற அவரால் முடியும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லாமா? ஒரு நாள்லேயும் உங்களையும் மாற்ற முடியும். அது ஆண்டவர் நீங்கள் வாஞ்சையை பொறுத்து. அப்போ 4 பார்த்தோம், என்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? 4,
மனம் திரும்பி என்ன செய்யணுமா, நீ ஆதிலே செய்த கிரிகளை. அப்ப ஆதில எப்படி ஜெபம் பண்ணோம், ஆதில எப்படி ஆண்டுக்குள்ள வந்தோம், எப்படிலாம் நம்ம கர்த்தருக்குள்ள ஆதியில் இருந்தோம், அதை நாம் செய்ய வேண்டும். இல்லைங்க நான் அப்படிலாம் செய்ய முடியாது, நான் மனம் திரும்ப முடியாது, நான் என்ன நடக்கும் தெரியுமா, அந்த வசனம் தொடர்ந்து வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். வெளிப்படுத்தல் 2 நம்ம எல்லாம் எழுந்து நின்று இந்த வார்த்தையை வாசித்து நம்ம அதை, இல்லைங்க நானும் மனம் திரும்ப முடியாது, நான் அப்படிலாம் செய்ய முடியாது, அப்படிலாம் நம்ம நான் இப்படி தான் இருப்பேன், என் விருப்பம், நான் வாழ்வேன், நான் என்ன வேணா பண்ண, நீ கேட்குற யாரு, நான் அப்படி தான் செய்வேன் சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன நடக்குமா தெரியுமா. வெளிப்படுத்தல் 2:5 மீண்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாசிக்கலாமா, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆகையால் நீ என்ன நிலவிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று, என்ன சொல்றாரு, விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்க, விளக்கு தண்டு. இப்ப விளக்கு தண்டு என்பது எதை குறிக்க தெரியுமா, வாசித்து பாருங்க, விளக்கு தண்டு என்பது, அப்ப விளக்கை எடுத்து போடுவேன்னு சொல்ல விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். பாருங்க வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 11 ஒரு சின்ன குழு கொடுத்துருக்கார். பாருங்க வாசித்து பாருங்க 11:4 வசனம், விளக்கு தண்டு என்பதை எதை குறிக்கிறது பார்க்கலாமா, 11:4 பூலோகத்தின் ஆண்டோருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒளியமரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் விளக்கத்தை யாரை குறிக்கிறது, அது ஊழியக்காரர்களை குறிக்கிறது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ சரியான கனி கொடுக்காத பட்சத்தில் தேவன் விளக்கு எடுக்க மாட்டார், லேம்ப் ஸ்டாண்ட் போட்டு விளக்கு தண்டை எடுத்து, விளக்கு தண்டு யாரு, ஊழியர்களை உங்களை விட்டு நீக்கிவிடுவார். அந்த ஊழியர் மூலமாய் வருகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நிறைய வசனம் நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வர வேண்டும், விளக்கை எடுத்து போடுவேன்னு சொல்ல என்ன சொல்றாரு, விளக்கு தண்டை அதனிடத்து நீக்கி போடும். விளக்கு தண்டது யாரு குறிக்கிறது, விளக்கு தண்டுன்றது ஊழியர்களை, அந்த ஊழியக்காரர்களை உங்களை விட்டு விலக்கி விடுவார், அந்த ஊழியர்களை தேவன் எடுத்து விடுவார், அந்த ஊழியர்களை எடுத்து விடுவார். அப்ப நமக்கு என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது நமக்கு, அந்த வெளிச்சம் கிடைக்காது, போதிய ஆகாரம் கிடைக்காது, போதிய எச்சரிப்பு கிடைக்காது. பக்கா பாருங்க, அவங்க சொல்ற பாருங்க, ஆண்டு சொன்னா சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னார்னா சொல்லுவாங்க, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். சில பேர் சொல்லுவாங்க என் மனதில் ஒரு தெளிவு வர்றது, சில காரியம் இதை செய்து பாருங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க நிறைய காரியம் சொல்லு ஆண்டவர் சொன்னார்னா சொல்லுவாங்க, பணம் கிடைக்கும் அடிச்சலாம் விட மாட்டாங்க, சொன்னால் சொல்ல, இல்லைன்னா இல்லை, இருக்குதான் இருக்குது, அவ்வளோதான். ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு அடிச்சு விடுற நிறைய பேர் இருக்கிறாங்க, யூடியூப்ல எடுத்து போய் நீ பாருங்க, இப்போ இந்த தேர்தல் முடிவை பற்றி சொன்ன எவ்வளோ ஊழியக்கார் இருக்காங்க தெரியல, நீங்கள் போய் ப்ராஃபசி 2026 எலெக்ஷனை கொடுத்த அந்த ப்ராஃபஸியை வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்களே அது வந்துருவீங்க, எவ்வளோ பேர் வந்து சொன்னவங்க இருக்காங்க தெரியுங்க அதில், அவர் அப்படி அது எப்படி அது என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படி நேராக சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா. ஆனால் நமக்கு அக்கா உங்களை சொல்கிறான்னா அது ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு வார்த்தை வந்தாலும் அது ஆனால் தரமான சொல்ல, இன்னைக்கு சொல்றாரு நீ மனம் திரும்பலனா விளக்கு தண்டை எடுத்துருவேன், ஊழியக்கார அவர் எடுத்துருவாரு, எடுத்துருவார்னா பரலோத்துக்கு விட்டு போவார்னு சொல்ல, அவர் எடுத்துருவார், உன்னை விட்டு எடுத்து விடுவார், யார் வெளிச்சம் கொடுக்குறோ அவர்கிட்ட ஊழியக்கார வைப்பார், உன்னை விட்டு எழுத்து விடுவார், விளக்கு தண்டை அதன் எடுத்து நீக்கி விடுதான் சொல்றாரு. ஆகவே ரொம்ப தேவன் நம்ம ஊழியக்கார கொடுப்பார் காத்துக்கொள்ள வேண்டும், ஊழியக்கார உங்களை கொடுக்கின்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு இருக்க வேண்டும், விளக்கு தண்டை எடுத்து விடுவார். விளக்கு தண்டு என்பது ஊழியக்காரில் குறி, விளக்கு இல்லை விளக்கு தண்டு. அப்போ நமக்கு போதிய ஆண்டோட ஆலோசனை கிடைக்காது, வார்த்தை கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. நம்ம நிறைய மற்றவங்க சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அது எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ நவீன உபதேசம் வந்துட்டு இருக்குது, ஒரு உபதேசம் சொல்லுங்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு இடத்துல, இந்த மாதிரி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், நீங்கள்லாம் இந்த ஆடுகள், நான் மேய்ப்பேன், வாங்க எல்லாம் போகலாம், புல்வெளிக்கு போகலாம், எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஜெபம் பண்ணுறாரு, ஓ கதாவே இந்த பிள்ளைகள் மேல் ஆடுகள் மேல் இருக்கிற அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர், நல்லா உட்காந்து ஆள் என்ன செய்கிறாங்க, இப்போ ஆடு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க உபதேசம் இப்போ நல்லா இருக்கு, நீங்களே 4 நடக்க எப்படி இருக்கும், இப்போ நடக்கும் 4
நீங்கள் அவன் போய் பக்கத்தில் இருக்க புள்ள மேய்கிறான், எடுத்த எகிரி எகிரி. ஏன்னா ஆடுகள் அபிஷேகம் எங்க இருக்கு காலம் நினைச்சு பாருங்க. இங்க ஆடு அபிஷேகம் நேரப்பா நேர ஆத்தல தான் போடணும். நீங்க இப்படிலாம் கீழே போய் ஆத்தில போயிட்டு நீங்க என்ன செய்யணும் போ, தண்ணி தான் குடிக்கணும். அம்மந்த தண்ணி ரெண்டை பரவாயில்லையே. ஆடு அபிஷேகம் நேர கீழே போனா அவன் கீழே கன்னிமர் கோயில தான் போனோம். அப்ப நேரம் தண்ணி எடுத்துட்டு போயிடும். சிந்திச்சு பாருங்க, தவறான உபதேசம் வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் ஆடு அபிஷேகம் இறங்கி விட்டது ஓ அப்படி பாஸ்வேர்ட் கத்துக்கத்தன எல்லாம் நாள்கள் நடக்கிறாங்க. பக்கத்தில் எல்லாம் மேயுங்கள் போய் அவன் புள்ள மேயிறான் அங்கே போ செடி பாருங்க. உபதேசம் நிறைய வந்துட்டு சிரிப்பாப்பு சிரி பாஸ்ட் ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான் சிரிக்கிறாங்க பாருங்க. இவங்க சிரிச்சா அவங்க பாரு குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு சிரிப்பாபிசங்கம் சிரிப்பாபிசங்கம் ஓ பிளஸ் பிளஸ் பிளஸ் பிளஸ் ஒருத்தர் சிரிக்க பொதுவாக இயல்பாக சிரிக்க ஆரம்பிச்சு என்ன வந்துடும் என்ன வந்துடும். இப்போ இவங்க ஷூட்டிங்கில் பார்த்தா ஒரு சிரிச்சுட்டாங்கன்னா ஷூட்டிங் எடுக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. இப்போ பசங்களுக்கு ஷூட்டிங்கு ஒரு சின்ன வார்த்தை சொல்ல அவங்க சிரிக்க ஆரம்பிச்சா ஷூட்டிங் அவ்வளோ. அப்புறம் அவங்க உட்கார தனியாக உட்கார சிரிப்புலாம் முடிகிற வரைக்கும் அது ரெண்டு டேக் எடுத்துடலாம். சிரிப்பு ஒருத்தர் சிரிச்சா என்ன ஆயிரும் குக்கு குக்கு குக்கு குக்கு குக்குன்னா பாருங்க சிரிக்க ஆரம்பிச்சோம். சிரிப்புக்கும் தும்பலுக்கும் ஒரே தன்மை, உடனே ஒட்டிடும். அப்படித்தானே அப்படியே சிரிப்பு அபிஷேகம் சரிங்க ஓ சரிங்க வாந்தி அபிஷேகம் வாந்தி சிலருக்கு எப்படி இருக்கு உபதேசம் மாறிட்டு இருக்குதே. நீங்கள நான் எச்சரிக்கா இல்லைனா ஏமாந்துருவோம் இல்ல இல்லையா. நீ மரம் திரும்பி ஆதில் எப்படி இருந்த, எப்படி ஜபம் பண்ண, எப்படி ஜபத்து கொடியாத, எப்படி ஊழியம் செஞ்ச, எப்படி எல்லாம் கர்த்தருக்கா கைமாறு கருதாம எப்படி எல்லாம் ஓடி உழைப்பேன். இயேசு இயேசு இயேசு செத்தாலும் இயேசு தான். நான் கடைசி மூச்சு இருக்கிறவர் இயேசு தான். அந்த ஓட்டம் மறுபடியும் உங்களுக்கு வரணும் இல்ல இல்லையா. நான் செத்த ஜெபிச்சுட்டே நான் சாவேன். அந்த வைராக்கியம் வரணும். எலும்புனும் கர்த்தருக்கா எலும்பு செய்யணும் எலும்பு வல்லமே நீ தரிச்சுக்கும். அந்த வைராக்கியம் வரணும். அதுல செய்த கிரியை செய்யலனா விளக்கு தண்டு உன்னை விட்டு ஒளியற அப்படியே விளக்கிடும். உனக்கு அந்த வெளிச்சம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அந்த வெளிச்சம் வேற எங்கேயாவது கிடைக்கும். யாருக்கு அந்த வெளிச்சத்தை விரும்புறோ அவர்களுக்கு கிடைக்கும். அதுல இல்லையா ஒப்பு கிடைக்கலாமா அன்று சொல்ல. மனம் திரும்பி நீ குணப்படு. மனம் திரும்பி சுவிசேஷ விசுவாசி. மனம் திரும்பி கர்த்தர்க்காய் கனி கொடு. மனம் திரும்பி அதுல செய்த கிருபி கிரியை செய்வாயாய். சர்வ வல்லத்தை நீ மனம் திரும்பினால் திரும்ப நீ கட்டப்படுவாய். ஜபம் பண்ணுவோம். தேங்க்யூ அல்லாஹ்.

0: கர்த்தர் நம்மை மறவாதபடினால் தான் நம்மை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நாம் அவர் இருக்கிற இடத்துல வர வேண்டும் என்று அவருக்கு ஆசை. ஆமென் சொல்லுமா? நான் இருக்கின்ற இடத்திலே நீர் எனக்கு தந்தவர்களும் வர வேண்டும் என்று பிதாவிடம் ஜெபித்தார் இயேசு. சகோதரா சகோதரி, எங்க இருக்கிறோம் அலசி பார்க்கலாமா? தேங்க்யூலா. சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். உடைந்து போய்விட்டதா? பலவீனமாகி விட்டதா? எல்லாம் இழந்து போய்விட்டீர்களா? எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டதா? திரும்ப கட்ட தேவங்களை அழைக்கிறார். மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போமா? அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்புவோம், மீறுதலிலிருந்து மனம் திரும்புவோம். பா, உங்க ரத்த என்னை கழுவிட்டும் ஜெபம் பண்ணுங்க பாக்கலாம். என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் மறவாதவர், நம் விட்டு விலகாதவர். அவர் உயிரையே தந்து நம்மை மீட்டு உறவாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கலாமா? மனம் திரும்பி குணப்பட வேண்டும் சொல்லுங்க. ஆண்டவர், ஆத்மாவை குணமாக்கும், என் வாழ்க்கை மாறணும், உண்மை போல என்னை மாற்றும், நான் சுவிசேஷம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், விசுவாசிக்கணும். எவ்வளவு பைபிள் வாசிக்காம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கனே. மன்னியோ என் குறைகளை, மன்னி ஆண்டவரே, நீ மாற்றும் அப்பா. ஜெபம் பண்ணுங்க தயவுசெய்து. மனம் திரும்ப கேட்டு கனி கொடுங்கன்னு சொன்னார். கனி கொடுக்காம இருக்கிறேன். சகையை தன்னை சரிப்படுத்திக் கொண்டார். நானும் சரிப்படுத்தாமல் இருக்கிறேன். நீ மன்னி ஆண்டவரே. மனம் திரும்பி ஆதிலே செய்திக்கிற எப்படிலாம் கர்த்தருக்குள் வந்தப்போ, எப்படிலாம் கர்த்தர் கத்திட்ட வந்து அழுகுவோம், அவர் நம்ப வைப்போம், எப்படிலாம் ஊழியம் செய்வோம், எப்படிலாம் கர்த்தர் கர்த்தர் என்று ஓடி வந்தோமே. இந்த ஆதிலிருந்து அன்பு எங்க போய்விட்டது? அப்பா நீ மாற்று ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோகத்திதாவே. நீ தந்தவன் வார்த்தை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஆவியை தாரும் ஆண்டவரே. சபையார் வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஆவியை தாரும் ஐயா. நாங்கள் மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்பி நாங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கவும், மனம் திரும்பி கனி கொடுக்கவும், மனம் திரும்பி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆதியிலே எப்படி இருந்தோமோ அப்படி அந்த கிரியை செய்யவும் உதவி செய்யுங்க. உங்க விட்டு விலகவே கூடாது ஆண்டவரே. உங்களால தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. இந்த பக்தன் பாடியது போல் உம்மாலே தான் நான் உயிர் வாழ்கிறேன், உங்களால தான் நாங்கள் வாழ்றோம் ஆண்டவரே. நினைத்து நாங்கள் மனம் திரும்பி வாழ கிருபை தாரும். அப்படி செய்வதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். கொண்டு வந்த சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை எல்லாரும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். சமீபத்திலும் தூரத்திலும் பல்வேறு இடங்களிலிருந்து வார்த்தையை கவனிக்க செய்தே ஜனங்கள் உன் பக்கம் ஈர்க்கப்படுவார்களாக. ரட்சிப்பீராக. குறை குற்றங்களை மன்னிங்க. துதி கனமாகியமே எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.

அந்த வனாந்திர பூமியில் முட்புதர் ஒன்றில் தானாய் எரிகின்ற அதிசய நெருப்பாய் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய சர்வவல்ல கர்த்தரே, பலிபீடத்தின் தனக்குழுந்தாய் தீர்க்கன் ஏசாயாவின் சிந்தையை தொட்டவர், அவரே தம் தூய ஆவியால் தூண்டப்பட்ட அனல் மக்களாய் நம்மை சோபிக்க வாழும்படி இன்றும் அழைப்பு விடுக்கிறார். அதற்கு மாறாக தன்னை விட்டு ஆவியானவர் விலகிச் சென்றதையும் அறியாமலே பெலிஸ்தரோடு போருக்கு புறப்பட்டுச் சென்ற சிம்சோனை போன்று கீழ்ப்படிதலில் சீர்குலைந்து அர்ப்பணத்தில் சிதைந்து உட்கட்டுப்பாடில் முறிந்து காணப்படும் எந்த மனிதனும் பல் பிடுங்கப்பட்ட சிங்கமாக பெலன் இழந்த சிம்சோனாக ஆவியின் பொலிவும் வலிமையும் இழந்து காணப்படுவான். நந்தா விளக்காய் அவனி அறிய வாழ வேண்டிய சபைகளும் தேவ சத்தத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் விலகி

அடிமைகளாக்கி, சுயநல விரும்பிகளை பொதுநலவாதிகளாக்கி, அழிவுக்கு அடிகோலியவர்களை ஆக்கல் சக்திகளாக்கும் தூய ஆவியானவர் அன்பென்னும் வெள்ளமாக வந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் அலங்கரிக்கட்டும். அப்படியே இருண்ட இவ்வுலகில் இறைவன் ஏற்றிய தீபங்களான சபைகளும் தேவ ஆவியின் உயிர்ப்பிக்கும் வல்லமையால் மாபெரும் சேனையாக உயிர் பெற்று எழுந்து நிற்கட்டும். எருசலே மேல்வீட்டு அறையில் கூடி வந்த அந்த சபை அவனி குலுங்க வாழ்ந்தது போல கிறிஸ்துவில் தனித்த முத்திரை பதித்து புரிக்க வாழட்டும். தேவனுக்கு என்று தங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுத்தவர்களை கொண்டு சர்வவல்ல தேவன் என்னவெல்லாம் சாதிக்கக்கூடும் என்பதை இந்த உலகம் நம் மூலமும் நம் சபைகளின் மூலமும் காணட்டும். மாடப்புறாக்களாய் வெகுஜனம் ஆர்த்தெழுந்து நம் சபைகளை வந்து நிரப்பட்டும். நம் தாய்நாடு சிலுவைக்கு சரணாகட்டும்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த இரண்டாவது ஆராதனைக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நல்லவர், இதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர், நம்மை நம்புகிறவர்களை இவர் அறிந்திருக்கிறார், அவர் நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே கர்த்தருடைய அன்பின் கரத்திலே நம்ம அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவராக கர்த்தர்தானே இந்த ஆராதனையை பொருட்படுத்தி அவர் நாம மகிமைக்காக நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கின்றோம் அப்பா. பரலோகத்தில் வாசமா இருக்கிறதான அன்பின் கர்த்தாவே, இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம், தயவு நிறைந்தவரே ஸ்தோத்திரம், வல்லமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்தவரே உமக்கு நன்றி, அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அனுகூலமான எங்கள் துணையே ஸ்தோத்திரம், அல்பாவே உமக்கு நன்றி அப்பா, ஓமேகாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ தந்த இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கர்த்தாவே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. இந்த கூட்டங்களை ஆசீர்வதிங்க. இதற்குறதமாக எலும்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இதோ சர்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. பலவானை முந்தி கட்டினால் ஒளிய அவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடம்பிலை கொள்ளையிடுவது எப்படி? கட்டினானே ஆகில் கொள்ளையிடலாம் என்று சொன்னீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கும் இந்த கூட்டணி குரமா எழுப்புறா பொல்லாதவில் கட்டி ஜெபிக்கும். இந்த இடத்தை சுற்றி வேலியடைங்க. உங்க ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், அக்னியால், ஆவியானவரால், தேவ பிரசன்னத்தினால் வேலியடைத்து நடத்துங்கப்பா. மின்கருவிகள், இசைக்கருவிகள் ரத்தம் தெளிங்க. இயக்குற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. சர்வர்ல இன்டர்நெட்ல ரத்தம் தெளிங்க. மின்சாரத்தொட்டு ஆசீர்வதிங்க. கேபிள் செட்ட பாக்ஸும் ரத்தம் தெளிங்கப்பா. தங்குதல் இல்லாமல் வார்த்தைகள் மக்களை சென்றடைய குறுபைத்தார். நீ கொண்டு வந்திருக்கணும் ஜனங்களை ஆசீர்வதிங்க. வர வேண்டிய மக்கள் எல்லாம் கொண்டு வரும். நாம ஒன்றைய உயர்த்தப்படட்டும். துதிக்கான மகிமெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ளும். இயேசுவின் நல் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. கண் குரலாம் சேர்ந்து பல்லாம உன்னதமானவர்

அல்லேலூயா. தேவன் நம்மை வழிநடத்தி வந்த எல்லா பாதை நினைவுக்கு வந்தவளாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளையும் நமக்கு தேவன் கூட்டி தருகிறார். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பேர் இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் ஆனால் இன்றைக்கு இல்லை. ஆனால் தேவன் நமக்கு இந்த ஐந்தாவது மாதத்தின் பாதி பகுதியிலே வந்து நிற்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனே எங்களை பாதுகாத்து உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. 136வது சங்கீதம் எடுத்து வாசித்து பாருங்க. 136 சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 136 அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. நம்முடைய தாழ்விலே தேவன் நம்மை நினைத்தார். தூக்கி எறியப்பட்டோம், தள்ளப்பட்டோம், நிராகரிக்கப்பட்டோம், ஆனால் தேவன் நம்மை தேடி வந்தார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி பலி, நன்றி பலி, பழைய பாடல் தெரிஞ்ச பாட்டு, சேர்ந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.

இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, இருபத்தி எட்டாம் சங்கீதம் அருமையாக சொல்லுகிறார். தேவன் அவருக்கு செய்த எல்லா நன்மை நினைத்தவர் என்ன செய்கிறாரா பாருங்க. இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பார்த்தீங்களா, பாட்டினால் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆகவே நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் இல்லைன்னா நம் அந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆகவே கர்த்தருடைய கரத்தை நாம் பிடித்து கொள்வோம்.

கர்த்தரில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்வாக முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருந்தா தான் முடியும். ஆமென். கூப்பிடுங்கப்பா, எனக்குள்ளே நீங்க வந்து தங்குங்கப்பா. கூப்பிடலாமா? இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. அர்ப்பணிக்கலாமா? எனக்குள்ள நீங்க வாங்கப்பா. கூப்பிடுங்க பார்க்கல, எனக்குள்ள வாங்க. அவியானவரே,

அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, கூப்பிடுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, கூப்பிடலாமா? நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, கூப்பிடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி, எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, கூப்பிடலாமா? ஆவியான இல்லைனா எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக போய்விடும். ஆவியானவரே என்னை தொடும் அப்பா, உங்க பிரசன்னையினை மூடட்டும் ஆண்டவரே, கூப்பிடலாமா?

ஒளிக்கொண்டு தேடினார், இருளெல்லாம் விலகிறது. ஹலேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த துயரமும் நம்மை ஜெயிக்க முடியாது. ஹலேலூயா. ஒளிக்கொண்டு தேடினார், இருள் இல்லுமோ? உம் துளையினால் வாழ்க்கையிலே துயர் வெல்லுமோ? தடை கோடி வரலாம், இந்த உலகத்துல தடை கோடி கோடி தடைகள் வாழ்க்கையில வரலாம், தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், ஆனாலும் இயேசுவின் வார்த்தை நமக்கு உண்டு. ஹலேலூயா. எது போனாலும் தஞ்சம் நமக்கு உண்டு. ஹலேலூயா.

அல்லேலூயா. ஒரு அணையாத தீபம் வாய் திறந்து கூப்பிடலாம், எனக்குள்ள வாங்கப்பா, கூப்பிடுங்க பாக்கலாம். அப்பா எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உங்க ரத்தங்களை பரிசுத்தமாக்கட்டும். வாய் திறந்து சொல்லுங்க பாக்கலாம், எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா. அப்படியே ஆராதிக்கலாமா, அப்படியே கத்திரி ஆராதிக்கலாமா, வாய் திறந்து கத்திரி ஆராதிக்கலாமா, நன்றி சொல்லி ஆராதிக்கலாமா. நன்றி நன்றி நன்றி. நல்ல ஆவியில் இறங்கி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாக்கலாம். நன்றி ஆவியானவரே, உமை துதிக்கிறோம்ப்பா, சொல்லுங்க பாக்கலாம், ஆராதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்படியே கத்திரமாக படுத்தலாமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: மகிமையின் மேகம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா.
1: வல்லமை வல்லமை நிரப்புங்க ஆண்டவர், வல்லமை நிரப்புங்க, பரிசுத்தம் நிரப்புங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க புதிய நாள் அபிஷேகம் பண்ணுகிறவரையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம். அக்கினி அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வல்லமை தேவனை பரிசுத்தம் நிரப்போம், நிரப்போம், நிரப்போம், நிரப்போம். எல்லாரும் துதிக்கட்டும், ஸ்தோத்திரம் பண்ணட்டும். ஆண்டவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை தேவாதி தேவன் எங்களை ஆட்கொள்ளுமை. இயேசுவே எங்கள் தேவனே அப்பா, இயேசுவே எங்களுக்குள்ள வாரும் அப்பா, எங்களுக்குள்ள வாரு ஆசம் பண்ணுங்கப்பா. ரபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபர் ரகலபர் கலபர்.
2: தொடர்ந்து நம்ம ஜபம் பண்ணுவோமா அக்கா? ஜபக்குன்னு சொல்லும் பொழுது முன்பாக கடந்து வந்து தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜபம் பண்ணுவோம்.
1: நம்ம தேசத்துல குடிக்கிறவங்கள ரட்சிக்கப்படணும், சாராய கடையில மூடணும். அதுக்காக ஜபம் பண்ணலாமா?

0: அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேவரீருடைய வல்லமையான காரம் அப்பா இந்த வேலையில இறங்கட்டும் அப்பா. தேசம் முழுவதும் ஆண்டவரே கொடுக்கிற மக்களெல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும். குடியின் ஆவியை நீர் அப்புறப்படுத்துங்க. தேசம் முழுவதும் டாஸ்மார்க் கடையெல்லாம் மூடப்படணும். கத்தாவே நீங்கள் தான் இறங்கணும் இறங்கணும் இறங்கணும் அப்பா. எல்லா பகுதியிலையும் ஆண்டவரே தகப்பனே கத்தாவே எல்லாம் ஆண்டவரே கத்தாவே மாவட்டத்திலும் எல்லா தாலுக்காலையும் எல்லா இடங்களிலும் இந்த தேசம் முழுவதுமே ஆண்டவரே கொடிக்காடுமையாக இருக்காங்க. அத்தனை மக்கள் உள்ளத்தோடுங்க அவையத்தோடுங்க ஆத்மாத்தோடுங்க ரட்சிக்கப்படணும். எல்லா குடியிலிருந்து நீர் விடுதலை தந்து எல்லா மக்களையும் நீர் உம்முவக்கம் திருப்பி கொள்ளும்படிக்காக கெஞ்சி கேட்குறோம். டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே அரசாங்கம் ஆண்டவரே அதை பொறுப்படுக்க கத்தர்த்தாமே கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு அதிசத்தை அற்புதத்தை செய்ய வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம். மக்களுடைய கண்ணீர்லாம் தொடங்க, குடும்பத்தினுடைய கண்ணீர்லாம் தொடங்கப்பா. எத்தனையோ பேர் உள்ள உடைஞ்சிருக்காங்களே தகப்பனே, செய்த ஆகாரங்களை சாப்பிட முடியாதபடிக்கு எத்தனை பேர் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்காங்களப்பா. இந்த கண்ணீரை துடைத்து தேசத்தில் ஒரு சமாதானத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க. முழுமையாய் பொறுப்படுத்த காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென்.
1: தேசத்தில் உள்ள இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசிரிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக சேம்பல்ல
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையும். எங்கள் இந்திய தேசத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு மாநிலத்திலையும் என் தேவனுடைய ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஏசப்பா. கோடிக்கணக்கான மக்களை என் தேவனை கர்த்தர் உன் பக்கமாய் திருப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஏசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் யார் என்று அறியாம ஏசப்பா அப்பா எவ்வளோ பேர் மக்கள் மன அவங்க வழியின்படி போயிட்டு இருக்கிறாங்களே, அவங்க மனமாற்றி என் தேவனை கர்த்தர் நீ கொண்டு வர வேண்டுமா
1: அறிஞ்சிக்கணும். எத்தனையோ ஜனங்கள் போனுக்கு அடிமையாக இருக்காங்க, அவங்களாம் ஆண்டவர் அறிஞ்சிக்கணும். அதுக்காக சொல்லலாமா?
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிற மிஸ்அப்பா. மகிமையானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றில என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஈசப்பா, ரத்தத்தை நிறுத்தி முற்றில கழுவிடுங்க ஈசப்பா. இந்த வேலை கூடப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிபர்களை ரட்சிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாலிபர்கள் எப்படியாவது அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உலகத்திலையும் பாவத்திலையும் அப்பா ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறங்க தம்பி தங்கைகள் எப்படியாவது ரச்சிங்க ஈசப்பா. உலக காரியத்திலேருந்து எப்படியாவது விடுதலை செய்தல வேணுமாய் செபிக்கிறோம் ஈசப்பா. இந்த வாலிப பிராயத்தில் உமக்கென்று பக்தி வைராக்கியமா எழும்பு கூட பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா அமை துதிக்கிற தனி படித்த தெய்வத்தை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏசப்பா எத்தனை பேர் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அவங்க அறியாமல். அப்பா எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே அமை துதிக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறாங்கப்பா, அவங்கள ஆராய்ச்சிக்கப்படணும்ப்பா. கிறிஸ்தேச அவங்களுக்குள்ள உருவாக வேணுமாய் செபிக்கிற மேசப்பா. வாலிபர்கள் உமக்கென்று எழும்பணும்ப்பா, உலகத்தை கலக்கக்கூடியவர்களாய் மாறணும் ஆண்டவரே. ஏசப்பா வாலிபர்களுக்குள்ள ஒரு உயிர்மீச்சை உண்டாக்குங்கப்பா. போனுக்கும் ஆண்டவரே மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்கப்பா, இந்த அடிமை தனத்திலிருந்து எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேணுமாய் செபிக்கிற மிசப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ள கிறிஸ்தேசு உருவாக வேணுமாய் கெஞ்சிற மிசப்பா. வாலிபர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்க இப்படியே செய்யப்படுறதேக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவளை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: கத்தாவே எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திர பிரிந்த அடைந்த குடும்பம் பிரிந்த குடும்பம் இணைக்கப்படணும். அதுக்காக சாப்பிடலாம்
4: ஸ்தோத்ரே சப்பா. மே நன்றியோடு கூட துதிக்கிறேன் மேசப்பா. பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா தேவனே. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டிங்னால அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே ஒரு சின்ன சின்ன காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியாதனால அப்பா எத்தனையோ குடும்பங்கள் பிரியறனால எத்தனையோ குடும்பங்கள் அப்பா எத்தனையோ குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா. பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் எப்படியா இணைக்கப்பட்டு உமக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருபைகளை தயவாய் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஜெபிக்கிற குடும்பங்களாக, கர்த்தரை தேடுகிற குடும்பங்களாக, கர்த்தரோடு இணைந்திருக்கிற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் தயவாய் மாற்றுங்க. எல்லா காரியத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருத்தருக்கும் தயவாய் தர வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறதான எல்லா ஈகோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவரீர் மாற்றுவீராக ஏசப்பா. தேவனே மனம் இறங்கி அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு பிரிந்திருக்கிறதான எல்லா குடும்பங்களும் இணைக்கப்பட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: செவத்தெல்லாம் கேட்டிருக்காய். சௌத்திரம் சௌத்திரம் அப்பா. சர்வல்லமுள்ள தேவனே மணிப்பூரில் பாருங்கப்பா, மூணு பேரை கொண்டுட்டாங்க ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். மணிப்பூரில் ஒரு சமாந்த கட்டெடுங்க, சந்தோஷம் கட்டெடுங்கப்பா. பிரச்சனை வேண்டாப்பா, போது ரத்தம் சிந்த நாட்கள் போகுது ஆண்டவரே. அப்பா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் அப்பா. ரத்தம் சிந்தாதபடி காத்துக்கொள்ள முடிய பார்த்து பிடித்து நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அதை

0: யா அப்பா, இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இருக்கப்பட்ட சகல பிரச்சனையும் என் தகப்பன் மாற்ற வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சுறோம். பெரிய காரியத்தை செய்ய முடியாயுமை நோக்கி மன்றாடுகிறோமப்பா. நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அமெரிக்காவுக்கும் அப்பா ஈரானுக்கு இருக்கப்பட்ட பிரச்சனையை மாற்றுங்காண்டவரை மாற்றுங்கப்பா. குழப்பங்களை மாற்றுங்கப்பா. பிரச்சனையை மாற்றுங்க. ரத்தம் செய்தி நிப்பாட்டப்படட்டு ஆண்டவரே அப்பா. இதனால் அப்பாமை சோத்திரம் கேஸ் அப்பா சிலிண்டர் கிடைக்கிறதில்ல. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அது மாத்திரப்பா சிலிண்டர் கிடைக்கிறதில்ல. பெட்ரோல் வேலை எல்லாம் கூடுது ஆண்டவரே. தேவனே தேவனே, எல்லா பிரச்சனையும் மாற்றும் மாற்றும் ஆண்டவரே. அப்பா கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்குதாம்ப்பா. அப்பா ராஜஸ்தான்ல எல்லாம் அப்பா மே ஸ்தோத்திரம். அப்பா எந்த நாட்டிலெல்லாம் நிறைய கொள்ளை நோய் வந்திருக்குதப்பா. அப்பா மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெயின் தேசத்திலிருந்து அப்பா எல்லா தேசத்திலையும் அப்பா அந்த பொல்லாத கொடிய அந்த கொள்ளை நோய் பரவி கொண்டு வருதாம் ஆண்டவரே. அப்பா அதை நிப்பாட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. நீங்கள் தான் நிப்பாட்டணும் ஐயா. பரம தகப்பனே ராஜஸ்தான் அப்பா மே ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனையும் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா. குழப்பங்களை மாற்றுங்க. வியாதியை குணமாக்குங்க. பஞ்சங்களை மாற்றுங்க. பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. கெஞ்சுறப்பா கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். கைவாய் மாற்றுமாப்பா எங்கள் பிரச்சனையை. நாளுக்கு நாள் பூமி முழுவதும் சண்டையும் பிரச்சனையும் குழப்பங்களும் நிறைஞ்சிருக்கிறது ஐசப்பா. மக்களை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா பஞ்சங்கள் ஒரு பக்கம் சுவாமி, ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் யுத்தங்கள் ஆண்டவரே. எல்லா நிலைமையும் மாற்றி போட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பொறுப்படுக்க வேண்டுமாய் கெஞ்சுரேசப்பா. நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஐயா ஆண்டவரே. இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பா, எடுத்துக்கொள்ள வேண்டும். தகப்பனே தகப்பனே, எல்லா மக்களும் தேடக்கூடிய மக்களாக, அண்டிக்கொள்ளக்கூடிய மக்களாக, உம்மோடு இருக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
1: இப்பொழுதும் வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 19 அதிகாரம். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 19 அதிகாரம். சகோதரிகள் யாராவது வந்து வாசிக்கலாம். ஒன்றாச்சாக்கள் 19 அதிகாரம்.
2: வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 19 அதிகாரம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசேபேல் எலியாவினிடத்தில் ஆளுநிப்பி, அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்பட கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் செபுவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதத்தில் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிப்பீடங்களை இடைத்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு

0: முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாக எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபெல்மே கோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான். எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களும் உடைய 7000 பேரை இஸ்ரேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றான். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகை ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்து கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டைகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவிற்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் திருமறை பாடமாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம். சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம்.
2: வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி லூக்கா 17 அதிகாரம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும், அவனுடைய கழுத்தில் எந்திரக்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கழிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து, நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்ரோச்சமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து, தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு அவர் சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார் என்பதே. ஆமீன். வாசிக்க கொடுக்கப்பட்ட 2 வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: சபையார் எழுந்தென்று 143 சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போறோம். சங்கீத புஸ்தகம் 143 அதிகாரம். சங்கீதம் 143 அதிகாரம். தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிக்கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். என்பதே ஆமேன். உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுது மத்தியில் கோயம்புத்தூர்லேருந்து பிரதர் ஜேவியர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அருமையான ஐயா, அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார். அதை குறித்த ஒரு சாட்சியை சபையில நடுவிலே பகிர்ந்து கொள்ள வருகிறார். ஒரு சாட்சியை இப்பொழுது நாம் கேட்க போகின்றோம்.
3: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜேவியர். குன்னூர் பகுதியில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் குன்னூர் தான். எஸ்ஆர்கா மூலியம் தான் நாங்கள் ஜெபிச்சு ரட்சிக்கப்பட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டு 8 வருஷம் தான் ஆகுது. என் மனைவியெல்லாம் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷங்களுக்கு மேலாக ஆயிடுச்சு. நான் மட்டும் ஆர்சியில் இருந்ததுனால நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன். அப்புறம் இந்த ஊரில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்ததுனால அங்கே கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. கோயம்புத்தூருக்கு போனோம். 15 வருஷமாக அந்த கோயம்புத்தூர் பகுதியில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு அப்படியே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. திடீர் என்று என் வயிற்றுப்பகுதியில் ஒரு கட்டி வந்தது. அந்த கட்டி என்ன கட்டின்றது தெரியாமல் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தோம். அப்புறம் அது கேன்சர் கட்டி என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ரொம்ப பதட்டப்பட்டு என் வாழ்க்கை முடிந்ததோ என்று நினைத்து கொண்டிருக்க பொழுது நான் எஸ்தர்காவுக்கு ஃபோன் பண்ணோம். எங்களுக்காக அவர்கள் 24 மணி நேரமும் ஜபிக்கிற ஒரு தாயை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த தாய் மூலியமாக தான் எங்களுக்கு ஜபம் கிடைத்தது. ரொம்ப பாரப்பட்டு எஸ்தர்கா எங்களுக்காக ஜபித்தாங்க. மறுபடியும் ஆப்ரேஷனுக்காக டைம் ஆகும்போது எனக்கு பின்னால் ஒரு 10 பேர் ஆப்ரேஷனுக்காக இருந்தாங்க. ஆனால் டாக்டருங்க சொல்லிட்டாங்க, முதல் இந்த ஐயாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், ஏன்னா அவருக்கு பெரிய ஆப்ரேஷனாக அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் தைரியமாக போய் அந்த ஸ்ட்ரெச்சரில் ஏறி அமர்ந்துட்டேன். படுக்க வச்சுட்டாங்க. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்காக எல்லா ஆயுத்தமும் ரெடியாக இருந்தது. அக்கம் பக்கம் என்னுடைய சொந்தம் பந்தம், என்னுடைய மகன் மகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்பா இந்த நிலைமைக்கு இருக்கிறாரே, ஏசப்பா நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்பாவேன்னு சொல்லி அவங்களும் ஜெபிச்சாங்க. மறுபடியும் எஸ்தர்கா கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் ஜபிச்சுக்கிட்டே இருந்தோம். அவங்க ஜபம் இல்லைனாக்கா எங்களால் நான் உயிரோடு வந்திருக்க முடியாது. அவங்க ஜபந்தான் எங்களை தாங்கி என்னை ஒரு உயிரோடு உயிருள்ள சாட்சியாக கொண்டு வந்தீங்க நிறுத்தியிருக்கிறாங்க. எஸ்தர்கா உங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் எஸ்தர்காவுக்கு 100 ஆயுசுக்கு மேலே அவங்கள வாழ வைக்கணும். ஏசப்பாவு எங்களுக்காக, எங்களுடைய ஆயுசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்தர்கா எங்களுக்காக ஜெபித்த எஸ்தர்காவுக்கு 100 வருஷம் அவங்க வாழணும் ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்புறம் டாக்டர்கள் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒரு கைதி மரண அவஸ்தையில் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்குன்னு சொன்னால் எப்படி அவன் வேதனைப்படுவானோ அந்த அளவுக்கு நாங்கள் வேதனைப்பட்டோம். அந்த அளவுக்கு ஒரு வருத்தப்பட்டு இருக்கும் போதும் மறுபடியும் எஸ்தர்காவுக்கு ஃபோன் பண்ணோம். மறுபடியும் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் மீண்டும் இங்கே வந்து நீங்கள் ஜபத்தில் உட்காருவீங்கன்னு சொன்னாங்க. அதே போல் ஆப்ரேஷன் முடிந்தது. ஐசி வார்டில் கொண்டு போய் எங்களை போட்டாங்க. நினைவுகள் இல்லை. எப்படி நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. என் வாயிலெல்லாம் டியூப் போட்டிருந்தாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சொந்தக்காரர் எல்லோரும் நீங்கள் போயிடுங்க, அவர் எப்படியும் ஒரு 2 நாளாவது ஆகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் அப்போ ஏ மனசுக்குள்ளேயே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பின்னால் யாரோ நிற்கிறாங்க, அது யார் எனக்கு சொல்ல தெரியல. சிஸ்டர் ஒரு பக்கம் அவங்க சேர் போட்டு உட்காந்துருக்காங்க ஐசி வார்டில். எனக்கு நினைவுகளுக்கு இருக்குது, நான் அவங்களை கை காமிச்சு கூப்பிட்றேன் சிஸ்டரை, அவங்க இப்போ வரக்கூடாது, நீங்கள் பேசாமல் இருங்கய்யா பேசாமல் இருங்கய்யான்னு சொன்னாங்க. ஆனால் பின்னால் எனக்கு ஒரு உயரமாக ஒரு உருவம் நிற்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அப்போ தான் நினச்சேன், ஏசப்பா என் கூடவே இருக்கிறாரு, எனக்கு கூடவே இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறாரு. நான் அப்போ தான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடித்து அந்த 1.5 மணி நேரம் தான், அவர் 2 நாள் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொன்னபோது வருத்தப்பட்டாங்க எல்லாரும். ஆனால் 1.5 மணி நேரத்தில் இயேசப்பா எனக்கு கண்மொழிக்க உதவி செஞ்சாரு. அவர் மீண்டு என்னை காப்பாத்தி இப்பொழுது 8 மாதம் ஆகிறது. 8 மாதமாக என்னை உயிரோடு வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம். இதெல்லாம் சாத்தியமான ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடியதல்ல. கேன்சர் வியாதி என்பது அவன் உயிர் போகிற தருவாயில் என்னை காத்து கொண்ட இயேசப்பாவுக்கும், எனக்காக ஜபித்த இயேசுவின் கரம் ஊழியங்களுக்கும், எனக்காக ஜெபித்த அத்தனை பேர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னை உயிரோடு இங்கே உங்களுக்கு சாட்சியாக நிறுத்திய என்னுடைய பரிசுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஹலேலூயா சொல்லாமா? ஹலேலூயா. இந்த கட்டி எவ்வளவு பெருசையா சொல்லுங்க. பாருங்க, ஒரு கட்டு அவர் பார்க்கல. அவர் அந்த கட்டி ஒரு பால் மாதிரி இருந்ததாக சொன்னாங்க. எவ்வளவு கிலோ சொன்னாங்க அது மறந்துட்டேன். அவ்வளவு பெரிய கட்டி பாருங்க. ஆனா அவ்வளோ பெரிய கட்டி, கேன்சர் கட்டியை ஆண்டவர் குணமாக்கினார். ஹலிலோயா, இயேசு குணமாக்கினார். ஜெபிக்க கேட்டாங்க, அக்கா அவர்கள் ஜெபித்தார்கள், அவங்க குடும்பத்தாரும் ஜெபித்தார்கள். பாருங்க, இவ்வளோ பெரிய கட்டி. அதை அவங்க ஃபோன் பண்ண, அவங்க பிள்ளைகள் ஃபோன் பண்ணும்போது தெரிந்தது, பெரிய பந்தை போல இருந்த கட்டி. எத்தனை கிலோ சொன்னாங்க. ஆனால் எப்படி தான் அந்த கட்டியை அவர் வயிற்றில் வைத்திருந்தாலும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவரை தாங்கி அந்த கட்டியை வெளிக்கொண்டு வந்து இந்த கேன்சரையும் முழுமையாக மாற்றி இன்றைக்கு நம்ம மத்தியில் ஜீவனை சாட்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை சொல்வோமா? ஹாலேலூயா. சரியா, காட்டு.

இப்பொழுது ஒரு காணிக்கை நேரம் முதல்ல மிஷினரி காணிக்கை சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாக 6 மிஷினரிகள் கத்திருக்கிறவர்கள் தாங்கப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலே முதலாவது மிஷினரி காணிக்கை, அதற்கு பிறகு பொதுவான காணிக்கை. ஒரு பாடல் இப்பொழுது பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். அப்பொழுது முதலாவது மிஷினரி காணிக்கை, அதற்கு பிறகு பொதுவான காணிக்கை சேகரிக்கப்படும்.

0: இப்பொழுதும் காணிக்கை படைத்த மிஷினரி காணிக்கை படைத்த ஒவ்வொரு மிஷினரிக்காகவும், நம்முடைய மிஷினரிகள் பல்வேறு இடங்களில் ஒளிஞ்சு செய்கிற மிஷினரிமாருடைய பாதுகாப்புக்காக இப்போது சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. அது மாத்திரம் காணிக்கப்படுத்த கத்திரி பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா? அதன் பிறகு கத்தோடி வார்த்தை அக்கா நம் நடுவிலே கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரமா பார்த்ததுக்கு என்னோட அச்சாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வடைந்தா பகுதியில் ஆண்டு விரை தகப்பனே, இந்த மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சப்பா ஆண்டு விரை இந்த ஆறு மிஷினரிலும் ஆண்டு விரை செய்கிற ஊழியங்களை ஆண்டு விரை கர்த்தர்தாமே கூட இருந்து நீர் பாதுகாத்து பலப்படுத்தும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜித்தேந்திரங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்கள ஆசீர்வதித்தெல்லாம் பலப்படுத்துங்க. தூர இடத்துல நீர் பாதுகாத்துங்கப்பா. அவங்க செய்கிற ஊழியத்திலையும் கர்த்தர் கூட இருந்து மறைத்து செயலாற்றும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம். மனிதர் கைக்கு பிசாஸ் கைக்கு மிருத் கைக்கு நீர் விலக்கி காத்தரலும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம். அவங்க தேவைகள் அனைத்தையும் சந்தித்தல் அவங்க செய்கிற ஊழியங்களில முன்னும் பின்னும் தூதர்களை வைத்து நீர் பாதுகாக்கும்படிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. அப்பா எஃப்எம்பி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஜென்ஸ் ஊழியங்களையும் இந்த கருத்தில் கொடுக்கிறோம், பொருட்படுத்துக்கோங்கப்பா. ஐசிஆராம் ஊழியங்களுக்காக ஐசி ஜெம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க, பொருட்படுத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. ஆண்டு வரே இறங்குங்கப்பா. இந்த ஆறு மிஷினரியும் ஆசீர்வதித்துல விஸ்வவாணி ஊழியத்தின் நிமித்தம் செய்கிறதான சகோதர பலப்படுத்தும்படிக்காக எஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. பலன் தாங்க தகப்பு, நம்மளோட பலத்தால் எடுக்கட்டி அவங்கள வலிமையாக எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பா. பொதுவாக காணிக்க கொடுத்த ஆண்டு வரே நம்ம சபை மக்களை நீர் ஆசீர்வதித்தல்லும் உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் ஆயிரம் மடங்காக திரும்ப தந்து ஆசீர்வதித்து பெருக கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. குடும்பங்களில் எந்த குறையும் வராதபடி எல்லாம் நிறைவாக இருக்க கர்த்தர் தாமே ஆசீர்வதித்த சுசேஷ்காக கொடுத்த எல்லா காணிக்கையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்த முடிக்கா கெஞ்சி கேட்கிறோம். நீங்கள் எப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோத்தோ எப்படிதாவே. ஆமே.
0: தொடர்ந்து ஜெபங்களை எடுப்போம். பரலோகத்திலே வாசமா இருக்குது அன்பின் கர்த்தாவே, சற்று நேரம் திருவசனத்தை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது ஆவியராயிருக்கிற கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. அக்கா மறைத்து பேசுங்க. இந்த வேத தியானத்துக்கு வரதாம எலும்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. அக்கா மறைத்து பேசும் அப்பா. எங்கள் இறுதி கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், அனாயிட்டங்களை மூடட்டும். ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கேட்க போகிற எல்லா மக்களையும் தொடுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. இது குரதமா இளைவர் அந்தகார வல்லமைகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்படட்டும். இயேசுவி நாமத்தில் பிதாவே. இந்த குரசெல்லாம் சேர்ந்து பண்ணலாமா?

0: ஒரு நிமிடம் நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக தகப்பனே, கோடி கோடி நன்றி சப்பா. இந்த நாளையும் கூட கர்த்தாவே இந்த இப்படி ஒரு தருணத்தை கொடுத்தீங்க, கூடான கொடி ஸ்தோத்திரம். என்னை மறைச்சி பேசுங்க, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் மகிப்படணும். ஏசப்பா நீங்கள் மறைச்சிக்கோங்க, ஒரு ரத்தத்தினாலே மூடிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லாருக்குள்ளேயும் உங்களுடைய திருவசனம் ஊடுருவி செல்லட்டும் ஐயா. எல்லாருக்கும் அது ஆண்டவரே அது ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரவும், நாங்கள் இன்னும் உமக்குள் நெருங்கி ஜீவிக்க வழிகாட்டவும் உங்களை பார்த்து கெஞ்சிருவோம். நீங்கள் சொன்னீங்க கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னீரே. அப்படியாக நீ செய்யப்போற அன்புக்காக ரகத்துக்காக ஸ்தோத்திரம். இதுக்கு விரோதமாக கிரீச்சர் எல்லா சாத்தானையும் நாத்திரைனாக இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் நாமத்தை மட்டும் மகிப்படுத்துங்க. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீவிர பரமபிதாவே ஆமே. இங்கே வந்திருக்க அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அது மற்ற நேரில் பார்க்குறவங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். எப்பம் ரேடியோ யூடியூப்லேயும் பார்க்குற மக்கள், வெப்டிவியில் பார்க்குற எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தனை தந்த வசனம் லூக்காவின் சுவிசேஷம், நம்ம கேட்ட வாசிக்க கேட்ட வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 17 34 வசனத்திலிருந்து 36 வரைக்கும்.
1: அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற
0: இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
1: மற்றவன் கைவிடப்படுவான் திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில்
0: ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார்
1: மற்றவள் கைவிடப்படுவார்
0: வயலில் இருக்கிற
1: இரண்டு பேரில்
0: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
1: மற்றவன் கைவிடப்படுவான் என்று
0: உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையான சகோதரன் சகோதரியே, தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்க ஒருவருக்காக நோக்கி ஆண்டு சொல்றது என்னன்னா, ஆண்டுக்குள்ள இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஆண்டு விட்டு தூரமா இருக்கிறவங்க கைவிடப்படுவாங்க. அதுதான் படுக்கையில் படுத்திருந்தா ரெண்டு பேர், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, கர்த்தருக்குள்ளே இல்லாதவங்க கைவிடப்படுவாங்க. அது மாத்திரல ரெண்டு பேர் திருவை திருச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அதே போல் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டோடு நம்ம இறுதி இணைக்கப்பட்டிருக்கணும். நம்ம இறுதி ஆண்டரோடு இணைச்சிருந்தா நம்ம ஒரு நாளையும் கூட இணைச்சி மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம். ஆண்டரோடு இணைக்கப்படாமல் எனக்கு அது வேணும் இது வேணும், அதான் ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்போன ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. கர்த்தர் அண்டி கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. இங்கே சொல்கிறார் பார்த்தீங்களா, யோவான் சுவிசேஷம் 15:4
1: என்னில் நிலைத்திருங்கள்
0: நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
1: கொடியானது
0: திராட்சை செடியில்
1: நிலைத்திராவிட்டால்
0: அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல
1: நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால்
0: கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நம்ம என்ன, அந்த கொடி இந்த மரமெல்லாம் நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த மரத்தில் ஒரு கொப்பு உடஞ்சி தொங்குச்சுன்னா என்ன செய்ய முடியாது, அது நாளுக்கு நாள் அப்படியே பட்டு போயிடும், அப்படியே அதை வெட்டிடுவாங்க இல்லையா. அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஆண்டர் சொல்கிற நீங்கள் இன்னும் நிலைத்திரு, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம ஒவ்வொரு நாள் நிலைத்திருக்கணும் என்ன, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு இணைஞ்சி ஆண்டரோடு நம்ம துதிக்க செபிக்க, தேவனோடு இருக்க எல்லா காரியத்திலையும் அவர் முன்வைத்து இதை செய்யலாம் ஆண்டவர் இதை செய்யக்கூடாதா. இன்றைக்கி இப்போ நிறைய பேர் பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைகள் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு குடும்பம் கேட்பாங்க ஆண்டவரே என் பிள்ளைகள் என்ன படிக்க வைக்கிறது, எந்த காலேஜில் படிக்கிறது, எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எப்படிலாம் சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாங்க. சில பேர்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அது ஆண்டவர் சொல்லி என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைச்சிருப்பேன். கற்று நம்ம நிலைச்சிருக்கணும், என்னன்னாலும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு ஆண்டவர் உங்கள் சித்தம்மா ஏசப்பா சித்தமானு கேட்டு கேட்டு செய்கிறவங்க கத்தில் நினச்சிருக்க முடியும். கத்திரலே நினச்சிருக்காங்கன்னு நினச்சிருக்க எல்லாமே அவங்க இஷ்டமாக செய்வாங்க. நிறைய பேர் இப்போ கத்திட்ட கேட்குறது இல்லை, கத்தாவே ரொம்ப சித்தமாக என் பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, இல்லை இந்த தொழில் ஆசீர்வதிக்கலான்னு இந்த தொழில் இந்த புது தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன், இது சரிவங்க சித்தமாக வியாபாரம் செய்யலான்ட்ருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு இந்த ஊரில் திருமணம் நடத்த வைக்கலான் இருக்கு அவங்க சித்தமாக அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய ஆயிரத்தில் இப்போ 1, 2, 10 தான் பார்க்க முடியும். நிறைய பேரெல்லாம் இப்போ கேட்கறதில்ல, ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. அதனால் நம்ம என்ன செய்யணும், கத்தில் நிலைச்சிருக்கணும். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது மத்தேயுவின் சுவிசேஷம் 24:33
1: அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது,
0: அவர் சமீபமாய்
1: வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள்.
0: அவர் எங்க வந்துட்டாரு, வாசலருகே வந்து இவைகளா நீங்க காணும் போது சமீபமாய் வாசலருகே வந்துட்டாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்க. ஆண்டு சொன்னார் மத்தேயுவின் சுவிசேஷம் 24:3-7 வரைக்கும் ஆண்டு சொல்றாரு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க, வஞ்சிக்கப்படாத வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க, வஞ்சிக்கப்படாதா ஆனால் எச்சரிக்கையாக இருங்க. யுத்தங்கள் சனத்துக்குறம சனமும் ராஜ்யத்துக்குற ராஜ்யமும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள், அது மாத்திர பஞ்சங்கள் வருமா, கொள்ளை நோய் வருமா, பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் வரும். இது அதான் இதெல்லாம் நீங்கள் காணும்போது தேவன் எங்கே வந்துட்டாரு, வாசல் அருகே வந்துட்டார். இதெல்லாம் இப்போ நடக்கா இல்லையா சொல்லுங்க, நடக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா எப்போ ஆண்டு வருவார் நமக்கு தெரியாது, எப்போ ஆண்டு நம்ம ஆண்டு வருவார்னு தெரியாது. அதை சொன்னார் ஆண்டு வந்து இந்த நாளில் வருவேன்னு சொல்ல என்ன சொன்னார், திருடனை போல வருவேன். எப்படி வர்றாரா, திருடனை போல வருவேன். திருட வர்றது யாருக்காவது தெரியுமா, இல்லை, திருடனை போல வருவேன் சொன்னார். கத்தர் எப்போ வருவேன் தெரியாது. எங்கள் தயாரற்ற நாங்கள் திருச்சியில் ஆஸ்டலில் இருக்கும்போது ஒரு எங்களுக்கு டயரற்ற மாதிரி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்மஸ்னால என்ன பண்ணியிருக்கணும், சேம் பண்ணி துதிச்சு அப்படின்னு இருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்மஸ்னால எல்லாம் சீட்டு விளையாண்டு அவங்க பிள்ளைங்க பேரம்பேத்தி எல்லாம் சீட்டு விளையாண்டு 3 படுத்திருக்காங்க. 3 மேலே திருட வந்துட்டான். 3 படுத்தவங்க இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிருந்தா திருடர் வர பார்த்துருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சீட்டு விளையாண்ட டயர்டில் எல்லாம் தூங்கிட்டாங்க, திருடர் பண்ணிட்டான். ஏன்னா எத்தனையோ ரூம் இருந்திருக்கு, அதில் அவங்க குடும்பமாக வேறு வேறு ரூமில் படுத்துருந்தனால அது எல்லா ரூம்லேயும் திருடன் நின்றுக்கிட்டான். ஒவ்வொரு ரூம்லேயும் திருடன் நின்று நகையை கொடுத்து கலட்டி கொடுங்க, இல்லாட்ட அவங்கள கொண்டுடுன்னு சொல்லி ஏமாற்றி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஒரே ரூமில் இருந்திருந்தாங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாம் வேறு வேறு ரூமில் இருந்ததுனால எல்லாம் நகையும் போச்சு. திருடறது அவங்களுக்கு என்ன செய்யல அறியல. அதே போல் தான் கத்தர் சொன்னார், திருடனை போல வருவேன்னு சொன்னார். நம்ம எப்போ வருவார் நமக்கு தெரியாது, நம்ம என்ன செய்யணும், எப்பவுமே ஆண்டோட ஆண்டுகளை நிலைச்சிருக்கணும், அவர் நம்ம நிலைச்சிருக்கணும். நம்ம ஆண்டுகள் நிலைச்சிருந்தால் அவர் நம்மளை நிலைச்சிருப்பார். ஆண்டுகள் நிலைச்சிருக்கணும், எப்போ வருவார் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஆண்டு எப்போ வருவார் யாருக்காவது தெரியுமா, அது சொல்லிட்டாரு, பிதாவை தவிர ஒருத்தரும் குமாரன் கூட அறியாதுன்னு சொல்லிட்டாரு. எப்போ வருவார் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ வரலாம், இன்னைக்கு கூட வரலாம், நாளை கூட வரலாம், நமக்கு தெரியாது. ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகும். நம்ம எப்போது ஆண்டவரோடு இருக்க வேண்டும். முதலாக பார்க்கிறோம் 73:23.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆனாலும் நான் ஆண்டவரே எப்போது என்ன செய்ற, உம்மோடு இருக்கிற,
1: என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர்.
0: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். 24
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
0: உம்முடைய ஆலோசனைப்படி நீ என்னை நடத்தி
1: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: நீர் என்ன செய்வீங்க, முடிவில மகிமையில ஏற்றுக்கொள்வீர். இந்த உலகத்தில் கொடுத்த நாட்கள் என்ன செய்யணும், அவர் ஆலோசனைபடி நடக்க வேண்டும். நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் செல்லன்னு செய்ய முடியாது. அல்லேலூயா, அதை சொல்றாரு. நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கருத்தை பிடித்து தாங்குறேன், எனக்கு உம்முடைய ஆலோசனைப்படி நடந்து முடிவில் எங்கே ஏற்றுக்கொள்வார், நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொரு நாளும் ஆலோசனை சொல்வார். அவர் ஆலோசனை ஆச்சரியமுள்ள தேவன். ஆலோசனை சொல்ல அவரால் மட்டும்தான் முடியும். அவருடைய ஆலோசனை நிலைச்சிருக்க முடியும். அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடுப்பண்டி ஒளிவன் காட்டு உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நான் எனக்கு ஆலோசனை சொல்லணும், நான் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்க வேண்டும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவர் சொல்லினா சொல்லி தருவார். கேட்டால் தான் சொல்லுவார், கேட்காட்டா சொல்ல மாட்டார். கேட்டால் சொல்லு ஆண்டவரே, எப்படி உலகத்தில் வாழணும், நான் எப்படி ஜீவிக்கணும், இந்த உலகத்துக்காக நான் வாழக்கூடாது ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும் அப்பா சொல்லி நம்ம கேட்கணும். ஆலோசனை அதை சொல்ற, எப்போது நம்ம மோடி இருக்கிற முடி என் வலது கருத்தை எப்படி தாங்குறீ, எனக்கு ஆலோசனை தந்து மகிமையில் எங்கே ஏற்றுக்கொள்றாரு, முடிவில் மகிமையில் ஏற்று. நம்ம வாழ்க்கை முடியும் போது அவர் நம்மளை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். நம்ம வாழ்க்கை ஒரு நாள் முடியும். எப்படிதான் வாழ்ந்தாலும் உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நமக்கு என்ன செய்ய முடிவு வரும், அதுதான் சொல்கிறார், முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். நம்ம வாழ்க்கை முடிவு ஒரு நாள் வரும், அப்போ நம்ம மகிமையில் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இளையகுமாரனை பார்த்து மூத்த குமாரனை பார்த்து அப்பா என்ன சொல்கிறார் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15:31
1: அதற்கு தகப்பன் மகனே
0: நீ
1: எப்போதும் என்னோடு இருக்கிறாய்.
0: நீ என்ன செய்கிறாய், எப்போதும் என்னோடு இருக்கிறாய்.
1: எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது.
0: எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. மகனே எப்போது என்னோடு இருக்கிறார். எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதா இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்தோம்னா நமக்கு ஆண்டவர் எல்லாம் தருவார். எப்போது என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளதெல்லாம் உன்னோடுதான் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், எப்போது அவரோடு இருக்கணும், துதிக்கணும், செபிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டு பார்த்து மகிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதை அப்புறம் நான் விட்டுறக்கூடாது, எப்போது அவரோடு இருக்கணும். ஆண்டு நமக்கு ஒவ்வொரு நாள் நமக்கு என்ன செய்வார், ஆலோசனை செய்வார். மகன் கேட்குறாரு லூக்கா விசேஷம் 15:29
1: அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக
0: இதோ
1: இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும்.
0: பாத்தீங்களா, அவர் என்ன செஞ்சார், தகப்பனுக்கு ஊழியம் செஞ்சாரு, ஆண்டுடைய கற்பனை விட்டு அவர் என்ன செய்யல, மீறவே இல்லை. நம்மளும் கூட பாருங்க, ஊழியத்து கர்த்தர் எத்தனையோ பேர் அழைச்சிருக்கிறாரு. அவங்க நம்ம என்ன செய்யணும், அவருக்கு ஊழியத்தை செய்யணும். அவர் ஊழியத்தை மனம் போடாமல் செய்யணும். அந்த ஊழியத்தை செய்து மாத்திர அவர் கற்பனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது. அவர் ஆசீர்வாத,
1: அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக
0: இதோ இத்தனை வருஷ காலமாய்
1: நான் உமக்கு ஊழியம் செய்து
0: ஒரு காலம்
1: உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும்.
0: பாத்தீங்களா, கற்பனை என்ன செய்யல, அந்த மூத்த குமார கற்பனை மீறாது இருந்தார். ஊழியம் செஞ்சாரு, கற்பனை மீறல. இப்போ நம்மளும் கூட எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்றீங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, ஊழிஞ்சேரு மாத்திரம் அல்ல, அவர் கற்பனையுமே நம்ம மீறக்கூடாது. நம்ம ஒரு கட்டளை கொடுத்துருப்பார். கற்பனை என்ன, நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருப்பார். அந்த கட்டளை நம்ம என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது, மீறாது இருக்கணும். கர்த்தர் நம்மளை அவர் எங்கே இருக்கிறோ அவரை நம்மளை அவரோடு நம்ம இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திரா புஸ்தகம் 34:28
1: அங்கே அவன் அப்பம் புசியாமலும்
0: மாசையில செஞ்சாரு. யாரை குறிச்சு மாசை குறிச்சு சொல்றாரு, அப்பம் புசியாமலும்
1: தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள்
0: கர்த்தரோடே இருந்தான்
1: அவன் பத்து கற்பனைகளாகிய
0: உடன்படிக்கையின்
1: வார்த்தைகளை
0: இரவும் பகலும் அப்பவும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல, எப்போதும் என்ன செய்யறா கத்திரோடு இருந்தாரா. நம்ம எத்தனை பேர் பாஸ்டிங் இருக்கோம் யோசித்து பாருங்க. மாசைய சொல்கிறேன், மாசைய எப்படி தீர்க்கதரிசியாக இருந்தார், வல்ல வல்லமையார் பயன்படுத்துகிறார் அப்படி சொல்கிறோம். அவர் என்ன செஞ்சாரா, ஒரு நாள் கூட அப்பம் பு 40 நாள் அப்பம் புசிக்கலை, தண்ணீர் குடிக்கலை, கத்திரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம், நமக்கும் கத்திருக்க உறவு எப்படி இருக்கிறது, எது வேணா நம்ம கேட்குறோம். ஏதாச்சும் தேவைப்பட்டா ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் தரணும், எனக்கு நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறோம், அதோடு முடிச்சிடுறோம். ஆனால் மோசை சொல்கிறாரு, அப்பம் புசிக்காமலும் தண்ணீர் குடிக்காமலும் கத்திரோடு இருந்த அதை மட்டும் வாசிட.
1: அங்கே அவன்
0: அப்பம் புசியாமலும்
1: தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும்
0: 40 நாள்
1: கர்த்தரோடே இருந்தான்.
0: 40 நாள் தண்ணியும் குடிக்க, இப்போ அப்பம் புசிக்கல, தண்ணி குடிக்கல, 40 நாள் கர்த்தரோடு இருந்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, நம்மளும் உபாசம் இருக்கணும். உபாசம் இருந்தாத்தான் நம்ம தேசம் பாருங்க எப்படி போயிட்டு பார்த்தீங்களா, பயங்கரமாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு நம்ம தேசம். என்னோட உங்களுக்கு அதிகமாக தெரியும், நம்ம தேசத்துக்காக நம்ம பாஸ்டிங் இருந்து கட்டாயம் நம்ம செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம தேசம் பயங்கரமான காரியத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. உலகம் எப்போ முடியுமா நமக்கு தெரியாது, இயேசுக்கிட்ட எப்போ வருவாரோ தெரியாது. நம்ம செபிக்கணும், பாஸ்டிங் இருக்கணும். கொஞ்சம் எங்களை மாதிரி வயசானா கூட ஒரு தரமாவது பாஸ்டிங் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தரம் கூட பாஸ்டிங் இருக்கணும், ஒரு தரமாவது இருக்கணும், வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது இருக்கணும். நம்ம இதுவரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு என்னத்தை கண்ட ஒன்றுமே இல்லை. சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பாஸ்டிங் இருக்காம தான் நம்ம சாப்பிட்ருக்கோம், இல்லை ஏதாவது பார்த்தோமா, ஒன்றுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது இருக்கணும். வயசு பிள்ளைங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு 2 நாள் 5 மணி வரைக்கும் பாஸ்டிங் இருக்கணும். கத்துடைய பெரிதான கிருபினால நானும் 5 வருஷம் பாஸ்டிங் இருந்திருக்கேன். எத்தனை மணி வரைக்கும், 5 மணி வரைக்கும் தொடர்ந்து இருந்திருக்கிருக்க கத்தர் கிருபை கொடுத்தார். நீங்களும் என்ன செய்யணும், பாஸ்டிங் இருக்கணும். பாஸ்டிங் இருந்து அவர் பாதத்தை என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. கத்தர் பாதத்தை என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். 1 கொரிந்தியர் புத்தகம் 6:17
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறார்.
0: கர்த்தரோட என்ன இசைந்திருக்க, எப்படி இருக்காரா, கர்த்தருடைய ஆவியும் அவராகவே ஒன்றா இருக்குது. கர்த்தர் சொல்ல நம்ம கேட்க, மகனே மகளே இதை செய்யி, இதை செய்யாத, இந்த காரியம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அதான் கர்த்தரோட இசைந்திருக்கிற என்ன, ஆண்டு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்கிறவங்க கர்த்தரோட ஒரே ஆவியிருக்கிறவன். கர்த்தரோட இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியிருக்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம மீறாமல் செய்ய வேண்டும். எதெல்லாம் சொல்கிறாரோ அதை மீறாமல் நம்ம செய்ய வேண்டும். செய்யும்போது கர்த்தருடைய ஆவி நம்ம ஆவியும் ஒரே ஆவியிருக்கு. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியிருக்கும். கர்த்தருடைய ஆவி நம்ம ஆவியும் ஒரே ஆவியாக இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். தூரத்திலிருந்து பார்த்துட்டுங்க, நீங்களும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வருக ரொம்ப சமயமாயிருச்சு, இது ரொம்ப நாள் ஆகாது. அன்று சின்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2வது ஒரு ஊழியரை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2:11
1: அவர்கள்
0: பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: இதோ
0: அக்கினி குதிரைகளும்
1: அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது.
0: எலியா சுழல் காற்றிலே
1: பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: எலியா என்ன செஞ்சாரு, சுழல் காற்றுல எங்க ஏறி போயிட்டாரு, பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா என்ன செஞ்சிட்டாரா, சுழல் காற்றுல ஏறி போயிட்டார். நம்மளும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. நம்மளும் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்மளும் அன்றோடு இணைஞ்சு இருக்கணும். அன்றோடு ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு இணைஞ்சு இருக்கணும். நம்ம ஆசிக்க கேட்டோம் ஒன்று ராஜாக்கள் 19:14
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
0: தேவனுக்காக எப்படி இருந்தாரா? வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாரு. நம்ம பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு? சின்ன பிரச்சனை இருந்தா நம்ம ஆண்டவர் குறை சொல்லி ஒருமுறத்தில் பின்வாங்கிடுறோமா? வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாரா? அது மாத்திர யாக்கோபின் புஸ்தகம் 5:17
1: எலியா என்பவன் நம்மை போல
0: பாடுள்ள மனுஷனாயிருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான்
0: பார்த்தீங்களா? நம்ம போல பாடுங்க. நம்ம தலைவலி, அவருக்கும் தலைவலி இருந்திருக்கும். நம்ம கை கால் வலி, உடம்பு வலி இருந்திருக்கும். நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து கருத்தாய்ச்சம் பண்ணார். எத்தனை வருஷம் மழையில இருந்தது? 3 மழையில இருந்துச்சு. அவர் கருத்தாய்ச்சம் பண்ண, நம்ம ஏதோ ஒரு சேவம் பண்றோம், கருத்தாய் செவிக்க வேண்டும். அது மாத்திர அவர் எப்படி இருந்தார்? வெகு பக்தி. அப்ப வாசிப்பா 1 Kings 19:14
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
0: வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்றாரு. நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. 2 வாசிப்போம். ஒரு 2-3 ஜெபம் பண்ணோம். அதே நமக்கு நம்ம பார்வைக்கு ரொம்ப அதிகம் இல்லை அருமையானவர்களே? ஆண்டு பார்த்து அதிகமாய் காத்திருக்க வேண்டும். ஆண்டு என்ன சொல்றாரு அதன்படி நடக்க வேண்டும். அவர் ஆலோசனையின்படி நடந்த ஒரு மகிமையில நம்ம முடிவை நம்ம குறும்போது ஒரு மகிமையில் நம்ம ஏற்றுக்கொள்வார். எலியா போல பாடு உள்ள மனுஷன் நம்மளை போல அவர் என்ன கருத்தாய் செம்மினார். மழை பெய்யாம நின்றுச்சு. வெகு பக்தி வைராக்கியமா இருந்தார். 3 பக்தனை பார்க்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 5:24
1: ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில்
0: என்ன செஞ்சாரா? தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில்
1: காணப்படாமல் போனா தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
0: பார்த்தீங்க, தேவனோட சஞ்சரித்துக்கிட்டே இருக்கிறாரு, காணப்படாம போனார். தேவன் என்ன செஞ்சிட்டார்? அவரை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருக்கும் போது காணப்படாமல் தேவர் அவர் எடுத்துட்டாரு. அவர் எப்படி வாழ்ந்தார பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: விசுவாசம் அவருக்கு இருந்திருக்குது. அதனால விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
1: தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே
0: இந்த உலகத்தில் நம்மள மாதிரி வாழும் போது தேவனுக்கு பிரியமானவன் என்று நம்மள மாதிரி உயிரோடு இருக்கும் போதே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு
1: சாட்சி பெற்றான்.
0: எப்படி சாட்சி பெற்றாரா? எப்படி சாட்சி பிள்ளை சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளை நம்மள மாதிரி எடுத்துக்கொள்ள இந்த உலகத்தில் வாழும் போதே அவர் என்ன சாட்சி பெற்றாரா? தேவனுக்கு பிரியமான சாட்சி பெற்றார். இன்னொரு கூட வாசிக்கலாம். 11:5
1: விசுவாசத்தினாலே
0: அவருக்கு இவருக்கு ஏனோக்கு என்ன இருந்திருக்குது? விசுவாசம் இருந்துச்சு.
1: ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே
1: அவன் காணப்படாமல் போனான்.
0: அவர் கர்த்தர் என்ன செய்தார்? ரகசிய அறிவை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனால் தேவனை ஏனோக்கு என்ன செஞ்சாரு, காணப்படாம போனான்.
1: அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று,
0: தேவனுக்கு பிரியமானவன் என்று
1: அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே,
0: நம்மள வர இந்த உலகத்துல வாழும் முன்னவே வாழும் போது
1: சாட்சி பெற்றான்.
0: பிரியமானவன் என்ன செஞ்சாரா, சாட்சி பெற்றார். நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா, இப்பயே அப்படி ஏனோக்கு வாழும் போது கர்த்தர் பிரியமான என்று என்ன செஞ்சாரா, சாட்சி பெற்றார். அருமையான சகோதர சகோதரி, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை தான். நீ வந்து நம்ம இன்னொருக்க வந்து உலகத்தில் பிறந்து வந்து சாட்சியாக வாழப்படுறதில்லை. இப்போ கொடுத்த நாட்களில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே ஏனோக்கு இப்போல பிரியமான பிள்ளையர் மாற்றும். ஆண்டவரே ஏனோக்கு பிரியமானது தானே இருந்திருக்கார்ல, நம்மளும் கேட்போம். அதனால தான் தாவீது கேட்டார். என்ன கேட்டார், 143 சங்கீதம் நாம வாசிக்க கேட்ட சங்கீதம் 143 சங்கீதம் 10 வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய,
0: உமக்கு பிரியமானதை செய்ய
1: எனக்கு போதித்தருளோ,
0: எனக்கு போதித்தருளோ
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: உம்முடைய நல்ல ஆவி,
0: உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: நீரே என் தேவன், நல்ல ஆவி என்னை என்ன செய்ய செம்மையான பாதையில நடத்துவாராக. இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம், வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம், யார் நம்மளை கேட்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்துட்டே இருப்பார், ஒரு நாள் கேட்பார். அதனால தான் தாவீது செவிட்டார், தேவனே உன் பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உம்முடைய நல்லா உம்முடைய நல்ல ஆபினாலும் என்ன செய்யுங்க, என்ன செம்மையான பாதையில் என்ன நடத்துங்க. நம்ம கேட்டால் தான் நடத்துவாரு. கேட்கணும், கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே உன் பிரியமானதை செய்ய என்னை போதியும், உம்முடைய நல்ல ஆவினால் என்னை செம்மையான பாதையில் நடத்தும். ஆண்டவர் ஏனோக்கு காணப்படாமல் போனார், தேவன் எடுத்துக்கொண்டார். எலியா காணப்படாமல் போனால் தேவன் எடுத்துக்கொண்டார். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் எப்போதும் அவரோடு இருக்கிறேன், அது வலது வலது கருத்தை பிடிச்சி தாங்குறாரு, எனக்கு ஆலோசனை தந்து முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொண்டார்ன்னு சொன்னார். கடைசியாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ வந்த சர்ச்சை போட முடிஞ்சிருச்சுன்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:17
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல்,
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட,
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு,
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய்,
0: இவ்விதமாய்
1: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: எப்பொழுது என்ன செய்வோம், கர்த்தருடனே கூட இருப்போம். உயிர் உள்ள இருப்பு நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வந்துடும் சொல்ல முடியாது இல்லையா. இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம் 3:1
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
0: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
1: நீ உயிர் உள்ளவன் என்று,
0: உயிர் உள்ளவன் என்று
1: பெயர் கொண்டிருந்தும்,
0: பார்க்கும்போது உயிர் உள்ளவங்கன்னு சொல்லி பெயர் கொண்டோம்,
1: செத்தவனாயிருக்கிறாய்.
0: நம்ம கிரியை எப்படி இருக்கு, கர்த்தர் பிரியமான கிரியை செய்கிறோமா, பேச்சில் எப்படி பேசுகிறோம், நடக்க எப்படி நடக்கிறோம், கர்த்தர் பிரியமானு சொல்லி பெயர் பெறமா, கிரியையில் அறிந்திருக்கிறேன், உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனார். கிரியை நல்ல கிரியை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் கர்த்தர் எவ்வளோ நாள் வச்சிருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் நல்ல கிரியை செய்ய வேண்டும். இன்னொரு தடவை வாசிப்பா,

0: செத்தவனாயிருக்கிறாய்.
1: ஆமா பெரியமானவர்களே, நம்ம கிரியை எப்படி இருக்கு? காற்றுக்கு முன்பாக நிறைவுலதான் இருக்குதா? காற்றுக்கு முன்பாக நிறைவில்லாம இருக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்காக வாழ வேண்டும். நம்ம கிரியை எப்படி இருக்கு நாம் பார்க்கணும். நம் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் புஸ்தகம் 18:20
0: பாவம் செய்கிற ஆத்துமாவே,
1: பாவம் செய்கிற ஆத்துமாவே
0: சாகும்,
1: சாகும். நான் பாவம் செஞ்சேன் இந்த உலகத்தில், நல்லா பாவம் செய்யலாம், ஆனால் அந்த ஆத்துமா என்ன செஞ்சிடும்? அதான் சொல்லுவோம், கிரியில் அறிந்திருக்கிறேன் சொன்னார். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1 நீ கிரியில் அறிந்திருக்கிறேன், உயிரோடு பேர் கொண்டிருந்து செத்தவனாக இருக்கிறேன்னு சொன்னார். இங்கே சொல்கிறார், ஒன் கிரியில் அறிந்திருக்கிறேன், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் நம்ம செய்வோமானா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, நம்ம ஆத்துமா செத்துறோம். அப்படி இருக்குமானால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என் ஆத்மா உயிர்ப்பியும், என் ஆத்மா உயிர்ப்பியும் அப்பா, என் ஆத்மா உயிர்ப்பிக்கும். அதான் முந்தின ஆதாம் வாசிங்க, 1 Corinthians 15:45
0: அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம்,
1: முந்தின மனுஷனாகிய ஆதாம்
0: ஜீவாத்மாவானான்,
1: ஜீவாத்மாவானான்
0: என்று எழுதியிருக்கிறது,
1: என்று எழுதியிருக்கிறது.
0: பிந்தின ஆதாம்,
1: பிந்தின ஆதாம்
0: உயிர்ப்பிக்கிற ஆவியானார்.
1: அவர் எப்படி சொல்றாரு? நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிப்பா. நம்ம கிரியை எப்படி இருக்குது? நீ கருத்து கேட்ப, ஆண்டவரே ஆத்மா உயிர்ப்பியும், என் கிரியை எனக்கு தெரியலப்பா, இது வரைக்கும் நான் பாவம் செஞ்ச மன்னிச்சிருங்கப்பா, என் ஆத்மா உயிர்ப்பியும். உயிர்ப்பிமையா, உயிர்ப்பி நம்ம ராஜ்யத்துக்கு வரணும். உங்க கூட இருக்கணும். ஏனாக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த ஆலோசனைப்படி நடந்து முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரு. என்னை அப்படி மாற்று மாடுன்னு சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம்மா. ஆண்டவர் நிச்சயமா நம்மளையும், ஆண்டவரே என் ஆத்ம உயிர்ப்பியும் எனக்கு உணர்வை தாரு. செத்தவங்களை கிள்னா என்ன செய்யுது? வலிக்காது. செத்தவங்களை கிள்ளி பாருங்க, அடிச்சு பாருங்க, திட்டி பாருங்க, ஒண்ணுமே ஆகாது. அதனால ஆண்டவரே நான் ஆத்தம் உயிர்ப்பியும், எனக்கு உயிர்ப்பியமேப்பா, நான் எங்க இருக்கிறேன் நீ உயிர்ப்பியோ, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆண்டவரே, என் ஆத்மா உயிர்ப்பியும். அதான் சொல்ற, பாவத்தின் சம்பளம் என்ன வரும்? பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர்கள் நிருபம் 6:23
0: பாவத்தின் சம்பளம்,
1: பாவத்தின் சம்பளம்
0: மரணம்.
1: மரணம்
0: தேவனுடைய கிருபை வரமோ,
1: தேவன் கிருபையின் வரமோ
0: நம்முடைய கர்த்தராதே இயேசு கிறிஸ்துவினால்,
1: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனால்
0: உண்டான நித்திய ஜீவன்,
1: நித்திய ஜீவன். அவர் கிருபையினால் நமக்கு என்ன உண்டாகிறது? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நம் பாவம் செஞ்சிருமானா இன்னைக்கு நம் மனம் திரும்பி இயேசுவே நான் ஆத்மம் உயிர்ப்பியோம், இயேசுவே நான் ஆத்மம் உயிர்ப்பியோம், உணர்வை தாரும். நீங்கள் சொன்னீங்க தானே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்ச்சின்னு சொன்னீரே, எனக்கு உணர்வெல்லாம் இருக்கிறேனே, என்னை உயிர்ப்பியும் ஐயா, என்னை உயிர்ப்பியும் சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம். தாபீஸ் மொதல் சங்கீதக்காரர் சொன்னார், இந்த ஆலோசனைபடி நடந்து முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னார். எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷன், அவர் கத்தின் மேலே 10 வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அவர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அக்கினி ரதத்தில். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனுக்கு பிரியமானதாக இருந்தார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிரோட எலியாவோ ஏனோக்கோ உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இங்கே வாசிக்கிறோம், நம்ம உயிர் உள்ளவங்க நம்ம என்ன செய்யணும்? உயிர் உள்ளவங்க 17 வாசிப்பா, வெளிப்படுத்தணும். சாரி, 1 Thessalonians 4:17
0: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
1: உயிரோடு இருக்கும் நாமும்
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
0: மேகங்கள் மேல்,
1: மேகங்கள் மேல்
0: அவர்களோட கூட,
1: அவர்களோட கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு,
1: ஆகாயத்தின் மேல என்ன செய்ய போறாரு? நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட்டு
0: இவ்விதமாய்,
1: இவ்விதமா
0: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
1: எப்பொழுது என்ன செய்வோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். அதுக்கு நீ காண்டு

0: ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும், என்னை எப்படியாவது உயிர்ப்பியோ, நீ எடுத்துக்கொள்ள படணும். நான் எப்போதும் மோட இருக்கணும்ப்பா. இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகள் போத்தரங்கள் பட்டாண்டவரை, இந்த உலகத்தில் எப்போது ஆண்டவரை நான் எப்போது மோட இருக்கேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. என் ஆத்மா எப்படியாவது உயிர்ப்பியும், உம்மோடு இருக்குன்னப்பா சொல்லி ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்து தண்ணீரோடு கேட்போமா.
1: நாம் இறந்து நின்று கத்து நோக்கி பார்த்து நம் இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம்.

0: அர்ப்பணிக்கலாமா?
1: அப்பா, நீங்க இல்லாம இந்த உலகத்துல நாங்கள் வாழவே முடியாது. அப்பா, எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நான் வேதத்துல வாசிக்க கேட்டமே, ரெண்டு பேர் ஒரு படுக்கையில படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். சிந்தித்து பாருங்க, ஒரே சபையில் இருக்கோம், ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், நாம் கைவிடப்படுவோம். அந்த வேதனை எப்படி இருக்கும்? நம் கூட இருக்கும், எடுக்கப்பட்டாங்க பரலோகத்திற்கு, நாம் இந்த உலகத்தில் கைவிடப்படுவோம் என்று சொன்னான். அந்த நிலை எவ்வளவு வேதனையாக இருக்கும் சிந்தித்து பாருங்க. பா, உன் வருகிலே நான் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் கேட்கலாமா? உம்மோடு இருக்க எனக்கு தகுதி, உம்மோடு இருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா? யாரை அவர் எடுத்துக்கொள்வார், யாரை ஏற்றுக்கொள்வார் என்று பார்த்தோம். சங்கீதக்காரன் சொன்னார், எப்போதும் ஓடுகிறேன், என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன், முடிவிலே என்னை மகிமையிலே எடுத்துக்கொள்வேன். பாத்தீங்களா, அவரோடு நம்ம இருக்கணும். அவரோடு கூட இருத்தல் என்றால் என்ன? தெளிவாக கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆம், அந்த மூத்த மகனை பார்த்து தந்தை சொன்னார், நீ எப்போது என்னோடு இருக்கிறார்? அவன் அதற்கு சொல்கிறான், இத்தனை காலம் நான் உனக்கு ஊழியம் செய்தேன், இந்த கற்பனையை மீறாமல் இருந்தேன். அப்படி என்றால் கர்த்தோடு இருத்தல் என்றால் என்ன? நாம் எப்பொழுதும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவரது கற்பனையை நாம் மீறாமல் இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்களோடு கூட நான் இருக்கணும் ஆண்டவரே, உங்க ஊழியத்தை செய்யணும், ஊழியம் செய்து மாத்திரம் கற்பனையை நான் மீறாமல் இருக்கணும் ஆண்டவரே. அவரோடு இருத்தல் என்றால் என்ன? மோசே 40 நாட்கள் அவர் புசிக்காமல் குடிக்காமல் உபவாச ஜபத்தோடு கூட இருந்தார். நம் ஜபத்தோடு உபவாசத்தோடு இருப்பதும் அவரோடு இருப்பது தான். ஆண்டவரே, இவ்வளவு உபவாசத்துல குறைந்து போயிட்டேனே, ஜபத்தில் குறைந்து போயிட்டேனே, என்னை மன்னியும், மோடி இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி. எலியா உயிரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. காரணம் என்ன? அவர் கருத்தாய் ஜபிக்கிற ஒரு மனிதன், கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்த மனிதன். நாமும் எந்த நிலை வந்தாலும் கர்த்தர் விட்டு பின்வாங்காத ஒரு பக்தி வைராக்கியத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். கருத்தா ஜெபிக்கிற ஜெபாவை எனக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவது, ஏனோக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை பெற்றாராம். ஆண்டவரே, என்னை எப்படி மாற்றுங்கப்பா, உமக்கு பிரியமானவனா நான் வாழணும், நல்ல ஆவி எனக்கு தந்து உமக்கு பிரியமான வழியில் நடத்த எனக்கு கிருபை தான். இந்த நல்ல ஆவியானவரை செம்மையான பாதையை நடத்திட்டு உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதிக்க உதவி செய்யுங்க என்று கேட்போமா? மாத்திரமல்ல, உயிரோடு இருக்க நாம் நான்கதாக நாம் கேட்டோம். உயிரோடு இருக்கிற நாம் அப்படி என்றால் எல்லா உயிரோடு இருக்கிற ஜனங்கள் அல்ல, ஆவியில் உயிரோடு இருக்கிறவர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள், உயிருள்ளவன் பெயருக்குன்றும் செத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அல்ல, ஆத்மத்தில் உயிரோடு கூட இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா! என்னை உயிர் உள்ளவனாக மாற்றும் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா? வருகிறேன், நான் காணப்பட எனக்கு கிருபை தாரும். ஜெபம் செய்வோம். நன்றி பரலோக பிதாவே. ரெண்டு பேர் படுக்கையிலே படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொன்னீரே. அந்த கைவிடப்படுகிற கூட்டத்தில் அல்லப்பா, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த கூட்டத்திலே நானும் நாங்களும் வர வேண்டும் அப்பா. அதற்கு எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும் அப்பா, எப்பொழுதும் உம்மோடு கூட நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஆலோசனை பண்ணி நீர் எங்களை நடத்தணும், உங்களுடைய முடிவிலே எங்களை மகிமலை எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா! எலியா போல எப்பொழுதும் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கணும், பக்தி வைராக்கியமாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த கிருபை தார் ஏனோக்கை போல உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யணும். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றாராம், தேவனுக்கு பிரியமானவன் என்ற பெயர் பெற்றார், சாட்சி பெற்றார். நாங்களும் உமக்கு பிரியமானவர்களாக வாழ நல்ல ஆவியை எங்களுக்குள்ளே வைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். மாத்திரமல்லப்பா, உயிர் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களாமே. ஆமாண்டவரே, ஆவியிலே நாங்கள் உயிரோடு இருக்கணும், ஆத்மா செத்து போனதா இருக்கக்கூடாதுப்பா. எங்கள் ஆவி பாவம் செய்கிற ஆத்மா சாகுமென்னு சொன்னீரே அப்பா, பாவம் செய்த எங்கள் ஆத்மாவை நாங்கள் சாங்கெடுத்து விடாத படிக்க ஆண்டவரே. ஆவியானவரை பெற்று எப்பொழுதும் உயிருள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் கிருபை தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னீர், மரணத்துக்குள்ள போய்விடாத படிக்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்களுக்குள் வந்து எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிருள்ளவர்களாய் நாங்கள் இருக்கணும்ப்பா, பரலோகத்துக்கு வரணும், அப்ப எப்ப வருவீரோ? அந்த பரிசுத்த வருகையில் நாங்கள் பங்கு பெற என்னை எங்களையும் அர்ப்பணிக்கிறோம், எங்களுடன் இணைந்து ஒப்பு கொடுக்கிற மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்த நடத்துங்க, ரகசிய வருகையில் நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை தாரும். செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக பாக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நானும் அந்த மகிமையின் வருகையில் பங்கு பெற வேண்டும், என் குடும்பத்தை ஈர்த்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுவோம். உங்க ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி எல்லாம் ஜெபிக்கலாமா? சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எழுந்து நின்று கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. சின்ன பசங்க எழுந்துருங்க, எழுந்துருங்க, தயவுசெய்து கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை திறக்கக்கூடாது. கண்ணை மூடி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கண்ணை மூடி பயபக்தியோடு நம்ம ஜெபம் பண்ணும், அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துகிறேங்க ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவை, நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் ரத்தை என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்த உமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறோம் அப்பா. பரலோக தேவனே, இறக்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மகத்துமுள்ள கண்மலையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், நான் ஒன்று போதிட்டு நீ நடக்க வேண்டிய வழி காட்டுவே, உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு சொன்னீரே. நீர் ஆலோசனை தந்து அப்பா முடிவில் எங்களை மகிமையில மகிமையில முடிவில் எங்களை மகிமையில ஏற்றுக்கொள்வீர்னு சொல்லி சங்கீதக்காரர் சொன்னாரப்பா. நீ சொன்ன ஆலோசனைப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். மை போல மாற்றுங்க, ஏனோக்கை போல, எலியா போல அப்பா. நாங்களும் அப்பா முடிவில் கட்டாவே மோடு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட ரகசிய வரைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே, பக்குப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, சப்பாக்கில் வச்சுங்க அப்பா. நீர் கொண்டு இருந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் டிவியில் பார்க்குறாங்களோ யாரெல்லாம் அப்பா அப்பாமை ஸ்தோத்திரம் எப்போ அப்பா ரேடியோ கேட்குறாங்களோ, யாரெல்லாம் யூடியூபில் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் வெப்சைட்டில் பார்க்குறாங்களோ, தேவனே ஒவ்வொரு மக்களையும் என் தகப்பனை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ரட்சிக்க முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தால் நிறைக்க முடியாது செபிக்கிறோம். பக்தி வரத்தை தர முடியாது செபிக்கிறோம். வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே, நோய்களை சுகமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திரக்கட்டு செவனுக்கட்டு எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. பிசாசன் கீழே இயேசுக்கு நாமத்தில் துரத்துக்கிறோம், துரத்துக்கிறோம், துரத்துக்கிறோம் ஐயா. ஆண்டவரையும் துதிக்கிறோம். எல்லா மந்திரவாதிகளையும் ரட்சிங்கப்பா, அவங்க ஆத்மாவில் ஏறப்பட்டதப்பா. மந்திரம் செய்கிற மக்களையும் ரட்சிங்கப்பா, மந்திரம் செஞ்சு மற்ற மக்களை கெடுக்கிற மக்களை ரட்சிங்க, மந்திரவாதிகளை ரட்சிங்கப்பா, வியாதி சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுதந்திரம்னு சொன்னீரப்பா. உம்மால தான் குழந்தை நீங்கள் தான் கொடுக்க வேண்டுமப்பா. சமானத்தை சந்தோஷத்தை தர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், ஆறுதலை தர வேண்டும், தேர்தல் தர வேண்டும், வியாதி சுகமாகணும் ஐயா, கட்டில் உடைக்கப்படணும், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுக்கணும் கர்த்தாவே. அப்பா, கடன் பிரச்சனையோடு தவிக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க. தொழிற்சிற மக்களை ஆசிரிங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிர்விங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தேவையில் அனைத்து சந்திங்க, ஒரு குறையில்லாம் நடத்துங்க. அன்றுவரையும் நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு தஞ்சம், நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு, அடைக்கலை பலன், ஜீவன் நீங்கள் தான்ப்பா. நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் பிரியமான செய்ய எங்களுக்கு போதியும். உங்களுடைய நல்ல ஆவியினாலே எங்கள் உள்ளத்தை நிரப்பி செம்மையான வழி நடத்தும் ஐயா. எங்களை கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். அவர் வாழ்க்கையில உன்னதாவில் நிரப்புங்க, சமாந்தை சந்தோஷத்தாங்க. நித்தி பிதாவாகிய தேவன் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே இல்லாத டீச்சரை கத்தன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் செய்யணும் ஆண்டவரே. வீடு இல்லாத மக்களுக்கு சொந்த வீடை கொடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனை நீங்கி போகணும் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம். எல்லாரும் புதிய கிளாஸுக்கு போக போகிறாங்க ஆண்டவரே. போகும்போதெல்லாம் அவங்களுக்கு அடி பண தேவைகள் பொருளாதாரத்தை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. பணத்துக்காக கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் மாற்றி கண்ணீர்லாம் துடைங்க, தேவைகளை சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீகக்கார அவங்கள தாங்கட்டும். நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. தெய்வீக பிரச்சனை கூட இருக்கட்டும். ரெண்டு அரணிக்கு வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. யாரையுமே விட்டுறாதீங்க சப்பா. ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. எங்களை சிருஷ்டித்தவர் நீர் தானே ஆண்டவர். பூமியை உண்டாக்கி அதில் உள்ளவர்களை சிருஷ்டித்தேன்னு சொன்னீர். நீர் கொண்டு வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கணும், ரட்சிக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்பணும் அப்பா. எல்லா செய்திகளும் அவங்க உள்ளத்தில் பதித்து கொண்டுட்டுமாண்டவரே. ஆண்டவரே உண்மை தேடி முடிச்சுட்டு அண்டி குலட்டும் அப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிப்பீராக, தொடுங்கப்பா தொடுங்க தொடுங்க, எஸ் அப்பா என்ன நிலை இருந்தாலும் தொடுங்கப்பா தொடுங்கப்பா தொடுங்க, பரலோக பிதாவே தொடுங்க, ஜீவனுள்ள பிதாவே இமை நோக்கி கெஞ்சுகிறோம், ஏசப்பா ஏசப்பா தொடுங்க தொடுங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க நிரப்புங்க, வாஞ்சை தாருமப்பா, உம்மரத்தில் வாஞ்சை தாரு வாஞ்சை தாரு, ஏசப்பா என்ன இடத்துல வாஞ்சியாருக்கு அப்படின்னால அப்படி இப்பேன், நாமத்தை அந்த பிள்ளை உயரந்தடை தொலைப்பேன் சொன்னீரே, வாஞ்சை உண்டாக்குங்க, தாகத்தை உண்டாக்குங்க, எல்லா துதி கன மகிமுக்கு செலுத்துகிறோம், ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பனியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கடைசியாக நமது ஊழியர்களை தாங்க கத்தில் எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கொடுத்த நிறைவு செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான அன்பின் கர்த்தாவே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் தந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், குறிப்பாக நமது ஊழியர்களை தாங்குவதற்கென்று கர்த்தர் எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் அவர் இதமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர் கிடைக்கிற வருமானத்தில் நீர் கொடுக்கிற வருமானத்தில் ஒரு பகுதி ஊழியத்திற்காக கொடுத்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பேருதவியாய் நீர் வைத்திருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி. அந்த அன்பை நீங்க தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உபாகம் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பு தந்து கிருபையாக வழி நடத்துங்க. எந்த நன்மையும் குறைப்படக்கூடாதப்பா. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த ரெண்டு ஆராதனையும் கிருபையை நடத்தி கொடுத்தே ஸ்தோத்திரம். ஏதோ பிள்ளைகள் வீடுகளுக்கு புறப்பட்டு போறாங்க, கர்த்தர் கூட இருந்து நன்மையாய் நன்மையால் முடிசூட்டி வேலையடைத்து காப்பாற்றும். செய்யப்போவதற்காக நன்றி. துதிகனமாகியும் எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மை ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் ஆசீர்வாதம் அரவணைப்போம். நம் அனைவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.

பரிசுத்த நம் தெய்வத்தின் குணங்கள், நாமங்கள், அற்புத செயல்கள் இவைகளை சொல்லி உயர்த்துவதுதான் பிரைஸ், அதாவது துதித்தல் அல்லது புகழ்தல். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பாடி நம் தேவனை உயர்த்துவோம்.

கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த என் வாலிப வயதில் நான் இயற்றி பாடிய பாடலை இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அந்த நாட்களில் பல நாட்கள் காடுகளிலும் மலைகளிலும் தோட்டங்களிலும் என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணித்து என் அர்ப்பணத்தையே பாடலாக நான் இயற்றி பாடினது உண்டு. இந்த பாடல்களை நான் பாடும்பொழுது கண்ணீரோடும் கதறுதலோடும் பாடியிருக்கிறேன். என் நேரம், என் கல்வி, என் வாலிபம், என் வயது முழுவதும் உமக்குத்தான் என்று சொல்லி பல முறை உருண்டு அழுது நான் பாடியிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாள் வரை நான் இந்த பாடலை மறப்பதே இல்லை. நூற்றுக்கு நூறு இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழ வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாயிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் என் கவனம் சிதறுமோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு தணியுமோ, அப்பொழுதெல்லாம் நான் துடிதுடித்து போய்விடுகிறேன். இந்த பாடல்தான் என் வாழ்க்கையில் சாரம் என்று என்னால் சொல்ல முடியும். அருமை வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உனக்கு முன்பாக முழு வாழ்க்கையும் காத்திருக்கிறது. இன்று அவரை பார்த்து என் வாழ்க்கைக்கு முதல்வர் நீர்தான், என் வாழ்க்கையின் நூற்றுக்கு நூறும் உமக்குத்தான் என்று பக்தியோடு நீங்கள் பாடுவீர்களா? கர்த்தர் அந்த பாடலை கேட்பார். இப்பொழுது நான் இயற்றி பாடிய பாடலை என் தங்கை பாடும்பொழுது ஜெபத்தோடு நீங்களும் சேர்ந்து பாடி உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை கைகளில் எடுத்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார்.

0: கர்த்தரம் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்ற. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும் துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும் பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே இந்த பாறை மக்களை வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்க, பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாச்சிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தரிச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரவெல்லாம் செவித்துதான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. இப்ப அவங்க செஞ்சிருக்கா? பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இல்ல, இவன் கர்த்தரோடு இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாச என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முத உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூந்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம், நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க, நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலக

0: கொடாப்புல இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தோணாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல உதவி வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான், இயேசுதான். என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்கிறவங்க நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடப்புறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24 வசனம்.
1: ஏனெனில்
0: கள்ள கிறிஸ்துக்களும்
1: கள்ள தீர்க்கதரிசிகளும்
0: எழும்பி
1: கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்கு தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாம மறந்து பேசுவாங்க. அது மாதிரி நம்ம ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹலேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நடச்சிருக்க வேண்டும். ஹலேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்கு இது நடக்குது, அங்கு இது நடக்கு, அங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டவர் சொல்றாரு உபாக்கம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க. அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
0: இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும்
0: சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்
1: ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நாம் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு, ஆதியில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனால நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியாது. இப்பெல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் இல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? நீ ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நிலைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாலும் இல்ல. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புத்தகம் 2:5
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபை, தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்துறாரு. அன்றைய நீ எப்படியாவது ரட்சிக்கும் ஐயா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8
1: கிருபையினாலும்
0: நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழிக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும்
0: நம்மை ரட்சித்தார். நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை, அவர் கிருபினால அவர்

0: செஞ்சாரு, மறுச்சன் மிழுக்கினால் நம்ம கத்திரனே செஞ்சாரு, நம்மளை ரச்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு இருக்கு, கவலையற்றிருப்போமால வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா, அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயன் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும்
0: பலவிதமான
1: பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
0: தேவன் தாமே
1: சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்.
0: ரட்சிப்பா கேட்க நான்வரே, நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பட்டிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா, பரிசுத்தாண்ட பெற்றிருக்குமா இல்லையான்னு எப்படி தெரியும்? பரிசுத்தாண்டர் வந்து நினைச்சிரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாயத்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தாண்ட பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு. இரண்டாவதாக 1 Peter 2:9
1: நீங்களோ
0: உங்களை அந்தகாரத்தில் நின்று
1: தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டாவது என்ன செய்யும், முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டு வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சு நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கன் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணவும் தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமாக்கணும். செவத்துல ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்கள் ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்க, நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பார் ஏசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமையா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவி நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, ஜெபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டிக் கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசத்தை தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்காண்டவர, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம், வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காய் செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்காய் செபிக்கிற, வேலையில பிரமோசனம் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்ய, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்க முடிவாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அரியர் அறிவில் வளரணும் சப்பா. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது. செவ்விக்கிறோம் மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்ப்பதற்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்ல நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையாக கல்யாணம் ஆனப்ப முழுமையாக ரட்சிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தார். அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்தில் ஒரு நாள் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வார வாரம் சர்ச்சுக்கு போனார். அதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிகை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சக்தியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தப்பெருமக்கும் வசந்தியாக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரலை தட்டி கதை நன்றி சொல்லாமா? நன்றியாவது என்னவரே ஸ்தோத்திரம். யாராவது சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதற்காக அத கிரியை செய்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னான். இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வந்து வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் பெரியம்மா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்கள ஒரு ஊர்ல அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் 3rd எங்க பசங்க வந்திருக்காங்க 10th. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடைய. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காக கொடான கோடி நன்றி.
10: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திறதுக்காக தேவனை அதிக அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
11: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
11: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
13: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asmilkaram@gmail.com. Our website,
14: andofjesus.in. God bless you.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராயிருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்,
0: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோட எப்ப வந்தாலும் தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்தோட இருக்கணும். நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். கர்த்தர் என்ன செய்வாரு, திடீர்னு வந்துருவாரு. நம்ம எதிர்பார்க்காத இருக்கனால வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்து போக முடியாது. நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த ஊர்ல எவ்வளவோ சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருந்தாலும், நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்துல தான். அங்கதான், அதான் நிரந்தரமான இடம். இது ஒன்று நமக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்போ வருவார், எப்போ வருவார், அவரோடு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம்

0: நான்காம் அதிகாரம் 15-17 வாக்கி கேட்போமா.
1: கர்த்துடைய வார்த்தையை
0: முன்னிட்டு
1: நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்துடைய வருகை மட்டும்
0: உயிரோடு
1: இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
0: கர்த்தர் எப்படி வருவாரு ஆரவாரத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்
0: பின்பு
1: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்
0: கர்த்தடி வாஞ்சி பாத்தீங்களா நம்மள எப்படியோ இருக்கிறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் கர்த்தடி வாஞ்சி எப்படி இருக்குது அவருடனே கூட எப்போது இருக்கணும் எவ்வளவு அன்பு பாத்தீங்களா நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு கர்த்தரோட கூட இருக்கணும் சொல்லி நம்ம வாஞ்சியா இருக்கிறாரு எப்போது அவரோட கூட இருப்போம் அல்லேலூயா ஆண்டு விருப்பம் தாகம் எப்போது என் கூட இருக்கணும் எப்போது என் பிள்ளைகள் என் கூட இருக்கணும் தான் தாகம் ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்க போனாலும் எல்லாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன் எங்க அம்மா சொல்லுவாங்க என் கூட ஒரு நாளாவது இருக்கிறியாடா ஒரு நாளாச்சும் என் கூட உட்காந்து என் கூட பேசி என் கூட சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கவலைப்படுவாங்க உள்ளக்க தாய் கவலைப்படும் போது தேவநாய் கர்த்தர் எப்படி நம்ம இடத்துல விரும்புறாரு எப்படி விரும்புறாரு எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் விரும்புறாரு உலக தாயும் அப்படிதான் சொன்னாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பலாம் எனக்கு அந்த அன்பு புரியல அப்ப அந்த அன்பை பாருக்கும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது கோடி மடங்கு எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் சொல்லி விரும்புறாராம் நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு பரலோகத்துல தான் இருக்கு இந்த உலகத்துல எத்தனை சொத்து சுகம் செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தாலும் ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல கொண்டு வந்ததும் கிடையாது நம்ம எப்போது என்ன செய்ய அவரோட தான் இருக்க போறோம் அல்லேலூயா யோவான் சுவிசேஷம் 6:39 வசனம்
1: அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை
0: எழுப்புவதே
1: என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது
0: அதனால்தான் ஆண்டவர் சொல்றேன் ஒருவரும் கெட்டு போறது தன்னுடைய விருப்பமே அல்ல கடைசியில் நம்ம எழுப்பி நம்ம என்ன செய்யணும் அவரு அவர் எங்க இருக்கிற நம்மளும் அவரோடு கூட இருக்குன்னு தான் அவர் விரும்புறாரு அவர் வாஞ்சை பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அன்பு எவ்வளவு நம்ம பாக்கி இங்கே அதை தான் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 17:24 வசனம்
1: பிதாவே உலக தோற்றத்திற்கு முன்
0: நீர்
1: என்னில் அன்பா இருந்தபடியினால் நீ எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்
0: அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புறேன் முதல்ல வாசித்து பார்த்தா யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம் பாருங்க
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: பாத்தீங்களா எவ்வளவு அன்புள்ள தேவன் இயேசுகிற அன்புக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஈடு ஏனே இல்ல நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவேன் சேர்த்துக்கலேன்னு சொல்றாரு நம்ம தேவன் இடத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்க அவர் நம்ம அனுபவிச்சிருக்காரு உண்மை நம்ம ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருக்கிறோம் ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறோம் எவ்வளவு நேரம் அவருக்காக எதையாவது செய்யறோமா அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார் அவர் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கோம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம் எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக எதை செய்திருக்கோம் யோசித்து பாருங்க தேவட அன்பெல்லாம் நம்ம ஆழம் அதில் நீளம் உயிரம் இன்னும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டு நம்ம இடத்துல அனுபவிச்சிருக்கிறார் நம்ம இயேசுகிறது எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம் அனுபவிச்சா நிச்சயமா நம்மளால் செவிக்காம இருக்க முடியாது துதிக்காம இருக்க முடியாது நம்ம அவரை எடுத்து மாட்டோம், ஆராதிக்காம இருக்க முடியாது. அது மாத்திர நம்ம அவருக்கு ஊழியம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம அவரத்துல என்னன்னு வச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்க்கணும். ஏதோ முடிச்சிட்டு நம்ம போறதுனால ஒன்னும் பிரயோஜனம். இயேசுக்கிறதுக்காக நான் எதை செய்திருக்கிறேன், இயேசு எனக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்கார், நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் இயேசுக்கிறது குறை சொல்றோம், ஒருமுறுக்கிறோம், செபிக்கிறோம், எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இப்படிதான் செபிக்கிறேன்ட்டு நம்ம செபித்ததான் நம்ம பெருசா நினைச்சு கத்திர குறை சொல்றோம். கத்த நிச்சயமா அவர் நமக்கு ஆண்டு அவருக்கு அவரோடு கூட இருக்கும்னு நினைக்கிற நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? மற்ற காரியத்தில கட்டாயம் செய்வார். ஒரு நன்மை குறைபடாம அதை செய்ய சொன்னார். சிங்கக்குட்டிகள் தாழடைந்து கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபட, ஒரு நன்மை சின்ன நன்மை கூட குறைபடாமல் அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தரால கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6:40.
1: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது
0: என்றார். முதல் அங்க போன நமக்கு என்ன வேணும்? அவர் நம்மளை எழுப்பின நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. விசுவாசம் வேணும். நம்ம ஏசுபாட்டை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தாரும் ஐயா. விசுவாசத்தோடு உள்ளத்திலும் உள்ளத்தின் ஆழத்திலும் அவர் துதிக்கணும், செபிக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் லூக்கான் சுவிசேஷம் 18:8.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: பூமியை என்ன செய்ய என்னத்தை காண்பாரா? விசுவாசத்தை காண்பாரோ. பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எத்தனையோ சனங்கள் பின்வாங்கிடுவாங்க. விசுவாசத்துல பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், மனசுக்கு வர பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். என்ன வந்தாலும் என்ன இல்லாமல் போனாலும் என் இயேசு எனக்கு போகுதுன்னு சொல்லி அவர் பாதத்தை முழுமையாய் பற்றி கொள்றவங்களுக்கு கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், என்ன இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போகுதுன்னு சொல்லி முழு மனதோடு அவர் பற்றி கொள்ளுமானா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு
1: பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இருந்தா தான் அவர் பிரியமா இருக்க முடியும். இல்ல இதை செய்யாம இருந்தா பிரியமா இருப்பது கூட, அதை செய்த அப்படி சொல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு? விசுவாசம் இல்லாட்டா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்தரத்து வழியாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஏதாச்சும் இருக்குமா? கடையில இருக்குமா? இல்ல. என்ன கொடுத்தார் அவங்களுக்கு? மண்ணவையும் காடையும் கத்தர் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன இல்லாம போனாலும் நமக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஆகிறது தேவன் கட்டாயம் தருவார, தர மாட்டாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அதான் மாதிரி, நமக்கு மாதிரியா தான் கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மண்ணவையும் காடையும் போசித்த தேவன் உங்களை என்னையும் கட்டாயம் போசிப்பார். அவர் மட்டும் விசுவாசிக்காம விட்டுறாதீங்க. அவரு தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா. அது சொல்ற விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் இயேசு என போகுதுன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. மனசுக்குமாரர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தை உண்மை வீட்டு நான் பின்வாங்காதோடு என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 10:37-38. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
1: தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
0: பின் வாங்கி போவானானால்
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: பின் வாங்கி போன கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. யார் இந்த உலகத்தில் பிரியமல்லட்டாலும் நம்ம உலகத்தில் வாழ்ந்துடலாம். ஏசுக்கு நம்ம பிரியமல்லட்ட எங்க போவோம்போ? அதனால விசுவாசத்தில் ஆண்டோடு கேட்டு ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டாலும் இருந்தாலும் உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஏசுக்கு நம்மளத்தில் பிரியமல்லாட்டா வாழ முடியாது. வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ,
0: விசுவாசிகளாகிய நாமோ
1: அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பாறுதல் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது தேவன் நோக்கி நம்ம செபிக்க போறோம். என்னோட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். அகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். கத்துடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த முடியா செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருமண்டி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனை முடிய கிருபை முடிய பிரசனம் உடைய மகிமை முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க எசப்பா, தலைவலியை குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே, தலப்பாரத்தெல்லாம் நீக்கிப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்ல கருத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வயிறு வலியை குணமாக்குங்க ஐசப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க ஐசப்பா. அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க உம்மால முடியும். இதான் நீங்க தானப்பா சொன்னீங்க. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீங்களப்பா. உங்களால கூடாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை சப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியாது செபிக்கிறோம் அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோமாப்பா. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தாங்க சப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க சப்பா. சமாளாத மக்கள் சமான் தாங்க சப்பா. சுகப்பரிசுக்கா காத்திருக்கிற மக்களுக்கு சுகப்பரிசு தர முடியாது செபிக்கிறோம். உன்னத பழத்தில எடுக்கட்டுங்க, அக்கீல மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து விளங்கணும். தேவண்ட அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. அக்கில் நிரப்ப முடியாத செபிக்கிறோம். வாலியர்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். எத்தனை பேர் வெளிநாட்டு போறேன்னு சொல்லி அப்பா விசா கிடைக்கலன்னு கலங்கியிருக்காங்கப்பா. விசா கிடைக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆத்தியத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்போர்ட் கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டி கொடுத்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்த தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களே ஆசீர்வதிங்க ஆண்டவர். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஆராய்ந்த முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தப்பா அதிசயங்களை செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து நீர் உயர்த்தத்தான் வேண்டுமப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரே, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடும் சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி குடும்பத்தினர். சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி அவர்களே, ஏசியன்கரம் ஊழியத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
0: அன்பான சகோதரன் டேவிட் மோகன் அவர்களுக்கும் அன்பான சகோதரி தமிழ்செல்வி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அன்பான ஏசித்து வழி நடத்துறீங்க. பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மோகன் பெருக்காக ஜெபிக்கிறோம். தமிழ் செல்வத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட தேவாதி தேவன் அவங்கள் உட்கொண்டு இருந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனையும் ஸ்தோத்திரம் கிருபாக்காய் ஜெபிக்கிறோம். அப்பால் இடிக்காய் செபிக்கிறோம். கத்துடைய கிருவ கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக செவனாக இருந்து வழி நடத்துங்க. தெய்வீக பிரசரம் கூட இருக்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா.
3: தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாக்கூட நல்ல திருமண காரியங்களை வாய்க்கு பிடித்தாங்க. லிடி நல்லா படிச்சு முடிக்க உதவிச்சிங்க. பிறருக்கு நல்ல வேலை உயிர்வை தாரும். கடை நல்ல ஆசிரியமா இருக்கட்டும். தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிக அதிகமா நெருங்கி சீபிக்க சார்ந்து கொள்ளும் எண்ணிக்குள்ள அதிகமாய் பலப்படுத்துங்க. ஆசிரியத்து உயர்த்துங்க. அன்றுவரை அவங்க செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா கரியங்களும் வாய்க்கு பண்ணித்தாங்க சப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. கத்தோடி கிருபை, கத்தோடி பிரசனம், கத்தோடி மகிமை அவங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொன்ன வார்த்தன்படி நீர் ஆலோசனை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் யஸ்பானாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

காலம், இயேசுவை அறிந்திடும் காலம், ரட்சிப்பின் காலம், பரலோகம் சேர்ந்திடும் காலம், கிருபையின் காலம், இயேசுவை அறிந்திடும் காலம், ரட்சிப்பின் காலம்.

எனக்காக பரிதபிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிறாயோ? உன்னுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்படுகிற இயேசு இருக்கிறார். அவர் உனக்காக கதற

டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. என் வாழ்க்கை இருந்து போய்விட்டது. மரணத்தை நோக்கி செல்கிறேன் என்று சொல்கிறாயோ? அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளது. அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள். அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும்.

வியாதியினால் வேதனைப்பட்டு தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், என் பிரியமான தேவ பிள்ளையே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்.

எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய் சோர்ந்து உட்கார்ந்திருக்கிறாயோ, கண்ணீர் வடிக்கிறாயோ, உனக்காக கதறுகிறவர் ஒருவர் உண்டு. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. எஸ் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் அருகாமையில் நிற்கிறார். தன் மார்போடு உன்னை அணைத்துக் கொள்ளுவார். எஸ் எனக்காக கதறுகிற ஒருவர் உண்டு என்று என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா?

தாயை இழந்து தவிக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, என் தாய் இருந்தால் எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்திருப்பாங்க, எங்க அப்பா இருந்தா எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அப்பா அம்மா எனக்கு யாரும் இல்லை, அனாதைய போல இருக்கிறேன்னு சொல்றியா? இல்லை இல்லை, உன்னை தேற்றுகிற இயேசு உண்டு, கவலைப்படாதே.

நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் பாடுகளை பார்த்து சோர்ந்து போய்விடாதே, அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் பிள்ளையே, அவர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாத.

அப்பா, எனக்கு அப்பா இல்லை, என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை, எனக்காக யார் இருக்கிறாய் என்று கதறுகிறாயோ? இயேசு சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்லுவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு செல்லுவேன், என் தோளின் மேல் உன்னை சுமந்து கொண்டு செல்லுவேன். நீ அனாதை அல்ல, உனக்காக உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் உன்னை தாங்குகிற இயேசு கிறிஸ்து. உன் கண்ணீரை அறிந்து பரவ, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்பா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு, எனக்கு அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா பார்த்து கொள்வாரு. அப்பா, பிதாவே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று நம்புகிறேன் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள்
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவாரு, எப்போ நமக்கு வருவாரு, நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும் நம்ம அவர் சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்போ வருவான்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல. நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினா இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்துல ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்ற தேவன் என்ன நாளையில வருவார் என்று அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்றேன். இத்திரை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்து நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்னங்கிறத அவர் குரல்ல மேல கேட்க முடியாது. அதான் ஆத்மத்துல எப்போது நம்ம இருதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்திரை செய்யாம இருக்க முடியும். இத்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அதில் லூக்கான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புறன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போன பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்மளை கூட்டிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைனா யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனால சொல்றது எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கத்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறது? விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேஞ்சி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்துல ஒரு பலவீனம் இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர் நம்மளை பார்த்துக்க. நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிப்ப இவைகளுக்கு தான் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவரோட என்ன படணும்னா செபம் பண்ணி, எப்போதும் செபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் செபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவருக்கு வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்படுறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தார் முதல் வரும்போது? ஒரு குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்ப வரும்போது என்ன செய்யப்படுறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. 50வது சங்கீதத்துலதான் திட்டமா சொல்றாரு. 50வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் 50வது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்கினி பச்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்வோம்? அக்கினி பச்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, அவர் நியாயாதி வரப்போ நியாயம் தீர்க்கிறதுக்கு யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறன் பாரு. மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம் என்னப்படும் சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்துக்கு போனா நல்லா பட்டு படலாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனம்.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்
0: எந்த காலம் இயேசுக்கு வருகிற காலத்தை நீங்க அறியாதபடியால்
1: எச்சரிக்கையா இருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபலினா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து ஜெபிக்காவிட்டா அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஜெபத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதாவது யாரா இருக்கலாம் ஜெபிக்கணும் தான் வேதம் சொல்லுது பாருங்க. எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம்.
1: எந்த சமயத்திலும்
0: சகல
1: விதமான வேண்டுதலோடு
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால ஜெபம் பண்ணி பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும். அது ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு
0: மிகுந்த
1: மன உறுதியோடும்
0: ஜெபிக்கணும். இப்படியா அப்படியா இல்ல, மனது உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவன் நிறைஞ்சி செபிக்கணும். அன்னி பாசம் நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும்? விழித்துருங்கள். எல்லா ஊழியர்க்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும்? செம்பம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் ஜெபம்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும்
0: இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: ஜெபங்களையும்
1: வேண்டுதல்களையும்
0: பண்ண வேண்டும்.
1: நாம்
0: எல்லா பக்தியோடும்
1: நல்லொழுக்கத்தோடும்
0: கலகம் இல்லாமல்
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். எல்லா மனிதருக்கும் செய்யணும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம்.
1: பின்பு இயேசு
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
0: நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வரு அது மேற்கொள்ள கூடாதுன்னா என்ன செய்ய? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவராக இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்புல பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு செபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினதுனாலதான் என்ன செஞ்சு ஆண்டவரை இயேசுக்கிறது மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், எப்போதும் செவமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வருவான், கொண்டு வரான். பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்ய, நம்ம சோர்ந்து போகும். எப்போதும் செவமெண்ணும் செவமெண்ணி விழித்திருக்கணும். என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் புத்தகம் 15 அதிகாரம் 34 வசனம்,
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு.
0: நம்ம என்ன செய்யணும், நீதி கேட்க என்ன செய்யணும், விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குள்ள நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வே என்ன வரும் தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா. அந்த பாவம் செய்யாது இருக்கணும், நீதிக்கு இருக்க என்ன செய்யணும், விழித்திருக்கணும். 119 சங்கீதம் 11 வசனம்,
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும், நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். நம்ம ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டு வார்த்தை நமக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன், நம்மளை அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுறோம். அதனாலதான் வாசனை நிறைய பைபிள் நிறைய வாசிக்கணும். அவர் ஆண்டு வார்த்தை நம்ம இதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். வசனத்தோடு தான் வசனம் இருந்தால் தான் என்ன செய்யணும், பிசாசை மேற்கொண்டு நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்க முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 33 வசனம்,
1: மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள்
0: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம பேசி என்ன பண்ணிடுவோம், நம்ம பேசி அப்படியே பேசி என்ன செஞ்சிருவோம், ஆகாத சம்பாஷணை எதையோ பேசுவோம். அதனால நம்ம நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். அதனாலதான் வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் மத்தியில் சுவிசேஷம் 12 அதிகாரம் 36 வசனம் 37 வசனம்,
1: மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள்
0: யாவையும் குறித்து
1: நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
0: அதுதான் வேணவர்களே, நல்ல நம்ம பேசுற வார்த்தைகளால நம்ம அதிகமா பாவம் செய்விக்கிறது. அதங்க சொல்ற 1 கொரிந்தியர் 15:33 வாசிக்கலாம்,
1: மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
0: ஆகாம எதையோ பேசுறோம், அதனால நான் இருந்து நம்ம ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நம்மள அப்படியே கெடுத்துரும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்ல அப்படி பேசி நம்ம பேசி நம்ம ஒழுக்கமா இருக்கவே முடியாது. பிசாசன் அப்படியே நம்ம உள்ளத்தை குழப்பிடுவான். அதனால்தான் ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு, உன் வசனத்தை என்ன செய்ய, இருதயத்துல பதித்து வைத்து வாசிக்கலாம். 119 சங்கீதம் 11 வசனம்,
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உடைய வாக்கை என்ன செய்ய, இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய முடியாது. ஆண்டு நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வசனம் நம்மளோட இடைபடும். ஏன் இப்படி பேசிட்டே, நீ பேசியிருக்க கூடாதுல்ல, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனம் நம்மளை பாவத்தில் விழாத படிக்க நம்மளை தடுத்து ஆட்கொள்ளும். அதுக்குத்தான் கர்த்தருடைய வசனம் மிக மிக அவசியம். ஒன்னியவான் 3:9
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
0: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
1: ஏனெனில் அவருடைய வித்து
0: அவனுக்குள் தரித்திருக்கிறது.
1: அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
0: ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறக்கணும் சுவாமி, உம்மால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் பாவம் செய்யாதபடி நீ காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம தனியா பிரேயர்ல நம்ம எங்களை நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கேட்டே போன. ஆண்டவர் உம்மால பிறந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. ஆண்டவரே நான் பாவம் செய்யாவது இருக்கிறேன், உங்களுடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் உம்மால பிறந்தவளா என்னை மாற்றுமாண்டவரே. நான் எப்படியாவது உலகத்துல பேசிட்டு கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டு என் ஆத்துமனை கெடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அதுக்குன்னு பேசாம இருக்கல, தேவையானதை பேசணும், ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில் அதுக்குன்னு பேசாம இருக்க முடியாது, பேசணும். அந்த வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேச்சு நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது எப்போ காத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, நம்ம ஆத்மா கெடுத்துரும். அப்புறம் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம நம்மளை அதிகமா நம்ம தடுத்து ஆள்கொள்ளணும். அதனாலதான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை எந்த அளவு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா தேவன் பாதுகாப்பார். வசனம் இல்லைன்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் பிசாசை நம்ம மேற்கொண்டான் வசன. நம்ம அதுக்கு தான் அதிகமா தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஆண்டவரே வசனத்தை வாசிக்கும் போது கருத்தா வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனம் வாசிட்டா 2 அதிகாரம் வாசிட்ட 3 அதிகாரம் வாசிட்டா, அது இல்லை கருத்தாய் வாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் முன்னால நிக்கணும்னு சொன்னா எப்பொழுதும் செவமண்ணி விழுத்து. ரெண்டாவது பாவம் செய்யவழிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். பாவம் செய்யாவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராமல் காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் செய்யாவடிக்கு நம்மளுக்கு அந்த வசனம் நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அது மாத்திரல தேவனால் நம்ம பிறந்திருக்குமான ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே நான் உம்மால பிறந்திருக்கணும் அப்பா, நம்ம பாவம் செய்யாவடிக்கு உங்களுடைய வித்து எனக்குள்ள இருக்கணும், பாவம் செய்யாவடி காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம கேட்கணும். 3வது மார்க்கின் சுவிசேஷம் 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு
0: விழித்திருங்கள். எப்ப நம்ம சரீரத்துல தூங்கலாம், ஆத்மத்தில் செஞ்சிடக்கூடாது. தூங்குறவளா ஆண்டவராக இயேசுகிட்ட வந்து கண்டுபிடியாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருக்கணும், ஆத்மத்தில் விழிப்பு இருக்கணும். நம்ம அதுதான் நம்ம எந்த படுக்கும் போது நல்ல தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டும் படுக்கணும். நம்ம தேவையில்லாம குழம்பிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கர்த்தர் வரும்போது நம்மளால விழித்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம விழித்திராவிட்டா பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கா வாழ்ந்தாலும் நம்ம பிழிப்பு இல்லாவிட்டா விழித்திருக்கா விட்டால் பரலோராட்சிக்கு நம்ம போக முடியாது. அத சொல்றாரு அவரு ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். சரீரத்துல தூங்கினாலும் ஆத்மாத்துல என்ன செய்யணும், விழிப்பு வேணும், விழிப்பு இருக்கணும். எப்ப ஆண்டவர் வந்தாலும் டப்பு நம்ம எந்திரிச்சு ஆண்டவரோட பறந்து போகணும். அதுக்கு எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விழித்திருக்கணும். ஆண்டவரே என் விழிப்பை தாரு, ஆண்டவரே விழிப்பை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விழிப்பை தாரு ஆண்டவரே. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எபேசியன் புஸ்தகம் 5:14
1: அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குறவன் நீ என்ன செய்ய விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத மக்கள் பேசுறாங்க, தேவையில்லாத மக்கள் அதை இதுன்னு சொல்றாங்க, அவங்க விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா மரித்தோர் இல்ல, ஆத்மத்துல மரித்தவங்க சொல்றாரு பாத்தீங்களா. சங்கீத புஸ்தகம் 15:17
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்,
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: கர்த்தரை துதி. மரித்தவன் யாரு? கர்த்தரை துதிக்காதவங்க அவங்களை விட்டு நீ என்ன செஞ்சிரு, எழுந்துரு. அதுதான் இங்க சொல்லுது கர்த்தருடைய வேதம். இப்ப வாசிக்கலாமா? பேசும் புத்தகம் 5:14
1: அதலால்
0: அதலால்
1: தூங்குற நீ விழித்து,
0: தூங்குற நீ விழித்து
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்து துதிக்காம செவிக்காம உலக காரியத்துல பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், எழுந்திருக்கணும். அவங்களுக்கு இருந்தா நம்மளும் பேசுவோம், நம்மளும் அப்படியே நம்ம ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம நம்ம சரியும் தூங்குறது இல்லையா, ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம ஆத்மத்துல விழிப்பு எல்லாம் போயிரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 19:15 சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அப்ப சோம்பல் இல்லாதபடிக்கு வாழ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் கிட்ட சோம்பை திறத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது, நம்ம எப்பொழுதும் தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சிவம் பண்றவங்களாக நம்ம காணப்படணும், விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. தூங்குற கண்டுபிடியாதடிக்கு என்ன செய்ய, விழித்திருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம விழிப்பா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் இந்த விழிப்பை எனக்கு தாங்க, ஆண்டவர் விழிப்பை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 22:45
1: அவர் ஜபம் பண்ணி முடித்து,
0: அவர் ஜபம் பண்ணி விழித்து
1: எழுந்திருந்து,
0: எழுந்திருந்து
1: தம்முடைய சீசரிடத்தில் வந்து,
0: தம் சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர் என்ன நமக்கு ரொம்ப துக்கம் இருந்தாலும் என்ன செய்யறது, நமக்கு தூக்கம் வந்துடும். நிறைய துக்கம் மனசுல, துக்கம் துக்கம். அதனால துக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறோம், தூக்கம் வந்துடும். அதனால துக்கத்தினால நம்ம துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு அவங்க கவலை இல்ல. பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புத்தகம் 4:6
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்க, அதுக்குள்ள கவலைப்படும் சொல்லல. ஆண்டவர் இயேசுக்கு என்ன சொன்னாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து,
0: எல்லாவற்றையும் குறித்து
1: உங்கள் விண்ணப்பங்களை,
0: உங்கள் விண்ணப்பங்களை
1: ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும்,
0: ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும்,
1: வேண்டுதலினாலும்,
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்த,
0: தேவன் தெரியப்படுத்த. ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. நம்ம ஆட்கள் துக்கம் இருந்தா கூட நமக்குள்ள தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது துக்கத்துக்கு, துக்கத்தை கொண்டு வர காரியம் எத்தனையோ பிசாசு கொண்டு வரா, ஆனாலும் என்ன செய்யப்படுது, நம்ம துக்கம் வராதபடிக்கு நம்ம வாழ்க்கைய காத்துக்கொள்ள. ஆண்டவர் சொன்னார்ல, உன் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் செபத்தோடும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்திருங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் என்ன செய்யணும், செபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாபம் செய்ய வேண்டிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்கணும். மூணாவது, ஆண்டவர் வந்து தூங்குறவங்களா நம்ம கண்டுபிடிக்காத வடிக்கு விழித்திருக்கணும். கர்த்தர் வந்து பார்க்கும்போது தூங்குறவங்களா நம்மளை கண்டுபிடிக்க கூடாது. அதான் சொல்ல இன்னொரு வாசித்தல மார்க்கு 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில்,
0: நீங்க நினையாத கர்த்தர் நம்ம நினையாத வேளையில தான் வருவாரு. நீங்க நினையாத வேளையில்
1: அவன் வந்து,
0: அவர் வந்து
1: உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு.
0: கர்த்தர் ஒரு நாள் வருவாரு, நினையாத நேரத்துல வருவாரு. நம்மளை தூங்குறவர்கள் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அவர் வரும்போது, அவர் எப்ப வருவார்னு போட்டிருக்கு, காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவல் கூப்புறத்துல வருவாரு. அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தூங்குறவளா காணப்படாத வடிக்கு என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். மத்த செவம் பண்ணி விழுத்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழுத்திருக்கு. மூன்றாவது, தூங்குறவளா நம்ம காணப்படாத வடிக்கு நம்மளை விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, மார்க்கு சுவிசேஷம் 13:34-35
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: தன் வீட்டை விட்டு,
0: தன் வீட்டை விட்டு
1: புறதேசத்திற்கு பிரயாணம் போக,
0: புறதேசத்திற்கு பிரயாணம் போக
1: எத்தனிக்கும் போது,
0: எத்தனிக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து,
0: தன் ஊழியக்காரருக்கு என்ன கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுத்து,
1: அவன் அவனுக்கு,
0: அவன் அவனுக்கு
1: தன் தன் வேலையை நியமித்து,
0: தன் தன் வேலை நியமித்து
1: விழித்திருக்கும்படிக்கு,
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான்,
0: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான்.
1: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்,
0: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஆண்டவரை இயேசுக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது விழிச்சிக்க கூடாது. தூங்குறவெல்லாம் இராதபடிக்கு என்ன செய்யணும், விழித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்ப கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன்
0: தன் வீட்டை விட்டு
1: புறதேசத்திற்கு
0: பிரயாணம் போக
1: எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருகிற ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க நமக்கு ஊழியம் தானே, ஏதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலனா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்களா, பரவாயில்ல நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க சந்தோஷம், பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா, சொல்லுவாங்களா, சொல்லுங்க சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியத்திலிருந்து நம்ம எவ்வளவு கரெக்டா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பா இருக்கணும், நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமா வாசிங்க. பைபிள் வாசாதான் உங்களுக்கும் தெரியும், பைபிள் வாசிக்காதனால சரியா இருக்கு தெரியறதில்ல, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லை, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வந்து ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு நாள் கேப்பா, நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்போதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:13
1: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் பொருளாளி கட்டாயம் என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரர் தானே, உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உடம்பு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன், யாரு கொடுக்கறா, கத்தர் தான் பலன் கொடுக்குற. கத்தர் பலன் கொடுக்கட்ட நம்ம சம்பாதிக்க முடியுமா, அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளால எல்லாம் முடியாது. அதான் கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறோ அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற மாத்துல விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22
1: நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, நோவா என்ன செஞ்சாராம், கத்தர் என்னென்ன அவருக்கு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு, செய்து முடித்தார். நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ வரும்போது நான் என்ன செய்யணும், ஆண்டவரே செய்து முடிக்கணுமே சப்ப. இதுதான் தீங்கன் காலம், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள் இதுதான். நம்ம கத்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார், உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா, நீ செய்து முடிச்சியா, ஜெபம் பண்ணியா, எவ்வளோ நேரம் எனக்காக ஜெபம் பண்ண, எவ்வளோ நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கத்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா என்ன செய்வாங்க, கரெக்டாக வந்து செய்யலைன்னு சொன்னால் பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டில் பொறுப்பு கொடுத்துட்டு போவாங்க, வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, நான் கொடுத்துட்டு போனேனே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கணக்கு கேட்பாங்க இல்லையா. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசுகிறது கட்டாயம் நம்ம இடத்துல ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பார், நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கத்திற்காக என்ன செஞ்சிருக்கோம். கத்துட்டோம் ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது. கத்துட்டு நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம் அப்படி, அதோட இல்லை. கத்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ கத்தர் ஒவ்வொருத்தருக்கு செபிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கு நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு. அதில் எங்கே அசதியாக இருந்தீங்க? கத்தர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் நமக்கு பக்கத்தில் கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்கான என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் கத்தர் கேட்பார். அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நாள் கேட்பார். கணக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அருமையானவர்களே, தீங்கு நாள் இதுதான். தீங்கு நாள், தீங்கு நாள் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவராக இருக்கணும். இல்லை பிசாசை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான். கத்தர்களை கொடுத்தாரு செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளை கேள்வி கேட்பான். கரெக்டாக நம்ம செய்யணும். நம்ம கையில் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் நான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பின, நான் வந்து வெறுமையாக நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நம்மக்காக என்ன செஞ்சுருக்கேன் கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டு உங்களோட பேசுவார், அவர் பேசுகிற தெய்வம். பேசாத தெய்வமா நம்ம தெய்வம்? பேசுறவர். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? நான் இது வரைக்கும் எதோ செஞ்சுருக்கேன், நான் செய்யலையே ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க. நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன். அது நோபா என்ன செஞ்சார? சகலத்தையும் செய்து முடித்தார். நீங்கள் நாளை என்ன செஞ்சுருக்கிறோம் யோசித்து பாருங்க. கத்துட்டு கேட்கணும், செய்தி கரெக்டான செய்ய முடிக்கணும். அப்பா இதுதான் தீங்கு நாள். இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:33.
1: இவ்விதமாய்
0: மோசே
1: வேலையை முடித்தான்.
0: வேலையை முடித்தான் பாத்தீங்களா? அவர் கொடுத்த பொறுப்பை என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்தாரு. நமக்கு செய்து முடித்திருக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதங்க சொல்ற கொலோசி 4:17
1: அர்ப்பிக்கப்பட்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள் பாத்தீங்களா? நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்ற என்ன செய்யணும்? கவனமாயிருப்பா. ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போகலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதான் சொல்றாரு. அர்ப்பிக்க பெண்டு என்ன சொல்றாரு? நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு? கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு நிலைக்கு நானா வந்துட்டானா நானாதான் ஊழியத்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா? கவனமா இரு. அந்த பரிசுத்த பவுல் தான் அங்க சொல்றாரு, நம்ம ஆஸ்கே கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்.
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில்
0: பெற்ற
1: ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
0: பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பத்தி நம்ம பொறுப்பா செய்யறோமா? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்தில் அனுப்புனீங்க ஆண்டவரே? நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்க. ரெண்டாவது பாவம் செய்ய வேண்டிக்கு நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்க கூடாது. நான்காவதாக கர்த்தர் மூலத்துல கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா? மாசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா? நாவா செய்து முடித்தார். நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரே செய்ய உடத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர், ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுவாரா பேச மாட்டாரா? கட்டாயம் பேசலாம். அவர் பேசுகிற தெய்வன். கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத
0: கொடிதான ஓநாய்கள்
1: உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: ஆனபடியால்
1: நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லி இருக்கிறாரு, அதை நினைத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்துல ஆராதனை வந்துருச்சு, கல்லாராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கணும். வருஷ போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி
0: தங்களை இழுத்துக் கொள்ளும்படி
1: மாறுபாடானவர்களை போதிப்பார்கள்
0: என்ன செய்வாங்களாம்? போதிப்பாங்க.
1: ஆனபடியால்
0: நான் மூன்று வருஷ காலமாய்
1: இரவும் பகலும்
0: கண்ணீரோடு
1: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டதை நினைத்து
0: என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க செயல் எழுப்பி கொண்டிருக்கிறான், அதிகமா பிசாசு எழுப்பி கொண்டிருக்கேன் கள்ளத்தீர்க்க செயல. ஆனா கள்ளத்தீர்க்கூடாது. கத்தோடைய வசனத்தை வாசிக்கிற மாத்திர இங்க கேட்ட வசனத்தையும் திருப்பி எடுத்து வாசிக்கணும். கத்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்துக் கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கத்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், ஏதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்ல, கேட்ட வசனத்தை கேட்டு வினைச்சு நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25.
1: ஏனெனில்
0: கள்ள கிறிஸ்துக்களும்
1: கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
0: பெரிய அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்க என்ன செய்வங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு, நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொல்ல ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு, தீர்க்கத்தரிசனம் அங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கிங்க ஓடிட்டு இருக்கோம், ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்க இது நடக்குது அது நடக்கு சொல்லுவாங்க, அங்க நான் போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், கள்ளத்தீர்க்க தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வாங்க, அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசனம் வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள், ஏதோ ஒரு புஸ்தம் வாங்கி வாசித்தரக்கூடாது. நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும், இதை படிக்கலாமா இதை படிக்க கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மாவை நம்ம அந்த வாசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு, அதனால நம்ம என்ன செய்யக்கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலேலூயா ஹலேலூயா. நாங்கள் விழிப்பா இருக்கணும், விழிப்பா இல்லாத இருந்தனா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பா இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16
1: ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒரே சிந்தையா

0: எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைகிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு தேறிக்காங்க அதை பார்த்து தான் அவங்களை வந்து பாஸ் பண்ணுறது ஃபெயில் பண்ணுறது இல்லையா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேறி இருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு தேர்வுகளை நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேறிக்கோ அதில் என்ன செய்யணும்,
1: நடந்து கொண்டு
0: ஒழுங்க அந்த நம்ம எந்த வாசனத்துல எதுவரை தேறிக்கோ அதுல என்ன செய்யணும், ஒழுங்கா நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையா
0: இருப்போமாக. நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம் அஞ்சிக்கிருக்குமே யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறாரு, நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செபமண்ணி, ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும், மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவளா காணாது விழிக்கணும் விழித்திருக்கணும், நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த பாசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ள தீர்க்கதரிசனம், அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனத்தை இன்னொரு ராசி மத்தேயு 24:24-25, அற்புதம் நடக்கும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அற்புதம் நடக்கும், நடக்கிறது பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். சரி, அங்க அற்புதம் நடக்கு, அங்க போனா அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்ற நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்,
0: அற்புதங்களும் செய்வார்கள். பெரிய பெரிய பிசாஸ் கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்,
0: முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்குமோ அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு காசி பிலிப்பியர் 3:16, ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ,
0: எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறி இருக்கிறோமோ,
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக
0: அப்படின்றதான் கர்த்தராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25:13.
1: மனுஷகுமாரன்
0: வரும் நாளையாவது
1: நாளிகையாவது நீங்கள் அறியாத இருக்கிறபடியா
0: விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கணும், மத பத்தம் செவம் பண்ணி, ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும், மூணாவது கத்தர் வரும்போது தூங்குறவங்களா காணப்படாத விழிக்கு விழித்திருக்கணும், நான்காவது கத்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து விழித்திருக்கணும், ஐந்தாவதாக என்ன செய்யணும், கேட்ட வசனத்தின்படி நம் விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும், மாறுபாடுகள் போசை விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்காத வடிக்க நம்ம விழித்திருக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

0: நம் கர்த்தரை நோக்கி பார்த்து
1: ஜெபிப்போமா.
0: கர்த்தருடைய வேதம் சொன்னது நாம் எப்படியெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆம் மனிதகுமாரன் வருகின்ற நாளைக்கு யாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எப்படியெல்லாம் விழித்திருக்கணும் என்பதை குறித்து தெளிவாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். அதனால் நாம் பாடினோம், ஆண்டவரே ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடும். ஆண்டவரே எப்பொழுதுமே நான் ஜெபிக்கணும். எல்லாம் கேட்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? முதலாவதாக ஜெபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். பேதரை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதருவே ஒரு மணி நேரமாவது நீ என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இன்னைக்கு சொல்லுவோமா, அப்பா நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க ஜெபத்தின் ஆவி இப்பொழுது என் மீது ஊற்றும் ஆண்டவரே. இரண்டாவதாக பாவம் செய்யாமல் நாம் விழித்திருக்க வேண்டுமா? யார் பாவம் செய்யாமல் இருப்பார்கள்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் அவருடைய வித்து அவருடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை வார்த்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்னைக்கு சொல்லாமா? அப்பா வேத வசனத்தை அதிகமான வாசிக்கணும், தியானிக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், தேவ வசன பாலின் மேல் எனக்கு தேற்றம் உண்டாகணும், வாஞ்சை உண்டாகணும். ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று சொன்னீரே. பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து செபிக்கலாமா? மூன்றாவதாக கர்த்தர் வரும் பொழுது நாம் தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டுமா? எப்பொழுது தூக்கம் வரும்? ஒரு மனிதனுக்கு சோம்பேறி தனம் வரும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கமயமாய் மாறிவிடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமான நிலையிலே வந்துவிடும். துக்கம் வரும் பொழுதும் அவன் வாழ்க்கை சோர்வடைந்து விடும், தூக்கம் வந்துவிடும். இன்னைக்கு சொல்லாம, ஆண்டவரே நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாக நான் காணப்படக்கூடாது. ஆண்டவரே விழிப்புள்ள இருதயம் உடையவனாக நான் இருக்கணும். ஆண்டவரே ஐயா நான் தூக்கத்தை விரும்பாதபடிக்கு, அப்ப தூக்கத்தை அதிகமாய் நாடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து அவன் பாதத்தில் உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ள அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் கண்டுபிடிக்காதபடிக்கு என்னை நான் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? நான்காவது இடத்துல விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த பொறுப்புகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த அவனவனுக்கு கொடுத்த வேலை என்று சொல்லி வாஸ்தவம். கர்த்தர் தன் ஊழியருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து புறதேசத்திற்கு புறப்பட்டு போனாராம். ஆம் இயேசுவின் வருகை நெருங்கிவிட்டது. பரலோகம் சென்ற இயேசு, வானங்கள் வழியாய் சென்ற இயேசு மீண்டும் அதே வானத்தின் வழி இறங்கி வரப்போகிறார். நம்முடைய நம் ஒவ்வொருக்கும் கொடுத்த பொறுப்புகளை கணக்கு கேட்கும்படிக்கு, நம்முடைய கொடுத்த அதிகாரங்களை வரங்கள் வல்லமை குறித்து கணக்கு கேட்கும்படிக்கு இதோ கர்த்தர் வருகிறார். ஆக விழித்திருந்து ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நான் உண்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும், விழிப்பாய் இருக்க எனக்கு கிருபை தாரம் என்று சொல்லி கேட்போமா? ஐந்தாவதாக மாறுபாலான உபதேசங்கள் கிளம்பி விட்டது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள வேலையாட்களும் கள்ள ஆடுகளும் எழும்பி விட்டார்கள். உண்மத்திலே தேவன் நமக்கு இடைவிடாமல் போதித்த, ஆவியானவரை கொண்டு இடைவிடாமல் போதித்த, தமது ஊழியர்களை கொண்டு இடைவிடாமல் போதித்த வசனத்தை நினைத்துக் கொண்டு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. அப்பா நான் ஒருபோதும் மாறுபான உபதேசங்களை பார்த்து வழிவிலகி போய்விடக் கூடாது. அற்புதங்கள், பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை கண்டு நான் ஏமாந்து போய்விடக் கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார் என்று சொல்லி கேட்டேனே. நான் ஒருபோதும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே நான் எதையெல்லாம் நான் கேட்டு தேடியிருக்கிறேனோ அதிலே ஒரே ஒழுங்காய் நடந்து கிறிஸ்துவின் சிந்தையை நினைத்திருக்க எனக்கு அருள்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்கப்போ கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் ஒரு போதும் விழிப்பில்லாம போயிடக்கூடாதப்பா, விழித்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். அப்பா அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா மனுஷகுமாரன் வரும் வேலையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி நான் விழித்திருங்கள் என்று சொன்னீரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜபத்துல மந்தம் உடையவர்களாக இருக்கிறோமே. சகல பரிசுத்தவான்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்க மக்களுக்காய் நாங்கள் ஜெபித்து எல்லா மனிதர்களுக்காக சோத்திரங்கள் ஜபங்களை ஏறெடுத்து நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அது குறுவை கொடுங்கப்பா. பாவம் செய்யாமல் நாங்கள் விழிப்பா இருக்கணும். ஆண்டவரே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானே. நாங்கள் தேவனால் பிறந்திருக்கணும். உங்க வசனம் எங்க உள்ளத்துல எப்பொழுதுமே இருக்கணும். ஆண்டவரே வசனத்தின் அதிக தோகத்தை வாஞ்சி எங்களுக்கு தாரும். பாவம் செய்யாமல் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் வரும் பொழுது நீர் தூங்குறவர்களாக நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு, நீர் வரும் பொழுது நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் கையில் கொடுத்த அதிகாரங்கள், பொறுப்புகள், எங்களுக்கு கொடுத்த தாளுந்துகள், வரங்கள், எங்களுக்கு கொடுத்த அப்பா குடும்பம், எங்களுக்கு கொடுத்த ஆசி, எங்களுக்கு கொடுத்த பணம், எங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், எங்களுக்கு கொடுத்த மதிப்பு, எங்களுக்கு நீர் கொடுத்த வேலை, எங்களுக்கு நீர் கொடுத்த தொழில், எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து காரியங்களிலும் நாங்கள் உண்மைகளெல்லாம் இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் விட்டு கணக்கு கேட்பீரே, அதை குறித்தெல்லாம் நீர் கணக்கு கேட்கும் பொழுது நான் கணக்கு ஒப்புவிக்க கூடியவர்களாக விழிப்பா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீர் கொடுத்த அத்தனை பொறுப்புகளை குறித்து நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் அதில் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு போதும் நீர் கொடுத்த பொறுப்புகளிலே அசதியாயிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் கொடுத்த காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருந்த நாட்கள் போதும். இனி ஒரு நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையா விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறுபாடு உபதேசங்கள் தேசமெங்கிலும் சுற்றி கொண்டிருக்கிறதப்பா. கள்ள தீர்க்க தரிசி எழும்பி விட்டார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடி விடாதபடிக்கு வசனம் என்ன சொல்லுன்னு சொல்லி இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவரு கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவர் கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் தயவாயி பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொறுப்படுத்தி கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. நீ செய்ய போவதற்காக கூட ஆனக்கூட நன்றி நன்றி நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் இப்படி செபிப்பார்கள். எல்லாரும் அவளோடு இணைந்து
2: நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விழிப்புலவர்களாய் காணப்பட உதவி செய்ய முடியா செபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசனத்தை கேட்டு தியானித்துக் கொண்டிருக்க கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலே உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. கத்துடைய வசனம் எல்லார் உள்ளத்திலையும் எழுதி கொடுக்க முடியா கூட கெஞ்சுகிற ரச்சா அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடைபட முடியா செபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே. இறக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க சப்பா. ஒரு வாழ்க்கையில உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க தகப்பனே. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிற ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றுங்க. பரிசுத்தம் நிறைச்சிருங்க, அக்கினால் நிறைச்சிருங்க, தேவல்லமெல்லாம் நிறைச்சிருங்க. தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. மகத்தான காரியத்தை செய்ய சப்பா ஆண்டவரே. இறங்குமப்பா இறங்குறாச்சா தகப்பரே, இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டும் ஆண்டவரே. யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி செனிகள் யாரையும் தொடவே கூடாதப்பா. சாத்தானை இயேசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறோமையா, பொல்லாதவி எரித்து போடுகிறோம் ஐயா. மந்திரம் செய்வனை யாரையும் தொடவே கூடாதப்பா. பொல்லாத கிரிகளை ஏசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செபிக்கிறோம், அழித்து போடுகிற, அர்த்தமாக்கி போடுகிற, நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவரே. அறிவ பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு உள்ளத்தை ஆளிக செய்ய நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க அப்பா. பிசாசு மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொடுக்க முடிக்காய் செபிக்கிறோம். இறுதியில் விழிப்புல காணப்பட துக்கத்தையோ பலவீனத்தையோ கொண்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. கற்பத்தின் கனி கத்தரால கடிக்கு சுகந்திரடி சென்னீரே அப்பா. அப்பா குழந்தை பயத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே இயேசுவே குடிக்காதபடி மாற்றுமாண்டவரை மாற்றுமாண்டவரை அப்பா. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்யுங்க சப்பா, விடுதலை செய்யுங்க. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடைய சொன்னீங்கல்ல ஆண்டவரை. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இராதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யுங்கப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய கிருவை தாங்க ஆண்டவரை. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடிய ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா இறங்குமப்பா இறங்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணு, காத்துக்கொள்ளும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறவராச்சு, அமை ஸ்தோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே, அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பரே அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க அன்பின் ஆண்டவரே. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. கத்தோலி கிருவை நாரை தாங்கட்டும் ஐயா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்திரதலும் உண்டாகி சோதியின் வெள்ளத்தை இறங்கிறது மாறுதல் வெளி வேற்றுமையான எந்த நிழலில் சொன்னீரப்பா ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க என் சனங்கள். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி வரை சொன்னீரு, எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரியத்தை உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நாங்கள் உம்முக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டிக் கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவச்சி மாமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியோனி சொன்னீரே கர்த்தாவே. நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், இயேசுவே அண்டிக் கொள்ளட்டும், சிவுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும். தேவனே கெஞ்சிரப்பா கெஞ்சிரம், ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. மார்வாட போதிக்கிற சனங்களுக்கு அவங்க செவி கொடுக்காத வெடிக்கு, அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து ஓடிராத வெடிக்கு, எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொருவரை சுற்றி வேலடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அக்கினி வளர்ந்து கத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் ஏசுபாநாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வேலைக்கிழமை செவிச்சிட்டு இருக்கப்ப ஆண்டு சொன்னாரு உபத்திரத்தின் நாட்கள் தொடங்க போகுது அப்படி சொன்னாரு. அதனால அந்த உபத்திரத்தின் நாட்கள் நம்ம எப்படிலாம் செவிக்கணும் ஆண்டு நமக்கு அது பேச சொல்லியிருக்கிறாரு. சபைக்கும் உபத்திரம், மற்ற காரியங்களுக்கும் உபத்திரம். பாருங்க இப்பெல்லாம் பெண்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பயங்கரம், சிறு பிள்ளைகளுக்கும் பயங்கரம் தான், வாலிபர்களுக்கும் பயம், பெரியவங்களுக்கும் பயங்கரம். எல்லாருமே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. அதான் ஆண்டு சொன்ன பத்திரம் தொடங்குறது அப்படி சொன்னாரு. மத்தியலுசு விசேஷம் 24:21-22.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல்
0: இதுவரைக்கும்
1: சம்பவித்திராததும்
0: இனிமேலும் சம்பவியாததுமான
1: மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள்
0: குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்பாங்க. இப்ப நம்ம தான் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள் பாடுகள். எத்தனையா இருந்தாலும் நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நம்ம செவத்தை கேட்கிறாரு. அதே போல இந்த உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க செவிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாரு. மார்க்கு விசேஷம் 13:19-20.
1: ஏனெனில்
0: தேவன்
1: உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
0: இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
1: இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால்
0: ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை.
1: தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்.
0: அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு செவிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை என்ன செஞ்சிருவாரு, உபத்திரத்தை குறைப்பாரு. ஆனா உபத்திரம் தொடங்கதான் போகுது, இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா தொடங்கத்திலே பாருங்க எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் எவ்வளவோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலையில் இன்ஜினியர் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லை. நிறைய பேர் பிரச்சனைகள் வீட்டில், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, பணப்பழக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் தான் சொன்னாரு. அப்படியானா நம்மள என்ன செய்யணும் ஆண்டு சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்ச்சடி பாதத்துல நம்ம செபிக்கணும். உபத்திர வருமானம் எல்லாம் செய்யணும், அதுதான் பார்க்க போறோம். 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை தப்புவித்து என்ன செய்வான், தேவன் கனப்படுத்துற. அவை நோக்கி கூப்பிடான், மறு உத்தரவு அருளி செய்வேன். கூட இருந்து நம்ம தப்பித்து அவர் என்ன செய்றாரா, கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது எதை குறிக்கிறது, ஜெபம் என்றதை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்க, நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்புன்னு சொன்னா தூக்கத்தை விட்டு விழிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆத்மத்தில் விழிப்பு வேணும். நமக்கு என்ன நடக்கு நம்மளே ஒரு பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நம்ம கையில வச்சு விளையாண்டுட்டே இருக்கோம். நம்ம என்ன செய்ய நமக்கே தெரியாது, இதை விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த பாய் பீச்சு போடுவோம், அதை சுவரில் அப்படியே வச்சு கிறுக்குவோம். அது நமக்குள்ள என்ன இல்லை, ஆத்மத்தில் விழிப்பு இல்லாதனால தான் இப்படிலாம் செய்கிறோம். விழிப்பா இருந்தா ஐயோ நம்ம இந்த பாய் எவ்வளவுக்காக இருந்த கஷ்டம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆத்மாத்தில் விழிப்பில்லாத இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருங்க. மார்க்கு சுவிசேஷம் கூட 13 வாசிப்பேர் கடைசியில் நினைச்சிருங்க, விழித்திருங்கள். கடைசிய பாருங்க, அது ஆண்டவர் அதுதான் சொன்னாரு.
1: நீங்கள் நினையாத வேளையிலே,
0: அவன்
1: வந்து
0: உங்களை
1: தூங்குறவர்களாக கண்டுபிடியாத படிக்கு
0: விழித்திருங்கள்.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார்.
0: நம்ம தூங்காம விழித்திருப்பல, ஆத்மத்தில் விழிப்பிலா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு நமக்கே தெரியாது. நம்ம அறியாம அதுக்கு இருக்கோ இதுக்கு இருக்கோ, என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல நமக்கு விழிப்பு மிக மிக அவசியம். தூங்குறமோ தூங்கலையோ ஆத்மாத்துல விழிப்பு அதிகமா வேணும். ஆத்மாத்துல விழிப்பில்லாத என்ன செய்ய நமக்கே தெரியாது, என்ன பேசுற நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல விழிப்பு நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவன என்னப்படும்னா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் செவம் பண்ண வேண்டும். ஆத்மாத்திர விழிப்பில்லாதனாலதான் நம்ம செவத்துக்கு வர கஷ்டப்படுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம கத்திரி கொடுக்கற நேரத்தை என்ன சரி, ஏதாவது இது இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு. நம்ம கூட வர்றது எது இயேசு கிறிஸ்துவே. நீங்க எந்த அளவுக்கு அவரோட உறவாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கர்த்தர் வரும்போது அவன் அவன் கிரியை தகுந்த பலன் என்னோட வருதுன்னு சொல்றாரு இல்லையா. அநேக மக்களுக்காக போராடி கண்ணீரோடு செபிக்கிற பலன் தான் கர்த்தர் வரும்போது நம்ம கொண்டு வருவாரு. நம்ம எல்லாரும் செவிக்கணும். அதான் சொல்ற எப்போ வருவாரு இயேசு கிறிஸ்து யாருக்குமே தெரியாது. வாசிக்க கேட்டிருந்தாரு யாருக்குமே என்ன செய்யாது, எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரனானா என்னப்படனா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணாம இருந்தோம்னா, விழுப்பு இல்லாம இருந்தோம்னா அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான என்ன முடியாது. நம்ம என்ன அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஐயோ நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே மறைஞ்சுக்கிறோம், நம்மளே மறைஞ்சிடும். ஐயோ நான் கத்துட்டு நிக்க தகுதி இல்லை, நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அவர் பக்கத்தில் நிக்க முடியாம நம்ம ஆத்மாக்களை வீண் பண்ணிடுறோம். அதான் சொல்லி இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி இனிமேல் என்னென்ன காரியம் சம்பவிக்குமோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. வர வரதான் ஒன்னொன்னு தெரியும். இப்பதான் பாத்துங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம், எவ்வளவு கஷ்டங்களை பாருங்க. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா, நான் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் நம்ம செவிச்சா தான் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். இங்க அரை மணி நேரம், கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம், அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் செவிச்சாலாம் அவருக்கு முன்னால நிற்க முடியாது. அதான் சொல்லி எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ண என்ன செய்ய, எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ண நம்ம தான் யோசிக்கணும், செவிக்கணும். செவிக்கிறதுக்கு கத்துட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே நான் செவிக்கணும், ஆண்டவரே எனக்கு செவிக்க உதவி செய்யுங்க, செவிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதில் பைப்பில் சும்மாவே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. ஏன் அவருக்கு கூட நம்ம இருக்கணுங்கிறது தான் கத்த சொல்லி வச்சிருக்கோம். எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுவோம் சொல்லணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், ஆத்மத்தில் விழித்திருக்க வேண்டும். நிறைவேற சொல்றாங்க தூக்கத்துல தூங்காம விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்லல. ஆத்மத்துல நமக்கு விழிப்பு வேணும். அதங்க சொல்றாருல உன்னத பாட்டுல வாசித்து பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ண நம்ம ஆத்மா நம்ம இருதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அப்பதான் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டரோடு இருக்க முடியும். நம்ம நம்ம தூங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், இது நம்ம இறுதியா விழித்து நானும் நித்திரை செய்தேன் இறுதியா விழித்திருந்தது. விழிப்பில்லாம இருந்த பிரயோஜனம் இல்லை அருமையானவர்களே, நீங்க தான் அதை யோசித்துக்கிட வேண்டும். பிறகு வந்து நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து எப்போதும் செவம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். கொலக்கொலான்னு ஏதோ சேவம் பண்றோம் அப்படி இருக்க கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை, சும்மா சேவம் பண்றவங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு தான் கத்திர என்ன செய்யறாரு, சமயமா இருக்கேன் சும்மா சொல்லிருக்கலாம்ல, செவம் பண்றவங்களுக்கு சமயமா இருக்கு சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். நம்ம சும்மா ஏதாவது செவம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுகிறத்தோடு நம்ம செவிக்கணும். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, நீ உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சமயமா இருந்தோம் கண்ணீரை துடைப்பார். அவரால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது. அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் துடைக்க முடியும். இங்க சொல்ற பாருங்க, 119:145
1: முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன்.
0: எப்படி கூப்பிடணுமா? முழு இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவேன் ஜெபத்தை கேட்கணும் சொல்லி முழுகிறத்தோடு நம்ம கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. முழுகிறத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அது விரும்புறாரு. நம்ம எத்தனை உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், ஆண்டவர் சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். நம் முழுகிறத்தோடு கூப்பிடணும். இனி சம்பவிப்பெல்லாம் தப்பிக்குன்னு சொன்னா எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது எப்படி கூப்பிடணும்? அவரை உண்மையாய் கூப்பிடணும். இங்க என்ன சொல்றாரு? முழுகிறத்தோடு கூப்பிடணும். சங்கீத புஸ்தகம் 188:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலை, வேற எங்குமே விடுதலை இல்லை. அவரை நோக்கி கூப்பிடணும், இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம உபத்திரத்தை விடுவிப்பார். செவிக்க கத்துக்கொள்ள வேண்டியவர்களே, எப்படி செவிக்கணும்? இனி சம்பவிப்போர்களை வீடுகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரனா நிக்க, பாத்திரனா என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரம் நிக்க என்ன பண்ண, என்ன செய்யணும்? இரவும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும், கண்ணீரோடு கூப்பிடணும், அழுகணும். இயேசுவே, எனக்கு இறங்கும், என்னை கைவிடாதீங்கப்பா, நம்முடைய குரலை கேட்கணும். ஏதோ ஏனோ தானே, ஒருத்தர் என்ன செய்யறோம், ஒரு சவா ரெண்டு சவா அவ்வளோதான் பண்ணம், அப்படியே நிற்கிறோம். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும், முழுதியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்ம கூப்பிடணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் இந்த உலகத்தில் உங்களே என்னை படைச்சு வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அது மாத்திர உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உடம்பு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார். என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு யார் பலன் கொடுக்கிறார்? வாசித்து பாருங்க, உபாகம் புஸ்தகம். நீங்க நினைக்கலாம் நான் தான் எல்லாம் சம்பாதிச்சு, அப்படி இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உபாகம் புஸ்தகம் 8:18
1: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
0: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
1: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்.
0: ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை யாரு கொடுக்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அதை மறந்து போகவே கூடாது. அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை உபத்திரம் வந்தாலும் நம்ம செவிக்கும் போது நம்ம உபத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக, நம்ம கர்த்தர் நம்ம இந்த உபத்திரத்துல விடுதலை கரணும்னா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முதல் என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3:17
1: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்,
0: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்
1: எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மள தப்புவிக்க வல்லவருக்கு எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு சகோதரன் கப்பலில் வேலை செஞ்சிட்டு இருந்தாராம். அவர் நேரம் கிடைக்கிறப்ப அவர் செல்போனை எடுத்து தினமும் ஒரு வசனத்தை தியானிச்சு மனப்பாடம் பண்ணுவாராம். மனப்பாடம் பண்ற மாதிரில ஆராய்ச்சிட்டே இருப்பாராம். அல்லேலூயா. அப்ப கப்பல்ல இருந்து ஒரு கம்பி கீழே விழுறது நிலைமையில கர்த்தர் செஞ்சிருக்காரு. ஒருத்தர் கையை பிடிச்சி அந்த அந்த பிரதரை இழுக்கிறது மாதிரி இருந்துச்சான். இவர் அப்படியே அந்த இடத்த தள்ளி போயிட்டாராம். கொஞ்சம் போன உடனேயும் அந்த கப்பல் இருந்து பெரிய கம்பி கீழே விழுந்துதான். அல்லேலூயா. கர்த்தர் அவரை என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். அருமையானவர்கள், நீங்கள் நானும் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தப்புவிப்பார்.
2: கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் குழந்தை செவிப்பீங்களா? எங்களை அன்பான் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அப்பா அவளுடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், குணப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. உங்களோடு இணைந்து வாழணும் ஏசப்பா. எளிமை பிரகாசம் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்களாண்டவரே, ஒரு மக்கள் உமக்காக எழும் பிரகாசிக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் எளிமை பிரகாசிக்கணும், உமக்காக ஒளியும் செய்யணும், உண்மை போல மாறணும் ஆண்டவரே. அப்பா உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த நீர் கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம். அப்பா உமை நம்பி வாழணும், உண்மை சார்ந்து வாழணும், உமோடு ஒன்றரை கலத்துணையேசப்பா பெரிய காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். ரச்சா அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே இறங்கும் அப்பா இறங்கும். ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி முழு மனதோடு மடத்துல ஒரு உள்ளத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொட வேண்டுமா செவிக்கிறோம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன வலி இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெலிசனிகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அபத்தமாக்கி போட முடியாது செவிக்கிறாண்டவரே. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லா சகோதரி குழந்தை பாய் தாங்க சப்பா, கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அன்பின் தகப்பரை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா செய்யுங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், காலேஜ் போற மக்கள் நல்ல காலேஜ் கிடைக்க உதவிச்சிங்க. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பீஸ் கட்டணும் சொல்லி கலங்குற மக்கள் பீஸ் கட்ட பணத்தை சந்திப்பீராக, பொருளாதார சந்திப்பீராக. வெள்ளியும் பொண்ணு என்னுடனே சொன்னீங்களே சப்பா, நீங்க தான் தரணே சப்பா. உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானை நோக்கி பார்க்கமா போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கமா போலும், தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, வாலிபர்களும் உண்மை அறிந்து கொள்ளும் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்க, பெரியவங்களும் அதிகமாய் செவிக்க துதிக்க அண்டுவரே நீர் கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். கத்தாவே நாளுக்கு நாள் செவம் குறைஞ்சு கொண்டிருக்கிறப்பா, எல்லாருக்குள்ளையும் செவ்வாவை ஊற்றுங்க, விண்ணப்பங்களாவே ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாரும் செவித்து உம்மோடு ஒப்பராக்கூடிய கிருபை தரும்படியா செவிக்கிறோம், ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக செலுத்துறோம் எங்களை அன்புரை ஏஸ்வா நாமத்தில் தாழ்மையாக செஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக

அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் ஏசுவின்கரம் @gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ்

0: அவள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானே இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உம்மை விட்டு விழுந்திருக்கு, உம்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்க பரிசுத்தவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா, வசனத்தை வாசிங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. அஞ்சோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேல எங்கூட பேசுங்க ஆண்டவர், எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், அந்த விலகிறது வேண்டாம், நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர், எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசுத்தவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா, அதான் சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: அதை கை கொண்டு மனம் திரும்பு கேட்டிருக்கோம், எத்தனை வசனம் வாசிச்சிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப கத்துட்டு ஓடி வர நம்மளுதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் யூஸ் பண்ணி போதும், கை கொண்டு மனம் திரும்பு, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வாரு. கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம், கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம என்ன செய்ய, இதயத்தை மாயக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமையை விட்டு நன்மை நடிச்சு, நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்க, அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, மனம் திரும்ப வேண்டும். எதுலாம் நம்ம திரும்புமோ நமக்கு கத்துக்குதான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்.
1: ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொள்ற அப்படிங்கிற உங்களை கத்தர் என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் யாரு யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்கள அவளை கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திரி யாரை நேசிக்கிறாங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பார். அல்லேலூயா. சாக்கரே அந்த என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரு, இதை வீடு அதை வீடு சொல்றாரு, அதை விட்டு தான் ஆகணும். கத்திரி யாரு நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. நான்காவதாக ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சை ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே. உலகமும் இச்சை என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடி சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில எழுந்து ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தானே செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது, ஆண்டவரே நீர் தான் காமிக்கணும், நீர் தான் போதிக்கணும். கத்தரை சொல்ற, கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார், நானோட போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லின்னு சொல்லியிருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்,
0: நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதியாற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது, அதுங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல. பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல, ஆத்தும அறிவு இல்லாம இருப்பது நல்லதில்ல. வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது,
1: ஆத்துமா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்றவளாயிராமல் நினைச்சிருங்க, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எது அவர் சித்தமா இருக்கும் இது அவர் பழப்புவாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை பழப்புவாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்றை மதியற்றவளை யாராம நினைச்சு கர்த்தர் சித்தம் இன்னது என்று என்ன செஞ்சிருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பர்ஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9 அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 15 அதிகாரம் 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கு கேட்ட அவசரம் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கத்துட்டு என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு,
0: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. நம்ம என்ன செய்யப்பா ஆண்டவரே, நான் மேலும் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கிற 1 அதிகாரம் 17 வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவர நிலை நிலைப்பவனா ரச்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும், நம்ம கத்தடி பருவத்தில் நிலைச்சிருக்கணும், என்ன செய்யணும், கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாய கூப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கத்தரி விட்டு பின்வாங்குறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும் சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம் சொன்னா, நம்ம செவம் பண்ணுவோம், நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நமக்கு உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டார், என்ன கேட்டாரு ஆண்டவர், நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற ஆண்டவரே, நான் எப்படி உலகத்துல வாழணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும், ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 21 வசனம்,
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: என்னை
1: நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நம்மளுக்கு சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்னை வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுருவோம் ஆண்டவரே. நான் ஒரு நாள் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வழி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கரத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம பொருள் நம்ம வீட்டில் யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா?

0: பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவரே, முடிவு பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி, நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஏற்பமா என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், என் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்க கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை விட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்க, சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் அவோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நடித்திருப்பான்? கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னார், திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்ம சமூகத்தில் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்வது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்திலே பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாள்ல கூட அறிகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்க இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக்கூடாது, எங்கள் ஆத்மாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி உம்மை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுக்கொள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்று நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள சித்தத்தை உணர்ந்து செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவள் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரி இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபமனுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்து தாரு, சந்தோஷம் தாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே உலகம் கொடுக்கிற சமாந்தல என்னுடைய சமாந்தே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்களுள்ள கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தல் தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியா செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனை இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்கள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியா செப்பிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுகிறது நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுகிறது நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிற ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அவனை கடிந்து நீ கட்டப்படட்டும் ஐயா. இயேசுகிறது நாமத்தில் கட்டப்படட்டும், பொல்லாத ஆவியில் அழிக்கப்படட்டும், இயேசுகிறது நாம நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆசீர்வாதத்தையும் சமாந்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தணுமே. ரட்சிக்கப்படா சரணங்கள் ரட்சிக்கப்படணும். மீ அறியா சரணங்கள் அறியன்மையா தகப்பனே. மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருப திரும்படிக்காய் செப்பிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்கண்டவரே. குழந்தை பைத்தை தாங்க அன்பின் தகப்பனே. இறக்க செய்யுங்க, கிருப செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை உயர்வை தாரு. வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையை பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துவ நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும். குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க. அறியிற அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க. எந்த மந்திரமோ சேவையோ எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருப சிவந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருப பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான காரியம் செய்யுங்க. பிரிந்து கொடுங்க அணைக்கணும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலிருந்து சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம். கேட்டுக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்துவிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்க குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர் சம்பூர்ண கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெபம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம். லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுன் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நெல்கிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வியாதியாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருந்தால் கரெக்டாக நமக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். என்னோட சோர்ந்து போகாமல் எப்படி தான் ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நடந்தாலும் உட்கார்ந்தாலும் வேலை செய்தாலும் நம்ம இறுதி அவர் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அப்போ நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதான் சொன்ன எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்லாம் இருக்குன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்போதான் நம்ம அவர் ஆரோக்கியம் போக முடியும். நமக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கார். பைபிளில் எதுவுமே நமக்கு சொல்லாத காரியம் இல்லை, எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறார். எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவதாக என்ன செய்யணுமா பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணுமா பாருங்க. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான், 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: சபத்தில் நல்ல நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணி,
0: பரிசுத்தாவிக்குள்ள என்ன செய்யணுமா? ஜபம் பண்ணி உறுதிப்படுத்திக்கணும். உறுதி இல்லாம இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. மகா பரிசுத்தின் விசுவாசம் உறுதிப்படுத்தி இல்ல, இயேசுகத்தின் ஒரு நாள் கைவிடவே மாட்டார், என்னை படைச்சவர் அவர் தானே, எனக்கா ஜீவனை கொடுத்த மீட்டவர் அவர் தானே அப்படின்னு நம்ம வந்து அவருக்குள்ள உறுதியா இருக்கணும். அவங்க அதை பரிசுத்தமான விசுவாசங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, எனக்கா என்னை படைச்சவர் அவர் தான், என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார், இந்த விசுவாசங்களை உறுதிப்படுத்தி கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு.
0: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு, அன்னை பாசத்தில் இறஞ்சி நம்ம ஜெபம் பண்ணு. நம்ம பாரத்தை நம்ம தாய்மொழியிலும் பெற்றோம் பண்ணலாம். ரெண்டாவது என்ன, முதல்ல என்ன செய்யணும்? தாய்மொழி ஜெபம். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தில் நிறைஞ்சிருந்து உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. அன்னி பாசையில் ஜெபம் பண்ணு. கர்த்த நம்ம தந்திருக்க பாசையில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கேயும் சொல்ற ரோமர்கள் இருப்போம் 8:26.
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில்
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு அன்னி பாசல் நிறைஞ்சி நிறைஞ்சி செபிக்கணும். என்னத்துக்கு செபிக்கணும் தெரியாது. எல்லா பக்கம் பிரச்சனை. ஒரு பிரச்சனை நம்ம செபிச்சிடலாம், ரெண்டு பிரச்சனை செபிச்சிடலாம். அதான் சொல்றாரு, வேண்டிக் கொள்வது இன்னதுன்று அறியாம இருக்கிறோம். என்ன செய்யுங்க? நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தாவினால நிறைஞ்சி என்ன செய்யணும்? நம்ம எதுக்கு செபிக்கணும் நமக்கு தெரியாது. அன்னி பாசல் நிறைஞ்சி நிறைஞ்சி நம்ம செபிச்சிடணும். அது எதுக்கு அவர் செய்யணும் நமக்கு சில நேரத்தில் தெரியாது. எந்த பிரச்சனையும் செபிக்கிறது.
1: நாம் ஏற்றபடி
0: எந்த
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது?
0: ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று
1: அறியாமல் இருக்கபடி,
0: அறியாமல் இருக்கிறபடி
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத
1: பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்யறாரா? வேண்டுதல் செய்யறா. எதுக்கு செபிக்கனே தெரியாது. இந்த பிரச்சனை செபிக்கிறா, அதை செபிக்கிறா, இதை செபிக்கிறா, நம்மளே குழம்பி போயிருவோம். அதுதான் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்வது நின்றுட்டு அறியாத நாளுக்கு என்ன செய்யணும்? வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பரிசுத்தவரை செபிக்கிறாரு. நம்ம அவர் கையில நம்ம முழுமையா அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் எதுக்கு செபிக்கணும்னு தெரியல. அன்னி பாச என்னை மறைச்சி அன்னி பாசத்துல செவிங்க ஆண்டவரே, என்னோட கருத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன், முழுமையா நாளிகை என்னை மறைச்சி செவிங்கன்னு சொல்லிட்டா அவர் எதுக்கு செவிக்கணும் அவர் தெரியும். அவர் நம்மளை மறைச்சி செவிப்பார். அதுதான் அன்னி பாச வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தில் இறைஞ்சிருக்கணும். எப்போதும் பரிசுத்தல் நிறைஞ்சிருக்கணும். அன்னி பாசத்தில் இறைஞ்சிருக்கணும். நம்ம செவிக்கிறது என்னன்னு நமக்கே தெரியாது. கர்த்தர் நம்மளை மறைச்சி செவிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திர இங்கே அதைத்தான் சொல்றாரு. எபேசியர் புஸ்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும்
0: சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் பரிசுத்தவன்களுக்கு செபிக்கணும், விண்ணப்பத்தினாலும் செபிக்கணும், வேண்டுதலாலும் செபிக்கணும். செபிக்கும்போது கர்த்தர் நம்மளை பண்ணி பெரிய காரியம் செய்வார். அதுதான் அன்னி பாசல் இறைஞ்சி செவிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. எந்த சமயத்திலும் செபிக்கணும். கர்த்தர் செபிச்சுட்டே இருந்தா நம்மள ஆண்டவர் நம்ம இறுதி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். மொதல் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாம எப்பொழுதும் செபணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? பரிசுத்தாவில நிரம்பி செபிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தால் நிரம்பி இருக்கணும். தாவீது சொல்றேன், பாத்திரம் 24 சங்கீதத்தில் சொல்றாரு பாருங்க, பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. அவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும், ராஜாங்கம், அவர் ராஜாவா இருந்தாரு. எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை பேர் அவங்க அவமானம் பேசியிருப்பாங்க, எத்தனை நிந்தனைகள் வந்திருக்கும். ஆனாலும் அவர் சொல்றாரு, பரிசுத்தாவின் நிறைஞ்சிருந்தாலும் சொல்றாரு, பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது, என் ஜீவன நாளான அண்மையும் கிருபியும் என்ன தொடரும். நம்ம வாழ்க்கையில் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபி என தொடரட்டும் ஆண்டவரே, சொல்லிகிட்டே இருக்கணும். முதல் எப்படி செபிக்கணும், சோர்ந்து பார்க்காம எப்பொழுது. ரெண்டாவது, பரிசுத்தால் நிறைஞ்சி நமக்கு நம்மளை மறைச்சி பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக எப்படி செபிக்கணும், பாருங்க, இடவிடாமல் செபிக்கணுமா. கொலோசியன் புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிருந்தோம், ஜெபத்தில் விழித்திருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கிறது, நடந்தாலும் ஜெபிக்கணும், உட்கார்ந்தாலும் ஜெபிக்கணும், நீங்க பாத்திரம் வளர்க்கிறாலும் நீங்க ஜெபிக்கணும். உங்க இறுதிமெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளை மறைச்சி அவர் செய்ப்பாத. இடைவிடாமல் செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருக்கணும், நம்ம சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம இறுதியத்தில் ஒரு விழிப்பு வரும். இடம் விடாமல் செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. 1 Thessalonians 5:17
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்
0: பாத்தீங்களா. பவுலுஸ்து பவுல் இங்கே பரிசு பவுல் அப்படிதான் சொல்றாரு, என்ன செய்யுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அவர் செபிச்சதுனாலதான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் செபிக்காம நமக்கு சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் செபிச்சிருக்கிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கொலோசியன் புஸ்தகம் 1:9
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
0: உங்களுக்காக
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: பாத்தீங்களா, அவர் இடைவிடாமல் செவிச்சதுனால நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் கேட்ட முதல் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. நம்மளும் இடைவிடாமல் செவிக்கணும், செவிச்சா கத்துறம் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் நம்மளால நிற்க முடியும். அல்லேலூயா. ஏதோ செவம் பண்ணாமல் என்னைக்காவது நம்ம செவம் பண்ணிட்டு போய் அவருக்கு முன்னால் நிற்க முடியுமா, கட்டாய் நிற்க முடியாது. நம்ம இடைவிடாமல் செவம் பண்ணணும். பரிசுத்த பவுல் இடைவிடாமல் செவிச்சிருக்காங்க. நம்மள அதனால சொல்லியிருக்காரு, இடைவிடாமல் செவம் பண்ணுங்கன்னு சொல்லி. மொதல் என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்கும். ரெண்டாவது, மொத சோர்ந்து பாம எப்போதும் செவம் பண்ணும். மொதல் என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செவம் பண்ணணும். ரெண்டாவது, ஆவியில் நிறைஞ்சி பெருமூச்சோடு அன்னி பேச நிறைஞ்சி செபிக்கணும். மூன்றாவது, இடைவிடாம செபிக்கணும். பரிசு பவுல் இடைவிடாம செபிச்சிருக்காரு, அதனாலதான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, இடைவிடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்கன்னு சொல்லி. 4வது, நம்ம எப்படி செபிக்கணுமா, போராடி செபிக்கணுமா. பாருங்க, ரோமர்கள் நிருபம் 15:32
1: நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்
0: நான் போராடுவது போல்
1: நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும்
0: ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும்
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: நான்காவது, எப்படி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது. போராடினா என்ன தெரியுமா, நம்ம காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் வச்சுக்கோ, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடவே கூடாது, போராடி செவிக்கணும். அடுத்தவரை நீங்க செஞ்சுதான் ஆண்டவர எனக்கு நீங்க உதவி செய்யலான்னு சொல்லி கண்ணீரோட போராடி செவிக்கணும், கண்ணீர் சிந்தி செவிக்கணும். மொதல் சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். எப்படி முதல்ல என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, பசு தாவியில நிறைஞ்சி செவிக்கணும். மூன்றாவது, இடவிடாம செவிக்கணும். நான்காவது, எப்படி செவிக்கணுமா, போராடி செவிக்கணும், கண்ணீரோடு போராடணும். ஒரு காரியம் வெற்றியாவலைன்னா அந்த காரி வெற்றியாறு வரைக்கும் போராடணும். ஆண்டு போராடி கேட்கணும், போராடி செபிச்சதான் நம்ம கட்டாய காரியம் நிறைவேறும். போராடி செபிக்கணும். பரிசுத்த பவுல் செபிச்சிருக்கிற அவர் சொல்ற, பரிசுத்த அன்பின் நிமித்தமா உங்களுக்கு சொல்ற, நீங்க என்ன செய்யுங்க, போராடி என்னோடு போராடி ஜெபம் பண்ணுங்க. போராடினா என்னன்னு நினைக்கிறீங்களா, இப்ப ஒரு காரியம் நமக்கு நடக்காம இருக்குது, ஒரு நம்ம உலக பிரபாத்துக்கோங்களேன், ஒரு காரியம் நம்ம நடக்கல, வக்கீல்கிட்ட என்ன செய்வோம், போயிட்டே இருப்போம், வராது இப்ப வராத அப்படின்னு சொன்னா என்ன போவோம், அது போய் வக்கீல் பாக்குற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், ஓய்வே மாட்டோம். முக்கியமான ஒரு காரியம், ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டோம், வக்கீல் விட்டு போய் போ வராது, வக்கீல் சொல்றாரு வராதிங்க, சும்மா வந்து தொந்தர பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது நம்ம போய் எப்படியாவது வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், போராடுவோம். யாரை பார்த்தாலும் நீங்க கொஞ்சம் செய்யுங்க, உதவி செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி, யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்கள்ட்டாலும் சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடவே மாட்டோம். அது போல நம்ம ஆண்டு வரை இயேசுக்கு திட்டம் போராடி செவிக்க வேண்டும், போராட்டமான செவம் போராடி செவிக்க

0: சொல்லி கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு ஜெபிக்கணும். கொலோசியன் புஸ்தகம் 4:12
1: எப்பாப்பீராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான்,
0: உங்களை
1: சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும்
0: பாருங்க எதுக்கு பாராடி இருக்காரு பாத்தீங்களா, நீங்க கிறிஸ்துவுக்கு சித்தமான எல்லாவற்றிலும்
1: தேறினவர்களாயும்
0: நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும், தேறணும், தேறினாலையும்
1: பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும்
0: நிலை
1: நிற்க வேண்டும் என்று
0: ஜபங்களில்
1: உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்.
0: அவர் என்ன செய்யறார், தங்கள் ஜபங்கள் என்ன செய்யறார், எப்பொழுதும் போராடி எதுக்காக போராடி இருக்காரு பாருங்க, தேவையான சித்தமானது எல்லாவற்றையும் செய்யணும், அதையும் செய்யணும், தேரணும் சொல்றாங்களா, பரிசு வச்சிருக்காங்க, தேர்தல் அடைச்சிட்டாங்களா, எப்பா பேரா இப்ப எது போராடிக்கிறாரு, தேவையான சித்தத்தை செய்யணும், அதை தேரணும், பூர்ண நிச்சயமா இருக்கணும், அதுல நிலை நிற்கணும் சொல்லி என்ன செஞ்சாரா, மக்களுக்காக போராட, அவருக்கா போராடல மக்களுக்காக போராடினாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். என் கூட ஜெபிப்பீங்களா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க இயேசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் சிவனை உடைத்து போடுங்க, பிசாசின்களை அழித்து போடுங்கப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க இயேசப்பா, திருமணம் ஆக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் இயேசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும் இயேசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தரணும் ஐயா, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, அண்டிக்குள்ள உதவிச்சிங்க இயேசப்பா, வேலையில அப்பா தொழிற்சிற குடும்பங்களே ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களே ஆசீர்வதிங்க இயேசப்பா, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், படிக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கணும் பராமரிக்கணும், ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றிலும் சிறந்து வழங்கணும் அப்பா, உன்னை பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்தணும் அன்றுவரை, நன்மையான காரியத்தை செய்ய முடியாத செபிக்கிறோம், தகப்பனை பண கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க இயேசப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு தாங்க, அற்புதம் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, தெய்வீக பிரசனம் கொண்டிருக்கட்டும் ஐயா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பேரை நீங்க வைத்திருக்க சீப் போஸ்டர் பேர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா நாளும் செவிக்க துதிக்க உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சகர் யேசுபா நாமத்துல தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, சந்தோஷமா இருங்க.
2: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம், 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம், 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும், அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our

0: வாகனங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில் உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள் 1,293 முறை. நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள் 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது. நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் 12 பேர். நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள் 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
1: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
0: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்மாவை இரட்சித்தது.
1: அப்படியென்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம்தானா?
0: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
1: எனக்கு தெரியல.
0: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள் அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
1: அப்போ இப்போது என்ன, நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்
0: இல்லை சாரா. நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
1: நான் செய்ததை அறிந்தும், என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
0: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
1: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
0: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும், ஒவ்வொரு வாய்ப்பையும், நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1,247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
1: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
0: இல்லை. உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்ககிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
1: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பவில்லை. ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்க அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும், உங்களை வெறுத்தாலும், நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள்

0: நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
1: பூமியின் அடித்தளத்தில் வரலாற்றில் மிகவும் பிரபலமான நதிகளில் ஒன்றின் ஓட்டத்தின் கீழ் பைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. அது ஒரு புராணக் கதையோ உவமையோ அல்ல, ஆனால் நான்கு உண்மையான சக்தி வாய்ந்த தேவ தூதர்கள் கடவுளால் தடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது ஒரு வருடமோ ஒரு தசாப்தமோ அல்ல, ஆனால் ஒரு நியமிக்கப்பட்ட மணி, நாள், மாதம் மற்றும் வருடம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:14. பெரிய யூப்ரேதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள அந்த நான்கு தேவதூதர்களை விடுவிக்கவும். இவர்கள் சமாதானத்தின் தூதர்கள் அல்லர், இவர்கள் நம்பிக்கையை கொண்டு வருபவர்கள் அல்லர். இவர்கள் விடுவிக்கப்படும் தருணம் மனித வரலாற்றில் மிகவும் பயங்கரமான தருணங்களில் ஒன்றாகும். மனிதர்களில் மூன்றில் ஒருவரின் மரணத்தை அது குறிக்கும். இவர்கள் யார், ஏன் இவர்கள் கட்டப்பட்டுள்ளனர், இவர்கள் எழும்பும் போது என்ன நடக்கும்? இந்த வீடியோவில் நாம் பைபிளின் மிகவும் மறைக்கப்பட்ட மற்றும் பயமுறுத்தும் இறுதிக்கால மர்மங்களில் ஒன்றை ஆராய்கிறோம். இது ஆதியாகமம், பழமையான உலகம், ஏனோக்கு நூல் மற்றும் வெளிப்படுத்தலின் இறுதி குரல் ஊதல்களை இணைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். வேதாகமத்தின் ஆழங்களில் ஆன்மீக போர் மற்றும் தெய்வீக தீர்ப்பு திட்டத்தின் வெளிப்பாட்டில் ஒரு பயணத்திற்கு தயாராகுங்கள். இதுதான் யூப்ரேடேஸ் நதியில் சிறை வைக்கப்பட்டுள்ள அந்த தேவதூதர்கள் யார்? பைபிள் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. வாருங்கள் தொடங்கலாம். வெளிப்படுத்தல் நூல் ஒரு தெய்வீக ஜவுளி. இது சின்னங்கள், எண்கள், பரலோக தரிசனங்கள் மற்றும் பூமியின் கலக்கம் ஆகியவற்றால் நெய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தின் பாரத்தை சுமக்கிறது. ஒவ்வொரு படமும் பெரும் அர்த்தங்களை பேசுகிறது. ஆனால் அதன் பல அழிவுகால காட்சிகளில் ஒரு பகுதி மட்டும் தனித்துவமாக பயமுறுத்தும், நடுங்க வைக்கும் மர்மமானதாக உள்ளது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:13-15. அப்போது ஆறாவது தூதன் கம்பியை ஊதினான். கடவுளின் முன்பாக உள்ள பொன்னாலயத்தின் நான்கு கொம்புகளில் இருந்து ஒரு குரல் நான் கேட்டேன். அது கம்பி வைத்திருந்த ஆறாவது தூதரிடம் விடுவி என்று சொன்னது. யூப்ரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்பட்டிருந்த நான்கு தூதர்களை, அதாவது அந்த நான்கு தூதர்கள் ஒரு மணி, ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடத்திற்கு தயார் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே சிறிது நேரம் நின்று சிந்திப்போம். இது உவமையாக எழுதப்பட்ட கவிதை அல்ல. இது பரவலாக விளக்கப்படக்கூடிய சின்ன மொழி அல்ல. இது வரவிருக்கும் தீர்ப்பை நேரடியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு. அதை நான்கு குறிப்பிட்ட உயிர்கள் நிறைவேற்றுகின்றனர். நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள், சங்கிலிகளால் கட்டப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலப்பரப்பில, அதாவது யூப்ரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். ஒரு வருடம் அல்லது காலம் மட்டுமல்ல, உண்மையான ஒரு மணி, ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் என்று குறிப்பாக. இது திட்டமிடப்பட்ட செயலை குறிக்கிறது. இது தெய்வீகமான கால அட்டவணையை, ஏற்கனவே தொடங்கியுள்ள ஒரு கவுண்டவுனை குறிக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக சுற்றி கொண்டில்லை, அவர்கள் சுதந்திரமாக சஞ்சரிக்க அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தெய்வீக விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? மனிதர்களில் மூன்றில் ஒருவரை கொல்ல வேண்டும். இது ஒரு பெரும் தீர்ப்பு உலகளாவிய அளவில் நடைபெறுகிறது. நோவாவின் நாட்களுக்கு பிறகு இது போன்ற அழிவு காணப்படவில்லை. ஆனால் இன்னும் ஆழமான ஒன்று உள்ளது. பைபிளில் கடவுளின் பரிசுத்த தூதர்கள் ஒருபோதும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக விவரிக்கப்படவில்லை. அவர்கள் தூதர்கள், ஊழியர்கள், போராளிகள். அவர்கள் கடவுளின் முன்னிலையில் நிற்கிறார்கள், அனுப்பப்படும் இடத்திற்கு செல்கிறார்கள் மற்றும் அவரது விருப்பத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இந்த தூதர்கள், அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இது கீழ்ப்படியாமை, கிளைமுறை அல்லது ஆபத்தை குறிக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட தூதர்கள் மிகவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே தோன்றுகிறார்கள். அவை எப்போதும் தீர்ப்பு, பாவம் மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டை உள்ளடக்கியவை. அதனால் இயற்கையாகவே கேள்வி எழுகிறது, இந்த நான்கு தூதர்கள் யார்? ஏன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்? இத்தனை பயங்கரமான எதிர்கால விடுதலையை ஏற்படுத்திய குவைகோத்தில் என்ன நடந்தது? பேதுரும் யூதாவும் குறிப்பிட்ட அந்த வகை உயிரினங்களா இவர்கள்? பாவம் செய்த தூதர்கள் இப்பொழுது தீர்ப்புக்காக காத்திருக்கிறவர்களா? அல்லது இன்னும் பழமையான ஒரு கதை இருக்கிறதா? மனித டுவோ பழக்கத்தின் ஆரம்பத்துக்கே செல்லும் ஒரு கதை, ஆதியாகமத்தின் நிழல்களில் மறைந்திருக்கும் ஒரு கதை. யூபிரேட்டிஸ் ஆற்றில் சிறைப்பட்டுள்ள இந்த தூதர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நாம் மிகவும் தொலைவுக்கு, மனித வரலாற்றின் ஆரம்ப நாட்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பெருங்கொழிப்பு முன்பும், ஆபிரகாமுக்கு முன்பும், நியாயப்பிரமாணம் அல்லது தீர்க்கதரிசிகள் முன்பும் ஆதியாகமத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு விசித்திரமானதும் சர்ச்சைக்குரியதுமான தருணம் இருந்தது. ஆதியாகமம் 6:1-2. மனிதர்கள் பூமியின் மேல் பெருகத் தொடங்கிய போது அவர்களுக்கு மகள்கள் பிறந்தார்கள். தேவபுத்திரர்கள் அந்த மனித மகள்கள் அழகாக இருப்பதை பார்த்து தாங்கள் விரும்பியவர்களை தங்கள் மனைவிகளாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த நாட்களில் நெபிலீம்கள் பூமியில் இருந்தார்கள். பின்னரும் தேவபுத்திரர்கள் மனித மகள்களிடம் வந்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த போதும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் பழைய காலத்தின் வல்லமையுடையவர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள். இவர்கள்தான் அந்த தேவபுத்திரர்கள். பண்டைய யூத மரபிலும் ஆரம்ப கிறிஸ்தவ சிந்தனையாலும் உறுதிப்படுத்தப்பட்டபடி இவர்கள் தேவ தூதர் போன்ற பரலோக இருப்புகள், விண்ணக காவலர்கள், தங்கள் விண்ணக நிலையிலிருந்து விலகி தடை செய்யப்பட்ட எல்லையை கடந்தவர்கள். அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படாததை செய்தார்கள். மனித பெண்களை மணந்து நெபிலிம்கள் எனப்படும் ஒரு ஜாதியை, அதாவது ஒரு ஜெயன்கள், வன்முறையும் ஊழலும் நிறைந்தவர்களை பிறப்பித்தார்கள். இவர்கள் வெறும் உடல் அச்சுறுத்தலாக மட்டுமில்லாமல் மனித இனத்தில் ஆன்மீக மாசுபாட்டையும் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு கலப்பினம், தேவனின் படைப்புக்கான திட்டத்துக்கு நேரடியான தாக்குதலாக இருந்தது. இதன் விளைவு என்ன? ஆதியாகமம் 6:5-7. கர்த்தர் மனிதரின் தீமை பூமியில் மிக அதிகமாக இருப்பதை பார்த்தார். கர்த்தர் கூறினார், நான் மனிதரை உருவாக்கியதை வருந்துகிறேன், எனவே நான் அவர்களை அழித்து விடுவேன். இந்த தேவதூதர் கிளர்ச்சி அந்த காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிக கடுமையான தீர்ப்பான பெருவெள்ளத்தை தூண்டியது. ஆனால் இதை செய்த அந்த தேவ தூதர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தார்களா? அவர்கள் அழிக்கப்பட்டார்களா? புதிய ஏற்பாட்டில் இதற்கான பதில் உள்ளது. யூதா 1:6, தங்கள் நிலையை பாதுகாக்காமல் தங்களுக்கு உரிய வாசஸ்தலத்தை விட்டு விலகிய தேவ தூதர்கள் குறித்து அவர்களை அவர் மகா நியாய தினத்திற்கான தீர்ப்புக்காக இருளில் என்றென்றும் கட்டுப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார். 2 Peter 2:4. தேவன் தேவதூதர்கள் பாவம் செய்தபோது அவர்களை இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி தீர்ப்புக்காக இருளின் குழிகளில் அடைத்தார் என்றால், இவை எல்லா வேதத்திலும் விழுந்த தேவ தூதர்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் பயங்கரமாகவும் கூறப்பட்ட வசனங்களில் சில. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தெய்வீக எல்லைகளை நிராகரித்தார்கள். இதை எதிர்கொண்டு தேவன் அவர்களை தற்காலிகமாக அல்ல, என்றென்றும் இருளில் சங்கிலிகளால் சிறையில் வைத்தார். அவர்கள் எங்கே? அது மிகவும் கடுமையான இடம். அதற்கு ஒரு பெயர் உள்ளது. தார்தாரஸ் கிரேக்கத்தில் அடிநிலை, உலகத்தின் ஆழ்ந்த குழியாக குறிப்பிடப்படுகிறது. இது பைபிள் தெளிவாகவே ஒரு வகை விழுந்த தேவதூதர்களை பற்றி கூறுகிறது. அவர்கள் பேய்கள் அல்ல, சுதந்திரமாக சுற்றி கொண்டு வருபவர்களும் அல்ல, ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கும் கிளர்ச்சியாளர்கள். இதோ இங்கேதான் தொடர்பு உள்ளது. வெளிப்படுத்தல் 9 யூப்ரேத்தீஸ் ஆற்றின் கீழ் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்கள் இதே குழுவில் சேர்ந்தவர்களா? உலகின் ஆதிகாலம் 6 தேவதூதர்களைப் போலவே இவர்கள் சுதந்திரமாக இல்லை, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யூதா மற்றும் பேதுரு குறிப்பிடும் தேவ தூதர்களைப் போலவே இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது இரக்கம் செய்யவில்லை. அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்லுகிறார்கள். இது தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்களின் பணியல்ல, இது கோபத்தின் விடுதலையாகும். ஆகவே பைபிள் இந்த 4 தேவதூதர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் முன்னுதாரணம் தெளிவாக உள்ளது. கடுமையான கிளர்ச்சியில் ஈடுபட்ட விழுந்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பில் கட்டப்பட்டு ஒரு நாள் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்படுவது மீட்புக்காக அல்ல, அழிப்புக்காக. அவர்களின் நேரம் எப்போது வரும் என்பதை வெளிப்படுத்தல் புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்பட்ட இடம் சீரற்றதாக இல்லை, அது மிகவும் குறிப்பிட்டதாகும். பெரிய யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 4 தேவ தூதர்களை விடுவிக்கவும். வெளிப்படுத்தல் 9:14. ஏன் யூபிரேத்து? இது வெறும் ஒரு 6 மட்டுமல்ல, இது முழு வேதாகமத்திலும் மிகவும் முக்கியமான ஆறுகளில் ஒன்றாகும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை காணப்படுகிறது. இது ஒரு வகையான புவியியல் மற்றும் ஆன்மீக அச்சாக செயல்படுகிறது. ஆதியாகமம் 2:14 4வது 6 யூப்ரேத்து ஆகும். யூப்ரேத்து ஏதேனில் இருந்து பாய்ந்த 4 ஆறுகளில் ஒன்றாகும். இது கடவுளின் அசல் படைப்பு வடிவமைப்பின் ஒரு பகுதி. மனித குலத்திற்காக கடவுள் நட்ட பரதீசிலிருந்து பாய்ந்து அது வாழ்வு மற்றும் அழகின் ஆறாக தொடங்குகிறது. ஆனால் காலப்போக்கில் யூப்ரேத்து முற்றிலும் வேறொன்றாக மாறுகிறது. அது ஆசீர்வாதத்தின் ஆறிலிருந்து பிரிவினை, மோதல் மற்றும் நியாய தீர்ப்பின் ஆறாக மாறுகிறது. வேதாகமத்தில் யூப்ரேத்து பெரும்பாலும் சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு எல்லை கோடாக செயல்படுகிறது. அது கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்தின் கிழக்கு எல்லையாக இருந்தது. ஆதியாகமம் 15:18 அது இஸ்ரவேலை சக்தி வாய்ந்த எதிரி பேரரசுகள் அசீரியா, பாபிலோன் மற்றும் பாரசீகத்திலிருந்து பிரித்தது. அது உடன்படிக்கையின் பாரம்பரியத்தின் எல்லையையும் புறஜாதி நாடுகளின் ஆட்சி பரப்பையும் குறித்தது. ஆகவே வேதாகமம் யூப்ரேத்து ஆற்றில் கட்டப்பட்ட தூதர்களை பற்றி பேசும்போது அது கடவுளின் உடன்படிக்கையின் எல்லைக்கு அப்பால் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகளை குறிக்கலாம். மக்கள் உடைந்துவிட காத்திருக்கின்றனர். எரேமியா 46:10 ஆனால் அந்த நாள் கர்த்தராகிய சேனைகளின் தேவனுக்குரியது பழிவாங்கும் நாள், வாள் விழுங்கி திருப்தி அடையும். ஏனெனில் கர்த்தராகிய சேனைகளின் தேவன் யூப்ரேத்து ஆற்றின் வடக்கு பகுதியில் ஒரு பலியை கொண்டிருக்கிறார். இங்கு யூப்ரேத்து கடவுளின் பழிவாங்கும் இடமாகும். இது தண்டனை எதிர்க்கும் ஜாதிகளுக்கு வழங்கப்படும் போர் வெளி. மறுபடியும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 16:12 6வது தூதன் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேத்து ஆற்றின் மீது ஊற்றினான். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. இறுதி காலங்களில் யூப்ரேத்து ஆறு உலர்த்தப்பட்டு படையெடுக்கும் ராஜாக்களுக்கு ஒரு பாதை உருவாக்கப்படும். இது உலகின் இறுதி போர் அர்மகத்தோன் நிகழும் மேடையை அமைகிறது. அதனால் நாம் ஒரு முறைமையை காண்கிறோம். யூப்ரேத்து முதலில் சொர்க்கத்தின் ஆறாக துவங்கி உடன்படிக்கையும் கிளர்ச்சியும் கொண்ட எல்லையாக மாறுகிறது. பின்னர் அது தீர்ப்பும் படையெடுப்பும் நடைபெறும் ஒரு வாய்க்காலாக மாறுகிறது. யூப்ரேத்து வெறும் வரலாற்று பகுதி மட்டுமல்ல, ஆன்மீகமான ஒரு பிளவு கோட்டாக இருக்க முடியுமா? வானத்தின் கட்டளைகள் இருளின் ராஜ்யங்களை எதிர்கொள்ளும் இடமா? கிளர்ச்சி செய்த சக்திகள் விடுதலையின் நேரம் வரைக்கும் நிறைந்திருக்கும் ஒரு வாயில் அல்லது சிறையா? பண்டைய மெசொப்பொத்தேமிய நம்பிக்கையில் யூப்ரேத்து பகுதியும் பாதாள உலகும் பரிமாணங்களை பிரிக்கும் வாயில்கள் மற்றும் ஆறுகள் உள்ளதாக கருதப்பட்டது. நாம் தெய்வீக கோட்பாட்டை புராண கதைகளில் அடிப்படையாக்கவில்லை என்றாலும் பைபிள் தீர்க்க தரிசனங்கள் இந்த பண்டைய பார்வைகளுடன் சில முக்கியமான வகைகளில் ஒத்துப்போகும் விதம் சுவாரஸ்யமாக உள்ளது. தெய்வீகமாகவும் நேரடியாகவும் ஒரு தடையாக யூப்ரேத்தை தேவன் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்திருக்கலாம். இது தெய்வீகமான எல்லை, குழப்பம் வெடிக்கும் முன் கடைசி வரி. ஆகவே வெளிப்படுத்தலில் 4 அழிவுக்குரிய தூதர்கள் யூப்ரேத்தில் உள்ளார்கள் என்று கூறப்படும் போது அது வெறும் இடத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது இந்த சக்திகள் மனித நாகரிகத்தின் எல்லைக்கு அப்பால் தேவனின் கிருபையும் தீர்ப்பும் சந்திக்கும் எல்லையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை குறிக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்படும் போது கோபத்தின் கதவுகள் திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 9:15 உள்ள அந்த பயமுறுத்தும் வரியை மீண்டும் நினைவு கூர்வோம். அந்த 4 தூதர்கள் மணி, நாள், மாதம், வருடம் என துல்லியமாக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள். மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே உள்ள துல்லியத்தை கவனியுங்கள். இந்த உயிர்கள் வெறுமனே கட்டுப்படுத்தப்பட்டு மறக்கப்படவில்லை, அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. இந்த வரலாற்றின் துல்லியமான தருணத்திற்காகவே திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டிருந்தன. மணி, நாள், மாதம், வருடம் முன்னதாகவும் இல்லை, பின்னதாகவும் இல்லை. தெய்வீக தீர்ப்பு திட்டமிட்டபடி இந்த 4 தூதர்களுக்கு ஒரு பணி உள்ளது. அது பயமுறுத்தும் ஒன்று. மனிதர்களில் 1/3 மரணத்திற்கு காரணமாகும் நிகழ்வை வழிநடத்துவது. இப்போது கேள்வி, அவர்கள் யார்? அவர்கள் தூதர்கள் அல்லது ஒளியின் பணியாளர்கள் என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் சொர்க்கத்தில் கடவுளை புகழ்ந்து காணப்படவில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், ஆபத்தானவர்கள் மற்றும் கோபத்தின் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போது முன்னணி 2 விளக்கங்களை ஆராய்வோம். முதல் ஒன்று, ஏனோக்கு நூலில் வரும் வாட்சர்கள். பைபிள் நூல்களின் பகுதியாக இல்லாவிட்டாலும் ஏனோக்கு நூல் பழமையான யூதர்களின் சிந்தனையில் ஒரு பார்வையை வழங்குகிறது. மேலும் இது யூதா 1:14-15 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இதற்கு தீர்க்க தரிசன முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஏனோக்கின் கதையில் வாட்சர்கள் எனப்படும் 200 தூதர்களின் ஒரு குழு பெருவெள்ளத்திற்கு முன்பு பூமிக்கு இறங்கினர். அவர்கள் மனித பெண்களுடன் கலந்தனர். இதனால் ஒரு ஜெயின்கள் அல்லது நெபிலிம் என்ற இனத்தை உருவாக்கினர். இந்த தூதர்கள் தடை செய்யப்பட்ட அறிவை, மந்திரவாதம், ஜோதிடவியல், ஆயுதம் தயாரித்தல் ஆகியவற்றை கற்றுத்தந்தனர். இதனால் மனிதர்களை டூவழித்தனர். இந்த கிளர்ச்சிக்காக அவர்கள் கடவுளால் தீர்ப்பளிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வரை ஆழ்கடலில் சிறைபிடிக்கப்பட்டனர். 1 ஏனோக்கு 10:19-12:13. அவர்களை 70 தலைமுறைகள் வரை பூமியின் பாறைகளுக்கு கீழே கட்டி வையுங்கள், அவர்களின் தீர்ப்பு நாளும் முடிவும் வரும் வரை. இது பரிச்சயமாக இருக்கிறதா? இருளில் கட்டப்பட்ட தூதர்கள், எதிர்கால தீர்ப்புக்காக சிறைபிடிக்கப்பட்டவர்கள், இறுதி நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள். இவை வெளிப்படுத்தல் 9 இன் விவரத்துடன் நெருக்கமாக ஒத்திருக்கின்றன. யூபிரேத்தீஸ் ஆற்றிலுள்ள 4 தூதர்கள் 200 பேரில் தலைவர்களாகவும் உயர்ந்த வாட்சர்களாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவர்களை விடுவிப்பது உலகில் ஒரு அதிமானிட தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, அவர்கள் பழமையான சக்திகள். மனித பாவத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே முத்திரை போட்டு மறைக்கப்பட்டவர்கள். 2 தீர்ப்பின் அதிகாரங்கள். 2 வாய்ப்பு தானியேல் அதிகாரம் 10:12 வருகிறது. அங்கு நாம் ஆன்மீக அதிகாரங்களை சந்திக்கிறோம். தானியேல் அதிகாரம் 10:13. ஆனால் பெர்சியாவின் ராஜ்யத்தின் அரசன் எனக்கு எதிராக நின்றான். 21 நாட்கள். இதோ தலைமை அரசர்களில் ஒருவரான மிகேல் எனக்கு உதவ வந்தார். இந்த வசனம் ஒரு காணாத போரை வெளிப்படுத்துகிறது. தேவ தூதர் அரசர்கள் நாடுகள் மற்றும் பிரதேசங்களை ஆளுகிறார்கள். இவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, இவர்கள் முழு பேரரசுகளுக்கு, பெர்சியா, கிரேக்கம் மற்றும் பலவற்றுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச அளவிலான சக்திகள். இப்போது சிந்தியுங்கள். வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தேவதூதர்கள் யூபிரேத்தீஸ், பாபிலோன், அசீரியா, பெர்சியா அல்லது வீழ்ந்த சுமேரின் பழமையான ராஜ்யங்களை மேற்பார்வையிட முதலில் நியமிக்கப்பட்ட தீய அதிகாரங்கள் என்றால் என்னாகும்? அவர்களின் சக்தி பிரதேசத்தை சார்ந்தது. அவர்களின் தாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. இப்போது அவர்களை விடுவிப்பது ஒரு புதிய உலக போரை தூண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. இந்த தேவ தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. அவர்கள் மிகேல், கப்ரியேல் போல தேவகட்டளைப்படி செயல்படுவதில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது அவர்கள் விசுவாசமற்றவர்கள் என்பதை காட்டுகிறது. அவர்கள் ஆபத்தானவர்கள். தீர்ப்பு நாள் வரை அவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான தெய்வீக உண்மையாகும். தேவன் ஒருவரை பயன்படுத்துவதால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதல்ல. ஏசாயா 10:5-6 அசீரியாவை என் கோபத்தின் கோல் என்கிறது. அவர்கள் பக்தியற்றவர்கள். அதுபோல் ஹபக்கூக் 1:6 தேவன் கல்தேயர்களை ஒரு கடுமையான ஜாதியாக எழுப்பி யூதாவை தண்டிக்கச் செய்தார் என்கிறது. அதேபோல் வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தூதர்களும் தேவனின் தீர்ப்புக்கான கருவிகள். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவர்கள் கோபத்தின் தூதர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவருக்கு கீழ்ப்படையவில்லை. ஒரு புயலை விடுவிப்பது போல அவர்கள் அழிவை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் மின்னலை போல தேவன் அனுமதிக்கும் இடத்தில தான் அவர்கள் தாக்குகிறார்கள். அவர்கள் தேவன் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அவருக்கு எதிராக இருப்பவர்களையும் கூட இந்த 4 தூதர்கள் யூபிரேதேஸ் ஆற்றிலிருந்து இறுதியாக கட்டிலிருந்து விடுவிக்கப்படும் போது உலகம் தெய்வீக தீர்ப்பின் முழு பாரத்தையும் அறிந்து கொள்ளும். இந்த தீர்ப்பின் பாரத்துடன் அமைதியாக அமர்வோம். வெளிப்படுத்தல் 9:16-18 குதிரை வீரர்களின் எண்ணிக்கை 20 கோடி. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். என் தரிசனத்தில் பார்த்த குதிரைகளும் வீரர்களும் இப்படித்தான் இருந்தனர். அவர்களின் மார்பு கவசங்கள் நெருப்பு, நீலம் மற்றும் கந்தக நிறமாக இருந்தன. 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கந்தகம் அவர்களின் வாயிலிருந்து வந்ததில் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டனர். அந்த எண்ணிக்கை 200 மில்லியன். அது நேரடியாகவோ அல்லது குறியீடாகவோ இருந்தாலும் அதன் அளவு கற்பனைக்கே அப்பாற்பட்டது. யோவானின் காலத்தில் அது பூமியின் மொத்த மக்கள் தொகையை விடவும் அதிகமாக இருந்தது. அதாவது இது அதிர்ச்சியூட்டுவதற்காகவே சொல்லப்பட்டது. இது உலகளாவிய பேரழிவை விவரிக்கும் உலக முடிவுக்கால மொழியாகும். இது வெறும் ஒரு போர் மட்டுமல்ல. இது உங்கள் சாதாரண யுத்தம் அல்ல. இது தெய்வீக தீர்ப்பு, அதிசய சக்திகள் வழிநடத்தும் முழுமையாக மனிதர்களல்லாத ஒரு படையால் நிறைவேற்றப்படும். மேலும் இது உலக மக்கள் தொகையின் 1/3 மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மனிதர்களில் 1/3 தீவிரத்தை கவனியுங்கள். பில்லியன்கள் உயிர்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. உலகின் முழு பகுதிகள் அழிவடைந்துள்ளன. நகரங்கள் தீயில் எரிகின்றன. புகை சூரியனை மறைத்து விடுகிறது. காற்று கந்தக விஷத்தால் நிரம்பியுள்ளது. சோதோம் மற்றும் கோமோராவுக்கு வந்த தீர்ப்பை போல, ஆனால் இது உலகளாவிய அளவில், இது கடந்த கால தீர்ப்புகளின் பயங்கரமான ஒலிகளை நினைவூட்டுகிறது. எகிப்தின் பிணிகள், வானிலிருந்து வந்த தீ, நீர் இரத்தமாக மாறியது, முதல் வந்த மக்களின் மரணம், நோவாவின் பெருவெள்ளம். அப்போது கடவுள் ஒரு நீதிமான குடும்பத்தை தவிர அனைத்து உயிரினங்களையும் அழித்தார். சோதோம் வீழ்ச்சி, அங்கு தீ மற்றும் கந்தகம் தீயவர்களுக்கு மேல் பெய்யப்பட்டது. இன்னும் இது அதைவிட மிகப்பெரியது. இது ஒரு எச்சரிக்கை அல்ல, இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளை, விகார வழிபாடு மற்றும் ஆன்மீக கண்மூடித்தனத்தின் விளைவு. ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த தேவ தூதர்கள் இப்போது தீர்ப்பின் படையை வழிநடத்துகிறார்கள். தீ, புகை, கந்தகம் ஆகியப்பட்ட மனித போராகவோ இருக்கலாம் என்கின்றனர். இதை எப்படி விளக்கினாலும் விளைவு ஒன்றே: பெரும் மரணம், உலகளாவிய பயம், முழு உலகமும் தன் முழங்காலில் விழும் நிலை. ஆனால் வெளிப்படுத்தல் 9 உள்ள மிக கவலைக்கிடமான வசனம் இதுதான். வெளிப்படுத்தல் 9:20, இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தும், அந்த பயங்கரத்தையும் அடையாளங்களையும் கடவுளின் தெளிவான கையையும் பார்த்தும், தங்கள் கைகளால் செய்த செயல்களில் மனந்திரும்பவில்லை. உயிர் வாழ்ந்தவர்கள் இன்னும் எதிர்ப்புடன் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை பிடித்துக் கொண்டு மாயாஜாலத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொலை, பாலியல் ஒழுங்கின்மை மற்றும் திருட்டில் தங்களை ஆழ்த்திக் கொள்கிறார்கள். இது மாற்றமில்லாத தீர்ப்பு, சரணடையாத வேதனை. அவர்கள் இரக்கத்திற்காக அழைக்கவில்லை, தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். எகிப்தில் இருந்த பார்வோவை போல வெளியேறல், 9:12. ஆனால் கர்த்தர் பார்வோவின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் கேட்கவில்லை. அவன் ராஜ்யம் பேரழிவுகளால் அழிக்கப்பட்ட போதும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது இறுதி காலங்களில் மனிதர்கள் அதே துயரத்தை மீண்டும் நிகழ்த்துகிறார்கள். கடவுள் அழிவில் மகிழ்ச்சி அடைவதில்லை, அவர் மனந்திரும்புதலை விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் இரக்கத்தை நீண்ட நாட்கள் மறுத்துவிட்டால் தீர்ப்பு வருகிறது. வெளிப்படுத்தலில் இந்த தருணம் ஒரு திருப்பு முனை. அபீஸின் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகள் இனி கட்டுப்படுத்தப்படவில்லை. உலக மேடை இப்போது அதிசயமான போர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் தங்கள் கிளர்ச்சியின் விலையை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அப்போதும் கூட கடவுள் மனந்திரும்புவதற்கான இடத்தை விடுகிறார். அதுதான் தீர்ப்புக்குள் இருக்கும் இரக்கம். இருப்பினும் உலகம் அதை ஏற்கவில்லை. இந்த கட்டத்தில் பல பார்வையாளர்கள், நாம் உண்மையில் ஒரு நதி கீழே சங்கிலியிடப்பட்ட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமா என்று கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி. எல்லாம் பார்த்தால் வெளிப்படுத்தல் நிறைய சின்னங்களால் நிரம்பியுள்ளது. பாம்புகள், மிருகங்கள், வானிலிருந்து விழும் நட்சத்திரங்கள், தேவாலயங்களை குறிக்கும் விளக்கு தூண்கள். அப்படியென்றால் இந்த பகுதி சின்னமாக இருக்கிறதா, அல்லது நாம் அதை சொல்வது போல் நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? விவரமாக பார்ப்போம். முதலில் ஆன்மீக சிறைபிடிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? உருவகமாக அல்லாமல் வேதாகமம் மிகவும் தெளிவாக உள்ளது. சில விழுந்த தேவதூதர்களை கடவுள் சுதந்திரமாக சுற்ற அனுமதித்திருக்கிறார், ஆனால் மற்றவர்களை ஆன்மீக சிறைகளில் கட்டுப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 20:1-3. பின்னர் நான் வானத்திலிருந்து இறங்கும் ஒரு தேவதூதரை பார்த்தேன். அவன் கையில் ஆழ்குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கிலியும் வைத்திருந்தான். அவன் அந்த பாம்பை, அதாவது பழைய பாம்பு, சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். இங்கே சாத்தானே நேரடியாக கட்டப்பட்டு ஆழ்குழியில் பூட்டி வைக்கப்படுகிறார். இது வேதாகமம் முழுவதும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் ஒரு சொல், அதாவது அடிக்கடி கிளர்ச்சி செய்த ஆவிகளுக்கான அடிக்கடி இல்லாத குழி, Luke 8:31. அந்த பேய்கள் இயேசுவிடம் மீண்டும் மீண்டும் அவர்களை ஆழ்குழிக்குள் அனுப்ப வேண்டாம் என்று வேண்டினார்கள். பேய்களுக்கே அந்த ஆழ்குழி பயமளிப்பதாக இருந்தது. அவர்கள் அது உண்மையான இடம் என்பதை அறிவார்கள். உருவகமாக அல்ல, அது விழிப்புணர்வு, வேதனை மற்றும் கட்டுப்பாட்டிற்கான இடம், அழிவுக்கான இடம் அல்ல. Judah 1:6, தங்கள் நிலையை காக்காமல் தங்கள் வசிப்பிடத்தை விட்டு விலகிய தேவ தூதர்களை அவர் நித்திய சங்கிலிகளில் இருளுக்குள் மகா நியாயத்தினத்திற்காக வைத்திருக்கிறார். 2 Peter 2:4, பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி இருளின் சங்கிலிகளில் ஒப்படைத்தார். இந்த வசனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொடர்ச்சியான படத்தை காட்டுகின்றன. சில விழுந்த தேவ தூதர்கள் தற்போது பூமியில் செயல்படவில்லை. அவர்கள் ஆன்மீக சிறையில் இருக்கின்றனர், விடுவிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றனர்.

0: அவர்கள் விடுவிக்கப்படும் போது அது சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அல்ல, நியாயத்திற்காக. ஆறு, ஏன் யூப்ரேடேஸ்? இங்கேதான் இது இன்னும் சுவாரஸ்யமாகிறது. யூப்ரேடேஸ் ஆறு வெறும் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு நீர்வழி மட்டுமல்ல, இது ஆன்மீக எல்லையையும் உலகங்களுக்கிடையிலான ஒரு எல்லையையும் குறிக்கக்கூடும். எடென் தோட்டத்திற்கு வாசல்கள் இருந்தது போலவும், சொர்க்கமும் நரகமும் இடங்களும் எல்லைகளும் கொண்டது போலவும் யூப்ரேடேஸ் இரட்டை பங்கு வகிக்கக்கூடும். அது நேரடி, புவியில் பழமையான நாகரிகங்களுடன் தொடர்புடைய ஒரு இடம். ஆன்மீகமாக ஒரு வாயிலாகவும், ஒரு சிறை முத்திரையாகவும், அல்லது அகழியின் மீது ஒரு பரிமாண மறைவு போர்வையாகவும் இருக்கலாம். இது புதுமையானது அல்ல. பைபிளில் இயற்கை இடங்கள் ஆன்மீக ஆழத்துடன் பேசப்படுகின்றன. சீனாய் மலை, அங்கு சொர்க்கமும் பூமியும் சந்தித்தன, கடவுள் தீயில் இறங்கினார். யோர்தான் ஆறு, அங்கு தெய்வீக மாற்றங்கள் நிகழ்ந்தன. உதாரணமாக, வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கடந்து செல்வதும் இயேசுவின் தண்ணீர் ஸ்நானமும், ஹின்னோம் பள்ளத்தாக்கு கெஹென்னா என்பதும் இயேசு நரகத்தை விவரிக்க பயன்படுத்திய உண்மையான இடம். ஆகவே ஆம், யூப்ரேடேஸ் நேரடியாகவும் குறியீடாகவும் இருக்கலாம். இது ஒரு இடம், ஆனால் அதே சமயம் ஒரு வாயிலாகவும் உள்ளது. ஒரு சிறை நுழைவாயில் கடவுளால் முத்திரை போடப்பட்டு நியமிக்கப்பட்ட நேரத்தில் திறக்க காத்திருக்கிறது. இவை உண்மையான தூதர்கள் உண்மையான சிறையில் இருக்கிறார்களா? எல்லா அறிகுறிகளும் ஆம் என்று சுட்டி காட்டுகின்றன. வெளிப்படுத்தலின் படங்கள் பல இடங்களில் குறியீடாக இருந்தாலும் இந்த தீர்ப்புகளுக்கு பின்னுள்ள தியாலஜி நேரடி உண்மையுடன் ஒத்துப்போகிறது. கடவன் தன் காலகட்டத்தில் ஆன்மீக உயிர்களை கட்டி சங்கிலியிட்டு கட்டுப்படுத்தி விடுவிக்கிறார். அவர் சாத்தானை கட்டியிருந்தால், வாட்சர்களை சிறையில் அடைத்திருந்தால், அபீஸில் வீசப்பட வேண்டாம் என்று கெஞ்சிய தீய ஆவிகளை வெளியேற்றியிருந்தால், அப்போது உலகளாவிய பேரழிவுக்கு காரணமான நான்கு அழிவு தூதர்கள் இப்போது எங்கேயோ, ஒருவேளை யூப்ரேடீஸ் ஆற்றுக்கு கீழே, பார்வைக்கு அப்பாற்பட்டும் நினைவில் இல்லாத போதும் முழுமையாக உண்மையாகவே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புவது கடினம் அல்ல. இது கற்பனை அல்ல, இது கடவுளின் வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட அதிசயமான உண்மை. ஆறாவது கம்பி ஊதும் போது, ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்தது விடுவிக்கப்படும். கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பயமாக மாறும். அது நேரடி உண்மையா இல்லையா என்பதே கேள்வி அல்ல. கேள்வி என்னவென்றால், வரவிருப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? இப்போது நாம் இந்த அதிசயமான தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து விட்டோம். கேள்வி என்னவென்றால், இது இப்போது நமக்கு என்ன அர்த்தம்? நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு ஆற்றுக்கு கீழே கட்டப்பட்டுள்ள நான்கு தூதர்கள் 200 மில்லியன் பேருடன் கூடிய ஒரு படையை கட்டளையிடுவது மற்றும் மனிதர்களில் மூன்றில் ஒருவரை கொல்வது என்பது பயங்கரமான காட்சி. ஆனால் விசுவாசிக்கு இந்த பகுதி பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இது நம்மை விழிப்பூட்டவும் உணர்வூட்டவும் இருக்கிறது. மேலும் கர்த்தரின் நாள் அருகில் இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. லூக்கா அதிகாரம் 21 வசனங்கள் 26-28 வரை, உலகத்தில் வரவிருப்பதை நினைத்து மக்கள் பயத்தில் மயங்கி விழுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் போது, நீங்கள் எழுந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு அருகில் வருகிறது. உலகம் பதற்றப்படும் போது தேவாலயம் தயாராகிறது. மற்றவர்கள் பயத்தில் ஓடும் போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். ஏனெனில் ஒவ்வொரு தீர்ப்பு தூண்டில், ஒவ்வொரு கோபத்தின் முத்திரையில், ஒவ்வொரு உலக அழிவின் சவாரியில் கூட அனைத்தையும் மீண்டும் நிலைநிறுத்த தயாராகும் நீதிமான ராஜா ஒருவர் இருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் குழப்பத்தின் முகவர்கள் அல்ல, அவர்கள் நீதியின் கருவிகள். அவர்களின் பணி சீரற்றது அல்ல, அது துல்லியமாக நேரம் பார்த்து நடைபெறுகிறது. அவர்களை விடுவிப்பது தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படி. தீர்ப்பிலும் கூட தேவன் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். கோபத்திலும் கூட அவர் இரக்கத்தை நினைவில் வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நம்மை கண்ணாடியில் பார்க்க வைக்கிறது. இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நாம் வாழ்கிறோமா என்று கேட்க வைக்கிறது. நாம் வசதியில் கவனச்சிதறலாக இருக்கிறோமா, அல்லது நம்பிக்கையால் முன்னேறுகிறோமா? நாம் அவசரத்துடன் ஜெபிக்கிறோமா, அல்லது அறிகுறிகளை பார்த்தும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? ரோமர் அதிகாரம் 13:11-12 வரை, உங்கள் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டிய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. ஏனெனில் நாம் முதலில் விசுவாசித்த போது காட்டிலும் இப்போது நம்முடைய ரட்சிப்பு நெருக்கமாக இருக்கிறது. இரவு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது, பகல் விரைவில் வரப்போகிறது. தேவன் தண்டனையை வெளிப்படுத்துவது வெறும் தகவலுக்காக அல்ல, அவர் அதை நம்மை மாற்றத்திற்காக வழிநடத்துவதற்காகவே வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இயேசு தன் சீடர்களை மீண்டும் மீண்டும், கவனமாக இருங்கள், தயாராக இருங்கள், விசுவாசமாக இருங்கள், என்று எச்சரித்தார். மத்தேயு அதிகாரம் 24:44. ஆகையால் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரப்போகிறார். யூப்ரட்டீஸ் ஆற்றிலுள்ள 4 தூதர்கள் கதைகளோ குறியீட்டு கற்பனைகளோ அல்ல. அவை உண்மையானவை, மேலும் அவை தேவனின் இறுதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவற்றின் கதை தீயவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இல்லாமல் தேவாலயத்திற்கும் விழிப்பூட்டும் அழைப்பாகும். 1 பேதுரு 4:7. எல்லா விஷயங்களின் முடிவும் அருகிலுள்ளது. ஆகையால் நீங்கள் ஜாகிரதையாகவும் தெளிவான மனதுடன் இருப்பதாலும் ஜெபிக்க முடியும். இது சாதாரண விசுவாசத்திற்கு ஏற்ற காலம் அல்ல. இது மனம் திரும்பவும் கவனத்தை திருப்பவும் நித்திய வாழ்வு உண்மையென்று வாழவும் வேண்டிய காலம், ஏனெனில் அது உண்மையே. எபிரேயர் 10:31. உயிருள்ள தேவனின் கைகளில் விழுவது பயங்கரமானது. ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. ரோமர் 10:13. ஆண்டவரின் நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரும் நீதி உள்ளவர்களுக்கே மட்டுமல்ல, மதபேற்றவர்களுக்கே மட்டுமல்ல, அவரை பணிவுடனும் விசுவாசத்துடனும் நாடும் யாரும் மீட்கப்படலாம். அப்படியென்றால் கம்பி ஒலிக்கும் போது நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? நீங்கள் ராஜாவை எதிர்பார்த்து பார்ப்பீர்களா, அல்லது அவரது கோபத்திலிருந்து மறைவீர்களா? இந்த தீர்க்க தரிசனம் தேவ தூதர்களை பற்றியே மட்டுமல்ல, இது உங்களை பற்றியும் உங்களிடம் இன்னும் உள்ள நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதையும் பற்றியது. இந்த வீடியோ உங்கள் கண்களை முன்பு பார்த்திராத ஒரு உண்மைக்கு திறந்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள். கீழே கருத்து எழுதுங்கள். நீங்கள் 4 தேவ தூதர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா, அல்லது அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்களா? பைபிள் முடிவு காலங்களை பற்றி உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மற்றும் வேதாகமத்தின் மறைந்துள்ள மர்மங்கள், தீர்க்க தரிசன கால வரிசைகள் மற்றும் இயேசு கிறிஸ்துவில் காணப்படும் நித்திய நம்பிக்கையை ஆராயும். மேலும் பல வேதாகம அடிப்படையிலான ஆவணப்படங்களுக்கு சந்தா செய்ய மறந்து விடாதீர்கள்.
1: ஏனோக்கு சாதாரண மனிதர்கள் ஒருபோதும் காணாத தரிசனங்களை கண்டார். அவர் தேவதூதர்கள் நிற்கும் இடங்களில் நடந்தார். உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து மறைக்கப்பட்ட இரகசியங்களை கேட்டார். அவர் வானவர்களின் வீழ்ச்சியையும் இன்னும் வரவிருக்கும் ராஜ்யங்களின் எழுச்சியையும் பார்த்தாரு. அவர் எழுதியது கற்பனை அல்ல, அது எல்லா தலைமுறைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. பெருங்கொழிப்பு வருவதற்கு முன், மோசேக்கு முன், அரசர்களும் ராஜ்யங்களும் உருவாகும் முன் ஏனோக்கு என்ற ஒரு மனிதர் இருந்தார். உலக இருள மூழ்கும் போது கூட அவர் தேவனுடன் நடந்தார். ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு பயங்கரமானத, உலக முடிவின் ஒரு தரிசனத்தை காட்டினார். அது ஒரு சிறிய எச்சரிக்கை அல்ல, அது அமைதியான செய்தி அல்ல, அது தேவன் தாமாகவே பூமியை நியாயம் செய்ய இறங்கும் நாளின் ஒரு சின்ன காட்சி. ஏனோக்கு பரிசுத்தவரே வானத்திலிருந்து வருவதை கண்டார். அவர் தேவன் சினாய் மலையில இறங்குவத, ஆயிரக்கணக்கான பரிசுத்த தூதர்கள் அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்தார். அவரது இருப்பால் ஆகாயம் எரிந்தது, அவரது காலடியில பூமி நடுங்கியது, ஒவ்வொரு கண்களிலும் பயம் நிரம்பியது. மலைகள் ஆழமாக நடுங்கின, உயர்ந்த மலைச்சரிவுகள் உலர்ந்த மண் போல உடைஞ்சன. பூமியின் மிக வலிமையான பகுதிகளும் அவர் தோன்றும் போது நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனத்துல பரிசுத்தவர்கள் தேவனை சுற்றி திரண்டனர். அவர் மகா வல்லமையுடன் வந்தார். அப்போது ஏனோக்கு இதன் அர்த்தத்தை அறிவித்தார். தேவன் அனைவரையும் நியாயம் செய்ய வருகிறார். அவர் தீயவர்களை அடிப்பார், தீமையில் தொடரும் அவர்களை அழிப்பார். அவருக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவமும், பேசப்பட்ட கடுமையான வார்த்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எதுவும் மறைஞ்சிருக்காது. அந்த நாள்ல மலைகள் தீயில் மெழுகு போல உருகும், பூமி உடைந்து போகும், எல்லா பெருமை கொண்டவர்களும் தீயவர்களும் பயத்தில் நடுங்குவார்கள் என்று ஏனோக்கு கூறினார். மக்கள் வலிமையானதும் அசைக்க முடியாதது என்று நினைத்த உலகம் பரிசுத்தவானின் வல்லமையின் முன் சிதறிவிடும். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பயத்தை மட்டும் பற்றியதல்ல, அது நம்பிக்கையும் பற்றியது. நீதிமான்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அமைதி அடைவார்கள். தீமைக்கு தீர்ப்பு விழும்போது அவர்கள் அவருடைய பாதுகாப்பில் பாதுகாப்பா நிற்பார்கள். கடவுள் பூமியை சுத்தம் செய்து நீதியை நிலைநிறுத்துவார். இது ஏனோக்கு முதல்ல பேசிய செய்தி. உலகிற்கு ஒரு எச்சரிக்கை, அரிசுத்தமான மகத்தானவர் வரப்போகிறார். அவர் தீமையை என்றென்றும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது வந்தபோது அவருடைய முன் எந்த தீமையும் தப்பிக்க முடியாது. ஏனோக்கு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க தொடங்கினான். தீர்ப்பு பற்றிய தரிசனத்தை கண்ட பிறகு அவர் தனது கண்களை பூமி, ஆகாயம் மற்றும் கடவுள் படைத்த அனைத்திலும் திருப்பினார். அவர் கண்டது எளிமையானதா இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தி இருந்தது. படைக்கப்பட்ட அனைத்தும் தங்களது பாதையை பின்பற்றின. அனைத்தும் அதை இயக்க சொன்னபடி நகர்ந்தது. எதுவும் தன் இடத்தை விட்டு வெளியேறலையா? அவர் காலையிடும் சூரியனையும் மாலை மறையும் சூரியனையும் பார்த்தார். அது ஒருபோதும் தவறமில்லை. அவர் நிலவும் தங்களது பருவங்கள்ல பிரகாசிக்கும் நட்சத்திரங்களையும் பார்த்தார். அவை தங்களது காலங்களை தாமதமின்றி பின்பற்றின. குளிர்கால பனி தக்க நேரத்தில் நிலத்தை மூடியது. வெயில் பருவம் கட்டளையிடப்பட்ட போது வந்தது. பருவங்கள் ஒன்னுக்கு பிறகு ஒன்று கடவுள் ஆரம்பத்தில் ஏற்படுத்தியபடி மாறின. ஏனோக்கு மரங்களை உறுதியா நிற்கும் நிலையில பார்த்த. கடுமையான குளிர்காலங்களையும் சில பழமையான தேவதாறு மரங்கள் ஆண்டுதோறும் பசுமையாகவே இருந்தன. ஆறுகள் தங்களது வாய்க்கால்களில் ஓடின. காற்றுவேல் தங்களது நேரத்தில் வீசியது. மழை அனுப்பப்பட்ட போது பெய்தது. பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு விதிக்கப்பட்ட சட்டத்தை பின்பற்றின. யாரும் பாதிக்கவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை, யாரும் தங்களது பாதையை மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனா ஏனோக்கு மனிதர்களை பார்த்தபோது வேறுபட்ட ஒன்றை கண்டார். அவர் கிளர்ச்சியை கண்டார். சூரியன் கீழ்படியும் நட்சத்திரங்கள் தங்களது ஒழுங்கை காக்கும் போது மனிதர்கள் தங்களது சொந்த வழியை தேர்ந்தெடுத்தனர். மரங்களும் கற்களும் தங்களது இடத்துல இருந்த போது மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினர். பிரபஞ்சம் தம் படைப்பாளையை மதித்தது. ஆனா மனிதன் முகந்திருப்பினான். ஏனோக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. மலைகள் தங்களை வைத்து இடத்துல நிலைத்திருக்கும் போது மனிதர்கள் எப்படி இவ்வளவு துணிச்சலா கிளர்ச்சி செய்ய முடியும்? பூமியின் இயற்கை அனைத்தும் முழுமையான கீழ்ப்படிதலுடன் இயங்கும் போது அவர்கள் எப்படி கடவுளின் கட்டளையை புறக்கணிக்க முடியும்? பூமி தானே அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருந்தது. அதனால் ஏனோக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கினர். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தங்களது இடத்தை காக்கும் போது மனிதர்கள் அதை விட அதிகமா தங்களது இடத்தை காக்க வேண்டாமா? கடவுளின் கட்டளையை மீறும்பவர்கள் அமைதியை காண மாட்டார்கள். பருவங்கள் தங்களது பாதையை பின்பற்றுவது போல கிளர்ச்சிக்கு பிறகு தீர்ப்பும் வரும். அவர்களை சுற்றியுள்ள உலகம் கடவுளின் சட்டம் உறுதியாக நிற்கிறது என்பதற்கான சான்றாக இருந்தது. அதை எதிர்த்து போராடுவோர் தனியாக நிற்க நேரிடும். ஏனோக்கு சொர்க்கமும் பூமியில் பற்றிய மறைந்த விஷயங்களை பற்றி மேலும் அறிவை பெற்றுக் கொண்ட போது தேவதூதர்களிடையே ஒரு பெரிய மாற்றம் எப்படி தொடங்கியது என்பதையும் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல பூமியில் மக்கள் பெருகி அவர்களுக்கு மகள்கள் பிறந்தபோது சில தேவதூதர்கள் வானத்திலிருந்து கீழே பார்த்து அவர்களை கண்டார்கள். இந்த தேவதூதர்கள் வாச்சர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பங்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவர்கள் உயர்ந்தவரின் கட்டளை கீழ் கவனித்து சேவை செய்ய வேண்டும் அர்த்தம். அதே தேர்வு எடுத்து 200 பேராக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹிர்மோன் மலையில இறங்கினார்கள். அந்த மலை அவர்களின் உடன்பாட்டின் இடமா ஆனது. அவர்களின் தலைவன் செம்யாசான் என்று அழைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசினார். அவர்கள் யோசித்ததை செய்யும் பொறுப்பின் பாரத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சா குற்றம் முழுவதும் தனக்கு மட்டுமே வரும் என்று அவர் பயந்தார் என்று சொன்னார். அதனால் எல்லோரும் ஒன்றாக சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அங்கே ஹெர்மோன் மலையில் அவர்கள் ஒரு தீவிரமான உறுதிமொழி எடுத்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து யாரும் திரும்பிவிடக் கூடாதுன்னு தங்களை தாங்களே சபதம் செய்து கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். மனித மகள்களில் இருந்து மனைவிகளை தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள். மனித பெண்களுடன் இணைந்து பூமியில மனிதர்களாக வாழ ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு சிறிய படி அல்ல, இது ஒரு எல்லையை கடந்தது. வாச்சர்கள் தங்களுக்கான சரியான வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு அமைக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து அவர்கள் விலகி நின்றார்கள். அவர்கள் மனிதர்களின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடையே வெளிப்படையாக நடந்தார்கள். பூமியின் மக்களுக்கு அவர்கள் மனிதர்களாக தோன்றினார்கள். ஆனால் மற்ற மனிதர்களை போல இல்ல. அந்த சத்தியத்திற்காக ஹெர்மோன் மலைக்கு அந்த பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே அவர்கள் தங்கள் முடிவில ஒன்றிணைந்தார்கள். தங்கள் வாக்குறுதியில ஒன்றுபட்டு அவர்கள் முன்னேறிட அவர்களின் இதயங்களில் தோன்றிய ஆசை செயலில் மாறியது. அந்த கணத்திலிருந்து மனித வரலாற்றின் ஓட்டம் மாறத் தொடங்கியது. கவனித்து வழிநடத்த வேண்டும் என இருந்த வாச்சர்கள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு மனிதர்களின் உலகிற்கு அறிவும் சக்தியும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அவர்கள் முதலில் ஒன்றிணைந்த அந்த மலையை தாண்டி இவை எல்லாம் பரவ தொடங்கின. வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களிலிருந்து மனைவிகளை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஹெர்மோன் மலையில் எடுத்து சொன்ன பிரமாணப்படி அவர்கள் அவர்களுடன் வாழ்ந்தார்கள் மற்றும் பூமியின் மக்களிடையே குடும்பங்களை வளர்த்தாங்க. ஆனா இந்த இணைவுகளிலிருந்து பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களின் பிள்ளைகள் எந்த மனிதனையும் விட பலத்திலும் உயரத்திலும் அதிகமா வளர்ந்தார்கள். அவர்கள் நெபிலிம் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த பெரும் மனிதர்கள் வளர வளர மேலும் மேலும் உயர்ந்தார்கள். அவர்கள் 3000 குபிடங்கள் உயரம் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டது. நகரங்களையும் மைல்களையும் தாண்டி உயர்ந்தார்கள். அவர்கள் நடக்கும் போது அவர்களின் காலடியில் நிலம் சிறியதா தோன்றியது. முதல்ல மக்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த ஆச்சரியம் விரைவில் பயமா மாறியது. அந்த பெரும் மனிதர்கள் தங்கள் வழியில வந்த அனைத்தையும் விழுங்கினார்கள். அவர்கள் வயல்களின் அறுவடையை எதுவும் மீதம் இல்லாம பயன்படுத்தினார்கள். அவர்கள் மாடுகளை எடுத்துக்கொண்டார்கள். நிலத்தில் இருந்த உணவை முழுமையா எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் உழைத்தார்கள் மற்றும் விதைத்தார்கள். ஆனா அது ஒருபோதும் போதவில்லை. அவர்களால் பூமி முழுவதும் பற்றாக்குறை பரவியது. மேலும் அவர்களுக்கு உணவு எதுவும் மீதமில்லாத போது அந்த பெரும் மனிதர்கள் மக்களை எதிர்த்து திரும்ப தொடங்கினார்கள். அவர்கள் கட்டுப்பாடின்றி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார்கள். அவர்கள் இனி ஒழுங்கையோ அமைதியையோ கவலைப்படல. கிராமங்கள் வெறிச்சோடின, குடும்பல்ல சிதறன. வலிமையுடையவர்கள் பலவீனர்களை தள்ளிவிட்டார்கள். பயம் பலரின் இதயங்களில் ஆட்சி செய்தது. மக்கள் அந்த பெரும் மனிதர்களிடமிருந்து மறந்தனர். ஆனா பாதுகாப்பு கிடைக்கும் இடம் மிக குறைவுதான். மிருகங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் மனிதர்கள் நிலத்தில் உள்ள விலங்குகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் விரட்டினார்கள். எதுவும் பாதிக்கப்படாம எதுவும் மீதமில்ல. ஏனோக்கு ஒரு காலத்துல விவரித்த இயற்கை ஒழுங்கு, சூரியன், பருவங்கள், மரங்கள், பூமியில் பரவும் குழப்பத்துக்கு எதிராக தெளிவாக நிற்கின்றன. பிறப்பில் படைப்புக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இப்போது மனிதர்கள் குழப்பத்துல சிக்கிக்கின்றாங்க. வாட்சர்கள்ல ஒரு பேர் மற்றவர்களை விட அதிகமா அறியப்பட்டது. அசாசை அவ மனிதர்களிடையே நடந்து கொண்டது மட்டும். முன்பு அறியாத விஷயங்களை அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல இந்த அறிவு பயனுள்ளதாகவும் ஆச்சரியமாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனா இந்த அறிவை கடவுள் மனிதர்களுக்கு வழங்கவில்லை. அசாசில் மனிதர்களுக்கு உலோகங்களை எப்படி பயன்படுத்துவதுன்னு காட்டினான். அவன் அவர்களுக்கு வாள்கள் மற்றும் கத்திகள் உருவாக்க கற்றுக் கொடுத்தான். போருக்காக கவசங்கள் மற்றும் மார்பு கவசங்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் அவன் காட்டினான். மண்ணை தோண்டி அதில் மறைந்திருக்கும் தாதுக்களை எடுத்து வருவது எப்படி என்பதையும் அவன் வெளிப்படுத்தினான். திறமையும் தீயும் கொண்டு மனிதர்கள் மூல உலோகங்களை ஆயுதங்களா மாற்ற கற்றுக்கொண்டார்கள். முன்பு சாதாரண கருவிகளா இருந்தவ இப்போ தீங்கு விளைவிக்கும் சாதனங்களா மாறின. ஆனா அசாசேல் அங்கே நின்றுவில்ல. அவ அலங்காரங்கள் மற்றும் அளவு பற்றியும் கற்றுக் கொடுத்தான். கைப்பொத்துகள் மற்றும் நகைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் அவன் காட்டினான். வண்ண நிற பூச்சிகள் மற்றும் உடலை அழகுபடுத்தும் முறைகள் பற்றியும் அவன் வெளிப்படுத்தினான். அமைதியான இடங்கள்ல பெண்கள் தங்களது தோற்றத்தை மாற்றும் வகையில அழகு சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். முன்பு இயற்கையா இருந்தது இப்ப மாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதாக மாறியது. மற்ற காவலர்களும் தங்களது சொந்த பாடங்களை பகிர்ந்தனர். செம்ஜாசா மந்திரங்கள் மற்றும் இரகசிய பயன்பாட்டிற்காக வேர்களை வெட்டும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். பரகிஜால் நட்சத்திரங்களின் அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் சூரியனின் இயக்கங்கள் மற்றும் சந்திரனின் பாதைகள் பற்றி விளக்கினார்கள். அவர்கள் வானத்தின் மறைந்துள்ள அறிவை அந்த வகையில வெளிப்பட வேண்டாத விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இந்த அறிவு பரவ தொடங்கிய போது மனிதர்களின் இதயங்களில் ஏதோ ஒன்று மாற தொடங்கியது. உருவாக்கினர மதிப்பதற்கு பதிலா அவர்கள் கற்றுக்கொண்டவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். அதிகாரம், அழகு, கட்டுப்பாடு மற்றும் மறைந்த கலைகள் அவர்களின் ஆசையாகின. ஆவணர்களிடமிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்ட போதும் கடவுளிடமிருந்து அவர்கள் மேலும் மேலும் விலகினர். கற்கள் மற்றும் உலோகங்கள் இருந்து விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. மக்கள் தங்கள் சொந்த கைகளால் செய்தவற்றுக்கு முன்பாக வணங்க தொடங்கினார்கள். மந்திரவாதம் மற்றும் இரகசிய பழக்கங்கள் மறைந்த இடங்கள்ல வளர தொடங்கின. அமைதி குலைந்தது. ஆசை ஞானத்தை மேலோங்கி ஆண்டது. பூமி ஏற்கனவே அரக்கர்களால காயமடைந்தது. இப்போது மேலும் குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்லாம் ஆழமா மூழ்கியது. இதுவே தடை செய்யப்பட்ட அறிவின் விளைவாகும். இது வெறும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதல்ல, ஏற்கனவே அமைக்கப்பட்ட எல்லையை மீறுவதாக இருந்தது. அசாசிலின் போதனையின் கீழ் மனிதர்கள் தாங்கள் தாங்க தயாராக இல்லாத விஷயங்களில் காலடி வைத்தனர். இந்த இரகசியங்கள் உலகம் முழுவதும் பரவிய போது மனித குலமும் கடவுளும் இடையிலான தூரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகியது. உலகம் இருள்ள மூழ்கிய போது எனோக்கு தனது கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஒன்றை உணரத் தொடங்கினார். பூமியிலிருந்தே எடும் ஒரு அழுகுளம். ஒரு காலத்துல அமைதியும் வளமும் இருந்த நிலம் இப்போது துக்கத்துல மூடப்பட்டது. ஒரு காலத்துல உயிரை அளித்த வயல்கள் இப்போ அழிவின் சின்னங்களை சுமந்தன. ஆறுகள் எப்போதும் போல் ஓடின. ஆனா அவை தங்களுக்குள் துக்கத்தை சுமந்து ஓடுவதை போல இருந்தது. மலைகள் உயரமாக நின்றன. ஆனாலும் அவற்றும் கீழே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்தன போல தோன்றியது. உருவாக்கம் மௌனமாக இல்லை என்பதை எனக்கு புரிந்து கொண்டார். ஒரு காலத்துல சுதந்திரமா அலைந்த விலங்குகள் இப்போது பயத்துல வாழ்ந்தன. பூமியின் சமநிலை கொலைஞ்சிருத்தது. எங்கு பார்த்தாலும் உலகமே ஒரு பாரத்தை சுமப்பது எனக்கு உணர்ந்த. மண்ணை அழுது கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனா அந்த அழுகுரல் அங்கே நின்றுள்ளவில்லை. உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களும் தங்களது குரணை எழுப்புகிறார்கள் என்பதை எனோக்கு உணர்ந்தார். மனித கண்கள் காண முடியாத இடத்திலிருந்து அவர்களின் வேண்டுகோள் மேலே எழுந்தது. அவர்கள் நீதியை நாடினார்கள். அவர்களுக்கு நடந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூவினர். நாள் கடந்தும் அந்த அழுகுரல் என்னோ கூட இருந்தது. அது மங்கியதாக அல்ல, அது மறைஞ்சு போகவில்லை. அது மேலும் வலிமையாகவும் கனமாகவும் கவனிக்காம இருக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அது அவனது எண்ணங்களில் ஒழித்தது, அவனது இதயத்தில் தங்கியது. அது அவனது சொந்த குடும்பம், சொந்த மக்களுக்கே சேர்ந்தது போல அதன் பாரத்தை அவன் உணர்ந்தான். எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தா இருந்துருமா? அந்த மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்கப்படாம என்றென்று எழ முடியாது. அந்த ஒலிக்கு வானத்தின் வாசல்கள் எங்கும் மூடப்பட்டிருக்காது. எல்லாவற்றையும் படைத்தவர் பூமியை நோக்குகிறார். அதில் நடக்கும் அனைத்தையும் அவர் கேட்கிறார். அதனால எனோக்கு விழுந்தவர்களின் குரல் வானத்தை எட்டும் என்று எழுதியார். அவர்களின் அழுகுரல் கடவுளின் முன்மன்போம். அந்த தருணம் வந்தபோது வானத்தையும் பூமியையும் ஆளும் ஒருவன் பதிலளிப்பான். படைப்பின் துயரம் மறக்கப்படாது. பூமியின் அழுகுரல் பதில் இல்லாம இருக்காது. பூமியின் அழுகுரல் கவனிக்கப்படாம எழவில்லை. வானத்துல நான்கு பெரிய பிரதான தூதர்கள் அதை தெளிவாக கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் வல்லவரின் முன்னிலையில நின்று வலிமையும் அதிகாரமும் கொண்டு பிரகாசித்தார்கள். அவர்களின் பெயர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் மற்றும் முரியேல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஒவ்வொருவரும் சக்தியை ஏந்தினார்கள். மேலும் கீழே நடப்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். மிக்கேல் வலிமையானவரும் உறுதியானவரும் குழப்பம் பரவுவதை பார்த்தார். கப்ரியேல் செயல்களில் வல்லவராக மனிதர்களின் துன்பத்தை நோக்கினார். ரபாயல் குணமாக்குபவராக பூமியை மூடியிருந்த வலியை உணர்ந்தார். உரிய ஞானமும் ஒளியும் காக்கும் தூதர் இதற்கு பின்னால் உள்ள ஆழமான காரணத்தை பார்த்தார். அவர்கள் அனைவரும் ஒன்றா கீழே பார்த்து உலக இனி அமைதியில இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குழப்பம் மிக அதிகம், பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல கவனமா உருவாக்கப்பட்ட உலகம் இப்போது சுமையால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலிருந்து எழும் குரல்கள் வானத்தை எத்தின. அதனால் அந்த நான்கு பிரதான தூதர்கள் எல்லாம் எல்லாம் வல்லவரின் சிங்காசனத்திற்கு முன் சென்றார்கள். அவர்கள் அமைதியா இருந்துவிடல. அவர்கள் அந்த விஷயத்தை அவரிடம் எடுத்து சென்றார்கள். ஏனோக்கு ஆவியில அவர்களின் வேண்டுகோளை புரிஞ்சு கொண்டார். வீழ்ந்த காவலர்களை கணக்குக்கு அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பூமியில் துயரப்படுபவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டார்கள். பிரதான தூதர்கள் தேவனின் மகத்துவத்தை அறிவித்தார்கள். அவரிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பூமியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அவரால் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான தேர்வும் அவருக்கு தெரியும். அவர்கள் கிளர்ச்சியை வழிநடத்தியவர்களின் பெயர்களை, அதாவது அசாசேல் மற்றும் செம்யாசா என்பவர்களின் பெயர்களை கூறி அவர்களின் செயல்கள் உலகத்திற்கு தீங்கு விளைவித்ததாக தெளிவுபடுத்தினார்கள். ஏனோக்கு பயம் கொண்ட ஆச்சரியத்தில் மூழ்கினார். வானத்தின் வல்லமையுள்ள உயிர்கள் பூமியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்கள் தொலைவில் இல்லை. அவர்கள் அறியாமலோ இல்ல, அவர்கள் தேவனின் முன்னிலையில் நின்று படைப்பின் சார்பாக பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் தூபமாக சிங்காசனத்தின் முன் எழுந்தன. அவர்களின் வேண்டுகோள் கேட்கப்பட்ட போது செயலுக்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பது தெளிவாகியது. வானம் கேட்டது. பூமியின் அழுகுரல் இலக்கை அடைந்தது. ஒரு திருப்புமனை அழுகில் வந்துவிட்டது. பின்னர் உயர்ந்தவராகி அவர் தமது கட்டளை வணங்கின. அமைதிக்கு எனக்கு அல முடிஞ்சது. பூமியிலிருந்து எழுந்த அழுகுரல்கள் கேட்கப்பட்டன. வானம் பதிலளித்தது. ஏனோக்கு தேவனின் வார்த்தை இல்லாம எதுவும் நடக்காது என்பதை பார்த்தார். அவர் பேசும்போது அனைத்து படைப்பும் கேட்கிறது. மிகேல் முதல்ல எழுந்தார். அவரது கைகள்ல பெரிய சங்கிலிகள் இருந்தன. இந்த தருணத்திற்காக அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. அவர் செம்யாசாவையும் அவரை தொடர்ந்து சென்ற மற்ற காவலர்களையும் நோக்கி சென்றார். அவர்களின் சுதந்திர காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் பிரிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டார்கள். மனிதர்களின் உலகிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இனி பூமியில வெளிப்படையா நடமாட மாட்டார்கள். ரபாயல் அசாசேல நோக்கி அனுப்பப்பட்டா. அவர் அவனை ஒரு தனிமையான பாலைவனமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு கூர்மையான கற்கள் மற்றும் ஆழமான நிழல்களுக்கு இடையில் அசாசேல் முடக்கப்பட்டான். அவனின் மீது கற்கள் வைக்கப்பட்டன. இருள் அவனை சூழ்ந்தது. அவன் அங்கேதான் பிரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் கடைசி நாள் வரை, கடவுள் நியமித்த நாள் வரை இருக்க வேண்டும். கப்ரியேலுக்கு இன்னொரு பணி கொடுக்கப்பட்டது. அவர் பரபரப்பு பரப்பிய வல்லமையுள்ள ராட்சசர்களுக்கு எதிராக சென்றார். அவர் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக தூண்டினார். வலிமை வலிமைக்கு எதிராக மாறியது. அதிகாரம் அதிகாரத்துக்கு எதிராக எழுந்துங்க. ராட்சசர்கள் தங்களது சொந்த கைகளால் வீழ்ந்தார்கள். அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் தந்தைகளான வாச்சர்கள் கூட வெறும் பார்வையிட மட்டுமே முடிஞ்சது. அவர்களின் அடிகளால் பூமி இனி நடுங்காது. ஏனோக்கு கற்களால் நிரம்பிய பள்ளத்தாக்குகளையும் அமைதியான நினைவு சின்னங்களையும்

வரலாறு கட்டுப்படுத்தப்பட்டது, இருள் அடக்கப்பட்டது, உலகம் மீண்டும் சுவாசிக்க தொடங்கியது. ஏனோக்கு பார்த்தபோது அவன் ஆழமாக ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டான். எந்த உயிரினமோ எவ்வளவு வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் அதிகாரத்திற்கு மேல நிக்க முடியாது. கீழ்படையாம எதிர்த்தவர்கள் கூட அவர் அழைக்கும் போது பதில் அளிக்க வேண்டியதான். இறுதியில எல்லா படைப்புகளும் அவரது குரலுக்கு பதில் அளிக்கின்றன. முறிந்த சமநிலை இப்போது மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. வாச்சர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதும் இராட்சர்கள் வீழ்த்தப்பட்டதும் உயர்ந்தவர் மீண்டும் பேசினார். பூமி நீண்ட நாட்களாக குழப்பத்தால் நிரம்பி இருந்தது. படைக்கலத்தின் சமநிலை முறிஞ்சு விட்டுங்க, ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது. இந்த முறையில் தீயால் அல்ல, நீரால் உலகமே சுத்தமா கழுவப்பணும். ஏனோக்கு ஒளி மற்றும் தீயின் தேவதூதர் உரியல ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டதா பார்த்தான். அவர் லாமேக்கின் வம்சத்துக்கு நோவா என்ற மனிதரிடம் சென்றார். நோவா மற்றவர்களை விட வேறுபட்டவர். பலர் கடவுளின் வழிகளை விட்டு விலகியிருந்த போதிலும் நோவா நீதியில நடந்தார். அவரது மனது உறுதியாக இருந்தது, அவரது நட விசுவாசமாயிருந்தது. உரியல் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்தால், பூமியில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று அவர் நோவாவிடம் சொன்னார். நீர்கள் உயர்ந்து நிலத்தை மூடிவிடும், பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடாது. நோவாவுக்கு தயார் செய்யவும் தன்னை மறைக்கவும் கடவுள் காட்டும் ஒன்றை கட்டவும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. வானமே கனமாக இருந்தது போல தோன்றிய காற்றும் வேறுபட்டதாக உணரப்பட்டது. உலகம் எப்போது இருந்தது போலவே தொடர்ந்துல, ஆனா மாற்ற அருகில் இருந்தது. வானத்துல சொல்லப்பட்டது இப்போது பூமியில நிகழப்போகிறது. பிறகு மழை ஆரம்பமானது. அது மெதுவா பெய்யவில்லை, அது இடையறாது பெருமழையாக பெய்தது. நாள் கடந்தோம், இரவு கடந்தோம், நீர் அதிகரித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை பூமியை மூடியது. ஆறுகள் கரபுரண்டு ஓடியது, பள்ளத்துகள் நீரால் நிரங்கின, மலைகள் எலும்பு மலைகளுக்கு கீழே மறைந்தன. ஒரு காலத்துல உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்த அரக்கர்கள் அந்த நீருக்கு எதிராக நிற்க முடியல. பெருவெள்ளத்தின் முன் அவர்களின் வலிமை ஒன்றும் இல்லையா. நகரங்கள் மறைஞ்சு போனது. மனிதர்களின் பெருமை மிக்க படைப்புகள் எல்லாம் நீரில் அடிச்சு செல்லப்பட்டன. பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே இருந்த அனைத்தும் வெள்ளத்துல மூழ்கின. ஆனா நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தன. படகுக்குள்ள அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவ. அவர்களை சுற்றி நீர் உயர்ந்த போதும் அவர்கள் அதன் மேல் தூக்கிச் செல்லப்பட்டனர். படகு ஆழமான நீர்ல நகர்ந்தது. கடவுளின் கையில் வழி நடத்தப்பட்டது. இறுதியில மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய தொடங்கியது. வெள்ளம் தனது வேலையை முடித்த போது பூமி அமைதியா இருந்தது. ஒரு காலத்துல குழப்பம் நிறைந்திருந்தது இப்போது சுத்தமாக கழுவப்பட்டது. இது கதையின் முடிவல்ல, புதிய தொடக்கம் என்று ஏனோக்கு கண்டார். இந்த நீர்களிலிருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகம் எழும். நீதிக்கு தயாரான உலகம், அதன் படைப்பாளி அமைத்த ஒழுங்கில் நடக்க இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்ட உலகம். ஏனோக்கு பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் அவருக்கு ஒரு இறுதி பொறுப்பு வழங்கப்பட்டது. இருட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த காவலர்கள் ஏனோக்கு இன்னும் மனிதர்களிடையே நடக்கிறார் என்றும் கடவுளின் அருளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் கலங்கியிருந்தனர். அவர்கள் இனி சுதந்திரமாக நகர முடியவில்லை. அவர்கள் இனி தங்களது பழைய இடத்திற்கு திரும்ப முடியல. அவர்கள் ஏனோக்கிடம் ஒரு வேண்டுகோள் அனுப்பினாம்பு. அவர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுமாறு அவரிடம் கேட்டார்கள். அவரது வாயிலாக தங்கள் வார்த்தைகள் உயர்ந்தவரிடம் செல்லும் என்று அவர்கள் நம்பினார். யாராவது தங்களுக்காக பேச முடியும் என்றா அது கடவுளுடன் நெருக்கமா நடந்த ஏனோக்கே என்று அவர்கள் நம்பினர். ஏனோக்கு அவர்கள் தான் சேர்ந்த. அவர்கள் பேசும்போது அவர் கவனமா கேட்டார். அவர்களின் குரல்கள் இனி பெருமையோடு இல்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இப்போது மங்கிவிட்டது. அவர்கள் அவரிடம் தங்களுக்காக ஒரு மனுவை எழுதுமாறு, தங்களது நிலைமையை மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டார்கள். ஏனோக்கு அவர்களது வேண்டுகோளை எடுத்துச் செல்ல சம்மதித்தார். ஆனா ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் புரிஞ்சுகிட்டு இருந்தார். கடவுள் ஒரு தீர்ப்பு வழங்கினா அது உறுதியா நிற்கும். இருப்பினும் அவர்கள் கேட்டதை அவர் செய்தார். அவர்களின் வார்த்தைகளை எழுதி பிரார்த்தனையில ஆண்டவரிடம் எடுத்து சென்றார். பின்னர் ஏனோக்கு பதில பெற்றார். அவர் வாச்சர்களிடம் திரும்பி அவர்களுக்கு தெளிவாக பேசினார். அவரது குரல் நிலையாக இருந்தது, கடுமை இல்லாம ஆனா தெளிவாக. அவர் அவர்களுக்கு உயர்ந்தவரின் தீர்ப்பு மாற்றப்பட மாட்டாதுன்னு சொன்னார். என்ன அறிவிக்கப்பட்டதோ அது நிலைத்திருக்கும். கடவுள் நியமித்த இறுதி நாள் வரை அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்க வேண்டும். மிகவும் விசுவாசமான ஊழியக்காரனாலும் படைப்பாளியின் விருப்பத்தை மாற்ற முடியாது. அதிகாரம் அவருக்கே சொந்தம்.
யாரும் வேண்டுகோள் வைக்க முடியாது, வாதிக்க முடியாது.

ஏற்கனவே நிறுவப்பட்டதை எந்த வேண்டுகோளும் மாற்ற முடியாது. ஏனோக்கு நடந்த அனைத்தையும் கவனமாக பதிவு செய்தார். எந்த இடத்திலையும் நம்பிக்கை வழங்கப்படாபோது அவர் அதை சேர்க்கவில்லை. அவர் செய்திய மாற்றமையா? நியாயமானவர்கள் அமைதியில் வாழ்வார்கள், கீழ்ப்படியும் பாதையில் நடப்பார்கள், ஆனால் கிளர்ச்சி தேர்ந்தெடுத்தவர்கள் புதுப்பிக்கப்பட்ட உலகில் தொடரமாட்டார்கள் என்று அவர் விசுவாசமாக எழுதியார். இதனுடன் நடுநிலையாளர் என்ற ஏனோக்கின் பங்கு முடிவடைந்தது. அவர் உண்மையாக பேசினார். அவர் பயமின்றி செய்திய வழங்கினார். விரைவில் அவர் சொன்ன எச்சரிக்கைகளுக்கு பிறகு அவரது சொந்த பயணம் பூமியை தாண்டி செல்லும். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஏனோக்கு காணா காண்புகளின் வழியாக பூமியின் பல மறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் தனது சொந்த வலிமையால நடக்கிறது. இந்த இடங்களை அவருக்கு காண்பித்தார்கள். தேவனுடைய படைப்பு எவ்வளவு பரவலாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் பார்த்தவ சாதாரண மனிதர்களுக்கு தெரியாதவற்றை விட அதிகம் இருந்தது. அவர் ஒரு பரந்த பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு காற்று மிகுந்த சக்தியுடன் வீசியது. அங்கே அவர் சாதாரண நெருப்பை போல பரவாத நெருப்பை கண்டார். அது ஒரு நோக்கத்துடன் நகரும் போல் தெரிந்தது. கட்டளையிடப்பட்டது போல் ஒரு இடத்துல தங்கியிருந்தது. வெப்பத்தால காற்று திகழ்ந்தது. ஆனா அதன் எல்லைக்கு வெளியே எதுவும் எரியவில்லை. அது தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்ட ஒரு இடம். வேறொரு பகுதியில ஏனோக்கு நதிகள் நெருப்பு ஓடைகளாக ஓடுவதை பார்த்தார். அவை இருளில் ஒளிர்ந்தபடி நிலையாக நகர்ந்தன. அவற்றருகே அவர் சில உருவங்களை பார்த்தார். தங்கள் இடத்திலிருந்து விலகிய ஆவிகள் அருகில் நின்றும் தப்ப முடியாம இருந்தனர். நெருப்பு வெறித்தனமா நகரல, அது கட்டளையிடப்பட்ட இடத்துலதான் இருந்தது. அவர் அங்கு பெரிய பனிக்கட்டைகள் கோபுரங்களை போல நின்றத அவற்றை சுற்றி நெருப்பு இருந்தும் எதுவும் தொடாதிய பார்த்தார். அருகில் விலை மதிப்புள்ள கற்கள், சுரங்கங்கள் மற்றும் ஒளிரும் பாறைகள் குவியலாக இருந்தன. அவை வெறிச்சத்துல பிரகாசித்தன. நெருப்பு அவற்றை எரிக்கறில்ல. எல்லாம் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் இருந்தன. இந்த விசித்திரமான பகுதிகளிலும் கூட ஒழுங்கு இருந்தது. பின்னர் ஏனோக்கு ஒரு ஆழமான பள்ளத்தாக்க கடுமையான பாறைகளால் சூழப்பட்டதை காண்பிக்கப்பட்டது. அது இரண்டும் கனமான அமைதியுமா இருந்தது. அங்கு தங்கள் முதலிடத்தை விட்டு விலகிய சில தேவதூதர்களை அவர் பார்த்தார். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு மேலுள்ள உலகிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் தாழ்ந்திருந்தன. அவர்கள் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு கடவுள் நிர்ணயித்த நேரத்தை எதிர்பார்த்தனர். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தொலைவில் ஏனோக்கு பிரகாசமான ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் இதற்கு முன்பு பார்த்ததல்லாத ஒரு மரம் இருந்தது. அதன் அழகு விவரிக்க முடியாததா இருந்தது. அதன் மனம் இனிமையாகவும் அதன் கிளைகள் பரவலாக விரிந்திருந்தன. இது உயிரின் மரம். பரிசுத்த தேவதூதர்கள் அதை சுற்றி காவல் காத்து சரியான நேரம் வரைக்கும் பாதுகாத்தன. ஏனோக்கு இணையடமா நகரும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டார். கடவுளின் படைப்புல மிகுந்த அழகும் கணக்கெடுக்கும் இடங்களும் உள்ளன. எதுவும் நோக்கமில்லாம ஈயா, ஒழுங்கில்லாதது எதுவும் அல்ல. மிகவும் இருண்ட பகுதிகளிலும் கூட கட்டமைப்பு இருந்தது. ஒளி நிறைந்த இடங்களிலும் கவனமா பாதுகாப்பு இருந்தது. எல்லாமும் உயர்ந்தவரின் கட்டளைக்கு கீழ்ப்படைத்தன. ஏனோக்கு ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக கவனிச்ச அவர் பாயும் நெருப்பின் சத்தையும் பிரகாசிக்கும் கற்களின் அமைதியையும் அவர் பார்த்தவர்களின் முகபாவனைகளையும் நினைவில் வைத்திருந்தார். இவற்றை பற்றி ஒரு நாள் பூமியின் மக்களுக்கு அவர் பேசுவார் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் பார்த்தவை எதுவும் சீரற்றவை அல்ல. அவருக்கு இது காட்டப்பட்டது ஏனெனில் மற்றவர்கள் உலகம் அவர்கள் நினைப்பை விட பெரியதும் ஆழமானதும் ஒழுங்கானதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனோக்கின் பயணம் தொடர்ந்த போது அவரை தூய ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அந்த இடத்துல காற்று தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அங்க பயமும் இல்ல, துயரமும் இல்ல, தொந்தரவு தரும் எந்த சத்தமும் இல்ல. அந்த பிரகாசமான நாட்டின் நடுவுல அவர் பார்த்ததை விட அழகான ஒன்று நின்றது. ஜீவனின் மரம். அதன் இலைகள் தெளிவான சுருக்குமணிகள் போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் இருந்தன. அவை மங்கவோ உலர்வோ இல்ல. அதன் பழங்கள் மென்மையான உயிருள்ள ஒளியுடன் ஜொலித்தன. அது தன்னுள் உயிரை கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த மரம் உயரமாகவும் வலுவாகவும் அழுகாம நின்றது. அது பூமியின் மரங்களை போல இல்ல. அது தனித்துவமா வைக்கப்பட்டது. ஒரு தேவதூதர் ஏனோக்கின் அருகில் நின்று மெதுவாக அவரிடம் பேசினார். இந்த மரம் எதிர்கால காலத்திற்கு பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் ஏனோக்கிடம் கூறினார். அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் சரியாக அமைக்கப்பட்ட பின் நீதிமான்களுக்கு உயிர் மரம் வழங்கப்படும். நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அதன் பழத்தை உண்ணுவார்கள்.
அதை உண்டவர்கள் முடிவில்லாத உயிரை பெறுவார்கள். இந்த செய்தியை ஏனோக்கு கேட்டபோது அவரது மனம் கலங்கியது. அவர் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார். மகிழ்ச்சி, ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கிறது. துக்கம், ஏனெனில் மனிதர்களின் மனம் எவ்வளவு எளிதாக தூய்மையை விட்டு விலகிவிடும் என்பதை அவர் அறிவார். பலர் அதிகாரத்தையும் இன்பத்தையும் விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் சிலரே தூயதும் நிலைத்ததுமானதை நாடுகிறார்கள். இருப்பினும் அந்த மரம் உறுதியா நின்னது. அது பொறுமையா காத்திருந்தது. அதன் வேர் பரிபூர்ண ஒளியின் அடித்தளங்கள்ல ஆழமாக ஊன்றியிருந்தது. அது தன்னுள் சிகிச்சையை கொண்டிருந்தது போல தோன்றியது. அது மனிதர்களுக்கே அல்லாம பூமிக்கே கூட இருந்தது. மனித குலத்தின் கதை அழிவில் முடிவடையாது என்பதற்கான ஒரு அடையாளமா அது இருந்தது. தேவதூதர் ஏனோக்கிடம் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை மீண்டும் கொண்டு செல்லுமாறு சொன்னார். நீதிமான்களுக்கு ஒரு பாரம்பரியம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கண்கள் காண முடியாத ஒன்றும் இருக்கிறது. இப்போது இருக்கும் உலகமே இறுதி அத்தியாயம் அல்ல. ஏனோக்கு மீண்டும் பார்த்தபோது மரத்தின் அருகில் தேவதூதர்கள் கூடி வந்ததை கண்டார். அவர்கள் தங்கக் கோப்பைகளை பிடித்து அதன் கிளைகளின் கீழ் தெளிவான நீரை கொடுத்தார்கள். அவர்களின் குரல்கள் புகழ்ச்சியில் எழுந்தன. அந்த இடத்திலிருந்து பாயும் உயிரில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த மரம் முடிவில்லாத புதுப்பிப்பும் அமைதியும் குறிக்கும் ஒரு சின்னமா நின்றது. கிளர்ச்சியான பிறகும் பெருவல்ல ஆன பிறகும் எல்லாம் தவறாக நடந்த பிறகும் கூட விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தேவன் அழகான ஒன்றை தயார் செய்திருந்தார். வாழ்க்கை மரம் ஒரு நாள்ல உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்றும் முடிவில்லாத அமைதியில வாழ்க்கை தொடரும் என்றும் ஒரு வாக்குறுதியாக நின்றது. ஏனோக்கு இன்னொரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த முறையில அது எதிர்காலத்தை பற்றியும் பூமியில வரவிருக்கும் ஒரு பெரிய திருப்பத்தை பற்றியும் இருந்தது. அவர் உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் அரசர்களை கண்டார். அவர் செல்வம் நிறைந்த உடைகள் அணிந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகளை பார்த்தார். அவர் தங்கள் அதிகாரம் ஒருபோதும் குறையாது என்று நம்பும் வலிமை மிக்க ஆங்களை பார்த்தார். அவர்களில் பலர் விசுவாசிகளை கீழாக பார்த்து பெருமையோடும் கடுமையோடும் நடந்து கொண்டார்கள். நியாயமானவர்கள் அவர்களுடன் ஒப்பிடும் போது சிறியவர்களாக தோன்றினர். அவர்களுக்கு எந்த ராணுவமும் இல்லை. அவர்களுக்கு எந்த பிரம்மாண்டமான மண்டபங்களும் கனமான கிரீடங்களும் இல்லை. சிலர் பக்கவாட்டில் தள்ளப்பட்டாண்டு, சிலர் கவனிக்கப்படாது, சிலர் எதிராக பேசப்பட்டாண்டு. பெருமை கொண்டவர்கள் எப்போதும் இழுத்திருப்பார்கள் போல தோன்றியது அவர்களுக்கு மேலாக. ஆனா அப்போது அந்த தரிசனத்துல ஒரு குரல் முழங்கியது. அது தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. பெருமை கொண்டவர்கள் தாங்கள் நிற்கும் இடத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அது அறிவித்தது. தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அரியணைகள் என்றென்றும் நிலைத்திருக்காது. ஒவ்வொரு தலையிலையும் கிரீடம் நிலைத்திருக்காது. ஏனோக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழத் தொடங்குவதை பார்த்தார். அதிகாரத்தின் இருக்கைகள் நடுந்து தொடங்கல. அநியாய ஆட்சி செய்த இடங்கள் சிதற தொடங்கின. அங்க சொந்த வலிமையில மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் குழப்பத்துடனும் நிலை தடுமாறியும் இருந்தார்கள். பூமி தானாகவே சுவாசிக்க வசதியாக இருந்தது. இந்த கணத்தை எதிர்பார்த்திருந்தது போல பெருமை கொண்டவர்கள் பேசிய வார்த்தைகள் மறக்கப்படாதுன்னு அவர் கேட்டார். ரகசியமா எடுத்த முடிவுகள் மறைந்திருக்காது. தவறான செயல்களின் உயர்ந்த இடங்கள் தாழ்த்தப்படும். பெருமையில கட்டப்பட்ட எதுவும் நிலைத்திருக்காது. ஆனா நீதிமானுகளுக்கு வேறொரு எதிர்காலம் தயார் செய்யப்பட்டது. ஏனோக்கு அவர்களின் கைகள் காலியாகவே இருக்காது என்பதை பார்த்தார். அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் வாக்குறுதி செய்யப்பட்டகளே. அவர்களின் நாட்கள் காரணம் இல்லாமல் குறைக்கப்படாது. அவர்கள் அமைதியில் நிலைத்திருப்பாங்க. அவர்களுக்கு உண்டாக வேண்டிய அவமானம் அவர்களுடன் நிலைத்திருக்காது. நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டாலும் உறுதியாக நின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மையுடன் இருப்பவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். துக்கத்துக்கு பதிலா மகிழ்ச்சி ஹோ. நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வீணாகவில்லை என்பதை காண்பார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஏனோக்கு இந்த ஓமையை எழுதி வைத்தார். பரிசுத்தமான மகத்தானவர் தன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அமைதியை வழங்குவார். அவர் அனைத்தையும் முழுமையா சரி செய்வார். கடவுள் நகரும் போது மலைகள் நடுங்குவது போல அநியாயமானவர்கள் தங்கள் நிலையை இழப்பாங்க. நம்பிக்கையுள்ளவர்கள் மனம் தளராம இருக்க இந்த செய்தி வழங்கப்பட்டது. உலகம் சமநிலையற்றதாக தோன்றினாலும் ஒரு திரும்ப நாள் வரப்போகிறது. அந்த நாள் வந்தபோது தாழ்மையுள்ளவர்கள் உறுதியா நிற்பார்கள். பெருமை மறைந்து போகும். காணொளி தொடர்ந்த போது ஏனோக்கு அதன் மையத்திற்கே அழைச்சு செல்லப்பட்டார். அங்கு சூரியனை விட பிரகாசமான ஒளியில நிரம்பிய இடத்துல அவர் விண்ணக சிங்காசனத்தின் முன் நின்ற ஒரு உருவத்தை பார்த்தார். அந்த உருவம் அவர் பார்த்த எந்த தேவதையும் போல இல்லை. அவர்ல வலிமை இருந்தது, அதே சமயம் ஆழமான தயவும் இருந்தது. அவரது முகம் அமைதியான அதிகாரத்துடன் பிரகாசித்தது. அவரது கண்கள் உண்மையால் எரிந்தன. கோபத்தால் அல்ல, ஆனா எல்லாவற்றையும் தெளிவாக காணும் தெளிவால்.
ஏனோக்கு ஆச்சரியத்துடன் நகர்ந்தார். அருகில் இருந்த தேவதையிடம் கேட்டார், இவர் யார்? அந்த தேவதை மென்மையாக பதிலளித்தார், இவர் மனிதகுமாரன். அவர் நீதியில நடக்கிறார். உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டார். மனிதகுமாரன் அந்த நாள்களின் தலைவனாகிய நித்தியவரின் அருவில் நின்றதை ஏனோக்கு பார்த்தார். அவர் தூரமாவோ தனியாவோ ஹியர், அவர் நெருக்கத்திலையும் மரியாதையிலும் நகர்ந்தார். அவரை சுற்றி எண்ணற்ற தேவதைகள் இருந்தனர். மரியாதையுடன் அவருக்கு சேவை செய்து கவனித்தனர். விண்ணகமே அவருடைய இடத்தை உணர்ந்தது போல இருந்தது. மனிதகுமாரனின் பெயர் படைப்பு தொடங்குவதற்கு முன்பே எழுதப்பட்டதாக அந்த தேவதை விளக்கினார். மலைகள் உருவாகும் முன்போ, நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் அமைக்கப்படும் முன்போ அவரது பெயர் அறியப்பட்டிருந்தது. அது தூய்மையானதோ மாற்றமற்றதோ ஆரம்பத்திலிருந்து தேவனால் நிறுவப்பட்டது. மனிதகுமாரன் ஒரு காலத்திற்கு மறைக்கப்பட்டிருந்ததை ஏனோக்கு பார்த்தார். அவர் தேவனுடைய சந்நிதியில பாதுகாக்கப்பட்டார். சரியான தருணம் வந்தபோது மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டார். அவர் உயர்ந்தவரால் அளிக்கப்பட்ட ஞானத்தையும் புரிதலையும் எடுத்து சென்றார். தேவனுடைய இரகசியங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் ஏனோக்கு தேவதைகள் மௌனமாக பேசுவதை கேட்டான். ஒரு நாள் மனிதகுமாரன் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்வார் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் ஜாதிகளும் அரசர்களும் முன்பாக நிற்பார். அவர் உண்மையை வெளிப்படையா கொண்டு வருவார். அவரது சந்நிதியில பொய்யான எதுவும் நிலைத்திருக்காது. பெருமையும் அநியாயத்தையும் தேர்ந்தெடுத்தவர்கள் அவரை பார்த்தபோது அதிர்ச்சி அடைவார்கள். ஆனால் நீதிமான்கள் ஆனந்தத்துடன் அருகில் வருவார்கள். அவர்கள் அவரை நீதிக்காக நிற்பவராக அடையாளம் காண்பார்கள். ஏனோத்து பார்த்தபோது ஆழமான அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அதற்கு பாதுகாவலர் இல்லாம விடப்படாது. ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதகுமாரன் ஒரு நாள் அனைவருக்கும் வெளிப்படுவார். அந்த நாள் வந்தபோது உண்மை இதுவரை இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிரும். அப்போது ஏனோக்கு உயர்ந்த பரலோகத்தின் ஒரு தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசன அறைய பார்த்தான். சிங்காசனத்தை உயிருள்ள நெருப்பு போல ஒளி சூழ்ந்திருந்தது. ஆனா அது நிலைத்தும் தூய்மையுமாக இருந்தது. ஒளியின் கிரீடங்கள் அவரை சுற்றி வட்டமாக இருந்தன. காற்றே கூட புகழ்ச்சியால் உயிரோடு இருப்பது போல இருந்தது. எண்ணற்ற தேவதூதர்கள் ஒழுங்காக நின்று அமைதியிலும் மரியாதையிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆவிகளின் ஆண்டவரின் அருகில் மகிமையின் சிங்காசனத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருந்தார். அவரது முகம் பூமிக்கு மேலே எழும் காலை சூரியனை விட அதிகமாக பிரகாசித்தது. அவரில் அமைதியும் வலிமையும் அவர் அதிகாரத்திற்காக பிடித்துக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே நியமிக்கப்பட்டவரை போல அவர் அதை இயற்கையாகவே தாங்கினார். பரலோக இராணுவங்கள் அவர்களை சுற்றி வரிசை வரிசையாக ஒளிர்ந்து அமைதியாக நின்றன. யாரும் தங்களுக்காக பேசவில்லை. எந்த இயக்கமும் ஒழுங்கா கொலைக்கவில்லை. அனைத்து கண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை நோக்கி நிலைத்திருந்தன. அப்போது ஏனோக்கு மனிதகுமாரன் தனது கையை நீட்டுவதை பார்த்தார். அந்த தருணத்தில் பூமியின் ஜாதிகள் அவர் முன் கொண்டு வரப்பட்டன. ஒரு காலத்துல தாங்கள் நிலையான அதிகாரம் பெற்றவர்கள் என்று நம்பிய அரசர்களும் ஆட்சித் தலைவர்களும் இப்போது அதைவிட பெரிய ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் பெருமையுடன் முன்னேறவில்லை. ஆனால் உணர்வில் உண்மையான அதிகாரம் தங்களுக்கு சொந்தமல்ல என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு தேவதூதன் தெளிவான குரல்ல அறிவித்தான், உலகம் உருவாகும் முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஜாதிகளுக்காக ஒளியாகவும் துயரமடைந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வார்த்தைகள் பரலோகத்திலும் முரணின. பூமியின் அரசர்கள் தலைவணங்கினார்கள். ஒரு காலத்துல தங்கள் ஆட்சியின் சின்னமாயிருந்த கிரீடங்கள் இப்போது ஒப்பிடும் போது சிறியதாக தோன்றின. அனைத்து அதிகாரமும் உயர்ந்தவரிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மனிதகுமாரனிடம் அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாழ்மையானவர்களை உயர்த்துவார். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்துல பெருமை அவருடைய முன்னிலையில் நிலைக்காது. அகந்தையின் கூச்சல் குரல்கள் மங்கிவிடும். நியாயமானவர்களின் கையில ஒரு ஊன்றுகோளாக மனிதகுமாரன் இருப்பார். உறுதியான ஆதரவாக அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்காக இரண்டு நாட்களிலும் உறுதிப்படாத காலங்களிலும் அவர் அவர்களை வழிநடத்துவார். அவருடைய ஒளி எப்போதும் நிலைத்திருக்கும். மற்ற அனைத்தும் குலுங்கும் போதும் ஏனோக்கு இந்த தரிசனத்தை கவனமாய் எழுதியார். இது வானத்தின் மகிமையின் ஒரு படம் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. இடர் நாட்கள்ல விசுவாசிகள் இரக்கம் பெறுவார்கள். பயத்தின் தருணங்களில் அவர்கள் ஒளிய காண்பார்கள். ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களின் பலமாக என்றும் நிலைப்பார். ஒரு காலத்தில் அசைக்க முடியாததாக நினைக்கப்பட்ட சிங்காசனங்கள் நடுங்க தொடங்கின. பூமியின் ஆட்சி நடத்துபவர்கள் தங்களது அதிகாரம் மங்கிவிட்டதாக உணர்ந்த நேரம் அருகில் வந்துவிட்டது என்று ஏனோக்கு கண்டார். இவர்கள் படைகளை கட்டளையிட்டவர்கள், நகரங்களை கட்டியவர்கள், தங்களது வார்த்தைகள் சட்டம் போல பேசினவர்கள்.
அவர்கள் தங்கத்துல பலத்துல தங்களது ஞானத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போது அவர்களுக்கு முன் அதை விட பெரிய ஒன்று நின்றது. மனிதனின் சூரியனின் ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி அவர்களை சூழ்ந்தது. அது குறைய முடியாத ஒரு உதய சூரியனை போல இருந்தது. அது ஒவ்வொரு மூலையையும் நிரப்பியது. மறைவதற்கான நிழல் எதுவும் எஞ்சவில்லை. ஒன்றா ஒன்றா அந்த வல்லரசு ஆட்சி நடத்துபவர்கள் தப்பிக்க இறந்தேடுகிறாங்க. அவர்கள் தங்களது செல்வத்தையும் தங்களது கடவுள்களையும் தங்களது பட்டங்களையும் நோக்கினர். ஆனா அவை எதுவும் அவர்களுக்கு உதவவில்லை. ஏனோக்கு அவர்களின் செல்வம் ஒரு கணத்துல மதிப்பிழந்ததா பார்த்தார். ஒரு காலத்துல உறுதியானதும் நிலைத்ததுமாக தோன்றியது இப்போது உலர்ந்த பாய போல வெப்பத்துல பறந்து போனது. முடிகள் அவர்களின் தலைகளிலிருந்து வழுக்கி விழுந்தல. அவர்களின் வலிமையான குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஒரு காலத்துல இருந்த தன்னம்பிக்கை நிலத்துல ஊறி வரும் நீர் போல அவர்களிடமிருந்து வடி ஆரம்பித்தது. அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவுகளின் உண்மையை எதிர்கொண்டது அவர் பார்த்தார். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரை புறக்கணித்திருந்தாண்டல். அவர்கள் அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை திரும்பி பார்த்திருக்கவில்லை. உயிர் கொடுத்தவரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களை நம்பினார்கள். இப்போது அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் நின்றனர். அந்த நாள்ல எந்த மனித கையும் அவர்களை பாதுகாக்க முடியல, எந்த கூட்டணியும் அவர்களை காப்பாற்ற முடியல, எந்த பட்டமும் இழந்ததை மீட்டு தர முடியல. அவர்களின் இருதயங்கள்ல மறைந்திருந்த எண்ணங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டன. அவர்கள் ரகசியமா செய்தவை இனி மறைக்கப்படப்படவில்லை. ஏனோக்கு பூமியில ஒரு பெரிய மாற்றம் வந்ததை பார்த்தார். ஒரு காலத்துல தீமைக்கு கொண்டாட்டம் செய்தவர்கள் தங்கள் தலைகளை குனிந்தார்கள். அரண்மனைகளை நிரப்பிய பெருமை மங்கியது. கடுமையான தலைவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் இடத்துல புதிதாக ஏதோ ஒன்று எழத் தொடங்கியது. பொறுமையாக காத்திருந்த பணிவானவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் வலிமையை கண்டாரு. அமைதி அந்த நிலத்தை முழுவதும் மெதுவா போர்வை போல் போர்த்தியது. பெருமையுடன் ஆட்சி செய்தவர்களுக்கு பூமி இனி சேவை செய்யாது. பயம் அல்லது வலிமை மீது அல்ல, நீதியும் உண்மையும் மீது கட்டப்பட்ட புதிய ஒழுங்கு நிலை நிலைநிறுத்தப்படும். அந்த காட்சி மங்கவில்லை, அதற்கு பதிலாக அது விருந்தது. ஏனோக்கு மீண்டும் பூமியை தாண்டி உயர்த்தப்பட்டார். அவர் அறிந்த இரவுகளை விட ஆழமான ஆகாயம் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்க வல்லமையான தேவதூதர்கள் நின்று அவரை வழி நடத்த தயாராக இருந்தார்கள். அவர்கள் கவனமின்றி பேசறில்லை. அவர்கள் அவருக்கு காட்டியது மறைந்த விஷயங்கள், மிக குறைவானவர்கள் பார்த்த மர்மங்கள். உருவாக்கத்தின் சக்திகள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பதை அவருக்கு காட்டப்பட்டது. அவர் காற்றுகளுக்காக தயார் செய்யப்பட்ட பரந்த களஞ்சியங்களை பார்த்தார். சில காற்றுகள் மென்மையானவை, பூமியை புத்துணர்ச்சி செய்ய அனுப்பப்பட்டவை. மற்றவை வலிமையானவை, அவை வீச உத்தரவு வரும் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் இடிய காத்திருக்கும் அறைகளையும் அனுப்ப தயாராக இருக்கும் ஒரு பணியாளனை போல மின்னல் காத்திருக்கும் இடங்களையும் பார்த்தார். எதுவும் தானாக நகனம் இல்ல, எல்லாமும் உயர்ந்தவரிடமிருந்து வரும் கட்டளையை எதிர்பார்த்திருந்தன. பின்னர் நட்சத்திரங்கள் தெளிவாக காணப்பட்டன. அவை நோக்கமற்ற சிதறிய ஒளிகள் அல்ல. ஒவ்வொன்றும் பல காலங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றின. அவன் நிலையானதும் அளவிட்டதும் ஆன பாதைகள்ல பயணித்தன. நட்சத்திரங்களுக்குள்ளும் தங்கள் வரிசையில் இருந்து விலகியவை இருப்பத ஏனோக் பார்த்தார். அவை தனியாக பிரிக்கப்பட்டு தங்கள் இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன, கீழே விழுந்த காவலர்களைப் போல. ஒழுங்கு கட்டாயம் என்பதை அவை ஒரு அடையாளமாக நின்றன. வாடத்துல தூதர்கள் விளக்கினார்கள். ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு ஒளி மற்றும் இருட்டின் சுழற்சியும், ஒவ்வொரு உதயம் மற்றும் அஸ்தமனமும் உடைக்க முடியாத ஒரு சட்டத்தால் ஆளப்படுகிறது. வானம் துல்லியமா இயக்கப்படுகிறது. காலங்கள் தங்கள் நேரத்தை மறக்கவில்லை. சூரியன் தம் பாதையிலிருந்து விலகி அலைவதில்லை. சந்திரன் தன் விருப்பத்தடி தம் பாதையை தேர்வு செய்வதில்லை. ஏனோக்கு தெளிவாக கூறப்பட்டது, வானத்துல எதுவும் சர்வ வல்லவரின் ஆட்சியிலிருந்து தப்ப முடியாது. சிறிய நட்சத்திரத்திலிருந்து மிகப்பெரிய ஒளி வர எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகின்றன. இதுவே அந்த ஓமையின் உள்ளார்ந்த அர்த்தம். நட்சத்திரங்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பாதையில செல்லும் போல ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் தங்களை உருவாக்கியவரின் முன் நிற்க வேண்டியதுதான். இந்த உண்மைகள் வெளிப்படும் போது ஏனோக்கு ஒரு பெரிய அறிவு விருந்தில் அமர்ந்திருப்பது போல உணர்ந்தார். பிரபஞ்சத்து ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டன. வானமே குழப்பத்திற்கு எதிராக ஒரு சாட்சியாக நிற்கிறது என்பதை அவர் பார்த்தார். அதன் அழகு சீரற்றதல்ல, அதன் இசை ஒற்றுமை எளிதில் உடையதல்ல. அது கடவுளின் சித்தத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அவர் பூமியில பார்த்தன. அதன் போராட்டங்கள், அதன் பெருமை, அதன் குழப்பம், இவை அனைத்தும் ஒரு பெரிய வடிவமைப்புல ஒரு சிறிய பகுதியே.
அனைத்துக்கும் மேலாகவும் எல்லாவற்றையும் தாண்டியும் அளவிட முடியாத கட்டமைப்பு, ஞானம் மற்றும் மகிமை இருந்தது. பூமியின் கதை தனக்கே அல்ல என்பத ஏனோக்கு புரிந்து கொண்டார். வானங்கள் அந்த சித்த உண்மையை மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றன. அனைத்து படைப்பும் உயர்ந்தவரின் அதிகாரத்துக்குள் நகர்கிறது. ஒரு நாள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையில் நிலைத்திருப்பதைப் போலவே ஒவ்வொரு உயிரும் அவற்றை அமைத்தவரை அறிந்து கொள்ளும். அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களை விட வெகு தொலைவில் ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்துள்ள பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இவை மனிதர்கள் அறிந்த பூமி அல்லது ஆகாய நிலங்கள் அல்ல. இவை களஞ்சியங்கள் தயார் செய்து முத்திரை போட்டு உயர்ந்தவரின் அதிகாரத்தில் பாதுகாக்கப்பட்டவை. அவர் ஒளிரும் காற்றுகளால் நிரம்பிய அறைகளை பார்த்தார். அவை தங்கள் எல்லைகளுக்குள் மெதுவா நகர்ந்தன. பூமி எங்கும் அனுப்பப்படும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து சில காற்றுகள் பருவங்களை மாற்றுவதற்காக இருந்தன. மற்றவை கடவுளுக்கே தெரிந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு காத்திருக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறிய காற்றும் நோக்கமின்றி நகரவில்லை. வேறு ஒரு இடத்துல ஏனோக்கு தனியாக வைக்கப்பட்ட பெரிய நீர் களஞ்சியங்களை பார்த்தார். இவை கீழுள்ள உலகின் நதிகள் அல்லது கடல்கள் அல்ல. இவை தயாராக வைத்து பாதுகாக்கப்பட்டு பரந்த இடங்கள்ல அடக்கப்பட்டிருந்தன. அவர் நீர்களும் கட்டளைக்கு கீழ்ப்படைவதை புரிந்து கொண்டார். அவை உத்தரவில்லாம பெருக்கமடகாக அவை தங்களை வைத்த இடத்துல செயல்படும் நேரம் வரும் வரை நிலைத்திருக்கின்றன. பின்னர் அவருக்கு இன்னும் நெருக்கமான ஒன்றை காண்பித்தார்கள். அவர் ஒரு அறைய பார்த்தார். அங்கு பதிவுகள் பாதுகாக்கப்பட்டு மனிதர்களின் வாழ்வுகள் கவனமாக எழுதப்பட்டிருந்தன. எதுவும் கவனிக்கப்படாமல் விடப்படவில்லை. ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு தருணமும் அறியப்பட்டிருந்தது. அது குழப்பமாக எழுதப்படப்படையில, ஆனால் முழுமையான ஒழுங்கில் எழுதப்பட்டது. ஒவ்வொரு மனிதரின் விதியும் அனைத்தையும் ஆளும் ஒருவரின் முன் தெளிவாக காணப்பட்டது. ஏனோக்கு நாட்களின் ஒளி பாதுகாக்கப்படும் இடத்தையும் பார்த்தார். அது நிலத்த ஒளியாக பிரகாசித்தது, ஒருபோதும் மங்கவில்லை. அருகில் பரலோக ஞானம் பெருகும் ஊற்றுகள் இருந்தன. இந்த ஞானம் உண்மையாக தேடுமர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தேவதூதர்கள் விளக்கினர். இது யாருக்கும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஆனால் புரிதலுக்காக இயங்குபவர்களுக்கு இது கிடைக்கிறது. அவர் தொடர்ந்தபோது ஒரு தேவதூதர் அவருக்கு சூரியனின் ஒரு வாயில காட்டினார். அது வானில் ஒரு பெரிய பொன்னிற கதவு போல் இருந்தது. ஏனோக்கு விடியற் காலையில சூரியன் அந்த வாயில நுழைந்து தன் நேரத்தில் எழும் காட்சியை பார்த்தார். பூமியை வெப்பமாக்கும் அன்றாட ஒளியும் ஆரம்பத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது என்பதை அவர் கண்டார். இந்த காட்சிகள் ஏனோக்கை பணிவுடன் ஆக்கின. மனிதர்களுடன் நடந்ததிலிருந்து ஏற்பட்ட எந்த பெருமையும் அவரிடம் மங்கிவிட்டது. அவர் தேவதூதரின் முன் முழமினார். ஒவ்வொரு உயிரின் விதி, சூரியனின் இயக்கம், பருவங்களின் மாறுதல், மனித உடலில் உள்ள மூச்சு, இவை அனைத்தும் தெய்வீக பராமரிப்பில் உள்ளன என்று தேவதூதர் விளக்கினார். எதுவும் சீரற்றதாக இல்ல, எதுவும் மறக்கப்படவில்லை. வானத்தின் ஒவ்வொரு பொக்கிசமும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. ஒவ்வொரு களஞ்சியமும் படைப்பின் ஒழுங்கை ஆதரிக்கிறதே. இந்த பொக்கிசங்கள் நிலைத்திருப்பதால் கடவுளின் வாக்குறுதிகளும் நிலைத்திருக்கின்றன. புதுப்பிப்பின் காலங்களும் கணக்கெடுக்கும் நேரங்களும் ஏனோக்கு கண்டவற்றால் நிலை பெற்றுள்ளன. அப்போது அவர் வானத்தின் மறைந்துள்ளவை கதைகள் அல்லது புராணங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அவை உண்மையானவை, செயல்படுகின்றன. உலகத்தை நாள்தோறும் தாங்கி நிறுத்துவது, இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சிறப்பாக சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும் உயர்ந்தவரின் ஞானமே. அந்த தரிசனம் உச்சகட்டத்தை இப்பியது. ஏனோக்கு முன்பு எதிலும் காணாத அளவுக்கு ஒரு பரந்த கூட்டத்தை பார்த்தார். பூமியும் வானமும் ஒன்றா திறக்கப்பட்டதாக தோன்றியது. எல்லா திசையிலிருந்தும் பெரும் கூட்டங்கள் தோண்டிம. நீண்ட நாட்களாக மண்ணில் ஓய்ந்திருந்தவர்கள் எழுந்தனர். அவர்கள் ஒளிரும் தூய்மையான வெளிர் வெள்ளை பருத்தி போல ஒளிரும் ஆடைகளில் ஆடை அணிந்திருந்தார்கள். இவர்கள் நீதிமந்தர். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசனத்திற்கு முன் கூடினார்கள். அவர்களின் முகங்கள்ல பயம் இல்ல, ஆனந்தம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவர்கள் மௌனமாக சொன்ன பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் சந்தேகித்த அந்த நம்பிக்கை இப்போது வெளிப்படையா மதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரே ஜனமாக அமைதியிலே ஒன்றிணைந்து நின்றன. அவர்களை சுற்றி தேவதூதர்கள் ஒழுங்காக நகர்ந்தன. புத்தகங்கள் முன்வைக்கப்பட்டன. பதிவுகள் திறக்கப்பட்டல. எதுவும் அவசரப்படுத்தப்படவில்லை. எதிலும் கொள்குவான்ல. எல்லாமும் தெளிவாகவும் அளவாகவும் உண்டது. பின்னர் ஏனோக்கு வேறொரு குழுவை தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். இவர்கள் தாங்கள் விரும்பிய பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையானதை விட்டு விலகியவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மறைந்துவிட்டது. மண்ணில் அவர்கள் காட்டிய துணிச்சல் இப்போது மங்கிவிட்டது.
அவர்களுக்கு முன்பாக ஒரு தீப்பொழிவான உருவம் தீக்கத்தும் வாளை போல பிரகாசமாகவும் கவனிக்காமல் இருக்க முடியாதவாறு மிதந்தது. ஒருவருக்கொருவர் உயிரின் புத்தகத்திலிருந்து பெயர்கள் அழைக்கப்பட்டன. அங்கே பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் ஒளியின் இடத்துல தங்கினர். ஆனா பெயர்கள் காணப்படாதவர்களுக்கு பிரிவு இருந்தது. அவர்கள் ஆவணக்கூட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து தொலைவில் ஆழமான நிழலுள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அது பல காலங்களுக்கு முன்பு தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட இடம். ஒரு வலிமையான குரல் அந்த கூட்டத்தில் முழங்குளது. தீயவர்கள் இனி பேச வேண்டாம், அவர்களின் பெருமை மிகு வார்த்தைகள் முடிவடையட்டும். கிளர்ச்சியின் சத்தம் என்ன ஒழிச்சு மன்ன நிரப்பிய பெருமை பேசும் சத்தம் அமைதியாகிவிட்டது. இறுதி தீர்ப்பு நிறைவடைந்தது. நியாயமானவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி வழங்கப்பட்டது. உளி அவர்களை சுற்றி இருந்தது. அமைதி அவர்கள் மீது தங்கியது. மற்றவர்கள் கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவர்கள் புறக்கணித்த மகிமையிலிருந்து பிரிக்கப்பட்டனர். காணிக்க உறுதியானதும் இறுதியானதும் இருந்தது. இதற்கு மேலும் எதையும் சேர்க்க தேவல்ல. தீர்மானத்தின் காலம் முடிவுக்கு வந்தது மற்றும் மிக உயர்ந்தவரின் ஒழுங்கு அனைத்திலும் உறுதியாக நிலைத்திருந்தது. காணிக்கையை நிரப்பிய ஒலி ஏனோக்கு அருகே வரத் தொடங்கியது. அவ அரசர்களின் வீழ்ச்சியையும் நீதிமான்களின் எழுச்சியையும் மகனாகிய மனிதன் மகிமையில் அமர்ந்திருப்பதையும் பார்த்திருந்தான். ஆனா இப்போது அந்த காணிக்க அவனை நோக்கி திரும்பியது. அரியணையை சுற்றி இருந்த பிரகாசம் அவனை விளக்கவில்லை. அதற்கு பதிலாக அது மெதுவாக அவனை சுற்றி பயத்தை தாண்டி உயர்த்தியது. மகனாகிய மனிதன் அருகில் வந்தார். அவரது இருப்பு உறுதியானதும் அமைதியோடும் நிரம்பியிருந்தது. ஏனோக்கு அவர் முன் நின்றபோது வானமும் பூமியும் பின்னணியாக மங்கிவிட்டது போல உணர்ந்தான். ஒளி மேலும் வலுவடைஞ்சது. ஆனா அது அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவன் இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு இன்னும் ஆழமான யதார்த்தத்துக்குள் இழுக்கப்படுகிறான் என்று உணர்ந்தான். அவன் அருகில் ஒரு தேவதூதன் பேசினா ஏனோக்கு என்று அழைத்தான். உன் பெயர் பரிசுத்தர்கள் எழுதப்பட்டுள்ளது. நீ தேவனோடு நடப்பாய், நீ மரணத்தை அனுபவிக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் பெரிதாக ஒலிக்கவில்லை. ஆனால் அவை பெரும் பாரத்தை கொண்டிருந்தன. அவை உறுதியானதும் மாற்றமற்றதும் இருந்தன. ஏனோக்கு தன்னை மேலும் உயர்த்தப்பட்டதாகவும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னிலையில கொண்டு வரப்பட்டதாகவும் உணர்ந்தான். அந்த இடத்தின் மகிமை விவரிக்க முடியாததாக இருந்தது. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அது உயிரே ஆகும். அவன் பயத்துல மூழ்கறல. அதற்கு பதிலாக அமைதியும் ஆச்சரியமும் அவனை நிரப்பினான். அவனுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அது ஜாதிகள் ஆளவோ படைகளை கட்டளையிடவோ உள்ள சிங்காசனம் அல்ல. அது ஒரு மரியாதை என்னிடம் அவன் வானுலகத்துல தூதராகவும் சாட்சியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பதற்கான அடையாளம். தேவதூதர்கள் அவனை சுற்றி நின்று அவன் விசுவாசத்திற்கு புகழ்ச்சி பாடல்கள் பேசினார்கள். அவன் பூமியில நடந்த பாதையை அவர்கள் மரியாதை செய்தார்கள். அந்த தருணத்தில் ஏனோக்கு அவன் பயணம் எப்போதும் இங்கேயே வழிநடத்தப்பட்டதாக கண்டான். மற்ற மனிதர்களைப் போல மண்ணில் கட்டுப்பட்டவனாக அவன் இருக்க மாட்டான். அவன் ஆண்டவரின் சந்நிதியில மறைக்கப்பட்டு பரிசுத்தர்களுடன் பாதுகாக்கப்படுவான். மனிதகுமாரனின் மகிமையில அவனும் பங்கெடுப்பான் என்பதும் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு சமமாக அல்ல, ஆனால் அவனுக்கு அருகில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்திற்கும் சாட்சியாக அவன் நிற்பான். அவன் கண்ட தரிசனங்கள் அவன் காலத்திற்கே மட்டும் அல்ல வருங்கால தலைமுறைகளுக்கும் பேசும் வகையில் இருந்தன. அவனுடைய பங்கு பூமியை தாண்டியும் தொடரும் என்பது தெளிவாக காட்டப்பட்டது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் பரலோக இடங்களில் பாதுகாக்கப்பட்டவனாகவே இருப்பான். அவன் எழுதிய ரகசியங்கள் அவனுடைய சாட்சியை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும். ஏனோக்கு அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனை சுற்றிய உலகம் வேறுபட்டதாக உணரப்பட்டது. அவன் காலடியிலிருந்த நிலமோ அவன் தலையிலிருந்த வானோ அவன் கண்டவற்றுடன் ஒப்பிடும்போது இவை அனைத்தும் தற்காலிகமாகவே தோன்றின. பூமியில் அவனுடைய காலம் புனிதமானது. அவனை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காகவே தனியாக வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தான். ஒரு புதிய தரிசனம் தொடங்கியது. அது சிங்காசனங்களையோ கூட்டங்களையோ பற்றியதல்ல, ஆனால் வானங்களை பற்றியது. உரியல் ஏனோக்கு அணுகி வானத்தின் தொலைவான எல்லைக்கு தன்னை அழைத்து சென்றான். அவர்கள் கிழக்கு திசைக்கு பயணம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒளி முதலில் தோன்றும் இடத்திற்கு. அங்க ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்திருக்கும் ஒன்றை கண்டான். வானத்தின் சுவரில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வயலை கண்டான். அது பளிச்சென்ற தங்கம் போல பிரகாசித்து உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. இதற்கு பெயர் சூரியனின் பாதை என்று அழைக்கப்பட்டது. கிழக்கு பக்க வாயிலை நோக்கி சூரியன் வருவதை ஏனோக்கு பார்த்தான். நியமிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வாயில் திறக்கப்பட்டது. சூரியன் அந்த வாயில ஊடுருவி வானில் தனது பயணத்தை தொடங்கியது. அது திசை தெரியாம அலைந்ததில்லை, அது அவசரமா ஓடியதில்லை. அது தெளிவான மற்றும் நிலையான பாதையை பின்பற்றி பூமியில் ஒடியூட்டியது அதற்கு கட்டளையிடப்பட்டபடியே.
நாள் முடிவை எட்டிய போது ஏனோக்கு மேற்கு பக்கத்துல இன்னொரு வாயில காண்பித்தார்கள். மாலை நேரம் வந்ததும் சூரியன் அந்த மேற்கு வாயில நுழைஞ்சு பார்வையிலிருந்து மறைந்தது. அந்த வாய்கள் இரவுக்காக மூடப்பட்டன. உரியல் இந்த வாய்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கின்படி திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருப்பதாக விளக்கினார். எதுவும் யாத்திரையாக நடக்காதுங்க, இதுதான் உரியல் கூறினார், தேவன் வானத்தின் ஒளிகளுக்காக அமைத்த ஒழுங்கு. சூரியன் தனது கடமையை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறது. அது தன்னேரத்துல உதயமாகி தன்னேரத்துல அஸ்தமிக்கிறது. அது பூமிக்கு வெப்பமும் ஒளியும் அளித்து தன் நாள் பணியை முடித்ததும் விலகுகிறது. ஏனோக்கு வியப்பு நம்பார். பொழுது பிறக்கும் நேரமும் மாலை நேரமும் யாத்திரை அல்ல என்பதை அவர் கண்டார். அவை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வானத்தின் சுவர்கள் அனைத்தையும் தக்க வைத்து நிற்கின்றன. வாய்கள் முன்பே திறக்கவோ தாமதமாக மூடவோ செய்யப்படுவதில்லை. அவை உயர்ந்தவரின் சித்தப்படி இயங்குகின்றன. சூரியன் தன் பாதையை பின்பற்றுவதை பார்த்தபோது ஏனோக்கு அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கண்டார். சூரியனுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருப்பது போலவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாதை உள்ளது. வாழ்க்கையில் பருவங்கள் உள்ளட, எலும்பு நேரம், ஓய்வெடுக்கும் நேரம், செயல்படும் நேரம், காத்திருக்கும் நேரம், ஆள் இவை உள்ளன. அவையெல்லாம் தொடங்கும் முன்பே அறியத்தப்பற. சூரியனின் நிலையான இயக்கம் வானில் எழுதப்பட்ட பாடமாக மாறியது. ஒழுங்கு வானங்கள் ஆளுகிறது, ஒளி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அதை இயக்கியவரின் கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை. சூரியனின் பாதையை காட்டிய பிறகு யூரியல் ஏனோக்கின் கவனத்தை சந்திரனிடம் திருப்பினார். அவர்கள் பரந்த வானின் கீழ் நின்றனர். ஏனோக்கு சந்திரனை தன் கண்முன்னே மாறிக்கொண்டிருப்பதை பார்த்தார். ஒரு தருணத்துல அது மெல்லியதும் மங்களானதும் வெள்ளி நூல் போல் இருந்தது. பின்னர் அது பிரகாசமாகவும் வட்டமாகவும் வளர்ந்து முழுமையாகவும் வலிமையாகவும் ஒளிர்ந்தது. அதற்கு பிறகு அது மீண்டும் மெதுவா மங்க தொடங்கியது. இரவு இரவாக சுருங்கி கிட்டத்தட்ட மறைஞ்சு விட்டது. பின்னர் அந்த சுழற்சி மீண்டும் தொடங்கலவே. யூரியல் சந்திரன் காரணமில்லாம மாறுவதில்லைன்னு விளக்கினார். சூரியனைப் போலவே அதற்கும் தனித்துவமான வாயில்கள் மற்றும் மறைந்த அறைகள் உள்ளன. அதன் ஒளிக்காக சேமிப்பிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த இடங்களிலிருந்து அதன் பிரகாசம் அளவிட்டு துல்லியமாக வரியிடப்படுகிறது. அது மிக விரைவாக வளங்கறில்ல, அது மிக மெதுவாக மங்குவதும் இல்ல. ஒவ்வொரு நிலவும் ஒரு சிறந்த வடிவமைப்பு பின்பற்றுகிறது. ஏனோக்கு தேவதூதர்கள் பிடித்திருந்த பலகைகள் காண்பிக்கப்பட்டன. அவற்றில் தெளிவான குறிகள், கோடுகள் மற்றும் நாட்களை என்னும் எண்கள் எழுதப்பட்டிருந்தன. அவை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் இடைநிலைகளை குறித்திருந்தன. எதுவும் ஊகமாக இல்லை, எதுவும் சந்தேகமாக விடப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தையத ஒழுங்காக தொடர்ந்தது. இது தெய்வீக நாட்காட்டின் ஒரு பகுதியாகும் என்று யூரியல் அவரிடம் கூறினார். ஒரு ஆண்டு 364 நாட்களாக அளக்கப்பட்டது. வாரங்களும் மாதங்களும் ஆரம்பத்திலிருந்தே அமைக்கப்பட்டிருந்தன. வானில் உள்ள ஒளிகள் இந்த மாதிரியை பின்பற்றி கட்டளையிட்டபடி நேரத்தை துல்லியமாக கணக்கிடுகின்றன. இந்த நாட்காட்டி நாட்களை எண்ணுவதற்காக மட்டுமில்ல, புனித கூட்டங்கள் மற்றும் பரிசுத்த காலங்களை கடவுள் நியமித்த விதமாகும். இந்த நாட்களை குறிக்க சந்திரனின் இயக்கம் உடவிலது. அது வானில் ஒரு சாட்சியாக இருந்து காலமே உன்னதமானவருக்கே சொந்தம் என்று பூமிக்கு நினைவூட்டுகிறது. சந்திரன் தனது பாதையை விட்டு வெளியே செல்லாது, யூரியல் கூறினார். இவற்றில் எதையும் மாற்ற முடியாது. அதன் பால நம்பிக்கையோடு தொடங்குகிறது. அதன் ஒளி துல்லியமா அதிகரித்து குறைகிறது. அது தனது கடமையை மறத்தாது. எனக்கு சந்திரனை அதன் நிலையான ஒத்திசைவுடன் தொடரும் மோசுபக் மங்குவது போல தோன்றினாலும் அது அழிந்துவிடவில்லை, அதன் பருவத்தில் மட்டும் நகர்கிறது என்பதை அவர் கண்டார். அந்த முனை எப்போதும் திரும்பி வருகிறது. அந்த ஒழுங்கு எப்போதும் இழைத்திருக்கிறது. இந்த மர்மங்கள் அவர் உணரும் போது ஒரு மனிதனின் வாழ்நாள்களும் அறியப்பட்டு அளக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் கண்டார். சந்திரன் தனது பாதையை பாதுகாப்பது போல மனிதனின் நாட்களும் கவனத்துடன் எண்ணப்படுகின்றன. வானகம் துல்லியத்துடன் இயக்கப்படுகிறது. அதில் எதுவும் வீணாகவோ தவறாகவோ இல்லை. உரியல் தனது கையை உயர்த்தி ஏனோக்கின் கண்களை இன்னும் மேலே நோக்கி திருப்பினார். அவர்களின் மேல உள்ள ஆதாயம் எண்ணற்ற ஒளிகளால் நிரம்பியிருந்தது. நட்சத்திர கூட்டங்கள் இருண்ட துணியில் நெய்யப்பட்ட வடிவங்களைப் போல வானில் விரிந்திருந்தன. அவை காரணம் இல்லாம துடிக்கிறங்க. அவன் நிலையான பிரகாசத்துடன் இருந்து கொண்டிருந்தன. உரியல் பெரிய நட்சத்திர கூட்டங்களை நோக்கி சுட்டினார். ஒரியான் தன் இடத்தில் வலிமையாக நின்று கொண்டிருந்தான். பிளியாட்ஸ் ஒன்றாக நெருக்கமாக கூடியிருந்தது. ஒவ்வொன்னும் தான் பாதியில நிலைக்கிருந்தது. ஏனோ கவனமா பார்த்தார். நட்சத்திரங்கள் சீரற்ற முறையில் சிதறி இல்லை என்பதை அவர் கண்டார்.
ஒவ்வொன்றும் பல வருடங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில நகர்ந்தன. அவை நியமிக்கப்பட்ட பருவங்கள்ல உதயமாகி அஸ்தமனமாகின. அவை வருடத்தின் சில காலங்களில் தோன்றின, மற்ற காலங்களில் மறைந்தன. அவற்றின் ஒழுங்கு மிக துல்லியமா இருந்தது. எதுவும் மற்றொன்றின் பாதையில் நுழையவில்லை. நட்சத்திரங்களுக்கு விதிகள் எழுதப்பட்டுள்ளன என்று உரியல் விளக்கினார். இவை கல்லுல பொறிக்கப்பட்ட விதிகள் அல்ல, கடவுளின் வார்த்தையால் நிறுவப்பட்ட கட்டளைகள். நட்சத்திரங்கள் எந்த கேள்வியும் இல்லாம கீழ்படியும. அவை தங்களுக்கே விருப்பமான திசையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவ சுதந்திரமா அளந்து தெரியவில்லை. யாராவது வழி தவறினால் என்று உரியல் சொன்னார், ஒரு வலிமையான சக்தி அதை மீண்டும் இழுத்து கொண்டு வரும். ஏனோக்கு அவர் ஒரு காலத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்த விழுந்த தேவதைகளை நினைவு கூர்ந்தார். அந்த உயிர்கள் தங்கள் இடத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை போலவே ஒழுங்க விட்டு வெளியேறும் எந்த நட்சத்திரமோ உறுதியாக பிடிக்கப்பட்டு வைக்கப்படும். சில கிளர்ச்சி செய்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே தனியாக வைக்கப்பட்டுள்ளன. விண்ணக ஒளிகளும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அவை இருக்கின்றன. ஏனோக்கு விண்ணகத்துல பாதுகாப்பாக வைத்திருக்கும் பெரிய நீர்மூட்டைகளையும் பார்த்தார். அவ கட்டளையின்றி வெளியே சிந்தப்படப்பட அவை அடக்கப்பட்டே இருந்தன. அதுவே மிக உயர்ந்த உலகங்களும் கவனத்துடன் ஆளப்படுகின்றன என்பதற்கான தெளிவான அடையாளம். சில நட்சத்திரங்கள் வானில் வேகமாக நகரும் போல் தெரிந்தன. வானின் காற்றுகள் அவற்றை தங்கள் பாதையில் இழுத்து செல்கின்றன என்று உரியல் விளக்கினார். ஆனா அந்த காற்றுகளும் தனியாக செயல்படுவதில்லை. அவ அனுமதி கிடைக்கும் போதுதான் நகரும். அவற்றின் வலிமையும் திசையோ மிக உயர்ந்தவரின் சித்தத்தால் வழிநடத்தப்படுகிறது. ஏனோக்கு நட்சத்திரங்கள் சிறப்பாக ஒழுங்காக ஜொலிக்கும் போது தன் மேலுள்ள அனைத்தும் ஒழுங்காக கட்டுப்பட்டிருப்பதை பார்த்தார். எதுவும் மோதவில்லை, எதுவும் இலக்கில்லாம அலைஞ்சு கொண்டிருக்கவில்லை. விண்ணகம் காட்டுமிராண்டியாகவோ குழப்பமாகவோ இல்ல. அவை கட்டமைக்கப்பட்டும் நிலைத்தும் இருந்தன. பூமியின் பருவங்கள்ல அவர் பார்த்த அதே மாதிரி படலம் வானிலும் எழுதப்பட்டிருந்தது. சூரியன் தன் வாயைகளை காத்து கொண்டது, சந்திரன் தன் சுழற்சிகளை காத்தும்போது நட்சத்திரங்கள் தங்கள் சப்யங்களை பின்பற்றின. வானின் சேனைகள் கூட இந்த கட்டளைகளுக்குள் பணிந்திருந்தன. அனைத்தும் பரவலாக இருந்தாலும் எல்லையில்லா சுதந்திரத்தை அது காட்டவில்லை. அது வடிவமைப்பால் ஒன்றாய் இணைக்கப்பட்டுள்ள ஒரு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. வானில் ஒவ்வொரு ஒளியும் தன்னை விட பெரிய ஒரு ஆட்சி இருப்பதை சாட்சியாக கூறியது. தன்னிடத்துல நம்பிக்கையுடன் பிரகாசித்தது. வானத்தின் காட்சி சூரியன், சந்திரன் அல்லது நட்சத்திரங்களோடு மட்டும் முடிவடையவில்லை. அவை அனைத்தும் ஒன்றாக சிறப்பாக இயங்கும் ஒரு முழுமையான அமைப்பாக இருப்பது ஏனோக்கு காண்பிக்கப்பட்டார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டின் வடிவத்தை அவர் தெளிவாக கண்டார். அது நிலையானது, சமநிலையுடன் முழுமையானது. இந்த நாட்காட்டி வெறும் நாட்களை எண்ணும் ஒரு முறையாக மட்டும் இல்ல, இது மாற்றமில்லாத ஒழுங்கின் ஒரு அடையாளமா இருந்தது. ஒவ்வொரு பருவமும் தன் நேரத்துல வந்தது. ஒவ்வொரு வாரமும் முன்வாரத்தை தொடர்ந்து குழப்பமின்றி வந்தது. எதுவும் குறைவாக ஐயா, எதுவும் கூடவில்லை. இந்த சுழற்சி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உறுதியாக இருந்தது. நேரம் தன்னிச்சையாக செல்ல அனுமதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஏனோக்கு காண்பிக்கப்பட்டது. நாட்கள் தவறாக அமைக்கப்பட்டாலோ அல்லது பருவங்கள் தங்கள் பாதையில் இருந்து விலகினாலோ படைப்பின் இசைமை உடைய தொடங்கும். விளைச்சல்கள் தவறான நேரத்தில் வரும். புனித கூடுகைகள் தக்க இடத்துல இருக்காது. ஒளி மற்றும் இருட்டின் இடையிலான கவனமாக்கப்பட்ட சமநிலை பலவீனமாகும். ஆனா அவர் பார்த்த வடிவமைப்புல இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு இடமில்ல. அவர் பார்த்தார், தேவதூதர்கள் வழிகாட்டும் கட்டளைகளால் நிரப்பப்பட்ட உருளைகளை எடுத்து சென்றனர். இந்த உருளைகள் நாட்களை மிக துல்லியமாக குறித்திருந்தன. அவை வாரங்கள் மாறும் முறையையும் மாதங்கள் நகரும் முறையையும் பதிவு செய்திருந்தன. ஒரு தூதர் தம் படியிலிருந்து விலக முயன்றா உடனே திருத்தம் செய்யப்பட்டது. ஒன்னும் ஒழுங்கல் இல்லாமல் இருக்க அனுமதிக்கப்படவில்லை. அவரது ஞானத்துல ஒரு தேவதூதர் சொன்னா, கடவுள் மனிதர்களுக்கு நாட்களின் ஒரு இயந்திரத்தை வழங்கியுள்ளார். நேரமே ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட கருவி போல் நகர்ந்தது. ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றுடன் இணைந்து செய்யப்பட்டது. சூரியன் தன் மாய்கள் அல்ல திட்டமிட்டபடி நுழைங்கல. சந்திரன் தன் நிலைகளை நேரத்துல முடிச்சது. நட்சத்திரங்கள் தங்கள் பருவங்களை தாமதமின்றி குறித்தன. இந்த நாட்காட்டி ஒரு பெரிய உண்மையின் ஒரு பகுதியாக இருப்பதை ஏனோக்கு உணர்ந்தார். இது கடவுளின் திட்டம் காரணமின்றி வழி தவறவோ மாறவோ செய்யப்படுவதில்லை என்பதை காட்டியது. நாட்கள் தங்கள் வரிசையை போலவே அவருடைய நோக்கங்களும் அவ்வாறே செல்கின்றன. நேரம் கடந்து போவது வெறுமனேவோ அல்லது சீரற்றதோ அல்ல. அதில் அர்த்தம் உண்டு. இந்த நாட்காட்டியை புரிந்து கொள்வது படைப்பின் வடிவமைப்பின் இன்னொரு அடுக்கை ஒளிவிடுவதை போன்றது. இதனால் யாகைதான் வரலாறு கூட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியில் விரிகிறது என்பதை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு தலைமுறையும் அது பிறக்க முன் நீண்ட காலமா நிறுவப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் நகர்கிறது.
இந்த தரிசனம் அவரது இதயத்தில் உறைந்த போது ஏனோக்கு காலம் உலகை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி அல்ல என்பதை கண்டார். அது அதை உருவாக்கியவருக்கு ஒரு பணியாளன் மட்டுமே. அழகான நாட்காட்டி மிக உயர்ந்தவர் நிகழ்வுகளை மட்டுமல்ல, அவை நடைபெறும் தாளையும் ஆள்கிறார் என்பதற்கான சான்றாக நின்றது. தரிசனங்கள் மெதுவா அமைதியாக ஆரம்பித்தன. அப்போது உரியேல் ஏனோக்கை நோக்கி முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை சொன்னார். நீ பார்த்தவே உனக்காக மட்டுமல்ல என்று தேவதூதர் கூறினார். நீ அதை எழுதி வைத்திருக்க வேண்டும். வருங்கால தலைமுறைகள் இந்த அறிவை தேவைப்படுவார்கள். ஆணை தெளிவாக இருந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் நேரத்தின் சரியான ஒழுங்கின் இரகசியங்கள் வானத்தில் மறைந்திருக்க வேண்டியவை அல்ல. ஏனோக்கு தாழ்மையுடன் தலையை வணங்கினார். அவருக்கு தன் முன் வைக்கப்பட்ட பணியின் தீவிரம் உணரப்பட்டது. பின்னர் அவர் எழுத ஆரம்பித்தார். புரிதல் எந்த சிரமமும் இல்லாம அவரை ஊடுருவி வந்தது போல இருந்தது. அவர் சூரியனின் வாயில பற்றியும் அது எப்படி உதயமாகி அஸ்தமிக்கிறது என்பதையும் பதிவு செய்தார். அவர் சந்திரனின் அறைகள் மற்றும் அதன் சுழற்சிகளின் நிலையான ஒத்திசைவை விவரித்தார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட வாரங்களும் தங்களிடங்களில் நிலைத்திருக்கும் பருவங்களும் பற்றி அவர் கவனமாக எழுதியார். நட்சத்திரங்களா அவர் தவிக்கமல்ல. அவை செல்லும் பாதைகள் மற்றும் அவற்றை வழிநடத்தும் விதிகள் பற்றி அவர் எழுதியார். ஒரு காலத்துல வழி தவறியவைகளும் தங்கள் சரியான இடத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் குறிப்பிட்டார். காற்றுகள், நீர்கள் மற்றும் வானத்தின் ஒளிகள் எல்லாம் ஆணைப்படி எப்படி நகர்கின்றன என்பதையும் அவர் விளக்கியார். எழுதி கொண்டிருந்த போது ஏனோக்கு தன் மீது வைத்த நம்பிக்கையை உணர்ந்தார். அவர் ஒரு அரசன் அல்ல. அவர் படைகளை வழிநடத்தவில்லை, இருந்தாலும் அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு சாட்சி, ஒரு எழுத்தாளர், வானத்தின் ஒழுங்க மனிதர்களின் உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல அவர் எழுத்து நிறுத்தி வானத்தை நோச்சி பார்த்து தாம் கண்டவற்றை நினைவு கூர்ந்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார். ஒரு விவரத்தையும் மாற்றாம கவனமா எழுதியார். இவை கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல. இவை நோக்கத்துடன் அவருக்கு காண்பிக்கப்பட்ட உண்மைகள். அறியாதவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் எழுதியார். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அடையட்டும். அவரது வார்த்தைகள் வழிகாட்டவும் நினைவூட்டவும் குழப்பமான காலங்களில் மனதை உறுதிப்படுத்தவும் இருந்தன. இந்த பொறுப்பு ஏனோக்கு திசை தந்தது. இப்போது அவரது வாழ்க்கை தனிப்பட்ட முறையில கடவுளுடன் நடப்பது மட்டும் அல்ல, அவருக்கு காட்டப்பட்டதை பாதுகாப்பது பற்றியும் அது ஆனது. காலமோ இடமோ பற்றிய ரகசியங்கள், வானத்தின் ஒழுங்கு, நாட்களின் ஓசை, இவை அனைத்தும் இப்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதனால் ஏனோக்கு வரிசையாக வரிகளை எழுதி வானத்தின் வடிவத்தை கீழுள்ள பூமி நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில பரப்பினார். அது கூட உயர்ந்தவரின் பராமரிப்பில் நகர்கிறது என்பதை உணரச் செய்தார். மறுபடி ஏனோக்கு தூக்கம் ஆட்கொண்டது. அதோடு இன்னொரு கனவும் ஒன்றது. இந்த காணொலி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது. இது அவருக்கு பரலோகத்தின் வாயில்கள் அல்லது ஒளியின் அறைகள் எதையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக இது சின்னங்களாக வந்தது. உயிருள்ள படங்களால் சொல்லப்படும் ஒரு கதையை போல. அவர் ஒரு வெள்ளக்காலையா அகலமான புல்வெளியில் தனியாக நிற்கும் நிலையில பார்த்தார். அது வலிமையானதும் தூய்மையானதும் எந்த கலங்கமும் இல்லாததாக இருந்தது. இந்த காலை குற்றமற்ற நிலையில உருவாக்கப்பட்ட முதல் மனிதனை குறிக்கிறது. அதிலிருந்து மற்ற காலைகள் தோன்றி நிலம் முழுவதும் பரவின. காலம் கடந்த போது அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து பூமி அவற்றால் நிரம்பியது. அவற்றில் ஏனோக்கு 4 சிறிய காலைகளை தனியா பார்த்தார். அவை ஒன்றோடொன்று அருகில் நின்றன. மற்றவைகளிலிருந்து வேறுபட்டவையாக அவை நோவாவின் மக்களை சின்னமா காட்டுவதாக அவர் உணர்ந்தார். அவற்றை சுற்றி உலக அமைதியற்றதும் கலங்கியதும் போல தெரிந்தது. மண் அசைந்தது, வானம் இருந்தது, காற்றுல ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு இருந்தது. பின்னர் நீர்கள் உறங்கின. அந்த கனவுல அது வெறும் மழை அல்ல, ஆனா ஒரு பெரிய குழப்பக்கடல் எல்லாவற்றையும் மூடியது. நிலத்தை நிரப்பிய காளை உருவங்கள் நீர் பரவிய போது அடித்து செல்லப்பட்டன. உலகம் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளமா மாறியது. அந்த உயிரினங்கள் உயரும் அலைகளுக்கு எதிராக போராடின. ஆனால் அலைகள் மிகவும் வலுவாக இருந்தன. ஏனோக்கு நீர்கள் பூமியை முழுமையாக மூடுவதை பார்த்தார். அவர் முன்பு தரிசனத்துல பார்த்ததை இப்போது சின்னமா மீண்டும் கண்டார். அந்த வெள்ளம் சீரற்றதாக இல்ல. நீண்ட நாட்களாக அதன் ஒழுங்க விட்டு விலகிய உலகிற்கு அது பதிலாக இருந்தது. இறுதியில் நீர்கள் அமைந்த போது நிலம் வெறிச்சோடியும் உலர்ந்தும் தோன்றியது. நிலம் முழுமையா உறிஞ்சும் வெறிச்சோடியும் வாழ்க்கை மீண்டும் தொடங்க காத்திருந்தது. அந்த காட்சியை அமைதி மூடியிருந்தது. ஆனா அந்த எல்லாவற்றிலும் ஒரு சிறிய வெள்ளக்காலம் மட்டும் பாதுகாப்பா இருந்தது. அது வெள்ளத்தில் அடிபட்டு விடவில்லை. அது அமைதியாக நின்றது, குழப்பத்திலிருந்து காக்கப்பட்டது.
ஏனோக்கே இதுவே நீதிமான்களின் வழி, நோவாவின் குடும்பத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தார். உலகம் மாறினாலும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். மற்ற விலங்குகள் கனவில் போராடி விழுந்தாலும் தூய வழிக்கு பாதுகாப்பு இருந்தது. இது இரக்கம் மற்றும் நோக்கம் இன்னும் நிகழ்வுகளை வழி நடத்துகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியா இருந்தது. வெள்ளம் கதையின் முடிவல்ல, ஒரு திருப்பு முனை. அந்த கனவு வார்த்தைகள் இல்லாம தெளிவா பேசியது. தண்ணீர் பூமியை மூடியிருந்தாலும் புதுப்பிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். உலகம் அதிர்ந்தாலும் தனியாக வைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். கனவு தொடர்ந்தது, ஆனா காட்சி மீண்டும் மாறியது. இந்த முறையில ஏனோக்கு முன்னிலையில முழு வரலாறும் ஒரு பெரிய புலமாக விலங்குகளால் நிரம்பி தோன்றியது. மனிதர்கள் இனி மனிதர்களாக காட்டப்படவில்லை. அவர்கள் பல வகை விலங்குகளா தோன்றினர். ஒவ்வொரு சின்னமும் ஒரு அர்த்தத்தை கொண்டிருந்தது. அவர்களுக்கு மேல ஏனோக்கு வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமா ஒளிருங்கதை பார்த்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருந்தது. இந்த நட்சத்திரங்கள் வாச்சர்கள் ஒரு காலத்தில் இறங்கிய தேவதூதர்கள் என்பதை கண்டறிந்தார். அவர்கள் அந்த புலத்தை கீழிருந்து பார்த்தனர். கீழே நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தனர். அவர்களின் ஒளி நிலைத்தும் தொலைவிலும் இருந்தது. பூமியில ஏனோக்கு ஒரு குழு வெள்ளாடுகளை பார்த்தார். அவை ஒரு கூட்டமா சேர்ந்து நகர்ந்தன. இந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களை குறித்தன. அவை சுற்றியுள்ள விலங்குகளுடன் ஒப்பிடும் போது சிறியதாக இருந்தாலும் தூய்மையுடன் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில ஆரம்பத்துல ஒரு ஆடு தனித்துவமாக இருந்தது. அதிலிருந்து பல மற்ற ஆடுகள் வந்தன. இது ஆபிரகாமின் வீட்டை குறித்தது. மெதுவாக ஆனா உறுதியாக வளர்ந்தது. ஆனா அந்த புலம் அமைதியாக இருக்கவில்லை. சிங்கங்க ஆடுகளை சுற்றி உலாகின. காட்டு விலங்குகள் கூரிய பார்வையுடன் அவற்றை சுற்றி வந்தன. இந்த உயிரினங்கள் சக்தி வாய்ந்த நாடுகள், ஆடுகளின் கூட்டத்திற்கு எதிராக எழுந்த வலிமையான இராச்சியங்களை குறித்தன. சில நேரங்கள்ல ஆடுகள் சிலரல்ல, சில நேரங்கள்ல அவை எல்லா பக்கங்களிலும் அழுத்தப்பட்டன. இருந்தாலும் அழிக்கப்படல. ஏனோக்கு ஆடுகளுக்கு மேல் மேய்ப்பர்களை வைத்திருப்பதை கவனித்தார். சில மேய்ப்பர்கள் அவற்றை கவனித்து பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தினார்கள். மற்றவர்கள் கவனக்குறைவாக இருந்ததால் ஆபத்து அருகில் வர அனுமதித்தனர். இந்த மேய்ப்பர்கள் மக்களை வழிநடத்திய அல்லது வழிநடத்த தவறிய தலைவர்கள் மற்றும் அரசர்களை குறித்தன. இதையெல்லாம் மேலாக நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டிருந்தது போல இருந்தது. சில ரகசியமா திட்டமிட்டன. அப்போது ஏனோக்கு கடவுளால் எழுப்பப்பட்ட ஒரு பெரிய மெய்ப்பரை பார்த்தார். இந்த மெய்ப்பர் உறுதியும் விசுவாசமும் கொண்டவர். அவர் ஆடுகளை வலிமையுடனும் தெளிவான வழிகாட்டலுடனும் வழிநடத்தினார். அவரின் மூலம் ஆடுகள் மீண்டும் தங்கள் பாதையை கண்டுபிடித்தன. இந்த சின்ன மோசையை குறிக்கிறது என்பதை ஏனோக்கு அறிந்தார். மக்களை ஆபத்தில் இருந்து வெளியே கொண்டு சென்று வாக்குறுதியான நிலைக்கு வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் அவர். இந்த காணொலி தலைமுறைகளை கடந்த ஒரு கதையை போல முன்னேறியது. புதிய விலங்குகள் தோன்றின. சில சிங்கங்களைப் போலவும் சில புலிகளையோ சக்தி வாய்ந்த பறவைகளையோ போலவும் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று பின்னெழும் ராஜ்யங்களை குறித்தன. சிலர் வெற்றி பெற்றனர், சிலர் கடுமையை ஆட்சி செய்தனர். ஆனா ஒவ்வொருவரும் தங்களது காலம் முடிந்ததும் மறைந்தனர். ஆடுகள் பல நேரங்களில் சிறியதாகவும் சூழப்பட்டதாகவும் தோன்றினாலும் காணாத ஒரு கை அவர்களை பாதுகாத்தது. ஆபத்து மிக அதிகமா வளர்ந்த போது உதவி வந்தது. அவர்கள் சிதறிய போது மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டனர். எல்லா மெய்ப்பர்களிலும் மேலான மெய்ப்பர் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தனது கனவில் இது விலங்குகளின் கதையை விட அதிகம் என்று ஏனோக்கு புரிந்தது. இது ஆதாமின் பிள்ளைகளின் கதையை சின்னங்களாக கூறியது. ஆடுகளின் போராட்டங்கள் உண்மையான மக்களின் போராட்டங்களா இருந்தன. மிருகங்கள் நாடுகளாக இருந்தன. நட்சத்திரங்கள், விண்ணக காவலாளிகள் நிகழும் திட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். வரலாறு தானாகவே அந்த வெளியில நீண்ட பேரணியாக நகர்ந்தது. ராஜ்யங்கள் எழுந்தும் வீழ்ந்தும் போனக தலைவர்கள் வந்தும் போனும் செய்தார்கள். ஆனால் ஆடுகளின் கூட்டம் நிலைத்திருந்தது. அந்த தரிசனம் வலிமையான சக்திகளால் சூழப்பட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசை அழியாது என்பதை காட்டியது. அவர்களின் கதை எந்த ஒரு பேரரசையும் விட பெரிய நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டது. கனவு முன்னேறியது, விலங்குகளின் விழி மீண்டும் மாறியது. ஆடுதலின் கூட்டத்துல ஒருவர் விசித்திரமான வலிமையுடன் எழுந்தான். இந்த ஆடு அளவுல பெரியதாக தெரியவில்லை, ஆனா அது அதிகாரத்தை கொண்டிருந்தது. அது கவனமாக கேட்டது. காற்றில் எங்கோ தொலைவில் வரும் அழுகுரலை கேட்பது போல. அந்த வெளிக்கு புறம் ஒரு பெரிய ஆற்றின் அருகிலிருந்து வேதனையின் சத்தம் அதன் காதுல வந்தது. இந்த ஆடு முன்னேறி நடந்தது. ஏனோக்கு அது வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை பார்த்தான். வலிமையான மிருகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது பின்னடையவில்லை. முன்பு கூட்டத்தை சுற்றியிருந்த சிங்கங்கள் இப்போது கோபத்துடன் கர்ஜித்தன. ஆனா ஏதோ மாறிவிட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு தனது குரலை உயர்த்தியது. கூட்டம் அதன் பின்னால திரண்டது. காண காட்சியில ஆடுகள் இனி சிதற இருக்கவில்லை.
அவ ஒன்றாக நகர்ந்தன. தங்கள் தலைவரை தொடர்ந்து சிங்கங்களின் பிடியிலிருந்து விலகின. முன்பு அவர்களின் பாதையை தடுத்திருந்த ஆறு அவர்களுக்கு முன் பிளந்தது. நீர்கள் பக்கமாக நின்றன. தெளிவான வழியை திறந்தன. ஆடுகளின் கூட்டம் பாதுகாப்பாக கடந்து சென்றது. ஆனா மிருகங்கள் பின்தொடர முடியல. ஏனோக்கு ஆடுகளத்திலிருந்து பயம் விலகும் மோசப்ப பார்த்தான். முன்பு அவற்றை தலகுனிந்து வைத்திருந்த அச்சம் மங்க தொடங்கியது. அவற்றை ஆட்சி செய்த சிங்கங்கள் தங்கள் பிடியை இழந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் பின்னுள்ள சக்தி அதன் சொந்தமானதல்ல. அது மேலிருந்து வந்தது. எல்லாவற்றையும் வழிநடத்தும் காணாத மெய்ப்பரிடம் இருந்து செய்தி எளிமையானது, ஆனா வலிமையானது. அவர்களுக்குள் உள்ள தலைவர் இந்த தருணத்திற்காகவே நியமிக்கப்பட்டிருந்தார். என் ஜனங்களை விடுதலை செய்யுங்கள்னு சொல்வது போல அவர் பேசினார். அந்த வயலும் அதற்கு பதிலளிப்பது போல் இருந்தது. கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி வாக்குறுதியை நோக்கி ஒரு புதிய இடத்திற்கு முன்னேறியது. ஆபத்தில் இன்னும் எழும் என்றாலும் அவர்கள் இனி திசை இல்லாமல் இல்ல. வானத்திலிருந்து கவனிப்பவர் காலத்துல செயல்படுவத அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஏனோக்கு கனவுல கூட அவனுக்குள் மகிழ்ச்சி எழுந்தது. இந்த தரிசனம் ஆடுகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதை காட்டியது. நரி சிங்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு விடுவிப்பவர் எழுப்பப்படுகிறார். மேப்பரின் கை அவன் ஆடுகளின் மீது எப்போதும் இருக்கிறது. அவர்களை நீரிலும் காட்டிலும் வழிநடத்தி விடுதலைக்கு அழைத்து செல்கிறார். கனவு தாமதிக்கலைய. விலங்குகளின் வெளி எப்போதும் போராட்டம் நிறைந்த இடமா மாறியது. ஏனோக்கு ஒரு பின்னொன்றாக கொதூரமான விலங்குகள் எழுந்ததை பார்த்தான். ஒவ்வொன்றும் முந்தையதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. முதல்ல அதன் முதுகில் விரிந்த சிறகுகளுடன் ஒரு புலி வந்தது. அது விரைவாக நகர்ந்தது. எச்சரிக்கை இல்லாம தாக்கியது. அதன் வேகம் மற்றும் கூர்மையான பற்கள் அதை நிலத்தை கைப்பற்ற அனுமதிச்சன. இந்த விலங்கு ஒரு காலத்திற்கு ஆட்சி செய்தது. சிறிய விலங்குகளை விட உயரமாக இருந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் தனியாக இருக்கவில்லை. வெளியின் மற்றொரு மூலையிலிருந்து பெரிய பல்லுகளும் மிகுந்த வலிமையும் கொண்ட ஒரு உயிரி வந்தது. அது வலிமையுடன் முன்னேறி சிறகுள்ள புலியை அப்புறப்படுத்தியது. அதன் எடையில நிலம் நடுங்கியது. இந்த புதிய விலங்கு அந்த நிலத்தை தன் சொத்தாக கொண்டது. பின்னர் ஒரு பெரிய கனடி தோன்றியது. சக்தியும் பசிக்குமாக எழுந்தது. அது வெளியில் ஊடுருவி மீதமுள்ள அனைத்தையும் சிதறடிச்சது. அதன் குரங்கால் வலிமையானவை அதன் கர்ஜனை தொலைவில் ஒலித்தது. ஆனா கரடியின் காலமும் நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு முத புலியை விட பெரியதும் பயங்கரமானது ஒரு கொடிய புலி வந்தது. அது கட்டுப்பாடும் ஒழுங்கும் கொண்டு நகர்ந்தது. கவனமாக நிலங்களை கைப்பற்றியது. அதன் ஆட்சி பரவலாக விருந்தது. வெளியின் பெரும்பகுதியை மூடியது. அதை எதிர்த்து எந்த உயிரியும் நிற்க முடியாத போல தோன்றியது. ஏனோக்கு இந்த விலங்குகளை பேரால் அல்ல, அவற்றின் நிறம் வடிவம் ஆயுதங்கள் மூலம் அறிந்தார். ஒவ்வொன்றும் அதிகாரத்திற்கு எடும் ஒரு ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஒவ்வொன்றும் அதற்கு முன்னிருந்ததை வென்றத. ஒவ்வொன்றும் தன் ஆட்சி என்று முடிவடையாது என்று நம்பினடு. ஆனா ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று பலவீனம் அடைந்தன. இறக்கைகள் கொண்ட புலி தன் வேகத்தை இழந்தது. அல்லுடன் கூடிய விலங்கு சோர்வடைந்தது. கரடியின் வலிமை மஞ்சுகு. அந்த பயங்கரமான புலிக்கும் அதன் எல்லா ஆட்சியுடனும் முதுமையின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியது. யாரும் அந்த வெளியில் என்றென்றும் நிலைத்திருக்க முடியல. ஒவ்வொரு மாற்றத்திலையும் ஒவ்வொரு பற்கள் மற்றும் நகங்களின் மோதலிலும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் நிலைத்திருந்தது. அது ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது வெற்றி கொள்வதில்லை. ஆனால் அது விசுவாசமாக இருந்தது. அது குழப்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அது அழிக்கப்படவில்லை. விலங்குகள் அதிகாரமும் பெருமையுமாக பெரிதாகி வந்தபோது அந்த ஆட்டுக்குட்டி அமைதியா உயிர் வாழ்ந்தது. ஏனோக்கு காட்டில் ஆட்டுக்குட்டிகள் ஒன்று சேருவதை பார்த்தா அவை விலங்குகளால் அல்ல, மேலிருந்து வரும் உதவியால் ஊட்டப்பட்டன. அவர்கள் எதுவும் இருக்கக்கூடாத இடத்துல தேவைய கண்டார்கள். விலங்குகள் முதுமை அடைந்து குருடாகும் போது ஆட்டுக்குட்டிகள் தாங்கிக் கொண்டன. அந்த கனவு தெளிவாக காட்டியது, பலத்தின் மீது கட்டப்பட்ட எந்த ஆட்சியும் என்றென்றும் நீடிக்காது. அரசுகள் பலமாய் எழுந்து பலவீனத்துல வீழ்கின்றன. அதிகாரம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்கிறது. ஆனா விசுவாசம் நிலைத்திருக்கிறது. ஏனோக்கு அவன் கண்டவத்தில் ஆறுதல் உணர்ந்தான். புலம்போரால் நடுங்கனா, ஆனா எந்த அடக்குமுறையும் என்றென்றும் நிலைக்காது. காணப்படாத மெய்ப்பொருடம் தங்கள் நம்பிக்கை இருக்கும்போது சிறியதும் விசுவாசமானதும் வலிமையானதை விட நீடிக்கின்றன. கனவு அதன் இறுதி காட்சிக்கு நகர்ந்தது. புலம் பதற்றமாகவும் கனமாகவும் ஆனது. மந்தையில புதிய மெய்ப்பர்கள் தோன்றின. முதல்ல அவர்கள் ஆடுகளை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர்கள் போல தோன்றினார்கள். ஆனா அவர்களின் செயல்கள் வேறு கதையை கூறின. மந்தையை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை அடித்தார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்துவதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை சிதறடித்தார்கள். அவர்களின் பராமரிப்பில் ஆடுகள் மெலிந்து சோர்ந்தன. இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்காகவே நடந்து கொண்டார்கள். அவர்கள் தீங்கு அருகில் வர அனுமதித்தார்கள். சிலர் கூட ஆடுகளை தங்களது மேய்ச்சல் நிலத்திலிருந்து விரட்டினார்கள்.
உலம் குழப்பத்தினிடமா மாறியது. மந்தை யார நம்ப வேண்டும் அறிவதில்ல. அப்போது ஏனோக்கு ஒரு விசித்திரமானதை பார்க்க, அழகிய மெய்ப்பர்களின் கண்களிலிருந்து தீப்பொறிகள் போல மின்னல்கள் வந்தன. அது வழிகாட்டும் ஒளி அல்ல, அது அவர்களின் மறைக்கப்பட்ட நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சதற்கான அறிகுறி. ஆடுகள் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சுல. முன்பு மறைக்கப்பட்டிருந்தது இப்போது வெளிப்பட்டது. எதிர்பாராத விதமாக புலத்தின் ஓரத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு தோன்றியது. அதன் இருப்பு இருண்டதும் ஆணை அளிப்பது போலவும் இருந்தது. அது விலங்குகளை விட உயரமா வலிமையுடன் நகர்ந்தது. அந்த பாம்பு 12 குட்டிகளில் இரண்டை பிடித்து அவற்றை ஒதுக்கி எறிந்தது. பயம் மந்தையில பரணேன். பின்னர் அந்த பாம்பு ஆடுகளுடன் கலந்திருந்தாலும் அவர்கள்

மண்டை முற்றிலும் சூழப்பட்டதாக தோன்றியது. பாம்பு பெருமையா நின்றது. அழுக்காரான மெய்ப்பர்கள் மற்றும் வெள்ளாடுகள் மேலோங்கியதாக தோன்றியது. ஆனா அப்போது புலத்தின் மேல் வானம் திறந்தது. வானத்திலிருந்து ஒளி பொங்கி பெருகி வந்தது. மனிதகுமாரன் பரிசுத்தவர்களால் சூழப்பட்டு தோன்றினார். அவரது இருப்பு அனைத்தையும் மாற்றியது. பாம்பின் தைரியம் சலித்தது. அழுக்காரான மெய்ப்பர்கள் அந்த பிரகாசத்தின் முன் நில்ல முடியவில்லை. வெள்ளாடுகள் குழப்பத்தில் சிதறன. மந்தைக்கு தீங்கு செய்தவர்கள் ஒவ்வொருவராகவும் புலத்திலிருந்து அகற்றப்பட்டனர். அவர்கள் அந்த காலத்திற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆழ்கடல்ல வீசப்பட்டனர். பாம்பின் சக்தி முற்றில் ஓடுதது. வெள்ளாடுகள் இனி ஆடுகளை மிதிக்கவில்லை. பொய்யான மெய்ப்பர்களுக்கு இனி ஆட்சி செய்ய அனுமதி இல்லை. உல அமைதியாகியது. சதறியிருந்த ஆடிகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. மீண்டும் காற்று தூய்மையாக உணரப்பட்டது. மிதிக்கப்பட்டவ மீண்டும் பழைய நிலைக்கு வந்தன. உண்மையான மந்த உரிய மெய்ப்பெரின் பாதுகாப்புல பாதுகாப்பா நின்றது. கனவு குழப்பத்தில முடிவடையவில்லை, புதுமையில முடிந்தது. குளம் தூய்மைப்படுத்தப்பட்டது. பொய்யான தலைவர்களால் ஏற்பட்ட சேதம் முடிவுக்கு வந்தது மற்றும் சகிப்பு தன்மையுடன் இருந்த ஆடுகள் இறுதியில் வெளிப்படையான வானின் கீழ் அமைதியடைந்தன. அந்த கனவு போர்ல முடிவடையவில்லை, அது ஒளியில் முடிந்தது. வயல் சுத்தமாக்கப்பட்டதும் பொய்யான மெய்ப்பர்கள் அகற்றப்பட்டதும் ஏனோக்கு தனது கண்களை உயர்த்தி மேலிருந்து ஏதோ ஒன்று இறங்கி வருவதை பார்த்தார். அது ஒரு மேகம் அல்ல, புயல் அல்ல, தீயும் அல்ல. அது ஒரு நகரம். மெதுவாகவும் நிலையான பிரகாசத்துடன் ஒரு பெரிய நகரம் வானிலிருந்து கீழே இறங்கியது. அது மனிதர்களின் நகரங்களைப் போல இல்ல, பயத்தால் கட்டப்பட்டும் போர் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு இருந்த நகரங்கள் அல்ல. இந்த நகரம் அமைதியுடன் பிரகாசிச்சது. அதன் சுவர்கள் பளிச்சிடும் தங்கம் போல ஜொலித்தன. அதன் அடித்தளங்கள் விலைமதிப்பற்ற ரத்னங்களால் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. ஏனோக்கு அந்த நகரத்துல 12 வாயில்கள் இருப்பதா பார்த்தான். ஒவ்வொரு வாயிலும் திறந்த வண்ணம் நின்று வருபவர்களை வரவேற்றது. அவை வலுவாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக மூடப்படவில்லை. அவற்றின் மேல் ஒழுங்கும் அழகும் இருந்தது, அச்சமும் இல்ல. வாயில்கள் எந்த எதிரியே இனி இல்லை என்று சொல்வதைப் போல இருந்தன. நகரத்தின் நடுவுல மற்ற அனைத்தை விட அதிகமா பிரகாசிக்க ஒரு பெரிய ஆலயம் நின்றது. அது மீட்கப்பட்ட ஆடுகளுக்காக எல்லா காலங்களிலும் விசுவாசமாக நிலைத்திருந்தவர்களுக்காக கட்டப்பட்டது. அதன் தூண்கள் உறுதியாகவும் அதன் முற்றங்கள் விசாலமாகவும் இருந்தன. அங்கே எந்த நிழலும் தங்கவில்லை. நகரத்தின் மையத்துல ஏனோக்கு ஒரு உயிருள்ள ஊற்ற பார்த்தார். அதிலிருந்து வெளிவரும் தண்ணீர் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அது ஒருபோதும் வறண்டு போகவில்லை. அது நகரம் முழுவதும் மெதுவாக நகர்ந்து தொடும் இடமெல்லாம் உயிரை கொண்டு வந்தது. அதன் ஒளி அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. பிறகு ஆடுகள் உள்ளே நுழைய தொடங்கின. அவர்கள் இனி செதறியோ பயந்தோ ஏன்? அவர்கள் தைரியமா நடந்தார்கள். மெய்ப்பரால் வழி நடத்தப்பட்டார்கள். மனிதகுமாரன் அவர்களுடன் நின்று அவர்களை வாயில்கள் வழி நடத்தினார். அங்கு பாம்பு எங்கும் தெரியாறில்ல. எந்த காட்டு மிருகமோ விளிம்புகளில் சுற்றி கொண்டிருக்கவங்க. எந்த ஊழல் மெய்ப்பரும் தங்கள் குரலை உயர்த்தவில்லை. நகருக்குள் அமைதி ஆட்சி செய்தது. அது எளிதில் உடையும் மெல்லிய அமைதி அல்ல. அது நிலைத்தும் நீடித்தும் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியில தங்கள் குரலை உயர்த்தினால. சிலர் பாடினார்கள், சிலர் நன்றியுடன் தலை வணங்கினார்கள், சிலர் அமைதியாக அற்புதத்தில் நின்றார்கள். அவர்கள் வீடு திரும்பியிருந்தார்கள். ஏனோக்கு தேவன் தாமாகவே அவர்களுடன் இருப்பதை, தூரமாகவோ மறைந்தோ இல்லாமல் இருப்பதை பார்த்தார். அவரது மகிமை நகர கால வெளிச்சம் போல நிரப்பியது. பயப்பட தேவையில்லை. ஆபத்தை தடுக்க சுவர்களும் தேவையில்லை. ஒரு காலத்துல வயல மூடியிருந்த இருள் மறைஞ்சு விட்டது. ஒரு காலத்துல காட்டில் அலைந்திருந்த ஆட்டுக்குட்டிகள் இப்போது பாதுகாப்பாக ஓய்வெடுத்தன. அவர்கள் சிந்திய கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. முந்தைய தலைமுறைகளின் போராட்டங்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்த அமைதியுடன் ஒப்பிடும் போது சிறியதா தோன்றின. நகரம் கனவு போல் மங்களாக இல்ல, அது உறுதியாக நின்றது. அது தேவனால் தயார் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் நோக்கத்தோட பதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாயிலும் அர்த்தமுள்ள திசையை நோக்கி இருந்தது. எதுவும் முடிக்கப்படாம விடப்படதுங்க. ஏனோக்கு மக்கள் அதன் தெருக்களில் சுதந்திரமாக நடமாடுவதை பார்த்தபோது அவரது இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது. குழந்தைகள் சிரித்தன, குரல்கள் புகழ்ச்சியிலே எழுந்தன. உயிர்த்த நீர் முடிவில்லாம ஓடிக்கொண்டிருந்தது. மெய்ப்பன் தனது மந்தைய நடுவே நடந்தார். அவர்கள் பயமின்றி அவரை பின்தொடர்ந்தனர். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி காட்சி. போர்களுக்கும் பெருகுகளுக்கும் பிறகு, மிருகங்களுக்கும் அரக்கர்களுக்கும் பிறகு, அரசர்களும் மெய்ப்பர்களும் எழுந்து விழுந்த பிறகு இது அந்த தரிசனத்தின் முடிவு. தேவனே தயார் செய்த ஒரு வீடு. ஏனோக்கு விழித்த போது அந்த நகரத்தின் நினைவு அவரது இதயத்தின் தெளிவாகவே இருந்தது.

வரலாற்றின் சோதனைகள் இறுதி வார்த்தை அல்ல. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அப்பால் விசுவாசிகளுக்காக ஒரு வாசஸ்தலம் காத்திருந்தது. கதை குழப்பத்திலும் முடிவடையவில்லை, வாக்குறுதியிலும் முடிந்தது. மிருகங்களும் நகரங்களும் பற்றிய தரிசனங்களுக்கு பிறகு, ராஜ்யங்கள் எழுந்து விழுந்த பிறகு, ஏனோக்கு தனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். அவர் பார்த்ததை மட்டும் அவர் மீண்டும் கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர் அதை ஒரு வடிவமாக, நேரம் தன்னைத்தானே தெளிவாக கட்டமைக்கப்பட்ட கட்டங்களை அமைத்தார். அவர் வாரங்களை பத்தி பேசினார். 7 சாதாரண நாட்கள் கொண்ட வாரங்கள் அல்ல, ஆனால் காலங்களை குறிக்கும் வாரங்கள். ஒவ்வொரு வாரமும் வரலாற்றின் ஒரு பகுதியை, மனிதகுல கதையின் ஒரு அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்கின 10 பெரிய காலங்கள் ஆரம்பத்திலிருந்தே அளக்கப்பட்டும் அறியப்பட்டும் இருந்தன. முதல் வாரத்துல நீதிமே அதன் ஆரம்ப ஒளியில பிரகாசிக்கும் என்று ஏனோக்கு எழுதியுள்ளார். அது ஆரம்ப காலம், உயிரின் வாக்குறுதி முதன் முதல்ல வழங்கப்பட்ட நேரம், நம்பிக்கையின் வேர் நாட்டப்பட்டது. உலகம் இன்னும் இலை இருந்தாலும் பாதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 2வது வாரத்துல அவர் வளர்ச்சியும் போராட்டமும் பார்த்தார். நல்லதும் கெட்டதும் பக்க பக்கமா நகர்ந்தன. மக்கள் பெருகினர். உலகம் அழகையும் குழப்பத்தையும் காட்டத் தொடங்கியது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் தேர்வுகள் செய்யப்பட்டன. 3வது வாரத்துல ஒருவர் நீதியின் செடியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு தனிப்பட்ட வம்சம் வளர்ந்திடும். அவரது குடும்பம் அந்த வாக்குறுதிய தலைமுறைகள் முழுவதும் முன்னேற்றும். முதல்ல சிறியது என்றாலும் அது நிலைத்திருக்கும். 4வது வாரம் சத்தமும் வழிகாட்டலும் பற்றிய தரிசனங்களை கொண்டு வந்தது. மக்கள் நேர்மையா நடக்க ஒரு பாதை காட்டப்பட்டது. ஒலிய சுமக்கும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை வழி நடத்த ஒழுங்கு வழங்கப்பட்டது. 5வது வாரம் மகிமையின் இல்லத்தால், அதாவது உயரியவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்தால் குறிப்பிடப்பட்டது. அது கடவுள் தமது மக்களுடன் வாசிக்கிறார் என்பதற்கான அடையாளமா நின்றது. ஆனா இதுவும் மாற்றத்தால பாதிக்கப்படாம இருக்காது. 6வது வாரத்துல சிக்கல்கள் அதிகரிச்சன. அரசுகள் பெருமையுடன் எழுந்தன. ஆலயம் அழிவை எதிர்கொள்ளும். நம்பிக்கை உள்ளவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அது குழப்பம் அதிகரிச்சது போல தோன்றிய காலம். 7வது வாரம் ஒரு திருப்பத்தை வெளிப்படுத்தியல. நேர்மைக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழு எழும். மற்றவர்கள் வழிதவரும் போது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு அறிவும் உண்மையும் தெளிவாக எழுதப்படும். 8வது வாரம் நீதியின் காலமா இருந்தது. ஒரு வாழ் வழங்கப்படும். அது குழப்பத்திற்கானது அல்ல, உண்மைக்கானது. அனைத்தையும் சரி செய்யும். மொத வீட்டை விட சிறந்த ஒரு புதிய வீடு கட்டப்படும். அது இலகுவாக குலுங்காதுல. 9வது வாரத்துல நீதியான தீர்ப்பு வெளிப்படையா வெளிக்காட்டப்படும். நேர்மையை விட்டு விலகியவர்களின் செயல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். உலகம் தெளிவா காண தொடர்ந்த பின்னர் 10வது வாரம் அது இவை இறுதி கட்டமாக. இந்த வாரத்துல வானங்கள் திறக்கப்படும் என்று ஏனோ எழுதியுள்ளார். ஒரு பெரிய புதுப்பிப்பு நிகழும். குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்திகள் அகற்றப்படும். நீதிமை இனி உயிர் வாழ போராட வேண்டியதில்லை, அதை ஆட்சி செய்யும். இந்த 10 வாரங்களை தாண்டி ஏனோக் இன்னும் பெரிய ஒன்றை கண்டார். முடிவில்லாத ஒரு புதிய யுகம், நன்மை நிலைத்திருக்கும், அமைதி மங்காத ஒரு காலத்தை அவர் கண்டார். வாரங்களின் வடிவமைப்பு இருளை நோக்கி அல்ல, நிலையான ஒளியை நோக்கி வழிநடத்தியது. இந்த காட்சியை அவர் வாரங்களின் இரகசியம் அழைத்தார். இது ஒரு புதிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனா அவர் கண்ட அனைத்துக்கும் ஒரு கட்டமைப்பா இருந்தது. பெருக்கம், இராச்சியங்கள், மெய்ப்பர்கள், நகரம், இவை அனைத்தும் இந்த நியமிக்கப்பட்ட காலங்கள்ல பொருந்தின. வரலாறு சிதறியதாகவோ கட்டுப்பாடின்றி நடந்ததாகவோ இல்ல. அது ஒரு ஓலைச்சீதல் நாட்கள் என்னப்படுவது போல படிப்படியா முன்னேறியது. யுகங்களை வாரங்களா பிரிப்பதன் மூலம் காலத்துக்கே ஒரு நோக்கம் இருப்பதை ஏனோ காட்டினார். ஒவ்வொரு காலத்துக்கும் அதன் பங்கு உண்டு. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு பெரிய வடிவமைப்பில் நிற்கிறது. மற்றும் இறுதி வாரத்தின் முடிவில் புதுப்பிக்கப்பட்ட உலகின் வாக்குறுதி உறுதியாகவே உள்ளது. வாரங்களின் வடிவ பேட்டர்ன் அமைத்த பிறகு ஏனோக்கு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தவர்களை நோக்கி தனது குரலை திருப்பினார். அவரது வார்த்தைகள் நேரடியா மாறில. அவை கோபத்தில் பேசப்படவில்லை, ஆனா எச்சரிக்கையாகவே இருந்தது. அவர் மிகவும் பார்த்துவிட்டார். அமைதியாக இருக்க முடியவில்லை. கண்கள் மூடிய நடக்கிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். மற்றவர்களை வழிநடத்துகிறீர்கள், ஆனால் நீங்களே வழியை பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு. அவரது குரல் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட உண்மைகளை பிரதிபலிச்சது. அவர் வானப்பின் ஒழுங்கையும், இராச்சியங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியையும், நீதிமான்களின் இறுதி கூடுகையையும் பார்த்துள்ளார். இப்போது இந்த விஷயங்களை புறக்கணித்தவர்களை அவர் நோக்கி பேசினார். தவறானவற்றை விரும்புபவர்களிடமிருந்து ஒளி விலகும் நாள் வரும் என்று அவர் எச்சரித்தார்.
அது ஒரு கனமான தீவிரமான நாள். மறைக்கப்பட்ட செயல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் நாள். சுயநல ஆசையில தங்கள் வாழ்க்கையை கட்டியவர்கள் அந்த நேரத்துல எந்த பாதுகாப்பும் பெறமாட்டாங்க. நீதி இல்லாம பெற்ற அதிகாரம் நிலைத்திருக்காது என்று ஏனோ கருவித்தார். அரசர்கள் தங்களுக்காக மட்டும் மகிமை நாடினா அவர்களின் அரியணைகள் நடுங்கும். முன்னணியில் இருப்பவர்கள் நீதிக்கு பதிலாக கட்டுப்பாட்டை நாடினால் அவர்களின் வலிமை மங்கும். இன்று பாதுகாப்பாக தெரிகிறவ நாளை இருக்காது. அவர் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்களையும் நோக்கி பேசினார். உண்மையை வளைத்து பேசுகிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். நேரானதா வளைந்ததாக மாற்றுகிறவர்களுக்கு அழிவு. பொய்யான வார்த்தைகளால் நிரம்பிய ஓலச்சுவடிகள் நிலைத்திருக்காது. ஏமாற்றம் ஒரு காலத்துக்கு வெற்றி பெறலாம், ஆனா கடவுள் நிறுவிய உண்மையை விட நீடிக்க முடியாது. ஏனோக்கு எட்டு பெரிய எச்சரிக்கைகளை, எட்டு அழிவுகளை தெளிவாக ஒன்றுக்கொன்று தொடர்ந்து கூறினார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு கிளர்ச்சி பாதையை குறித்தவே. கருணை இல்லாம செல்வம் சேர்ப்பவர்கள், தங்கள் பதவியை பயன்படுத்தி பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், விசுவாசிகளின் துயரத்தில் மகிழ்பவர்கள், தங்கள் இதயம் நீதியிலிருந்து தொலைவில் இருக்கும் போது பெருமையாக பேசுபவர்கள். ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் இடையில ஒரு இடைவேளை இருந்தன. ஒவ்வொரு அறிவிப்பிற்கும் பின் அமைதி நிலவியது. அந்த வார்த்தைகளின் பாரம் பதிய இடம் தேவைப்படுவது போல. அந்த அமைதியில தவறாக வாழ்ந்தவர்கள் தங்களை பாதுகாக்க எந்த ஆதாரமும் இல்லை என ஏனோ கண்டார். உண்மை வெளிப்படையா நிற்கும் போது காரணங்கள் அனைத்தும் விழுந்துவிடும். அவரது எழுத்தின் இந்த பகுதி அமைதியான வாணி இடியாய் தாக்கியது. தவறில் திளைத்து வசதியாக வாழ்ந்தவர்களை விழிப்பூட்ட இதுவாக இருந்தது. நம்பிக்கை இல்லாம தண்டிக்க அவர் எழுதவில்லை. இன்னும் நேரம் இருக்கும்போது மனங்களை மாற்ற எழுதினார். உங்கள் வழிகளை இப்போது மாற்றுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். நியமிக்கப்பட்ட நாள் அவரை காத்திருக்க வேண்டாம். தண்டனைக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளை அவர் பார்த்திருந்தார். பெருமை வளைந்து கொண்ட மறுக்கும் போது என்ன நடக்கிறது என்பதையும் அவர் கண்டிருந்தார். அவரது எச்சரிக்கை ஏற்கனவே அவருக்கு காண்பிக்கப்பட்டவற்றிலிருந்து வந்தது. அந்த செய்தி உறுதியானதும் தெளிவானதும் ஆக இருந்தது. சுயநலத்தின் பாதை இழப்பை நோக்கி செல்கிறது, ஆனா நீதியின் பாதை வாழ்வை நோக்கி செல்கிறது. உடல்ல உயிர் இருக்கும் வர தேர்வு திறந்தே உள்ளது. இறுதி நேரம் வருவதற்கு முன்பே கேட்கும் நேரம். கடுமையான எச்சரிக்கைகளை கூறிய பிறகு ஏனோக் தனது குரலை மென்மையாக்கினார். சுற்றியுள்ள உலகம் சத்தமாகவும் அமைதியற்றதாகவும் இருந்த போதும் கேட்டு விசுவாசமாக இருந்த ஒளியின் பிள்ளைகள் நோக்கி அவர் தனது வார்த்தைகளை திருப்பினார். பயப்பட வேண்டாம் என்று அவர் எழுதியார். உங்கள் இடம் அறியப்பட்டிருக்கிறது, உங்கள் அழைப்பு உறுதியாக உள்ளது. அவர் வெறுமனே ஆறுதல் கூறவில்லை, மகிமையின் சிங்காசனத்தை அவர் பார்த்திருந்தார். வெள்ள ஆடையில ஆட்கொணரப்பட்ட நீதிமான்களின் கூறுகையை அவர் பார்த்திருந்தார். அவரது ஊக்குவிப்பு ஏற்கனவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து வந்தது. நீதிமை என்பது அணையாத தீப்பொறி போல இருக்கிறதுன்னு அவர் அவர்களுக்கு சொன்னார். காற்றுகள் அதற்கு எதிராக வீசலாம், இருள் அதை சுற்றி இருக்கலாம், இருந்தாலும் அது தொடர்ந்து பிரகாசிக்குது. அது சில நேரங்கள்ல சிறியதாக தோன்றலாம், ஆனா எந்த நிழலும் விழுங்க முடியாத ஒளியாது கொண்டுள்ளது. நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் பூமியை சிரமத்தால் அல்ல, கையில் பிடித்த சக்தியால் அல்ல, நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியால் தான் உரிமை பெறுவார்கள் என்றே ஏனோக்கு எதிர்காலத்தை விவரித்தார். அந்த நிலம் இனி பெருமையால் ஆளப்படாது, அமைதி கால பனித்துளி போல நிலைபெறும். கருணை அவர்களுடன் நெருங்கிய தோழனா நடந்து செல்லும். விழுந்து விட்டால் தோல்வி என்ற அர்த்தம் இல்லை என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். நீங்கள் விழுந்தாலும் என்று அவர் எழுதியார், மீண்டும் எழுவீர்கள். நீதியின் பாதை போராட்டம் இல்லாம இருக்காது, ஆனா அது கைவிடப்படுவதில்லை. அதிக உயர்ந்தவர் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கினார். அவரை நம்புகிறவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஏனோக் தற்போதைய சிரமங்களை தாண்டி செல்லும் மகிழ்ச்சியின் ஒரு படத்தை வர்ணித்தார். துக்கம் மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்கும் நாட்கள் வரும், கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும், அமைதியாக சுமந்த பாரங்கள் தூக்கி எடுக்கப்படும் நாட்கள் வரும்னு அவர் பேசினார். நம்பிக்கையின் நினைவாக இயற்கை உலகில் உள்ள அடையாளங்களை அவர் காட்டினார். கடுமையான புயல்களுக்கு பிறகு சூரியன் மீண்டும் வரான். மேகங்கள் என்றென்றும் நிலைத்திருக்காது. அதே போல் கஷ்டங்களும் இறுதியில் வெல்லாது. நியாயத்துக்கான அழைப்பு தாமதமாக தோன்றினாலும் அது கேட்கப்படுகிறது. அது விண்ணுக்கு எழும்பி நினைவில் வைக்கப்படுகிறது. அறிவு ஊற்றாக பாயும் என்ற வாக்குறுதி அவர் மீண்டும் கூறினார். புரிதலை நாடுபவர்கள் என்றென்றும் தாகப்பட மாட்டார்கள். விளக்கம் தேடுவர்களுக்கு ஒளி கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் வழிகாட்டுதல் இன்றி அலைந்து திரிய மாட்டார்கள். நீண்ட ஆயுளை பற்றி அவர் பேசினார். அது ஆண்டுகள்ல மட்டும் அல்ல, நிலையான அமைதியிலும் அளக்கப்படுகிறது. நேர்மையில வேரூன்றிய வாழ்க்கை ஒரு தலைமுறையின் எல்லைகளை தாண்டி நீளுகிறது.
அது தொடரும் ஒரு தடத்தை விட்டு செல்கிறது. ஏனோக்கின் வார்த்தைகள் மனங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தன. உலகம் நிலை பெறாததாக தோன்றலாம், இராச்சியங்கள் எழுந்து வீழலாம், சிலர் கேலி செய்து எதிர்க்கலாம், ஆனா நீதிமான்களின் அடித்தளம் உறுதியா நிக்குது. நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் என்று அவர் எழுதியார். நீங்கள் மறக்கப்படவில்லை. உயர்ந்தவராகிய ஆண்டவர் எப்போதும் அருகிலதான் இருக்கிறார். உண்மையில் நடப்பவர்களுக்கு அவர் தூரமான இல்லை. அவர்கள் எப்போதும் காண முடியாத விதங்களில் அவர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். இந்த இறுதி ஊக்கத்தில ஏனோக்கு தன் கண்ட அனைத்தையும், வாழ்க்கை மரம், பிரகாசமான நகரம், மகிமையின் சிங்காசனம் ஒன்றாக சேர்த்து உறுதிப்படுத்தும் வாக்கா வழங்கினார். பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனா அது அமைதிக்கே வழிவகுக்கும். ஒளி சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது அணைக்கப்படாது. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்கள் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உறுதியாக நிற்கும் என்பதை அவர்கள் காண்பார்கள். தன் எழுத்துகளின் முடிவில் ஏனோக்கு உறுதியும் நிறைவும் கொண்ட ஒரு குரல்ல பேசினார். அவர் வானங்களை, காவலர்களை, பெருவெள்ளத்தை, ராஜ்யங்களை, மேய்ப்பர்களை மற்றும் பரிசுத்த நகரத்தை விவரித்தார். இப்போது யோக ஐதிகாசின் அனைத்தும் நடப்படும் அந்த கடைசி நிமிடத்தை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு பாதையும் அதன் முடிவு அடையும் நாள் வரும் என்று அவர் கூறினார். இருளை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தவர்கள் ஞானம் வழங்கப்பட்ட போது அதை திரும்பிவிட்டவர்கள். அவர்கள் ஒளியிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் கேட்ட அந்த ராஜ்யத்தின் பிரகாசத்திலிருந்து தொலைவில் வெளிப்புற இருளுக்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அது மகிழ்ச்சி இல்லாத இடமாவும் அமைதி இல்லாத இடமாவும் இருக்கும். அங்கே ஆழ்ந்த துயரம் இருக்கும், தவறுவிட்ட வாய்ப்புகளுக்கான வருத்தம் இருக்கும். ஒரு காலத்துல பெருமையா ஒழித்த வார்த்தைகள் இருந்த இடத்துல இப்போது அமைதி மட்டுமே இருக்கும். ஒரு காலத்துல நம்பிக்கையுடன் உச்சரிக்கப்பட்ட அவர்களின் பெயர்கள் இனி உயிரோடு இருப்பவர்களிடையே நிலைநிறுத்தப்படாது. அவர்கள் நம்பியவை நிலைத்திருக்காது. ஏனோக்கே இதை உற்சாகத்துடன் அல்லாம தீவிரமா விவரித்தார். இறுதி தீர்ப்பு அவசரமாவோ கவனக்குறைவாகவோ இருக்காது, அது தெளிவாகவும் அளவாகவும் இருக்கும். எதுவும் கவனிக்கப்படாம விடப்படாது. மறைந்த எந்த செயலும் மறைக்கப்படாம வெளிப்படும். ஒவ்வொரு உயிரின் உண்மை முழுமையா வெளிச்சத்துல வெளிப்படும். ஆனா பிறகு அவர் மீண்டும் விசுவாசிகளிடம் திறந்தான். நியாயமானவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் முன்பே தயார் செய்யப்பட்ட ஒளியின் ராஜ்யம் இருக்கும். அது எளிதில் உடையக்கூடிய ஒரு பலவீனமான அமைதி அல்ல, அது மிளைத்தும் உறுதியானதாகவும் இருக்கும். அவர்கள் மங்காத ஒளியில் வாழ்வார்கள். பயமின்றி ஒரு காலத்துல சுமந்த பாரம் இல்லாம நடப்பார்கள். ஆவிகளின் ஆண்டவரின் நாமத்துல அவர்கள் வாழ்ந்து நிலைத்திருப்பார்கள் என்று அவர் எழுதியுள்ளார். அவர்களை பின்னுக்கு இழுத்த போராட்டங்கள் முடிவடையும். துக்கத்தின் சங்கிலிகள் விழுந்து போகும். பாதுகாப்பு தேடி இடம் இடமா அலைந்து திரிய மாட்டார்கள். அவர்கள் தங்க வீட்டிலேயே இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் மகிழ்ச்சியை முழுமையானதாக விவரித்தார். அவர்களின் குரல்கள் நன்றியுடன் எழும். அவர்களின் முகங்கள் சுற்றியுள்ள ஒளிய பிரதிபலிக்கும். அவர்கள் கடந்த சோதனைகளை நினைவு கூறுவார்கள், ஆனா அந்த சோதனைகள் இனி அவர்களை வரைய இருக்காது. அவர் அங்கீகாரம் பற்றியோ பேசல. நியாயத்தை கேலி செய்தவர்கள் அதை மதிப்புடன் காண்பார்கள். அமைதியா சகித்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு ஒரு காலத்துல பதில் தெரியாததாக இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும். இது கற்பனையால் உருவான கதை அல்ல என்பதை ஏனோக்கு தெளிவாக கூறினார். அவர் தனது வார்த்தைகளை உறுதிப்படுத்தி முடித்தார். அவர் எழுதியவையெல்லாம் உயரியவரால் வழங்கப்பட்ட தரிசனங்களில் இருந்து வந்தவை. அவர் விண்ணில் கண்ட ஒழுங்கு பூமியில் நிகழும் முடிவுக்கு உத்தரவாதமாகும். எப்படி சூரியன் தனது பாதையை தொடர்ந்து செல்கிறது, சந்திரன் தனது சுழற்சியை பாதுகாக்கிறது, அதுபோல இறுதி தீர்ப்பும் நிலையாக உள்ளது. அவர் உறுதிப்படுத்தும் வார்த்தையோட முடித்தார். கடவுளின் நீதிக்கு காரணம் இல்லாம தாமதம் இல்ல, அது நிலைத்திருக்கிறது, அது உறுதியானது. நியமிக்கப்பட்ட நாள் வந்ததும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எல்லா காலங்களையும் தாண்டி செல்லும் ஒரு வாக்குறுதியுடன் ஏனோக்கு தனது புத்தகத்தை முடித்தார். விசுவாசிகளுக்காக ஒளி எப்போதும் இருக்கும் மற்றும் எல்லா படைப்புகளிலும் இறுதியில் உண்மைதான் வெல்லும். தன் வாழ்நாளின் இறுதியில ஏனோக்கு தனது கடைசி எண்ணங்களை சேகரித்து இடிமுழக்கம் இல்லாம ஆனா உஷ்ணத்துடன் பேசினார். அவர் விண்ணகத்தின் உயரங்களையும் ஒளிய மறுத்தவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட ஆழங்களையும் பார்த்திருந்தார். அவர் நெருப்பும் சதுரங்கம் விலங்குகளும் நகரங்களும் தீர்ப்பும் புதுப்பிப்பும் ஆகிய காட்சிகளுக்குள் நடந்து வந்தார். இப்போது அவரது குரல் மென்மையா மாறியது. தந்தை தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல. நீங்கள் கடவுளை நேசிப்பவர்கள் என்று அவர் கூறினார். மகிழ்ச்சியுடன் இருங்கள். அவர் அவர்களை உயிரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்று அழைத்தார். பயத்தின் அடிமைகள் அல்ல, திசை தெரியாமல் அலைந்து திரிபவர்கள் அல்ல, ஆனால் வாக்குறுதியின் வாரிசுகள். நேர்மை வீணாகாது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். ஒவ்வொரு அமைதியான விசுவாச செயலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான ஜபமும் கேட்கப்படுகிறது.
மற்றவர்கள் வழி தவறிய போதும் நிலைத்திருந்தவர்கள் அவர் ஆசீர்வதித்தார். பொய் எளிதாக இருந்த போதும் உண்மையை தேர்ந்தெடுத்தவர்களை அவர் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையை விடாம துன்பங்களை தாங்கியவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் மீது அவர் சமாதானத்தை பேசினார். சூழ்நிலைகளால மங்கிவிடும் அமைதி அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்றிய அமைதி. ஏனோக்கு முன்பே வாக்குறுதி அளித்ததை மீண்டும் வாக்குறுதி அளித்தார். நம்பிக்கையுள்ளவர்கள் ஒளிய காண்பார்கள், அவர்கள் உறுதியாக நிற்பார்கள், அவர்கள் தங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்துல வாழ்வாங்க. கருணை அவர்களை எதிர்படுதும், மகிழ்ச்சி அவர்களை சூணும். அவர்களின் கதை துக்கத்துல முடிவதில்லை. அவர் எழுதிய அனைத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். வானத்தின் ஒழுங்கு, வரலாற்றின் வாரங்கள், ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, ஆடுகளின் திரட்டல், பிரகாசிக்கும் நகரம், இவை அனைத்தையும் அவர் நினைவூட்டினார். இதில் எதுவும் நோக்கமில்லாமல் இல்ல, இவை அனைத்து ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியா நிறைவேற்றத்தை நோக்கி நிலையா நகர்ந்தன. பின்னர் அமைதியாத ஒரு தருணம் வந்தது. ஏனோக்கு மற்றவர்கள் போல விழவில்லை. அவர் வயதினால மெதுவா மங்கிவிடவும் இல்ல. ஒரு நாள் அவர் மனிதர்களிடையே இனி காணப்படவில்லை. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலிருந்து தூக்கி பரிசுத்தவர்களுடன் வாழ அழைக்கப்பட்டார். ஆதாமின் நாட்களிலிருந்து யாரும் கடவுளுடன் இவ்வளவு நெருக்கமா நடந்து இவ்வாறு அவருடைய சந்நிதியில் அழைத்துச் செல்லப்படவில்லை. அங்கு எந்த பெரிய விடைபெறலும் நீண்ட ஊர்வலமும் இல்ல. இறுதி வர விசுவாசமாக நடந்த நீதிமானின் நினைவே மட்டும் இருந்தது. அவர் விட்டு சென்ற இறுதி சுருள் அவர் பிரிவின் செய்தியை கொண்டிருந்தது. வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு பாடல். அது பயத்தால் நிரம்பியதாக இல்ல, அது உறுதியால் நிரம்பியது. அது ஒவ்வொரு வாசகருக்கும் வரலாறு மலி நடத்தப்படுகிறது. ஒளி இருளை வெல்லும், விசுவாசம் ஒருபோது வீணாகாது என்பதை நினைவூட்டியது. அவரது குரல் குகைகள்ல இனி ஒலிக்கவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் நிலைத்திருந்தன. அவை அமைதியான அறைகளில் படிக்கப்பட்டன, கவலையுள்ள காலங்களில் பேசப்பட்டன. விசுவாசிகள் அவற்றை இரவில் ஒரு விளக்க போல பிடிச்சு கொண்டாங்கள். அவரது தரிசனங்களில் அவர்கள் திசையை கண்டார்கள். அவரது எச்சரிக்கைகள்ல அவர்கள் தெளிவை கண்டார்கள். அவரது வாக்குறுதிகள்ல அவர்கள் நம்பிக்கையை கண்டாங்க. மரபுகள் கடந்த போதும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் நாளே அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். ஆனா அவரது சாட்சி நிலைத்திருந்தது. அதனால் அவரது கதை அமைதியோடு அல்ல, எதிர்பார்ப்போடு முடிகிறது. நம்பிக்கை இழப்போடு அல்ல, வாக்குறுதியோடு முடிகிறது. இந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய தேவன் விசுவாசமாகவே இருக்கிறார். ஏனோக்கு கண்ட ஒளி இன்னும் அதில் நடக்க தேர்ந்தெடுக்கும் அனைவருக்கும் பிரகாசிக்கிறது.

0: எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் டாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய். ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியுற. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை. நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் நூற்றுக்கணக்கான உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 வருடம் அங்கேயே இருந்தார். 30 வருடமாக ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடற்பனி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன். என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 வயதில் என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 வயதில் இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதுலதான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 வயதில் இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விலக்க விரும்பல.
1: அவன் 16 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களை போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 ஆண்டுகள் உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்லை, இல்லை. கடவுளே, தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு. தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன், ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை அளித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை விஸ்மயஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருவரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: நீங்கள் 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன், ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள் 487. விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில் உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள் 1,293 முறை. நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள் 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது, நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் 12 பேர், நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள் 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்துமாவை இரட்சித்தது.
0: அப்படி என்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம்தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள் அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்?
1: இல்லை சாரா, நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பலை, ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்க அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: வானம் திறக்கிறது, ஒரு வெள்ள குதிரை தோன்றுகிறது. அதை ஏறி வருபவர் விசுவாசமும் உண்மை என அழைக்கப்படுகிறார். அவரது கண்கள் தீ போல ஜொலிக்கின்றன. அவரது தலையில பல கிரீடங்கள் இருக்கின்றன. ஒளியின் படைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவர் நியாயம் செய்யவும் போர் செய்யவும் ஆட்சி செய்யவும் வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் திரும்பி வருக. ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. ஆழத்திலிருந்து மிருகங்கள் எழுகின்றன. வானங்கள் பிளக்கப்படுகின்றன. தேவதூதர்களின் கம்பிகள் முழங்குகின்றன. பூமி அதிர்கிறது. தெய்வீக நியாயத்திற்கான மேடை அமைக்கின்றன. அவ்வாறு இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடிக்க திரும்பி வருகிறார். மரணமும் துயரமும் என்றென்றும் நீக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுகின்றன. சக்தி வாய்ந்த தேவன் ஆட்சி செய்வார். அனைவரும் அவரது மகிமைக்கு முன் தலை வணங்குவாங்க. தேவனுடைய ஆட்டுக்குட்டி வெற்றி பெறுவார். தீமை அதன் இறுதி தண்டனையை எதிர்கொள்ளும். வெளிப்படுத்தின புத்தகம் பைபிளின் இறுதி தீர்க்க தரிசனம். இது நல்லதும் கெட்டதும் இடையே நடைபெறும் பிரபஞ்ச போர், கடைசி நாட்களின் பயங்கர முடிவையும் நித்திய வெற்றியின் மகிமையான வாக்குறுதியையும் வெளிப்படுத்தும் வானுலக காட்சி. இந்த கணக்குகளின்படி இந்த புத்தகம் தேவனின் சிங்காசனத்திலிருந்து நேரடியாக அப்போஸ்தலர் யோவானுக்கு வழங்கப்பட்ட செய்தியாகும். இந்த தரிசனங்கள்ல மனித குலத்தின் விதி பயங்கரமான நிகழ்வுகளின் எழுச்சியுடன் வெளிப்படுகிறது. இறுதியில் சக்தி வாய்ந்த தேவனின் வெற்றி நிகழ்கிறது. உங்களை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தின புத்தகத்தின் ஒரு நாடகமயமான வடிவத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஒரு தெய்வீக மறைவு நீக்கமாக வந்தது. இது தேவனிடமிருந்து அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. விரைவில் நடக்க போகும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த ஆழமான செய்தி ஒரு தூதரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தூதர் அதை ஆண்டவரின் விசுவாசமான ஊழியக்காரரான யோவானிடம் கொண்டு வந்தார். யோவான் தேவனுடைய வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயமான தரிசனங்களுக்கும் சாட்சி அளித்தார். ஆசியாவின் 7 சபைகளுக்காக எழுதும் யோவான் கிருபையும் சமாதானமும் நிறைந்த வார்த்தைகளுடன் துவங்கினார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அது இருப்பவரிடமிருந்தும் இருந்தவரிடமிருந்தும் வரப்போகிறவரிடமிருந்தும் அவருடைய சிங்காசனத்தின் முன் இருக்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் மரித்தவர்களில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களின் ஆளாளருமான விசுவாசமான சாட்சியாளரான இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உண்டாகட்டும். அவர் இயேசுவை புகழ்ந்து நம்மை நேசித்து தமது இரத்தத்தால் நம்மை பாவங்களில் இருந்து விடுவித்து தமது தேவனுக்கும் பிதாவுக்கும் நாம் ராஜ்யமும் ஆசாரியர்களுமாக ஆக்கினவருக்கு மகிமையும் அதிகாரமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமேன் என்று கூறினார். பின்னர் யோவா ஒரு மகிமையும் அதிசயமும் நிறைந்த தரிசனத்தை அறிவித்தார். இதோ அவர் மேகங்களோடு வருகிறார். எல்லா கண்களும் அவரை காணும். அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து ஜனங்களும் அவரை நோக்கி புலம்புவார்கள். அப்படியே ஆமேன். கர்த்தரின் குரல் எடித்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லவனும் ஆகிறேன். யோவான் தொடர்ந்து தன் சூழ்நிலைகளை விவரித்தார். அவர் பாட்மோஸ் என்ற பஞ்சபரப்பான தீவில் இருந்தார். இயேசுரை பற்றிய தன் சாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் காரணமா அங்கு தண்டிக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய நாள்ல ஆவியில் ஆழ்ந்திருந்த போது அவர் தன் பின்னால் ஒரு குரலை கேட்டார். அது ஒரு கம்பை போன்ற குரல். அந்த குரல் கட்டளையிட்டது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும். நீ என்னை காண்கிறாயோ அதை ஒரு புத்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோன், தியதிரா, சார்தீஸ், பிலதெல்பியா, லவோதிக்கியா. அந்த குரலின் மூலத்தை பார்க்க திரும்பிய யோவான் கண்கவர் மகிமையால நிரம்பிய ஒரு காட்சியை பார்த்தார். அங்கே 7 பொன்விளக்கு தந்தங்களுக்கு நடுவில் மனிதகுமாரனை போல ஒருவர் நின்றிருந்தார். அவர் கால்வரை நீளும் ஒரு ஆடையுடன் மார்பில பொன்னாடை கட்டியிருந்தார். அவரது தலைமுடி பஞ்சு போல வெண்மையாகவும் பனி போல் தூய்மையாகவும் இருந்தது. அவரது கண்கள் தீ போல் எரிந்தன. அவருடைய கால்கள் அடுப்பில் வெந்த புன்னிறம் போல ஜொலிச்சன. அவர் பேசும்போது அவரது குரல் பல நீரின் பெருக்கெழுச்சி போல இருந்தது. அவரது வலது கையில் 7 நட்சத்திரங்கள் இருந்தன. அவரது வாயிலிருந்து கூர்மையான இருமுனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் முழு வலிமையுடன் ஒளிரும் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த காட்சியை பார்த்த யோவான் இறந்தவரை போல தரையில விழுந்தான். ஆனால் அந்த உருவம் தனது வலது கையை யோவானின் மீது வைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் நடுங்கும் சீரனுக்கு ஆறுதலாக இருந்தன. பயப்படாத, நான் முதலும் கடைசியும். நான் உயிருள்ளவன். நான் இறந்த, ஆனா பாரு, நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள் எங்க இல இருக்கின்றன. அவர் தொடர்ந்து யோவானுக்கு கட்டளையிட்டார். நீ பார்த்தவற்றையும் நிகழ்கின்றவற்றையும் பிறகு நடக்க போகும் விஷயங்களையும் எழுதி வை. நீ என் வலது கையில் பார்த்த 7 நட்சத்திரங்களும் 7 பொன் விளக்கு தண்டுகளும் பற்றிய இரகசியம் இதுதான். அந்த 7 நட்சத்திரங்கள் 7 திருச்சபைகளின் தூதர்கள். 7 விளக்கு தண்டுகள் 7 திருச்சபைகளே. எபேசு நகரில் உள்ள திருச்சபையின் தூதருக்கு ஒரு செய்தி வழங்கப்பட்டது. 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கும் பொன் விளக்கு தண்டுகளுக்கு நடுவே நடக்கின்ற ஒருவரின் குரல் அறிவித்தது. உன் செயல்களையும் உன் கடுமையான உழைப்பையும் உன் பொறுமையையும் எனக்கு தெரியும். நீ தீயவர்களை சகிக்க முடியவில்லை. தூதர்கள் என்று கூறும், ஆனால் தூதர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டுபிடித்தாய். நீ சகித்தாய். என் நாமத்திற்காக துன்பப்பட்டாய். சோர்வடையவில்லை. ஆனாலும் உன்னிடம் இது எனக்கு எதிராக உள்ளது. நீ முதலில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நீ விழுந்த உயரத்தை நினைவு கூறு. மாறுபாடு கொண்டு நீ முதலில் செய்த செயல்களை மீண்டும் செய். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தண்டு அதன் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா இன்னும் உனக்கு ஒரு பாராட்டு உள்ளது. நீ மிக்கோலைத்தரின் செயல்களை வெறுக்கிறாய். நானும் அவற்றை வெறுக்கிறேன். பின்னர் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாவரும் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு தேவனுடைய சொர்க்கத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் பழத்தை உண்ணும் உரிமையை நான் அளிப்பேன். ஸ்மிர்னா திருச்சபையின் தூதருக்காக முதலும் கடைசியுமானவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர் பேசுகிறார். உன் துன்பங்களையும் உன் ஏழ்மையையும் எனக்கு தெரியும், ஆனாலும் நீ செல்வமானாக இருக்கிறாய். யூதர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் பழிவார்த்தைகள் பற்றியும் எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானின் சபையாதர். நீ விரைவில் அனுபவிக்க போகும் துன்பங்களை பற்றி பயப்படாதே. சாத்தா உங்களில் சிலரை சோதிக்க சிறையில் அடைப்பான். நீங்கள் 10 நாட்கள் துன்பம் அனுபவிப்பீர்கள். மரணத்துக்கும் விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடா அளிப்பேன். ஆவி தொடர்ந்து சொன்னது, காதுகள் உள்ளவர் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு 2வது மரணம் என்று தீங்கு செய்யாது. பெர்காமோசு திருச்சபையின் தூதருக்காக கூர்மையான இருமுனைப்பட்ட வாளை பிடித்திருப்பவர் ஒரு செய்தி அனுப்பினார். நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும், அங்கேயே சாத்தான் தனது சிங்காசனத்தில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் நீ என் பேருக்கு உண்மையாகவே இருந்தாய். என் விசுவாசமான சாட்சியான அந்திப்பாஸ் உங்களிடையே சாத்தான் வசிக்கும் இடத்தில் கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட நீ என்னை நம்பும் விசுவாசத்தை மறுக்கவில்லை. ஆனா உன்னிடம் சில குறைகள் எனக்குண்டில். உங்களிடையே பாலாக்கு இஸ்ரேவேலவை கவர்ந்து பாவம் செய்ய சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் பாலியல் பாவங்களில் ஈடுபடவும் கற்றுக் கொடுத்த பாலாமின் போதனையை பிடித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் மீகோலைத்தர் போதனையை பிடித்துக் கொண்டவர்களும் உங்களிடையே இருக்கிறார்கள். ஆகையால் மனந்திருங்க, இல்லையெனில் நான் விரைவில் உங்களிடம் வந்து என் வாயின் வாளால் அவர்களுக்கு எதிராக போரிடுவேன். மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைக்கப்பட்ட மன்னாவை கொடுப்பேன், மேலும் ஒரு வெள்ளை கல்லையும், அதில் புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதை பெறுகிறவனுக்கு மட்டுமே அந்த பெயர் தெரியும். தியாத்திரா நகரில் உள்ள சபையின் தூதருக்காக கடவுளின் மகனாகியவர், அவருடைய கண்கள் தீப்புரிகள் போல எரிகின்றன, அவருடைய கால்கள் பளபளப்பான வெண்கள் போல் ஒளிர்கின்றன. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, உங்கள் செயல்கள், உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம், உங்கள் சேவை, உங்கள் பொறுமை அனைத்தையும் நான் அறிவேன். நீங்க ஆரம்பத்தில் செய்ததை விட இப்போது அதிகமாக செய்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் எனக்கு இது எதிராக உள்ளது. தன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கும் அந்த ஈசபெல் என்ற பெண்ணை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவளுடைய போதனையின் மூலம் என் ஊழியர்களை அவள் பாலியல் தவறுகளையும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணுவதிலும் வழி தவற செய்கிறா. நான் அவளுக்கு மனம் திரும்ப நேரம் கொடுத்தேன், ஆனா அவள் மனம் திரும்ப விரும்பவில்லை. எனவே நான் அவளை வேதனையின் படுக்கையில் வீசுவேன். அவளுடன் விபச்சாரம் செய்பவர்கள் அவளுடைய வழிகளில் இருந்து மனம் திரும்பாவிட்டாம் அவர்கள் கடுமையாக வேதனைப்படுவார்கள். நான் அவளுடைய பிள்ளைகளை மரணமடைய செய்வேன். அப்போது எல்லா திருச்சபைகளும் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆராயும் நானே என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நான் பலனளிப்பேன். தியத்திரானில் உள்ளவர்கள் இந்த போதனையை பின்பற்றாதவர்களும் சிலர் சாத்தானின் ஆழமான இரகசியங்கள் என்று அழைக்கும் பற்றி அறியாதவர்களும் அவர்களுக்கு அவர் கூறினார், நான் உங்கள் மீது வேறு எந்த சுமையையும் வைக்க மாட்டேன். நான் வரும் வரை நீங்கள் கொண்டிருப்பதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறும் ஒருவருக்கும் என் சித்தத்தின்படி கடைசி வரை நடக்கும் ஒருவருக்கும் நான் ஜாதிகளுக்கு மேலான அதிகாரத்தை அளிப்பேன். அவர் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார், பானை போல் அவர்களை உடைப்பார். நான் என் பிதாவிடமிருந்து பெற்ற அதிகாரம் போலவே நான் அவருக்கு காலை நட்சத்திரத்தையும் அளித்த. ஆவியும் முடிவில் கூறியது, காது உள்ளவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அது கேட்கட்டும். சார்தீசு தேவாலயத்தின் தூதருக்காக தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் பிடித்திருப்பவரின் குரல் ஒலித்தது, உங்கள் செயல்களை நான் அறிவேன். நீங்கள் உயிரோடு இருப்பவர் என்று பெயர் பெற்றுள்ளீர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவராக இருக்கிறீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள், மீதமுள்ளதும் இறக்கப் போகும், அதையும் உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் செயல்கள் என் தேவனுக்கு முன்பாக பூரணமாக இல்லை என்று நான் கண்டேன். நீங்கள் பெற்றதும் கேட்டதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதை உறுதியாக பிடித்து மனம் திரும்புங்கள். நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நான் திருடன் போல வருவேன், நான் எந்த நேரத்தில் வருவேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் சார்தீசில் சிலருக்கு தைரியம் இருந்தது, உங்களிடத்தில் சிலர் தங்கள் உடைகளை அழுக்குப்படுத்தவில்லை. அவர்கள் வெள்ள உடையில் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதியானவர்கள். வெற்றி பெறும் ஒருவரும் வெள்ள உடைகளில் ஆடையிடப்படுவார். அவர்களின் பெயரை நான் வாழ்நாள் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அவர்களின் பெயரை என் பிதாவுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் முன்பாக நான் ஒப்புக்கொள்வேன். ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். பிலாதெல்பியா தேவாலய தூதருக்காக பரிசுத்தனும் உண்மையுமானவரும் தாவீதின் விசையை பிடித்திருப்பவரும், அவர் திறக்கிற டோரையும் யாரும் மூட முடியாது, அவர் மூடுகிற டோரையும் யாரும் திறக்க முடியாது. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, உங்கள் செயல்களை நான் அறிவேன். இதோ யாராலும் மூட முடியாத ஒரு திறந்த கதவை நான் உங்க முன்வைத்துள்ளேன். உங்களுக்கு சிறிது பலம் இருந்தாலும் நீங்க என் வார்த்தையை காத்திருக்கிறீங்க, என் பெயரை மறுக்கவில்லை. சாத்தானின் சபையினராக இருப்பதாக கூறிக்கொண்டு யூதர்கள் என்று பொய் சொல்லும் அவர்களை நான் உங்களுடைய காலடியில வந்து விழச் செய்து நான் உங்களை நேசித்தேன் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் என் பொறுமையின் வார்த்தையை காத்திருக்கிறீர்கள் என்பதால் பூமியில் வாழும் அனைவரையும் சோதிக்க வரப்போகும் அந்த பரீட்சையின் நேரத்திலிருந்து உங்களை நான் காத்துக்கொள்வேன். அந்த குரல் தொடர்ந்தது, நான் விரைவில் வருகிறேன், உங்களிடம் உள்ளத உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க, யாரும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. வெற்றி பெறுகிறவரை என் தேவனுடைய ஆலயத்துல ஒரு தூணாக நான் ஆக்குவேன், அவர்கள் இனி ஒருபோதும் அதிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். நான் அவர்கள் மேல் என் தேவனுடைய பெயரையும் என் தேவனுடைய நகரமான புதிய எருசலேம், அது என் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதன் பெயரையும் என் புதிய பெயரையும் எழுதுவேன். ஆவி முடிவாக சொன்னது, காதுகள் உள்ள யாரும் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். லவோதிகேயா சபையின் தூதருக்காக ஆமேன் விசுவாசமானதும் உண்மையான சாட்சியும் தேவனுடைய படைப்பின் ஆரம்பமும் பேசினார். உன் செயல்களை நான் அறிவேன், நீ நைதர் குளிரும் இல்லை சூடும் இல்லை. நீ அந்த இரண்டில் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ வெப்பம் இல்லாதவனாகவும் சூடாகவோ குளிராகவோ இல்லாதவனாகவும் இருப்பதால் நான் உன்னை என் வாயிலிருந்து உமிழப் போகிறேன். நீ சொல்கிறாய், நான் பணக்கார செல்வம் சேர்த்துள்ள, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் நீ துன்பப்பட்டவனோ இறங்கத்தக்கவனோ ஏழையோ குருடனோ நிர்வாணனோ என்று உணரவில்லை. ஆசை மற்றும் கண்டிப்புடன் அந்த குரல் சொன்னது, நீ செல்வந்தனாக இருக்கும்படி என் கருகில் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னை கொள்முதல் செய்யுமாறு உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன் நிர்வாணத்தின் அவமானம் வெளிப்படாமல் இருக்க வெள்ளை உடைகளை அணியவும், நீ பார்க்கும்படி உன் கண்களுக்கு மருந்தை பூசவும், நான் நேசிப்பவர்களை தண்டித்து ஒழுங்குபடுத்துகிறேன். ஆகவே மனமாற்றத்துடன் உண்மையாயிரு. பின்னர் ஒரு வாக்குறுதியுடன் கூடிய அழைப்பு வந்தது, இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து அவருடன் உணவு உண்ணுவேன், அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். வெற்றி பெறுபவருக்கு நான் என் சிங்காசனத்துல என்னுடன் உட்காரும் உரிமையை அளிப்பேன். நான் வெற்றி பெற்று என் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போலவே மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். இதற்கு பிறகு யோவான் தனது கண்களை உயர்த்தி ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தார். வானத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. அவர் முன்பு கேட்டிருந்த அந்த குரல் கம்பி போன்ற குரல் மீண்டும் பேசியது, இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன். உடனே அவர் ஆவியினால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு முன்பாக வானத்தில் ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒளிவீச்சை வெளிப்படுத்தியது. அவர் யாஸ்பர் மற்றும் சர்டோன் கல்லை போல தோன்றினார். தூய்மையும் நிறங்களின் செழுமையும் கண்களை மயக்கும் வகையில் ஒளிர்ந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பச்சை மரகதம் போல மின்னியது. அதன் அழகு என்றென்றும் நிலைக்கும் கிருபையின் அடையாளமா இருந்துச்சு. சிங்காசனத்தை சுற்றி 24 வேறு சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் வெள்ள உடைகள் அணிந்திருந்தார்கள். தங்களது தலைகளில் பொன்னாடைகள் ஒளிர்ந்தன. இது அவர்களின் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல் ஒளிகள், இடியோசை மற்றும் குரல்கள் எழுந்தன. இவையெல்லாம் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள். சிங்காசனத்துக்கு முன்பாக 7 தீப்பந்தங்கள் எரிந்தன. அவை தேவருடைய 7 ஆவிகள், அவற்றின் ஜுவாலைகள், அவருடைய பரிபூரணமும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆவியின் சாட்சியாக இருந்தன. சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஏதோ ஒன்று விரிந்திருந்தது. அதன் மேற்பரப்பு துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது அதில் அமர்ந்திருந்தவரின் மகிமையை பிரதிபலித்தது. சிங்காசனத்தை சுற்றியும் அதன் நடுவிலும் நான்கு உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை பூமியில் காணப்படாத வகையில ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் நிரம்பி இருந்தன. எல்லாவற்றையும் பார்ப்பவை. மொத உயிரினும் சிங்கத்தை போல இருந்தது. அதில் மகத்துவமோ கடுமையோ இருந்தது. இரண்டாவது உயிரினும் கன்றுக்குட்டியை போல இருந்தது. அது வலிமையானதும் சகிப்புத்தன்மை கொண்டதும். மூன்றாவது உயிரினும் மனிதனின் முகத்தை போல இருந்தது. அது ஞானமும் புரிதலும் நிறைந்ததாக இருந்தது. நான்காவது உயிரினம் பறக்கும் கழுகு போல இருந்தது. அதன் இயக்கங்கள் வேகமாகவும் உயரமாகவும் இருந்தன. இந்த உயிரினங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஆறு இறக்கைகள் இருந்தன. அவற்றின் இறக்கைகளும் கண்களால மூடப்பட்டிருந்தன. உள்ளும் வேலையும் பார்ப்பவை. பகலும் இரவும் அவை இடையராது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் என்று கூவி அழைத்தன. இந்த உயிரினங்கள் மகிமையும் மரியாதையும் நன்றியும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்றும் என்றும் வாழும் ஒருவருக்கு அளிக்கும் போதெல்லாம் 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து விழுந்தனர். அவர்கள் நித்தியவரை ஆராதித்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன் வீசினர். இது முழுமையான பணிவும் மரியாதையும் கொண்ட ஒரு செயல். அவர்கள் குரல்கள் புகழ்ச்சியில் ஒன்றிணைந்து, ஆண்டவரே, நீர் மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற தகுதியானவர். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். உமது சித்தத்தினால் அவை இருக்கின்றனவும் படைக்கப்பட்டனவும் ஆனது என்று கூறினார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் வலது கையில யோவான் ஒரு புத்தகத்தை பார்த்தார். அது இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது மற்றும் 7 முத்திரைகளால மூடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் சொல்லப்படாத இரகசியங்களை கொண்டிருந்தது. அதன் உள்ளடக்கம் அனைத்து படைப்புகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் முன்னே வந்து வானங்களை அதிர வைக்கும் குரலில், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யார் தகுதியானவர் என்று அறிவித்தார். ஒரு கனமான அமைதி பரவி அது வானகங்களிலும் பூமியிலும் பூமியின் அடியில் கூட ஒலித்தது. யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை. வானுலகங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, கீழுள்ள ஆழங்களிலும் இல்லை. அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் யாரும் இல்லை.

பேர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் அந்த புத்தகத்தையும் அதன் ஏழு முத்திரைகளையும் திறக்க வல்லவர். அதிர்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் யோவான் தனது பார்வையை சிங்காசனத்தின் நடுவில் உயிருள்ள பிராணிகள் மற்றும் மூப்பர்கள் நிற்கும் இடத்துக்கு திருப்பினார். அங்கே நடுவிலேயே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதற்கான சின்னங்களை தாங்கி இருந்தது. ஆனாலும் அது தெய்வீக வலிமையுடன் உயிரோட நின்றது. அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன. அவை பூமி எங்கும் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஏழு ஆவிகளாகும். ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்தது. அந்த கணத்துல ஒரு அதிரடியான ஆராதனை வெடிச்சது. நான்கு உயிருள்ள பிராணிகளும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு யாழும் தூபம் நிரம்பிய பொன் கிண்ணங்களும் வைத்திருந்தனர். பரிசுத்தர்களின் ஜெபங்கள் வாசனை மிக்க பலியாக எழுந்தன. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடத் தொடங்கினார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றியும் ஆராதனையும் நிறைந்த ஒரு இசையாக இருந்தது. நீ புத்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை திறக்க தகுதியானவர், ஏனெனில் நீ கொல்லப்பட்டாய். உன் ரத்தத்தினால் எல்லா கோத்திரம், மொழி, மக்கள், ஜாதியிலிருந்தும் தேவனுக்காக மக்களை மீட்டாய். நீ அவர்களை ஒரு ராஜ்யமாகவும் தேவனுக்கு ஆசாரியர்களாகவும் ஆக்கினாய். அவர்கள் பூமியில் ஆட்சி செய்வார்கள். அப்போது யோவான் மீண்டும் பார்த்தார். விண்ணுலக காட்சி அவருக்கு விரிந்தது. அவர் அரியணையை சுற்றி நிற்கும் எண்ணற்ற தூதர்களின் குரல்களையும் உயிருள்ள விலங்குகளையும் மூப்பர்களையும் கேட்டார். அவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு. 10,000, 10,000, 1,000, 1,000. அவர்கள் ஒருமித்த குரலில், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியானவர் என்று அறிவித்தார்கள். தூதர்களின் கூட்டு கோஷம் முழங்கிக் கொண்டிருக்க யோவான் இன்னும் பெரிய ஒரு ஆராதனை இசையை கேட்டார். விண்ணிலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள எல்லா உயிரினங்களும் புகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியணையில் அமர்ந்திருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆசீர்வாதமும் மரியாதையும் மகிமையும் சக்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அறிவித்தார்கள். ஆட்டுக்குட்டி தனது கரத்தை நீட்டி முதல் முத்திரையை உடைத்த போது வானம் இடியோசை போல் அதிர்ந்தது. நான்கு உயிரினங்களில் ஒருவன் பேசினான். அதன் குரல் என்றென்றும் ஒலிக்கும் கட்டளையைப் போல எதிரொலித்தது. வா பாரு. யோவான் பார்த்தார். அவருக்கு முன்பாக ஒரு வெள்ள குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் அவனது தலையில் ஒரு கிரீடமும் இருந்தது. அவன் வெற்றியையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வெற்றியாளராக முன்னேறினான். ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை திறந்த போது இரண்டாவது உயிரினமும் அதே கட்டளையோசையுடன் வா பாரு என்று அழைத்தது. இரண்டாவது குதிரை தோன்றியது. இது தீப்பொறி சிவப்பாக இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியிலிருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓஸ்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு பெரிய வாளை எடுத்திருந்தான். அதன் மின்னும் கூர்மை போர் மற்றும் இரத்த பொழிவின் முன்னோட்டமாய் இருந்தது. பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை உடைத்தது. மூன்றாவது உயிரினமும் யோவானை மீண்டும் அழைத்தது. வா பாரு என்றது. இதோ ஒரு கருப்பு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்காரன் தனது கையில் ஒரு தராசை பிடித்திருந்தான். அது பற்றாக்குறை மற்றும் தீர்ப்பின் சின்னமாக இருந்தது. பின்னர் நான்கு உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. 1 டினாருக்கு 1 அளவு கோதுமை, 1 டினாருக்கு 3 அளவு பார்லி, எண்ணெயையும் திராட்சை ரசையும் சேதப்படுத்தாதே. அந்த கூச்சல் பஞ்சத்தை பற்றி பேசியது. அங்கு அடிப்படை தேவைகள் கூட அளந்து எடையிட்டு வழங்கப்படும். அவற்றின் விலை ஒரு பெரும் சுமையா இருக்கும். ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை திறந்த போது நான்காவது உயிரினம் கூப்பிட்டு வா பார் என்று அழைத்தது. யோவான் பார்த்தபோது ஒரு வெளிர் குதிரையை கண்டான். அதன் நிற சாம்பல் மற்றும் உயிரற்றதாக இருந்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம் அவனை நெருக்கமா நரகம் பின்தொடர்ந்தது. பூமியின் நான்கில் ஒரு பங்கிற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாளால், பஞ்சத்தால், தொற்று நோயால், பூமியின் காட்டு மிருகங்களால் கொல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டுக்குட்டி ஐந்தாவது முத்திரையை திறந்தபோது காணொளி மாறியது. வானத்தில் உள்ள பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக கூறியதற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை யோவான் கண்டார். அவர்கள் குரல்கள் ஒருங்கிணைந்து வேதனையும் ஆவலுடனும் கூச்சலாக எழுந்தனர். எவ்வளவு நேரம்? பரிசுத்தரும் உண்மையுமான ஆண்டவரே, பூமியில் வாழும் மக்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீதி செய்து பழிவாங்காமல் இருப்பீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை ஆடை வழங்கப்பட்டது.
அவர்கள் போலவே கொல்லப்பட வேண்டிய அவர்களது சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவேறும் வரை

இன்னும் சிறிது காலம் ஓய்வெடுக்குமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது. பின்னர் ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை உடைச்சா அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான பிரபஞ்ச கலக்கம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளை அதிர வச்சது. சூரியன் கருப்பாக மாறி முடிகொண்டு நெய்யப்பட்ட பையில் மூடப்பட்டது போல் இருந்தது. சந்திரன் இரத்தத்தின் பயங்கர நிறத்தை எடுத்துக்கொண்டது. வானிலிருந்து நட்சத்திரங்கள் கடும் புயலில் குலுங்கும் பசுங்கொய்யாக்கள் போல் கீழே விழுந்தன. வான ஒரு சுருளை போல மடிந்து பின்னுக்கு போனது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. மனிதகுலம் முழுவதும் பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டது. பூமியின் அரசர்கள், வல்லமையுள்ள சேனாதிபதிகள், செல்வந்தரும் அதிகாரிகளும் அடிமைகளும் சுதந்திரர்களும் கூட ஆள் ஒரே போல் அடைக்கலம் தேடினர். அவர்கள் மலை குகைகளுக்கும் பாறைகளுக்கும் ஓடி திகிலுடன் கூச்சலிட்டார்கள். எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் இருந்தும் எங்களை மறைத்து விடுங்கள். ஏனெனில் அவருடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிற்க முடியும்? இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் இன்னொரு தரிசனத்தை கண்டார். நான்கு வல்லமையுள்ள தூதர்கள் பூமியின் நான்கு மூலைகளிலும் நின்று நான்கு காற்றுகளையும் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சக்தி காற்றுகள் பூமியிலும் கடலிலும் எந்த மரத்திலும் வீசாம தடுத்தது. அப்போது மற்றொரு தூதர் கிழக்கிலிருந்து எழுந்து வந்தார். அவர் அதிகாரத்துடன் ஒளிர்ந்து உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துக் கொண்டிருந்தார். பூமியையும் கடலையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு தூதர்களிடம் அவர் ஒரு பெரும் சத்தத்துடன் கூவி, நாம் தேவனுடைய ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். யோவான் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளிப்படுத்தப்படும் போது கேட்டார், இஸ்ரவேல் மக்களின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் 144,000 பேர், யூதா கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள், ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், காத் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், ஆசேர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், நப்தாலி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், மனாசே கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், சிமியான் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், லேவி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், இசாக்கார் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், செபுனோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், யோசேப்பு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், பின்யாமீன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள். இதுக்கு பிறகு யோவான் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு காட்சியை பார்த்தார். எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், ஒவ்வொரு ஜாதி கோத்திரம் மக்கள் மொழியிலிருந்தும் கூடியிருந்தாங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து கைகள்ல பன இலைகளை பிடிச்சுக்கொண்டு நின்றார்கள். அவர்கள் ஒருமித்த குரல்ல, ரட்சிப்பு எங்கள் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கும் உண்டு என்று அறிவித்தார்கள். அனைத்து தேவதூதர்களும் மூப்பர்களும் நான்கு உயிருள்ள பிராணிகளும் சிங்காசனத்தை சுற்றி நின்றார்கள். பக்தியுடன் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆமீன், ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றி செலுத்தலும் மரியாதையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமீன் என்று கூறினார்கள். மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, இந்த வெள்ளையாடைகள் அணிந்தவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். யோவான் பணிவுடன் பதிலளித்து, ஐயா, நீங்கள் தான் அறிவீர்கள் என்றார். மூப்பர் விளக்கமாக சொன்னார், இவர்கள்தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை தங்கட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வெண்மையாக்கினார்கள். அதனால் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் பகலும் இரவும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். மேலும் சிங்காசனத்தில் இருப்பவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்க மாட்டார்கள். சூரியனோ அல்லது எவ்வித கடும் வெப்பமோ அவர்களை தாக்காது, ஏனெனில் சிங்காசனத்தின் நடுவில் உள்ள ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பான். அவர் அவர்களை உயிருள்ள நீரூற்றுகளுக்கு வழி நடத்துவார். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை திறந்த போது பரலோகத்தில் ஆழமான அமைதி நிலவியது. சுமார் அரை மணி நேரம் எல்லா படைப்பும் எதிர்பார்ப்புல மூச்சை தடுத்தது போல அச்சத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தது. பின்னர் யோவான் தேவனின் முன்னிற்கும் ஏழு தூதர்களை கண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்ணம் வழங்கப்பட்டது. அவற்றின் நோக்கம் இன்னும் வெளிப்படல.
மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்திற்கு அருகில் வந்தார். அவனுக்கு பெருமளவு தூபம் கொடுக்கப்பட்டது. அதை பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்த்து சிங்காசனத்தின் முன் உள்ள தங்க பலிபீடத்தில் அர்ப்பணித்தான். தூபத்தின் மனமுள்ள புகை பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் கலந்து தூதரின் கையால் தேவனின் முன் எழுந்தது. பின்னர் தூதர் பலிபீடத்தின் நெருப்பால் நிரம்பிய புகைப்படியை எடுத்துக்கொண்டு அதை பூமியில் எறிந்தார். உடனே ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. குரல்கள் இடியுடன் ஒலித்தன. மின்னல் வானில் பாய்ந்தது. பூமி கடுமையா நிலநடுக்கத்தால் அதிர்ந்தது. ஏழு தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கம்பை பிடித்துக் கொண்டு தங்கள் எச்சரிக்கையை ஒலிக்க தயாராக இருந்தனர். முதத் தூதர் தனது கம்பை ஊதினார். பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்து பூமியில் வீசப்பட்டன. மரங்களின் மூன்றில் ஒரு பகுதி எரிந்தது மற்றும் அனைத்து பசுமை புல் தீயால் முழுமையாக அழிந்தது. பிறகு இரண்டாவது தூதர் தனது கம்பை ஊதினார். தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது. கடலின் மூன்றில் ஒரு பகுதி ரத்தமாக மாறியது. அதில் வாழும் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது மற்றும் கப்பல்களின் மூன்றில் ஒரு பகுதி குழப்பத்தில் அழிக்கப்பட்டது. மூன்றாவது தூதர் தனது கம்பை ஊதினார். வானிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீப்பந்தம் போல எரிந்து விழுந்தது. அது நதிகளின் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி ஓம்வுட் என்று அழைக்கப்பட்டது. அது நீரின் மூன்றில் ஒரு பகுதியை கசப்பாக மாற்றியது. அந்த விஷமடைந்த நீரை குடித்ததால் பலர் உயிரிழந்தனர். நான்காவது தூதர் தனது கம்பை ஊதிய போது சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அவற்றின் ஒளி மங்கியது. ஒரு பகுதி பகலும் இரவும் உலகம் இருட்டில மூடப்பட்டது. பிறகு யோவான் பார்த்தபோது வானத்தின் நடுவே ஒரு தூதர் பறந்து செல்லும் காட்சியை கண்டார். அந்த தூதர் வானங்களை முழுவதும் அதிரமைக்கும் குரலில் அழைத்தார், அழிவு அழிவு அழிவு பூமியின் வாசிகளுக்கு, ஏனெனில் மீதமுள்ள மூன்று தூதர்கள் ஊத போகும் கம்புகளின் ஒலிக்காக. அஞ்சாவது தூதர் தனது கம்பை ஊதிய போது யோவான் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திர விழும் காட்சியை கண்டார். அது சாதாரண நட்சத்திரம் அல்ல. அதற்கு ஆழமற்ற குழியின் சாவி வழங்கப்பட்டது. அந்த சாவியை பெற்ற அந்த உயிர் ஆழக்குழியை திறந்தது. அதன் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போன புகை எழுந்தது. அந்த தடிமனான கருப்பு புகை எழுந்து சூரியனையும் காற்றையும் இருண்டடைய செய்தது. பூமி நிழலில் மூழ்கியது. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வந்தன. ஆனா இவை முன்பு பார்த்த எந்த வண்டுகளும் அல்ல. அவைகளுக்கு பாம்புகளின் விஷம் போல் சக்தி வழங்கப்பட்டது. மேலும் அவற்றின் பணி தெளிவாக இருந்தது. அவைகளுக்கு புல்வெளி, பசுமை அல்லது மரங்களை பாதிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்டது. அதற்கு பதிலாக அவைகளின் இலக்கு மனிதர்கள், குறிப்பாக நெற்றியிலின் நெற்றியில தேவனின் முத்திரை இல்லாதவர்களா இருந்தது. வண்டுகளுக்கு கொல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனா 5 மாதங்கள் அவைகளை வேதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அவைகளின் விஷம் பாம்பின் கடி போல வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நாட்கள்ல மனிதர்கள் தங்களை விடுவிக்க மரணத்தை நாடினார்கள். ஆனால் மரணம் அவர்களை தப்பித்து ஓடிவிட்டது. அந்த வண்டுகள் தாங்களே ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டிருந்தன. போர் தயாரிப்பில் உள்ள குதிரைகளை போல இருந்தன. அவைகளின் தலைகளில பொன்னை போல தெரியும் கிரீடங்கள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனிதர்களை போல இருந்தன. அவைகளின் முடி பெண்களின் முடிய போல நீளமாக இருந்தது. ஆனால் அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல கூர்மையாக இருந்தன. அவைகளின் உடல்கள் இரும்பு போல பிரகாசிக்கும் கவசத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவைகளின் இறக்கைகளின் சத்தம் போர் செல்லும் ரதங்களின் இறைச்சலை போல காத பிளக்கும் அளவுக்கு இருந்தது. அவைகளின் வால் பாம்புகளை போல இருந்தது. அவை தங்கள் விஷப்புள்ளிகளால் வேதனை ஏற்படுத்தின. அவைகளுக்கு ஒரு அரசன் ஆட்சி செய்தான். அந்த அரசன் ஆழத்தின் தூதர். எபிரேயில் அவனது பெயர் அபத்தோன், கிரேக்கத்தில் அபொல்லியோன், அதாவது அழிப்பவன் என்று பொருள். ஒரு பேராபத்து கடந்துவிட்டது. ஆனால் இன்னும் 2 பேராபத்துகள் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. அப்போது 6வது தூதர் தன் கம்பியை ஊதினான். தேவனின் முன்னுள்ள பொன்னான பலிபீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து வரும் ஒரு குரலை யோவான் கேட்டான். அந்த குரல் 6வது தூதரிடம் பெரிய யூ பிரதேச நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று கட்டளையிட்டது.
இந்த நான்கு தூதர்கள் இந்த நேரம், நாள், மாதம், வருடத்திற்கு நீண்ட நாட்களாக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை அழிக்க விடுவிக்கப்பட்டார்கள். யோவான் அவர்களின் படைகளை பார்த்தா 200 மில்லியன் குதிரை வீரர்கள் எண்ணிக்கையே உணர முடியாத அளவு பெருசா இருந்தது. அவன் அந்த குதிரைகளையும் அவற்றின் சவாரிகளையும் காணும் தரிசனத்தை கண்டான். அந்த சவாரிகள் தீப்பொலிவான சிவப்பு, ஆழமான நீலம் மற்றும் கந்தக மஞ்சள் நிறத்தில் இருந்த கவசங்களை அணிந்திருந்தார்கள். அந்த குதிரைகள் சாதாரண விலங்குகள் அல்ல, அவற்றின் தலை சிங்கங்களை போல இருந்தது. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பீரிட்டு வந்தது. இந்த மூன்று பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கந்தகம் மூலம் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் அழிந்தனர். அந்த குதிரைகளின் சக்தி அவற்றின் வாயிலும் வாலிலும் இருந்தது. ஏனெனில் அவற்றின் வால்கள் தலை கொண்ட பாம்புகளை போல இருந்தன. அவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இவ்வளவு பேரழிவும் தீர்ப்பும் வந்த போதும் அந்த பேரழிவுகளை தப்பித்த மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளால் செய்த காரியங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெய்வங்களை தங்கம், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளை பார்வையிடாத, கேட்காத, நடக்காத, உயிரற்றவற்றை வழிபட்டுக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் தவறுகள், திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து விலக மறுத்தார்கள். மனம் திரும்பும் அழைப்புக்கு எதிராக தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினார்கள். அப்போது யோவான் மற்றொரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். அந்த தூதர் ஒளிரும் மேகத்தில் போர்த்தப்பட்டிருந்தார். அவரது தலையில வானவில் இருந்தது. அது தெய்வீக வாக்குறுதி மற்றும் மகிமையின் அடையாளமாக இருந்தது. அவரது முகமும் சூரியனை போல பிரகாசமாகவும் கண்கவர் ஒளியுடன் இருந்தது. அவரது கால்கள் தீப்பொறிகளாக எரியும் தூண்களை போல இருந்தன. அது தேவனின் சக்தி மற்றும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது. அந்த தூதரின் கையில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அது திறந்த நிலையில் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தது. அந்த தூதர் உலகத்தை முழுமையாக ஆட்சி செய்யும் அதிகாரத்துடன் நின்றார். அவரது வலதுகால கடலில் வைத்தார், இடதுகால பூமியில் வைத்தார். பின்னர் சிங்கம் கரைக்கும் சத்தத்தை போல ஒரு பெரும் குரலில் அந்த தூதர் கூவினார். அதற்கு பதிலாக 7 இடியங்கள் பேசின. அவற்றின் குரல்கள் மர்மமும் சக்தியும் நிறைந்ததாக இருந்தது. யோவான் அந்த 7 இடியங்கள் சொன்ன வார்த்தைகளை எழுத தயாராக இருந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவரை தடுத்தது. அந்த 7 இடியங்கள் சொன்னதை மூடி வை, அதை எழுதாத. கடலும் நிலமும் மீது நின்ற அந்த தூதர் தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தி என்றும் என்றும் வாழும் எல்லாவற்றையும் படைத்தவரான தேவனின் பேரில் சத்தியம் செய்தார். அவர் பரலோகம், பூமி, கடல் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவர் அறிவித்தார், இனி தாமதம் இருக்காது. 7வது தூதர் தன் கர்ணை ஊத தொடங்கும் நாட்களில் தேவனுடைய மர்மம் நிறைவேறும். அவர் தம் ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடியே அது நடைபெறும். இதற்கு பின்பு அந்த பொழுதில் பரலோகத்தின் உன்னதங்களிலிருந்து ஒரு மகா சத்தமானது மீண்டுமாக தெளிவான துணியில் அவரோடு பேசியது. அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி ஒரு கட்டளையை பிறப்பித்து கூறியது. யோவான் அந்த வல்லமையுள்ள தூதரை அணுகி அந்த புத்தகத்தை கேட்டான். தூதர் அதை அவனிடம் ஒரு கம்பீரமான கட்டளையுடன் நீட்டினார். தூதரின் வார்த்தைகளை கேட்டு யோவான் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை உண்டான். உண்மையில அதை ருசித்த போது அது தேனனும் இனிமையா இருந்துச்சு. அவன் நாவலோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அதை விழுங்கியதும் அவன் வயிற்றில் கசப்பாக மாறியது. அவன் பெற்ற வெளிப்பாட்டின் பாரமான சுமையை இது குறிக்கிறது. பிறகு தூதர் மீண்டும் பேசினார். யோவானுக்கு தெய்வீக பணியை ஒப்படைத்தார். நீ பல ஜனங்கள், தேசங்கள், மொழிகள், ராஜாக்கள் குறித்து மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும். யோவானுக்கு ஒரு நீளமான, நேராக உள்ள அலகு கொடுக்கப்பட்டது. அவன் முன் நின்ற தூதர் எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து அங்கே வழிபடுகிறவர்களை என்ன, ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள வெளிப்புற முற்றத்தை அளக்க வேண்டாம், அது ஜிந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் காலம் தங்கள் காலடியில் மிதிக்கப் போகிறார்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த குரல், நான் என் 2 சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பேன். அவர்கள் 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்வார்கள் என்று அறிவித்தது. இந்த 2 சாட்சிகள் பூமியின் தேவனுக்கு முன்பாக நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தூண்களும் ஆக இருந்தார்கள்.
அவர்கள் தெய்வீக அதிகாரத்தால் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அவர்களை சேதப்படுத்த முயன்ற எவரும் அவர்களது வாயிலிருந்து வரும் நெருப்பால் அழிக்கப்படுவார்கள். இந்த முறையில் அவர்களது எதிரிகள் தங்கள் முடிவை சந்திப்பார்கள். அந்த சாட்சிகள் தங்கள் தீர்க்க தரிசன நாட்களில் மழை பெய்யாம வானங்களை மூடும் அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் நீரை ரத்தமாக மாற்றவும் தங்கள் விருப்பப்படி பூமியை பல்வேறு பேரழிவுகளால் தாக்கவும் முடியும். ஆனா அவர்கள் சாட்சி முடிந்ததும் ஒரு பயங்கரமான மிருகம் ஆழத்திலிருந்து எழுந்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது. அந்த மிருகம் அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த மகாநகரின் தெருக்களில் புதைக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டன. ஆன்மீகமாக அது சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு ஜனமும் கோத்திரமும் மொழியும் சேர்ந்த மக்கள் 3 நாள் அரை நேரம் அவர்களின் உயிரற்ற உடல்களை பார்த்தனர். யாரும் அவர்களை புதைக்க அனுமதிக்கவில்லை. மேலும் பூமியில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் மரணத்தை கொண்டாடினார்கள். அவர்கள் கொண்டாடி பரஸ்பரம் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏனெனில் அந்த சாட்சிகள் தங்கள் தெய்வீக தீர்ப்புகளால் பூமியில வாழ்ந்தவர்களை வேதனைப்படுத்தினார்கள். ஆனா 3 நாள் அரை நேரத்துக்கு பிறகு கடவுளிடமிருந்து வந்த உயிரின் ஆவி அவர்களுக்குள் நுழைஞ்சது. அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்து அனைவரும் பயத்தில் உறைந்தார்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் அவர்களை நோக்கி, இங்கே வாருங்கள் என்று அழைத்தது. அவர்களின் எதிரிகளின் பார்வையில அந்த இரு சாட்சிகள் மேகத்துல வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அதே நேரத்துல பூமி கடுமையா நடுங்கியது மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த நகரத்தை தாக்கியது. நகரத்தின் 10 பங்கு இடிஞ்சு விழுந்தது. மேலும் 7,000 பேர் உயிரிழந்தார்கள். மீதமுள்ளவர்கள் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்து விட்டு வானத்தின் கடவுளுக்கு மகிமை அளித்தார்கள். 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனா 3வது மிக அருகில் இருந்தது. பின்னர் 7வது தூதன் தனது கம்பியை ஊதினார். வானத்தில் வலிமையான குரல்கள் எழுந்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவமுடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவித்தன. தேவனின் சிங்காசனங்களுக்கு முன்பு அமர்ந்திருந்த 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் விட்டு அவரை வணங்கி, ஓ கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீ இருந்தவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் உமது பெரிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜாதிகள் கோபித்தன, ஆனால் உமது கோபம் வந்துவிட்டது. இறந்தவர்களை நியாயம் செய்வதற்கான காலமும் வந்துவிட்டது. உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கவும் பூமியை அழிக்கும் அவர்களை அழிக்கவும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். பின்னர் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி அதில் வெளிப்பட்டது. இடி முழங்கியது, மின்னல் பலபலத்தது, குரல்கள் ஒலித்தன, பூமி நடுங்கியது, ஒரு பெரிய ஆலிகட்டும் அதில் விழுந்தது. வானில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. அது மகத்தானதும் மர்மமான அழகும் கொண்டது. ஒரு பெண் சூரியனின் பிரகாசத்தில் ஆடை அணிந்தவளாக நிலா அவளது காலடியில் இருந்தது. அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கீரிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தால் அவளது வலி மிகுந்த பிரசவ வேதனையில் தன் குழந்தையை பெற்றெடுக்க ஆவலுடன் அவளது அழுகை வானங்களை முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் வானில் இன்னொரு அதிசயம் தோன்றியது. ஒரு பெரிய சிவப்பு நாகம், பயங்கரமும் கொடூரமும், 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் தலைகள்ல 7 கீரிடங்களும் இருந்தது. அதன் வால் வானங்களை துடைத்து 1/3 நட்சத்திரங்களை இழுத்து பூமியில வீசியது. நாகம் அந்த பெண்ணின் முன் நின்று அவள் குழந்தை பிறக்கும் தருணத்தில் அதை விழுங்க தயாராக இருந்தது. ஆனா அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அவன் இரும்புக்கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளும் விதியாயிருந்தான். நாகம் தாக்குவதற்கு முன் அந்த குழந்தை தேவனிடமும் அவன் சிங்காசனத்திலும் பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வ வல்லபனின் சந்நிதியில் பாதுகாப்பாக இருந்தது. அந்த பெண் கடவுள் தயார் செய்த இடத்திற்கு காட்டில் ஓடி மறைந்தாள். அங்கு 1260 நாட்கள் அவளுக்காக பராமரிக்கப்பட்டு ஊட்டம் அளிக்கப்பட்டது. வானில் போர் வெடிச்சது. மிகேல் மற்றும் அவனது தூதர்கள் நாகத்தையும் அதன் படைகளையும் எதிர்த்து போரிட்டார்கள். நாகமும் அதன் தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் அவர்கள் மிகேலும் அவனது தூதர்களுக்கும் சமமாக இல்லை. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வானில் அவர்களுக்கு இடம் இனி இல்லை. அந்த மகாநாகம், பண்டைய பாம்பு,
சாத்தானும் பிசாசு என்று அழைக்கப்படும் உலகை முழுவதும் ஏமாற்றும் வஞ்சகர் அவனது விழுந்த தூதர்களுடன் பூமிக்கு தள்ளப்பட்டான். வானில் ஒரு பெரும் சத்தம் ஒலித்தது. இப்போது ரட்சிப்பு, வலிமை, எங்கள் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் வந்துவிட்டன. ஏனெனில் எங்கள் சகோதரர்களை தேவனுடைய முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டிய குற்றம் சாட்டுபவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். அவர்கள் அவரை மேய்க்கும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிரை மரணத்திற்கும் மேலாக நேசிக்கவில்லை. இந்த வெற்றியில் வானங்கள் மகிழ்ந்தன. மகிழுங்கள் வானங்களே, அவற்றில் வாசிக்கிறவர்களே. ஆனால் பூமியிலும் கடலிலும் வாசிக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் பிசாசு உங்களிடம் மிழுந்த கோபத்துடன் இறங்கி வந்துள்ளான். அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அறிந்திருக்கிறான். பாம்பு தன்னை பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டதாக உணர்ந்த போது ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்ணை நோக்கி அவனுடைய கோபம் திரும்பியது. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய கழுகின் இரண்டு சிறகுகள் கொடுக்கப்பட்டன. அவை அவளை காட்டில் தெய்வீகமாக தயார் செய்யப்பட்ட தஞ்சத்திற்கு பறக்க செய்தன. அங்கே அவள் ஒரு காலம், காலங்கள் மற்றும் பாதி காலம் எனும் காலத்திற்கு பாம்பின் தொடர்ச்சியான விரட்டிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்தாள். பாம்பு தனது வாயிலிருந்து ஒரு பெரும் நீர் வெள்ளத்தை பாய்ச்சினா அந்த பெண்ணை வெள்ளத்துல அடித்து செல்லும் நோக்கத்துடன். ஆனா பூமிதானே அவளுக்கு உதவியாக வந்தது. அதன் வாயை திறந்து பாம்பு வெளியேற்றிய அந்த ஆற்ற விழுங்கியது. தன் தோல்வியால் கோபமடைந்த பாம்பு அவளுடைய மற்ற சந்ததிகளிடம் தனது கோபத்தை திருப்பினான். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உறுதியாக பிடித்திருந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தான். ஆட்டுக்குட்டியினுடையவர்களை அழிக்க முயன்றான். கடற்கரையின் மணலில் நின்று கொண்டிருந்த யோவானின் பார்வை ஒரு பயங்கரமான காட்சியை நோக்கி இழுக்கப்பட்டது. கடலில் இருந்து எழும் ஒரு மிருகம். அது உருவத்தில் அரக்கமா இருந்தது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகள்ல தேவனை எதிர்த்து அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த மிருகத்தின் உடல் ஒரு புலியின் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியும் வலிமையான குரங்குகள் போல், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல் இருந்தது. பழைய பாம்பு, அதாவது பாம்பு, அந்த மிருகத்திற்கு தனது சக்தியையும் சிங்காசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் அளித்தான். யோவான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த மிருகத்தின் தலைகள்ல ஒன்றுக்கு மரணத்துக்கு சமமான ஒரு காயம் ஏற்பட்டது போல தெரிந்தது. ஆனா உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் வகையில அந்த காயம் குணமாகிவிட்டது. பூமியின் மக்கள் அனைவரும் அதிசயித்து அந்த மிருகத்தை பின்தொடர்ந்தார்கள். அதன் தோற்கடிக்க முடியாத தன்மையால் அவர்கள் மயங்கினார்கள். அவர்கள் பாம்பை வணங்கினார்கள், ஏனெனில் அது மிருகத்திற்கு அதிகாரம் அளித்தது. மேலும் அவர்கள் மிருகத்தையே வணங்கி, மிருகத்தை போல யார் இருக்க முடியும், அதை எதிர்த்து யார் போர் நடத்த முடியும் என்று கூறினார்கள். அந்த மிருகத்திற்கு தேவனை அவமதிக்கும் பெருமை மிகு வார்த்தைகளையும் அவமதிப்புகளையும் பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது 42 மாதங்கள் செயல்பட அதிகாரம் பெற்றது. அந்த மிருகம் தைரியமான எதிர்ப்புடன் தேவனின் நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்துல வாசிக்கிற அனைவரையும் அவமதித்தது. அது பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் பெற்றது. அது ஒவ்வொரு கோத்திரம், மக்கள், மொழி, தேசம் ஆகிய அனைத்திலும் அதிகாரம் பெற்றது. பூமியில வாழும் அனைவரும் உலகத்தின் அடிப்படையில் இருந்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவன் நூலில் பெயரெழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்கினாங்க. கேட்க விரும்புகிற அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. யாருக்காவது செவிகள் இருந்தா அவர்கள் கேட்கட்டும். யார் ஒருவரை கைதியாக அழைச்சு செல்கிறாரோ அவரும் கைதியாக அழைச்சு செல்லப்படுவார். யார் வாளால் கொல்லுகிறாரோ அவரும் வாளால் கொல்லப்பட வேண்டும். இதுவே பரிசுத்தர்களின் பொறுமையும் விசுவாசமும் ஆகும். பின்னர் யோவான் மற்றொரு மிருகம் பூமியில் இருந்து எழுந்ததை பார்த்தார். அதற்கு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் அது பாம்பின் குரலில் பேசியது. இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தின் அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தி பூமியில் வாழும் மக்களை மரணப்புண் குணமாகிய முதல் மிருகத்தை வணங்க வலியுறுத்தியது. இரண்டாவது மிருகம் பெரிய அற்புதங்களை செய்தது. மனிதர்களின் கண் முன்னே வானிலிருந்து பூமிக்கு நெருப்பு விழச் செய்தது. இந்த அதிசயங்களின் மூலம் அது பூமியில் வாழும் மக்களை ஏமாற்றி வாளால் காயமடைந்து உயிருடன் இருந்த அந்த மிருகத்தின் உருவத்தை உருவாக்குமாறு கட்டளையிட்டது.
இரண்டாவது மிருகத்திற்கு அந்த மிருகத்தின் உருவத்திற்கு உயிரளிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் எவரையும் கொல்ல உத்தரவிடவும் முடிஞ்சது. அது பெரியவர்களையும் சிறியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் அனைவரையும் தங்கள் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறியேற்க வலியுறுத்தியது. இந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த குறியில மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இருந்தது. இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டோம். அது ஒரு மனிதனின் எண். அந்த எண் 666. யோவான் பார்த்தபோது சியோன் மலையில ஒரு ஆட்டுக்குட்டி அவன் முன்னின்றது. அந்த ஆட்டுக்குட்டியுடன் 144,000 பேர் இருந்தனர். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஆட்டுக்குட்டியின் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. வானத்திலிருந்து பெரும் நீரோட்டத்தின் முழக்கம் போலும் வலிமையான இடியோசையின் அதிரும் ஓசை போலும் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துடன் வீணை வாசிப்பவர்களின் இனிய இசையும் ஒலித்தது. அந்த 144,000 பேர் சிங்காசனத்தின் முன்பாகவும் 4 உயிரினங்களும் மூப்பர்களும் முன்னிலையில் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அந்த பாடல் தனித்துவமானது. பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கே உரித்தானது. வேறு யாரும் அதை கற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் தங்களை அசுத்தத்தால் களங்கப்படுத்தாதவர்கள். அவர்கள் கன்னியர்கள், தூய்மையுடன் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களின் பக்தி ஒருபோதும் தளரவில்லை. அவர்கள் மனிதர்களிடமிருந்து மீட்கப்பட்டவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கனிகள். அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் குற்றமற்றவர்களாக நின்றார்கள். பின்னர் யோவா வானத்தின் நடுவிலே பறக்கும் மற்றொரு தூதரை பார்த்தார். இந்த தூதர் நிலத்தில் வாழும் அனைவருக்கும், ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த தூதர் அறிவித்தார், கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அளியுங்க, ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இரண்டாவது தூதர் பின்தொடர்ந்து வீழ்ந்தது அந்த மகா பாபிலோன். அவள் தன் விபச்சாரத்தின் கோபமான திராட்சை ரச எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க வைத்தாள் என்று அறிவித்தார். பின்னர் மூன்றாவது தூதர் பின்தொடர்ந்து ஒரு பெரும் சத்தத்துடன் எச்சரித்தார், யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்கள் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரசையும் அவரது கோபக்கோப்பையில் கலக்காமல் ஊற்றப்பட்டதை குடிப்பார்கள். அவர்கள் பரிசுத்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியும் முன்னிலையில தீயாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார்கள். அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் என்றும் எழும். பகலும் இரவும் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் குறியை தாங்குகிறவர்களும் ஓய்வில்லாம வேதனைப்படுவார்கள். இங்கேயே யோவான் சிந்தித்தார், பரிசுத்தர்களின் பொறுமை இதுவே. அவர்கள் கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு குரல் யோவானுக்கு உத்தரவிட்டது, இதை எழுது, இனிமேல் ஆண்டவரில் மரணிக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் என்று ஆவி சொன்னது. அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வெடுப்பார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். யோவானின் கண்கள் மேலே நோக்கி அவர் ஒரு வெள்ள மேகத்தை பார்த்தார். அந்த மேகத்தின் மீது மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலையில ஒரு பொன்னிற கிரீடமும் அவருடைய கையில ஒரு கூரிய வெட்டி கத்தியும் இருந்தது. மற்றொரு தூதர் ஆலயத்திலிருந்து வெளிவந்து அவரை நோக்கி உரக்க கூவி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், அறுவடை செய்யுங்கள், அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது, பூமியின் அறுவடை பக்குவமாகியுள்ளது என்றார். மேகத்தின் மீது அமர்ந்திருந்தவர் தமது வெட்டி கத்திய பூமியின் மீது ஊன்றினார். அறுவடை சேகரிக்கப்பட்டது. பின்னர் வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து இன்னொரு தூதர் வெளிவந்தார். அவரும் ஒரு கூரிய வெட்டி கத்தியை வைத்திருந்தார். மற்றொரு தூதர் பலிபீடத்திலிருந்து வெளிவந்தார். அவருக்கு நெருப்பின் மீது அதிகாரம் இருந்தது. அவர் கூரிய வெட்டி கத்தி கொண்ட தூதரை நோக்கி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், பூமியின் திராட்சை தண்டுகளின் கொத்துக்களை சேகரியுங்கள், ஏனெனில் அதன் திராட்சைகள் முழுமையாக பழுத்துவிட்டன என்று உரக்க கூறினார். தேவதூதன் தன் கத்திய ஊன்றினார். பூமியின் திராட்சைகளை சேகரித்து அவற்றை தேவனின் கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் இருந்தார்.
அந்த திராட்சை சாற்று சுத்தி நகரத்திற்கு வெளியே மிதிக்கப்பட்டது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறி குதிரையின் வாய்க்கவசம் உயரம் வரை எழுந்து 1600 பரங்காலம் தொலைவு வரை பரவியது. யோவான் வானத்தில் இன்னொரு அடையாளத்தை பார்த்தான். அது மிக பெரியதும் அதிசயமானதும் ஆக இருந்தது. அவன் முன்பாக 7 தேவதூதர்கள் நின்றிருந்தார்கள். ஒவ்வொருவரும் கடைசி 7 பேரழிவுகளை கொண்டிருந்தார்கள். அவற்றில் தேவனின் கோபம் நிறைவு பெறும். அந்த இடம் மிகவும் புனிதமாகவும் தெய்வீக நீதியின் பாரம் நிறைந்ததாகவும் இருந்தது. பின்னர் அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஒன்று தெரிந்தது. அதன் சுத்தமான மேற்பரப்புல மிருக்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த கடலில் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் முத்திரையையும் அதன் பெயரின் எண்ணையும் வென்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் தேவனின் யாழ்களை பிடிச்சிருந்தான. அவர்களின் வெற்றி அவர்கள் பக்தியுடன் நின்ற நிலைமையில தெளிவாக காணப்பட்டது. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அவர்களின் குரல்கள் ஒன்றிணைந்து தேவனின் ஊழியக்காரன் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒலித்தது. அருமையும் அதிசயமும் உமது கிரியைகள், கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீதியும் உண்மையும் உமது வழிகள், பரிசுத்தரின் ராஜாவே, யாரும் உம்மை பயப்படாம உமது நாமத்தை மகிமப்படுத்தாம இருப்பாங்களா கர்த்தாவே? ஏனெனில் நீர் மட்டுமே பரிசுத்த. உமது நீதியான கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லா ஜாதிகளும் வந்து உம்முன் வணங்குவார்கள். இதற்கு பிறகு யோவானின் தரிசனம் மாறியது. அவர் பரலோகத்துல சாட்சியின் கூடாரத்தின் ஆலயத்தை பார்த்தார். அதன் கதவுகள் திறக்கப்பட்டன. அதற்குள் உள்ள பரிசுத்தம் வெளிப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பிளேக்க நம்பிக்கையுடன் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தூய்மையான பிரகாசமான பட்டாடையில ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் மார்பில தங்க கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. அது அவர்களின் தெய்வீக பொறுப்பை சின்னமா காட்டியது. நால்வரில் ஒருவன் முன் வந்து எப்போதும் வாழும் தேவனுடைய கோபம் நிறைந்த 7 தங்க பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த உயிரினம் அந்த பாத்திரங்களை 7 தூதர்களிடம் கொடுத்தது. இப்போது அவர்களின் பணி தெளிவாக இருந்தது. அவர்கள் தங்கள் பணி நிறைவேற்ற தயாராகிய போது ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கண்கூடாக வெளிப்பட்டது. அந்த உள்நிலை மிகுந்ததாக இருந்ததால் 7 தூதர்களின் 7 பிளேக்குகள் முடியும் வரை யாரும் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஆலயத்துக்குள் இருந்து ஒரு பெரும் குரல் இடியுடன் ஒலித்து, 7 தூதர்களே, போய் தேவனுடைய கோபம் நிறைந்த பாத்திரங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டது. முதல் தூதர் முன்னே வந்து தன் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திர வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்களின் மீது வேதனையூட்டும் கொடிய பொன்கள் தோன்றின. அவர்களின் வேதனை மிகுந்தது. இருந்தாலும் அவர்கள் பிடிவாதம் குறையவில்லை. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதரின் இரத்தம் போல் தடிமனாகவும் துர்நாற்றமுமாகவும் ரத்தமாக மாறியது. கடலில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்தன. அந்த நீர் மரணத்தின் காட்சியாக மாறியது. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார். அவையும் ரத்தமாக மாறின. நீரின் தூதர் அறிவித்தான், இருக்கும் இருந்தும் வரவிருக்கும் ஆண்டவரே, நீர் நீதிமானாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் இவற்றை நியாயமாக தீர்ப்பாயாக. ஏனெனில் அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். நீர் அவர்களுக்கு ரத்தம் குடிக்க வச்சிருக்கிறீர். இந்த தீர்ப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களே. பின்னர் வேதிக்கையிலிருந்து மற்றொரு குரல் எழுந்தது. அது தூதரின் வார்த்தைகளை ஒலிக்க செய்தது. ஆம் ஆண்டவரே, தேவனே, சர்வ வல்லவரே, உமது தீர்ப்புகள் உண்மையும் நீதியுமானவ. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினான். சூரியனின் வெப்பம் மிகுந்து அது மனிதர்களை எரியும் தீயால் சுட்டது. ஆனா மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை அவர்கள் அவமதித்தார்கள். அவரை நோக்கி திரும்பவோ அவருக்கு மகிமை கொடுக்கவோ அவர்கள் மறுத்தார்கள். ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்துல ஊற்றினான். அதன் ராஜ்யம் முழுமையாக இருள மூழ்கியது. அவர்கள் வேதனையில தங்கள் நாவ கடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் தங்கள் வேதனையும் புண்களையும் காரணமாக வானத்தின் தேவனை அவர்கள் சபித்தார்கள். தங்கள் செயல்கள்ல மனம் திரும்ப மறுத்தார்கள். ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் ஊற்றினான். அதன் நீர் வறண்டு போனது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்பட்டது. பின்னர் யோவான் 3 அசுத்த ஆவிகள்
தவளைகளைப் போல பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருவதை பார்த்தான். இந்த ஆவிகள் பேய் சக்தியின் தூதர்கள் அடையாளங்களை செய்து பூமியின் அவசர்களை ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றார்கள். அவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகாநாளில் நடைபெறும் போர்க்களத்திற்கு ஒன்று சேர்த்தார்கள். ஒரு தீவிரமான எச்சரிக்கை ஒலித்தது. இதோ நான் திருடம் போன வருகிறேன். எச்சரிக்கையா இருந்து தங்கள் உடைகளை பாதுகாக்கும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லையெனில் அவர்கள் நிர்வாணமாக நடக்க நேரிடும். அவர்களின் அவமானம் வெளிப்படும். அரசர்களும் அவர்களது படைகளும் எப்ரேயில் அர்மகத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இறுதியாக ஏழாவது தூதர் தனது பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து தேவனின் சிங்காசனத்திலிருந்தே ஒரு வல்லமையான குரல் ஒலித்தது. முடிந்துவிட்டது என்று அறிவித்தது. பூனி குரல்கள் இடியுடன் மின்னல் ஒளிப்படல்களுடன் நடுங்கியது. மனித வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மகாநகரம் மூன்று பகுதிகளாக பிளந்தது மற்றும் நாடுகளின் நகரங்கள் இடிந்து விழுந்தன. பாபிலோன் மகாநகரம் தேவனின் முன் வந்து அவர் கொந்தளிக்கும் கோபத்தின் பாத்திரத்தை பெற்றது. ஒவ்வொரு தீவும் மறைந்தது. மலைகளும் இனி இல்லை. பின்னர் வானத்திலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது பெய்தன. இந்த பேரழிவான நோய் தொற்றுக்கு பிறகும் மனிதர்கள் தேவனை நிந்தித்தார்கள். ஏனெனில் ஆலங்கட்டியின் அழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. தேவனின் கோபத்தின் பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நீர் பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் மகாவேசியின் தீர்ப்பை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அவளுடன் பூமியின் அரசர்கள் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் குடிமக்கள் அவளது அநாகரிகத்தின் திராட்சரசால் மதித்துள்ளனர். அந்த தூதன் யோவானை ஆவியில காட்டில் அழைச்சு சென்றான். அங்கே அவன் ஒரு சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த விலங்கு துஷ்டவாக்கியங்களால் நிரம்பிய பெயர்களால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தா. அவ தங்கம், வில மதிப்பு புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் மிகுந்த அலங்காரத்துடன் இருந்தா. அவளது கையில் அவள் விபச்சாரத்தின் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் நிரம்பிய ஒரு பொன்னாடை இருந்தது. அவளது நெற்றியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. மர்மம், பாபிலோன் மகாநகரம், வேசைகளின் தாய் மற்றும் பூமியின் அருவறுப்புகளின் தாய். அந்த பெண் பரிசுத்தர்களின் ரத்தத்திலும் இயேசுவின் சாட்சிகளின் ரத்தத்திலும் மதுபானமாக இருந்தாள். இந்த காட்சி யோவானை ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. தேவதூதர் அவனை கேட்டான், நீ ஏன் வியக்கிற? நான் உனக்கு அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை சுமக்கும் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட விலங்கின் மர்மத்தையும் விளக்குகிறேன். நீ பார்த்த விலங்கு இருந்தது, இப்போது இல்லை. ஆனால் அது ஆழமான குழியில் இருந்து எழுந்து அழிவுக்கு செல்லும். பூமியில் வாழும் அவர்கள் இதை காண்பார்கள். உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜீவனின் புத்தகத்தில் பெயர்கள் எழுதப்படாதவர்கள் அந்த விலங்கை கண்டபோது வியப்பார்கள். அது இருந்தது, இப்போது இல்லை, ஆனாலும் இருக்கிறது. தேவதூதர் தொடர்ந்தா, இங்கே ஞானத்தின் மனம் உள்ளது. அந்த ஏழு தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளை குறிக்கின்றன. அவை ஏழு அரசர்களையும் குறிக்கின்றன. ஐந்து விழுந்து விட்டனர். ஒருவர் இப்போது ஆட்சி செய்கிறார். மற்றவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்தபோது சிறிது காலம் மட்டுமே இருப்பார். இருந்தும் இப்போது இல்லாத அந்த விலங்கு எட்டாவது அரசன். ஆனால் ஏழு அரசர்களில் ஒருவனாகும். அவன் அழிவுக்கு செல்கிறான். நீ பார்த்த அந்த பத்து கொம்புகள் இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் அவர்கள் அரசர்களா அதிகாரம் பெறுவார்கள். ஒரு மணி நேரத்திற்கு அந்த விலங்குடன் சேர்ந்து அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒரே மனதுடன் இருப்பார்கள். தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அந்த விலங்குக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியுடன் போர் செய்வார்கள். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லுவான். ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன். அவருடன் இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். தூதர் மேலும் விளக்கினார், நீ பார்த்த அந்த நீர்நிலைகள் அந்த வேச உட்கார்ந்திருக்கும் இடம் மக்கள் கூட்டங்கள் ஜாதிகள் மொழிகள் ஆகியவற்றை குறிக்கின்றன. நீ பார்த்த அந்த பத்து கொம்புகளும் அந்த விலங்கும் அந்த வேசைக்கு எதிராக திரும்புவாங்க. அவர்கள் அவளை வெறுக்கிறார்கள். அவளை வெறிச்சோடாக்கி நிர்வாணமாக்குவார்கள். அவளது மாம்சத்தை தின்று அவளை அக்கினியில் ஏறிப்பார்கள்.
ஏனெனில் தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற ஒரே மனதுடன் இருந்து தங்கள் அரசு அதிகாரத்தை அந்த விலங்கிற்கு ஒப்படைக்க அவர்களது இருதயங்கள்ல வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் வர நீ பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்கள் ஆளும் பெரிய நகரம்தான். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் மற்றொரு தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். இந்த தூதர் மிகுந்த அதிகாரத்துடன் ஒழிந்தார். அவருடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசித்தது. ஒரு வல்லமையான குரலுடன் அவர் அறிவித்தார், பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது, வீழ்ந்தது. அவ பேய்கள் குடியிருக்கும் இடமா மாறிவிட்ட. அனைத்து அருவறுப்பான ஆவிகளுக்கும் தங்குமிடமாகவும் எல்லா அசுத்தமான மற்றும் வெறுக்கத்தக்க பறவைகளுக்கும் சிறையாகவும் மாறிவிட்டார். அவளது தீவிரமான ஒழுக்கமின்மையின் திராட்சை ரசை அனைத்து ஜாதிகளும் குடித்துவிட்டன. பூமியின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் வணிகர்கள் அவளது ஆடம்பரத்தின் பெருமையால் செல்வம் பெற்றுள்ளனர். பின்னர் வானத்திலிருந்து மற்றொரு குரல் அழைத்தது, என் ஜனமே அவளிடமிருந்து வெளியே வாருங்கள், அவளது பாவங்களில் பங்கு பெறாமல் அவளது பேரழிவுகளை பெறாமல் இருங்கள், ஏனெனில் அவளது பாவங்கள் வானத்தை எட்டியுள்ளன. தேவன் அவளது அநியாயங்களை நினைவு கூர்ந்துள்ளார். அவள் மற்றவர்களுக்கு செய்தது போல் அவளுக்கு திருப்பி செலுத்துங்கள். அவளது செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக அவளுக்கு கொடுங்க. அவள் நிரப்பிய பாத்திரத்துல அவளுக்கு இரட்டிப்பாக நிரப்புங்க. அவள் எவ்வளவு தன்னை மகிமப்படுத்தி சுக வாழ்வில் தலைத்தாலோ அவளுக்கு அதே அளவு வேதனை மற்றும் துயரத்தை அழியுங்க. ஏனெனில் அவள் மனதில் நான் ராணியா இருக்கிறேன், நான் விதவா இல்ல, எனக்கு துயரம் எதுவும் வராது என்று சொல்கிறாள். ஆகையால் ஒரே நாள்ல அவளுக்கு பேரழிவுகள் வரும், மரணம், புலம்பல், பசிப்பாடு. அவள் முற்றிலும் தீயில் எரிக்கப்படுவாள், ஏனெனில் அவளை நியாயம் செய்வது வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன். பூமியின் அரசர்கள் அவளோட விபச்சாரம் செய்து அவளோட சுக வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவள் எரியும் புகைய பார்த்து அழுவாங்க மற்றும் புலம்புவார்கள். அவளுக்கு ஏற்படும் வேதனையை பயந்து அவர்கள் தொலைவில் நின்று கூச்சலிடுவார்கள், ஐயையோ ஐயோ, அந்த மகத்தான நகரம் பாபிலோன், அந்த வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்துல உன் தீர்ப்பு வந்துவிட்டது. பூமியின் வணிகர்கள் புலம்பி அழுவார்கள், ஏனெனில் இனி யாரும் அவர்களது பொருட்களை வாங்க மாட்டார்கள். பொன், வெள்ளி, மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள், நயமான பருத்தி, ஊதா நிறம், பட்டு மற்றும் சிவப்பு, எல்லா வகையான விலையுயர்ந்த மரங்கள், யானை எலும்பு, புல், இரும்பு மற்றும் மரவிளம், இலவங்கப்பட்டை, மசாலா பொருட்கள், தூபம், எண்ணெய்கள் மற்றும் குங்குமப்பூ, வைனு, எண்ணெய், நயமான மாவு, கோதுமை, மாடு, செம்மறியாடு, குதிரைகள், ரதங்கள், அடிமைகள் மற்றும் மனிதர்களின் ஆத்துமாக்கள். வணிகர்கள் புலம்புவார்கள், உன் ஆன்மா ஆசைப்பட்ட பழங்கள் போய்விட்டன, உன் எல்லா சுகமும் மகிமையும் இழந்து விட்டது, அவை இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாது. இந்த பொருட்கள்ல வியாபாரம் செய்து அவளால் செல்வம் சேர்த்தவர்கள் தூரத்துல நின்று பாக்குறாங்க. அவளது வேதனைய பார்த்து நடுங்கி அவர்கள் அழுது புலம்புவார்கள், ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் நயமான பருத்தி, ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகள் அலங்கரிக்கப்பட்டு பொன், மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு மணி நேரத்துல அந்த அளவிலான பெரிய செல்வம் அழிவுக்கு உள்ளாகி விட்டுச்சு. ஒவ்வொரு கப்பல் முதல்வரும் கடல் மாலுமியும் கடல் வியாபாரிகளும் தூரத்தில் நின்று அவளது எரிவதிலிருந்து எழும் புகையை பார்த்து அழுவார்கள். இந்த மகாநகரம் போல் வேறு எந்த நகரம் இருந்தது? அவர்கள் தங்கள் தலைகளில் தூளம் போட்டு துக்கித்து புலம்புவார்கள், ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் கடலில் கப்பல்கள் வைத்திருந்த அனைவரும் அவளது செல்வத்தால் செல்வம் பெற்றார்கள். ஒரே ஒரு மணி நேரத்துல அவள் வெறிச்சோடாக்கப்பட்டு விட்டார். ஆனா வானகங்கள் மகிழ்ச்சி கொண்டாரோ? மகிழ்ச்சி கொள்ளுங்க, வானமே மற்றும் பரிசுத்த தூதர்களும் தீர்க்கதரிசிகளும், ஏனெனில் தேவன் உங்களை அவளுக்கு எதிராக பழி வாங்கிவான். பின்னர் ஒரு வல்லமையான தூதன் ஒரு பெரிய அரைச்சற்கல்லை போல் ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து இவ்வளவு கடுமையுடன் பாபிலோன் அந்த மகாநகரம் கீழே வீசப்பட்டு இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாள் என்று அறிவித்தான். வீணையர்கள், இசைக்கலைஞர்கள், குழல் வாசிப்பவர்கள் மற்றும் கம்பை ஊதுவோர் ஆகியோரின் ஒலி இனி உன்னில் ஒருபோதும் கேட்கப்படாது. எந்த தொழிலாளியும் இனி உன்னில் காணப்பட மாட்டான். அரைச்சற்கல்லின் சத்தமும் கேட்கப்படும், இனி இல்ல. ஒரு விளக்கின் ஒளி இனி உன்னில் ஒருபோதும் பிரகாசிக்காது. மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரின் குரலும் இனி கேட்கப்படாது. உன் வணிகர்கள் பூமியின் பெரியவர்களாக இருந்தார்கள்,
ஓ மாயாஜாலங்களா எல்லா ஜாதிகளும் ஏமாற்றப்பட்டார்கள். உன்னில் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள் மற்றும் உன்னில் கொல்லப்பட்ட அனைவரின் இரத்தமும் காணப்பட்டது பூமியில். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தின் ஓசைய ஒரு மகாஜனத்தினரின் குரலை கேட்டார். அவர்கள் புகழ்ச்சியுடன் முழங்கினார்கள், அல்லேலூயா, ரட்சிப்பு, மகிமை, மரியாதை, அதிகாரம் எல்லாம் எங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கே உரியது, ஏனெனில் அவர் தீர்ப்புகள் உண்மையும் நீதியும் ஆனவை. அவர் பூமியை தன் விபச்சாரத்தால் கெடுத்த மகா விபச்சாரியை தீர்ப்பளித்தார். தன் ஊழியர்களின் இரத்தத்தை, அவளால் சிந்தப்பட்டதை அவர் பழிவாங்கினார். மறுபடியும் அந்த மகா கூட்டம் அல்லேலூயா, அவளது புகை என்றென்று எடுகிறது என்று அறிவித்தது. 24 மூப்பர்கள் மற்றும் 4 உயிருள்ள ஜீவராசிகள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனை வணங்கி விழுந்து ஆமீன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். அப்போது சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது, எல்லா ஊழியர்களும் அவரை பயப்படுகிறவர்களும் எங்கள் தேவனை புகழுங்கள் என்று அழைத்தது, சிறியவர்களும் பெரியவர்களும். அப்போது யோவான் ஒரு பெரும் கூட்டத்தின் முழக்கம் போல், பெரும் நீரின் ஓசை போல், வல்லமையான இடியோசை போல் ஒரு சத்தத்தை கேட்டார். எல்லோரும் அல்லேலூயா, ஏனெனில் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் ஆட்சி செய்கிறார் என்று அறிவித்தனர். நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம், அவருக்கு மகிமை அளிப்போம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது, அவனுடைய மணவாளி தன்னை தயார் செய்து கொண்டாள். மணவாளிக்கு தூய்மையான பிரகாசமான நறுமண துணியில் ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நறுமண துணி பரிசுத்தர்களின் மீதியான செயல்களை குறிக்கிறது. பின்னர் தேவதூதர் யோவானிட, இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவதூதர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். அதிக உணர்ச்சியில யோவான் தேவதூதரின் காலடியில் விழுந்து அவரை வணங்க முயன்றார். ஆனால் தேவதூதர் அவரை தடுத்தார், அப்படி செய்யாதேன்னு கூறினார். அதை செய்யற, நானும் உன்னுடைய சகோதரர்களும் இயேசுவின் சாட்சியை கொண்டவர்களும் உன்னுடைய இணைந்த பணியாளன் தான். தேவனை வணங்குங்க, ஏனெனில் இயேசுவின் சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகும். பின்னர் யோவான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தார். அப்போது ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்பட்டவர். நீதியோடு அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலித்தன. அவருடைய தலையில பல கிரீடங்கள் இருந்தன. அவரே தவிர வேறு யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். பரலோக இராணுவங்கள் அவரை வெள்ள குதிரைகளில் பின்தொடர்ந்தன. அவர்கள் தூய்மையான வெள்ளை நெய்த துணியில் ஆடை அணிந்திருந்தனர். அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால அவர் ஜாதிகளை அடிச்சு விடுவார். அவர் அவர்களை இரும்பு கோளால் ஆளப்போய மற்றும் சக்தி வாய்ந்த தேவனுடைய கோபத்தின் திராட்சை சாறு குழாயை அவர் மிதிக்கிறார். அவரது ஆடையிலும் தொடையிலும் ராஜாதிராஜன், ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் யோவான் சூரியனில் நின்ற ஒரு தூதரை பார்த்தார். அந்த தூதர் பெரும் சத்தத்துடன் கூவி, வானில் பறக்கும் எல்லா பறவைகளையும் அடைத்து, வாருங்கள், தேவனுடைய மகா விருந்துக்கு ஒன்று சேருங்கள், ராஜாக்களின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடும்படி என்றார். தலைவர்களின், வல்லமையுள்ளவர்களின், குதிரைகளின் மற்றும் அவற்றின் சவாரிகளின், மேலும் எல்லா மக்களின், சுதந்திரர்களும் அடிமைகளும் சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகியோரின் மாமிசத்தையும் சாப்பிடுங்கள். பின்னர் யோவான் அந்த மிருகத்தையும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களது படைகளையும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருக்கும் அவருடைய பரலோக படைக்கும் எதிராக போர் செய்ய ஒன்றாக சேர்ந்திருக்கதை பார்த்தார். ஆனால் அந்த மிருகமும் அதனுடன் கூடிய பொய்யான தீர்க்கதரிசியும் அவன் முன்னிலையில் மோசடி செய்யும் அடையாளங்களை செய்து மிருகத்தின் குறியை பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்கியவர்களையும் வழிதவர செய்தவரும் பிடிபட்டார்கள். மிருகமோ, பொய்யான தீர்க்கதரிசியும் இருவரும் உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்பட்டார்கள். மற்ற அவர்களது அநியாயர்கள் வெள்ள குதிரையில் சவாரி செய்யும் ஒருவரின் வாயிலிருந்து வரும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் அவர்களது மாமிசத்தை உண்டு தங்களை முழுமையாக நிறைத்துக் கொண்டன. பின்னர் யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வருவதை பார்த்தார். அவன் கையிலே ஆழமில்லாத குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கடியும் இருந்தது. அந்த தூதர்,
பாம்பு எனப்படும் பழைய நாகம், அதாவது சாத்தானம் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். அந்த தூதர் அவன் ஆழமில்லாத குழிக்குள் எரிந்து அதை மூடி அதன் மீது முத்திரை வைத்தான். இனி அவன் ஜனங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை அவன் அங்கேயே இருந்தான். அதற்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். பின்னர் யோவான் சிங்காசனங்களை பார்த்தார். அவற்றில் அமர்ந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசுவின் சாட்சிக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தலையறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களையும் பார்த்தார். இவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்காதவர்களும் அதன் முத்திரையை தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் பெற்றுக் கொள்ளாதவர்களும் ஆவர். அவர்கள் உயிர் பெற்று கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தார்கள். மற்ற இறந்தவர்கள் 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதல் உயிர்த்தெடுதல். முதல் உயிர்த்தெடுதல்ல பங்கு பெறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தர்களும் ஆவர். இரண்டாவது மரணம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவருடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்வார்கள். 1000 ஆண்டுகள் முடிந்த பின் சாத்தான் தன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை கோக் மற்றும் மாகோக ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களை போர் செய்ய ஒன்றுபடுத்தினான். அவர்களின் எண்ணிக்கை கடல் மணல போல் இருந்தது. அவர்கள் பூமியின் அகலத்தை கடந்து சென்று பரிசுத்தர்களின் முகாமையும் அன்புக்குரிய நகரத்தையும் சூழ்ந்தனர். ஆனால் வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை அழித்தது. அவர்களை ஏமாற்றிய பிசாசு, மிருகமும், பொய்யறிவிப்பாளரும் ஏற்கனவே வீசப்பட்டிருந்த தீ மற்றும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமா வேதனைப்படுவான். பின்பு யோவான் ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தான். அவருடைய முகத்துக்கு முன்பாக பூமியும் வானமும் ஓடி போனது. அவர்களுக்கு இடம் எங்கும் காணப்படவில்லை. அவன் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் இருந்தது. இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடி கடலும் அதில் இருந்த இறந்தவர்களை கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களை விடுவித்தன. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். பின்னர் மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் வீசப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் வீசப்பட்டார். பின்னர் யோவான் ஒரு அதிசயமான தரிசனத்தை பார்த்தார். அது புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி. முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி மறைஞ்சு போயின. கடலும் இனி இல்லை. அவன் பார்த்தபோது யோவான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை காண்கிறான். அது தேவனிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போல ஒளி வீசுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் ஒலித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது என்று அறிவித்தது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்ல, துக்கமோ இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்ல. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து போயின. பின்னர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் கூறினார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குகிறேன். அவர் யோவானிடம் இதை எழுதி வைத்துக் கொள் என்று கூறினார். ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். அவர் தொடர்ந்தார், இது முடிந்து விட்டது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறேன். பசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவநீரின் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். வெற்றி பெறுகிறவன் இதையெல்லாம் உரிமையாக பெறுவான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன். அவன் எனது மகனாக இருப்பான். ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பான கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரக ஆராதகளும் எல்லா பொய்யர்களும் அவர்களுக்கான இடம் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில் இருக்கும். இதுவே இரண்டாவது மரமா. பின்னர் கரசி 7 பேரடிவுகளையும் ஊற்றிய 7 தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவளாகிய ஆட்டுக்குட்டியின் மனைவியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த தூதன் யோவான ஆவியில ஒரு பெரிய உயரமான மலையில அழைச்சு சென்றான். அங்கிருந்து அவன் பரிசுத்த நகரமான எருசலேம் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தான். அது தேவனுடைய மகிமையால் ஒளிர்ந்தது. அதன் பிரகாசம் விலைமதிப்பற்ற யாஸ்பர் கல்லை போல
கண்ணாடி போல் தெளிவாக இருந்தது. அந்த நகருக்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் ஒரு தூதன் நின்றிருந்தான். வாசல்களை எழுதப்பட்டிருந்தது. அவ இஸ்ரவேல் புத்திரர்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள். கிழக்கில் 3 வாசல்கள், வடக்கில் 3 வாசல்கள், தெற்கில் 3 வாசல்கள், மேற்கில் 3 வாசல்கள் இருந்தன. அந்த நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் கருடத்தின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. யோவானுடன் பேசிய தூதன் தங்கமான ஒரு அளவுகோலை கொண்டு நகரையும் அதன் வாசல்களையும் சுவரையும் அளக்க வந்தான். அந்த நகரம் முற்றிலும் சதுரமாக இருந்தங்க. அதன் நீளம், அகலம், உயரம் அனைத்து சமமா 12,000 பரங்குகள் அளவா இருந்தது. அந்த சுவர் மனித அளவுக்கேற்ப தூதன் பயன்படுத்திய அளவின்படி 144 முழங்கள்.

அஞ்சாவது சார்டோனிக்ஸ், ஆறாவது சார்டியஸ், ஏழாவது கிரைசலைட், எட்டாவது பெரில், ஒன்பதாவது டோபாஸ், பத்தாவது கிரைசோபிரேஸ், பதினொன்றாவது ஜாசிந்த், பனிரெண்டாவது அமிதஸ்ட். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்திரையே செய்யப்பட்டிருந்தது. நகரின் தெருக்கள் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தன. யோமானந்த நகரில் ஆலயம் இல்லை என்று கவனித்தார். ஏனெனில் அதன் ஆலயம் கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியும் தான். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிர செய்தது. அதன் விளக்கு ஆட்டுக்குட்டிதான். விமோசிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் ஒளியில் நடந்தார்கள். பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வந்தார்கள். அதன் வாசல்கள் பகலில் ஒருபோதும் மூடப்படவில்லை. அங்கே இரவு இல்லை. ஜனங்களின் மகிமையும் மரியாதையும் அதில் கொண்டு வரப்பட்டது. ஆனா எதுவும் அசுத்தமானதும் அருவறுப்பானதை செய்யும் யாரும் பொய்யும் செய்யும் யாரும் அதில் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களை மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்து எழுதவும் லைக் பட்டன் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம்.

0: நான் எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் டாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய். ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியுற. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை, நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் நூற்றுக்கணக்கான உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 அங்கேயே இருந்தார். 30 ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடற்பனை, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதில்தான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விளக்க விரும்பல.
1: அவன் 16 வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களைப் போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்லை, இல்லை. கடவுளே, தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு, தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை சலித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை விஸ்மயஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: நீங்கள் 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன், ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள் 487. விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில் உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள் 1,293 முறை. நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள் 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது. நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் 12 பேர். நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள் 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்துமாவை இரட்சித்தது.
0: அப்படி என்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம் தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள், அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதற்கு தகுதியானவள்?
1: இல்லை சாரா, நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பவில்லை, ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்க அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னைப் போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: பூமியின் அடித்தளத்தில் வரலாற்றில் மிகவும் பிரபலமான நதிகளில் ஒன்றின் ஓட்டத்தின் கீழ் பைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. அது ஒரு புராணக் கதையோ ஊவமையோ அல்ல, ஆனால் 4 உண்மையான சக்தி வாய்ந்த தேவ தூதர்கள் கடவுளால் தடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது ஒரு வருடமோ ஒரு தசாப்தமோ அல்ல, ஆனால் ஒரு நியமிக்கப்பட்ட மணி, நாள், மாதம் மற்றும் வருடம். வெளிப்படுத்தல் 9:14. பெரிய யூப்ரேதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள அந்த 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். இவர்கள் சமாதானத்தின் தூதர்கள் அல்லர். இவர்கள் நம்பிக்கையை கொண்டு வருபவர்கள் அல்லர். இவர்கள் விடுவிக்கப்படும் தருணம் மனித வரலாற்றில் மிகவும் பயங்கரமான தருணங்களில் ஒன்றாகும். மனிதர்களில் 3 ஒருவரின் மரணத்தை அது குறிக்கும். இவர்கள் யார்? ஏன் இவர்கள் கட்டப்பட்டுள்ளனர்? இவர்கள் எழும்பும் போது என்ன நடக்கும்? இந்த வீடியோவில் நாம் பைபிளின் மிகவும் மறைக்கப்பட்ட மற்றும் பயமுறுத்தும் இறுதிக்கால மர்மங்களில் ஒன்றை ஆராய்கிறோம். இது ஆதியாகமம், பழமையான உலகம், ஏனோக்கு நூல் மற்றும் வெளிப்படுத்தலின் இறுதி குரல் ஊதல்களை இணைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். வேதாகமத்தின் ஆழங்களில் ஆன்மீக போர் மற்றும் தெய்வீக தீர்ப்பு திட்டத்தின் வெளிப்பாட்டில் ஒரு பயணத்திற்கு தயாராகுங்கள். இதுதான் யூப்ரேடேஸ் நதியில் சிறை வைக்கப்பட்டுள்ள அந்த தேவதூதர்கள் யார்? பைபிள் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. வாருங்கள், தொடங்கலாம். வெளிப்படுத்தல் நூல் ஒரு தெய்வீக ஜவுளி. இது சின்னங்கள், எண்கள், பரலோக தரிசனங்கள் மற்றும் பூமியின் கலக்கம் ஆகியவற்றால் நெய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தின் பாரத்தை சுமக்கிறது. ஒவ்வொரு படமும் பெரும் அர்த்தங்களை பேசுகிறது. ஆனால் அதன் பல அழிவுகால காட்சிகளில் ஒரு பகுதி மட்டும் தனித்துவமாக பயமுறுத்தும், நடுங்க வைக்கும் மர்மமானதாக உள்ளது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:13-15. அப்போது ஆறாவது தூதன் கம்பியை ஊதினான். கடவுளின் முன்பாக உள்ள பொன்னாலயத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு குரல் நான் கேட்டேன். அது கம்பி வைத்திருந்த ஆறாவது தூதரிடம் விடுவி என்று சொன்னது. யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்பட்டிருந்த 4 தூதர்களை, அதாவது அந்த 4 தூதர்கள் 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடத்திற்கு தயார் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே சிறிது நேரம் நின்று சிந்திப்போம். இது உவமையாக எழுதப்பட்ட கவிதை அல்ல. இது பரவலாக விளக்கப்படக்கூடிய சின்ன மொழி அல்ல. இது வரவிருக்கும் தீர்ப்பை நேரடியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு. அதை 4 குறிப்பிட்ட உயிர்கள் நிறைவேற்றுகின்றனர். நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள், சங்கிலிகளால் கட்டப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலப்பரப்பில, அதாவது யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். 1 வருடம் அல்லது காலம் மட்டுமல்ல, உண்மையான 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடம் என்று குறிப்பாக. இது திட்டமிடப்பட்ட செயலை குறிக்கிறது. இது தெய்வீகமான கால அட்டவணையை, ஏற்கனவே தொடங்கியுள்ள ஒரு கவுண்டவுனை குறிக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக சுற்றி கொண்டில்லை. அவர்கள் சுதந்திரமாக சஞ்சரிக்க அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தெய்வீக விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? மனிதர்களில் 1/3 கொல்ல வேண்டும். இது ஒரு பெரும் தீர்ப்பு, உலகளாவிய அளவில் நடைபெறுகிறது. நோவாவின் நாட்களுக்கு பிறகு இது போன்ற அழிவு காணப்படவில்லை. ஆனால் இன்னும் ஆழமான ஒன்று உள்ளது. பைபிளில் கடவுளின் பரிசுத்த தூதர்கள் ஒருபோதும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக விவரிக்கப்படவில்லை. அவர்கள் தூதர்கள், ஊழியர்கள், போராளிகள். அவர்கள் கடவுளின் முன்னிலையில் நிற்கிறார்கள், அனுப்பப்படும் இடத்திற்கு செல்கிறார்கள் மற்றும் அவரது விருப்பத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இந்த தூதர்கள், அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இது கீழ்ப்படியாமை, கிளைமுறை அல்லது ஆபத்தை குறிக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட தூதர்கள் மிகவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே தோன்றுகிறார்கள். அவை எப்போதும் தீர்ப்பு, பாவம் மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டை உள்ளடக்கியவை. அதனால் இயற்கையாகவே கேள்வி எழுகிறது, இந்த 4 தூதர்கள் யார்? ஏன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்? இத்தனை பயங்கரமான எதிர்கால விடுதலையை ஏற்படுத்திய குவைகோத்தில் என்ன நடந்தது? பேதுரும் யூதாவும் குறிப்பிட்ட அந்த வகை உயிரினங்களா? இவர்கள் பாவம் செய்த தூதர்கள், இப்பொழுது தீர்ப்புக்காக காத்திருக்கிறவர்களா? அல்லது இன்னும் பழமையான ஒரு கதை இருக்கிறதா? மனித டுவோ பழக்கத்தின் ஆரம்பத்துக்கே செல்லும் ஒரு கதை, ஆதியாகமத்தின் நிழல்களில் மறைந்திருக்கும் ஒரு கதை. யூபிரேட்டிஸ் ஆற்றில் சிறைப்பட்டுள்ள இந்த தூதர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நாம் மிகவும் தொலைவுக்கு, மனித வரலாற்றின் ஆரம்ப நாட்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பெருங்கொழிப்பு முன்பும், ஆபிரகாமுக்கு முன்பும், நியாயப்பிரமாணம் அல்லது தீர்க்கதரிசிகள் முன்பும் ஆதியாகமத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு விசித்திரமானதும் சர்ச்சைக்குரியதுமான தருணம் இருந்தது. ஆதியாகமம் 6:1-2. மனிதர்கள் பூமியின் மேல் பெருகத் தொடங்கிய போது அவர்களுக்கு மகள்கள் பிறந்தார்கள். தேவபுத்திரர்கள் அந்த மனித மகள்கள் அழகாக இருப்பதை பார்த்து தாங்கள் விரும்பியவர்களை தங்கள் மனைவிகளாக எடுத்துக் கொண்டார்கள். அந்த நாட்களில் நெபிலீம்கள் பூமியில் இருந்தார்கள். பின்னரும் தேவபுத்திரர்கள் மனித மகள்களிடம் வந்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த போதும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் பழைய காலத்தின் வல்லமையுடையவர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள். இவர்கள்தான் அந்த தேவபுத்திரர்கள். பண்டைய யூத மரபிலும் ஆரம்ப கிறிஸ்தவ சிந்தனையாலும் உறுதிப்படுத்தப்பட்டபடி இவர்கள் தேவ தூதர் போன்ற பரலோக இருப்புகள், விண்ணக காவலர்கள். தங்கள் விண்ணக நிலையிலிருந்து விலகி தடை செய்யப்பட்ட எல்லையை கடந்தவர்கள். அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படாததை செய்தார்கள். மனித பெண்களை மணந்து நெபிலிம்கள் எனப்படும் ஒரு ஜாதியை, அதாவது ஒரு ஜெயன்கள், வன்முறையும் ஊழலும் நிறைந்தவர்களை பிறப்பித்தார்கள். இவர்கள் வெறும் உடல் அச்சுறுத்தலாக மட்டுமில்லாமல் மனித இனத்தில் ஆன்மீக மாசுபாட்டையும் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு கலப்பினம், தேவனின் படைப்புக்கான திட்டத்துக்கு நேரடியான தாக்குதலாக இருந்தது. இதன் விளைவு என்ன? ஆதியாகமம் 6:5-7. கர்த்தர் மனிதரின் தீமை பூமியில் மிக அதிகமாக இருப்பதை பார்த்தார். கர்த்தர் கூறினார், நான் மனிதரை உருவாக்கியதை வருந்துகிறேன், எனவே நான் அவர்களை அழித்து விடுவேன். இந்த தேவதூதர் கிளர்ச்சி அந்த காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிக கடுமையான தீர்ப்பான பெருவெள்ளத்தை தூண்டியது. ஆனால் இதை செய்த அந்த தேவ தூதர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தார்களா? அவர்கள் அழிக்கப்பட்டார்களா? புதிய ஏற்பாட்டில் இதற்கான பதில் உள்ளது. யூதா அதிகாரம் 1:6, தங்கள் நிலையை பாதுகாக்காமல் தங்களுக்கு உரிய வாசஸ்தலத்தை விட்டு விலகிய தேவ தூதர்கள் குறித்து அவர்களை அவர் மகா நியாய தினத்திற்கான தீர்ப்புக்காக இருளில் என்றென்றும் கட்டுப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4, தேவன் தேவதூதர்கள் பாவம் செய்தபோது அவர்களை இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி தீர்ப்புக்காக இருளின் குழிகளில் அடைத்தார் என்றால், இவை எல்லா வேதத்திலும் விழுந்த தேவ தூதர்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் பயங்கரமாகவும் கூறப்பட்ட வசனங்களில் சில. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தெய்வீக எல்லைகளை நிராகரித்தார்கள். இதை எதிர்கொண்டு தேவன் அவர்களை தற்காலிகமாக அல்ல என்றென்றும் இருளில் சங்கிலிகளால் சிறையில் வைத்தார். அவர்கள் எங்கே? அது மிகவும் கடுமையான இடம். அதற்கு ஒரு பெயர் உள்ளது. தார்தாரஸ் கிரேக்கத்தில் அடிநிலை உலகத்தின் ஆழ்ந்த குழியாக குறிப்பிடப்படுகிறது. இது பைபிள் தெளிவாகவே ஒரு வகை விழுந்த தேவதூதர்களை பற்றி கூறுகிறது. அவர்கள் பேய்கள் அல்ல, சுதந்திரமாக சுற்றி கொண்டு வருபவர்களும் அல்ல, ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கும் கிளர்ச்சியாளர்கள். இதோ இங்கேதான் தொடர்பு உள்ளது. வெளிப்படுத்தல் 9 யூப்ரேட்டிஸ் ஆற்றின் கீழ் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்கள் இதே குழுவில் சேர்ந்தவர்களா? உலகின் ஆதிகாலம் 6 தேவதூதர்களைப் போலவே இவர்கள் சுதந்திரமாக இல்லை, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யூதா மற்றும் பேதுரு குறிப்பிடும் தேவ தூதர்களைப் போலவே இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது இரக்கம் செய்யவில்லை. அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்லுகிறார்கள். இது தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்களின் பணியல்ல, இது கோபத்தின் விடுதலையாகும். ஆகவே பைபிள் இந்த 4 தேவதூதர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் முன்னுதாரணம் தெளிவாக உள்ளது. கடுமையான கிளர்ச்சியில் ஈடுபட்ட விழுந்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பில் கட்டப்பட்டு ஒரு நாள் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்படுவது மீட்புக்காக அல்ல, அழிப்புக்காக. அவர்களின் நேரம் எப்போது வரும் என்பதை வெளிப்படுத்தல் புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்பட்ட இடம் சீரற்றதாக இல்லை, அது மிகவும் குறிப்பிட்டதாகும். பெரிய யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 4 தேவ தூதர்களை விடுவிக்கவும். வெளிப்படுத்தல் 9:14. ஏன் யூபிரேத்து? இது வெறும் ஒரு ஆறு மட்டுமல்ல, இது முழு வேதாகமத்திலும் மிகவும் முக்கியமான ஆறுகளில் ஒன்றாகும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை காணப்படுகிறது. இது ஒரு வகையான புவியியல் மற்றும் ஆன்மீக அச்சாக செயல்படுகிறது. ஆதியாகமம் 2:14, 4வது 6 யூபிரேத்து ஆகும். யூபிரேத்து ஏதேனில் இருந்து பாய்ந்த 4 ஆறுகளில் ஒன்றாகும். இது கடவுளின் அசல் படைப்பு வடிவமைப்பின் ஒரு பகுதி. மனித குலத்திற்காக கடவுள் நட்ட பரதீசிலிருந்து பாய்ந்து அது வாழ்வு மற்றும் அழகின் ஆறாக தொடங்குகிறது. ஆனால் காலப்போக்கில் யூபிரேத்து முற்றிலும் வேறொன்றாக மாறுகிறது. அது ஆசீர்வாதத்தின் ஆறிலிருந்து பிரிவினை, மோதல் மற்றும் நியாய தீர்ப்பின் ஆறாக மாறுகிறது. வேதாகமத்தில் யூபிரேத்து பெரும்பாலும் சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு எல்லை கோடாக செயல்படுகிறது. அது கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்தின் கிழக்கு எல்லையாக இருந்தது. ஆதியாகமம் 15:18, அது இஸ்ரவேலை சக்தி வாய்ந்த எதிரி பேரரசுகள் அசீரியா, பாபிலோன் மற்றும் பாரசீகத்திலிருந்து பிரித்தது. அது உடன்படிக்கையின் பாரம்பரியத்தின் எல்லையையும் புறஜாதி நாடுகளின் ஆட்சி பரப்பையும் குறித்தது. ஆகவே வேதாகமம் யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்ட தூதர்களை பற்றி பேசும்போது அது கடவுளின் உடன்படிக்கையின் எல்லைக்கு அப்பால் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகளை குறிக்கலாம். மக்கள் உடைந்துவிட காத்திருக்கின்றனர். எரேமியா 46:10, ஆனால் அந்த நாள் கர்த்தராகிய சேனைகளின் தேவனுக்குரியது பழிவாங்கும் நாள், வால் விழுங்கி திருப்தியடையும். ஏனெனில் கர்த்தராகிய சேனைகளின் தேவன் யூபிரேத்து ஆற்றின் வடக்கு பகுதியில் ஒரு பலியை கொண்டிருக்கிறார். இங்கு யூபிரேத்து கடவுளின் பழிவாங்கும் இடமாகும். இது தண்டனை எதிர்க்கும் ஜாதிகளுக்கு வழங்கப்படும் போர்வெளி. மறுபடியும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 16:12, 6வது தூதன் தன் பாத்திரத்தை பெரிய யூபிரேத்து ஆற்றின் மீது ஊற்றினான். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. இறுதி காலங்களில் யூபிரேத்து ஆறு உலர்த்தப்பட்டு படையெடுக்கும் ராஜாக்களுக்கு ஒரு பாதை உருவாக்கப்படும். இது உலகின் இறுதி போர் அர்மகத்தோன் நிகழும் மேடையை அமைக்கிறது. அதனால் நாம் ஒரு முறைமையை காண்கிறோம். யூப்ரேத்து முதலில் சொர்க்கத்தின் ஆறாக துவங்கி உடன்படிக்கையும் கிளர்ச்சியும் கொண்ட எல்லையாக மாறுகிறது. பின்னர் அது தீர்ப்பும் படையெடுப்பும் நடைபெறும் ஒரு வாய்க்காலாக மாறுகிறது. யூப்ரேத்து வெறும் வரலாற்று பகுதி மட்டுமல்ல, ஆன்மீகமான ஒரு பிளவு கோட்டாக இருக்க முடியுமா? வானத்தின் கட்டளைகள் இருளின் ராஜ்யங்களை எதிர்கொள்ளும் இடமா? கிளர்ச்சி செய்த சக்திகள் விடுதலையின் நேரம் வரைக்கும் நிறைந்திருக்கும் ஒரு வாயில் அல்லது சிறையா? பண்டைய மெசொப்பொத்தேமிய நம்பிக்கையில் யூப்ரேத்து பகுதியும் பாதாள உலகும் பரிமாணங்களை பிரிக்கும் வாயில்கள் மற்றும் ஆறுகள் உள்ளதாக கருதப்பட்டது. நாம் தெய்வீக கோட்பாட்டை புராணக் கதைகளில் அடிப்படையாக்கவில்லை என்றாலும், பைபிள் தீர்க்க தரிசனங்கள் இந்த பண்டைய பார்வைகளுடன் சில முக்கியமான வகைகளில் ஒத்துப்போகும் விதம் சுவாரஸ்யமாக உள்ளது. தெய்வீகமாகவும் நேரடியாகவும் ஒரு தடையாக யூப்ரேத்தை தேவன் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்திருக்கலாம். இது தெய்வீகமான எல்லை, குழப்பம் வெடிக்கும் முன் கடைசி வரி. ஆகவே வெளிப்படுத்தலில் நான்கு அழிவுக்குரிய தூதர்கள் யூப்ரேத்தில் உள்ளார்கள் என்று கூறப்படும் போது அது வெறும் இடத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது இந்த சக்திகள் மனித நாகரிகத்தின் எல்லைக்கு அப்பால் தேவனின் கிருபையும் தீர்ப்பும் சந்திக்கும் எல்லையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை குறிக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்படும் போது கோபத்தின் கதவுகள் திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 9:15 உள்ள அந்த பயமுறுத்தும் வரியை மீண்டும் நினைவு கூர்வோம். அந்த நான்கு தூதர்கள் மணி, நாள், மாதம், வருடம் என துல்லியமாக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள். மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே உள்ள துல்லியத்தை கவனியுங்கள். இந்த உயிர்கள் வெறுமனே கட்டுப்படுத்தப்பட்டு மறக்கப்படவில்லை, அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. இந்த வரலாற்றின் துல்லியமான தருணத்திற்காகவே திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டிருந்தன. மணி, நாள், மாதம், வருடம் முன்னதாகவும் இல்லை, பின்னதாகவும் இல்லை. தெய்வீக தீர்ப்பு திட்டமிட்டபடி இந்த நான்கு தூதர்களுக்கு ஒரு பணி உள்ளது. அது பயமுறுத்தும் ஒன்று. மனிதர்களில் 1/3 மரணத்திற்கு காரணமாகும் நிகழ்வை வழிநடத்துவது. இப்போது கேள்வி, அவர்கள் யார்? அவர்கள் தூதர்கள் அல்லது ஒளியின் பணியாளர்கள் என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் சொர்க்கத்தில் கடவுளை புகழ்ந்து காணப்படவில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், ஆபத்தானவர்கள் மற்றும் கோபத்தின் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போது முன்னணி இரண்டு விளக்கங்களை ஆராய்வோம். முதல் ஒன்று, ஏனோக்கு நூலில் வரும் வாட்சர்கள். பைபிள் நூல்களின் பகுதியாக இல்லாவிட்டாலும் ஏனோக்கு நூல் பழமையான யூதர்களின் சிந்தனையில் ஒரு பார்வையை வழங்குகிறது. மேலும் இது யூதா அதிகாரம் 1:14-15 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இதற்கு தீர்க்க தரிசன முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஏனோக்கின் கதையில் வாட்சர்கள் எனப்படும் 200 தூதர்களின் ஒரு குழு பெருவெள்ளத்திற்கு முன்பு பூமிக்கு இறங்கினர். அவர்கள் மனித பெண்களுடன் கலந்தனர். இதனால் ஒரு ஜெயின்கள் அல்லது நெபிலிம் என்ற இனத்தை உருவாக்கினர். இந்த தூதர்கள் தடை செய்யப்பட்ட அறிவை, மந்திரவாதம், ஜோதிடவியல், ஆயுதம் தயாரித்தல் ஆகியவற்றை கற்றுத்தந்தனர். இதனால் மனிதர்களை டூஒழித்தனர். இந்த கிளர்ச்சிக்காக அவர்கள் கடவுளால் தீர்ப்பளிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வரை ஆழ்கடலில் சிறைபிடிக்கப்பட்டனர். 1 ஏனோக்கு 10:19-12:13. அவர்களை 70 வரை பூமியின் பாறைகளுக்கு கீழே கட்டி வையுங்கள், அவர்களின் தீர்ப்பு நாளும் முடிவும் வரும் வரை. இது பரிச்சயமாக இருக்கிறதா? இருளில் கட்டப்பட்ட தூதர்கள், எதிர்கால தீர்ப்புக்காக சிறைபிடிக்கப்பட்டவர்கள், இறுதி நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள். இவை வெளிப்படுத்தல் 9 இன் விவரத்துடன் நெருக்கமாக ஒத்திருக்கின்றன. யூப்ரேத்தீஸ் ஆற்றிலுள்ள நான்கு தூதர்கள் 200 தலைவர்களாகவும் உயர்ந்த வாட்சர்களாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவர்களை விடுவிப்பது உலகில் ஒரு அதிமானிட தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, அவர்கள் பழமையான சக்திகள். மனித பாவத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே முத்திரை போட்டு மறைக்கப்பட்டவர்கள். 2 தீர்ப்பின் அதிகாரங்கள். 2 வாய்ப்பு தானியேல் அதிகாரம் 10:12 வருகிறது. அங்கு நாம் ஆன்மீக அதிகாரங்களை சந்திக்கிறோம். தானியேல் அதிகாரம் 10:13, ஆனால் பெர்சியாவின் ராஜ்யத்தின் அரசன் எனக்கு எதிராக நின்றான். 21 இதோ தலைமை அரசர்களில் ஒருவரான மிகேல் எனக்கு உதவ வந்தார். இந்த வசனம் ஒரு காணாத போரை வெளிப்படுத்துகிறது. தேவ தூதர் அரசர்கள் நாடுகள் மற்றும் பிரதேசங்களை ஆளுகிறார்கள். இவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, இவர்கள் முழு பேரரசுகளுக்கு, பெர்சியா, கிரேக்கம் மற்றும் பலவற்றுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச அளவிலான சக்திகள். இப்போது சிந்தியுங்கள், வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தேவதூதர்கள் யூப்ரேத்தீஸ், பாபிலோன், அசீரியா, பெர்சியா அல்லது வீழ்ந்த சுமேரின் பழமையான ராஜ்யங்களை மேற்பார்வையிட முதலில் நியமிக்கப்பட்ட தீய அதிகாரங்கள் என்றால் என்னாகும்? அவர்களின் சக்தி பிரதேசத்தை சார்ந்தது. அவர்களின் தாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. இப்போது அவர்களை விடுவிப்பது ஒரு புதிய உலகப் போரை தூண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. இந்த தேவ தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. அவர்கள் மிகேல் கப்ரியேல் போல தேவகட்டளைப்படி செயல்படுவதில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது அவர்கள் விசுவாசமற்றவர்கள் என்பதை காட்டுகிறது. அவர்கள் ஆபத்தானவர்கள். தீர்ப்பு நாள் வரை அவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான தெய்வீக உண்மையாகும். தேவன் ஒருவரை பயன்படுத்துவதால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதல்ல. ஏசாயா 10:5-6 அசீரியாவை என் கோபத்தின் கோல் என்கிறது. அவர்கள் பக்தியற்றவர்கள். அதுபோல் ஹபக்கூக் 1:6 தேவன் கல்தேயர்களை ஒரு கடுமையான ஜாதியாக எழுப்பி யூதாவை தண்டிக்கச் செய்தார் என்கிறது. அதேபோல் வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தூதர்களும் தேவனின் தீர்ப்புக்கான கருவிகள். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவர்கள் கோபத்தின் தூதர்கள். தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவருக்கு கீழ்ப்படையவில்லை. ஒரு புயலை விடுவிப்பது போல அவர்கள் அழிவை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் மின்னலை போல தேவன் அனுமதிக்கும் இடத்தில தான் அவர்கள் தாக்குகிறார்கள். அவர்கள் தேவன் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அவருக்கு எதிராக இருப்பவர்களையும் கூட இந்த 4 தூதர்கள் யூபிரேதேஸ் ஆற்றிலிருந்து இறுதியாக கட்டிலிருந்து விடுவிக்கப்படும் போது உலகம் தெய்வீக தீர்ப்பின் முழு பாரத்தையும் அறிந்து கொள்ளும். இந்த தீர்ப்பின் பாரத்துடன் அமைதியாக அமர்வோம். வெளிப்படுத்தல் 9:16-18 குதிரை வீரர்களின் எண்ணிக்கை 20 கோடி. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். என் தரிசனத்தில் பார்த்த குதிரைகளும் வீரர்களும் இப்படித்தான் இருந்தனர். அவர்களின் மார்பு கவசங்கள் நெருப்பு நீலம் மற்றும் கந்தக நிறமாக இருந்தன. 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கந்தகம் அவர்களின் வாயிலிருந்து வந்ததில் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டனர். அந்த எண்ணிக்கை 200 மில்லியன். அது நேரடியாகவோ அல்லது குறியீடாகவோ இருந்தாலும் அதன் அளவு கற்பனைக்கே அப்பாற்பட்டது. யோவானின் காலத்தில் அது பூமியின் மொத்த மக்கள் தொகையை விடவும் அதிகமாக இருந்தது. அதாவது இது அதிர்ச்சியூட்டுவதற்காகவே சொல்லப்பட்டது. இது உலகளாவிய பேரழிவை விவரிக்கும் உலக முடிவுக்கால மொழியாகும். இது வெறும் ஒரு போர் மட்டுமல்ல. இது உங்கள் சாதாரண யுத்தம் அல்ல. இது தெய்வீக தீர்ப்பு அதிசய சக்திகள் வழிநடத்தும் முழுமையாக மனிதர்களல்லாத ஒரு படையால் நிறைவேற்றப்படும். மேலும் இது உலக மக்கள் தொகையின் 1/3 மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மனிதர்களில் 1/3 தீவிரத்தை கவனியுங்கள். பில்லியன்கள் உயிர்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. உலகின் முழு பகுதிகள் அழிவடைந்துள்ளன. நகரங்கள் தீயில் எரிகின்றன. புகை சூரியனை மறைத்து விடுகிறது. காற்று கந்தக விஷத்தால் நிரம்பியுள்ளது. சோதோம் மற்றும் கோமோராவுக்கு வந்த தீர்ப்பை போல. ஆனால் இது உலகளாவிய அளவில். இது கடந்த கால தீர்ப்புகளின் பயங்கரமான ஒலிகளை நினைவூட்டுகிறது. எகிப்தின் பிணிகள், வானிலிருந்து வந்த தீ, நீர் இரத்தமாக மாறியது, முதல் வந்த மக்களின் மரணம், நோவாவின் பெருவெள்ளம். அப்போது கடவுள் ஒரு நீதிமான குடும்பத்தை தவிர அனைத்து உயிரினங்களையும் அழித்தார். சோதோம் வீழ்ச்சி. அங்கு தீ மற்றும் கந்தகம் தீயவர்களுக்கு மேல் பெய்யப்பட்டது. இன்னும் இது அதைவிட மிகப்பெரியது. இது ஒரு எச்சரிக்கை அல்ல. இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளை, விகார வழிபாடு மற்றும் ஆன்மீக கண்மூடித்தனத்தின் விளைவு. ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த தேவ தூதர்கள் இப்போது தீர்ப்பின் படையை வழிநடத்துகிறார்கள். தீ, புகை, கந்தகம் ஆகியவை நேரடி அல்லது குறியீடாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத அழிவை குறிக்கின்றன. சில அறிஞர்கள் இதை அதிசயப்படையாக கருதுகின்றனர். மற்றவர்கள் இது பேய்கள் கூட்டமாகவோ அல்லது நரக சக்திகளால் தூண்டப்பட்ட மனித போராகவோ இருக்கலாம் என்கின்றனர். இதை எப்படி விளக்கினாலும் விளைவு ஒன்றே: பெரும் மரணம், உலகளாவிய பயம், முழு உலகமும் தன் முழங்காலில் விழும் நிலை. ஆனால் வெளிப்படுத்தல் 9 உள்ள மிக கவலைக்கிடமான வசனம் இதுதான். வெளிப்படுத்தல் 9:20 இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தும் அந்த பயங்கரத்தையும் அடையாளங்களையும் கடவுளின் தெளிவான கையையும் பார்த்தும் தங்கள் கைகளால் செய்த செயல்களில் மனந்திரும்பவில்லை. உயிர் வாழ்ந்தவர்கள் இன்னும் எதிர்ப்புடன் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை பிடித்துக் கொண்டு மாயாஜாலத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொலை, பாலியல் ஒழுங்கின்மை மற்றும் திருட்டில் தங்களை ஆழ்த்திக் கொள்கிறார்கள். இது மாற்றமில்லாத தீர்ப்பு, சரணடையாத வேதனை. அவர்கள் இரக்கத்திற்காக அழைக்கவில்லை. தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். எகிப்தில் இருந்த பார்வோவை போல. வெளியேறல் 9:12. ஆனால் கர்த்தர் பார்வோவின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் கேட்கவில்லை. அவன் ராஜ்யம் பேரழிவுகளால் அழிக்கப்பட்ட போதும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது இறுதி காலங்களில் மனிதர்கள் அதே துயரத்தை மீண்டும் நிகழ்த்துகிறார்கள். கடவுள் அழிவில் மகிழ்ச்சி அடைவதில்லை, அவர் மனம் திரும்புதலை விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் இரக்கத்தை நீண்ட நாட்கள் மறுத்துவிட்டால் தீர்ப்பு வருகிறது. வெளிப்படுத்தலில் இந்த தருணம் ஒரு திருப்பு முனை. அபீஸின் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகள் இனி கட்டுப்படுத்தப்படவில்லை. உலக மேடை இப்போது அதிசயமான போர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் தங்கள் கிளர்ச்சியின் விலையை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அப்போதும் கூட கடவுள் மனம் திரும்புவதற்கான இடத்தை விடுகிறார். அதுதான் தீர்ப்புக்குள் இருக்கும் இரக்கம். இருப்பினும் உலகம் அதை ஏற்கவில்லை. இந்த கட்டத்தில் பல பார்வையாளர்கள், நாம் உண்மையில் ஒரு நதி கீழே சங்கிலியிடப்பட்ட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமா என்று கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி. எல்லாம் பார்த்தால் வெளிப்படுத்தல் நிறைய சின்னங்களால் நிரம்பியுள்ளது. பாம்புகள், மிருகங்கள், வானிலிருந்து விழும் நட்சத்திரங்கள், தேவாலயங்களை குறிக்கும் விளக்கு தூண்கள். அப்படியென்றால் இந்த பகுதி சின்னமாக இருக்கிறதா, அல்லது நாம் அதை சொல்வது போல் நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? விவரமாக பார்ப்போம். முதலில் ஆன்மீக சிறைபிடிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? உருவகமாக அல்லாமல் வேதாகமம் மிகவும் தெளிவாக உள்ளது. சில விழுந்த தேவதூதர்களை கடவுள் சுதந்திரமாக சுற்ற அனுமதித்திருக்கிறார், ஆனால் மற்றவர்களை ஆன்மீக சிறைகளில் கட்டுப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் அதிகாரம் 20:1-3. பின்னர் நான் வானத்திலிருந்து இறங்கும் ஒரு தேவதூதரை பார்த்தேன். அவன் கையில் ஆழ்குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கிலியும் வைத்திருந்தான். அவன் அந்த பாம்பை, அதாவது பழைய பாம்பு சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். இங்கே சாத்தானே நேரடியாக கட்டப்பட்டு ஆழ்குழியில் பூட்டி வைக்கப்படுகிறார். இது வேதாகமம் முழுவதும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் ஒரு சொல், அதாவது அடிக்கடி கிளர்ச்சி செய்த ஆவிகளுக்கான அடிக்கடி இல்லாத குழி. லூக்கா 8:31. அந்த பேய்கள் இயேசுவிடம் மீண்டும் மீண்டும் அவர்களை ஆழ்குழிக்குள் அனுப்ப வேண்டாம் என்று வேண்டினார்கள். பேய்களுக்கே அந்த ஆழ்குழி பயமளிப்பதாக இருந்தது. அவர்கள் அது உண்மையான இடம் என்பதை அறிவார்கள். உருவகமாக அல்ல, அது விழிப்புணர்வு, வேதனை மற்றும் கட்டுப்பாட்டிற்கான இடம், அழிவுக்கான இடம் அல்ல. யூதா 1:6. தங்கள் நிலையை காக்காமல் தங்கள் வசிப்பிடத்தை விட்டு விலகிய தேவ தூதர்களை அவர் நித்திய சங்கிலிகளில் இருளுக்குள் மகா நியாயத்தினத்திற்காக வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி இருளின் சங்கிலிகளில் ஒப்படைத்தார். இந்த வசனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொடர்ச்சியான படத்தை காட்டுகின்றன. சில விழுந்த தேவ தூதர்கள் தற்போது பூமியில் செயல்படவில்லை. அவர்கள் ஆன்மீக சிறையில் இருக்கின்றனர், விடுவிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றனர். அவர்கள் விடுவிக்கப்படும் போது அது சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அல்ல, நியாயத்திற்காக. 6. ஏன் யூப்ரேதேஸ்? இங்கேதான் இது இன்னும் சுவாரஸ்யமாகிறது. யூப்ரேதேஸ் 6 வெறும் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு நீர்வழி மட்டுமல்ல, இது ஆன்மீக எல்லையையும் உலகங்களுக்கு இடையிலான ஒரு எல்லையையும் குறிக்கக்கூடும். எடன் தோட்டத்திற்கு வாசல்கள் இருந்தது போலவும் சொர்க்கமும் நரகமும் இடங்களும் எல்லைகளும் கொண்டது போலவும் யூப்ரேதேஸ் இரட்டை பங்கு வகிக்கக்கூடும். அது நேரடி, புவியில் பழமையான நாகரிகங்களுடன் தொடர்புடைய ஒரு இடம். ஆன்மீகமாக ஒரு வாயிலாகவும் ஒரு சிறை முத்திரையாகவும் அல்லது அகழியின் மீது ஒரு பரிமாண மறைவு போர்வையாகவும் இருக்கலாம். இது புதுமையானது அல்ல. பைபிளில் இயற்கை இடங்கள் ஆன்மீக ஆழத்துடன் பேசப்படுகின்றன. சீனாய் மலை, அங்கு சொர்க்கமும் பூமியும் சந்தித்தன, கடவுள் தீயில் இறங்கினார். யோர்தான் 6, அங்கு தெய்வீக மாற்றங்கள் நிகழ்ந்தன. உதாரணமாக வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கடந்து செல்வதும் இயேசுவின் தண்ணீர் ஸ்நானமும் ஹின்னோம் பள்ளத்தாக்கு கெஹென்னா என்பதும் இயேசு நரகத்தை விவரிக்க பயன்படுத்திய உண்மையான இடம். ஆகவே ஆம், யூப்ரேதேஸ் நேரடியாகவும் குறியீடாகவும் இருக்கலாம். இது ஒரு இடம், ஆனால் அதே சமயம் ஒரு வாயிலாகவும் உள்ளது. ஒரு சிறை நுழைவாயில் கடவுளால் முத்திரை போடப்பட்டு நியமிக்கப்பட்ட நேரத்தில் திறக்க காத்திருக்கிறது. இவை உண்மையான தூதர்கள் உண்மையான சிறையில் இருக்கிறார்களா? எல்லா அறிகுறிகளும் ஆம் என்று சுட்டிக்காட்டுகின்றன. வெளிப்படுத்தலின் படங்கள் பல இடங்களில் குறியீடாக இருந்தாலும் இந்த தீர்ப்புகளுக்கு பின்னுள்ள தியாலஜி நேரடி உண்மையுடன் ஒத்துப்போகிறது. கடவன் தன் காலகட்டத்தில் ஆன்மீக உயிர்களை கட்டி சங்கிலியிட்டு கட்டுப்படுத்தி விடுவிக்கிறார். அவர் சாத்தானை கட்டியிருந்தால், வாட்சர்களை சிறையில் அடைத்திருந்தால், அபீஸில் வீசப்பட வேண்டாம் என்று கெஞ்சிய தீ ஆவிகளை வெளியேற்றியிருந்தால், அப்போது உலகளாவிய பேரழிவுக்கு காரணமான 4 அழிவு தூதர்கள் இப்போது எங்கேயோ ஒருவேளை யூபிராட்டிஸ் ஆற்றுக்கு கீழே பார்வைக்கு அப்பாற்பட்டும் நினைவில் இல்லாத போதும் முழுமையாக உண்மையாகவே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புவது கடினமல்ல. இது கற்பனை அல்ல, இது கடவுளின் வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட அதிசயமான உண்மை. ஆறாவது கம்பி ஊதும் போது ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்தது விடுவிக்கப்படும், கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பயமாக மாறும். அது நேரடி உண்மையா இல்லையா என்பதே கேள்வி அல்ல. கேள்வி என்னவென்றால், வரவிருப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? இப்போது நாம் இந்த அதிசயமான தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து விட்டோம். கேள்வி என்னவென்றால், இது இப்போது நமக்கு என்ன அர்த்தம்? நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு ஆற்றுக்கு கீழே கட்டப்பட்டுள்ள நான்கு தூதர்கள் 200 மில்லியன் பேருடன் கூடிய ஒரு படையை கட்டளையிடுவது மற்றும் மனிதர்களில் மூன்றில் ஒருவரை கொல்வது என்பது பயங்கரமான காட்சி. ஆனால் விசுவாசிக்கு இந்த பகுதி பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இது நம்மை விழிப்பூட்டவும் உணர்வூட்டவும் இருக்கிறது. மேலும் கர்த்தரின் நாள் அருகில் இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. லூக்கா அதிகாரம் 21:26-28 உலகத்தில் வரவிருப்பதை நினைத்து மக்கள் பயத்தில் மயங்கி விழுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் போது நீங்கள் எழுந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு அருகில் வருகிறது. உலகம் பதற்றப்படும் போது தேவாலயம் தயாராகிறது. மற்றவர்கள் பயத்தில் ஓடும் போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம், ஏனெனில் ஒவ்வொரு தீர்ப்பு தூண்டில், ஒவ்வொரு கோபத்தின் முத்திரையில், ஒவ்வொரு உலக அழிவின் சவாரியில் கூட அனைத்தையும் மீண்டும் நிலைநிறுத்த தயாராகும் நீதிமான ராஜா ஒருவர் இருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் குழப்பத்தின் முகவர்கள் அல்ல, அவர்கள் நீதியின் கருவிகள். அவர்களின் பணி சீரற்றது அல்ல, அது துல்லியமாக நேரம் பார்த்து நடைபெறுகிறது. அவர்களை விடுவிப்பது தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படி. தீர்ப்பிலும் கூட தேவன் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார், கோபத்திலும் கூட அவர் இரக்கத்தை நினைவில் வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நம்மை கண்ணாடியில் பார்க்க வைக்கிறது. இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நாம் வாழ்கிறோமா என்று கேட்க வைக்கிறது. நாம் வசதியில் கவனச்சிதறலாக இருக்கிறோமா, அல்லது நம்பிக்கையால் முன்னேறுகிறோமா? நாம் அவசரத்துடன் ஜெபிக்கிறோமா, அல்லது அறிகுறிகளை பார்த்தும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? ரோமர் 13:11-12 உங்கள் தூக்கத்தில் இருந்து எழும்ப வேண்டிய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது, ஏனெனில் நாம் முதலில் விசுவாசித்த போது காட்டிலும் இப்போது நம்முடைய ரட்சிப்பு நெருக்கமாக இருக்கிறது. இரவு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது, பகல் விரைவில் வரப்போகிறது. தேவன் தண்டனையை வெளிப்படுத்துவது வெறும் தகவலுக்காக அல்ல, அவர் அதை நம்மை மாற்றத்திற்காக வழிநடத்துவதற்காகவே வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இயேசு தன் சீடர்களை மீண்டும் மீண்டும் கவனமாக இருங்கள், தயாராக இருங்கள், விசுவாசமாக இருங்கள் என்று எச்சரித்தார். மத்தேயு 24:44 ஆகையால் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரப்போகிறார். யூப்ரட்டீஸ் ஆற்றிலுள்ள நான்கு தூதர்கள் கதைகளோ குறியீட்டு கற்பனைகளோ அல்ல, அவை உண்மையானவை. மேலும் அவை தேவனின் இறுதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவற்றின் கதை தீயவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இல்லாமல் தேவாலயத்திற்கும் விழிப்பூட்டும் அழைப்பாகும். 1 பேதுரு 4:7 எல்லா விஷயங்களின் முடிவும் அருகிலுள்ளது. ஆகையால் நீங்கள் ஜாகிரதையாகவும் தெளிவான மனதுடன் இருப்பதாலும் ஜெபிக்க முடியும். இது சாதாரண விசுவாசத்திற்கு ஏற்ற காலம் அல்ல. இது மனந்திரும்பவும் கவனத்தை திருப்பவும் நித்திய வாழ்வு உண்மை என்று வாழவும் வேண்டிய காலம், ஏனெனில் அது உண்மையே. எபிரேயர் 10:31 உயிருள்ள தேவனின் கைகளில் விழுவது பயங்கரமானது. ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. ரோமர் 10:13 ஆண்டவரின் நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரும் நீதி உள்ளவர்களுக்கே மட்டுமல்ல, மதபேற்றவர்களுக்கே மட்டுமல்ல, அவரை பணிவுடனும் விசுவாசத்துடனும் நாடும் யாரும் மீட்கப்படலாம். அப்படியென்றால் கம்பி ஒலிக்கும் போது நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? நீங்கள் ராஜாவை எதிர்பார்த்து பார்ப்பீர்களா, அல்லது அவரது கோபத்திலிருந்து மறைவீர்களா? இந்த தீர்க்க தரிசனம் தேவ தூதர்களை பற்றியே மட்டுமல்ல, இது உங்களை பற்றியும் உங்களிடம் இன்னும் உள்ள நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதையும் பற்றியது. இந்த வீடியோ உங்கள் கண்களை முன்பு பார்த்திராத ஒரு உண்மைக்கு திறந்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள், கீழே கருத்து எழுதுங்கள். நீங்கள் நான்கு தேவ தூதர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா, அல்லது அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்களா? பைபிள் முடிவு காலங்களை பற்றி உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மற்றும் வேதாகமத்தின் மறைந்துள்ள மர்மங்கள், தீர்க்க தரிசன கால வரிசைகள் மற்றும் இயேசு கிறிஸ்துவில் காணப்படும் நித்திய நம்பிக்கையை ஆராயும். மேலும் பல வேதாகம அடிப்படையிலான ஆவணப்படங்களுக்கு சந்தா செய்ய மறந்துவிடாதீர்கள்.
3: ஏனோக்கு சாதாரண மனிதர்கள் ஒருபோதும் காணாத தரிசனங்களை கண்டார். அவர் தேவதூதர்கள் நிற்கும் இடங்களில் நடந்தார். உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து மறைக்கப்பட்ட இரகசியங்களை கேட்டார். அவர் வானவர்களின் வீழ்ச்சியையும் இன்னும் வரவிருக்கும் ராஜ்யங்களின் எழுச்சியையும் பார்த்தாரு. அவர் எழுதியது கற்பனை அல்ல, அது எல்லா தலைமுறைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. பெருங்கொழிப்பு வருவதற்கு முன், மோசேக்கு முன், அரசர்களும் ராஜ்யங்களும் உருவாகும் முன் ஏனோக்கு என்ற ஒரு மனிதர் இருந்தார். உலக இருள மூழ்கும் போது கூட அவர் தேவனுடன் நடந்தார். ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு பயங்கரமானத உலக முடிவின் ஒரு தரிசனத்தை காட்டினார். அது ஒரு சிறிய எச்சரிக்கை அல்ல, அது அமைதியான செய்தி அல்ல, அது தேவன் தாமாகவே பூமியை நியாயம் செய்ய இறங்கும் நாளின் ஒரு சின்ன காட்சி. ஏனோக்கு பரிசுத்தவரே வானத்திலிருந்து வருவதை கண்டார். அவர் தேவன் சினாய் மலையில இறங்குவத ஆயிரக்கணக்கான பரிசுத்த தூதர்கள் அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்தார். அவரது இருப்பால் ஆகாயம் எரிந்தது. அவரது காலடியில பூமி நடுங்கியது. ஒவ்வொரு கண்களிலும் பயம் நிரம்பியது. மலைகள் ஆழமாக நடுங்கின. உயர்ந்த மலைச்சரிவுகள் உலர்ந்த மண் போல உடைஞ்சன. பூமியின் மிக வலிமையான பகுதிகளும் அவர் தோன்றும் போது நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனத்துல பரிசுத்தவர்கள் தேவனை சுற்றி திரண்டனர். அவர் மகா வல்லமையுடன் வந்தார். அப்போது ஏனோக்கு இதன் அர்த்தத்தை அறிவித்த, தேவன் அனைவரையும் நியாயம் செய்ய வருகிறார். அவர் தீயவர்களை அடிப்பார், தீமையில் தொடரும் அவர்களை அழிப்பார். அவருக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவமும் பேசப்பட்ட கடுமையான வார்த்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எதுவும் மறைஞ்சிருக்காது. அந்த நாள்ல மலைகள் தீயில் மெழுகு போல உருகும், பூமி உடைந்து போகும், எல்லா பெருமை கொண்டவர்களும் தீயவர்களும் பயத்தில் நடுங்குவார்கள் என்று ஏனோக்கு கூறினார். மக்கள் வலிமையானதும் அசைக்க முடியாதது என்று நினைத்த உலகம் பரிசுத்தவானின் வல்லமையின் முன் சிதறிவிடும். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பயத்தை மட்டும் பற்றியதல்ல, அது நம்பிக்கையும் பற்றியது. நீதிமான்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அமைதி அடைவார்கள். தீமைக்கு தீர்ப்பு விழும்போது அவர்கள் அவருடைய பாதுகாப்பில் பாதுகாப்பா நிற்பார்கள். கடவுள் பூமியை சுத்தம் செய்து நீதியை நிலைநிறுத்துவார். இது ஏனோக்கு முதல்ல பேசிய செய்தி. உலகிற்கு ஒரு எச்சரிக்கை, அரிசுத்தமான மகத்தானவர் வரப்போகிறார். அவர் தீமையை என்றென்றும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது வந்தபோது அவருடைய முன் எந்த தீமையும் தப்பிக்க முடியாது. ஏனோக்கு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க தொடங்கினார். தீர்ப்பு பற்றிய தரிசனத்தை கண்ட பிறகு அவர் தனது கண்களை பூமி, ஆகாயம் மற்றும் கடவுள் படைத்த அனைத்திலும் திருப்பினார். அவர் கண்டது எளிமையானதா இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தி இருந்தது. படைக்கப்பட்ட அனைத்தும் தங்களது பாதையை பின்பற்றின. அனைத்தும் அதை இயக்க சொன்னபடி நகர்ந்தது. எதுவும் தன் இடத்தை விட்டு வெளியேறலைய. அவர் காலையிடும் சூரியனையும் மாலை மறையும் சூரியனையும் பார்த்தார். அது ஒருபோதும் தவறமில்லை. அவர் நிலவும் தங்களது பருவங்கள்ல பிரகாசிக்கும் நட்சத்திரங்களையும்

பத்தில ஏற்படுத்தியபடி மாறின. ஏனோக்கு மரங்களை உறுதியா நிற்கும் நிலையில பார்த்த. கடுமையான குளிர்காலங்களையும் சில பழமையான தேவதாறு மரங்கள் ஆண்டுதோறும் பசுமையாகவே இருந்தன. ஆறுகள் தங்களது வாய்க்கால்களில் ஓடின. காற்றுவேல் தங்களது நேரத்தில் வீசியது. மழை அனுப்பப்பட்ட போது பெய்தது. பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு விதிக்கப்பட்ட சட்டத்தை பின்பற்றின. யாரும் பாதிக்கவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை, யாரும் தங்களது பாதையை மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனா ஏனோக்கு மனிதர்களை பார்த்தபோது வேறுபட்ட ஒன்றை கண்டார். அவர் கிளர்ச்சியை கண்டார். சூரியன் கீழ்படியும் நட்சத்திரங்கள் தங்களது ஒழுங்கை காக்கும் போது மனிதர்கள் தங்களது சொந்த வழியை தேர்ந்தெடுத்தனர். மரங்களும் கற்களும் தங்களது இடத்துல இருந்த போது மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினர். பிரபஞ்சம் தம் படைப்பாளையை மதித்தது. ஆனா மனிதன் முகந்திருப்பினான். ஏனோக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. மலைகள் தங்களை வைத்து இடத்துல நிலைத்திருக்கும் போது மனிதர்கள் எப்படி இவ்வளவு துணிச்சலா கிளர்ச்சி செய்ய முடியும்? பூமியின் இயற்கை அனைத்தும் முழுமையான கீழ்ப்படிதலுடன் இயங்கும் போது அவர்கள் எப்படி கடவுளின் கட்டளையை புறக்கணிக்க முடியும்? பூமி தானே அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருந்தது. அதனால் ஏனோக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கினர். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தங்களது இடத்தை காக்கும் போது மனிதர்கள் அதை விட அதிகமா தங்களது இடத்தை காக்க வேண்டாமா? கடவுளின் கட்டளையை மீறும்பவர்கள் அமைதியை காண மாட்டார்கள். பருவங்கள் தங்களது பாதையை பின்பற்றுவது போல கிளர்ச்சிக்கு பிறகு தீர்ப்பும் வரும். அவர்களை சுற்றியுள்ள உலகம் கடவுளின் சட்டம் உறுதியாக நிற்கிறது என்பதற்கான சான்றாக இருந்தது. அதை எதிர்த்து போராடுவோர் தனியாக நிற்க நேரிடும். ஏனோக்கு சொர்க்கமும் பூமியில் பற்றிய மறைந்த விஷயங்களை பற்றி மேலும் அறிவை பெற்றுக் கொண்ட போது தேவதூதர்களிடையே ஒரு பெரிய மாற்றம் எப்படி தொடங்கியது என்பதையும் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல பூமியில் மக்கள் பெருகி அவர்களுக்கு மகள்கள் பிறந்தபோது சில தேவதூதர்கள் வானத்திலிருந்து கீழே பார்த்து அவர்களை கண்டார்கள். இந்த தேவதூதர்கள் வாச்சர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பங்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவர்கள் உயர்ந்தவரின் கட்டளை கீழ் கவனித்து சேவை செய்ய வேண்டும் அர்த்தம். அதே தேர்வு எடுத்து 200 பேராக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹெர்மோன் மலையில இறங்கினார்கள். அந்த மலை அவர்களின் உடன்பாட்டின் இடமா ஆனது. அவர்களின் தலைவன் செம்யாசான் என்று அழைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசினார். அவர்கள் யோசித்ததை செய்யும் பொறுப்பின் பாரத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சா குற்றம் முழுவதும் தனக்கு மட்டுமே வரும் என்று அவர் பயந்தார் என்று சொன்னார். அதனால் எல்லோரும் ஒன்றாக சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அங்கே ஹெர்மோன் மலையில் அவர்கள் ஒரு தீவிரமான உறுதிமொழி எடுத்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து யாரும் திரும்பிவிடக் கூடாதுன்னு தங்களை தாங்களே சபதம் செய்து கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். மனித மகள்களில் இருந்து மனைவிகளை தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள். மனித பெண்களுடன் இணைந்து பூமியில மனிதர்களாக வாழ ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு சிறிய படி அல்ல, இது ஒரு எல்லையை கடந்தது. வாச்சர்கள் தங்களுக்கான சரியான வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு அமைக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து அவர்கள் விலகி நின்றார்கள். அவர்கள் மனிதர்களின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடையே வெளிப்படையாக நடந்தார்கள். பூமியின் மக்களுக்கு அவர்கள் மனிதர்களாக தோன்றினார்கள். ஆனால் மற்ற மனிதர்களை போல இல்ல. அந்த சத்தியத்திற்காக ஹெர்மோன் மலைக்கு அந்த பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே அவர்கள் தங்கள் முடிவில ஒன்றிணைந்தார்கள். தங்கள் வாக்குறுதியில ஒன்றுபட்டு அவர்கள் முன்னேறிட அவர்களின் இதயங்களில் தோன்றிய ஆசை செயலில் மாறியது. அந்த கணத்திலிருந்து மனித வரலாற்றின் ஓட்டம் மாறத் தொடங்கியது. கவனித்து வழிநடத்த வேண்டும் என இருந்த வாச்சர்கள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு மனிதர்களின் உலகிற்கு அறிவும் சக்தியும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அவர்கள் முதலில் ஒன்றிணைந்த அந்த மலையை தாண்டி இவை எல்லாம் பரவ தொடங்கின. வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களிலிருந்து மனைவிகளை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஹெர்மோன் மலையில் எடுத்து சொன்ன பிரமாணப்படி அவர்கள் அவர்களுடன் வாழ்ந்தார்கள் மற்றும் பூமியின் மக்களிடையே குடும்பங்களை வளர்த்தாங்க. ஆனா இந்த இணைவுகளிலிருந்து பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களின் பிள்ளைகள் எந்த மனிதனையும் விட பலத்திலும் உயரத்திலும் அதிகமா வளர்ந்தார்கள். அவர்கள் நெபிலிம் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த பெரும் மனிதர்கள் வளர வளர மேலும் மேலும் உயர்ந்தார்கள். அவர்கள் 3000 குபிடங்கள் உயரம் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டது. நகரங்களையும் மைல்களையும் தாண்டி உயர்ந்தார்கள். அவர்கள் நடக்கும் போது அவர்களின் காலடியில் நிலம் சிறியதா தோன்றியது. முதல்ல மக்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த ஆச்சரியம் விரைவில் பயமா மாறியது. அந்த பெரும் மனிதர்கள் தங்கள் வழியில வந்த அனைத்தையும் விழுங்கினார்கள். அவர்கள் வயல்களின் அறுவடையை எதுவும் மீதமில்லாம பயன்படுத்தினார்கள். அவர்கள் மாடுகளை எடுத்துக்கொண்டார்கள். நிலத்தில் இருந்த உணவை முழுமையா எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் உழைத்தார்கள் மற்றும் விதைத்தார்கள். ஆனா அது ஒருபோதும் போதவில்லை. அவர்களால் பூமி முழுவதும் பற்றாக்குறை பரவியது. மேலும் அவர்களுக்கு உணவு எதுவும் மீதமில்லாத போது அந்த பெரும் மனிதர்கள் மக்களை எதிர்த்து திரும்ப தொடங்கினார்கள்.
அவர்கள் கட்ட

பாடின்றி பொறுப்பில்லாம நடந்து கொண்டார்கள். அவர்கள் இனி ஒழுங்கையோ அமைதியையோ கவலைப்படல. கிராமங்கள் வெறிச்சோறின, குடும்பல்ல சிதறன. வலிமையுடையவர்கள் பலவீனர்களை தள்ளிவிட்டார்கள். பயம் பலரின் இதயங்களில் ஆட்சி செய்தது. மக்கள் அந்த பெரும் மனிதர்களிடமிருந்து மறந்தனர். ஆனா பாதுகாப்பு கிடைக்கும் இடம் மிக குறைவுதான். மிருகங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் மனிதர்கள் நிலத்தில் உள்ள விலங்குகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் விரட்டினார்கள். எதுவும் பாதிக்கப்படாம எதுவும் மீதமில்ல. ஏனோக்கு ஒரு காலத்துல விவரித்த இயற்கை ஒழுங்கு, சூரியன், பருவங்கள், மரங்கள், பூமியில் பரவும் குழப்பத்துக்கு எதிராக தெளிவாக நிற்கின்றன. பிறப்பில் படைப்புக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இப்போது மனிதர்கள் குழப்பத்துல சிக்கிக்கின்றாங்க. வாட்சர்கள்ல ஒரு பேர் மற்றவர்களை விட அதிகமா அறியப்பட்டது. அசாசை அவ மனிதர்களிடையே நடந்து கொண்டது மட்டும், முன்பு அறியாத விஷயங்களை அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல இந்த அறிவு பயனுள்ளதாகவும் ஆச்சரியமாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனா இந்த அறிவை கடவுள் மனிதர்களுக்கு வழங்கவில்லை. அசாசில் மனிதர்களுக்கு உலோகங்களை எப்படி பயன்படுத்துவதுன்னு காட்டினான். அவன் அவர்களுக்கு வாள்கள் மற்றும் கத்திகள் உருவாக்க கற்றுக் கொடுத்தான். போருக்காக கவசங்கள் மற்றும் மார்பு கவசங்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் அவன் காட்டினான். மண்ணை தோண்டி அதில் மறைந்திருக்கும் தாதுக்களை எடுத்து வருவது எப்படி என்பதையும் அவன் வெளிப்படுத்தினான். திறமையும் தீயும் கொண்டு மனிதர்கள் மூல உலோகங்களை ஆயுதங்களா மாற்ற கற்றுக்கொண்டார்கள். முன்பு சாதாரண கருவிகளா இருந்தவ இப்போ தீங்கு விளைவிக்கும் சாதனங்களா மாறின. ஆனா அசாசேல் அங்கே நின்றுவில்ல. அவ அலங்காரங்கள் மற்றும் அளவு பற்றியும் கற்றுக் கொடுத்தான். கைப்பொத்துகள் மற்றும் நகைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் அவன் காட்டினான். வண்ண நிற பூச்சிகள் மற்றும் உடலை அழகுபடுத்தும் முறைகள் பற்றியும் அவன் வெளிப்படுத்தினான். அமைதியான இடங்கள்ல பெண்கள் தங்களது தோற்றத்தை மாற்றும் வகையில அழகு சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். முன்பு இயற்கையா இருந்தது இப்ப மாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதாக மாறியது. மற்ற காவலர்களும் தங்களது சொந்த பாடங்களை பகிர்ந்தனர். செம்ஜாசா மந்திரங்கள் மற்றும் இரகசிய பயன்பாட்டிற்காக வேர்களை வெட்டும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். பரகிஜால் நட்சத்திரங்களின் அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் சூரியனின் இயக்கங்கள் மற்றும் சந்திரனின் பாதைகள் பற்றி விளக்கினார்கள். அவர்கள் வானத்தின் மறைந்துள்ள அறிவை அந்த வகையில வெளிப்பட வேண்டாத விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இந்த அறிவு பரவ தொடங்கிய போது மனிதர்களின் இதயங்களில் ஏதோ ஒன்று மாற தொடங்கியது. உருவாக்கினரை மதிப்பதற்கு பதிலா அவர்கள் கற்றுக்கொண்டவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். அதிகாரம், அழகு, கட்டுப்பாடு மற்றும் மறைந்த கலைகள் அவர்களின் ஆசையாகின. ஆவணர்களிடமிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்ட போதும் கடவுளிடமிருந்து அவர்கள் மேலும் மேலும் விலகினர். கற்கள் மற்றும் உலோகங்கள் இருந்து விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. மக்கள் தங்கள் சொந்த கைகளால் செய்தவற்றுக்கு முன்பாக வணங்க தொடங்கினார்கள். மந்திரவாதம் மற்றும் இரகசிய பழக்கங்கள் மறைந்த இடங்கள்ல வளர தொடங்கின. அமைதி குலைந்தலே, ஆசை ஞானத்தை மேலோங்கி ஆண்டதே. பூமி ஏற்கனவே அரக்கர்களால காயமடைந்தது. இப்போது மேலும் குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்லாம் ஆழமா மூழ்கியது. இதுவே தடை செய்யப்பட்ட அறிவின் விளைவாகும். இது வெறும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதல்ல, ஏற்கனவே அமைக்கப்பட்ட எல்லையை மீறுவதாக இருந்தது. அசாசிலின் போதனையின் கீழ் மனிதர்கள் தாங்கள் தாங்க தயாராக இல்லாத விஷயங்களில் காலடி வைத்தனர். இந்த இரகசியங்கள் உலகம் முழுவதும் பரவிய போது மனித குலமும் கடவுளும் இடையிலான தூரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகியது. உலகம் இருள்ள மூழ்கிய போது எனோக்கு தனது கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஒன்றை உணரத் தொடங்கினார். பூமியிலிருந்தே எடும் ஒரு அழுகுளம். ஒரு காலத்துல அமைதியும் வளமும் இருந்த நிலம் இப்போது துக்கத்துல மூடப்பட்டது. ஒரு காலத்துல உயிரை அளித்த வயல்கள் இப்போ அழிவின் சின்னங்களை சுமந்தன. ஆறுகள் எப்போதும் போல் ஓடின. ஆனா அவை தங்களுக்குள் துக்கத்தை சுமந்து ஓடுவதை போல இருந்தது. மலைகள் உயரமாக நின்றன. ஆனாலும் அவற்றும் கீழே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்தன போல தோன்றியது. உருவாக்கம் மௌனமாக இல்லை என்பதை எனக்கு புரிந்து கொண்டார். ஒரு காலத்துல சுதந்திரமா அலைந்த விலங்குகள் இப்போது பயத்துல வாழ்ந்தன. பூமியின் சமநிலை கொலைஞ்சிருத்தது. எங்கு பார்த்தாலும் உலகமே ஒரு பாரத்தை சுமப்பது எனக்கு உணர்ந்தேன். மண்ணை அழுது கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனா அந்த அழுகுரல் அங்கே நின்றுள்ளவில்லை. உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களும் தங்களது குரனை எழுப்புகிறார்கள் என்பதை எனக்கு உணர்ந்தார். மனித கண்கள் காண முடியாத இடத்திலிருந்து அவர்களின் வேண்டுகோள் மேலே எழுந்தது. அவர்கள் நீதியை நாடினார்கள். அவர்களுக்கு நடந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூவினர். நாள் கடந்தும் அந்த அழுகுரல் என்னோ கூட இருந்தது. அது மங்கியதாக அல்ல, அது மறைஞ்சு போகவில்லை. அது மேலும் வலிமையாகவும் கனமாகவும் கவனிக்காம இருக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அது அவனது எண்ணங்களில் ஒழித்தது, அவனது இதயத்தில் தங்கியது.
அது அவனது சொந்த குடும்பம் சொந்த மக்களுக்கே சேர்ந்தது போல அதன் பாரத்தை அவன் உணர்ந்தான். எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தா இருந்திருந்தா அந்த மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்கப்படாம என்றென்றும் எழ முடியாது. அந்த ஒலிக்கு வானத்தின் வாசல்கள் என்றும் மூடப்பட்டிருக்காது. எல்லாவற்றையும் படைத்தவர் பூமியை நோக்குகிறார். அதில் நடக்கும் அனைத்தையும் அவர் கேட்கிறார். அதனால எனோக்கு விழுந்தவர்களின் குரல் வானத்தை எட்டும் என்று எழுதியார். அவர்களின் அழுகுரல் கடவுளின் முன்மென்போம். அந்த தருணம் வந்தபோது வானத்தையும் பூமியையும் ஆளும் ஒருவன் பதிலளிப்பான். படைப்பின் துயரம் மறக்கப்படாது. பூமியின் அழுகுரல் பதில் இல்லாம இருக்காது. பூமியின் அழுகுரல் கவனிக்கப்படாம எழவில்லை. வானத்துல நான்கு பெரிய பிரதான தூதர்கள் அதை தெளிவாக கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் வல்லவரின் முன்னிலையில நின்று வலிமையும் அதிகாரமும் கொண்டு பிரகாசித்தார்கள். அவர்களின் பெயர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் மற்றும் முரியேல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஒவ்வொருவரும் சக்தியை ஏந்தினார்கள். மேலும் கீழே நடப்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். மிக்கேல் வலிமையானவரும் உறுதியானவரும் குழப்பம் பரவுவதை பார்த்தார். கப்ரியேல் செயல்களில் வல்லவராக மனிதர்களின் துன்பத்தை நோக்கினார். ரபாயல் குணமாக்குபவராக பூமியை மூடியிருந்த வலியை உணர்ந்தார். உரிய ஞானமும் ஒளியும் காக்கும் தூதர் இதற்கு பின்னால் உள்ள ஆழமான காரணத்தை பார்த்தார். அவர்கள் அனைவரும் ஒன்றா கீழே பார்த்து உலக இனி அமைதியில இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குழப்பம் மிக அதிகம், பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல கவனமா உருவாக்கப்பட்ட உலகம் இப்போது சுமையால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலிருந்து எழும் குரல்கள் வானத்தை எத்தின. அதனால் அந்த நான்கு பிரதான தூதர்கள் எல்லாம் எல்லாம் வல்லவரின் சிங்காசனத்திற்கு முன் சென்றார்கள். அவர்கள் அமைதியா இருந்துவிடல. அவர்கள் அந்த விஷயத்தை அவரிடம் எடுத்து சென்றார்கள். ஏனோக்கு ஆவியில அவர்களின் வேண்டுகோளை புரிஞ்சு கொண்டார். வீழ்ந்த காவலர்களை கணக்குக்கு அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பூமியில் துயரப்படுபவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டார்கள். பிரதான தூதர்கள் தேவனின் மகத்துவத்தை அறிவித்தார்கள். அவரிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பூமியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அவரால் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான தேர்வும் அவருக்கு தெரியும். அவர்கள் கிளர்ச்சியை வழிநடத்தியவர்களின் பெயர்களை, அதாவது அசாசேல் மற்றும் செம்யாசா என்பவர்களின் பெயர்களை கூறி அவர்களின் செயல்கள் உலகத்திற்கு தீங்கு விளைவித்ததாக தெளிவுபடுத்தினார்கள். ஏனோக்கு பயம் கொண்ட ஆச்சரியத்தில் மூழ்கினார். வானத்தின் வல்லமையுள்ள உயிர்கள் பூமியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்கள் தொலைவில் இல்லை. அவர்கள் அறியாமலோ இல்ல, அவர்கள் தேவனின் முன்னிலையில் நின்று படைப்பின் சார்பாக பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் தூபமாக சிங்காசனத்தின் முன் எழுந்தன. அவர்களின் வேண்டுகோள் கேட்கப்பட்ட போது செயலுக்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பது தெளிவாகியது. வானம் கேட்டது. பூமியின் அழுகுரல் இலக்கை அடைந்தது. ஒரு திருப்புமனை அழுகில் வந்துவிட்டது. பின்னர் உயர்ந்தவராகி அவர் தமது கட்டளை வணங்கின. அமைதிக்கு எனக்கு அலம் முடிஞ்சது. பூமியிலிருந்து எழுந்த அழுகுரல்கள் கேட்கப்பட்டன. வானம் பதிலளித்தது. ஏனோக்கு தேவனின் வார்த்தை இல்லாம எதுவும் நடக்காது என்பதை பார்த்தார். அவர் பேசும்போது அனைத்து படைப்பும் கேட்கிறது. மிகேல் முதல்ல எழுந்தார். அவரது கைகள்ல பெரிய சங்கிலிகள் இருந்தன. இந்த தருணத்திற்காக அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. அவர் செம்யாசாவையும் அவரை தொடர்ந்து சென்ற மற்ற காவலர்களையும் நோக்கி சென்றார். அவர்களின் சுதந்திர காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் பிடிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டார்கள். மனிதர்களின் உலகிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இனி பூமியில வெளிப்படையா நடமாட மாட்டார்கள். ரபாயல் அசாசேல நோக்கி அனுப்பப்பட்டா. அவர் அவனை ஒரு தனிமையான பாலைவனமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு கூர்மையான கற்கள் மற்றும் ஆழமான நிழல்களுக்கு இடையில் அசாசேல் முடக்கப்பட்டான். அவனின் மீது கற்கள் வைக்கப்பட்டன. இருள் அவனை சூழ்ந்தது. அவன் அங்கேதான் பிரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் கடைசி நாள் வரை, கடவுள் நியமித்த நாள் வரை இருக்க வேண்டும். கப்ரியேலுக்கு இன்னொரு பணி கொடுக்கப்பட்டது. அவர் பரபரப்பு பரப்பிய வல்லமையுள்ள ராட்சசர்களுக்கு எதிராக சென்றார். அவர் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக தூண்டினார். வலிமை வலிமைக்கு எதிராக மாறியது. அதிகாரம் அதிகாரத்துக்கு எதிராக எழுந்துங்க. ராட்சசர்கள் தங்களது சொந்த கைகளால் வீழ்ந்தார்கள். அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் தந்தைகளான வாச்சர்கள் கூட வெறும் பார்வையிட மட்டுமே முடிஞ்சது. அவர்களின் அடிகளால் பூமியினி நடுங்காது. ஏனோக்கு கற்களால் நிரம்பிய பள்ளத்தாக்குகளையும் அமைதியான நினைவு சின்னங்களையும் பார்த்தான். ஒரு காலத்துல வாச்சர்கள் பேசிய பெருமை மிகு வார்த்தைகள் மங்கிவிட்டன. அவர்களின் திட்டங்கள் முடிவடைந்தன. அவர்களின் செல்வாக்கு முற்றிலும் உடைந்தது. அடங்காததாக தோன்றியது. ஆனா அதுவும் உயர்ந்தவரின் கட்டளையால் தாழ்த்தப்பட்டது. மனிதர்களை தவறான வழியில் அழைத்துச் சென்றவர்களின் ஆவிகள் இனி சுதந்திரமா சுற்றி விளையாட முடியாது என்று தேவதூதர்கள் அறிவித்தார்கள். கோளாறு கட்டுப்படுத்தப்பட்டது. இருள் அடக்கப்பட்டது.
உலகம் மீண்டும் சுவாசிக்க தொடங்கியது. ஏனோக்கு பார்த்தபோது அவன் ஆழமாக ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டான். எந்த உயிரினமோ எவ்வளவு வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் அதிகாரத்திற்கு மேல நிக்க முடியாது. ஏல்படையாம எதிர்த்தவர்கள் கூட அவர் அழைக்கும் போது பதிலளிக்க வேண்டியதான். இறுதியில எல்லா படைப்புகளும் அவரது குரலுக்கு பதிலளிக்கின்றன. முறிந்த சமநிலை இப்போது மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. வாச்சர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதும் இராச்சர்கள் வீழ்த்தப்பட்டதும் உயர்ந்தவர் மீண்டும் பேசினார். பூமி நீண்ட நாட்களாக குழப்பத்தால் நிரம்பியிருந்தது. படைக்கலத்தின் சமநிலை முறிஞ்சுவிட்டுங்க. ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது. இந்த முறையில் தீயால் அல்ல, நீரால் உலகமே சுத்தமா கழுவப்பணும். ஏனோக்கு ஒளி மற்றும் தீயின் தேவதூதர் உரியல ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டதா பார்த்தான். அவர் லாமேக்கின் வம்சத்துக்கு நோவா என்ற மனிதரிடம் சென்றார். நோவா மற்றவர்களை விட வேறுபட்டவர். பலர் கடவுளின் வழிகளை விட்டு விலகியிருந்த போதிலும் நோவா நீதியில நடந்தார். அவரது மனது உறுதியாக இருந்தது. அவரது நட விசுவாசமா இருந்தது. உரியல் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்தால், பூமியில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று அவர் நோவாவிடம் சொன்னார். நீர்கள் உயர்ந்து நிலத்தை மூடிவிடும். பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். நோவாவுக்கு தயார் செய்யவும் தன்னை மறைக்கவும் கடவுள் காட்டும் ஒன்றை கட்டவும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. வானமே கனமாக இருந்தது போல தோன்றிய காற்றும் வேறுபட்டதாக உணரப்பட்டது. உலகம் எப்போது இருந்தது போலவே தொடர்ந்தில. ஆனா மாற்று அருகில் இருந்தது. வானத்தில் சொல்லப்பட்டது இப்போது பூமியில நிகழப்போகிறது. பிறகு மழை ஆரம்பமானது. அது மெதுவா பெய்யவில்லை, அது இடையறாது பெருமழையாக பெய்தது. நாள் கடந்தும் இரவு கடந்தும் நீர் அதிகரித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை பூமியை மூடியது. ஆறுகள் கரபுரண்டு ஓடியல், பள்ளத்துகள் நீரால் நிரங்கின, மலைகள் எலும்பு மலைகளுக்கு கீழே மறைந்தர. ஒரு காலத்துல உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்த அரக்கர்கள் அந்த நீருக்கு எதிராக நிற்க முடியல. பெருவெள்ளத்தின் முன் அவர்களின் வலிமை ஒன்றும் இல்லை. நகரங்கள் மறைஞ்சு போனது. மனிதர்களின் பெருமை மிக்க படைப்புகள் எல்லாம் நீரில் அடிச்சு செல்லப்பட்டன. பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே இருந்த அனைத்தும் வெள்ளத்தில மூழ்கின. ஆனா நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தன. படகுக்குள்ள அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவ. அவர்களை சுற்றி நீர் உயர்ந்த போதும் அவர்கள் அதன் மேல் தூக்கிச் செல்லப்பட்டனர். படகு ஆழமான நீர்ல நகர்ந்தது. கடவுளின் கையில் வழி நடத்தப்பட்டது. இறுதியில மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய தொடங்கியது. வெள்ளம் தனது வேலையை முடித்த போது பூமி அமைதியா இருந்தது. ஒரு காலத்துல குழப்பம் நிறைந்திருந்தது இப்போது சுத்தமாக கழுவப்பட்டது. இது கதையின் முடிவல்ல, புதிய தொடக்கம் என்று ஏனோக்கு கண்டார். இந்த நீர்களிலிருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகம் எழும். நீதிக்கு தயாரான உலகம், அதன் படைப்பாளி அமைத்த ஒழுங்கில் நடக்க இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்ட உலகம். ஏனோக்கு பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் அவருக்கு ஒரு இறுதி பொறுப்பு வழங்கப்பட்டது. இருட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த காவலர்கள் ஏனோக்கு இன்னும் மனிதர்களிடையே நடக்கிறார் என்றும் கடவுளின் அருளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் கலங்கியிருந்தனர். அவர்கள் இனி சுதந்திரமாக நகர முடியவில்லை. அவர்கள் இனி தங்களது பழைய இடத்திற்கு திரும்ப முடியல. அவர்கள் ஏனோக்கிடம் ஒரு வேண்டுகோள் அனுப்பினாம்பே. அவர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுமாறு அவரிடம் கேட்டார்கள். அவரது வாயிலாக தங்கள் வார்த்தைகள் உயர்ந்தவரிடம் செல்லும் என்று அவர்கள் நம்பினார். யாராவது தங்களுக்காக பேச முடியும் என்றா அது கடவுளுடன் நெருக்கமா நடந்த ஏனோக்கே என்று அவர்கள் நம்பினர். ஏனோக்கு அவர்கள் தான் சிந்த. அவர்கள் பேசும்போது அவர் கவனமா கேட்டா. அவர்களின் குரல்கள் இனி பெருமையோடு இல்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இப்போது மங்கிவிட்டது. அவர்கள் அவரிடம் தங்களுக்காக ஒரு மனுவை எழுதுமாறு, தங்களது நிலைமையை மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டார்கள். ஏனோக்கு அவர்களது வேண்டுகோளை எடுத்துச் செல்ல சம்மதித்தார். ஆனா ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் புரிஞ்சுகிட்டு இருந்தார். கடவுள் ஒரு தீர்ப்பு வழங்கினா அது உறுதியா நிற்கும். இருப்பினும் அவர்கள் கேட்டதை அவர் செய்தார். அவர்களின் வார்த்தைகளை எழுதி பிரார்த்தனையில ஆண்டவரிடம் எடுத்து சென்றார். பின்னர் ஏனோக்கு பதில பெற்றார். அவர் வாச்சர்களிடம் திரும்பி அவர்களுக்கு தெளிவாக பேசினார். அவரது குரல் நிலையாக இருந்தது, கடுமை இல்லாம ஆனா தெளிவாக. அவர் அவர்களுக்கு உயர்ந்தவரின் தீர்ப்பு மாற்றப்பட மாட்டாதுன்னு சொன்னார். என்ன அறிவிக்கப்பட்டதோ அது நிலைத்திருக்கும். கடவுள் நியமித்த இறுதி நாள் வரை அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்க வேண்டும். மிகவும் விசுவாசமான ஊழியக்காரனாலும் படைப்பாளியின் விருப்பத்தை மாற்ற முடியாது. அதிகாரம் அவருக்கே சொந்தம். யாரும் வேண்டுகோள் வைக்க முடியாது, வாதிக்க முடியாது. ஏற்கனவே நிறுவப்பட்டதை எந்த வேண்டுகோளும் மாற்ற முடியாது.
ஏனோக்கு நடந்த அனைத்தையும் கவனமாக பதிவு செய்தார். எந்த இடத்திலேயும் நம்பிக்கை வழங்கப்படா போது அவர் அதை சேர்க்கவில்லை. அவர் செய்திய மாற்றமையா? நியாயமானவர்கள் அமைதியில் வாழ்வார்கள், கீழ்ப்படியும் பாதையில் நடப்பார்கள், ஆனால் கிளர்ச்சி தேர்ந்தெடுத்தவர்கள் புதுப்பிக்கப்பட்ட உலகில் தொடரமாட்டார்கள் என்று அவர் விசுவாசமாக எழுதியார். இதனுடன் நடுநிலையாளர் என்ற ஏனோக்கின் பங்கு முடிவடைந்தது. அவர் உண்மையாக பேசினார். அவர் பயமின்றி செய்தியை வழங்கினார். விரைவில் அவர் சொன்ன எச்சரிக்கைகளுக்கு பிறகு அவரது சொந்த பயணம் பூமியை தாண்டி செல்லும். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஏனோக்கு காணா காண்புகளின் வழியாக பூமியின் பல மறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் தனது சொந்த வலிமையால நடக்கிறது. இந்த இடங்களை அவருக்கு காண்பித்தார்கள். தேவனுடைய படைப்பு எவ்வளவு பரவலாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் பார்த்தவ சாதாரண மனிதர்களுக்கு தெரியாதவற்றை விட அதிகம் இருந்தது. அவர் ஒரு பரந்த பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு காற்று மிகுந்த சக்தியுடன் வீசியது. அங்கே அவர் சாதாரண நெருப்ப போல பரவாத நெருப்ப கண்டார். அது ஒரு நோக்கத்துடன் நகரும் போல் தெரிந்தது. கட்டளையிடப்பட்டது போல் ஒரு இடத்துல தங்கியிருந்தது. வெப்பத்தால காற்று திகழ்ந்தது. ஆனா அதன் எல்லைக்கு வெளியே எதுவும் எரியவில்லை. அது தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்ட ஒரு இடம். வேறொரு பகுதியில ஏனோக்கு நதிகள் நெருப்பு ஓடைகளாக ஓடுவதை பார்த்தார். அவை இருளில் ஒளிர்ந்தபடி நிலையாக நகர்ந்தன. அவற்றருகே அவர் சில உருவங்களை பார்த்தார். தங்கள் இடத்திலிருந்து விலகிய ஆவிகள் அருகில் நின்றும் தப்ப முடியாம இருந்தனர். நெருப்பு வெறித்தனமா நகரல, அது கட்டளையிடப்பட்ட இடத்துலதான் இருந்தது. அவர் அங்கு பெரிய பனிக்கட்டைகள் கோபுரங்களைப் போல நின்றத அவற்றை சுற்றி நெருப்பு இருந்தும் எதுவும் தொடாதிய பார்த்தார். அருகில் விலை மதிப்புள்ள கற்கள், சுரங்கங்கள் மற்றும் ஒளிரும் பாறைகள் குவியலாக இருந்தன. அவை வெறிச்சத்துல பிரகாசித்தன. நெருப்பு அவற்றை எரிக்கிறில்ல. எல்லாம் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் இருந்தன. இந்த விசித்திரமான பகுதிகளிலும் கூட ஒழுங்கு இருந்தது. பின்னர் ஏனோக்கு ஒரு ஆழமான பள்ளத்தாக்க கடுமையான பாறைகளால் சூழப்பட்டதை காண்பிக்கப்பட்டது. அது இரண்டும் கனமான அமைதியுமா இருந்தது. அங்கு தங்கள் முதலிடத்தை விட்டு விலகிய சில தேவதூதர்களை அவர் பார்த்தார். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு மேலுள்ள உலகிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் தாழ்ந்திருந்தன. அவர்கள் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு கடவுள் நிர்ணயித்த நேரத்தை எதிர்பார்த்தனர். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தொலைவில் ஏனோக்கு பிரகாசமான ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் இதற்கு முன்பு பார்த்ததல்லாத ஒரு மரம் இருந்தது. அதன் அழகு விவரிக்க முடியாததா இருந்தது. அதன் மனம் இனிமையாகவும் அதன் கிளைகள் பரவலாக விரிந்திருந்தன. இது உயிரின் மரம். பரிசுத்த தேவதூதர்கள் அதை சுற்றி காவல் காத்து சரியான நேரம் வரைக்கும் பாதுகாத்தன. ஏனோக்கு இணையடமா நகரும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டார். கடவுளின் படைப்புல மிகுந்த அழகும் கணக்கெடுக்கும் இடங்களும் உள்ளன. எதுவும் நோக்கமில்லாம ஈயா, ஒழுங்கில்லாதது எதுவும் அல்ல. மிகவும் இருண்ட பகுதிகளிலும் கூட கட்டமைப்பு இருந்தது. ஒளி நிறைந்த இடங்களிலும் கவனமா பாதுகாப்பு இருந்தது. எல்லாமும் உயர்ந்தவரின் கட்டளைக்கு கீழ்ப்படைத்தன. ஏனோக்கு ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக கவனிச்ச அவர் பாயும் நெருப்பின் சத்தையும் பிரகாசிக்கும் கற்களின் அமைதியையும் அவர் பார்த்தவர்களின் முகபாவனைகளையும் நினைவில் வைத்திருந்தார். இவற்றை பற்றி ஒரு நாள் பூமியின் மக்களுக்கு அவர் பேசுவார் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் பார்த்தவை எதுவும் சீரற்றவே அல்ல. அவருக்கு இது காட்டப்பட்டது ஏனெனில் மற்றவர்கள் உலகம் அவர்கள் நினைப்பை விட பெரியதும் ஆழமானதும் ஒழுங்கானதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனோக்கின் பயணம் தொடர்ந்த போது அவரை தூய ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அந்த இடத்துல காற்று தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அங்க பயமும் இல்ல, துயரமும் இல்ல, தொந்தரவு தரும் எந்த சத்தமும் இல்ல. அந்த பிரகாசமான நாட்டின் நடுவுல அவர் பார்த்ததை விட அழகான ஒன்று நின்றது. ஜீவனின் மரம். அதன் இலைகள் தெளிவான சுருக்குமணிகள் போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் இருந்தன. அவை மங்கவோ உலர்வோ இல்ல. அதன் பழங்கள் மென்மையான உயிருள்ள ஒளியுடன் ஜொலித்தன. அது தன்னுள் உயிரை கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த மரம் உயரமாவும் வலுவாவும் அழுகாம நின்றது. அது பூமியின் மரங்களை போல இல்ல. அது தனித்துவமா வைக்கப்பட்டது. ஒரு தேவதூதர் ஏனோக்கின் அருகில் நின்று மெதுவாக அவரிடம் பேசினார். இந்த மரம் எதிர்கால காலத்திற்கு பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் ஏனோக்கிடம் கூறினார். அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் சரியாக அமைக்கப்பட்ட பின் நீதிமான்களுக்கு உயிர் மரம் வழங்கப்படும். நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அதன் பழத்தை உண்ணுவார்கள். அதை உண்டவர்கள் முடிவில்லாத உயிரை பெறுவார்கள்.
இந்த செய்தியை ஏனோக்கு கேட்டபோது அவரது மனம் கலங்கியது. அவர் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார். மகிழ்ச்சி, ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கிறது. துக்கம், ஏனெனில் மனிதர்களின் மனம் எவ்வளவு எளிதாக தூய்மையை விட்டு விலகிவிடும் என்பதை அவர் அறிவார். பலர் அதிகாரத்தையும் இன்பத்தையும் விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் சிலரே தூயதும் நிலைத்ததுமானதை நாடுகிறார்கள். இருப்பினும் அந்த மரம் உறுதியா நின்னது. அது பொறுமையா காத்திருந்தது. அதன் வேர் பரிபூர்ண ஒளியின் அடித்தளங்கள்ல ஆழமாக ஊன்றியிருந்தது. அது தன்னுள் சிகிச்சையை கொண்டிருந்தது போல தோன்றியது. அது மனிதர்களுக்கே அல்லாம பூமிக்கே கூட இருந்தது. மனித குலத்தின் கதை அழிவில் முடிவடையாது என்பதற்கான ஒரு அடையாளமா அது இருந்தது. தேவதூதர் ஏனோக்கிடம் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை மீண்டும் கொண்டு செல்லுமாறு சொன்னார். நீதிமான்களுக்கு ஒரு பாரம்பரியம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கண்கள் காண முடியாத ஒன்றும் இருக்கிறது. இப்போது இருக்கும் உலகமே இறுதி அத்தியாயம் அல்ல. ஏனோக்கு மீண்டும் பார்த்தபோது மரத்தின் அருகில் தேவதூதர்கள் கூடி வந்ததை கண்டார். அவர்கள் தங்க கோப்பைகளை பிடித்து அதன் கிளைகளின் கீழ் தெளிவான நீரை கொடுத்தார்கள். அவர்களின் குரல்கள் புகழ்ச்சியில் எழுந்தன. அந்த இடத்திலிருந்து பாயும் உயிரில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த மரம் முடிவில்லாத புதுப்பிப்பும் அமைதியும் குறிக்கும் ஒரு சின்னமா நின்றது. கிளர்ச்சியான பிறகும், பெருவல்ல ஆன பிறகும், எல்லாம் தவறாக நடந்த பிறகும் கூட விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தேவன் அழகான ஒன்றை தயார் செய்திருந்தார். வாழ்க்கை மரம் ஒரு நாள்ல உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்றும், முடிவில்லாத அமைதியில வாழ்க்கை தொடரும் என்றும் ஒரு வாக்குறுதியாக நின்றது. ஏனோக்கு இன்னொரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த முறையில அது எதிர்காலத்தை பற்றியும், பூமியில வரவிருக்கும் ஒரு பெரிய திருப்பத்தை பற்றியும் இருந்தது. அவர் உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் அரசர்களை கண்டார். அவர் செல்வம் நிறைந்த உடைகள் அணிந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகளை பார்த்தார். அவர் தங்கள் அதிகாரம் ஒருபோதும் குறையாது என்று நம்பும் வலிமை மிக்க ஆண்களை பார்த்தார். அவர்களில் பலர் விசுவாசிகளை கீழாக பார்த்து பெருமையோடும் கடுமையோடும் நடந்து கொண்டார்கள். நியாயமானவர்கள் அவர்களுடன் ஒப்பிடும் போது சிறியவர்களாக தோன்றினர். அவர்களுக்கு எந்த ராணுவமும் இல்ல. அவர்களுக்கு எந்த பிரம்மாண்டமான மண்டபங்களும் கனமான கிரீடங்களும் இல்ல. சிலர் பக்கவாட்டுல தள்ளப்பட்டாண்டு, சிலர் கவனிக்கப்படாளே, சிலர் எதிராக பேசப்பட்டாண்டு. பெருமை கொண்டவர்கள் எப்போதும் மெலித்திருப்பார்கள் போல தோன்றியது அவர்களுக்கு மேலாக. ஆனா அப்போது அந்த தரிசனத்துல ஒரு குரல் முழங்கியது. அது தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. பெருமை கொண்டவர்கள் தாங்கள் நிற்கும் இடத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அது அறிவித்தது. தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அரியணைகள் என்றென்றும் நிலைத்திருக்காது. ஒவ்வொரு தலையிலையும் கிரீடம் நிலைத்திருக்காது. ஏனோக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழத் தொடங்குவதை பார்த்தார். அதிகாரத்தின் இருக்கைகள் நடந்து தொடங்கல. அநியாய ஆட்சி செய்த இடங்கள் சிதற தொடங்கின. அங்கு சொந்த வலிமையில மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் குழப்பத்துடனும் நிலை தடுமாறியும் இருந்தார்கள். பூமி தானாகவே சுவாசிக்க வசதியாக இருந்தது. இந்த கணத்தை எதிர்பார்த்திருந்தது போல பெருமை கொண்டவர்கள் பேசிய வார்த்தைகள் மறக்கப்படாதுன்னு அவர் கேட்டார். ரகசியமா எடுத்த முடிவுகள் மறைந்திருக்காது. தவறான செயல்களின் உயர்ந்த இடங்கள் தாழ்த்தப்படும். பெருமையில கட்டப்பட்ட எதுவும் நிலைத்திருக்காக. ஆனா நீதிமானுக்கு வேறொரு எதிர்காலம் தயார் செய்யப்பட்டது. ஏனோக்கு அவர்களின் கைகள் காலியாகவே இருக்காது என்பதை பார்த்தார். அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் வாக்குறுதி செய்யப்பட்டகளே. அவர்களின் நாட்கள் காரணம் இல்லாமல் குறைக்கப்படாது. அவர்கள் அமைதியில் நிலைத்திருப்பாங்க. அவர்களுக்கு உண்டாக வேண்டிய அவமானம் அவர்களுடன் நிலைத்திருக்காது. நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டாலும் உறுதியாக நின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மையுடன் இருப்பவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். துக்கத்துக்கு பதிலா மகிழ்ச்சி ஹோ. நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வீணாகவில்லை என்பதை காண்பார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஏனோக்கு இந்த ஓமையை எழுதி வைத்தார். பரிசுத்தமான மகத்தானவர் தன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அமைதியை வழங்குவார். அவர் அனைத்தையும் முழுமையா சரி செய்வார். கடவுள் நகரும் போது மலைகள் நடுங்குவது போல அநியாயமானவர்கள் தங்கள் நிலையை இழப்பாங்க. நம்பிக்கையுள்ளவர்கள் மனம் தளராமல் இருக்க இந்த செய்தி வழங்கப்பட்டது. உலகம் சமநிலையற்றதாக தோன்றினாலும் ஒரு திரும்ப நாள் வரப்போகிறது. அந்த நாள் வந்தபோது தாழ்மையுள்ளவர்கள் உறுதியா நிற்பார்கள். பெருமை மறைந்து போகும். காணொளி தொடர்ந்த போது ஏனோக்கு அதன் மையத்திற்கே அழைச்சு செல்லப்பட்டார். அங்கு சூரியனை விட பிரகாசமான ஒளியில நிரம்பிய இடத்துல அவர் விண்ணக சிங்காசனத்தின் முன் நின்ற ஒரு உருவத்தை பார்த்தார். அந்த உருவம் அவர் பார்த்த எந்த தேவதையும் போல இல்லை. அவர்ல வலிமை இருந்தது. அதே சமயம் ஆழமான தயவும் இருந்தது. அவரது முகம் அமைதியான அதிகாரத்துடன் பிரகாசித்தலை. அவரது கண்கள் உண்மையால் எரிந்தன. கோபத்தால் அல்ல, ஆனா எல்லாவற்றையும் தெளிவாக காணும் தெளிவால். ஏனோக்கு ஆச்சரியத்துடன் நகர்ந்தார். அருகில் இருந்த தேவதையிடம் கேட்டார், இவர் யார்?
அந்த தேவதை மென்மையாக பதிலளித்தார், இவர் மனிதகுமாரன், அவர் நீதியில நடக்கிறார். உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டார். மனிதகுமாரன் அந்த நாள்களின் தலைவனாகிய நித்தியவரின் அருவில் நின்றதை ஏனோக்கு பார்த்தார். அவர் தூரமாவோ தனியாவோ ஹிய, அவர் நெருக்கத்திலையும் மரியாதையிலும் நகர்ந்தார். அவரை சுற்றி எண்ணற்ற தேவதைகள் இருந்தனர், மரியாதையுடன் அவருக்கு சேவை செய்து கவனித்தனர். விண்ணகமே அவருடைய இடத்தை உணர்ந்தது போல இருந்தது. மனிதகுமாரனின் பெயர் படைப்பு தொடங்குவதற்கு முன்பே எழுதப்பட்டதாக அந்த தேவதை விளக்கினார். மலைகள் உருவாகும் முன்போ, நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் அமைக்கப்படும் முன்போ அவரது பெயர் அறியப்பட்டிருந்தது. அது தூய்மையானதும் மாற்றமற்றதும், ஆரம்பத்திலிருந்து தேவனால் நிறுவப்பட்டது. மனிதகுமாரன் ஒரு காலத்திற்கு மறைக்கப்பட்டிருந்ததை ஏனோக்கு பார்த்தார். அவர் தேவனுடைய சந்நிதியில பாதுகாக்கப்பட்டார். சரியான தருணம் வந்தபோது மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டார். அவர் உயர்ந்தவரால் அளிக்கப்பட்ட ஞானத்தையும் புரிதலையும் எடுத்து சென்றார். தேவனுடைய இரகசியங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் ஏனோக்கு தேவதைகள் மௌனமாக பேசுவதை கேட்டான். ஒரு நாள் மனிதகுமாரன் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்வார் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் ஜாதிகளும் அரசர்களும் முன்பாக நிற்பார். அவர் உண்மையை வெளிப்படையா கொண்டு தருவார். அவரது சந்நிதியில பொய்யான எதுவும் நிலைத்திருக்காது. பெருமையும் அநியாயத்தையும் தேர்ந்தெடுத்தவர்கள் அவரை பார்த்தபோது அதிர்ச்சி அடைவார்கள். ஆனா நீதிமான்கள் ஆனந்தத்துடன் அருகில் வருவார்கள். அவர்கள் அவரை நீதிக்காக நிற்பவராக அடையாளம் காண்பார்கள். ஏனோத்து பார்த்தபோது ஆழமான அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அதற்கு பாதுகாவலர் இல்லாம விடப்படாது. ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதகுமாரன் ஒரு நாள் அனைவருக்கும் வெளிப்படுவார். அந்த நாள் வந்தபோது உண்மை இதுவரை இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிரும். அப்போது ஏனோக்கு உயர்ந்த பரலோகத்தின் ஒரு தரிசனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசன அறைய பார்த்தான். சிங்காசனத்தை உயிருள்ள நெருப்பு போல ஒளி சூழ்ந்திருந்தது. ஆனா அது நிலைத்தும் தூய்மையுமாக இருந்தது. ஒளியின் கிரீடங்கள் அவரை சுற்றி வட்டமாக இருந்தன. காற்றே கூட புகழ்ச்சியால் உயிரோடு இருப்பது போல இருந்தது. எண்ணற்ற தேவதூதர்கள் ஒழுங்காக நின்று அமைதியிலும் மரியாதையிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆவிகளின் ஆண்டவரின் அருகில் மகிமையின் சிங்காசனத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருந்தார். அவரது முகம் பூமிக்கு மேலே எழும் காலை சூரியனை விட அதிகமாக பிரகாசித்தது. அவரில் அமைதியும் வலிமையும் அவர் அதிகாரத்திற்காக பிடித்துக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே நியமிக்கப்பட்டவரை போல அவர் அதை இயற்கையாகவே தாங்கினார். பரலோக இராணுவங்கள் அவர்களை சுற்றி வரிசை வரிசையாக ஒளிர்ந்து அமைதியாக நின்றன. யாரும் தங்களுக்காக பேசவில்லை, எந்த இயக்கமும் ஒழுங்கா குலைக்கவில்லை. அனைத்து கண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை நோக்கி நிலைத்திருந்தன. அப்போது ஏனோக்கு மனிதகுமாரன் தனது கையை நீட்டுவதை பார்த்தார். அந்த தருணத்தில் பூமியின் ஜாதிகள் அவர் முன் கொண்டு வரப்பட்டன. ஒரு காலத்துல தாங்கள் நிலையான அதிகாரம் பெற்றவர்கள் என்று நம்பிய அரசர்களும் ஆட்சித்தலைவர்களும் இப்போது அதைவிட பெரிய ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் பெருமையுடன் முன்னேறவில்லை. ஆனால் உணர்வில் உண்மையான அதிகாரம் தங்களுக்கு சொந்தமில்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு தேவதூதன் தெளிவான குரல்ல அறிவித்தான், உலகம் உருவாகும் முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஜாதிகளுக்காக ஒளியாகவும் துயரமடைந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வார்த்தைகள் பரலோகத்தில் முரணின. பூமியின் அரசர்கள் தலைவணங்கினார்கள். ஒரு காலத்தில் தங்கள் ஆட்சியின் சின்னமாயிருந்த கிரீடங்கள் இப்போது ஒப்பிடும்போது சிறியதாக தோன்றின. அனைத்து அதிகாரமும் உயர்ந்தவரிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மனிதகுமாரனிடம் அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாழ்மையானவர்களை உயர்த்துவார். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் பெருமை அவருடைய முன்னிலையில் நிலைக்காது. அகந்தையின் கூச்சல் குரல்கள் மங்கிவிடும். நியாயமானவர்களின் கையில ஒரு ஊன்றுகோளாக மனிதகுமாரன் இருப்பார். உறுதியான ஆதரவாக அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்காக இரண்டு நாட்களிலும் உறுதிப்படாத காலங்களிலும் அவர் அவர்களை வழிநடத்துவார். அவருடைய ஒளி எப்போதும் நிலைத்திருக்கும். மற்ற அனைத்தும் குலுங்கும் போதும் ஏனோக்கு இந்த தரிசனத்தை கவனமாய் எழுதியார். இது வானத்தின் மகிமையின் ஒரு படம் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. இடர் நாட்கள்ல விசுவாசிகள் இரக்கம் பெறுவார்கள். பயத்தின் தருணங்களில் அவர்கள் ஒளிய காண்பார்கள். ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களின் பலமாக என்றும் நிலைப்பார். ஒரு காலத்தில் அசைக்க முடியாததாக நினைக்கப்பட்ட சிங்காசனங்கள் நடுங்க தொடங்கின. பூமியின் ஆட்சி நடத்துபவர்கள் தங்களது அதிகாரம் மங்கிவிட்டதாக உணர்ந்த நேரம் அருகில் வந்துவிட்டது என்று ஏனோக்கு கண்டார். இவர்கள் படைகளை கட்டளையிட்டவர்கள், நகரங்களை கட்டியவர்கள், தங்களது வார்த்தைகள் சட்டம் போல பேசினவர்கள். அவர்கள் தங்கத்துல பலத்துல தங்களது ஞானத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க.
ஆனா இப்போது அவர்களுக்கு முன் அதை விட பெரிய ஒன்று நின்றது. மனிதனின் சூரியனின் ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி அவர்களை சூழ்ந்தது. அது குறைய முடியாத ஒரு உதய சூரியனைப் போல இருந்தது. அது ஒவ்வொரு மூளையையும் நிரப்பியது. மறைவதற்கான நிழல் எதுவும் எஞ்சவில்லை. ஒன்றா ஒன்றா அந்த வல்லரசு ஆட்சி நடத்துபவர்கள் தப்பிக்க இறந்தேடுகிறாங்க. அவர்கள் தங்களது செல்வத்தையும் தங்களது கடவுள்களையும் தங்களது பட்டங்களையும் நோக்கினர். ஆனா அவை எதுவும் அவர்களுக்கு உதவவில்லை. ஏனோக்கு அவர்களின் செல்வம் ஒரு கணத்தில மதிப்பிழந்ததா பார்த்தார். ஒரு காலத்துல உறுதியானதும் நிலைத்ததுமாக தோன்றியது இப்போது உலர்ந்த பாய போல வெப்பத்துல பறந்து போனது. முடிகள் அவர்களின் தலைகளிலிருந்து வழுக்கி விழுந்தலை. அவர்களின் வலிமையான குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஒரு காலத்துல இருந்த தன்னம்பிக்கை நிலத்துல ஊறி வரும் நீர் போல அவர்களிடமிருந்து வடி ஆரம்பித்தது. அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவுகளின் உண்மையை எதிர்கொண்டது அவர் பார்த்தார். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரை புறக்கணித்திருந்தாண்டல். அவர்கள் அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை திரும்பி பார்த்திருக்கவில்லை. உயிர் கொடுத்தவரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களை நம்பினார்கள். இப்போது அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் நின்றனர். அந்த நாள்ல எந்த மனித கையும் அவர்களை பாதுகாக்க முடியல, எந்த கூட்டணியும் அவர்களை காப்பாற்ற முடியல, எந்த பட்டமும் இழந்ததை மீட்டு தர முடியல. அவர்களின் இருதயங்கள்ல மறைந்திருந்த எண்ணங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டன. அவர்கள் ரகசியமா செய்தவை இனி மறைக்கப்படப்படில்லை. ஏனோக்கு பூமியில ஒரு பெரிய மாற்றம் வந்ததை பார்த்தார். ஒரு காலத்துல தீமைக்கு கொண்டாட்டம் செய்தவர்கள் தங்கள் தலைகளை குனிந்தார்கள். அரண்மனைகளை நிரப்பிய பெருமை மங்கியது. கடுமையான தலைவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் இடத்துல புதிதாக ஏதோ ஒன்று எழத் தொடங்கியது. பொறுமையாக காத்திருந்த பணிவானவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் வலிமையை கண்டாரு. அமைதி அந்த நிலத்தை முழுவதும் மெதுவா போர்வை பொல் போர்த்தியது. பெருமையுடன் ஆட்சி செய்தவர்களுக்கு பூமி இனி சேவை செய்யாது. பயம் அல்லது வலிமை மீது அல்ல, நீதியும் உண்மையும் மீது கட்டப்பட்ட புதிய ஒழுங்கு நிலை நிலைநிறுத்தப்படும். அந்த காட்சி மங்கவில்லை, அதற்கு பதிலாக அது விருந்தடில். ஏனோக்கு மீண்டும் பூமியை தாண்டி உயர்த்தப்பட்டார். அவர் அறிந்த இரவுகளை விட ஆழமான ஆகாயம் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்க வல்லமையான தேவதூதர்கள் நின்று அவரை வழி நடத்த தயாராக இருந்தார்கள். அவர்கள் கவனமின்றி பேசறில்லை. அவர்கள் அவருக்கு காட்டியது மறைந்த விஷயங்கள், மிக குறைவானவர்கள் பார்த்த மர்மங்கள். உருவாக்கத்தின் சக்திகள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பதை அவருக்கு காட்டப்பட்டது. அவர் காற்றுகளுக்காக தயார் செய்யப்பட்ட பரந்த களஞ்சியங்களை பார்த்தார். சில காற்றுகள் மென்மையானவை, பூமியை புத்துணர்ச்சி செய்ய அனுப்பப்பட்டவை. மற்றவை வலிமையானவை, அவை வீச உத்தரவு வரும் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் இடிய காத்திருக்கும் அறைகளையும் அனுப்பு தயாராக இருக்கும் ஒரு பணியாளனை போல மின்னல் காத்திருக்கும் இடங்களையும் பார்த்தார். எதுவும் தானாக நகனும் இல்ல, எல்லாமும் உயர்ந்தவரிடமிருந்து வரும் கட்டளையை எதிர்பார்த்திருந்தன. பின்னர் நட்சத்திரங்கள் தெளிவாக காணப்பட்டன. அவை நோக்கமற்ற சிதறிய ஒளிகள் அல்ல. ஒவ்வொன்றும் பல காலங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றின. அவன் நிலையானதும் அளவிட்டதுமான பாதைகள்ல பயணித்தன. நட்சத்திரங்களுக்குள்ளோம் தங்கள் வரிசையிலிருந்து விலகியவை இருப்பத ஏனோக் பார்த்தார். அவை தனியாக பிரிக்கப்பட்டு தங்கள் இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன, கீழே விழுந்த காவலர்களைப் போல. ஒழுங்கு கட்டாயம் என்பதை அவை ஒரு அடையாளமாக நின்றன. வாடத்துல தூதர்கள் விளக்கினார்கள். ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு ஒளி மற்றும் இருட்டின் சுழற்சியும், ஒவ்வொரு உதயம் மற்றும் அஸ்தமனமும் உடைக்க முடியாத ஒரு சட்டத்தால் ஆளப்படுகிறது. வானம் துல்லியமா இயக்கப்படுகிறது. காலங்கள் தங்கள் நேரத்தை மறக்கவில்லை. சூரியன் தம் பாதையிலிருந்து விலகி அலைவதில்லை. சந்திரன் தன் விருப்பத்தடி தம் பாதையை தேர்வு செய்வதில்லை. ஏனோக்கு தெளிவாக கூறப்பட்டது, வானத்தில் எதுவும் சர்வ வல்லவரின் ஆட்சியிலிருந்து தப்ப முடியாது. சிறிய நட்சத்திரத்திலிருந்து மிகப்பெரிய ஒளி வர எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகின்றன. இதுவே அந்த ஓமையின் உள்ளார்ந்த அர்த்தம். நட்சத்திரங்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பாதையில செல்லும் போல ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் தங்களை உருவாக்கியவரின் முன் நிற்க வேண்டியதுதான். இந்த உண்மைகள் வெளிப்படும் போது ஏனோக்கு ஒரு பெரிய அறிவு விருந்தில் அமர்ந்திருப்பது போல உணர்ந்தார். பிரபஞ்சத்து ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டன. வானமே குழப்பத்திற்கு எதிராக ஒரு சாட்சியாக நிற்கிறது என்பதை அவர் பார்த்தார். அதன் அழகு சீரற்றதல்ல, அதன் இசை ஒற்றுமை எளிதில் உடையதல்ல, அது கடவுளின் சித்தத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அவர் பூமியில பார்த்தன. அதன் போராட்டங்கள், அதன் பெருமை, அதன் குழப்பம், இவை அனைத்தும் ஒரு பெரிய வடிவமைப்புல ஒரு சிறிய பகுதியே. அனைத்துக்கும் மேலாகவும் எல்லாவற்றையும் தாண்டியும் அளவிட முடியாத கட்டமைப்பு, ஞானம் மற்றும் மகிமை இருந்தது. பூமியின் கதை தனக்கே அல்ல என்பதை ஏனோக்கு புரிந்து கொண்டார்.
வானங்கள் அந்த சித்த உண்மைய மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றன. அனைத்து படைப்பும் உயர்ந்தவரின் அதிகாரத்துக்குள் நகர்கிறது. ஒரு நாள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையில் நிலைத்திருப்பதைப் போலவே ஒவ்வொரு உயிரும் அவற்றை அமைத்தவரை அறிந்து கொள்ளும். அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களை விட வெகு தொலைவில் ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்துள்ள பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இவை மனிதர்கள் அறிந்த பூமி அல்லது ஆகாய நிலங்கள் அல்ல. இவை களஞ்சியங்கள் தயார் செய்து முத்திரை போட்டு உயர்ந்தவரின் அதிகாரத்தில் பாதுகாக்கப்பட்டவை. அவர் ஒளிரும் காற்றுகளால் நிரம்பிய அறைகளை பார்த்தார். அவை தங்கள் எல்லைகளுக்குள் மெதுவாக நகர்ந்தன. பூமி எங்கும் அனுப்பப்படும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து சில காற்றுகள் பருவங்களை மாற்றுவதற்காக இருந்தன. மற்றவை கடவுளுக்கே தெரிந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு காத்திருக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறிய காற்றும் நோக்கமின்றி நகரவில்லை. வேறு ஒரு இடத்துல ஏனோக்கு தனியாக வைக்கப்பட்ட பெரிய நீர் களஞ்சியங்களை பார்த்தார். இவை கீழுள்ள உலகின் நதிகள் அல்லது கடல்கள் அல்ல. இவை தயாராக வைத்து பாதுகாக்கப்பட்டு பரந்த இடங்கள்ல அடக்கப்பட்டிருந்தன. அவர் நீர்களும் கட்டளைக்கு கீழ்ப்படைவதை புரிந்து கொண்டார். அவை உத்தரவில்லாம பெருக்கமடகாது. அவை தங்களை வைத்த இடத்துல செயல்படும் நேரம் வரும் வரை நிலைத்திருக்கின்றன. பின்னர் அவருக்கு இன்னும் நெருக்கமான ஒன்றை காண்பித்தார்கள். அவர் ஒரு அறையை பார்த்தார். அங்கு பதிவுகள் பாதுகாக்கப்பட்டு மனிதர்களின் வாழ்வுகள் கவனமாக எழுதப்பட்டிருந்தன. எதுவும் கவனிக்கப்படாமல் விடப்படவில்லை. ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தருணமும் அறியப்பட்டிருந்தது. அது குழப்பமாக எழுதப்படப்படையில, ஆனால் முழுமையான ஒழுங்கில் எழுதப்பட்டது. ஒவ்வொரு மனிதரின் விதியும் அனைத்தையும் ஆளும் ஒருவரின் முன் தெளிவாக காணப்பட்டது. ஏனோக்கு நாட்களின் ஒளி பாதுகாக்கப்படும் இடத்தையும் பார்த்தார். அது நிலத்த ஒளியாக பிரகாசித்தது ஒருபோதும் மங்கவில்லை. அருகில் பரலோக ஞானம் பெருகும் ஊற்றுகள் இருந்தன. இந்த ஞானம் உண்மையாக தேடுமர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தேவதூதர்கள் விளக்கினர். இது யாருக்கும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஆனால் புரிதலுக்காக இயங்குபவர்களுக்கு இது கிடைக்கிறது. அவர் தொடர்ந்த போது ஒரு தேவதூதர் அவருக்கு சூரியனின் ஒரு வாயில காட்டினார். அது வானில் ஒரு பெரிய பொன்னிற கதவு போல் இருந்தது. ஏனோக்கு விடியற் காலையில சூரியன் அந்த வாயில நுழைந்து தன் நேரத்தில் எழும் காட்சியை பார்த்தார். பூமியை வெப்பமாக்கும் அன்றாட ஒளியும் ஆரம்பத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது என்பதை அவர் கண்டார். இந்த காட்சிகள் ஏனோக்கை பணிவுடன் ஆக்கின. மனிதர்களுடன் நடந்ததிலிருந்து ஏற்பட்ட எந்த பெருமையும் அவரிடம் மங்கிவிட்டது. அவர் தேவதூதரின் முன் முழமினார். ஒவ்வொரு உயிரின் விதி, சூரியனின் இயக்கம், பருவங்களின் மாறுதல், மனித உடலில் உள்ள மூச்சு, இவை அனைத்தும் தெய்வீக பராமரிப்பில் உள்ளன என்று தேவதூதர் விளக்கினார். எதுவும் சீரற்றதாக இல்ல, எதுவும் மறக்கப்படவில்லை. வானத்தின் ஒவ்வொரு பொக்கிசமும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. ஒவ்வொரு களஞ்சியமும் படைப்பின் ஒழுங்கை ஆதரிக்கிறது. இந்த பொக்கிசங்கள் நிலைத்திருப்பதால் கடவுளின் வாக்குறுதிகளும் நிலைத்திருக்கின்றன. புதுப்பிப்பின் காலங்களும் கணக்கெடுக்கும் நேரங்களும் ஏனோக்கு கண்டவற்றால் நிலை பெற்றுள்ளன. அப்போது அவர் வானத்தின் மறைந்துள்ளவை கதைகள் அல்லது புராணங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அவை உண்மையானவை, செயல்படுகின்றன. உலகத்தை நாள்தோறும் தாங்கி நிறுத்துவது, இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சிறப்பா சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும் உயர்ந்தவரின் ஞானமே. அந்த தரிசனம் உச்சகட்டத்தை இப்பியது. ஏனோக்கு முன்பு எதிலும் காணாத அளவுக்கு ஒரு பரந்த கூட்டத்தை பார்த்தார். பூமியும் வானமும் ஒன்றா திறக்கப்பட்டதாக தோன்றியது. எல்லா திசையிலிருந்தும் பெரும் கூட்டங்கள் தோன்றின. நீண்ட நாட்களாக மண்ணில் ஓய்ந்திருந்தவர்கள் எழுந்தனர். அவர்கள் ஒளிரும் தூய்மையான வெளிர் வெள்ளை பருத்தி போல ஒளிரும் ஆடைகளில் ஆடை அணிந்திருந்தார்கள். இவர்கள் நீதிமான்கள். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசனத்திற்கு முன் கூடினார்கள். அவர்களின் முகங்கள்ல பயம்ல ஆனந்தம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவர்கள் மௌனமாக சொன்ன பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் சந்தேகித்த அந்த நம்பிக்கை இப்போது வெளிப்படையா மதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரே ஜனமாக அமைதியிலே ஒன்றிணைந்து நின்றனர். அவர்களை சுற்றி தேவதூதர்கள் ஒழுங்காக நகர்ந்தன. புத்தகங்கள் முன்வைக்கப்பட்டன. பதிவுகள் திறக்கப்பட்டல. எதுவும் அவசரப்படுத்தப்படவில்லை. எதிலும் கொழுக்கல. எல்லாமும் தெளிவாகவும் அளவாகவும் உண்டுது. பின்னர் ஏனோக்கு வேறொரு குழுவை தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். இவர்கள் தாங்கள் விரும்பிய பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையானதை விட்டு விலகியவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மறைந்துவிட்டது. மண்ணில் அவர்கள் காட்டிய துணிச்சல் இப்போது மங்கிவிட்டது. அவர்களுக்கு முன்பாக ஒரு தீப்பொழிவான உருவம் தீக்கத்தும் வாளை போல பிரகாசமாகவும் கவனிக்காமல் இருக்க முடியாதவாறு மிதந்தது. ஒருவருக்கொருவர் உயிரின் புத்தகத்திலிருந்து பெயர்கள் அழைக்கப்பட்டன. அங்கே பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் ஒளியின் இடத்துல தங்கினர்.
ஆனா பெயர்கள் காணப்படாதவர்களுக்கு பிரிவு இருந்தது. அவர்கள் ஆவண கூட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து தொலைவில் ஆழமான நிழலுள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அது பல காலங்களுக்கு முன்பு தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட இடம். ஒரு வலிமையான குரல் அந்த கூட்டத்தில் முழங்குளது. தீயவர்கள் இனி பேச வேண்டாம், அவர்களின் பெருமை மிகு வார்த்தைகள் முடிவடையட்டும். கிளர்ச்சியின் சத்தம் என்ன ஒழிச்சு மன்ன நிரப்பிய பெருமை பேசும் சத்தம் அமைதியாகிவிட்டது. இறுதி தீர்ப்பு நிறைவடைந்தது. நியாயமானவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி வழங்கப்பட்டது. உளி அவர்களை சுற்றி இருந்தது. அமைதி அவர்கள் மீது தங்கியது. மற்றவர்கள் கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவர்கள் புறக்கணித்த மகிமையிலிருந்து பிரிக்கப்பட்டனர். காணிக்க உறுதியானதும் இறுதியானதும் இருந்தது. இதற்கு மேலும் எதையும் சேர்க்க தேவல்ல. தீர்மானத்தின் காலம் முடிவுக்கு வந்தது மற்றும் மிக உயர்ந்தவரின் ஒழுங்கு அனைத்திலும் உறுதியாக நிலைத்திருந்தது. காணிக்கையை நிரப்பிய ஒளி ஏனோக்கு அருகே வரத் தொடங்கியது. அவ அரசர்களின் வீழ்ச்சியையும் நீதிமான்களின் எழுச்சியையும் மகனாகிய மனிதன் மகிமையில் அமர்ந்திருப்பதையும் பார்த்திருந்தான். ஆனா இப்போது அந்த காணிக்கை அவனை நோக்கி திரும்பியது. அரியணையை சுற்றி இருந்த பிரகாசம் அவனை விளக்கதில்லை. அதற்கு பதிலாக அது மெதுவாக அவனை சுற்றி பயத்தை தாண்டி உயர்த்தியது. மகனாகிய மனிதன் அருகில் வந்தார். அவரது இருப்பு உறுதியானதும் அமைதியோடும் நிரம்பியிருந்தது. ஏனோக்கு அவர் முன் நின்றபோது வானமும் பூமியும் பின்னணியாக மங்கிவிட்டது போல உணர்ந்தான். ஒளி மேலும் வலுவடைஞ்சது. ஆனா அது அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவன் இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு இன்னும் ஆழமான யதார்த்தத்துக்குள் இழுக்கப்படுகிறான் என்று உணர்ந்தான். அவன் அருகில் ஒரு தேவதூதன் பேசினா ஏனோக்கு என்று அழைத்தான். உன் பெயர் பரிசுத்தர்கள் எழுதப்பட்டுள்ளது. நீ தேவனோடு நடப்பாய், நீ மரணத்தை அனுபவிக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் பெரிதாக ஒலிக்கவில்லை, ஆனால் அவை பெரும் பாரத்தை கொண்டிருந்தன. அவை உறுதியானதும் மாற்றமற்றதும் இருந்தன. ஏனோக்கு தன்னை மேலும் உயர்த்தப்பட்டதாகவும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னிலையில கொண்டு வரப்பட்டதாகவும் உணர்ந்தான். அந்த இடத்தின் மகிமை விவரிக்க முடியாததாக இருந்தது. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அது உயிரே ஆகும். அவன் பயத்துல மூழ்கறல. அதற்கு பதிலாக அமைதியும் ஆச்சரியமும் அவனை நிரப்பின. அவனுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அது ஜாதிகள் ஆளவோ படைகளை கட்டளையிடவோ உள்ள சிங்காசனம் அல்ல. அது ஒரு மரியாதை என்னிடம் அவன் வானுலகத்துல தூதராகவும் சாட்சியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பதற்கான அடையாளம். தேவதூதர்கள் அவனை சுற்றி நின்று அவன் விசுவாசத்திற்கு புகழ்ச்சி பாடல்கள் பேசினார்கள். அவன் பூமியில நடந்த பாதையை அவர்கள் மரியாதை செய்தார்கள். அந்த தருணத்தில் ஏனோக்கு அவன் பயணம் எப்போதும் இங்கேயே வழிநடத்தப்பட்டதாக கண்டான். மற்ற மனிதர்களைப் போல மண்ணில் கட்டுப்பட்டவனாக அவன் இருக்க மாட்டான். அவன் ஆண்டவரின் சந்நிதியில மறைக்கப்பட்டு பரிசுத்தர்களுடன் பாதுகாக்கப்படுவான். மனிதகுமாரனின் மகிமையில அவனும் பங்கெடுப்பான் என்பதும் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு சமமாக அல்ல, ஆனால் அவனுக்கு அருகில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்திற்கும் சாட்சியாக அவன் நிற்பான். அவன் கண்ட தரிசனங்கள் அவன் காலத்திற்கே மட்டும் அல்ல வருங்கால தலைமுறைகளுக்கும் பேசும் வகையில் இருந்தன. அவனுடைய பங்கு பூமியை தாண்டியும் தொடரும் என்பது தெளிவாக காட்டப்பட்டது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் பரலோக இடங்களில் பாதுகாக்கப்பட்டவனாகவே இருப்பான். அவன் எழுதிய ரகசியங்கள் அவனுடைய சாட்சியை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும். ஏனோக்கு அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனை சுற்றிய உலகம் வேறுபட்டதாக உணரப்பட்டது. அவன் காலடியிலிருந்த நிலமோ அவன் தலையிலிருந்த வானோ அவன் கண்டவற்றுடன் ஒப்பிடும்போது இவை அனைத்தும் தற்காலிகமாகவே தோன்றின. பூமியில் அவனுடைய காலம் புனிதமானது, அவனை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காகவே தனியாக வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தான். ஒரு புதிய தரிசனம் தொடங்கியது. அது சிங்காசனங்களையோ கூட்டங்களையோ பற்றியதல்ல, ஆனால் வானங்களை பற்றியது. உரியல் ஏனோக்கு அணுகி வானத்தின் தொலைவான எல்லைக்கு தன்னை அழைத்து சென்றான். அவர்கள் கிழக்கு திசைக்கு பயணம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒளி முதலில் தோன்றும் இடத்திற்கு. அங்க ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்திருக்கும் ஒன்றை கண்டான். வானத்தின் சுவரில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வாயிலை கண்டான். அது பளிச்சென்ற தங்கம் போல பிரகாசித்து உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. இதற்கு பெயர் சூரியனின் பாதை என்று அழைக்கப்பட்டது. கிழக்கு பக்க வாயில நோக்கி சூரியன் வருவதை ஏனோக்கு பார்த்தான். நியமிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வாயில் திறக்கப்பட்டது. சூரியன் அந்த வாயில ஊடுருவி வானில் தனது பயணத்தை தொடங்கியது. அது திசை தெரியாம அலைந்ததில்லை, அது அவசரமா ஓடியதில்லை. அது தெளிவான மற்றும் நிலையான பாதையை பின்பற்றி பூமியில் ஒடியூட்டியது, அதற்கு கட்டளையிடப்பட்டபடியே. நாள் முடிவை எட்டிய போது ஏனோக்கு மேற்கு பக்கத்துல இன்னொரு வாயில காண்பித்தார்கள். மாலை நேரம் வந்ததும் சூரியன் அந்த மேற்கு வாயில நுழைஞ்சு பார்வையிலிருந்து மறைந்தது. அந்த வாயில்கள் இரவுக்காக மூடப்பட்டன.
உரியல் இந்த வாய்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கின்படி திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருப்பதாக விளக்கினார். எதுவும் யாத்திரையாக நடக்காதுங்க. இதுதான் உரியல் கூறினார். தேவன் வானத்தின் ஒளிகளுக்காக அமைத்த ஒழுங்கு. சூரியன் தனது கடமையை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறது. அது தன்னேரத்தில் உதயமாகி தன்னேரத்தில் அஸ்தமிக்கிறது. அது பூமிக்கு வெப்பமும் ஒளியும் அளித்து தன் நாள் பணியை முடித்ததும் விலகுகிறது. ஏனோக்கு வியப்பு நம்பார். பொழுது பிறக்கும் நேரமும் மாலை நேரமும் யாத்திரை அல்ல என்பதை அவர் கண்டார். அவை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வானத்தின் சுவர்கள் அனைத்தையும் தக்க வைத்து நிற்கின்றன. வாய்கள் முன்பே திறக்கவோ தாமதமாக மூடவோ செய்யப்படுவதில்லை. அவை உயர்ந்தவரின் சித்தப்படி இயங்குகின்றன. சூரியன் தன் பாதையை பின்பற்றுவதை பார்த்தபோது ஏனோக்கு அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கண்டார். சூரியனுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருப்பது போலவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாதை உள்ளது. வாழ்க்கையில் பருவங்கள் உள்ளட. எலும்பு நேரம், ஓய்வெடுக்கும் நேரம், செயல்படும் நேரம், காத்திருக்கும் நேரம், ஆள் இவை உள்ளன. அவையெல்லாம் தொடங்கும் முன்பே அறியத்தப்பற. சூரியனின் நிலையான இயக்கம் வானில் எழுதப்பட்ட பாடமாக மாறியது. ஒழுங்கு வானங்கள் ஆளுகிறது, ஒளி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அதை இயக்கியவரின் கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை. சூரியனின் பாதையை காட்டிய பிறகு யூரியல் ஏனோக்கின் கவனத்தை சந்திரனிடம் திருப்பினார். அவர்கள் பரந்த வானின் கீழ் நின்றனர். ஏனோக்கு சந்திரனை தன் கண்முன்னே மாறிக்கொண்டிருப்பதை பார்த்தார். ஒரு தருணத்துல அது மெல்லியதும் மங்கலானதும் வெள்ளி நூல் போல் இருந்தது. பின்னர் அது பிரகாசமாகவும் வட்டமாகவும் வளர்ந்து முழுமையாகவும் வலிமையாகவும் ஒளிர்ந்தது. அதற்கு பிறகு அது மீண்டும் மெதுவா மங்க தொடங்கியது. இரவு இரவாக சுருங்கி கிட்டத்தட்ட மறைஞ்சு விட்டது. பின்னர் அந்த சுழற்சி மீண்டும் தொடங்கலவு. யூரியல் சந்திரன் காரணம் இல்லாம மாறுவதில்லைன்னு விளக்கினார். சூரியனைப் போலவே அதற்கும் தனித்துவமான வாயில்கள் மற்றும் மறைந்த அறைகள் உள்ளன. அதன் ஒளிக்காக சேமிப்பிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த இடங்களிலிருந்து அதன் பிரகாசம் அளவிட்டு துல்லியமாக வரியிடப்படுகிறது. அது மிக விரைவாக வழங்கறில்ல. அது மிக மெதுவாக மங்குவதும் இல்ல. ஒவ்வொரு நிலவும் ஒரு சிறந்த வடிவமைப்பு பின்பற்றுகிறது. ஏனோக்கு தேவதூதர்கள் பிடித்திருந்த பலகைகள் காண்பிக்கப்பட்டன. அவற்றில் தெளிவான குறிகள், கோடுகள் மற்றும் நாட்களை என்னும் எண்கள் எழுதப்பட்டிருந்தன. அவை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் இடைநிலைகளை குறித்திருந்தன. எதுவும் ஊகமாக இல்லை, எதுவும் சந்தேகமாக விடப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தையதை ஒழுங்காக தொடர்ந்தது. இது தெய்வீக நாட்காட்டின் ஒரு பகுதியாகும் என்று யூரியல் அவரிடம் கூறினார். ஒரு ஆண்டு 364 நாட்களாக அளக்கப்பட்டது. வாரங்களும் மாதங்களும் ஆரம்பத்திலிருந்தே அமைக்கப்பட்டிருந்தன. வானில் உள்ள ஒளிகள் இந்த மாதிரியை பின்பற்றி கட்டளையிட்டபடி நேரத்தை துல்லியமாக கணக்கிடுகின்றன. இந்த நாட்காட்டி நாட்களை எண்ணுவதற்காக மட்டுமில்ல, புனித கூட்டங்கள் மற்றும் பரிசுத்த காலங்களை கடவுள் நியமித்த விதமாகும். இந்த நாட்களை குறிக்க சந்திரனின் இயக்கம் உடவில்லது. அது வானில் ஒரு சாட்சியாக இருந்து காலமே உன்னதமானவருக்கே சொந்தம் என்று பூமிக்கு நினைவூட்டுகிறது. சந்திரன் தனது பாதையை விட்டு வெளியே செல்லாது. யூரியல் கூறினார், இவற்றில் எதையும் மாற்ற முடியாது. அதன் பால நம்பிக்கையோடு தொடங்குகிறது. அதன் ஒளி துல்லியமா அதிகரித்து குறைகிறது. அது தனது கடமையை மறத்தாது. எனக்கு சந்திரனை அதன் நிலையான ஒத்திசைவுடன் தொடர் மோசுவ பக் மங்குவது போல தோன்றினாலும் அது அழிந்துவிடவில்லை. அதன் பருவத்தில் மட்டும் நகர்கிறது என்பதை அவர் கண்டார். அந்த முனை எப்போதும் திரும்பி வருகிறது. அந்த ஒழுங்கு எப்போதும் இழைத்திருக்கிறது. இந்த மர்மங்கள் அவர் உணரும் போது ஒரு மனிதனின் வாழ்நாள்களும் அறியப்பட்டு அளக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் கண்டார். சந்திரன் தனது பாதையை பாதுகாப்பது போல மனிதனின் நாட்களும் கவனத்துடன் எண்ணப்படுகின்றன. வானகம் துல்லியத்துடன் இயக்கப்படுகிறது. அதில் எதுவும் வீணாகவோ தவறாகவோ இல்லை. உரியல் தனது கையை உயர்த்தி ஏனோக்கின் கண்களை இன்னும் மேலே நோக்கி திருப்பினார். அவர்களின் மேல உள்ள ஆகாயம் எண்ணற்ற ஒளிகளால் நிரம்பியிருந்தது. நட்சத்திர கூட்டங்கள் இருண்ட துணியில் நெய்யப்பட்ட வடிவங்களைப் போல வானில் விரிந்திருந்தன. அவை காரணம் இல்லாம துடிக்கிறங்க. அவன் நிலையான பிரகாசத்துடன் இருந்து கொண்டிருந்தன. உரியல் பெரிய நட்சத்திர கூட்டங்களை நோக்கி சுட்டினார். ஒரியான் தன் இடத்தில் வலிமையாக நின்று கொண்டிருந்தான். பிளியாட்ஸ் ஒன்றாக நெருக்கமாக கூடியிருந்தது. ஒவ்வொன்னும் தன் பாதியில நிலைக்கிருந்தது. ஏனோ கவனமா பார்த்தார். நட்சத்திரங்கள் சீரற்ற முறையில் சிதறி இல்லை என்பதை அவர் கண்டார். ஒவ்வொன்றும் பல வருடங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில நகர்ந்தன. அவை நியமிக்கப்பட்ட பருவங்கள்ல உதயமாகி அஸ்தமனமாகின. அவை வருடத்தின் சில காலங்களில் தோன்றின, மற்ற காலங்களில் மறைந்தன.
அவற்றின் ஒழுங்கு மிக துல்லியமா இருந்தது. எதுவும் மற்றொன்றின் பாதையில் நுழையவில்லை. நட்சத்திரங்களுக்கு விதிகள் எழுதப்பட்டுள்ளன என்று உரியல் விளக்கினார். இவை கல்லுல பொறிக்கப்பட்ட விதிகள் அல்ல, கடவுளின் வார்த்தையால் நிறுவப்பட்ட கட்டளைகள். நட்சத்திரங்கள் எந்த கேள்வியும் இல்லாம கீழ்படியும. அவை தங்களுக்கே விருப்பமான திசையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவ சுதந்திரமா அளந்து தெரியவில்லை. யாராவது வலி தவறினால் என்று உரியல் சொன்னார், ஒரு வலிமையான சக்தி அதை மீண்டும் இழுத்து கொண்டு வரும். ஏனோக்கு அவர் ஒரு காலத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்த விழுந்த தேவதைகளை நினைவு கூர்ந்தார். அந்த உயிர்கள் தங்கள் இடத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை போலவே ஒழுங்க விட்டு வெளியேறும் எந்த நட்சத்திரமோ உறுதியாக பிடிக்கப்பட்டு வைக்கப்படும். சில கிளர்ச்சி செய்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே தனியாக வைக்கப்பட்டுள்ளன. விண்ணக ஒளிகளும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அவை இருக்கின்றன. ஏனோக்கு விண்ணகத்துல பாதுகாப்பாக வைத்திருக்கும் பெரிய நீர்மூட்டைகளையும் பார்த்தார். அவ கட்டளையின்றி வெளியே சிந்தப்படப்பட அவை அடக்கப்பட்டே இருந்தன. அதுவே மிக உயர்ந்த உலகங்களும் கவனத்துடன் ஆளப்படுகின்றன என்பதற்கான தெளிவான அடையாளம். சில நட்சத்திரங்கள் வானில் வேகமாக நகரும் போல் தெரிந்தன. வானின் காற்றுகள் அவற்றை தங்கள் பாதையில் இழுத்து செல்கின்றன என்று உரியல் விளக்கினார். ஆனா அந்த காற்றுகளும் தனியாக செயல்படுவதில்லை. அவ அனுமதி கிடைக்கும் போதுதான் நகரும். அவற்றின் வலிமையும் திசையோ மிக உயர்ந்தவரின் சித்தத்தால வழிநடத்தப்படுகிறது. ஏனோக்கு நட்சத்திரங்கள் சிறப்பாக ஒழுங்காக ஜொலிக்கும் போது தன் மேலுள்ள அனைத்தும் ஒழுங்கா கட்டுப்பட்டிருப்பதை பார்த்தார். எதுவும் மோதவில்லை, எதுவும் இலக்கில்லாம அலைஞ்சு கொண்டிருக்கவில்லை. விண்ணகம் காட்டுமிராண்டியாகவோ குழப்பமாகவோ இல்ல. அவை கட்டமைக்கப்பட்டும் நிலைத்தும் இருந்தன. பூமியின் பருவங்கள்ல அவர் பார்த்த அதே மாதிரி படலம் வானிலும் எழுதப்பட்டிருந்தது. சூரியன் தன் வாய்களை காத்து கொண்டது, சந்திரன் தன் சுழற்சிகளை காத்து போடுது, நட்சத்திரங்கள் தங்கள் சத்தியங்களை பின்பற்றிருந்த வானின் சேனைகள் கூட இந்த கட்டளைகளுக்குள் பணிந்திருந்தன. அனைத்தும் பரவலாக இருந்தாலும் எல்லையில்லா சுதந்திரத்தை அது காட்டவில்லை. அது வடிவமைப்பால் ஒன்றா இணைக்கப்பட்டுள்ள ஒரு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. வானில் ஒவ்வொரு ஒளியும் தன்னை விட பெரிய ஒரு ஆட்சி இருப்பதை சாட்சியாக கூறியது. தன்னிடத்துல நம்பிக்கையுடன் பிரகாசித்தது. வானத்தின் காட்சி சூரியன், சந்திரன் அல்லது நட்சத்திரங்களோடு மட்டும் முடிவடையவில்லை. அவை அனைத்தும் ஒன்றாக சிறப்பாக இயங்கும் ஒரு முழுமையான அமைப்பாக இருப்பது ஏனோக்கு காண்பிக்கப்பட்டார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டின் வடிவத்தை அவர் தெளிவாக கண்டார். அது நிலையானது, சமநிலையுடன் முழுமையானது. இந்த நாட்காட்டி வெறும் நாட்களை என்னும் ஒரு முறையாக மட்டும் இல்ல, இது மாற்றமில்லாத ஒழுங்கின் ஒரு அடையாளமா இருந்தது. ஒவ்வொரு பருவமும் தன் நேரத்துல வந்தது. ஒவ்வொரு வாரமும் முன் வாரத்தை தொடர்ந்து குழப்பமின்றி வந்தது. எதுவும் குறைவாக ஐயா, எதுவும் கூடவில்லை. இந்த சுழற்சி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உறுதியாக இருந்தது. நேரம் தன்னிச்சையாக செல்ல அனுமதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஏனோக்கு காண்பிக்கப்பட்டது. நாட்கள் தவறாக அமைக்கப்பட்டாலோ அல்லது பருவங்கள் தங்கள் பாதையில் இருந்து விலகினாலோ படைப்பின் இசைமை உடைய தொடங்கும். விளைச்சல்கள் தவறான நேரத்தில் வரும். புனித கூடுகைகள் தக்க இடத்துல இருக்காது. ஒளி மற்றும் இருட்டின் இடையிலான கவனமாக்கப்பட்ட சமநிலை பலவீனமாகும். ஆனா அவர் பார்த்த வடிவமைப்புல இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு இடமில்ல. அவர் பார்த்தார், தேவதூதர்கள் வழிகாட்டும் கட்டளைகளால் நிரப்பப்பட்ட உருளைகளை எடுத்து சென்றனர். இந்த உருளைகள் நாட்களை மிக துல்லியமாக குறித்திருந்தன. அவை வாரங்கள் மாறும் முறையையும் மாதங்கள் நகரும் முறையையும் பதிவு செய்திருந்தன. ஒரு தூதர் தம் படியிலிருந்து விலக முயன்றா உடனே திருத்தம் செய்யப்பட்டது. ஒன்னும் ஒழுங்கல் இல்லாம இருக்க அனுமதிக்கப்படவில்லை. அவரது ஞானத்துல ஒரு தேவதூதர் சொன்னா, கடவுள் மனிதர்களுக்கு நாட்களின் ஒரு இயந்திரத்தை வழங்கியுள்ளார். நேரமே ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட கருவி போல் நகர்ந்தது. ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றுடன் இணைந்து செய்யப்பட்டது. சூரியன் தன் மாய்கள் அல்ல திட்டமிட்டபடி நுழைங்கல, சந்திரன் தன் நிலைகளை நேரத்தில் முடிச்சது, நட்சத்திரங்கள் தங்கள் பருவங்களை தாமதமின்றி குறித்தன. இந்த நாட்காட்டி ஒரு பெரிய உண்மையின் ஒரு பகுதியாயிருப்பதை ஏனோக்கு உணர்ந்தார். இது கடவுளின் திட்டம் காரணமின்றி வழி தவறவோ மாறவோ செய்யப்படுவதில்லை என்பதை காட்டியது. நாட்கள் தங்கள் வரிசையை போலவே அவருடைய நோக்கங்களும் அவ்வாறே செல்கின்றன. நேரம் கடந்து போவது வெறுமனேவோ அல்லது சீரற்றதோ அல்ல, அதில் அர்த்தம் உண்டு. இந்த நாட்காட்டியை புரிந்து கொள்வது படைப்பின் வடிவமைப்பின் இன்னொரு அடுக்கை ஒளிவிடுவதை போன்றது. இதனால் யாகைதான் வரலாறு கூட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியில் விரிகிறது என்பதை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு தலைமுறையும் அது பிறக்க முன் நீண்ட காலமா நிறுவப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் நகர்கிறது. இந்த தரிசனம் அவரது இதயத்தில் உறைந்த போது ஏனோக்கு காலம் உலகை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி அல்ல என்பதை கண்டார்.
அது அதை உருவாக்கியவருக்கு ஒரு பணியாளன் மட்டுமே. அழகான நாட்காட்டி மிக உயர்ந்தவர் நிகழ்வுகளை மட்டுமல்ல, அவை நடைபெறும் தாளையும் ஆள்கிறார் என்பதற்கான சான்றாக நின்றது. தரிசனங்கள் மெதுவா அமைதியாக ஆரம்பித்தன. அப்போது உரியல் ஏனோக்கை நோக்கி முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை சொன்னார். நீ பார்த்தவே உனக்காக மட்டுமல்ல என்று தேவதூதர் கூறினார். நீ அதை எழுதி வைத்திருக்க வேண்டும். வருங்கால தலைமுறைகள் இந்த அறிவை தேவைப்படுவார்கள். ஆணை தெளிவாக இருந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் நேரத்தின் சரியான ஒழுங்கின் இரகசியங்கள் வானத்தில் மறைந்திருக்க வேண்டியவை அல்ல. ஏனோக்கு தாழ்மையுடன் தலையை வணங்கினார். அவருக்கு தன் முன் வைக்கப்பட்ட பணியின் தீவிரம்

அறைகள் மற்றும் அதன் சுழற்சிகளின் நிலையான ஒத்திசைவை விவரித்தார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட வாரங்களும் தங்கள் இடங்களில் நிலைத்திருக்கும் பருவங்களும் பற்றி அவர் கவனமாக எழுதியார். நட்சத்திரங்களா அவர் தவிக்கமல்ல, அவை செல்லும் பாதைகள் மற்றும் அவற்றை வழிநடத்தும் விதிகள் பற்றி அவர் எழுதியார். ஒரு காலத்துல வழி தவறியவைகளும் தங்கள் சரியான இடத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் குறிப்பிட்டார். காற்றுகள், நீர்கள் மற்றும் வானத்தின் ஒளிகள் எல்லாம் ஆணைப்படி எப்படி நகர்கின்றன என்பதையும் அவர் விளக்கியார். எழுதி கொண்டிருந்த போது ஏனோக்கு தன் மீது வைத்த நம்பிக்கையை உணர்ந்தார். அவர் ஒரு அரசன் அல்ல, அவர் படைகளை வழிநடத்தவில்லை, இருந்தாலும் அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு சாட்சி, ஒரு எழுத்தாளர், வானத்தின் ஒழுங்க மனிதர்களின் உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல அவர் எழுத்த நிறுத்தி வானத்தை நோச்சி பார்த்து தாம் கண்டவற்ற நினைவு கூர்ந்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார், ஒரு விவரத்தையும் மாற்றாம கவனமா எழுதியார். இவை கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல, இவை நோக்கத்துடன் அவருக்கு காண்பிக்கப்பட்ட உண்மைகள். அறியாதவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் எழுதியார். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அடையட்டும். அவரது வார்த்தைகள் வழிகாட்டவும் நினைவூட்டவும் குழப்பமான காலங்களில் மனதை உறுதிப்படுத்தவும் இருந்தன. இந்த பொறுப்பு ஏனோக்கு திசை தந்தது. இப்போது அவரது வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் கடவுளுடன் நடப்பது மட்டும் அல்ல, அவருக்கு காட்டப்பட்டதை பாதுகாப்பது பற்றியும் அது ஆனது. காலமோ இடமோ பற்றிய ரகசியங்கள், வானத்தின் ஒழுங்கு, நாட்களின் ஓசை, இவை அனைத்தும் இப்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதனால் ஏனோக்கு வரிசையாக வரிகளை எழுதி வானத்தின் வடிவத்தை கீழுள்ள பூமி நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில பரப்பினார். அது கூட உயர்ந்தவரின் பராமரிப்பில் நகர்கிறது என்பதை உணரச் செய்தார். மறுபடி ஏனோக்கு தூக்கம் ஆட்கொண்டது. அதோடு இன்னொரு கனவும் ஒன்றது. இந்த காணொலி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது. இது அவருக்கு பரலோகத்தின் வாயில்கள் அல்லது ஒளியின் அறைகள் எதையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக இது சின்னங்களாக வந்தது. உயிருள்ள படங்களால் சொல்லப்படும் ஒரு கதையை போல. அவர் ஒரு வெள்ளக்காலையா அகலமான புல்வெளியில் தனியாக நிற்கும் நிலையில பார்த்தார். அது வலிமையானதும் தூய்மையானதும் எந்த கலங்கமும் இல்லாததாக இருந்தது. இந்த காலை குற்றமற்ற நிலையில உருவாக்கப்பட்ட முதல் மனிதனை குறிக்கிறது. அதிலிருந்து மற்ற காலைகள் தோன்றி நிலம் முழுவதும் பரவின. காலம் கடந்த போது அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து பூமி அவற்றால் நிரம்பியது. அவற்றில் ஏனோக்கு 4 சிறிய காலைகளை தனியா பார்த்தார். அவை ஒன்றோடொன்று அருகில் நின்றன. மற்றவைகளிலிருந்து வேறுபட்டவையாக அவை நோவாவின் மக்களை சின்னமா காட்டுவதாக அவர் உணர்ந்தார். அவற்றை சுற்றி உலக அமைதியற்றதும் கலங்கியதும் போல தெரிந்தது. மண் அசைந்தது, வானம் இருந்தது, காட்டுல ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு இருந்தது. பின்னர் நீர்கள் உறங்கின. அந்த கனவுல அது வெறும் மழை அல்ல, ஆனா ஒரு பெரிய குழப்பக்கடல் எல்லாவற்றையும் மூடியது. நிலத்தை நிரப்பிய காலை உருவங்கள் நீர் பரவிய போது அடித்து செல்லப்பட்டன. உலகம் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளமா மாறியது. அந்த உயிரினங்கள் உயரும் அலைகளுக்கு எதிராக போராடின. ஆனால் அலைகள் மிகவும் வலுவாக இருந்தன. ஏனோக்கு நீர்கள் பூமியை முழுமையாக மூடுவதை பார்த்தார். அவர் முன்பு தரிசனத்துல பார்த்ததை இப்போது சின்னமா மீண்டும் கண்டார். அந்த வெள்ளம் சீரற்றதாக இல்ல. நீண்ட நாட்களாக அதன் ஒழுங்க விட்டு விலகிய உலகிற்கு அது பதிலாக இருந்தது. இறுதியில் நீர்கள் அமைந்த போது நிலம் வெறிச்சோடியும் உலர்ந்தும் தோன்றியது. நிலம் முழுமையா உறிஞ்சும் வெறிச்சோடியும் வாழ்க்கை மீண்டும் தொடங்க காத்திருந்தது. அந்த காட்சியை அமைதி மூடியிருந்தது. ஆனா அந்த எல்லாவற்றிலும் ஒரு சிறிய வெள்ளக்காலம் மட்டும் பாதுகாப்பா இருந்தது. அது வெள்ளத்தில் அடிபட்டு விடவில்லை. அது அமைதியாக நின்றது, குழப்பத்திலிருந்து காக்கப்பட்டது. ஏனோக்கே இதுவே நீதிமான்களின் வழி, நோவாவின் குடும்பத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தார். உலகம் மாறினாலும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். மற்ற விலங்குகள் கனவில் போராடி விழுந்தாலும் தூய வழிக்கு பாதுகாப்பு இருந்தது. இது இரக்கம் மற்றும் நோக்கம் இன்னும் நிகழ்வுகளை வழிநடத்துகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியா இருந்தது. வெள்ளம் கதையின் முடிவல்ல, ஒரு திருப்பு முனை. அந்த கனவு வார்த்தைகள் இல்லாம தெளிவா பேசியது. தண்ணீர் பூமியை மூடியிருந்தாலும் புதுப்பிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். உலகம் அதிர்ந்தாலும் தனியாக வைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். கனவு தொடர்ந்தது, ஆனா காட்சி மீண்டும் மாறியது. இந்த முறையில ஏனோக்கு முன்னிலையில முழு வரலாறும் ஒரு பெரிய புலமாக விலங்குகளால் நிரம்பி தோன்றியது. மனிதர்கள் இனி மனிதர்களாக காட்டப்படவில்லை. அவர்கள் பல வகை விலங்குகளா தோன்றினர். ஒவ்வொரு சின்னமும் ஒரு அர்த்தத்தை கொண்டிருந்தது. அவர்களுக்கு மேல ஏனோக்கு வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமா ஒளிருங்கத பார்த்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருந்தது.
இந்த நட்சத்திரங்கள் வாட்ச்.

அவர்கள் ஒரு காலத்தில் இறங்கிய தேவதூதர்கள் என்பதை கண்டறிந்தார். அவர்கள் அந்த புலத்தை கீழிருந்து பார்த்தனர். கீழே நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தனர். அவர்களின் ஒளி நிலைத்தும் தொலைவிலும் இருந்தது. பூமியில ஏனோக்கு ஒரு குழு வெள்ளாடுகளை பார்த்தார். அவை ஒரு கூட்டமா சேர்ந்து நகர்ந்தன. இந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களை குறித்தன. அவை சுற்றியுள்ள விலங்குகளுடன் ஒப்பிடும் போது சிறியதாக இருந்தாலும் தூய்மையுடன் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில ஆரம்பத்துல ஒரு ஆடு தனித்துவமாக இருந்தது. அதிலிருந்து பல மற்ற ஆடுகள் வந்தன. இது ஆபிரகாமின் வீட்டை குறித்தது. மெதுவாக ஆனா உறுதியாக வளர்ந்தது. ஆனா அந்த புலம் அமைதியாக இருக்கவில்லை. சிங்கங்க ஆடுகளை சுற்றி உலாகின. காட்டு விலங்குகள் கூரிய பார்வையுடன் அவற்றை சுற்றி வந்தன. இந்த உயிரினங்கள் சக்தி வாய்ந்த நாடுகள். ஆடுகளின் கூட்டத்திற்கு எதிராக எழுந்த வலிமையான இராச்சியங்களை குறித்தன. சில நேரங்கள்ல ஆடுகள் சிலரல்ல, சில நேரங்கள்ல அவை எல்லா பக்கங்களிலும் அழுத்தப்பட்டன. இருந்தாலும் அழிக்கப்படல. ஏனோக்கு ஆடுகளுக்கு மேல் மேய்ப்பர்களை வைத்திருப்பதை கவனித்தார். சில மேய்ப்பர்கள் அவற்றை கவனித்து பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தினார்கள். மற்றவர்கள் கவனக்குறைவாக இருந்ததால் ஆபத்து அருகில் வர அனுமதித்தனர். இந்த மேய்ப்பர்கள் மக்களை வழிநடத்திய அல்லது வழிநடத்த தவறிய தலைவர்கள் மற்றும் அரசர்களை குறித்தன. இதையெல்லாம் மேலாக நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டிருந்தது போல இருந்தது. சில ரகசியமா திட்டமிட்டன. அப்போது ஏனோக்கு கடவுளால் எழுப்பப்பட்ட ஒரு பெரிய மேய்ப்பரை பார்த்தார். இந்த மேய்ப்பர் உறுதியும் விசுவாசமும் கொண்டவர். அவர் ஆடுகளை வலிமையுடனும் தெளிவான வழிகாட்டலுடனும் வழிநடத்தினார். அவரின் மூலம் ஆடுகள் மீண்டும் தங்கள் பாதையை கண்டுபிடித்தன. இந்த சின்ன மோசையை குறிக்கிறது என்பதை ஏனோக்கு அறிந்தார். மக்களை ஆபத்தில் இருந்து வெளியே கொண்டு சென்று வாக்குறுதியான நிலைக்கு வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் அவர். இந்த காணொலி தலைமுறைகளை கடந்த ஒரு கதையை போல முன்னேறியது. புதிய விலங்குகள் தோன்றின. சில சிங்கங்களைப் போலவும் சில புலிகளையோ சக்தி வாய்ந்த பறவைகளையோ போலவும் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று பின்னெழும் ராஜ்யங்களை குறித்தன. சிலர் வெற்றி பெற்றனர், சிலர் கடுமை ஆட்சி செய்தனர். ஆனா ஒவ்வொருவரும் தங்களது காலம் முடிந்ததும் மறைந்தனர். ஆடுகள் பல நேரங்களில் சிறியதாகவும் சூழப்பட்டதாகவும் தோன்றினாலும் காணாத ஒரு கை அவர்களை பாதுகாத்தது. ஆபத்து மிக அதிகமா வளர்ந்த போது உதவி வந்தது. அவர்கள் சிதறிய போது மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டனர். எல்லா மேய்ப்பர்களிலும் மேலான மேய்ப்பர் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தனது கனவில் இது விலங்குகளின் கதையை விட அதிகம் என்று ஏனோக்கு புரிந்தது. இது ஆதாமின் பிள்ளைகளின் கதையை சின்னங்களாக கூறியது. ஆடுகளின் போராட்டங்கள் உண்மையான மக்களின் போராட்டங்களா இருந்தன. மிருகங்கள் நாடுகளாக இருந்தன. நட்சத்திரங்கள் விண்ணக காவலாளிகள் நிகழும் திட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். வரலாறு தானாகவே அந்த வெளியில நீண்ட பேரணியாக நகர்ந்தது. ராஜ்யங்கள் எழுந்தும் வீழ்ந்தும் போனது. தலைவர்கள் வந்தும் போனும் செய்தார்கள். ஆனால் ஆடுகளின் கூட்டம் நிலைத்திருந்தது. அந்த தரிசனம் வலிமையான சக்திகளால் சூழப்பட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசை அழியாது என்பதை காட்டியது. அவர்களின் கதை எந்த ஒரு பேரரசையும் விட பெரிய நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டது. கனவு முன்னேறியது. விலங்குகளின் விழி மீண்டும் மாறியது. ஆடுகளின் கூட்டத்துல ஒருவர் விசித்திரமான வலிமையுடன் எழுந்தான். இந்த ஆடு அளவுல பெரியதாக தெரியவில்லை. ஆனா அது அதிகாரத்தை கொண்டிருந்தது. அது கவனமாக கேட்டது. காற்றில் எங்கோ தொலைவில் வரும் அழுகுரலை கேட்பது போல. அந்த வெளிக்கு புறம் ஒரு பெரிய ஆற்றின் அருகிலிருந்து வேதனையின் சத்தம் அதன் காதல வந்தது. இந்த ஆடு முன்னேறி நடந்தது. ஏனோக்கு அது வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை பார்த்தான். வலிமையான மிருகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது பின்னடையவில்லை. முன்பு கூட்டத்தை சுற்றியிருந்த சிங்கங்கள் இப்போது கோபத்துடன் கர்ஜித்தன. ஆனா ஏதோ மாறிவிட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு தனது குரலை உயர்த்தியது. கூட்டம் அதன் பின்னால திரண்டது. காணக்காட்சியில ஆடுகள் இனி செதற இருக்கவில்லை. அவ ஒன்றாக நகர்ந்தன. தங்கள் தலைவரை தொடர்ந்து சிங்கங்களின் பிடியிலிருந்து விலகின. முன்பு அவர்களின் பாதையை தடுத்திருந்த ஆறு அவர்களுக்கு முன் பிளந்தது. நீர்கள் பக்கமாக நின்றன. தெளிவான வழியை திறந்தன. ஆடுகளின் கூட்டம் பாதுகாப்பாக கடந்து சென்றது. ஆனா மிருகங்கள் பின்தொடர முடியல. ஏனோக்கு ஆடுகளத்திலிருந்து பயம் விலகும் மோசப்ப பார்த்தான். முன்பு அவற்றை தலகுனிந்து வைத்திருந்த அச்சம் மங்க தொடங்கியது. அவற்றை ஆட்சி செய்த சிங்கங்கள் தங்கள் பிடியை இழந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் பின்னுள்ள சக்தி அதன் சொந்தமானதல்ல. அது மேலிருந்து வந்தது. எல்லாவற்றையும் வழிநடத்தும் காணாத மேய்ப்பரிடம் இருந்து. செய்தி எளிமையானது, ஆனா வலிமையானது. அவர்களுக்குள் உள்ள தலைவர் இந்த தருணத்திற்காகவே நியமிக்கப்பட்டிருந்தார். என் ஜனங்களை விடுதலை செய்யுங்கள்னு சொல்வது போல அவர் பேசினார். அந்த வயலும் அதற்கு பதிலளிப்பது போல் இருந்தது. கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி வாக்குறுதியை நோக்கி ஒரு புதிய இடத்திற்கு முன்னேறியது. ஆபத்தில் இன்னும் எழும் என்றாலும் அவர்கள் இனி திசை இல்லாமல் இல்ல. வானத்திலிருந்து கவனிப்பவர் காலத்துல செயல்படுவது அவர்களுக்கு காட்டப்பட்டது.
ஏனோக்கு கனவுல கூட அவனுக்குள் மகிழ்ச்சி எழுந்தது. இந்த தரிசனம் ஆடுகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதை காட்டியது. நரி சிங்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு விடுவிப்பவர் எழுப்பப்படுகிறார். மேப்பரின் கை அவன் ஆடுகளின் மீது எப்போதும் இருக்கிறது. அவர்களை நீரிலும் காட்டிலும் வழிநடத்தி விடுதலைக்கு அழைத்து செல்கிறார். கனவு தாமதிக்கலையா? விலங்குகளின் வெளி எப்போதும் போராட்டம் நிறைந்த இடமா மாறியது. ஏனோக்கு ஒரு பின்னொன்றாக கொதூரமான விலங்குகள் எழுந்ததை பார்த்தான். ஒவ்வொன்றும் முந்தையதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. முதல்ல அதன் முதுகில் விரிந்த சிறகுகளுடன் ஒரு புலி வந்தது. அது விரைவாக நகர்ந்தது, எச்சரிக்கை இல்லாம தாக்கியது. அதன் வேகம் மற்றும் கூர்மையான பற்கள் அதை நிலத்தை கைப்பற்ற அனுமதிச்சன. இந்த விலங்கு ஒரு காலத்திற்கு ஆட்சி செய்தது சிறிய விலங்குகளை விட உயரமாக இருந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் தனியாக இருக்கவில்லை. வெளியின் மற்றொரு மூலையிலிருந்து பெரிய பல்லுகளும் மிகுந்த வலிமையும் கொண்ட ஒரு உயிரி வந்தது. அது வலிமையுடன் முன்னேறி சிறகுள்ள புலியை அப்புறப்படுத்தியது. அதன் எடையில நிலம் நடுங்கியது. இந்த புதிய விலங்கு அந்த நிலத்தை தன் சொத்தாக கொண்டது. பின்னர் ஒரு பெரிய கனடி தோன்றியது. சக்தியும் பசிக்குமாக எழுந்தது. அது வெளியில் ஊடுருவி மீதமுள்ள அனைத்தையும் சிதறடித்தது. அதன் குரங்கால் வலிமையானவை அதன் கர்ஜனை தொலைவில் ஒலித்தது. ஆனா கரடியின் காலமோ நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு முத புலியை விட பெரியதும் பயங்கரமானதும் ஒரு கொடிய புலி வந்தது. அது கட்டுப்பாடும் ஒழுங்கும் கொண்டு நகர்ந்தது. கவனமாக நிலங்களை கைப்பற்றியது. அதன் ஆட்சி பரவலாக விருந்தது. வெளியின் பெரும்பகுதியை மூடியது. அதை எதிர்த்து எந்த உயிரியும் நிக்க முடியாத போல தோன்றியது. ஏனோக்கு இந்த விலங்குகளை பேரால் அல்ல, அவற்றை நிறம் வடிவம் ஆயுதங்கள் மூலம் அறிந்தார். ஒவ்வொன்றும் அதிகாரத்திற்கு ஏடும் ஒரு ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஒவ்வொன்றும் அதற்கு முன்னிருந்ததை வென்றது. ஒவ்வொன்றும் தன் ஆட்சி என்று முடிவடையாது என்று நம்பினடு. ஆனா ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று பலவீனம் அடைந்தன. இறக்கைகள் கொண்ட புலி தன் வேகத்தை இழந்தது. அல்லுடன் கூடிய விலங்கு சோர்வடைந்தது. கரடியின் வலிமை மஞ்சுகு. அந்த பயங்கரமான புலிக்கும் அதன் எல்லா ஆட்சியுடனும் முதுமையின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியது. யாரும் அந்த வெளியில் என்றென்றும் நிலைத்திருக்க முடியல. ஒவ்வொரு மாற்றத்திலையும் ஒவ்வொரு பற்கள் மற்றும் நகங்களின் மோதலிலும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் நிலைத்திருந்தது. அது ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது வெற்றி கொள்வதில்லை. ஆனால் அது விசுவாசமாக இருந்தது. அது குழப்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அது அழிக்கப்படவில்லை. விலங்குகள் அதிகாரமும் பெருமையுமாக பெரிதாகி வந்தபோது அந்த ஆட்டுக்குட்டி அமைதியா உயிர் வாழ்ந்தது. ஏனோக்கு காட்டில் ஆட்டுக்குட்டிகள் ஒன்று சேருவதை பார்த்தா அவை விலங்குகளால் அல்ல, மேலிருந்து வரும் உதவியால் ஊட்டப்பட்டன. அவர்கள் எதுவும் இருக்கக்கூடாத இடத்துல தேவையை கண்டார்கள். விலங்குகள் முதுமை அடைந்து குருடாகும் போது ஆட்டுக்குட்டிகள் தாங்கிக் கொண்டன. அந்த கனவு தெளிவாக காட்டியது பலத்தின் மீது கட்டப்பட்ட எந்த ஆட்சியும் என்றென்றும் நீடிக்காது. அரசுகள் பலமாய் எழுந்து பலவீனத்தில் வீழ்கின்றன. அதிகாரம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்கிறது. ஆனா விசுவாசம் நிலைத்திருக்கிறது. ஏனோக்கு அவன் கண்டவத்தில் ஆறுதல் உணர்ந்தான். உளம்போரால் நடுங்கனா, ஆனா எந்த அடக்குமுறையும் என்றென்றும் நிலைக்காது. காணப்படாத மெய்ப்பொருடம் தங்கள் நம்பிக்கை இருக்கும்போது சிறியதும் விசுவாசமானதும் வலிமையானதை விட நீடிக்கின்றன. கனவு அதன் இறுதி காட்சிக்கு நகர்ந்தது. புலம் பதற்றமாகவும் கனமாகவும் ஆனது. மந்தையில புதிய மேய்ப்பர்கள் தோன்றில. முதல்ல அவர்கள் ஆடுகளை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர்கள் போல தோன்றினார்கள். ஆனா அவர்களின் செயல்கள் வேறு கதையை கூறின. மந்தையை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை அடித்தார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்துவதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை சிதறடித்தார்கள். அவர்களின் பராமரிப்பில் ஆடுகள் மெலிந்து சோர்ந்தன. இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்காகவே நடந்து கொண்டார்கள். அவர்கள் தீங்கு அருகில் வர அனுமதித்தார்கள். சிலர் கூட ஆடுகளை தங்களது மேய்ச்சல் நிலத்திலிருந்து விரட்டினார்கள். உலம் குழப்பத்தினிடமா மாறியது. மந்தை யார நம்ப வேண்டும் அறிவதில்ல. அப்போது ஏனோக்கு ஒரு விசித்திரமானதை பார்க்க. அழகிய மெய்ப்பர்களின் கண்களிலிருந்து தீப்பொறிகள் போல மின்னல்கள் வந்தன. அது வழிகாட்டும் ஒளி அல்ல. அது அவர்களின் மறைக்கப்பட்ட நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சதற்கான அறிகுறி. ஆடுகள் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சத. முன்பு மறைக்கப்பட்டிருந்தது இப்போது வெளிப்பட்டது. எதிர்பாராத விதமாக புலத்தின் ஓரத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு தோன்றியது. அதன் இருப்பு இருண்டதும் ஆணை அளிப்பது போலவும் இருந்தது. அது விலங்குகளை விட உயரமா வலிமையுடன் நகர்ந்தது. அந்த பாம்பு 12 குட்டிகளில் இரண்டை பிடித்து அவற்றை ஒதுக்கி எறிந்தது. பயம் மந்தையில பரணின. பின்னர் அந்த பாம்பு ஆடுகளுடன் கலந்திருந்தாலும் அவர்களின் இயல்பை பகிராத வெள்ளாடுகளை அழைத்தது. அந்த வெள்ளாடுகள் மந்தைக்கு எதிராக திரும்பி தங்கள் கொம்புகளால் தள்ளி தாக்கின. உளம் குழப்பத்தால நிரம்பியது. ஏனோக்கு அந்த காட்சியின் பரத்த உணர்ம. மண்டை முற்றிலும் சூழப்பட்டதாக தோன்றியது. பாம்பு பெருமையா நின்றது.
அழுக்காரான மேய்ப்பர்கள் மற்றும் வெள்ளாடுகள் மேலோங்கியதாக தோன்றியது. ஆனா அப்போது புலத்தின் மேல் வானம் திறந்தது. வானத்திலிருந்து ஒளி பொங்கி பெருகி வந்தது. மனிதகுமாரன் பரிசுத்தவர்களால் சூழப்பட்டு தோன்றினார். அவரது இருப்பு அனைத்தையும் மாற்றியது. பாம்பின் தைரியம் சலித்தது. அழுக்காரான மேய்ப்பர்கள் அந்த பிரகாசத்தின் முன் நில்ல முடியவில்லை. வெள்ளாடுகள் குழப்பத்தில் சிதறன. மந்தைக்கு தீங்கு செய்தவர்கள் ஒவ்வொருவராகவும் புலத்திலிருந்து அகற்றப்பட்டனர். அவர்கள் அந்த காலத்திற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆழ்கடல்ல வீசப்பட்டனர். பாம்பின் சக்தி முற்றிலோடுது. வெள்ளாடுகள் இனி ஆடுகளை மிதிக்கவில்லை. பொய்யான மேய்ப்பர்களுக்கு இனி ஆட்சி செய்ய அனுமதி இல்லை. உல அமைதியாகியது. சதறியிருந்த ஆடுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. மீண்டும் காற்று தூய்மையாக உணரப்பட்டது. மிதிக்கப்பட்டவ மீண்டும் பழைய நிலைக்கு வந்தன. உண்மையான மந்த உரிய மெய்ப்பெரின் பாதுகாப்புல பாதுகாப்பா நின்றது. கனவு குழப்பத்துல முடிவடையவில்லை, புதுமையில முடிந்தது. உளம் தூய்மைப்படுத்தப்பட்டது. பொய்யான தலைவர்களால் ஏற்பட்ட சேதம் முடிவுக்கு வந்தது. மற்றும் சகிப்பு தன்மையுடன் இருந்த ஆடுகள் இறுதியில் வெளிப்படையான வானின் கீழ் அமைதியடைந்தன. அந்த கனவு போர்ல முடிவடையவில்லை, அது ஒளியில் முடிந்தது. வயல் சுத்தமாக்கப்பட்டதும் பொய்யான மெய்ப்பர்கள் அகற்றப்பட்டதும் ஏனோக்கு தனது கண்களை உயர்த்தி மேலிருந்து ஏதோ ஒன்று இறங்கி வருவதை பார்த்தார். அது ஒரு மேகம் அல்ல, புயல் அல்ல, தீயும் அல்ல. அது ஒரு நகரம். மெதுவாகவும் நிலையான பிரகாசத்துடன் ஒரு பெரிய நகரம் வானிலிருந்து கீழே இறங்கியது. அது மனிதர்களின் நகரங்களைப் போல இல்ல, பயத்தால் கட்டப்பட்டும் போர் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு இருந்த நகரங்கள் அல்ல. இந்த நகரம் அமைதியுடன் பிரகாசிச்சது. அதன் சுவர்கள் பளிச்சிடும் தங்கம் போல ஜொலித்தன. அதன் அடித்தளங்கள் விலைமதிப்பற்ற ரத்னங்களால் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. ஏனோக்கு அந்த நகரத்துல 12 வாயில்கள் இருப்பதை பார்த்தான். ஒவ்வொரு வாயிலும் திறந்த வண்ணம் நின்று வருபவர்களை வரவேற்றது. அவை வலுவாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக மூடப்படவில்லை. அவற்றின் மேல் ஒழுங்கும் அழகும் இருந்தது, அச்சமும் இல்ல. வாயில்கள் எந்த எதிரியே இனி இல்லை என்று சொல்வதை போல இருந்தன. நகரத்தின் நடுவுல மற்ற அனைத்தை விட அதிகமா பிரகாசிக்க ஒரு பெரிய ஆலயம் நின்றது. அது மீட்கப்பட்ட ஆடுகளுக்காக எல்லா காலங்களிலும் விசுவாசமாக நிலைத்திருந்தவர்களுக்காக கட்டப்பட்டது. அதன் தூண்கள் உறுதியாகவும் அதன் முற்றங்கள் விசாலமாகவும் இருந்தன. அங்க எந்த நிழலும் தங்கவில்லை. நகரத்தின் மையத்துல ஏனோக்கு ஒரு உயிருள்ள ஊற்ற பார்த்தார். அதிலிருந்து வெளிவரும் தண்ணீர் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அது ஒருபோதும் வறண்டு போகவில்லை. அது நகரம் முழுவதும் மெதுவாக நகர்ந்து தொடும் இடமெல்லாம் உயிரை கொண்டு வந்தது. அதன் ஒளி அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. பிறகு ஆடுகள் உள்ளே நுழைய தொடங்கின. அவர்கள் இனி செதறியோ பயந்தோ ஏன்? அவர்கள் தைரியமா நடந்தார்கள். மெய்ப்பரால் வழி நடத்தப்பட்டார்கள். மனிதகுமாரன் அவர்களுடன் நின்று அவர்களை வாயில்கள் வழி நடத்தினார். அங்கு பாம்பு எங்கும் தெரியாறில்ல. எந்த காட்டு மிருகமோ விளிம்புகளில் சுற்றி கொண்டிருக்கவங்க. எந்த ஊழல் மெய்ப்பரும் தங்கள் குரலை உயர்த்தவில்லை. நகருக்குள் அமைதி ஆட்சி செய்தது. அது எளிதில் உடையும் மெல்லிய அமைதி அல்ல. அது நிலைத்தும் நீடித்தும் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியில தங்கள் குரலை உயர்த்தினால. சிலர் பாடினார்கள், சிலர் நன்றியுடன் தலைவணங்கினார்கள், சிலர் அமைதியாக அற்புதத்தில் நின்றார்கள். அவர்கள் வீடு திரும்பி இருந்தார்கள். ஏனோக்கு தேவன் தாமாகவே அவர்களுடன் இருப்பதை, தூரமாகவோ மறைந்தோ இல்லாமல் இருப்பதை பார்த்தார். அவரது மகிமை நகர கால வெளிச்சம் போல நிரப்பியது. பயப்பட தேவையில்லை. ஆபத்தை தடுக்க சுவர்களும் தேவையில்லை. ஒரு காலத்துல வயலை மூடியிருந்த இருள் மறைஞ்சு விட்டது. ஒரு காலத்துல காட்டில் அலைந்திருந்த ஆட்டுக்குட்டிகள் இப்போது பாதுகாப்பாக ஓய்வெடுத்தன. அவர்கள் சிந்திய கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. முந்தைய தலைமுறைகளின் போராட்டங்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்த அமைதியுடன் ஒப்பிடும் போது சிறியதா தோன்றின. நகரம் கனவு போல் மங்கலாக இல்ல, அது உறுதியாக நின்றது. அது தேவனால் தயார் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் நோக்கத்தோட பதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாயிலும் அர்த்தமுள்ள திசையை நோக்கி இருந்தது. எதுவும் முடிக்கப்படாம விடப்படதுங்க. ஏனோக்கு மக்கள் அதன் தெருக்களில் சுதந்திரமாக நடமாடுவதை பார்த்தபோது அவரது இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது. குழந்தைகள் சிரித்தன. குரல்கள் புகழ்ச்சியிலே எழுந்தன. உயிர் தண்ணீர் முடிவில்லாம ஓடிக்கொண்டிருந்தது. மேய்ப்பன் தனது மந்தைய நடுவே நடந்தார். அவர்கள் பயமின்றி அவரை பின்தொடர்ந்தனர். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி காட்சி. போர்களுக்கும் பெருகுகளுக்கும் பிறகு, மிருகங்களுக்கும் அரக்கர்களுக்கும் பிறகு, அரசர்களும் மேய்ப்பர்களும் எழுந்து விழுந்த பிறகு இது அந்த தரிசனத்தின் முடிவு. தேவனே தயார் செய்த ஒரு வீடு. ஏனோக்கு விழித்த போது அந்த நகரத்தின் நினைவு அவரது இதயத்தின் தெளிவாகவே இருந்தது. வரலாற்றின் சோதனைகள் இறுதி வார்த்தை அல்ல.
ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அப்பால் விசுவாசிகளுக்காக ஒரு வாசஸ்தலம் காத்திருந்தது. கதை குழப்பத்தில முடிவடையவில்லை, வாக்குறுதியில முடிந்தது. மிருகங்களும் நகரங்களும் பத்திய தரிசனங்களுக்கு பிறகு ராஜ்யங்கள் எழுந்து விழுந்த பிறகு ஏனோக்கு தனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். அவர் பார்த்ததை மட்டும் அவர் மீண்டும் கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர் அதை ஒரு வடிவமாக நேரம் தன்னைத்தானே தெளிவாக கட்டமைக்கப்பட்ட கட்டங்களா அமைத்தார். அவர் வாரங்களை பத்தி பேசினார். 7 சாதாரண நாட்கள் கொண்ட வாரங்கள் அல்ல, ஆனால் காலங்களை குறிக்கும் வாரங்கள். ஒவ்வொரு வாரமும் வரலாற்றின் ஒரு பகுதிய மனிதகுல கதையின் ஒரு அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்கின 10 பெரிய காலங்கள் ஆரம்பத்திலிருந்தே அளக்கப்பட்டும் அறியப்பட்டு இருந்தன. முதல் வாரத்துல நீதிமே அதன் ஆரம்ப ஒளியில பிரகாசிக்கும் என்று ஏனோக்கு எழுதியுள்ளார். அது ஆரம்ப காலம், உயிரின் வாக்குறுதி முதன் முதல்ல வழங்கப்பட்ட நேரம், நம்பிக்கையின் வேர் நாட்டப்பட்டது. உலகம் இன்னும் இலை இருந்தாலும் பாதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 2வது வாரத்துல அவர் வளர்ச்சியும் போராட்டமும் பார்த்தார். நல்லதும் கெட்டதும் பக்க பக்கமா நகர்ந்தன. மக்கள் பெருகினர். உலகம் அழகையும் குழப்பத்தையும் காட்டத் தொடங்கியது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் தேர்வுகள் செய்யப்பட்டன. 3வது வாரத்துல ஒருவர் நீதியின் செடியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு தனிப்பட்ட வம்சம் வளர்ந்திடும். அவரது குடும்பம் அந்த வாக்குறுதிய தலைமுறைகள் முழுவதும் முன்னேற்றும். முதல்ல சிறியது என்றாலும் அது நிலைத்திருக்கும். 4வது வாரம் சத்தமும் வழிகாட்டலும் பற்றிய தரிசனங்களை கொண்டு வந்தது. மக்கள் நேர்மையா நடக்க ஒரு பாதை காட்டப்பட்டது. ஒலிய சுமக்கும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை வழி நடத்த ஒழுங்கு வழங்கப்பட்டது. 5வது வாரம் மகிமையின் இல்லத்தால், அதாவது உயரியவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்தால் குறிப்பிடப்பட்டது. அது கடவுள் தமது மக்களுடன் வாசிக்கிறார் என்பதற்கான அடையாளமா நின்றது. ஆனா இதுவும் மாற்றத்தால பாதிக்கப்படாம இருக்காது. 6வது வாரத்துல சிக்கல்கள் அதிகரிச்சன. அரசுகள் பெருமையுடன் எழுந்தன. ஆலயம் அழிவை எதிர்கொள்ளும், நம்பிக்கை உள்ளவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அது குழப்பம் அதிகரிச்சது போல தோன்றிய காலம். 7வது வாரம் ஒரு திருப்பத்தை வெளிப்படுத்தியல. நேர்மைக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழு இழம். மற்றவர்கள் வழி தவறும் போது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு அறிவும் உண்மையும் தெளிவாக எழுதப்படும். 8வது வாரம் நீதியின் காலமா இருந்தது. ஒரு வாள் வழங்கப்படும், அது குழப்பத்திற்கானது அல்ல, உண்மைக்கானது, அனைத்தையும் சரி செய்யும். மொத வீட்டை விட சிறந்த ஒரு புதிய வீடு கட்டப்படும். அது இலகுவாக குலுங்காதுல. 9வது வாரத்துல நீதியான தீர்ப்பு வெளிப்படையா வெளிக்காட்டப்படும். நேர்மையை விட்டு விலகியவர்களின் செயல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். உலகம் தெளிவா காண தொடர்ந்த பின்னர் 10வது வாரம் ஆனது. இவை இறுதி கட்டமாக. இந்த வாரத்துல வானங்கள் திறக்கப்படும் என்று ஏனோக் எழுதியுள்ளார். ஒரு பெரிய புதுப்பிப்பு நிகழும். குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்திகள் அகற்றப்படும். நீதிமை இனி உயிர் வாழ போராட வேண்டியதில்லை, அதை ஆட்சி செய்யும். இந்த 10 வாரங்களை தாண்டி ஏனோக் இன்னும் பெரிய ஒன்றை கண்டார். முடிவில்லாத ஒரு புதிய யுகம், நன்மை நிலைத்திருக்கும், அமைதி மங்காத ஒரு காலத்தை அவர் கண்டார். வாரங்களின் வடிவமைப்பு இருளை நோக்கி அல்ல, நிலையான ஒளியை நோக்கி வழி நடத்தியது. இந்த காட்சியை அவர் வாரங்களின் இரகசியம் அழைத்தார். இது ஒரு புதிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனா அவர் கண்ட அனைத்துக்கும் ஒரு கட்டமைப்பா இருந்தது. பெருக்கம், இராச்சியங்கள், மெய்ப்பர்கள், நகரம், இவை அனைத்தும் இந்த நியமிக்கப்பட்ட காலங்கள்ல பொருந்தின. வரலாறு சிதறியதாகவோ கட்டுப்பாடின்றி நடந்ததாகவோ இல்ல. அது ஒரு ஓலைச்சீதல் நாட்கள் எண்ணப்படுவது போல படிப்படியா முன்னேறியது. யுகங்களை வாரங்களா பிரிப்பதன் மூலம் காலத்துக்கே ஒரு நோக்கம் இருப்பதை ஏனோ காட்டினார். ஒவ்வொரு காலத்துக்கும் அதன் பங்கு உண்டு. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு பெரிய வடிவமைப்பில் நிற்கிறது. மற்றும் இறுதி வாரத்தின் முடிவில் புதுப்பிக்கப்பட்ட உலகின் வாக்குறுதி உறுதியாகவே உள்ளது. வாரங்களின் வடிவ பேட்டர்ன் அமைத்த பிறகு ஏனோக்கு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தவர்களை நோக்கி தனது குரலை திருப்பினார். அவரது வார்த்தைகள் நேரடியா மாறில. அவை கோபத்தில் பேசப்படவில்லை, ஆனா எச்சரிக்கையாக இருந்தது. அவர் மிகவும் பார்த்துவிட்டார். அமைதியாக இருக்க முடியவில்லை. கண்கள் மூடிய நடக்கிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். மற்றவர்களை வழி நடத்துகிறீர்கள், ஆனால் நீங்களே வழிய பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு. அவரது குரல் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட உண்மைகளை பிரதிபலிச்சது. அவர் வானத்தின் ஒழுங்கையும், இராச்சியங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியையும், நீதிமான்களின் இறுதி கூடுகையையும் பார்த்துள்ளார். இப்போது இந்த விஷயங்களை புறக்கணித்தவர்களை அவர் நோக்கி பேசினார். தவறானவற்றை விரும்புபவர்களிடமிருந்து ஒளி விலகும் நாள் வரும் என்று அவர் எச்சரித்தார்.
அது ஒரு கனமான தீவிரமான நாள். மறைக்கப்பட்ட செயல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் நாள். சுயநல ஆசையில தங்கள் வாழ்க்கையை கட்டியவர்கள் அந்த நேரத்துல எந்த பாதுகாப்பும் பெறமாட்டாங்க. நீதி இல்லாம பெற்ற அதிகாரம் நிலைத்திருக்காது என்று ஏனோ கருவித்தார். அரசர்கள் தங்களுக்காக மட்டும் மகிமையை நாடினா அவர்களின் அரியணைகள் நடுங்கும். முன்னணியில் இருப்பவர்கள் நீதிக்கு பதிலாக கட்டுப்பாட்டை நாடினால் அவர்களின் வலிமை மங்கும். இன்று பாதுகாப்பாக தெரிகிறவ நாளை இருக்காது. அவர் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்களையும் நோக்கி பேசினார். உண்மையை வளைத்து பேசுகிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். நேரானதா வளைந்ததாக மாற்றுகிறவர்களுக்கு அழிவு. பொய்யான வார்த்தைகளால் நிரம்பிய ஓலச்சுவடிகள் நிலைத்திருக்காது. ஏமாற்றம் ஒரு காலத்துக்கு வெற்றி பெறலாம், ஆனா கடவுள் நிறுவிய உண்மையை விட நீடிக்க முடியாது. ஏனோக்கு எட்டு பெரிய எச்சரிக்கைகளை, எட்டு அழிவுகளை தெளிவாக ஒன்றுக்கொன்று தொடர்ந்து கூறினார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு கிளர்ச்சி பாதையை குறித்தது. கருணை இல்லாம செல்வம் சேர்ப்பவர்கள், தங்கள் பதவியை பயன்படுத்தி பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், விசுவாசிகளின் துயரத்தில் மகிழ்பவர்கள், தங்கள் இதயம் நீதியிலிருந்து தொலைவில் இருக்கும்போது பெருமையாக பேசுபவர்கள். ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் இடையில ஒரு இடைவேளை இருந்தன. ஒவ்வொரு அறிவிப்பிற்கும் பின் அமைதி நிலவியது. அந்த வார்த்தைகளின் பாரம் பதிய இடம் தேவைப்படுவது போல. அந்த அமைதியில தவறாக வாழ்ந்தவர்கள் தங்களை பாதுகாக்க எந்த ஆதாரமும் இல்லை என ஏனோ கண்டார். உண்மை வெளிப்படையா நிற்கும் போது காரணங்கள் அனைத்தும் விழுந்துவிடும். அவரது எழுத்தின் இந்த பகுதி அமைதியான வாணி இடியாய் தாக்கியது. டவரில் திளைத்து வசதியாக வாழ்ந்தவர்களை விழிப்பூட்ட இதுவாக இருந்தது. நம்பிக்கை இல்லாம தண்டிக்க அவர் எழுதவில்லை. இன்னும் நேரம் இருக்கும்போது மனங்களை மாற்ற எழுதினார். உங்கள் வழிகளை இப்போது மாற்றுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். நியமிக்கப்பட்ட நாள் அவரை காத்திருக்க வேண்டாம். தண்டனைக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளை அவர் பார்த்திருந்தார். பெருமை வளைந்து கொண்ட மறுக்கும் போது என்ன நடக்கிறது என்பதையும் அவர் கண்டிருந்தார். அவரது எச்சரிக்கை ஏற்கனவே அவருக்கு காண்பிக்கப்பட்டவற்றிலிருந்து வந்தது. அந்த செய்தி உறுதியானதோ தெளிவானதோ ஆக இருந்தது. சுயநலத்தின் பாதை இழப்பை நோக்கி செல்கிறது, ஆனா நீதியின் பாதை வாழ்வை நோக்கி செல்கிறது. உடல்ல உயிர் இருக்கும் வர தேர்வு திறந்தே உள்ளது. இறுதி நேரம் வருவதற்கு முன்பே கேட்கும் நேரம். கடுமையான எச்சரிக்கைகளை கூறிய பிறகு ஏனோக் தனது குரலை மென்மையாக்கினார். சுற்றியுள்ள உலகம் சத்தமாகவும் அமைதியற்றதாகவும் இருந்த போதும் கேட்டு விசுவாசமாக இருந்த ஒளியின் பிள்ளைகள் நோக்கி அவர் தனது வார்த்தைகளை திருப்பினார். பயப்பட வேண்டாம் என்று அவர் எழுதியார். உங்கள் இடம் அறியப்பட்டிருக்கிறது, உங்கள் அழைப்பு உறுதியாக உள்ளது. அவர் வெறுமனே ஆறுதல் கூறவில்லை. மகிமையின் சிங்காசனத்தை அவர் பார்த்திருந்தார். வெள்ள ஆடையில ஆட்கொணரப்பட்ட நீதிமான்களின் கூறுகையை அவர் பார்த்திருந்தார். அவரது ஊக்குவிப்பு ஏற்கனவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து வந்தது. நீதிமை என்பது அணையாத தீப்பொறி போல இருக்கிறதுன்னு அவர் அவர்களுக்கு சொன்னார். காற்றுகள் அதற்கு எதிராக வீசலாம், இருள் அதை சுற்றி இருக்கலாம், இருந்தாலும் அது தொடர்ந்து பிரகாசிக்குது. அது சில நேரங்களில் சிறியதாக தோன்றலாம், ஆனா எந்த நிழலும் விழுங்க முடியாத ஒளியா அது கொண்டுள்ளது. நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் பூமியை சிரமத்தால் அல்ல, கையில் பிடித்த சக்தியால் அல்ல, நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியால் தான் உரிமை பெறுவார்கள் என்றே ஏனோக்கு எதிர்காலத்தை விவரித்தார். அந்த நிலம் இனி பெருமையால் ஆளப்படாது, அமைதி கால பனித்துளி போல நிலைபெறும். கருணை அவர்களுடன் நெருங்கிய தோழனா நடந்து செல்லும். விழுந்து விட்டால் தோல்வி என்ற அர்த்தம் இல்லை என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். நீங்கள் விழுந்தாலும் என்று அவர் எழுதியார், மீண்டும் எழுவீர்கள். நீதியின் பாதை போராட்டம் இல்லாம இருக்காது, ஆனா அது கைவிடப்படுவதில்லை. அதிக உயர்ந்தவர் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கினார். அவரை நம்புகிறவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஏனோக் தற்போதைய சிரமங்களை தாண்டி செல்லும் மகிழ்ச்சியின் ஒரு படத்தை வர்ணித்தார். துக்கம் மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்கும் நாட்கள் வரும், கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும், அமைதியாக சுமந்த பாரங்கள் தூக்கி எடுக்கப்படும் நாட்கள் வரும்னு அவர் பேசினார். நம்பிக்கையின் நினைவாக இயற்கை உலகில் உள்ள அடையாளங்களை அவர் காட்டினார். கடுமையான புயல்களுக்கு பிறகு சூரியன் மீண்டும் வரான். மேகங்கள் என்றென்றும் நிலைத்திருக்காது. அதே போல் கஷ்டங்களும் இறுதியில் வெல்லாது. நியாயத்துக்கான அழைப்பு தாமதமாக தோன்றினாலும் அது கேட்கப்படுகிறது. அது விண்ணுக்கு எழும்பி நினைவில் வைக்கப்படுகிறது. அறிவு ஊற்றாக பாயும் என்ற வாக்குறுதி அவர் மீண்டும் கூறினார். புரிதலை நாடுபவர்கள் என்றென்றும் தாகப்பட மாட்டார்கள். விளக்கம் தேடுவர்களுக்கு ஒளி கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் வழிகாட்டுதல் இன்றி அலைந்து திரிய மாட்டார்கள். நீண்ட ஆயுளை பற்றி அவர் பேசினார். அது ஆண்டுகள்ல மட்டும் அல்ல, நிலையான அமைதியிலும் அளக்கப்படுகிறது. நேர்மையில வேரூன்றிய வாழ்க்கை ஒரு தலைமுறையின் எல்லைகளை தாண்டி நீளுகிறது.
அது தொடரும் ஒரு தனத்தை விட்டு செல்கிறது. ஏனோக்கின் வார்த்தைகள் மனங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தன. உலகம் நிலை பெறாததாக தோன்றலாம், இராச்சியங்கள் எழுந்து வீழலாம், சிலர் கேலி செய்து எதிர்க்கலாம், ஆனா நீதிமான்களின் அடித்தளம் உறுதியா நிக்குது. நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் என்று அவர் எழுதியார். நீங்கள் மறக்கப்படவில்லை. உயர்ந்தவராகிய ஆண்டவர் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார். உண்மையில் நடப்பவர்களுக்கு அவர் தூரமான இல்லை. அவர்கள் எப்போதும் காண முடியாத விதங்களில் அவர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். இந்த இறுதி ஊக்கத்தில ஏனோக்கு தன் கண்ட அனைத்தையும், வாழ்க்கை மரம், பிரகாசமான நகரம், மகிமையின் சிங்காசனம், ஒன்றாக சேர்த்து உறுதிப்படுத்தும் வாக்கா வழங்கினார். பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனா அது அமைதிக்கே வழிவகுக்கும். ஒளி சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது அணைக்கப்படாது. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்கள் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உறுதியாக நிற்கும் என்பதை அவர்கள் காண்பார்கள். தன் எழுத்துகளின் முடிவில் ஏனோக்கு உறுதியும் நிறைவும் கொண்ட ஒரு குரல்ல பேசினார். அவர் வானங்களை, காவலர்களை, பெருவெள்ளத்தை, ராஜ்யங்களை, மேய்ப்பர்களை மற்றும் பரிசுத்த நகரத்தை விவரித்தார். இப்போது யோக ஐதிகாசின் அனைத்தும் நடப்படும் அந்த கடைசி நிமிடத்தை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு பாதையும் அதன் முடிவு அடையும் நாள் வரும் என்று அவர் கூறினார். இருளை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தவர்கள் ஞானம் வழங்கப்பட்ட போது அதை திரும்பிவிட்டவர்கள். அவர்கள் ஒளியிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் கேட்ட அந்த ராஜ்யத்தின் பிரகாசத்திலிருந்து தொலைவில் வெளிப்புற இருளுக்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அது மகிழ்ச்சி இல்லாத இடமாவும் அமைதி இல்லாத இடமாவும் இருக்கும். அங்கே ஆழ்ந்த துயரம் இருக்கும், தவறு விட்ட வாய்ப்புகளுக்கான வருத்தம் இருக்கும். ஒரு காலத்துல பெருமையா ஒழித்த வார்த்தைகள் இருந்த இடத்துல இப்போது அமைதி மட்டுமே இருக்கும். ஒரு காலத்துல நம்பிக்கையுடன் உச்சரிக்கப்பட்ட அவர்களின் பெயர்கள் இனி உயிரோடு இருப்பவர்களிடையே நிலைநிறுத்தப்படாது. அவர்கள் நம்பியவை நிலைத்திருக்காது. ஏனோக்கே இதை உற்சாகத்துடன் அல்லாம தீவிரமா விவரித்தார். இறுதி தீர்ப்பு அவசரமாவோ கவனக்குறைவாகவோ இருக்காது, அது தெளிவாகவும் அளவாகவும் இருக்கும். எதுவும் கவனிக்கப்படாம விடப்படாது. மறைந்த எந்த செயலும் மறைக்கப்படாம வெளிப்படும். ஒவ்வொரு உயிரின் உண்மை முழுமையா வெளிச்சத்துல வெளிப்படும். ஆனா பிறகு அவர் மீண்டும் விசுவாசிகளிடம் திறந்தார். நியாயமானவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் முன்பே தயார் செய்யப்பட்ட ஒளியின் ராஜ்யம் இருக்கும். அது எளிதில் உடையக்கூடிய ஒரு பலவீனமான அமைதி அல்ல, அது நிலைத்தும் உறுதியானதாகவும் இருக்கும். அவர்கள் மங்காத ஒளியில் வாழ்வார்கள். பயமின்றி ஒரு காலத்துல சுமந்த பாரம் இல்லாம நடப்பார்கள். ஆவிகளின் ஆண்டவரின் நாமத்துல அவர்கள் வாழ்ந்து நிலைத்திருப்பார்கள் என்று அவர் எழுதியுள்ளார். அவர்களை பின்னுக்கு இழுத்த போராட்டங்கள் முடிவடையும். துக்கத்தின் சங்கிலிகள் விழுந்து போகும். பாதுகாப்பு தேடி இடம் இடமா அலைந்து திரிய மாட்டார்கள். அவர்கள் தங்க வீட்டிலேயே இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் மகிழ்ச்சியை முழுமையானதாக விவரித்தார். அவர்களின் குரல்கள் நன்றியுடன் எழும். அவர்களின் முகங்கள் சுற்றியுள்ள ஒளிய பிரதிபலிக்கும். அவர்கள் கடந்த சோதனைகளை நினைவு கூறுவார்கள், ஆனா அந்த சோதனைகள் இனி அவர்களை வரையறுக்காது. அவர் அங்கீகாரம் பற்றியோ பேசல. நியாயத்தை கேலி செய்தவர்கள் அதை மதிப்புடன் காண்பார்கள். அமைதியா சகித்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு ஒரு காலத்துல பதில் தெரியாததாக இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும். இது கற்பனையால் உருவான கதை அல்ல என்பதை ஏனோக்கு தெளிவாக கூறினார். அவர் தனது வார்த்தைகளை உறுதிப்படுத்தி முடித்தார். அவர் எழுதியவையெல்லாம் உயரியவரால் வழங்கப்பட்ட தரிசனங்களில் இருந்து வந்தவை. அவர் விண்ணில் கண்ட ஒழுங்கு பூமியில் நிகழும் முடிவுக்கு உத்தரவாதமாகும். எப்படி சூரியன் தனது பாதையை தொடர்ந்து செல்கிறது, சந்திரன் தனது சுழற்சியை பாதுகாக்கிறது, அதுபோல இறுதி தீர்ப்பும் நிலையாக உள்ளது. அவர் உறுதிப்படுத்தும் வார்த்தையோட முடித்தார். கடவுளின் நீதிக்கு காரணம் இல்லாம தாமதம் இல்ல, அது நிலைத்திருக்கிறது, அது உறுதியானது. நியமிக்கப்பட்ட நாள் வந்ததும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எல்லா காலங்களையும் தாண்டி செல்லும் ஒரு வாக்குறுதியுடன் ஏனோக்கு தனது புத்தகத்தை முடித்தார். விசுவாசிகளுக்காக ஒளி எப்போதும் இருக்கும் மற்றும் எல்லா படைப்புகளிலும் இறுதியில் உண்மைதான் வெல்லும். தன் வாழ்நாளின் இறுதியில ஏனோக்கு தனது கடைசி எண்ணங்களை சேகரித்து இடிமுழக்கம் இல்லாம ஆனா உஷ்ணத்துடன் பேசினார். அவர் விண்ணகத்தின் உயரங்களையும் ஒளிய மறுத்தவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட ஆழங்களையும் பார்த்திருந்தார். அவர் நெருப்பும் சதுரங்கம் விலங்குகளும் நகரங்களும் தீர்ப்பும் புதுப்பிப்பும் ஆகிய காட்சிகளுக்குள் நடந்து வந்தார். இப்போது அவரது குரல் மென்மையா மாறியது. தந்தை தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல. நீங்கள் கடவுளை நேசிப்பவர்கள் என்று அவர் கூறினார். மகிழ்ச்சியுடன் இருங்கள். அவர் அவர்களை உயிரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்று அழைத்தார். பயத்தின் அடிமைகள் அல்ல, திசை தெரியாமல் அலைந்து திரிபவர்கள் அல்ல, ஆனால் வாக்குறுதியின் வாரிசுகள். நேர்மை வீணாகாது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். ஒவ்வொரு அமைதியான விசுவாச செயலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான ஜபமும் கேட்கப்படுகிறது.
மற்றவர்கள் வழி தவறிய போதும் நிலைத்திருந்தவர்கள் அவர் ஆசீர்வதித்தார். பொய் எளிதாக இருந்த போதும் உண்மையை தேர்ந்தெடுத்தவர்களை அவர் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையை விடாம துன்பங்களை தாங்கியவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் மீது அவர் சமாதானத்தை பேசினார். சூழ்நிலைகளால மங்கிவிடும் அமைதி அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்றிய அமைதி. ஏனோக்கு முன்பே வாக்குறுதி அளித்ததை மீண்டும் வாக்குறுதி அளித்தார். நம்பிக்கையுள்ளவர்கள் ஒளிய காண்பார்கள், அவர்கள் உறுதியாக நிற்பார்கள், அவர்கள் தங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்துல வாழ்வாங்க. கருணை அவர்களை எதிர்படுதோ, மகிழ்ச்சி அவர்களை சூணும். அவர்களின் கதை துக்கத்துல முடிவதில்லை. அவர் எழுதிய அனைத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். வானத்தின் ஒழுங்கு, வரலாற்றின் வாரங்கள், ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, ஆடுகளின் திரட்டல், பிரகாசிக்கும் நகரம், இவை அனைத்தையும் அவர் நினைவூட்டினார். இதில் எதுவும் நோக்கமில்லாமல் இல்ல, இவை அனைத்து ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியா நிறைவேற்றத்தை நோக்கி நிலையா நகர்ந்தன. பின்னர் அமைதியாத ஒரு தருணம் வந்தது. ஏனோக்கு மற்றவர்கள் போல விழவில்ல, அவர் வயதினால மெதுவா மங்கிவிடவும் இல்ல. ஒரு நாள் அவர் மனிதர்களிடையே இனி காணப்படவில்லை. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலிருந்து தூக்கி பரிசுத்தவர்களுடன் வாழ அழைக்கப்பட்டார். ஆதாமின் நாட்களிலிருந்து யாரும் கடவுளுடன் இவ்வளவு நெருக்கமா நடந்து இவ்வாறு அவருடைய சன்னதியில் அழைத்துச் செல்லப்படவில்லை. அங்கு எந்த பெரிய விடைபெறலும் நீண்ட ஊர்வலமும் இல்ல. இறுதி வர விசுவாசமாக நடந்த நீதிமானின் நினைவே மட்டும் இருந்தது. அவர் விட்டு சென்ற இறுதி சுருள் அவர் பிரிவின் செய்தியை கொண்டிருந்தது. வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு பாடல். அது பயத்தால் நிரம்பியதாக இல்ல, அது உறுதியால் நிரம்பியது. அது ஒவ்வொரு வாசகருக்கும் வரலாறு வழி நடத்தப்படுகிறது. ஒளி இருளை வெல்லும், விசுவாசம் ஒருபோது வீணாகாது என்பதை நினைவூட்டியது. அவரது குரல் குகைகள்ல இனி ஒலிக்கவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் நிலைத்திருந்தன. அவை அமைதியான அறைகளில் படிக்கப்பட்டன, கவலையுள்ள காலங்களில் பேசப்பட்டன. விசுவாசிகள் அவற்றை இரவில் ஒரு விளக்க போல பிடிச்சு கொண்டார்கள். அவரது தரிசனங்களில் அவர்கள் திசையை கண்டார்கள். அவரது எச்சரிக்கைகள்ல அவர்கள் தெளிவை கண்டார்கள். அவரது வாக்குறுதிகள்ல அவர்கள் நம்பிக்கையை கண்டாங்க. மரபுகள் கடந்த போதும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் நாளே அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். ஆனா அவரது சாட்சி நிலைத்திருந்தது. அதனால் அவரது கதை அமைதியோடு அல்ல, எதிர்பார்ப்போடு முடிகிறது. நம்பிக்கை இழப்போடு அல்ல, வாக்குறுதியோடு முடிகிறது. இந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய தேவன் விசுவாசமாகவே இருக்கிறார். ஏனோக்கு கண்ட ஒளி இன்னும் அதில் நடக்க தேர்ந்தெடுக்கும் அனைவருக்கும் பிரகாசிக்கிறது.

0: நான் எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை, நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: இல்லை, அவள் சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் தாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மூன்று மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய். ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியுது. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை, நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் 100 உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 அங்கேயே இருந்தார். 30 ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடற்பனி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதில்தான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விளக்க விரும்பல.
1: அவன் 16 வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களைப் போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்லை, இல்லை கடவுளே, தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு, தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை சலித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை ஸ்மைல்ஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: நீங்கள் 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன், ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள், 487 விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில், உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள், 1,293 முறை நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள், 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது, நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் 12 பேர், நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள் 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்துமாவை இரட்சித்தது.
0: அப்படி என்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம் தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள், அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்?
1: இல்லை சாரா, நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பவில்லை, ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்கள் அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னைப் போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: வானம் திறக்கிறது, ஒரு வெள்ள குதிரை தோன்றுகிறது. அதை ஏறி வருபவர் விசுவாசமும் உண்மை என அழைக்கப்படுகிறார். அவரது கண்கள் தீ போல ஜொலிக்கின்றன. அவரது தலையில பல கிரீடங்கள் இருக்கின்றன. ஒளியின் படைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவர் நியாயம் செய்யவும் போர் செய்யவும் ஆட்சி செய்யவும் வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் திரும்பி வருக. ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. ஆழத்திலிருந்து மிருகங்கள் எழுகின்றன. வானங்கள் பிளக்கப்படுகின்றன. தேவதூதர்களின் கம்பிகள் முழங்குகின்றன. பூமி அதிர்கிறது. தெய்வீக நியாயத்திற்கான மேடை அமைக்கின்றன. அவ்வாறு இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடிக்க திரும்பி வருகிறார். மரணமும் துயரமும் என்றென்றும் நீக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுகின்றன. சக்தி வாய்ந்த தேவன் ஆட்சி செய்வார். அனைவரும் அவரது மகிமைக்கு முன் தலைவணங்குவாங்க. தேவனுடைய ஆட்டுக்குட்டி வெற்றி பெறுவார். தீமை அதன் இறுதி தண்டனையை எதிர்கொள்ளும். வெளிப்படுத்தின புத்தகம் பைபிளின் இறுதி தீர்க்க தரிசனம். இது நல்லதும் கெட்டதும் இடையே நடைபெறும் பிரபஞ்ச போர், கடைசி நாட்களின் பயங்கர முடிவையும் நித்திய வெற்றியின் மகிமையான வாக்குறுதியையும் வெளிப்படுத்தும் வானுலக காட்சி. இந்த கணக்குகளின்படி இந்த புத்தகம் தேவனின் சிங்காசனத்திலிருந்து நேரடியா அப்போஸ்தலர் யோவானுக்கு வழங்கப்பட்ட செய்தியாகும். இந்த தரிசனங்கள்ல மனித குலத்தின் விதி பயங்கரமான நிகழ்வுகளின் எழுச்சியுடன் வெளிப்படுகிறது. இறுதியில் சக்தி வாய்ந்த தேவனின் வெற்றி நிகழ்கிறது. உங்களை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தின புத்தகத்தின் ஒரு நாடகமயமான வடிவத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஒரு தெய்வீக மறைவு நீக்கமாக வந்தது. இது தேவனிடமிருந்து அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. விரைவில் நடக்கப்போகும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த ஆழமான செய்தி ஒரு தூதரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தூதர் அதை ஆண்டவரின் விசுவாசமான ஊழியக்காரரான யோவானிடம் கொண்டு வந்தார். யோவான் தேவனுடைய வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயமான தரிசனங்களுக்கும் சாட்சி அளித்தார். ஆசியாவின் 7 சபைகளுக்காக எழுதும் யோவான் கிருபையும் சமாதானமும் நிறைந்த வார்த்தைகளுடன் துவங்கினார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அது இருப்பவரிடமிருந்தும், இருந்தவரிடமிருந்தும், வரப்போகிறவரிடமிருந்தும், அவருடைய சிங்காசனத்தின் முன் இருக்கும் 7 ஆவிகளிடமிருந்தும், மரித்தவர்களில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களின் ஆளாளருமான விசுவாசமான சாட்சியாளரான இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உண்டாகட்டும். அவர் இயேசுவை புகழ்ந்து நம்மை நேசித்து தமது இரத்தத்தால் நம்மை பாவங்களில் இருந்து விடுவித்து தமது தேவனுக்கும் பிதாவுக்கும் நாம் ராஜ்யமும் ஆசாரியர்களுமாக ஆக்கினவருக்கு மகிமையும் அதிகாரமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமேன் என்று கூறினார். பின்னர் யோவான் ஒரு மகிமையும் அதிசயமும் நிறைந்த தரிசனத்தை அறிவித்தார். இதோ அவர் மேகங்களோடு வருகிறார். எல்லா கண்களும் அவரை காணும். அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து ஜனங்களும் அவரை நோக்கி புலம்புவார்கள். அப்படியே ஆமேன். கர்த்தரின் குரல் எடித்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆரம்பமும் முடிவும். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லவனும் ஆகிறேன். யோவான் தொடர்ந்து தன் சூழ்நிலைகளை விவரித்தார். அவர் பாட்மோஸ் என்ற பஞ்சபரப்பான தீவில் இருந்தார். இயேசுவை பற்றிய தன் சாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் காரணமா அங்கு தண்டிக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய நாள்ல ஆவியில் ஆழ்ந்திருந்த போது அவர் தன் பின்னால் ஒரு குரலை கேட்டார். அது ஒரு கம்பை போன்ற குரல். அந்த குரல் கட்டளையிட்டது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும், முதலும் கடைசியும். நீ என்னை காண்கிறாயோ, அதை ஒரு புத்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு.

அங்க ஏழு பொன்விளக்கு தந்துகளுக்கு நடுவில் மனிதகுமாரனை போல ஒருவர் நின்றிருந்தார். அவர் கால்வரை நீளும் ஒரு ஆடையுடன் மார்பில பொன்னாடை கட்டியிருந்தார். அவரது தலைமுடி பஞ்சு போல வெண்மையாகவும் பனி போல் தூய்மையாகவும் இருந்தது. அவரது கண்கள் தீ போல் எரிந்தன. அவருடைய கால்கள் அடுப்பில் வெந்த பொன்னிறம் போல ஜொலிச்சன. அவர் பேசும்போது அவரது குரல் பல நீரின் பெருக்கெழுச்சி போல இருந்தது. அவரது வலது கையில் ஏழு நட்சத்திரங்கள் இருந்தன. அவரது வாயிலிருந்து கூர்மையான இருமுனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் முழு வலிமையுடன் ஒளிரும் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த காட்சியை பார்த்த யோவான் இறந்தவரை போல தரையில விழுந்தான். ஆனால் அந்த உருவம் தனது வலது கையை யோவானின் மீது வைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் நடுங்கும் சீரனுக்கு ஆறுதலாக இருந்தன. பயப்படாத, நான் முதலும் கடைசியும். நான் உயிருள்ளவன், நான் இறந்தேன். ஆனா பாரு, நான் என்றென்றும் உயிரோட இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள் எங்க இருக்கின்றன? அவர் தொடர்ந்து யோவானுக்கு கட்டளையிட்டார். நீ பார்த்தவற்றையும் நிகழ்கின்றவற்றையும் பிறகு நடக்க போகும் விஷயங்களையும் எழுதி வை. நீ என் வலது கையில் பார்த்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு பொன் விளக்கு தண்டுகளும் பற்றிய இரகசியம் இதுதான். அந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு திருச்சபைகளின் தூதர்கள். ஏழு விளக்கு தண்டுகள் ஏழு திருச்சபைகளே. எபேசு நகரில் உள்ள திருச்சபையின் தூதருக்கு ஒரு செய்தி வழங்கப்பட்டது. ஏழு நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கும் பொன் விளக்கு தண்டுகளுக்கு நடுவே நடக்கின்ற ஒருவரின் குரல் அறிவித்தது. உன் செயல்களையும் உன் கடுமையான உழைப்பையும் உன் பொறுமையையும் எனக்கு தெரியும். நீ தீயவர்களை சகிக்க முடியவில்லை. தூதர்கள் என்று கூறும், ஆனால் தூதர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டுபிடித்தாய். நீ சகித்தாய், என் நாமத்திற்காக துன்பப்பட்டாய், சோர்வடையவில்லை. ஆனாலும் உன்னிடம் இது எனக்கு எதிராக உள்ளது. நீ முதலில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நீ விழுந்த உயரத்தை நினைவு கூறு. மாறுபாடு கொண்டு நீ முதலில் செய்த செயல்களை மீண்டும் செய். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா இன்னும் உனக்கு ஒரு பாராட்டு உள்ளது. நீ மிக்கோலைத்தரின் செயல்களை வெறுக்கிறாய், நானும் அவற்றை வெறுக்கிறேன். பின்னர் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாவரும் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு தேவனுடைய சொர்க்கத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் பழத்தை உண்ணும் உரிமையை நான் அளிப்பேன். ஸ்மிர்னா திருச்சபையின் தூதருக்காக முதலும் கடைசியுமானவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர் பேசுகிறார். உன் துன்பங்களையும் உன் ஏழ்மையையும் எனக்கு தெரியும். ஆனாலும் நீ செல்வமானாக இருக்கிறாய். யூதர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் படிவார்த்தைகள் பற்றியும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானின் சபையாதர். நீ விரைவில் அனுபவிக்க போகும் துன்பங்களை பற்றி பயப்படாதே. சாத்தா உங்களில் சிலரை சோதிக்க சிறையில் அடைப்பான். நீங்கள் 10 நாட்கள் துன்பம் அனுபவிப்பீர்கள். மரணத்துக்கும் விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடா அளிப்பேன். ஆவி தொடர்ந்து சொன்னது, காதுகள் உள்ளவர் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு இரண்டாவது மரணம் எந்த தீங்கும் செய்யாது. பெர்காமோசு திருச்சபையின் தூதருக்காக கூர்மையான இருமுனைப்பட்ட வாளை பிடித்திருப்பவர் ஒரு செய்தி அனுப்பினார். நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அங்கேயே சாத்தான் தனது சிங்காசனத்தில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் நீ என் பேருக்கு உண்மையாகவே இருந்தாய். என் விசுவாசமான சாட்சியான அந்திப்பாஸ் உங்களிடையே சாத்தான் வசிக்கும் இடத்தில் கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட நீ என்னை நம்பும் விசுவாசத்தை மறுக்கவில்லை. ஆனா உன்னிடம் சில குறைகள் எனக்குண்டில். உங்களிடையே பாலாக்கு இஸ்ரேவேலவை கவர்ந்து பாவம் செய்ய சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் பாலியல் பாவங்களில் ஈடுபடவும் கற்றுக் கொடுத்த பாலாமின் போதனையை பிடித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் மீகோலைத்தர் போதனையை பிடித்துக் கொண்டவர்களும் உங்களிடையே இருக்கிறார்கள். ஆகையால் மனந்திருங்க, இல்லையெனில் நான் விரைவில் உங்களிடம் வந்து என் வாயின் வாளால் அவர்களுக்கு எதிராக போரிடுவேன். மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைக்கப்பட்ட மன்னாவை கொடுப்பேன். மேலும் ஒரு வெள்ளை கல்லையும், அதில் புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதை பெறுகிறவனுக்கு மட்டுமே அந்த பெயர் தெரியும். தியாத்ரா நகரில் உள்ள சபையின் தூதருக்காக கடவுளின் மகனாகியவர், அவருடைய கண்கள் தீப்புரிகள் போல எரிகின்றன, அவருடைய கால்கள் பளபளப்பான வெண்கள் போல் ஒளிர்கின்றன. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. உங்கள் செயல்கள், உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம், உங்கள் சேவை, உங்கள் பொறுமை அனைத்து

நான் அறிவேன். நீங்க ஆரம்பத்தில் செய்ததை விட இப்போது அதிகமாக செய்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் எனக்கு இது எதிராக உள்ளது. தன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கும் அந்த ஈசபெல் என்ற பெண்ணை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவளுடைய போதனையின் மூலம் என் ஊழியர்களை அவள் பாலியல் தவறுகளையும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணுவதிலும் வழி தவற செய்கிறார். நான் அவளுக்கு மனம் திரும்ப நேரம் கொடுத்தேன், ஆனா அவள் மனம் திரும்ப விரும்பவில்லை. எனவே நான் அவளை வேதனையின் படுக்கையில் வீசுவேன். அவளுடன் விபச்சாரம் செய்பவர்கள் அவளுடைய வழிகளில் இருந்து மனம் திரும்பாவிட்டாம் அவர்கள் கடுமையாக வேதனைப்படுவார்கள். நான் அவளுடைய பிள்ளைகளை மரணமடைய செய்வேன். அப்போது எல்லா திருச்சபைகளும் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆராயும் நானே என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நான் பலன் அளிப்பேன். தியத்திரானில் உள்ளவர்கள், இந்த போதனையை பின்பற்றாதவர்களும், சிலர் சாத்தானின் ஆழமான இரகசியங்கள் என்று அழைக்கும்பற்றை அறியாதவர்களும், அவர்களுக்கு அவர் கூறினார், நான் உங்கள் மீது வேறு எந்த சுமையையும் வைக்க மாட்டேன். நான் வரும் வரை நீங்கள் கொண்டிருப்பதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறும் ஒருவருக்கும், என் சித்தத்தின்படி கடைசி வரை நடக்கும் ஒருவருக்கும் நான் ஜாதிகளுக்கு மேலான அதிகாரத்தை அளிப்பேன். அவர் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார், பானை போல் அவர்களை உடைப்பார். நான் என் பிதாவிடமிருந்து பெற்ற அதிகாரம் போலவே. நான் அவருக்கு காலை நட்சத்திரத்தையும் அளித்த ஆவியும் முடிவில் கூறியது. காது உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அது கேட்கட்டும். சாரதீச தேவாலயத்தின் தூதருக்காக தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் பிடித்திருப்பவரின் குரல் ஒலித்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். நீங்கள் உயிரோடு இருப்பவர் என்று பெயர் பெற்றுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இறந்தவராக இருக்கிறீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். மீதமுள்ளதும் இறக்க போகும். அதையும் உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் செயல்கள் என் தேவனுக்கு முன்பாக பூரணமாக இல்லை என்று நான் கண்டேன். நீங்கள் பெற்றதும் கேட்டதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை உறுதியாக பிடித்து மனம் திரும்புங்கள். நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நான் திருடன் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் வருவேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் சார்திசில் சிலருக்கு தைரியம் இருந்தது. உங்களிடத்தில் சிலர் தங்கள் உடைகளை அழுக்குப்படுத்தவில்லை. அவர்கள் வெள்ள உடையில் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதியானவர்கள். வெற்றி பெறும் ஒருவரும் வெள்ள உடைகளில் ஆடையிடப்படுவார். அவர்களின் பெயரை நான் வாழ்நாள் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அவர்களின் பெயரை என் பிதாவுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் முன்பாக நான் ஒப்புக்கொள்வேன். ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். பிலாதெல்பியா தேவாலய தூதருக்காக பரிசுத்தனும் உண்மையுமானவரும் டாவீதின் விசையை பிடித்திருப்பவரும், அவர் திறக்கிற டோரையும் யாரும் மூட முடியாது, அவர் மூடுகிற டோரையும் யாரும் திறக்க முடியாது. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். இதோ யாராலும் மூட முடியாத ஒரு திறந்த கதவை நான் உங்க முன்வைத்துள்ளேன். உங்களுக்கு சிறிது பலம் இருந்தாவும் நீங்க என் வார்த்தையை காத்திருக்கிறீங்க. என் பெயரை மறுக்கவில்லை. சாத்தானின் சபையினராக இருப்பதாக கூறிக்கொண்டு யூதர்கள் என்று பொய் சொல்லும் அவர்களை நான் உங்களுடைய காலடியில வந்து விழச் செய்து நான் உங்களை நேசித்தேன் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் என் பொறுமையின் வார்த்தையை காத்திருக்கிறீர்கள் என்பதால் பூமியில் வாழும் அனைவரையும் சோதிக்க வரப்போகும் அந்த பரீட்சையின் நேரத்திலிருந்து உங்களை நான் காத்துக்கொள்வேன். அந்த குரல் தொடர்ந்தது, நான் விரைவில் வருகிறேன். உங்களிடம் உள்ளதை உறுதியா பிடிச்சுக் கொள்ளுங்க. யாரும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி வெற்றி பெறுகிறவரை என் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாக நான் ஆக்குவேன். அவர்கள் இனி ஒருபோதும் அதிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். நான் அவர்கள் மேல் என் தேவனுடைய பெயரையும் என் தேவனுடைய நகரமான புதிய எருசலேம், அது என் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதன் பெயரையும் என் புதிய பெயரையும் எழுதுவேன். ஆவி முடிவாக சொன்னது. காதுகள் உள்ள யாரும் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். லவோதிகேயா சபையின் தூதருக்காக ஆமேன். விசுவாசமானதும் உண்மையான சாட்சியும் தேவனுடைய படைப்பின் ஆரம்பமும் பேசினார். உன் செயல்களை நான் அறிவேன். நீ நைதர் குளிரும் இல்லை சூடும் இல்லை. நீ அந்த இரண்டில் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ வெப்பமில்லாதவனாகவும் சூடாகவோ குளிராகவோ இல்லாதவனாகவும் இருப்பதால் நான் உன்னை என் வாயிலிருந்து உமிழப் போகிறேன். நீ சொல்கிறாய், நான் பணக்கார செல்வம் சேர்த்துள்ள, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் நீ துன்பப்பட்டவனோ இறங்கத்தக்கவனோ ஏழையோ குருடனோ நிர்வாணனோ என்று உணரவில்லை. ஆசை மற்றும் கண்டிப்புடன் அந்த குரல் சொன்னது, நீ செல்வந்தனாக இருக்கும்படி என் கருகில் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னை கொள்முதல் செய்யுமாறு உனக்கு அறிவுறுத்துகிறேன்.
உன் நிர்வாணத்தின் அவமானம் வெளிப்படாமல் இருக்க வெள்ளை உடைகளை அணியவும். நீ பார்க்கும்படி உன் கண்களுக்கு மருந்தை பூசவும். நான் நேசிப்பவர்களை தண்டித்து ஒழுங்குபடுத்துகிறேன். ஆகவே மனமாற்றத்துடன் உண்மையாயிரு. பின்னர் ஒரு வாக்குறுதியுடன் கூடிய அழைப்பு வந்தது. இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து அவருடன் உணவு உண்ணுவேன். அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். வெற்றி பெறுபவருக்கு நான் என் சிங்காசனத்துல என்னுடன் உட்காரும் உரிமையை அளிப்பேன். நான் வெற்றி பெற்று என் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போலவே மீண்டும் ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள யாரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். இதற்கு பிறகு யோவான் தனது கண்களை உயர்த்தி ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தார். வானத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. அவர் முன்பு கேட்டிருந்த அந்த குரல், கம்பி போன்ற குரல், மீண்டும் பேசியது. இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன். உடனே அவர் ஆவியினால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு முன்பாக வானத்தில் ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒளிவீச்சை வெளிப்படுத்தியது. அவர் யாஸ்பர் மற்றும் சர்டோன் கல்லை போல தோன்றினார். தூய்மையும் நிறங்களின் செழுமையும் கண்களை மயக்கும் வகையில் ஒளிர்ந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பச்சை மரகதம் போல மின்னியது. அதன் அழகு என்றென்றும் நிலைக்கும் கிருபையின் அடையாளமா இருந்துச்சு. சிங்காசனத்தை சுற்றி 24 வேறு சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் வெள்ள உடைகள் அணிந்திருந்தார்கள். தங்களது தலைகளில் பொன்னாடைகள் ஒளிர்ந்தன. இது அவர்களின் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல் ஒளிகள், இடியோசை மற்றும் குரல்கள் எழுந்தன. இவையெல்லாம் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள். சிங்காசனத்துக்கு முன்பாக 7 தீப்பந்தங்கள் எரிந்தன. அவை தேவருடைய 7 ஆவிகள், அவற்றின் ஜுவாலைகள், அவருடைய பரிபூரணமும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆவியின் சாட்சியாக இருந்தன. சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஏதோ ஒன்று விரிந்திருந்தது. அதன் மேற்பரப்பு துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது அதில் அமர்ந்திருந்தவரின் மகிமையை பிரதிபலித்தது. சிங்காசனத்தை சுற்றியும் அதன் நடுவிலும் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை பூமியில் காணப்படாத வகையில ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் நிரம்பியிருந்தன. எல்லாவற்றையும் பார்ப்பவை. மொத உயிரினம் சிங்கத்தை போல இருந்தது. அதில் மகத்துவமோ கடுமையோ இருந்தது. இரண்டாவது உயிரினம் கன்றுக்குட்டியை போல இருந்தது. அது வலிமையானதும் சகிப்புத்தன்மை கொண்டதும். மூன்றாவது உயிரினம் மனிதனின் முகத்தை போல இருந்தது. அது ஞானமும் புரிதலும் நிறைந்ததாக இருந்தது. நான்காவது உயிரினம் பறக்கும் கழுகு போல இருந்தது. அதன் இயக்கங்கள் வேகமாகவும் உயரமாகவும் இருந்தன. இந்த உயிரினங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. அவற்றின் இறக்கைகளும் கண்களால மூடப்பட்டிருந்தன. உள்ளும் வேலையும் பார்ப்பவை. பகலும் இரவும் அவை இடையராது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் என்று கூவி அழைத்தன. இந்த உயிரினங்கள் மகிமையும் மரியாதையும் நன்றியும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்றும் என்றும் வாழும் ஒருவருக்கு அளிக்கும் போதெல்லாம் 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து விழுந்தனர். அவர்கள் நித்தியவரை ஆராதித்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன் வீசினர். இது முழுமையான பணிவும் மரியாதையும் கொண்ட ஒரு செயல். அவர்கள் குரல்கள் புகழ்ச்சியில் ஒன்றிணைந்து, ஆண்டவரே, நீர் மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற தகுதியானவர். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். உமது சித்தத்தினால் அவை இருக்கின்றனவும் படைக்கப்பட்டனவும் ஆனது என்று கூறினார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் வலது கையில யோவான் ஒரு புத்தகத்தை பார்த்தார். அது இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது மற்றும் 7 முத்திரைகளால மூடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் சொல்லப்படாத இரகசியங்களை கொண்டிருந்தது. அதன் உள்ளடக்கம் அனைத்து படைப்புகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் முன்னே வந்து வானங்களை அதிர வைக்கும் குரலில், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யார் தகுதியானவர் என்று அறிவித்தார். ஒரு கனமான அமைதி பரவி அது வானகங்களிலும் பூமியிலும் பூமியின் அடியில் கூட ஒலித்தது.
யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை. வானுலகங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, கீழுள்ள ஆழங்களிலும் இல்லை. அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் யாரும் இல்லை. யோவானின் மனம் ஆங்க முடியாமல் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் கடுமையாக அழுதார். ஏனெனில் அந்த புத்தகத்தில் உள்ள தேவனின் சித்தத்தின் இரகசியங்களை யாரும் திறக்க முடியாது போல் தோன்றியது. ஆனால் மூப்பர்களில் ஒருவர் அவரிடம் வந்து உறுதியுடன் பேசினார், அழ வேண்டாம். பாருங்கள், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் தாவீதின் வேர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் அந்த புத்தகத்தையும் அதன் ஏழு முத்திரைகளையும் திறக்க வல்லவர். அதிர்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் யோவான் தனது பார்வையை சிங்காசனத்தின் நடுவில் உயிருள்ள பிராணிகள் மற்றும் மூப்பர்கள் நிற்கும் இடத்துக்கு திருப்பினார். அங்கே நடுவிலேயே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதற்கான சின்னங்களை தாங்கி இருந்தது. ஆனாலும் அது தெய்வீக வலிமையுடன் உயிரோடு நின்றது. அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன. அவை பூமி எங்கும் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஏழு ஆவிகளாகும். ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்தது. அந்த கணத்துல ஒரு அதிரடியான ஆராதனை வெடிச்சது. நான்கு உயிருள்ள பிராணிகளும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு யாழும் தூபம் நிரம்பிய பொன் கிண்ணங்களும் வைத்திருந்தனர். பரிசுத்தர்களின் ஜெபங்கள் வாசனை மிக்க பலியாக எழுந்தன. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடத் தொடங்கினார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றியும் ஆராதனையும் நிறைந்த ஒரு இசையாக இருந்தது. நீ புத்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை திறக்க தகுதியானவர், ஏனெனில் நீ கொல்லப்பட்டாய். உன் இரத்தத்தினால் எல்லா கோத்திரம், மொழி, மக்கள், ஜாதியிலிருந்தும் தேவனுக்காக மக்களை மீட்டாய். நீ அவர்களை ஒரு ராஜ்யமாகவும் தேவனுக்கு ஆசாரியர்களாகவும் ஆக்கினாய். அவர்கள் பூமியில் ஆட்சி செய்வார்கள். அப்போது யோவான் மீண்டும் பார்த்தார். விண்ணுலக காட்சி அவருக்கு விரிந்தது. அவர் அரியணையை சுற்றி நிற்கும் எண்ணற்ற தூதர்களின் குரல்களையும் உயிருள்ள விலங்குகளையும் மூப்பர்களையும் கேட்டார். அவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு, 10,000, 10,000, 1,000,000. அவர்கள் ஒருமித்த குரலில், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியானவர் என்று அறிவித்தார்கள். தூதர்களின் கூட்டு கோஷம் முழங்கிக் கொண்டிருக்க யோவான் இன்னும் பெரிய ஒரு ஆராதனை இசைய கேட்டார். விண்ணிலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள எல்லா உயிரினங்களும் புகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியணையில் அமர்ந்திருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆசீர்வாதமும் மரியாதையும் மகிமையும் சக்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அறிவித்தார்கள். ஆட்டுக்குட்டி தனது கரத்தை நீட்டி முதல் முத்திரையை உடைத்த போது வானம் இடியோசை போல் அதிர்ந்தது. நான்கு உயிரினங்களில் ஒருவன் பேசினான். அதன் குரல் என்றென்றும் ஒலிக்கும் கட்டளையைப் போல எதிரொலித்தது, வா பாரு. யோவான் பார்த்தார். அவருக்கு முன்பாக ஒரு வெள்ள குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் அவனது தலையில் ஒரு கிரீடமும் இருந்தது. அவன் வெற்றியையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வெற்றியாளராக முன்னேறினான். ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை திறந்த போது இரண்டாவது உயிரினமும் அதே கட்டளையோசையுடன் வா பாரு என்று அழைத்தது. இரண்டாவது குதிரை தோன்றியது. இது தீப்பொறி சிவப்பாக இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியிலிருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓஸ்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு பெரிய வாளை எடுத்திருந்தான். அதன் மின்னும் கூர்மை போர் மற்றும் இரத்த பொழிவின் முன்னோட்டமாய் இருந்தது. பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை உடைத்தது. மூன்றாவது உயிரினமும் யோவானை மீண்டும் அழைத்தது, வா பாரு என்றது. இதோ ஒரு கருப்பு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்காரன் தனது கையில் ஒரு தராசை பிடித்திருந்தான். அது பற்றாக்குறை மற்றும் தீர்ப்பின் சின்னமாக இருந்தது. பின்னர் நான்கு உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. 1 டினாருக்கு 1 அளவு கோதுமை, 1 டினாருக்கு 3 அளவு பார்லி, எண்ணெயையும் திராட்சை ரசையும் சேதப்படுத்தாதே. அந்த கூச்சல் பஞ்சத்தை பற்றி பேசியது. அங்கு அடிப்படை தேவைகள் கூட அளந்து எடையிட்டு வழங்கப்படும். அவற்றின் விலை ஒரு பெரும் சுமையா இருக்கும். ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை திறந்த போது நான்காவது உயிரினம் கூப்பிட்டு வா பார் என்று அழைத்தது. யோவான் பார்த்தபோது ஒரு வெளிர் குதிரையை கண்டான். அதன் நிற சாம்பல் மற்றும் உயிரற்றதாக இருந்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம் அவனை நெருக்கமா நரகம் பின்தொடர்ந்தது. பூமியின் நான்கில் ஒரு பங்கிற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாளால், பஞ்சத்தால், தொற்று நோயால், பூமியின் காட்டு மிருகங்களால் கொல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டுக்குட்டி ஐந்தாவது முத்திரையை திறந்தபோது காணொளி மாறியது.
வானத்தில் உள்ள பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக கூறியதற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை யோவான் கண்டார். அவர்கள் குரல்கள் ஒருங்கிணைந்து வேதனையும் ஆவலுடனும் கூச்சலாக எழுந்தனர். எவ்வளவு நேரம் பரிசுத்தரும் உண்மையுமான ஆண்டவரே, பூமியில் வாழும் மக்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீதி செய்து பழிவாங்காமல் இருப்பீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை ஆடை வழங்கப்பட்டுள்ள அவர்கள் போலவே கொல்லப்பட வேண்டிய அவர்களது சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் ஓய்வெடுக்குமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது. பின்னர் ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைச்சா அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான பிரபஞ்ச கலக்கம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளை அதிர வச்சது. சூரியன் கருப்பாக மாறி முடிகொண்டு நெய்யப்பட்ட பையில் மூடப்பட்டது போல் இருந்தது. சந்திரன் இரத்தத்தின் பயங்கர நிறத்தை எடுத்துக்கொண்டது. வானிலிருந்து நட்சத்திரங்கள் கடும் புயலில் குலுங்கும் பசுங்கொய்யாக்கள் போல் கீழே விழுந்தன. வான ஒரு சுருளை போல மடிந்து பின்னுக்கு போனது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. மனிதகுலம் முழுவதும் பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டது. பூமியின் அரசர்கள், வல்லமையுள்ள சேனாதிபதிகள், செல்வந்தரும் அதிகாரிகளும் அடிமைகளும் சுதந்திரர்களும் கூட ஆள் ஒரே போல் அடைக்கலம் தேடினர். அவர்கள் மலை குகைகளுக்கும் பாறைகளுக்கும் ஓடி திகிலுடன் கூச்சலிட்டார்கள். எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் இருந்தும் எங்களை மறைத்து விடுங்கள். ஏனெனில் அவருடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிற்க முடியும்? இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் இன்னொரு தரிசனத்தை கண்டார். 4 வல்லமையுள்ள தூதர்கள் பூமியின் 4 மூலைகளிலும் நின்று 4 காற்றுகளையும் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சக்தி காற்றுகள் பூமியிலும் கடலிலும் எந்த மரத்திலும் வீசாம தடுத்தது. அப்போது மற்றொரு தூதர் கிழக்கிலிருந்து எழுந்து வந்தார். அவர் அதிகாரத்துடன் ஒளிர்ந்து உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துக் கொண்டிருந்தார். பூமியையும் கடலையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 தூதர்களிடம் அவர் ஒரு பெரும் சத்தத்துடன் கூவி, நாம் தேவனுடைய ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். யோவான் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளிப்படுத்தப்படும் போது கேட்டார், இஸ்ரவேல் மக்களின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் 144,000 பேர், யூதா கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள், ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், காத் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், ஆசேர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், நப்தாலி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், மனாசே கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், சிமியான் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், லேவி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், இசாக்கார் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், செபுனோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், யோசேப்பு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், பின்யாமீன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள். இதுக்கு பிறகு யோவான் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு காட்சியை பார்த்தார். எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், ஒவ்வொரு ஜாதி கோத்திரம் மக்கள் மொழியிலிருந்தும் கூடியிருந்தாங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து கைகள்ல பன இலைகளை பிடிச்சு கொண்டு நின்றார்கள். அவர்கள் ஒருமித்த குரல்ல, ரட்சிப்பு எங்கள் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கும் உண்டு என்று அறிவித்தார்கள். அனைத்து தேவதூதர்களும் மூப்பர்களும் 4 உயிருள்ள பிராணிகளும் சிங்காசனத்தை சுற்றி நின்றார்கள். பக்தியுடன் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆமீன், ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றி செலுத்தலும் மரியாதையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமீன் என்று கூறினார்கள். மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, இந்த வெள்ளையாடைகள் அணிந்தவர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். யோவான் பணிவுடன் பதிலளித்து, ஐயா, நீங்கள்தான் அறிவீர்கள் என்றார். மூப்பர் விளக்கமாக சொன்னார், இவர்கள்தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை தங்கட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வெண்மையாக்கினார்கள். அதனால் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் பகலும் இரவும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். மேலும் சிங்காசனத்தில் இருப்பவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்க மாட்டார்கள். சூரியனோ அல்லது எவ்வித கடும் வெப்பமோ அவர்களை தாக்காது, ஏனெனில் சிங்காசனத்தின் நடுவில் உள்ள ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பான்.
அவர் அவர்களை உயிருள்ள நீரூற்றுகளுக்கு வழி நடத்துவார். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை திறந்த போது பரலோகத்துல ஆழமான அமைதி நிலவியது. சுமார் அரை மணி நேரம் எல்லா படைப்பும் எதிர்பார்ப்புல மூச்சை தடுத்தது போல அச்சத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தது. பின்னர் யோவான் தேவனின் முன் நிற்கும் ஏழு தூதர்களை கண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்ணம் வழங்கப்பட்டது. அவற்றின் நோக்கம் இன்னும் வெளிப்படல. மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்திற்கு அருகில் வந்தார். அவனுக்கு பெருமளவு தூபம் கொடுக்கப்பட்டது. அதை பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் சேர்த்து சிங்காசனத்தின் முன் உள்ள தங்க பலிபீடத்தில் அர்ப்பணித்தான். தூபத்தின் மனமுள்ள புகை பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் கலந்து தூதரின் கையால் தேவனின் முன் எழுந்தது. பின்னர் தூதர் பலிபீடத்தின் நெருப்பால் நிரம்பிய புகைப்படியை எடுத்துக்கொண்டு அதை பூமியில் எறிந்தார். உடனே ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. குரல்கள் இடியுடன் ஒலித்தன. மின்னல் வானில் பாய்ந்தது. பூமி கடுமையா நிலநடுக்கத்தால் அதிர்ந்தது. ஏழு தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கம்பை பிடித்துக் கொண்டு தங்கள் எச்சரிக்கையை ஒலிக்க தயாராக இருந்தனர். முதத் தூதர் தனது கம்ப ஊதினார். பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்து பூமியில் வீசப்பட்டன. மரங்களின் மூன்றில் ஒரு பகுதி எரிந்தது மற்றும் அனைத்து பசுமை புல் தீயால் முழுமையாக அழிந்தது. பிறகு இரண்டாவது தூதர் தனது கம்பை ஊதினார். தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது. கடலின் மூன்றில் ஒரு பகுதி ரத்தமாக மாறியது. அதில் வாழும் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது மற்றும் கப்பல்களின் மூன்றில் ஒரு பகுதி குழப்பத்தில் அழிக்கப்பட்டது. மூன்றாவது தூதர் தனது கம்ப ஊதினார். வானிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீப்பந்தம் போல எரிந்து விழுந்தது. அது நதிகளின் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி ஓம்புட் என்று அழைக்கப்பட்டது. அது நீரின் மூன்றில் ஒரு பகுதியை கசப்பாக மாற்றியது. அந்த விஷமடைந்த நீரை குடித்ததால் பலர் உயிரிழந்தனர். நான்காவது தூதர் தனது கம்பை ஊதிய போது சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அவற்றின் ஒளி மங்கியது. ஒரு பகுதி பகலும் இரவும் உலகம் இருட்டில் மூடப்பட்டது. பிறகு யோவான் பார்த்தபோது வானத்தின் நடுவே ஒரு தூதர் பறந்து செல்லும் காட்சியை கண்டார். அந்த தூதர் வானங்களை முழுவதும் அதிரமைக்கும் குரலில் அழைத்தார். அழிவு, அழிவு, அழிவு பூமியின் வாசிகளுக்கு, ஏனெனில் மீதமுள்ள மூன்று தூதர்கள் ஊத போகும் கம்புகளின் ஒலிக்காக. அஞ்சாவது தூதர் தனது கம்ப ஊதிய போது யோவான் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழும் காட்சியை கண்டார். அது சாதாரண நட்சத்திரம் அல்ல. அதற்கு ஆழமற்ற குழியின் சாவி வழங்கப்பட்டது. அந்த சாவியை பெற்ற அந்த உயிர் ஆழக்குழியை திறந்தது. அதன் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போன புகை எழுந்தது. அந்த தடிமனான கருப்பு புகை எழுந்து சூரியனையும் காற்றையும் இருண்டடைய செய்தது. பூமி நிழலில் மூழ்கியது. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வந்தன. ஆனா இவை முன்பு பார்த்த எந்த வண்டுகளும் அல்ல. அவைகளுக்கு பாம்புகளின் விஷம் போல் சக்தி வழங்கப்பட்டது. மேலும் அவற்றின் பணி தெளிவாக இருந்தது. அவைகளுக்கு புல்வெளி, பசுமை அல்லது மரங்களை பாதிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்டது. அதற்கு பதிலாக அவைகளின் இலக்கு மனிதர்கள், குறிப்பாக நெற்றியிலின் நெற்றியில தேவனின் முத்திரை இல்லாதவர்களா இருந்தது. வண்டுகளுக்கு கொல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனா ஐந்து மாதங்கள் அவைகளை வேதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அவைகளின் விஷம் பாம்பின் கடி போல வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நாட்கள்ல மனிதர்கள் தங்களை விடுவிக்க மரணத்தை நாடினார்கள். ஆனால் மரணம் அவர்களை தப்பித்து ஓடிவிட்டது. அந்த வண்டுகள் தாங்களே ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டிருந்தன. போர் தயாரிப்பில் உள்ள குதிரைகளை போல இருந்தன. அவைகளின் தலைகளில பொன்னை போல தெரியும் கிரீடங்கள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனிதர்களைப் போல இருந்தன. அவைகளின் முடி பெண்களின் முடியை போல நீளமாக இருந்தது. ஆனால் அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களைப் போல கூர்மையாக இருந்தன. அவைகளின் உடல்கள் இரும்பு போல பிரகாசிக்கும் கவசத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவைகளின் இறக்கைகளின் சத்தம் போர் செல்லும் ரதங்களின் இறைச்சலைப் போல காத பிளக்கும் அளவுக்கு இருந்தது. அவைகளின் வால் பாம்புகளைப் போல இருந்தது. அவை தங்கள் விஷப்புள்ளிகளால் வேதனை ஏற்படுத்தின. அவைகளுக்கு ஒரு அரசன் ஆட்சி செய்தான். அந்த அரசன் ஆழத்தின் தூதர். எபிரேயில் அவனது பெயர் அபத்தோன், கிரேக்கத்தில் அபொல்லியோன்,
அதாவது அழிப்பவன் என்று பொருள். ஒரு பேராபத்து கடந்து விட்டது, ஆனால் இன்னும் இரண்டு பேராபத்துகள் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. அப்போது ஆறாவது தூதர் தன் கம்பியை ஊதினான். தேவனின் முன்னுள்ள பொன்னான பலிபீடத்தின் நான்கு கொம்புகளில் இருந்து வரும் ஒரு குரலை யோவான் கேட்டான். அந்த குரல் ஆறாவது தூதரிடம், பெரிய யூ பிரதேச நதியில் கட்டப்பட்டுள்ள நான்கு தூதர்களை விடுவி என்று கட்டளையிட்டது. இந்த நான்கு தூதர்கள் இந்த நேரம், நாள், மாதம், வருடத்திற்கு நீண்ட நாட்களாக தயார் செய்யப்பட்டவர்கள்.